0: அமைச்சின் கீழ் உள்ள 11 கட்டுமான திட்டங்கள் பெரும் ஏலக்குத்தகைகளின் நிறைவில் சேமிப்புகளை தெரிவிக்கவில்லை என்று சுகாதார அமைச்சர் ஆங் இகாங் கூறியிருக்கிறார். அவற்றில் 6 திட்டங்கள் முடிவடைந்துள்ளன. ஏலக்குத்தகையின் நிறைவில் முதற்கட்ட சேமிப்பு 165 மில்லியன் வெள்ளியாக இருந்தது என்றார் திரு ஆங். கட்டுமானம் முடிந்த பிறகு அந்த தொகை சுமார் 436 மில்லியன் வெள்ளிக்கு அதிகரித்தது. 5 கட்டுமான திட்டங்கள் நடப்பில் உள்ளன. அவற்றின் ஆரம்பகட்ட சேமிப்பு சுமார் 95 மில்லியன் வெள்ளியாக இருப்பதாய் அமைச்சர் சொன்னார். கட்டுமானம் முடியும் போது இறுதி தொகை மாறுபடலாம் என்றார் அவர். சேமிக்கப்பட்ட தொகை பயன்படுத்தப்பட்ட போது அவை பொதுமக்களுக்கு பயன் தரக்கூடிய அம்சங்களுக்கு சென்றதாய் அமைச்சர் வலியுறுத்தினார். தொகை காணாமல் போகவில்லை அல்லது மற்ற திட்டங்களுக்கு முறையில்லாமல் மாற்றப்படவில்லை என்றார் அவர். செங்காங் குழு தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் லூயிஸ் சுவா கேட்ட கேள்விக்கு அமைச்சர் ஆங் பதிலளித்தார். தலைமை கணக்காய்வாளர் அறிக்கையை தொடர்ந்து சுகாதார அமைச்சின் கீழ் உள்ள எத்தனை திட்டங்கள் சேமிப்புகளை தெரிவிக்கவில்லை உள்ளிட்ட கேள்விகளை திரு சுவா கேட்டிருந்தார். கலாச்சார சமூக இளையர் துறை அமைச்சு கலைத்துறையின் மீது ஜெனரேட்டிவ் AI எனும் ஒரு வகை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் ஏற்படுத்தும் தாக்கத்தை ஆராய்கிறது. அதன் தொடர்பில் அமைச்சு கலை சமூகத்துடன் செயல்பட்டு வருவதாக கலாச்சார சமூக இளையர்துறை அமைச்சர் டேவிட் நியோ கூறினார். செயற்கை நுண்ணறிவு பற்றி நடத்தப்படும் ஆய்வு ஒன்றுக்கு அமைச்சு ஆதரவு அளிப்பதாகவும் திரு நியோ சொன்னார். ஆய்வை ரீச் அமைப்பும் கொள்கை ஆய்வுக் கழகமும் நடத்துகின்றன. ஆய்வின் முடிவுகள் அடுத்த ஆண்டின் முதல் பாதி வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முடிவுகளை ஆராய கலாச்சார சமூக இளையர்துறை அமைச்சு சம்பந்தப்பட்ட அமைப்புகளுடன் பணியாற்றும் என்று திரு நியோ கூறினார். செயற்கை நுண்ணறிவு நாட்டின் கலை புத்தாக்கத் துறைகளில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது உள்ளிட்ட கேள்விகளை மாஸ்லிங் யூடி நாடாளுமன்ற உறுப்பினர் அலெக்ஸ் யாம் கேட்டிருந்தார். அதற்கு அமைச்சர் நியோ பதிலளித்தார். சாங்கி விமான நிலையத்தில் நடமாட்ட குறைபாடு கொண்ட பயணிகளுக்காக தானியக்க சக்கர நாற்காலிகள் பயன்பாட்டுக்கு வந்துள்ளன. வெற்றிகரமான சோதனைகளுக்கு பிறகு அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. சாதனங்கள் பயணிகளுக்கு கூடுதல் வசதியை வழங்குகிறது. அதிக உதவி தேவைப்படுவோரை ஊழியர்கள் கவனித்துக் கொள்ளவும் வாய்ப்பளிக்கிறது. 2023 கடந்த ஆண்டுக்கும் இடையில் சக்கர நாற்காலிகளுக்கான கோரிக்கைகள் 20% அதிகரித்துள்ள நிலையில் அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முன்னரே நிர்ணயிக்கப்பட்ட பாதைகளில் தானியக்க சர்க்கர நாற்காலிகள் செல்லும். மனிதர்களையும் தடைகளையும் கண்டறிந்து தவிர்க்க உணர்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. பாதுகாப்பு இருக்கைவார் அணியப்பட்ட பின்னரே அவை நகரும். சோதனைகள் கடந்த ஆண்டு தொடங்கியதிலிருந்து 13,000 மேற்பட்ட பயணிகள் பயனடைந்துள்ளனர்.
1: சொல்லும் பொருளும் ப்ளூ பிரிண்ட் வரைபடம். ஒரு கட்டடத்தை முறையாக கட்டுவதற்கு அதன் மாதிரி வரைபடம் பெரிதும் உதவும். ப்ளூ பிரிண்ட் வரைபடம்.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிங்கப்பூர் இந்த ஆண்டு அதன் 61வது தேசிய தினத்தை கொண்டாடுகிறது. பிரதமர் லாரன்ஸ் வாங் விடுக்கும் தேசிய தின செய்தியின் தமிழாக்கம் August 8 இரவு 9 மணிக்கு வசந்தத்தில் ஒளிபரப்பாகும். பிரதமரின் உரையை கலாச்சார சமூக இளையர் துறை அமைச்சு, மனிதவள அமைச்சு ஆகியவற்றுக்கான துணை அமைச்சர் தினேஷ் வாசுதாஸ் வாசிப்பார். ஒலி 968 அது இடம்பெறும். ஒளிபரப்புக்கு பிறகு தேசிய தின செய்தியை மீ வாட்ச் இணைய பக்கத்தில் பெறலாம்.
3: தடைகள் வரும்போது
4: நான் மட்டும் எப்படி இருக்கேன் ரொம்ப யோசிப்பேன்.
5: நிறைய இளையர்கள் போல எனக்கு ஷார்ட் அவுட் இருக்கு.
6: மத்தவங்களுக்கு உதவ ஆசைப்பட்ட எனக்கே சுசாதனை தொடர்ந்தது.
3: துணிவு வரும்போது
7: சிங்கப்பூர் ஃபிளைட் கேரி பண்ணணும் அந்த மோமெண்ட் டிஸ்கிரைப் பண்ணவே முடியாது.
3: தடைகளை தகர்க்கும் சிங்கப்பூரர்கள் வசந்தத்தில் இன்று 9:30 மணிக்கு தேசிய தின சிறப்பு எதிரொலி.
8: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
9: பொன்னையும் பொருளையும் அள்ளி குவிக்கிற புதன்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
10: ஒரு நிமிட குளியல பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப நம்ம எல்லாம் பலரும் அதுதாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். வேலையின் காரணமா அவசர அவசரமா வெளியே போகணுங்கிறதுனால வெந்ததையும் வேகாததையும் சாப்பிட்டு வீட்டுல இருந்து அறக்க பறக்க நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். வீட்டுல இருக்கிறத விட பல மணி நேரம் நம்ம வெளியே தான் செலவழிக்கிறோம். தூசு மாசு இதெல்லாம் கடந்து வீட்டுக்கு வந்தா ஒரு நிமிட குளியல்ல சர்ன்னு உள்ள போயிட்டு சர்ன்னு வெளியே வந்துடுறோம். காதலுக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரி குளியலுக்கு நம்ம மரியாதை கொடுத்தே ஆகணுங்க. ஒரு கை தொலைபேசிக்கே நம்ம ப்ரொடெக்டர் கவர்னு வாங்கி போட்டு அதை பாதுகாக்கிறோம். நாள் முழுக்க வேலை செய்யற நம்மளுடைய உடம்புக்கும் சருமத்துக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கலனா எப்படி? அதனால நல்ல தரமான சவக்காரத்தை வாங்கி நல்ல ஒரு குளியலை போட்டுட்டு வாங்கன்னு சொல்றாங்க.
11: கட்டி பியூரிஃபையர் இனி எல்லா நாளும் நல்ல நாளே.
12: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
13: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
14: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
13: ஜோதி ஸ்டார், புஷ்பக

0: கமா நாங்க வரப்போறோம். இன்று இடம்பெற போற எதிரொலி நிகழ்ச்சி, இதனை பத்தின சுவாரஸ்யமான தகவல்களை நாம டிக்டாக் லைவ் வாயிலா தெரிந்து கொள்ள போறோம் இல்லையா.
1: அதற்கு முன்பு வாங்க அடுத்த 3 நாட்களுக்கான வானிலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாங்க. இடியுடன் கூடிய மழைய நீங்க அடுத்த 3 நாட்களுக்கு எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர்.
2: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
0: 1 அமெரிக்க டாலர்
1: 1 வெள்ளி 29 காசு.
0: 1 யூரோ
1: 1 வெள்ளி 49 காசு.
0: 1 ஸ்டெர்லிங் பவுண்ட்
1: 1 வெள்ளி 74 காசு.
0: 1 ஆஸ்திரேலிய டாலர்
1: 91 காசு.
0: 100 இந்திய ரூபாய்
1: 1 வெள்ளி 37 காசு.
0: 100 இலங்கை ரூபாய்
1: 39 காசு.
0: 1 சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலை சென்றீங்க
1: 3 வெள்ளி 19 காசு.
3: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
4: அக்ஷயா ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குழுக்கள். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, 6ஆம் பரிசு முதல் 10ஆம் பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 சாலை லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டுன்னு தங்க சேரும்.
5: இந்த தேசிய தினத்தில் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் ஆண்டின் மிகப்பெரிய சலுகைகளுடன் சேமிப்பையும் கொண்டாட்டத்தையும் இரட்டிப்பாக்குங்கள். நீங்கள் வாங்கும் வைரம் மற்றும் ரத்ன நகைகளுக்கு GST நாங்களே செலுத்துகிறோம். கூடவே 22 கேரட் தங்க நகைகளை எங்க வாங்கியிருந்தாலும் எந்தவித கழிவும் இல்லாமல் மாற்றி புது நகைகளை மிக சிறந்த செய்கூலியில் பெற்றுக் கொள்ளலாம். முன்னுங்கள், இந்த சலுகை August 10 வரை மட்டுமே. உடனே அருகிலுள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு வாருங்கள்.
6: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கை தொலைபேசியை வாங்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி முன்பதிவு செய்து மேலும் பல சலுகைகளை அனுபவிக்கலாம். பணத்திற்கேற்ப மதிப்பை பெறுங்கள். 5G அன்லிமிட்டட் பிளாஸ் திட்டங்களின் மூலம் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் புதிய கேலக்ஸி Z போல்டபிள் கை தொலைபேசியை நீங்கள் பெறலாம். அதிக அளவில் சுதந்திரம், அளவில்லாத இலவச சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புள்ள பிரீமியர் லீக் வருடாந்திர அனுமதி சீட்டை நீங்கள் இலவசமாக பெறலாம். இப்போதே ஸ்டார்ஹாப்பில் முன்பதிவு செய்து 1200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெறுங்கள். August 13 Starhub.com/Samsung இணைய பக்கத்தில் முன்பதிவு செய்யுங்கள். விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
7: Starhub, we got you.
8: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜிமேல சமைச்சு கொடுத்தேன்.
9: ஆஹா, சம்ம வாசனை. அட அட அட அட அட அம்மா உங்களுக்கு அம்மா வெளியில வாங்க. ஏ அம்மா, இங்க
8: அது நான் சமைச்சதுதான்னு சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கே ஜிமேல் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நீங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். கொஞ்சமே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
10: ஆர்கே ஜிமேல் சிங்கப்பூரின் திருத்தமான நெய்.
0: எதிரொலி எப்போதும் பேஸ்புக் லைவ்ல இடம்பெறும். இப்ப இன்றிலிருந்து இந்த வாரத்திலிருந்து உங்களுக்காக டிக்டாக் லைவ்ல சிறப்பா எதிரொலி நிகழ்ச்சியை கொண்டு வர போறோம். ஆக நீங்க எங்க இருந்தாலும் சரி நிகழ்ச்சிய கேட்கலாம், பார்க்கலாம், எங்களோட இணைந்திருக்கலாம்.
1: ஆமாம், டிக்டாக் பக்கமா வாங்க. மீடியா கார்ப் ஒலி 968 FM என்பதுதான் எங்களுடைய டிக்டாக் பக்கம். அந்த பக்கமா வாங்க, லைக்குகளை அள்ளி குழுவீங்க, உங்களுடைய கருத்துக்களையும் நீங்க பதிவு செய்யலாங்க.
0: எதிரொலி அப்படின்னு சொல்லும் போது வாரம் வாரம் ஒரு முக்கியமான கருத்தை எடுத்து அந்த கருவை கொண்டு பல சுவாரஸ்யமான தகவல்கள், மக்களுக்கு வேண்டிய தகவல்கள், அவங்க தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல்களை முன் வைப்பாங்க இல்லையா.
1: ஆமாம், இன்று 9:30 இடம்பெறும் நிகழ்ச்சியில என்னென்ன தகவல்களை நாம எதிர்பார்க்கலாம் சொல்ல காத்துக்கிட்டு இருக்காரு நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் பார்த்திபன். வணக்கம் பார்த்திபன்.
11: வணக்கம் ரவி.
0: நல்லமா இருக்கீங்களா? இன்றைய நிகழ்ச்சி அது சார்ந்தா இருக்கு இல்லையா, அதனை பத்தின விரிவான தகவல்களை சொல்லுங்களேன்.
7: நிச்சயமா இன்றைய நிகழ்ச்சி வந்து சற்று வித்தியாசமானது. இதுக்கு இன்று இரவு வந்து கதை கேட்க போறோம், கதை கேட்க போறோம், கதை பார்க்க போறோம். கதைகளை வந்து ஐந்து நபர்கள் சொல்ல போறாங்க. இந்த வருடம் வந்து தீம் பாத்தீங்கன்னா மாஜுலா சிங்கப்பூர் கோ பியாண்ட், துருவாரம் நோக்கி முன்னேறும் சிங்கப்பூர். சோ அந்த திமேட்டிக்கை ஒட்டி நாங்க வந்து ஐந்து பேரை வந்து ஃபீச்சர் பண்ணியிருக்கோம். ஏன் வந்து நேஷனல் டே எபிசோட் தேசிய தின சிறப்பு நிகழ்ச்சின்னு சொல்லும்போது அது பல வகையில வந்து பல கோணத்துல நம்ம பார்க்கலாம். ஏன் வந்து இன்று இரவு வந்து இவங்களை கதைகளை நோக்கி இந்த கதைகள் மூலியமா சொல்லப்பட விழுமியங்கள்

0: பண்புகள் மூலமா நம்ம இந்த நிகழ்ச்சி கொண்டு போறோம்.
1: சிங்கப்பூர் உணர்வு அப்படின்னு சொல்லும் போது நம்ம சமுதாயத்துல எல்லாருக்கும் அது இருக்கணும், அதே நேரத்துல அனைவரையும் உள்ளடக்கிய சமுதாயமாகவும் நம்ம இருக்கணும் அப்படிங்கறது நம்முடைய முக்கியமான நோக்கம் இல்லையா? ஆக அதை வலியுறுத்துற மாதிரிதான் இந்த ஆண்டு முதல் முறையா மாற்றுத்திறனாளிகளை கொண்டு ஓர் அங்கம் இடம்பெறும்.
2: ஆமா, அந்த மார்ச்சிங் கண்டிஞ்சன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்ப தேசிய தின அணிவகுப்புல வந்து வெவ்வேறு சீருடைகளை அணிந்த அணிகள், வெவ்வேறு நிறுவனங்கள் வந்து இந்த மார்ச்சிங் கண்டிஞ்சன்ல வந்து பங்கு பெறுவாங்க. இந்த வருஷம் முதல் முறையாக, வரலாற்றிலே முதல் முறையாக மாற்று திறனாளிகளை கொண்ட ஒரு குழுவை அமைச்சிருக்காங்க.
1: ஆமா, அந்த அணியில இடம்பெற்று இருக்கும் துர்கேஸ்வரன் அவரு நம்மளோட இருக்காரு. ஒளி ஒன்பதாறு டிக்டாக் லைவ் பக்கம் வந்தீங்கன்னா அவரை பாக்கலாம். வணக்கம் துர்கேஷ்.
3: எப்படி இருக்கீங்க
1: துர்கேஷ்? சின்ன பையனா இருக்கீங்க பாக்குறதுக்கு. இந்த சின்ன வயசுல சாதனை படைக்க காத்துட்டு இருக்கீங்க.
2: உங்களுடைய கனவை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் துர்கேஷ்.
3: இப்ப வந்து நான் வந்து போச்சான்னு ஒரு பாராலிம்பிக் ஸ்போர்ட்ல விளையாண்டுட்டு இருக்கேன். சோ மேபி ஒரு நாள் வந்து நம்ம நாட்டை வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்.
2: சரி, போச்சா அப்படின்னு சொல்லும் பொழுது அது என்ன விளையாட்டு சொல்லுங்களேன்?
3: சோ அது வந்து லைக் ஒரு பந்து விளையாட்டு மாதிரி. சோ ஒருத்தர் ஒருத்தர் வந்து மோதிக்குவோம். அப்போ ஒரு வெள்ளை பந்து இருக்கும், அப்புறம் சிவப்பு டீமும் நீல டீமும் இருக்கும். சோ அந்த வெள்ளை பந்துக்கு யாரு கிட்ட தூக்கி போறாங்களோ அவங்கதான்
2: ஜெயிப்பாங்க.
1: இந்த விளையாட்டுல வந்து அவர் ஈடுபடுறதுக்கான மிகப்பெரிய காரணமே அவரை துடிப்போட ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கா. ஆனா இந்த இடத்துல குறிப்பிட்டு நம்ம சொல்லி ஆகணும், செரிபிரல் பால்சி அப்படிங்கிற இந்த நோயினால பாதிக்கப்பட்ட, பிறப்பாலே பாதிக்கப்பட்ட உங்களுக்கு தொடக்க பள்ளிக்கு போன பிற்பாடுதான் ஓ நம்ம இதுல பாதிக்கப்பட்டிருக்குமோ அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைச்சதுன்னு சொல்லலாமா?
3: ஆமா, இப்ப வந்து லைக் தொடக்க பள்ளியில இருக்கும்போது வந்து எனக்கு வந்து லைக் அவ்வளவா வந்து அந்த கண்டிஷன் பத்தி எனக்கு அந்த புரிந்துணர்வு இல்லை. நான் வந்து படிப்புலதான் முழுமையா ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நான் உயர்நிலை பள்ளிக்கு போகும்போது நான் ஒரு வாட்டியும் டாக்டர் பார்க்கும்போது நான் பேச ஆரம்பிச்சேன். ஸோ அப்போ எனக்கு அந்த புரிந்துணர்வு தெரிஞ்சப்போ அப்ப நான் ஓகே நம்ம கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்னு நான் உணர ஆரம்பிச்சேன்.
2: அப்ப எப்படி இருந்துச்சு உங்களுக்கு?
3: ஆரம்பத்துல ஒவ்வொரு கஷ்டமும் வரும்போது ஒரு மாதிரி எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சாங்க. அப்ப அதை நான் நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கும்போது ஒரு மாதிரி மனசு கஷ்டமா தான் இருந்துச்சு. போக போக அது சரியாயிருச்சு.
2: சரி, உங்களுடைய நண்பர்கள்லாம் எப்படி உங்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க?
3: நான் ஆரம்பத்துல லைக் ஒரு புது இடத்துக்கு போனேன்னா வந்து ரொம்ப பேச மாட்டேன். நான் உயர்நிலை ஒன்னாம் தேதி அந்த முதல் நாள் ஸ்கூலுக்கு போகும்போது நான் யார்ட்டையுமே பேசல. அப்போ ஒருத்தர் மட்டும் வந்து என்னை பார்த்து சிரிச்சாங்க. அப்ப வந்து அவங்களை வந்து நண்பராக்கிக்கிட்டேன். எல்லாரும் வந்து நான் கேட்காமலே வந்து எனக்கு உதவி செய்வாங்க.
2: இல்லாட்டி
3: நான் வந்து யார்ட்டையும் போய் எனக்கு இது வேணும் இது வேணும்னா கேட்க தவிர எல்லாரும் என்னையே தேடி வந்தாங்க. அதனாட்டி எனக்கு வந்து அந்த ஸ்கூல் ஜேர்னின்னு சொல்லும்போது அது கொஞ்சம் சுலபமா இருந்துச்சு.
2: கேக்குறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
1: தொடர்ந்து அவர் பயணத்தை பத்தி நம்ம பேசுவோம். நம்ம கூட இணையறாங்க மாணவி ரோஷினி, அவங்களை சந்திப்போம். வணக்கம் ரோஷினி.
2: எப்படி இருக்கீங்க ரோஷினி?
4: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம். இப்பதான் பரிச்சை முடிச்சுட்டு வந்திருக்கீங்க.
4: ஆமா, இப்பதான் முடிச்சு வந்து.
2: ஓ நிலை தேர்வுகளுக்கான
1: முன்னிலை தேர்வு.
2: முன்னிலை தேர்வு எப்படி இருந்துச்சு?
5: நடக்குது. அந்த காம்படிஷன்ல வந்து நியூயார்க் ரெப்ரசென்ட் பண்ணி இந்த ஆண்டு நவம்பர் மாசம் வந்து ரோஷினி அவங்க வந்து பயணம் செய்ய போறாங்க.
2: சிங்கப்பூரை பிரதிநிதித்து அவங்க நியூயார்க்ல இந்த போட்டியில பங்கு பெற போறாங்க.
5: அவங்க பிசினஸ் ஐடியா பிச் பண்ண போறாங்க. சோ அந்த பிசினஸ் ஐடியா பிச் பண்ணி அவங்க திறம்பட செஞ்சாங்கன்னா சிங்கப்பூருடைய பெருமை வந்து இன்னும்
2: தெரிஞ்சுக்கலாம். இப்ப ஒரு சின்ன விளம்பர இடைவேளை, இடைவெளிக்கு பிறகு நாங்க உங்களை மீண்டும் சந்திக்கிறோம்.
6: போக்குவரத்து நிலவரம்,
1: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது பல இடங்கள்ல. கவனமா உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க, குறிப்பாக
2: AYE நோக்கி செல்லும் CTE அங்மோக்கியோ அவென்யூ 5 பிறகு விபத்து ஒன்று நேர்ந்துள்ளதால் அந்த பகுதியில் போக்குவரவு நெரிசல் அதிகமாக உள்ளது.
7: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: 18 மாதங்களாக சிங்கப்பூரின் முன்னணி வாகன உற்பத்தி நிறுவனமாக திகழ்கிறது BYD. உங்கள் நம்பிக்கைக்கு நன்றி. நமது தேசிய தினத்தை முன்னிட்டு எங்களின் மேம்படுத்தப்பட்ட அதிநவீன பிரத்யேக வாகனங்களை காலவரையறைக்குட்பட்ட சலுகைகளுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். புத்தம் புதிய BYD C-Lion 7 ER, BYD C-Lion 8 DMI மற்றும் BYD C-Lion 6 DMI வாகனங்களை செலுத்தி பாருங்கள். நீங்கள் முழுமையான மின்சார வாகனத்திற்கோ அல்லது புதுமையான DMI மின்சாரம் மற்றும் பெட்ரோலில் இயங்கும் வாகனத்திற்குமாற இலவை சிறந்த தருணம். இன்றை உங்களுக்கு அருகில் உள்ள BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
1: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாம் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். ஃபூஜி மலை வெண்ணீர் ஊற்று விடுதியில் தங்கி நேரடி விற்பனை அங்காடியில் பொருட்களை வாங்கி பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு மகிழுங்கள். பருவ கால பழங்களை பறித்து சுவைத்திடுங்கள். அசக்சாவின் புகழ் பெற்ற சிவப்பு லேண்டன் விளக்கு அருகே பாரம்பரிய கிமோனோவை அணிந்து படங்கள் எடுக்கலாம். அருகில் உள்ள வசீகர கடை வீதிகளை சுற்றி பார்க்கலாம். சுஷியை உங்கள் கையால் செய்து சுவைத்து மகிழுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாம் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு December 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206-1797.
2: நமது தேசிய தினத்தன்று சிங்கப்பூர் மிளிரும். அதுபோல் நீங்களும் ஜொலிக்கலாம். ஜோய் ஆலுகாசுடன் கொண்டாடுங்கள். 9 விழுக்காடு GST உள்ளடக்கிய விலையில் வைர நகைகளை வாங்கி மகிழுங்கள். கூடுதலாக தங்க நகைகளின் செய்கூலியில் முழுமையான 30 விழுக்காடு தள்ளுபடியை பெற்றிடுங்கள். உங்கள் அருகாமையில் உள்ள ஜோய் ஆலுகாஸ் கிளைக்கு இன்றே செல்லுங்கள். இச்சலுகை August 10 வரை மட்டுமே. ஒரு தேசம் பல சிறப்பு.
3: ஜோய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
1: அடுத்து இடம்பெறும் தகவலை வழங்குவோர் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்.
4: வாழ்க்கையின் அழகை கொண்டாடுங்கள். இந்த தேசிய தினத்தில் மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸின் ஆண்டின் மிகப்பெரிய சலுகைகளுடன் சேமிப்பையும் கொண்டாட்டத்தையும் இரட்டிப்பாக்குங்கள்.
1: இந்த பாருங்க, தேசிய தினத்தை முன்னிட்டு உங்களுக்காக மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் அற்புதமான சலுகைகளை வழங்குறாங்க. காரணம், சிங்கப்பூர் ஜொலிக்கிற அதே நேரத்துல நீங்களும் தக தக தகன்னு மின்னணுங்க.
4: ஆமாம் நேர்களே, நீங்க வாங்குற வைரம் மற்றும் ரத்ன நகைகளுக்கு GST நாங்களே செலுத்துறோம்னு சொல்றாங்க மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ்.
1: இதுக்கும் மேல 22 கேரட் தங்க நகைகளை நீங்க எங்கிருந்து வாங்கியிருந்தாலும் சரி, மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் கிட்ட நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா எந்த வித கழிவும் இல்லாம புத்தம் புதிய வடிவங்கள்ல சிறந்த செய்கூலி விலையில அது உங்களுக்கு வழங்க காத்துட்டு இருக்காங்க மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்.
4: எதுக்கு காத்துக்கிட்டு இருக்கீங்க? இப்பவே 114 சாயத் அல்வி ரோட், 121 ஸ்ரேங்குன் ரோட், சென்ட்ரம் ஸ்கொயர் ஆகிய இடங்களில் இருக்கும் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்க்கு போங்க.
1: இந்த தங்கமான தகவலை உங்களுக்கு வழங்கியிருந்தாங்க
4: மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்.
1: வாழ்க்கையின் அழகை கொண்டாடுங்கள்.

0: ரொம்ப சந்தோஷம். இந்த காலை பொழுது உங்களுக்கு சிறப்பா அமைய எங்களுடைய வாழ்த்துகள். அதே நேரத்துல நம்ம ஒளியின் அறிவிப்பறைக்கு வந்து நேரத்தை ஒதுக்கி முக்கியமான தகவல்களை பகிர்ந்து கொள்ளும் எதிரொலி படைப்பாளர் பார்த்திபன், சிறப்பு விருந்தினர் துர்கேஷ், ரோஷினி, அவங்களுக்கும் நீங்க வாழ்த்துக்களை சொன்னீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படிங்கறது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். சரியா?
1: ஆமா. சரி ரோஷினி, நீங்க வந்து சிங்கப்பூரை பிரதிநிதிக்கு நியூயார்க் நீங்க வந்து NFTE அப்படிங்கிற போட்டிக்கு போறீங்க, அதை பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: NFTனா அது வந்து எல்லாரும் நினைப்பாங்க அது ஒரு பிசினஸ் ப்ரோக்ராம் மாதிரி, ஆனா அது அது இல்ல. நம்மளுக்கு வந்து ரியல் லைஃப் ப்ராப்ளம்ஸ் கத்து கொடுக்க வந்து NFT இருக்காங்க. சோ ஃபர்ஸ்டா இதுக்கு நான் எப்படி போனேன்னா வந்து ஒரு 7-day ப்ரோக்ராம்க்கு வந்து என் டீச்சர் அனுப்புனாங்க. அதுல கடைசி நாள் வந்து ஒரு பிசினஸ் காம்படிஷன் இருந்துச்சு. அந்த பிசினஸ் காம்படிஷன்ல வந்து டாப் 3 வந்து இன்னொரு காம்படிஷனுக்கு போவோம். அதோட பேரு தான் NYEC, நேஷனல் யூத் என்டர்பிரினர்ஷிப் சேலஞ்ச். அதுல வந்து 51 ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் 16 டிஃபரெண்ட் ஸ்கூல் அக்ராஸ் சிங்கப்பூர்ல இருந்து நம்ம வந்து கம்பீட் பண்ணுவோம். அது ரொம்பவே கஷ்டமா
0: இருந்துச்சு.
1: பள்ளிகளை சேர்ந்த மாணவர்கள் கலந்து
3: கொண்டாங்க. 16 வயது.
1: சரி, அப்புறம்
2: அப்ப வந்து அந்த நாலு நாள் ரொம்பவே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னா அது வந்து எல்லாமே அப்படியே செய்யணும், எல்லாம் ஸ்கிரிப்டை ஃபைனலைஸ் பண்ணணும், எல்லாம் ஐடியாவும் ஃபைனலைஸ் பண்ணுவோம். அது செய்ய செய்ய வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அப்ப வந்து கடைசி நாள் காம்படிஷன்ல வந்து நம்மளுக்கு 3 ரவுண்ட்ஸ் இருக்கு, செமிஃபைனல்ஸ், குவார்ட்டர் ஃபைனல்ஸ், அப்ப கிராண்ட் ஃபினாலே. அந்த 3 ரவுண்ட்ஸ் போறதுக்கே அவ்வளவு கஷ்டப்பட்டேன். வந்து அழுதேன். அந்த 3 ரவுண்ட்ஸ்ல நான் அழுதேன். என்னால முடியுமான்னு தெரியல. அழுதுதான் நான் ஜெயிச்சேன் போல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: சரி, இந்த போட்டியை பத்தி பேசும்பொழுது அதுல வந்து நீங்க அந்த பிசினஸ் பிச் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, என்ன சிந்தனை, என்ன ஐடியாவை நீங்க பிச் பண்ணீங்க?
2: நான் வந்து ஒரு AI ட்யூட்டர் ஆப் பிச் பண்ணேன். அது வந்து நான் வந்து கொஞ்சம் ஷார்ட்டா சொல்றேன். அது ஒரு சிம்பிள் ட்யூட்டர் ஆப், ஃபைனான்சியல் டிஃபிகல்ட்டிஸ் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அது ஒரு ஆப். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரோவர்ட்டுக்கு கூட அந்த ஆப் இருக்கு. அது ஒரு ட்யூட்டர் ஆப். மத்த விஷயத்தெல்லாம் வந்து இன்னைக்கு 9:30 எதிரொலி
1: உலகமே
0: வந்து செயலி மயமா இருக்கிறதுனால இந்த செயலி பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி நமக்கு சாதகமா பயன்படுத்தலாம் அப்படிங்கிற தகவலையும் இன்று இரவு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. ரொம்ப நன்றி ரோஷினி சொன்னதுக்கு. இதுல என்ன வியப்புனா 2010 பிறந்திருக்கீங்க நீங்க.
2: 2009
0: அவங்க பிறந்து 2-3 வருஷத்துல நான் வேலைக்கு வந்துட்டேன். கேளுங்க, நானும் பரவாயில்ல, அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து அம்மா இருக்காங்க.
1: நமக்கு
0: பக்கத்துல
1: இல்ல இந்த நம்ம ரோஷினி தூங்குறதுக்கு சாச்சேன் குமார்
0: வாழ்க்கையில நம்ம கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாலும் அத ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த வித்தியாசம் நமக்கு எப்படி சாதகமா அமையும், அதை எப்படி செயல்படுத்தலாம் அப்படிங்கறதுக்கு துர்கேஷ் நல்ல எடுத்துக்காட்டு இல்லையா.
1: சரியா சொன்னீங்க ரவி. இவங்க ரெண்டு பேரையும் சந்திக்கிறதுல வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சிங்கப்பூர் வந்து வெவ்வேறு தளங்களை நீங்க பிரதிநிதிக்கணும்னு ஆசைப்படுறீங்க இல்லையா, அந்த ஆசையை பத்தி நினைக்கும் பொழுதும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
0: எவ்வளவு தூரம் போகணும் அப்படின்னு கனவு வச்சிருக்கீங்க துர்கேஷ்?
4: எனக்கு வந்து ஒரு ஒரு லிமிட்னு இல்லை. எங்கெல்லாம் நம்ம வந்து நம்ம ஃபேஸை காமிக்க முடியுதோ, எங்கெல்லாம் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ, எங்கெல்லாம் எனக்கு டைம் இருக்கோ, அதெல்லாம் எல்லாத்தையும் செய்யணும்னு ஆசைப்படுறேன். அவ்வளவுதான்.
0: பாருங்க, வானமே இல்லைன்றாரு. இவரை பாக்கும்போது எனக்கு என்ன தெரியுமா தோணுது, உண்மையிலே குறை அவர்கிட்ட இருக்கா இல்ல எல்லா இருந்து செயல்படாம இருக்கிற நமக்கு இருக்கா அப்படிங்கிற கேள்வி.
1: ஆமா அதேதான். சரி பார்த்திபன் உங்ககிட்ட வருவோம். பார்த்திபன், இந்த இன்றைய நிகழ்ச்சியில ஐந்து பேரை வந்து நீங்க சந்திக்க போறீங்க இல்லையா, அவங்களுடைய கதைகளை நாம தெரிந்து கொள்ள போறோம். இருவர் இங்க இருக்காங்க, மற்ற மூவரை பத்தி கொஞ்சம் சொல்லிருங்களேன்.
3: மற்ற மூவர் வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி வந்து ஏஜ் வந்து ஒரு ஒரு வித்தியாசம் ஒரு தடை இல்லைன்னு சொன்னீங்க. அதே மாதிரி வந்து 8 வயதுல 2019 வந்து 8 வயதுல இருக்கும் போது இமயமலை அடிவாரம் எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் ரீச் பண்ணன ஒரு யங் சிங்கப்பூரியன், அவர் வந்து அந்த டைம்ல வந்து ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருந்தாரு யங்க சிங்கப்பூரியன். சோ அவரை இன்டர்வியூ பண்ணியிருந்தேன். ஆனா அவரோட கதை வந்து ஓகே ஒரு 6 or 8 வருஷம் முன்னாடி நடந்துச்சு, இன்னொரு 9 வருஷம் முன்னாடி நடந்தது அப்படின்னு இல்லாம இப்ப வரைக்கும் அவர் என்ன பண்றாருன்னா வந்து அவர் வந்து திருப்பி வந்து மவுண்ட் எவரெஸ்ட் போய் அங்க ரெக்கார்ட் பிரேக் பண்ணாரு, மவுண்ட் கினபாலு வந்து 2 தடவை போனாரு, மவுண்ட் ஃப்ரீ நியூயார்க்ல மவுண்ட் ஃப்ரீ போனாரு. அண்ட் வந்து அடுத்த வருடம் இப்ப வந்து அவரோட ஓ லெவல்ஸ் செஞ்சுட்டு இருக்காரு. அண்ட் அடுத்த வருஷம் வந்து அவருடைய அடுத்த லீக் விச் இஸ் 6000 கலபத்தா மவுண்டன் நினைக்கிறேன், யா மெரபிங் மவுண்டன். மெரபிங் மவுண்டன் வந்து அவரோட ஹையஸ்ட் லிமிட் இப்ப. சோ 5000 அவர் தாண்டி 6000 போக போறாரு. சோ தொடர்ந்து வந்து அவர் வந்து ரெசிலியன்ஸ் அங்கிற மோட்டோ வச்சு அவர் வந்து தொடர்ந்து அவர் வந்து பிரேக் பண்ணிட்டே இருக்காரு அவர் ஓன் ரெக்கார்ட்ஸ்.
0: பெரிய காரணம் என்ன தெரியுமா, அவங்க அப்பா வந்து ஒரு ரக்பி விளையாட்டாளர், அவரும் வந்து வாழ்க்கையில பல சவால்களை தொடர்ந்து சந்திச்சு அதை மீண்டு வரணும் அப்படிங்கிற முக்கியமான பண்பை தன் மகனிட கொண்டு போய் சேர்க்கிறாரு. இது ஏன் எனக்கு தெரியும்னா, அந்த பையன் தம்மா துண்டா இருக்கும்போது பாக்குறதுக்கான வாய்ப்பு எனக்கு
1: கிடைச்சது.
0: குட்டி பையனா வந்து
1: ஐஸ்வர்யா
3: ஜெயக்குமார் நமக்கு நன்கு பரிச்சயமான முகம். அவங்க வந்து அவங்களோட இந்த எங்கள் இன்டர்வியூ பண்ணிருந்தோம்னா சிங்கப்பூரோட பெருமையை வந்து வெளிநாட்டுக்கு எடுத்து செல்லும் ஒரு கலைஞர், பல கலைஞர்கள் இருக்காங்க, அந்த பல கலைஞர்கள் அவங்களும் ஒருத்தவங்க.
1: ஐஸ்வர்யா ஜெயக்குமார் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து சிங்கப்பூர்ல வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஒரு நடனமணி, சமூக வலைதளங்கள்ல அவங்களுடைய நடன காணொலிகளை நீங்க பாத்துருக்கலாம். ராயல் லூஷன் அப்படிங்கிற குழுவையும் அவங்க தான் வழி நடத்துறாங்க.
3: முன்னிட்டு அவங்க வந்து வெளியூர்ல வந்து அவங்க வந்து இன்வைட் பண்ணுவாங்க ஒர்க் ஷாப் நடத்துறதுக்கு. சோ பாரிஸ் லேட்டஸ்ட் சமீபத்துல வந்து கிரீஸ் போயிருந்தாங்க 2 வாரங்களுக்கு முன்னாடி, அங்க வந்து ஒரு குத்து ஒர்க் ஷாப் ஒரு ஃபோக் ஒர்க் ஷாப் நடத்திட்டு அங்க உள்ள சிங்கப்பூர்களை சந்தித்து. சோ ஆனா ஆனா எல்லாரும் சொல்லுவாங்களே இப்ப சிங்கப்பூர் சிங்கப்பூர்ல வெரி ஃபன்லா என்ஜாய் பண்ணி ஓவர்சீஸ் போறீங்க, ஆனா அது ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு ஒரு பொறுப்பு. இப்ப ஐஸ்வர்யா ஜெயக்குமார் சொல்றதுக்கும் ஐஸ்வர்யா ஜெயக்குமார் சிங்கப்பூர் அப்படின்னு சொல்றதுக்கும் அது ஒரு வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசத்தை பத்தி அவங்க பகிர்ந்து கொண்டாங்க இந்த நிகழ்ச்சியில.
1: கண்டிப்பா அவர் ஒரு சவால் மிக்க ஒரு பயணமா தான் இருக்கும், அத வந்து நடன பயணம் அப்படின்னு சொல்லும் பொழுது. சரி இன்னும் ஒரு நபர் இருக்காங்களே அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லிருங்களேன்.
3: அவர் வந்து ஸ்டோரி ஆஃப் கம்பேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, லைக் பரிவு காட்டுறதுல அந்த அடிப்படையில் நாங்க தேர்ந்தெடுத்தது. அவர் வந்து நரேஷ். சோ நரேஷ் வந்து இம்பாக்ட் சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு வராரு. அங்க வந்து 1400 மேற்பட்ட 1400 யூனோ அவ்வளவு இருக்கு, அவ்வளவு யூத்ஸ்க்கு வந்து ரெக்ளூசிவ் யூத்னு சொல்லுவாங்க அண்ட் இன்ட்ரோவர்ட்டட் யூத்ஸ் அண்ட் அது தடம் மாறி போக
0: போற.
3: ஆமா, சோ அவங்களுக்கு வந்து அந்த இப்ப வந்து அந்த வழி மாறி போனவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு அமைப்புகள் இருக்கு. ஆனா வழி மாறி போகிறதுக்கு முன்னாடியே அந்த ஒரு தடை போட்டு இழுக்கிறதுக்கு சில பேர் தான் இருக்காங்க. அந்த சில பேர்ல அவரும் ஒருத்தர். சோ அந்த இம்பாக்ட் சொசைட்டி இம்பாக்ட் சிங்கப்பூர்னு ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சு அது மூலியமா வந்து பல இளையர்களை வந்து எஜுகேஷன் மூலியமா இருக்கலாம், இன்ட்ரெஸ்ட் குரூப் மூலியமா இருக்கலாம், பாக்ஸிங் சாக்கர் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு நமக்கே தெரியாம நமக்கு லைக் இன்னும் எம்ஆர்டியில போகும்போது ஒரு ஜஸ்ட் ஒரு அனதர் பர்சன் மாதிரி அவரை பார்க்க தெரியும், ஆனா அவ்வளவு பெரிய மாற்றம் செஞ்சுட்டு இருக்காரு.
1: ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு பார்த்திபன்.
0: அதுதான் சிங்கப்பூர் உணர்வே இல்லையா, எல்லாரும் பாக்குறதுக்கு நம்ம சாதாரணமா இருப்போம், ஆனா ஒவ்வொரு நாளும் நம்ம சிங்கப்பூருக்காகவும் சரி சமுதாயத்திற்காகவும் சரி நம்ம குடும்பத்துக்காகவும் சரி நமக்காகவும் சரி பல சாதனைகளை சொல்லும் சொல்லாம செஞ்சுட்டு தான் இருக்கும்.
1: ஆமா, 5 சுவாரஸ்யமான நபர்களை வந்து இன்றிரவு நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க போறோம் இல்லையா. இப்ப நீங்க வந்து அவங்களுடைய கதைகளை வந்து பதிவு செஞ்சிட்டீங்க, ஆனா ஒட்டு மொத்தமா அந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பார்த்திபன்?
3: மன நிறைவுன்னு சொல்லலாம். ஏன்னா இதுல என்ன ஒரு பெரிய பொறுப்புனா, இப்ப வந்து 5 நபர்களை இன்டர்வியூ பண்ற நிகழ்ச்சி வந்து 23 minutes இருக்கணும், ஆனா வந்து சண்டை போட்டு இல்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கூட, ஏன்னா இவ்வளவு அழகான கதைகள் இவ்வளவு ஒரு ஒரு பெரிய ஒரு இவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு 20 இயர்ஸ் ஜேர்னி.
0: துர்கேஷ் சொல்றேன்,
3: துர்கேஷ் அவருக்கு வந்து 20 வருடம் ஒரு ஜேர்னி. அந்த ஜேர்னியை நான் எப்படி ஒரு 3-4 நிமிடத்துல வந்து சொல்ல முடியும் சொல்றது வந்து மக்களுக்கு அதை போய் அது வந்து அழுத்தமா போய் சேரணும். சோ அதனால வந்து அதுதான் ரொம்ப கஷ்டமா இருந்தது. லைக் ப்ரொஃபைல் கண்டுபிடிக்கிறது ஒரு சவால், அண்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டு அவங்களோட கதையை வந்து எடுத்துட்டு அது சுருக்கமா அது சொல்றது வந்து ஒரு பெரிய ஒரு சவால்.
1: சோ சொல்றதுக்கு
3: ஆமா நிறைய இருக்கு. அது எது சொல்றது, போன் அடிச்சு ஓகே இது ஒண்ணு சொல்லாமா, அப்ப திருப்பி பேச் ஷூட் எல்லாம் பண்ணேன் திருப்பி, ஏன்னா எனக்கு லிங்க் தேவைப்பட்டுச்சு. அவன் சொன்ன ஓகே எனக்கு அந்த பாயிண்ட் யூஸ் பண்ண முடியாதுப்பா இந்த ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு திருப்பி அவரை மீட் பண்ணி வாக்கில இன்டர்வியூ பண்ணி அந்த ஒரு அந்த மாதிரி வந்து அந்த அந்த இவங்களோட கதைகளை சொல்லும் போது நானும் அந்த கோபியான் பண்ற மாதிரி இருந்துச்சு.
1: தயாரிப்பாளர் அப்படின்னு சொல்லும் போது அது சாதாரண வேலையே கிடையாது, ரொம்ப சவால் மிக்க ஒரு வேலை இல்லையா? சரி
0: துர்கேஷ், இப்போ இந்த படப்பிடிப்பின் போது உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது, அதை பத்தி சொல்லுங்களேன்.
4: ஓரளவுக்கு முடிச்சுட்டாங்க, அப்புறம் ஷூட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதையும் திருப்பி திருப்பி பண்ண வச்சாங்களா. அப்புறம் எனக்கு வந்து ஒவ்வொரு இதையும் திருப்பி திருப்பி போடும்போது அந்த எக்ஸ்பிரஷன் வந்து மாற ஆரம்பிச்சிருச்சு.
3: தம்பி பொறுமை பொறுமை,
1: உணர்வு இருக்கும் இல்லையா உங்களுக்கு, அது என்ன?
2: நான் வந்து சொல்லணும்னா பர்சனலி மத்தவங்களுக்கு உதவி செய்யறது, ஏன்னா வந்து சிங்கப்பூர் வந்து ஒரு மல்டி ரேஷியல் கண்ட்ரி, வந்து நம்ம எந்த ரேஸ் ரிலீஜனோ பார்க்காம நம்ம வந்து மத்தவங்களுக்கு உதவி செய்வோம், அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி நானும் இருக்கேன்னு நான் நினைக்கிறேன், நான் வந்து மத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு எனக்கு சின்ன வயசுல இருந்தா அந்த ஆசை இருக்கு. இப்ப வந்து பிசினஸ் மூலியமா நான் வந்து மத்தவங்களுக்கு உதவி செய்யறேன்.
1: கேக்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த இளம் வயதிலேயே இப்படி முதிர்ச்சியோட நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நம்மளுடைய உறுதி மொழியிலேயே இருக்கு இல்லையா, இன மொழி மதம் ஆகிய வேற்றுமைகளை மறந்து நீங்க எல்லாருக்கும் உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. துர்கேஸ்வரன் நீங்க சொல்லுங்களேன்.
4: இப்ப என்ன கேட்டீங்கன்னா வந்து நான் வந்து இந்த வருஷம் தீம் வச்சே சொல்லுவேன் கோபியோட்னு, அதாவது நம்மளுக்குன்னு இருக்கிற வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன், அதை தவிர்த்து நம்ம வெளியே வரணும், நம்மளால முடிஞ்ச உதவியை எல்லாருக்கும் செய்யணும், ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டும் வந்து இது நம்மளால முடியுமான்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி அதை டிக் பேட் பண்ணி ஒரு ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணா ஃபெயில் பண்ணாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், அப்ப அடுத்த வாட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டரா ட்ரை பண்ணணும்.
1: முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சிறப்பா சொல்லிருந்தீங்க.
0: சிங்கப்பூர் உணர்வு அப்படின்னு சொல்லும் போது எல்லாருக்கும் வெவ்வேறு அம்சம் ஞாபகம் வரும். சில பேருக்கு உணவு ஞாபகம் வரும், சில பேருக்கு வீடமைப்பு அந்த பகுதிகள் ஞாபகம் வரும், சில பேருக்கு சிங்கப்பூர்ல இருக்கிற பச்சை பசுமையான இடங்கள் ஞாபகம் வரும். இது எல்லாம் சிறப்பா இருக்கணும்னு சொன்னா அதுக்கு ஆணி வேறே நம்முடைய மிகப்பெரிய சொத்து மக்கள். இத நான் சொல்லல, நம்முடைய தலைவர்கள் அடிக்கடி சொல்லியிருக்காங்க. ஆக இந்த மக்கள் சிறப்பா இருக்கணும், செழித்து இருக்கணும் அப்படின்னு சொன்னா அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதும் நம்முடைய கடமை தான். அப்போதான் வெற்றி நிலைத்திருக்கும். ஒத்துக்கிறீங்களா?
1: ஆமா ஒத்துக்கிறோம் ரவி. அதுல நமக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு,
0: எல்லாருக்குமே இருக்கு. நீங்க இன்னைக்கு செய்ய வேண்டியது அதுல ஒண்ணு, எதிரொலிய பார்த்து இந்த அற்புதமான நபர்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களையும் அன்பையும் வாரி வழங்குறது இல்லையா?
3: நிச்சயமா ரவி. இப்ப வந்து இவங்க வந்து வெறும் கதைகள் மட்டும் கிடையாது, நம்ம வந்து இன்றைய காலகட்டத்துக்கும் சரி, இல்ல இதுக்கு முன்னாடி நம்ம கடந்து வந்த பாதை, அது நினைவூற்ற விழுமியங்கள் பண்புகள். சோ இத இன்றைய எதிரொலியில மக்கள் பார்க்கலாம்.
1: இன்றிரவு 9:30 வசந்த மொழி வழியில் எதிரொலி நிகழ்ச்சியை பார்க்க மறந்துடாதீங்க. சுவாரஸ்யமான ரொம்ப மனதை நெகிழ வைக்கும் ஒரு நிகழ்ச்சி, கண்டிப்பா நீங்க பார்த்தே ஆகணும் நேயர்களே.
0: விடைபெறதுக்கு முன்னால துர்கேஷ், நீங்க யாருக்கெல்லாம் நன்றி சொல்ல விரும்புறீங்க சொல்லுங்களேன்.
4: முத காரியம் வந்து என் குடும்பத்துக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா சின்ன வயசுல எனக்கு ஒண்ணுமே தெரியாத போது நான் ரொம்ப கோவப்படுவேன், எல்லாத்தையும் வார்த்தையை வீசுவேன், எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு என் கூட சண்டை போட்டுக்கிட்டு என் அக்கா என் அம்மா எல்லாம் கூட இருந்தாங்க. அப்புறம் இன்னொன்று வந்து என் நண்பர்களுக்கு நான் உதவி சொல்லணும். அதாவது உதவியே கேட்காம வந்து எனக்கு வந்து உதவி செய்கிறவங்க வந்து அது ஒரு பெரிய விஷயம் தானே. ஸோ அவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும். என் ஆசிரியர்களுக்கு நான் நன்றி சொல்லணும். அதாவது இப்போ நான் ஒரு கம்யூனிட்டிகளுக்கு போகிறேன்னா இப்போ ஒருத்தவங்க லிஃப்ட் பிடிக்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து இவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும்னு நான் தனியாக ஒதுக்க முடியாது. நான் எல்லாருக்கும் நன்றி சொல்லலாம். ஏன்னா ஒரு சின்ன விஷயத்தில் யாராவது எனக்கு உதவி செஞ்சுருக்கான், அவங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ சிங்கப்பூரில் நான் இருக்கிறதுக்கு நான் எல்லாருக்கும் நன்றி சொல்லுவேன்.
0: குறிப்பாக அம்மா உங்க சகோதரி அவங்க பேர் சொல்லலாம்ல நீங்க?
4: அம்மா பேர் வந்து நங்கை, அக்கா பேர் வந்து தாரணி, சாந்தினி, துர்கா, அப்புறம் மூத்தாக்கா பேர் வந்து சரஸ். சோ எல்லாருக்கும் நன்றி சொல்றேன்.
1: நங்கை அவங்க வந்து டிக்டாக் வாயிலாக பெஸ்ட் விஷஸ் ஃபார் துர்கேஸ்வரன் அப்படின்னு உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க அம்மா.
0: ரொம்ப பெருமையா இருக்கலாம் அவங்க அம்மாவுக்கு. அழகான தமிழ் பேர் வேற நங்கை.
2: என்னோட அம்மா அப்பா, முக்கியமா என்னோட பாட்டிக்காக தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். சின்ன வயசுல இருந்தே என்னோட பாட்டி வந்து என் லைஃப்ல ஒரு மிகப்பெரிய ஆளு. அவங்க எல்லாமே வந்து என்னால இவ்வளவு தூரம் கண்டிப்பா என்னால வந்திருக்க முடியாது. அவங்க சின்ன வயசுல இருந்தே என்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, உன்னால ஒரு விஷயத்த உன்னால செய்ய முடியாதுன்னா அது தப்பு, செய்ய நீ வந்து முயற்சி பண்ணும். அப்ப இப்ப கூட ஷி வில் ஆல்வேஸ் மேக் ஃபன் ஆஃப் மீ, நீ வாயால தான் ஜெயிச்சு நியூயார்க் போற, நீ சொல்லிட்டே இருப்பாங்க.
3: கண்டுதானே,
1: ஓ மை காட், அந்த வாய் ஒரு திறமை.
2: அப்ப வந்து என்னோட அம்மா அப்பாக்கும் நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். அவங்களோட சப்போர்ட் மட்டும் எனக்கு இல்லைன்னா நான் கண்டிப்பா இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டேன். அப்ப மீடியா காப்க்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும். மிஸ்டர் பார்த்தாக்கும் நான் தேங்க்ஸ் சொல்ல போறேன். அப்ப ஸ்கூலுக்கும் ஹெலோஜனுக்கும் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். அவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துதான் நானும் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்.
0: அப்பா அம்மா பாட்டி அவங்க பேர் சொல்லிடலாம்ல?
2: அம்மாவோட பேரு வந்து புவனேஷ், அப்பாவோட பேரு வந்து ரிச்சர்ட், பாட்டியோட பேரு வந்து அமுதா.
1: சரி, குணா அவரை வந்து சொல்லியிருக்காரு உங்களை பார்த்து ரொம்ப பெருமைப்படுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பல நேர்கள் உங்க இருவருக்குமே வந்து உங்களுடைய இலக்குகளை வந்து நீங்க அடையணும், உங்களுடைய கனவுகள் மெய்ப்படணும் அப்படின்னு வாழ்த்துக்களை வாட்ஸ்அப்ல டிக்டாக் வாயிலாக தெரிவிச்சிருக்காங்க.
0: தொடர்ந்து டிக்டாக் லைவ் வாயிலா நீங்க வாழ்த்துக்களை வாரி வழங்கிட்டே இருங்க. இப்போதைக்கு எதிரொலி குழுவினருக்கு நாங்க விடை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இன்று இரவு 9:30 நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். தவற விட்டீங்களா கவலையே வேண்டாம், நீ வாட்ச் வாயிலா அனைத்து பாகங்களையும் நீங்க கண்டு மகிழலாம். பார்த்திபன், துர்கேஷ், ரோஷினி உங்க மூவருக்கும் எங்களது நன்றி.
1: நன்றி
2: நன்றி
1: நன்றி. முதலாம் தடத்தை தவிர்க்கவும். சிடிஇஐ நோக்கி செல்லும் SLE Woodlands Avenue 12 இருக்க பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: மொழி பராமரிப்பு சேவைக்கு
1: குட் டே பியூட்டி பார்லர்.
0: உங்க உடல் சிரமத்தை பொலிவா வச்சுக்கிறதுக்கு
1: குட் டே பியூட்டி பார்லர்.
0: உங்க முகத்தை கழுவுறதுக்கு
1: ஐயோ அது முகம் கழுவுறது இல்ல காதர், அது ஃபேஷியல்.
0: தலையில இருந்து கால் வரைக்கும் பராமரிப்பு சேவைகளை வழங்குறாங்க
1: குட் டே பியூட்டி பார்லர்.
0: புதன்கிழமைகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு
1: போட்டியில கலந்துங்க, குட் டேயின் பரிசுகளை வெல்லுங்க.
0: இந்த நிகழ்ச்சியில ஆனந்தம் ஆரம்பம்.
2: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடணும் போல இருக்கு.
3: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட், டீ காஃபியோட 3 வள்ளி மட்டும்தான். சைவ சாப்பாடு 5 வள்ளி தான்.
2: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
3: பதப்படுத்தும் பொருட்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க.
4: பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங். கர்வா ரோட், வீராசாமி ரோட், சென்னை ரோட், துவாஸ், ரேஸ் கோர்ஸ் லேன், தேவான் கார்டன்ஸ்ல செயல்படுறாங்க. தொடர்புக்கு 8196-4806.
5: ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் விழாக்கால சிறப்பு சலுகைகள். பழைய தங்க நகைகளை மாற்றிக்கொள்ளும் பொழுது 0 விழுக்காடு கழிவும். அனைத்து தங்க நகைகளின் செய்கோலியின் மீது 10% தள்ளுபடி. மேலும் வைரங்கள், பட்டை தீட்டப்படாத வைரங்கள், ரூபி, எமரால்ட் மற்றும் பிளாட்டினம் நகைகளின் MRP-யின் மீது 10% தள்ளுபடியும் பெற்று மகிழுங்கள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சிராங்கூன் சாலை, ஸ்ரீ வீரமா காளியம்மன் கோவில் அருகில், சிங்கப்பூர்.
6: இந்த தேசிய தினத்தில் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் ஆண்டின் மிகப்பெரிய சலுகைகள் சேமிப்பையும் கொண்டாட்டத்தையும் இரட்டிப்பாக்குங்கள். நீங்கள் வாங்கும் வைரம் மற்றும் ரத்ன நகைகளுக்கு GST-ஐ நாங்களே செலுத்துகிறோம். கூடவே 22 கேரட் தங்க நகைகளை எங்க வாங்கியிருந்தாலும் எந்தவித கழிவும் இல்லாமல் மாற்றி புது நகைகளை மிக சிறந்த செய்கூலியில் பெற்றுக் கொள்ளலாம். முன்னுங்கள், இந்த சலுகை August 10 வரை மட்டுமே. உடனே அருகிலுள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு வாருங்கள்.
7: சொல்லுங்கள் ராஜமாதா.
8: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
7: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
8: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
7: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
8: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
7: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
8: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

0: வாயிலாக ஒலி 96.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 96.8 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 96.8
1: கேட்டாலே பரவசம்.
2: ஒலி 96.8 போக்குவரத்து நிலவரம்.
3: 8:58 சில வினாடிகள் மட்டும்தான் இருக்கு. போக்குவரத்து நிலவரத்தை பொறுத்தவரை விபத்துகள் நேர்ந்துள்ளன. பல இடங்கள்ல கவனமா உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பா வூட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் BKE வூட்லண்ட்ஸ் சாலை எக்ஸிட், சாங்கி நோக்கி செல்லும் PIE KPE தாம்சன் எக்ஸிட், ECPE நகரை நோக்கி செல்லும் வழியில் MCE பிடோக் சவுத் அவென்யூ 1 ஆகிய இடங்களில் போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: தினம் ஆர்கேஜினை
1: அடுத்த இடம்பெறும் தகவலை வழங்குவோர்
2: நிதி அமைச்சு. மத்திய கிழக்கில் இடம்பெற்று வரும் நிச்சயமற்ற சூழ்நிலையின் காரணத்தால் சிங்கப்பூரர்கள் பாதிக்கப்படலாம். அதை கையாள அரசாங்கம் இரண்டாவது உதவி திட்டத்தை அறிவித்துள்ளது.
1: இம்மாதம் தொடங்கி டிசம்பர் வரை குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு இடைக்கால ஹோம் கேர் உதவி திட்டம் மேம்படுத்தப்பட்டுள்ளது.
2: 3 மாதங்கள் வரை குறைந்தபட்சம் மாதந்தோறும் 250 ரொக்கம் வழங்கப்படும். அதோடு ஹோம் கேர் ஆதரவு திட்டத்திற்கு தகுதி பெறுவோரின் வருமான தகுதி வரம்பில் கூடுதல் நீக்குப்போக்கு கையாளப்படும்.
1: வரும் செப்டம்பர் மாதத்தில் தகுதி பெறும் சிங்கப்பூரர்களுக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங் எனப்படும் வாழ்க்கை செலவின பற்றுச்சீட்டுகளில் 200 அதிகரிப்பை எதிர்பார்க்கலாம்.
2: ஆகவே தகுதி பெறும் ஒவ்வொரு சிங்கப்பூரரும் 400 600 வரை வாழ்க்கை செலவின பற்றுச்சீட்டுகளை எதிர்பார்க்கலாம்.
1: நிதி சார்ந்த சவால்களை சமாளிக்க சிங்கப்பூரர்களுக்கு வழங்கப்படும் மேம்பட்ட உதவிகளை பற்றிய மேல் விவரங்களை பெற்றுக் கொள்ள நீங்கள் நாட வேண்டிய இணைய பக்கம்
2: singaporebudget.gov.sg.
1: இத்தகவலை உங்களுக்கு வழங்கியது
2: நிதி அமைச்சு.
1: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
2: லெவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
3: ஜோதி ஸ்டார் புஷ்ப

0: ஆதரவு.
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர்.
2: வணக்கம் சிங்கே.
1: ஸ்ருதி ஜே பாடி இருந்த அந்த தத்துவம் நிறைந்த பாடல நீங்க கேட்டிருந்தீங்க.
0: அடுத்து உங்களுக்காக 90களில வந்த விறுவிறுப்பான பாடல்களா காத்துட்டு இருக்குதுங்க.
1: திரைப்படத்துல
3: இருந்தும்
0: முன்னருகே நான் இருந்தால் திரைப்படத்துல உங்களுக்காக பாடல் வரப்போகுது. இப்போ தேசிய நாணி வகுப்பு 2026 போய் பாக்குறதுக்கான வாய்ப்பு உங்களை தேடி வந்துருச்சுங்க.
1: நாங்க கேக்குற கேள்விக்கு சரியா பதில் சொல்லிருங்க. உங்களுக்காக 2 நுழைவு சீட்டுகள் காத்துக்கிட்டு இருக்குங்க.
0: கேள்வி இதுதான்.
1: தோபாயோ லோரோங் ஒன்றில் பிளாக் 122 சிங்கப்பூர் கொடிகளை ஒன்றிணைத்து 61 என்ற எண்ணை உருவாக்கி தேசிய தினத்தை முன்னிட்டு அலங்கரிச்சிருக்காங்க.
0: இது சரியா தவறா? அத சரியா சொல்றவங்களுக்கு காத்துட்டு இருக்கு தேசிய தின அணிவகுப்பு 2026 போய் பாக்குறதுக்கான வாய்ப்பு. உங்களுடைய பதில்களை இப்பவே வாட்ஸ்அப் அனுப்புங்க.
1: 9678 8 என்று எனக்கு
0: தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்க. இது வணக்கம்
1: சிங்கே.

0: நாடே கொண்டாடும் இந்த நாளில் நம் அன்பும் ஜொலிக்கட்டும் கண்மணியே.
1: என்ன, என் கணவனுக்கு பாசமும் கவிதையும் சேர்த்து வருது.
0: நம்ம தேசிய நாளும் ஏபிஜே அபிராமியோட சலுகையும் போல.
1: என்ன சொல்றீங்க?
0: நம்ம தேசிய நாளை முன்னிட்டு ஏபிஜே அபிராமியில ஆகஸ்ட் 5ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை தங்க நகையின் செய்கூலியில 40 விழுக்காடு தள்ளுபடி.
1: 40 விழுக்காடு தள்ளுபடியா? ஆச்சரியமா இருக்கு.
0: என் தங்கமான மனைவிக்கு தங்க வளையல் வாங்க எனக்கும் ஆசையா இருக்கு.
1: அப்படியே என் அன்பான கணவருக்கு அழகான மோதிரம்.
0: அப்போ இந்த தேசிய நாள் கொண்டாட்டம் நம்ம ஏபிஜே அபிராமியில தான்.
2: அபிராமி பாப்புலர் ஜுவல்லர்ஸ் சிங்கப்பூர்.
3: மனக்க

0: மற்றும் சுப காரியங்களுக்கு உணவு தயாரித்து வழங்குகிறது.
1: தனிஷ்குடன் சிங்கப்பூரின் 61வது தேசிய தினத்தை என்றும் இல்லாத சிறப்பான சலுகைகளுடன் கொண்டாடுங்கள். நீங்கள் வாங்கும் வைர நகைகளுக்கு GST செலுத்த தேவையில்லை. மேலும் வைர நகை செய்கூலியில் 100 விழுக்காடு வரை தள்ளுபடியை பெறுங்கள். அது மட்டுமல்ல, தங்க நகையின் செய்கூலியிலும் 50 விழுக்காடு வரை அதிரடி தள்ளுபடியை பெறுங்கள். இன்றே தனிஷ்குக்கு விரையுங்கள். சலுகைகள் குறுகிய காலத்திற்கு மட்டுமே, விதிமுறைகளுக்கு உட்பட்டது. தனிஷ்க், டாடா நிறுவனத்தின் தயாரிப்பு.
2: அன்பான பயணிகளே, நான் உங்கள் கேப்டன் பேசுகிறேன். இன்னும் சற்று நேரத்தில் நாம் ஜப்பானில் தரையிறங்க உள்ளோம். நீங்கள் M1 Max-ஐ பயன்படுத்துபவராக இருந்தால் ஒரு நற்செய்தி, உங்களுடைய 600 GB உள்ளூர் இணைய சேவையை இனி ஜப்பானிலும் பயன்படுத்தலாம்.
3: ஆமாம், M1 Max இப்போது வழங்கும் 600 GB உள்ளூர் இணைய சேவையை ஜப்பான் மட்டுமின்றி சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிலிப்பீன்ஸிலும் பயன்படுத்த முடியும். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 Max-க்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது Max கடைகளை நாடவும்.
4: இவ்வாண்டு தேசிய தின கொண்டாட்டங்கள் மீண்டும் தேசிய அரங்கத்திற்கு திரும்புகின்றன. 10 ஆண்டுகள் கண்டிராத ஆக அதிகமான பங்கேற்பாளர்களுடன் நாம் முன்னேறி செல்வோம். முதல் முறையாக உள்ளரங்கில் நடைபெறும் ஆளில்லா வானூர்தி ஒளி காட்சியுடன் வான்வெளி கலைஞர்களை உள்ளடக்கிய பிரம்மாண்ட படைப்புகளை காணலாம். மேலும் மிகப்பெரிய உள்ளரங்கு சிறப்பு கண்காட்சியை கண்டு மகிழுங்கள். தொடுவானம் நோக்கி முன்னேறட்டும் சிங்கப்பூர். தேசிய தின அணிவகுப்பு 2026 August 9 நேரடி ஒளிபரப்பு மாலை 6:10 இந்த மீடியா காப் தளங்களில் பார்க்கலாம், கேட்கலாம்.
5: கொஞ்சம் சிந்தனை
6: நிறைந்த புன்னகை.
5: வணக்கம் சிங்கே.

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: போக்குவரத்து நிலவரத்தை பொறுத்தவரையிலும் நகரத்தை நோக்கி செல்லும் அப்பர் புகிட்டிமா ரோடு, ஓல்ட் ஜூரோங் ரோடிற்கும் கேஷ்யூ ரோடிற்கும் இடைப்பட்ட பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலாக உள்ளது. அதே போல ஏஒய்இ நோக்கி செல்லும் சிடிஇ அங்முக்கிய அவென்யூ ஒன்றிற்கு முன்பும் போக்குவரத்து அதிகமாக உள்ளது.
4: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: உங்களுக்கு தெரியுமா,
1: இதே நாள் ஆகஸ்ட் 5ஆம் தேதி 1960ஆம் ஆண்டு மேற்கு ஆப்பிரிக்க நாடான புர்கினா ஃபாசோ சுதந்திரம் பெற்றது. குறிப்பா பிரான்சிடமிருந்து அது சுதந்திரம் பெற்றது.
0: இப்ப வாங்க புர்கினா ஃபாசோவை பத்தி சில சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்வோமா?
1: புர்கினா ஃபாசோ இந்த நாட்டுல அதிகாரப்பூர்வ மொழியாக பிரெஞ்சு இருந்தாலும் 12க்கும் மேற்பட்ட மொழிகள் இந்த நாட்டுல பர

0: பரவலா உரையாடப்படுது அப்படின்னு தகவல்கள் சொல்லுது.
1: 1984 ஆண்டு வரையிலும் புர்கினா ஃபாசோவின் பெயர் அப்பர் வோல்டாவாக இருந்தது. புர்கினா ஃபாசோ என்கிற பெயரை எடுத்துக்கிட்டோம்னா இதனுடைய அர்த்தம் நேர்மையான மக்களை கொண்ட நாடு.
0: ஆப்பிரிக்க கண்டத்திலே ஆக அதிக அளவுல பருத்தி காட்டனை உற்பத்தி செய்யும் நாடு புர்கினா ஃபாசோ.
1: இதனாலேயே பருத்தியை உற்பத்தி செய்யும் விவசாயிகள் இதனை ஒயிட் கோல் அப்படின்னு அழைப்பாங்களாம்.
0: இத்தகவலை வழங்கியோர்
1: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய், சுத்தமானது நம்பகமானது நெய் என்றால் மில்கி மிஸ்ட். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: வணக்கம் சிங்கே.
3: வீட்டுக்கு கதவிருக்கு, கதவுக்கு பூட்டிருக்கு, வானத்தை பூட்டி வைப்பதாரடா. அன்புக்கு மனசிருக்கு, ஆசைக்கு அளவிருக்கு, கடலுக்கு அணை இங்கு ஏதடா. யார் இங்கு வந்தாலும் யார் எங்கு போனாலும் கடல் நீரு குறையாது, போங்கடா.

0: அக்ஷய ஜுவல்லர்ஸ் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷய ஜுவல்லர்ஸ் 48 ஸ்ரேங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. போட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
1: தொடர்ந்து 18 மாதங்களாக சிங்கப்பூரின் முன்னணி வாகன உற்பத்தி நிறுவனமாக திகழ்கிறது பிவாய்டி. உங்கள் நம்பிக்கைக்கு நன்றி. நமது தேசிய தினத்தை முன்னிட்டு எங்களின் மேம்படுத்தப்பட்ட அதிநவீன பிரத்யேக வாகனங்களை காலவரையறைக்குட்பட்ட சலுகைகளுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். புத்தம் புதிய பிவாய்டி சீலாயன் 7ER, பிவாய்டி சீலாயன் 8DMI மற்றும் பிவாய்டி சீலாயன் 6DMI வாகனங்களை செலுத்தி பாருங்கள். நீங்கள் முழுமையான மின்சார வாகனத்திற்கோ அல்லது புதுமையான DMI மின்சாரம் மற்றும் பெட்ரோலில் இயங்கும் வாகனத்திற்குமாற இலவே சிறந்த தருணம். இன்றை உங்களுக்கு அருகில் உள்ள பிவாய்டி காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
2: யாரோ ஒருவர் குளிர்காலத்தில் ஐரோப்பாவுக்கு செல்லவிருக்கிறார், அது நீங்களா?
3: வடதுருவ ஒளியை நோக்கி நடக்கலாம், சாண்டாவுக்கு வணக்கம் சொல்லலாம், கண்ணாடி க்ளூவில் தங்கலாம், ஜான் பிராதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை அனுபவிக்கலாம். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 1000 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 300 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செய்யலாம், இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்த கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை August 16 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் johnbrothers.com. அழையுங்கள் 6212-9660.
4: நமது தேசிய தினத்தன்று சிங்கப்பூர் மிளிரும், அதுபோல் நீங்களும் ஜொலிக்கலாம். ஜோய் ஆலுகாசுடன் கொண்டாடுங்கள். 9 விழுக்காடு GST உள்ளடக்கிய விலையில் வைர நகைகளை வாங்கி மகிழுங்கள். கூடுதலாக தங்க நகைகளின் செய்கூலியில் முழுமையான 30 விழுக்காடு தள்ளுபடியை பெற்றிடுங்கள். உங்கள் அருகாமையில் உள்ள ஜோய் ஆலுகாஸ் கிளைக்கு இன்றே செல்லுங்கள். இச்சலுகை August 10 வரை மட்டுமே. ஒரு தேசம் பல சிறப்பு.
5: ஜோய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
7: வணக்கம் சிங்கே.

0: நேசிக்கிறேன் திரைப்படத்தில இருந்து மனு ஸ்வர்ணலதா பாடியிருந்த பாடலை நீங்க கேட்டிருந்தீங்க. அதற்கு முன்பு காதலுக்கு மரியாதை திரைப்படத்தில இருந்து இசைஞானி இளையராஜா அருண்மொழி பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒளியேறியது.
1: மனோஸ்வர்ணலதா பாடிய பாடல் ராசி படத்துல இருந்து வரப்போகுது.
0: தாயகம் திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக கோபால் சர்மா பாடியிருக்கும் பாடல் இன்னும் கொஞ்ச நேரத்துல இடம்பெறவிருக்கின்றது.
1: ஒலி 9 இப்ப உங்களுக்காக தங்க விலை நிலவரம்.
0: 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 163 வெள்ளி 50 காசு. இத்தகவலை வழங்கியோர்
2: பிரம்மாண்டத்தின் அடையாளமான DMY ஜுவல்லர்ஸில் சிங்கப்பூரின் 61வது தேசிய தினத்தை முன்னிட்டு அசத்தரான சலுகைகள். DMY ஜுவல்லர்ஸ் சிங்கப்பூர் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
0: பீட்சா ஹாட்டின் சீசி 7 பீட்சாவை சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருங்கள். ஒரு சீசி 7 பீட்சாவும் ஒரு ஃபேவரட் பீட்சாவும் 50 விழுக்காடு கழிவில். 28 வெள்ளி 90 காசு. நாவூர வைக்கும் பாலாடைகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் இன்னும் நிறைய சாப்பிட தோணும். ஒரிஜினல் ஹவாயன் சீசி ஸ்பினச் ட்ரஃபிள் ஷ்ரூம் சிக்கன் பேக்கன் என பல சுவைகளில். வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். இத்தகவலை உங்களுக்காக வழங்கியது பீட்சா ஹட்.

0: விருந்துனா நல்ல மாப்பிள்ள விருந்த சாப்பிடணும்.
1: ஒரு மாப்பிள்ளைன்னு நினைப்புதா?
0: இருக்காதா பின்ன? குமார் மெஸ்ல மாப்பிள்ள விருந்து சும்மா அப்படிதான் இருக்கும். மட்டன் சுக்கா, சுட சுட கோழி பொரியல், கமகமன்னு மீன் வறுவல், பொல பொலன்னு வெள்ளச்சோறு, மனச மயக்கிற மீன் குழம்பு, கோழி குழம்பு, இன்னும் கொடுங்க இன்னும் கொடுங்கன்னு கேட்க தூண்ற ஜிகிர்தண்டா.
1: உண்மையிலேயே இது மாப்பிள்ளை விருந்து தாங்க.
2: குமார் மெஸ் மாப்பிள்ளை விருந்து வெறும் 19 வெள்ளி 90 காசு. இச்சலுகை ஆகஸ்ட் 31 வரை.
3: அன்பான பயணிகளே, நான் உங்கள் கேப்டன் பேசுகிறேன். இன்னும் சற்று நேரத்தில் நாம் ஜப்பானில் தரையிறங்க உள்ளோம். நீங்கள் M1 Max ஐ பயன்படுத்துபவராக இருந்தால் ஒரு நற்செய்தி, உங்களுடைய 600 GB உள்ளூர் இணைய சேவையை இனி ஜப்பானிலும் பயன்படுத்தலாம்.
4: ஆமாம், M1 Max இப்போது வழங்கும் 600 GB உள்ளூர் இணைய சேவையை ஜப்பான் மட்டுமின்றி சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிலிப்பீன்ஸிலும் பயன்படுத்த முடியும். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 Max க்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடவும்.
5: GRP ஜுவல்லர்ஸ் விழா கால சிறப்பு சலுகைகள். பழைய தங்க நகைகளை மாற்றிக்கொள்ளும் பொழுது 0 விழுக்காடு கழிவும். அனைத்து தங்க நகைகளின் செய்கோலியின் மீது 10 விழுக்காடு தள்ளுபடி. மேலும் வைரங்கள், பட்டை தீட்டப்படாத வைரங்கள், ரூபி, எமரால்ட் மற்றும் பிளாட்டினம் நகைகளின் MRP-யின் மீது 10 விழுக்காடு தள்ளுபடியும் பெற்று மகிழுங்கள். நிபந்தனைகள் பொருந்தும். GRP ஜுவல்லர்ஸ், சிறங்கூன் சாலை, ஸ்ரீ வீரமா காளியம்மன் கோவில் அருகில், சிங்கப்பூர்.
6: கோழி உணவு தொகுப்பு பெட்டி 13 வெள்ளி 90 காசு மட்டும்தான். இன்னும் வேணுமா? வெறும் 4 வெள்ளி 50 காசு கூடுதல் கட்டணத்தை செலுத்தி கரியோட 2 முறு பராட்டாக்களை ருசிச்சு சாப்பிடலாம். முடிவு வரைக்கும் காத்திருக்காதீங்க. இன்னைக்கு
7: தேசிய தினத்தில் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் ஆண்டின் மிகப்பெரிய சலுகைகளுடன் சேமிப்பையும் கொண்டாட்டத்தையும் இரட்டிப்பாக்குங்கள். நீங்கள் வாங்கும் வைரம் மற்றும் ரத்ன நகைகளுக்கு GST நாங்களே செலுத்துகிறோம். கூடவே 22 கேரட் தங்க நகைகளை எங்க வாங்கியிருந்தாலும் எந்தவித கழிவும் இல்லாமல் மாற்றி புது நகைகளை மிக சிறந்த செய்கூலியில் பெற்றுக் கொள்ளலாம். முன்னுங்கள், இந்த சலுகை ஆகஸ்ட் 10 வரை மட்டுமே. உடனே அருகிலுள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு வாருங்கள்.
8: கொஞ்சம் சிந்தனை
9: நிறைந்த புண்டகை
8: டெலிவரி.

0: ஒன்பதே முக்கால் ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. பல இடங்களில் கவனமாக படுத்து மேற்கொள்ளுங்க. குறிப்பா CTEAYE நோக்கி செல்லும் வழியில் அங்மோக்கியோ அவென்யூ 1 அங்கே போக்குவரவு நெரிசலாக இருக்கின்றது. வூட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் BKE மண்டாய் சாலை எக்ஸிட் அங்கே வாகனம் பழுதாகியுள்ளது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன், நடிகர் அஜித் குமார் இவங்களுடைய கூட்டணியில கடைசியா வெளிவந்த படம் குட் பேட் அக்லி. அடுத்து இவங்க ஒண்ணு சேர்ற திரைப்படம் தான் டே டெவில்ஸ்.
1: இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு வேலைகள் மாத இறுதியில தொடங்க இருக்கிறது அப்படின்னு தகவல்கள் கூறுகின்றன. இப்ப என்ன செய்யறாங்கன்னா, இந்த திரைப்படத்துல நடிக்க இருக்கும் கதாநாயகி யாரு, மற்ற நடிகர்கள் யாரு அப்படின்னு தேர்வு செஞ்சுக்கிட்டு இருக்காங்களாம்.
0: பெரும்பாலும் நீங்க பாத்தீங்கன்னா, ஆதிக் ரவிச்சந்திரனுடைய இயக்கத்துல வெளிவர படங்கள்ல கதாநாயகன் கொஞ்சம் வில்லத்தனமாவும் செயல்படுவாரு. அதே மாதிரி இந்த படத்துல அஜித் வில்லனாவும் வருவாரா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. அதற்கான பதில் கூடிய சீக்கிரம் வெளிவரும் அப்படின்னு தகவல்கள் சொல்லுது.
1: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ரங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.
0: கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.

0: சாம்சங் கேலக்ஸி Z கை தொலைபேசியை வாங்க நீங்கள் ஸ்டார்ஹப் வழி முன்பதிவு செய்து மேலும் பல சலுகைகளை அனுபவிக்கலாம். பணத்திற்கேற்ப மதிப்பை பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டங்களின் மூலம் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் புதிய கேலக்ஸி Z போல்டபிள் கை தொலைபேசியை நீங்கள் பெறலாம். அதிக அளவில் சுதந்திரம், அளவில்லாத இலவச சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புள்ள பிரீமியர் லீக் வருடாந்திர அனுமதி சீட்டை நீங்கள் இலவசமாக பெறலாம். இப்போதே ஸ்டார்ஹாப்பில் முன்பதிவு செய்து 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெறுங்கள். August 13 starhub.com/samsung இணைய பக்கத்தில் முன்பதிவு செய்யுங்கள். விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: Starhub, we got you. தனிஷ்குடன் சிங்கப்பூரின் 61st தேசிய தினத்தை என்றும் இல்லாத சிறப்பான சலுகைகளுடன் கொண்டாடுங்கள். நீங்கள் வாங்கும் வைர நகைகளுக்கு GST செலுத்த தேவையில்லை. மேலும் வைர நகை செய்கூலியில் 100 விழுக்காடு வரை தள்ளுபடியை பெறுங்கள். அது மட்டுமல்ல, தங்க நகையின் செய்கூலியிலும் 50 விழுக்காடு வரை அதிரடி தள்ளுபடியை பெறுங்கள். இன்றே தனிஷ்குக்கு விரையுங்கள். சலுகைகள் குறுகிய காலத்திற்கு மட்டுமே, விதிமுறைகளுக்கு உட்பட்டது. தனிஷ்க், டாடா நிறுவனத்தின் தயாரிப்பு.
2: அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். சீசி 7 பீஸாவை சாப்பிட்டு கொண்டாடுங்கள்.
3: சிங்கப்பூரின் முதல் அனைத்துலக தமிழ் மேடை நாடக விழா நாடகமே 2026 உலக தமிழ் மேடைகளை ஒன்றிணைக்க 8 வித்தியாசமான நாடகங்கள், 6 சுவாரஸ்யமான பயிலரங்குகள், சிந்தனை தூண்டும் கருத்தரங்கம் என பற்பல படைப்புகள். சிங்கப்பூர், இந்தியா, நியூசிலாந்து, இங்கிலாந்து என பல்வேறு நாடுகளில் இருந்து கலைஞர்கள் August 20-30 வரை தீவு முழுவதும் நடைபெறும் இந்த விழாவில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பங்கெடுக்கலாம். நுழைவுச் சீட்டுகளை இன்றே பெறுங்கள். மேல் விவரங்களுக்கு www.nadagamik.com.
4: Good

0: இசையில் ஜானகிராமன் திரைப்படத்திலிருந்தும் ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் உழவன் திரைப்படத்திலிருந்தும் உங்களுக்காக பாடல்கள்
1: ஒலித்தன.
2: 9:58 ஆகிவிட்டது. வாகனம் பழுதாகியுள்ளது. பிகேஇ உட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் வழியில் மண்டாய் சாலைக்கு பிறகு நகரை நோக்கி செல்லும் இசிபி MCEAYE பிடோக் சவுத் அவென்யூ 1, சாங்கியை நோக்கி செல்லும் PIE KPE தாம்சன் எக்ஸிட், துவாசை நோக்கி செல்லும் PIE ஜாலன் பஹார் கிளெமென்டி அவென்யூ 6 உட்பட பல இடங்களில் போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: தேசிய தின அணிவகுப்பு 2026
1: வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் இந்த நிகழ்ச்சியை காண உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நாங்க சொல்லியிருந்தோம்.
2: நாங்க கேட்ட கேள்வி என்னவென்றால், தோப்பாயோ லோரோங் 1 அங்க சிங்கப்பூர் குடிகளை ஒன்றிணைத்து ஒரு மாபெரும் 61 அப்படிங்கிற எண்ணை உருவாக்கி இருக்காங்க. இது சரியா தவறா?
1: சரி என்கிற சரியான பதில உங்களில் பலரும் சொல்லியிருந்தீங்க. உங்க எல்லாருக்கும் கைத்தட்டுகள்.
2: மின்னல் வேகத்துல முதல்ல சொன்ன அந்த அதிர்ஷ்டக்கார நேயர் யார்?
3: காலை வணக்கம் சஜிவி ரவி. இது சரியான விடை. என் பெயர் வழி. நன்றி, வணக்கம்.
2: மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டோர் புஷ்ப கடை.

0: வணக்கம். காலை மணி 10, மீடியா போலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். சிங்கப்பூரில் நாடாளுமன்றம் இன்று காலை 10:30 கூடவிருக்கிறது. சென்ற மாதம் நடந்த வழக்குநிலை ஆங்கில பாடத்திற்கான வாய்மொழி தேர்வு குறித்து கேள்விகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன. வாய்மொழி தேர்வு நடத்தப்படும் விதத்தை மறு ஆய்வு செய்து மேம்படுத்த அமைச்சர் திட்டமிடுகிறதா உள்ளிட்ட கேள்விகள் எழுப்பப்படும். தாதிமை இல்லங்களின் உரிமம் ரத்தான விவகாரம் குறித்தும் விவாதிக்கப்படும். இல்லத்தின் குடியிருப்பாளர்கள் வேறொரு இல்லத்திற்கு மாற்றப்படும் போது எத்தகைய ஆதரவு வழங்கப்படுகிறது? இடைக்கால பராமரிப்பு வழங்குவோர் அமைச்சின் தரநிலைக்கு ஏற்ப பராமரிப்பை வழங்குவது எப்படி உறுதி செய்யப்படுகிறது ஆகிய கேள்விகள் முன்வைக்கப்படும். சுகாதார மேம்பாட்டு வாரியம் சுமார் 33,000 பியர் சப்போர்ட்டர்ஸ் எனும் ஆதரவு வழங்கும் நிபுணர்களுக்கு பயிற்சி அளித்திருப்பதாக சுகாதார அமைச்சர் ஆங் காங் கூறியிருக்கிறார். உயர்கல்விக் கழகங்கள், வேலையிடங்கள் ஆகியவற்றின் வழி பயிற்சி அளிக்கப்பட்டதாக அவர் சொன்னார். அடுத்த 5 காலத்தில் ஆண்டுக்கு கூடுதலாக 5,000 பேருக்கு பயிற்சி வழங்க வாரியம் திட்டமிடுவதாகவும் திரு ஆங் கூறினார். பதற்றம் அல்லது மனச்சோர்வு கொண்ட பெரியவர்களுக்கான ஆதரவு திட்டங்களை விரிவாக்கம் செய்ய அரசாங்கம் திட்டமிடுகிறதா என்று ஜலான்பசா குழுத்தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் வான் ரிசால் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினார். அதற்கு அமைச்சர் ஆங் எழுத்துப்பூர்வ பதிலளித்தார். வெல்பீயிங் சாம்பியன்ஸ் நெட்வொர்க், வெல்பீயிங் சர்க்கிள்ஸ் போன்ற மற்ற ஆதரவு திட்டங்கள் பயிற்சி நடத்துவதாகவும் திரு ஆங் சொன்னார். நாடாளுமன்ற அலுவலர்கள் தக்கவைப்பு தொகையை பெறவிருக்கின்றனர். அதற்கான தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. காலப்போக்கில் நாடாளுமன்ற அலுவலர்களின் வேலை கடினமானதால் அதிகாரிகள் பணியிலிருந்து விலகும் விகிதம் கூடியது. அதனைத் தொடர்ந்து தக்கவைப்பு தொகை குறித்த பரிந்துரை முன்வைக்கப்பட்டது. நாடாளுமன்ற ஊழியர்களுக்கான ஆணையத்தின் பரிந்துரைகளை வைத்து தீர்மானம் முன்வைக்கப்பட்டது. தீர்மானத்தில் நாடாளுமன்ற அதிகாரிகளின் சம்பளங்களை அரசாங்கத்துறைக்கு ஈடுகொடுக்கும் விதத்தில் திருத்தி அமைப்பது பற்றியும் குறிப்பிடப்பட்டது. தக்கவைப்பு தொகை நல்ல ஊழியர்களை ஈர்க்கவும் திறமையான அதிகாரிகளை தக்க வைக்கவும் உதவும் என்று கூறப்பட்டது. அடுத்த மாதம் முதல் அந்த தொகை வழங்கப்படும். ஆண்டுக்கான சம்பளத்தில் சுமார் 1.5 முதல் 1.75 மாத சம்பளத்திற்கு ஈடாக அது இருக்கும். சிங்கப்பூர் தேசிய புற்றுநோய் நிலையத்தை தவிர சுகாதார அமைச்சின் கீழ் உள்ள 11 கட்டுமான திட்டங்கள் பெரும் ஏலக்குத்தகைகளின் நிறைவில் சேமிப்புகளை தெரிவிக்கவில்லை என்று சுகாதார அமைச்சர் ஆங் காங் கூறியிருக்கிறார். அவற்றில் 6 திட்டங்கள் முடிவடைந்துள்ளன. ஏலக்குத்தகையின் நிறைவில் முதற்கட்ட சேமிப்பு 165 மில்லியன் வெள்ளியாக இருந்தது என்றார் திரு ஆங். கட்டுமானம் முடிந்த பிறகு அந்த தொகை சுமார் 436 மில்லியன் வெள்ளிக்கு அதிகரித்தது. 5 கட்டுமான திட்டங்கள் நடப்பில் உள்ளன. அவற்றின் ஆரம்பகட்ட சேமிப்பு சுமார் 95 மில்லியன் வெள்ளியாக இருப்பதாய் அமைச்சர் சொன்னார். கட்டுமானம் முடியும் போது இறுதித் தொகை மாறுபடலாம் என்றார் அவர். சேமிக்கப்பட்ட தொகை பயன்படுத்தப்பட்ட போது அவை பொதுமக்களுக்கு பயன் தரக்கூடிய அம்சங்களுக்கு சென்றதாய் அமைச்சர் வலியுறுத்தினார். தொகை காணாமல் போகவில்லை அல்லது மற்ற திட்டங்களுக்கு முறையில்லாமல் மாற்றப்படவில்லை என்றார் அவர். செங்காங் குழுத்தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் லூயிஸ் ஜா கேட்ட கேள்விக்கு அமைச்சர் ஆங் எழுத்துப்பூர்வ பதிலளித்தார். தலைமை கணக்காய்வாளர் அறிக்கையை தொடர்ந்து சுகாதார அமைச்சின் கீழ் உள்ள எத்தனை திட்டங்கள் சேமிப்புகளை தெரிவிக்கவில்லை உள்ளிட்ட கேள்விகளை திரு ஜா கேட்டிருந்தார். கலாச்சார சமூக இளையர் துறை அமைச்சு கலைத்துறையின் மீது ஜெனரேட்டிவ் AI எனும் ஒரு வகை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் ஏற்படுத்தும் தாக்கத்தை ஆராய்கிறது. அதன் தொடர்பில் அமைச்சு கலை சமூகத்துடன் செயல்பட்டு வருவதாக கலாச்சார சமூக இளையர்துறை அமைச்சர் டேவிட் நியோ கூறினார். செயற்கை நுண்ணறிவு பற்றி நடத்தப்படும் ஆய்வு ஒன்றுக்கு அமைச்சு ஆதரவு அளிப்பதாகவும் திரு நியோ சொன்னார். ஆய்வை ரீச் அமைப்பும் கொள்கை ஆய்வுக் கழகமும் நடத்துகின்றன. ஆய்வின் முடிவுகள் அடுத்த ஆண்டின் முதல் பாதி வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முடிவுகளை ஆராய கலாச்சார சமூக இளையர்துறை அமைச்சு சம்பந்தப்பட்ட அமைப்புகளுடன் பணியாற்றும் என்று திருநியோ கூறினார். செயற்கை நுண்ணறிவு நாட்டின் கலை புத்தாக்க துறைகளில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது உள்ளிட்ட கேள்விகளை மாஸ்லிங் யூடி நாடாளுமன்ற உறுப்பினர் அலெக்ஸியாம் கேட்டிருந்தார். அதற்கு அமைச்சர் நியோ எழுத்துப்பூர்வ பதிலளித்தார். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டுவரும் முயற்சிகளில் தனது அதிகாரிகள் முன்னேற்றம் காண்பதாக கத்தார் கூறியிருக்கிறது. என்றபோதும் வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையே எந்த நேரடி பேச்சுவார்த்தைகளும் இன்னும் நடைபெறவில்லை. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் உள்ள கருத்து வேறுபாடுகளை குறைக்கும் முயற்சிகள் பற்றி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் கத்தாரின் ஆட்சியாளரும் தொலைபேசியில் பேசினர். அமைதி உடன்பாடு நிலைத்திருப்பதற்கான வாய்ப்புகளை அதிகரிப்பது பற்றியும் கலந்துரையாடப்பட்டது. பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதாக திரு டிரம்ப் கூறி வருவதை தெஹ்ரான் மறுத்தது. ஹார்மஸ் நீரிணையில் பாதை அமைப்பதை பற்றி ஓமானுடன் மட்டும் பேசுவதாக ஈரான் சொன்னது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
1: சிங்கப்பூர் இந்த ஆண்டு அதன் 61வது தேசிய தினத்தை கொண்டாடுகிறது. பிரதமர் லாரன்ஸ் வாங் விடுக்கும் தேசிய தின செய்தியின் தமிழாக்கம் August 8 இரவு 9 மணிக்கு வசந்தத்தில் ஒளிபரப்பாகும். பிரதமரின் உரையை கலாச்சார சமூக இளையர் துறை அமைச்சு மனிதவள அமைச்சு ஆகியவற்றுக்கான துணை அமைச்சர் தினேஷ் வாசுதாஸ் வாசிப்பார். ஒலி 968 அது இடம்பெறும். ஒளிபரப்புக்கு பிறகு தேசிய தின செய்தியை மீ வாட்ச் இணைய பக்கத்தில் பெறலாம்.

0: பிரம்மாண்டத்தின் அடையாளமான டிஎம்ஒய் ஜுவல்லர்ஸில் சிங்கப்பூரின் 61வது தேசிய தினத்தை முன்னிட்டு அசத்தலான சலுகைகள். ஆகஸ்ட் முதல் தேதி முதல் ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை பழைய தங்க நகைகளை மாற்றிக்கொள்ளும் போது 0 விழுக்காடு கழிவு. அனைத்து முன்னணி கடன் அட்டைகளுக்கு கூடுதல் சேவை கட்டணங்கள் எதுவும் இல்லை. அது மட்டுமல்ல, தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் சேருவோருக்கு சிறப்பு சலுகைகள். தரமான தங்கத்திற்கும் தனித்துவமான நகைகளுக்கும் டிஎம்ஒய் ஜுவல்லர்ஸ், 113 சிராங்கூன் சாலை, சிங்கப்பூர். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: உங்க நானு சொல்லுங்க, உங்க அப்பஞ்சாலா என்னமோ போலாம், எத்தனை சாப்பிட்டேன்னு எனக்கே தெரியல.
2: மைசூர் மாக் பட்டர் மறுபடி கூப்பிடுது, டேக்அவே கிடைக்குமா?
1: வெஜ் லக்ஸ் அவக்காரம்.
3: ப்ரோ, உங்களை எல்லா கலந்துல பாக்குறேன்.
4: படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். 4 இரவுகளும் டோக்கியோவின் மையத்தில் அமைந்துள்ள அதே 4 நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷிபா பூங்காவில் இருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜூகு ஒடாய்வா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் பார்க்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமெரிக்க அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த வன சரணாலயமும் புனித தலமுமான மெய்ஜி ஜிங்குவிற்கு சென்றிடுங்கள். ரோபோங்கி ஹில்ஸ், அங்கே உள்ள கண்ணை கவரும் கிறிஸ்துமஸ் ஒளி அலங்காரங்களை கண்டு வியந்திடுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206-1797.
5: சிங்கப்பூரில் முதல் முறையாக உங்களை மகிழ்விக்க வருகிறார் பிரபல பாடகி சக்தி ஸ்ரீ கோபாலன். சுவாரே சிங்கப்பூர் வழங்கும் நெஞ்சுக்குள்ளே சக்தி ஸ்ரீ கோபாலன் லைவ் இன் சிங்கப்பூர் கலை நிகழ்ச்சி சனிக்கிழமை ஆகஸ்ட் 29ஆம் தேதி

0: ஸ்டேஷன்ஸ்ல நல்ல நல்ல பாடல்கள் கேட்கலாம்.
1: சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது.
0: திங்கள் முதல் வெள்ளி வரை,
1: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை
2: ஆனந்தம் ஆரம்பம்.
3: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருக்கும். சோ தேங்க்யூ.
1: என்னது இருவரும் கண்ணமூச்சி ஆட ஆடுறீங்களா அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கும் கேக்குது. நான் வேலைக்கு வரும்போது அவர் வீடுல இருக்காரு, அவர் வீடுல இருக்கும்போது நான் வேலைக்கு வர என்னது அப்படின்னு கேட்டீங்க. அதற்கு ஒரே பதில், வெள்ளிக்கிழமை ஒன்றா சேர்ந்த நிகழ்ச்சியை வழங்குவோம், கவலைப்படாதீங்க. ஆனா நிகழ்ச்சியின் உற்சாகமும் அந்த ஒரு துள்ளலும் குறைய போறது கிடையாது. வழக்கம் போல உங்களுக்கு நிறைய தகவல்கள், நல்ல நல்ல பாடல்கள் எல்லாமே நிகழ்ச்சியில காத்துக்கிட்டே இருக்குது. தேசிய திற அணிவகுப்பு 2026 August 9 இன்னும் 4 நாட்கள்ல நடக்க போகுது. பல பேரும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. தேசிய தின அணிவகுப்பை பாக்குறதுக்கான நுழைவுச் சீட்டுகளையும் நாங்க இந்த வாரம் வழங்கியிருந்தோம். நீங்க சேர்த்திருக்கீங்கன்னா வாழ்த்துக்கள். ரொம்ப கோலாகலமா வித்தியாசமா பிரம்மாண்டமா கண்டிப்பா இருக்க போகுது. அதை பாக்குறதுக்காகவே பல பேரும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பீங்க. ஆனா இன்றைக்கு இந்த நாள்ல நீங்க கடக்கணும்னா அதற்கு நிறைய முனைப்பு தேவை இல்லையா? அந்த முனைப்பை கண்டிப்பா நீங்க ஆனந்த மாறுவ நிகழ்ச்சியில எதிர்பார்க்கலாம். பல பேரும் காலையில வந்து நீங்க வேலைக்கு போய் ஓடிக்கிட்டு இருப்பீங்க, குழந்தைகளை பள்ளிக்கு விட்டுட்டு நீங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க, பேருந்து டாக்ஸி கார் ரயில்ல பயணம் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, மதிய உணவுக்கு என்ன சமைக்கலாம்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிற இடையில வானொலி பக்கமாவும் இணைச்சிருங்க. உங்களுக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சுவர்ணலதா கொண்டு வரும் முதல் பாடல் இதோ. ஓட்டம் படத்துல இருந்து நிகழ்ச்சியில இருந்து ஓடிடாதீங்க. ஏரமன் இசையில வைரமுத்துவின் வரிகளில் இது ஒலி 9 6 8 கேட்டாலே பரவசம். ஆரம்பிக்கலாமா?

0: வெளியூருக்கு பயணம் மேற்கொள்றீங்களா? வெளியூருக்கு பயணம் மேற்கொள்ளும் போது சட்டை துணிமணிகளை மட்டும் நம்ம பேக் பண்ணாம இந்த சட்டைக்கு எந்த நகை பொருத்தமா இருக்கு சொல்லிட்டு ஒரு 10 பீசஸ் பேக் பண்ணி வைக்கிறது உண்டு. ஆனா அது உங்க பயணப்பெட்டில நீங்க எப்படி பேக் பண்றீங்கன்னு இருக்குதுங்க. அதை நீங்க அழகான முறையில பராமரிச்சு பேக் செஞ்சாதான் அந்த பயணப்பெட்டிய நீங்க செக் இன் பண்ணும் போது அது பாதுகாப்பாகவும் உடையாமலும் சேதமடையாமலும் இருக்கும். அதற்கு இப்ப பல விதமான பல சைஸஸ்ல பயணத்துக்காக அதற்குரிய நகைப்பெட்டி வந்திருக்கு. அதை நீங்க பயன்படுத்தி ஒவ்வொரு நகையையும் சரியான முறையில நீங்க ஒவ்வொரு நகை பெட்டியில வச்சு நீங்க பயணப்பெட்டியில அதாவது உங்க லக்கேஜ்ல வைக்கும் போது உங்க பயணப்பெட்டி ரொம்ப வேகமா நகர்ந்தாலும் இல்ல யாராவது அதை தூக்கி போட்டாலும் கூட உங்க நகைகளுக்கு எந்த ஒரு சேதமும் ஏற்படாதுங்க. ஏன்னா அதுதான் நீங்க சரியான முறையில பாதுகாப்பான நகை பெட்டியில வச்சிருக்கீங்களே. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது
1: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
2: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கை தொலைபேசியை வாங்க நீங்கள் ஸ்டார்ஹப் வழி முன்பதிவு செய்து மேலும் பல சலுகைகளை அனுபவிக்கலாம். பணத்திற்கேற்ப மதிப்பை பெறுங்கள். 5G அன்லிமிடெட் கிளாஸ் திட்டங்களின் மூலம் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் புதிய கேலக்ஸி Z போல்டபிள் கை தொலைபேசியை நீங்கள் பெறலாம். அதிக அளவில் சுதந்திரம், அளவில்லாத இலவச சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வழி மதிப்புள்ள பிரீமியர் லீக் வருடாந்திர அனுமதி சீட்டை நீங்கள் இலவசமாக பெறலாம். இப்போதே ஸ்டார்ஹாப்பில் முன்பதிவு செய்து 1200 வில்லிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெறுங்கள். August 13 Starhub.com/Samsung இணைய பக்கத்தில் முன்பதிவு செய்யுங்கள். விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: Starhub, we got you. இந்த தேசிய தினத்தில் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் ஆண்டின் மிகப்பெரிய சலுகைகளுடன் சேமிப்பையும் கொண்டாட்டத்தையும் இரட்டிப்பாக்குங்கள். நீங்கள் வாங்கும் வைரம் மற்றும் ரத்ன நகைகளுக்கு GST நாங்களே செலுத்துகிறோம். கூடவே 22 கேரட் தங்க நகைகளை எங்க வாங்கியிருந்தாலும் எந்தவித கழிவும் இல்லாமல் மாற்றி புது நகைகளை மிக சிறந்த செய்கூலியில் பெற்றுக் கொள்ளலாம். முன்னுங்கள், இந்த சலுகை August 10 வரை மட்டுமே. உடனே அருகிலுள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு வாருங்கள்.
4: விருந்துனா நல்ல மாப்பிள்ள விருந்த சாப்பிடணும்.
5: பொது மாப்பிள்ளன்னு நினைப்புதா?
4: இருக்காதா பின்ன? குமார் மெஸ்ல மாப்பிள்ள விருந்து சும்மா அப்படிதான் இருக்கும். மட்டன் சுக்கா, சுட சுட கோழி பொரியல், கமகமண்ணு மீன் வறுவல், பொல பொலன்னு வெள்ளச்சோறு, மனச மயக்கிற மீன் குழம்பு, கோழி குழம்பு, இன்னும் கொடுங்க இன்னும் கொடுங்கன்னு கேட்க தூண்ற ஜிகிர்தண்டா.
5: உண்மையிலேயே இது மாப்பிள்ள விருந்து தாங்க.
6: குமார் மெஸ் மாப்பிள்ளை விருந்து வெறும் 19 வெள்ளி 90 காசு. இச்சலுகை August 31 வரை.
7: தனிஷ்குடன் சிங்கப்பூரின் 61வது தேசிய தினத்தை என்றும் இல்லாத சிறப்பான சலுகைகளுடன் கொண்டாடுங்கள். நீங்கள் வாங்கும் வைர நகைகளுக்கு GST செலுத்த தேவையில்லை. மேலும் வைர நகை செய்கூலியில் 100 விழுக்காடு வரை தள்ளுபடியை பெறுங்கள். அது மட்டுமல்ல, தங்க நகையின் செய்கூலியிலும் 50 விழுக்காடு வரை அதிரடி தள்ளுபடியை பெறுங்கள். இன்றே தனிஷ்க்கு விரையுங்கள். சலுகைகள் குறுகிய காலத்திற்கு மட்டுமே, விதிமுறைகளுக்கு உட்பட்டது. தனிஷ்க், டாடா நிறுவனத்தின் தயாரிப்பு.
0: மனிதர்களுக்கு இல்ல, 3000 மஞ்சள் நிற ரப்பர் வாத்துகளுக்கு. என்னது ரப்பர் வாத்துகளுக்கா? ஆமாங்க, அங்க இருக்கிற ஒரு கால்வாய் அதுல 100 மீட்டர்ஸ் தூரத்துக்கு இந்த வாத்துகள்லாம் மிதந்து போகணுமா? எந்த வாத்து முதல் இடத்த புடியுதோ அந்த வாத்துக்கு ஆதரவு அளித்தவங்களுக்கும் பரிசு வழங்கப்பட்டது. ஆனா இது ஒரு சாதாரண போட்டி இல்லைங்க. காஸ்மிக் என்ற பிரிட்டிஷ் தொண்டு நிறுவனம் இதை ஏற்பாடு செய்திருக்க ஒரு நல்ல காரணத்துக்காக. தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கும் குழந்தைகள், பிறந்த உடனேயே மருத்துவ உதவி தேவைப்படும் பச்சிளம் குழந்தைகள், அவருடைய குடும்பங்களுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில நிதி திரட்டப்பட்டிருக்கு. அதனால இந்த 3000 ரப்பர் வாத்துகளை மக்கள் வாங்கலாம். ஒவ்வொரு வாத்தும் 4 pounds. இந்த ரப்பர் வாத்துகள் மூலமா கிடைச்ச அந்த காசு, அந்த நிதியை வச்சுதான் அவங்க குழந்தைகளுக்கு, குடும்பங்களுக்கு, பணியாளர்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க. அதோட போட்டி முடிஞ்சதும் சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில இந்த 3000 ரப்பர் வாத்துகளையும் மீண்டும் கால்வாயிலிருந்து சேகரிச்சு அதன் பிறகு சரியான முறையில அப்புறப்படுத்திருக்காங்க. அதுங்களா, ஒரு சிறிய ரப்பர் வாத்து போட்டிதான், ஆனா பல குடும்பங்களுக்கு நம்பிக்கையாக இது மாறி இருக்கு. அதனாலதான் திருவள்ளுவரே சொல்லிருக்காரு, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர். பிறருக்கு திருக்குறள் எண் 72. அன்பு கொண்டவர்கள் தங்களுக்காக மட்டுமல்ல மற்றவர்களுக்காகவும் வாழ்வாங்க. அதனால இன்றைக்கு ஒருவருக்காவது ஒரு நல்ல செயலை செய்யுங்க, ஒரு பாராட்ட சொல்லுங்க. நீண்ட நாட்களா பேசாத ஒருவரிடம் நீங்க அழைத்து பேசலாம், அல்லது எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களான்னு கேக்குறதே ஒரு நல்ல விஷயம் தான். சரி, இது எதுவுமே வேண்டாம். நீங்க சாலையில பயணம் மேற்கொள்ளும் போது, அதுவும் கார ஓட்டும் போது, லாரிய ஓட்டும் போது கோபப்படாம ஓட்டுங்க, அதுவே ஒரு நல்ல செயல் தான். நீங்க சொல்ற அன்பான நான்கு வார்த்தைகள் மற்றவருடைய நாளையே மாற்றலாங்க.
7: தன்முனைப்பு வரிகள் ஆதரவு.
8: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: அக்ஷயா ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குழுக்கள். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10ஆம் பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ராங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
3: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
4: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
3: சுவையா?
4: இந்த காஃபி.
3: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்ப இங்க எப்படி?
4: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
5: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோத்தாஸ் துரித வகை காஃபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
6: அன்பான பயணிகளே, நான் உங்கள் கேப்டன் பேசுகிறேன். இன்னும் சற்று நேரத்தில் நாம் ஜப்பானில் தரையிறங்க உள்ளோம். நீங்கள் M1 Max ஐ பயன்படுத்துபவராக இருந்தால் ஒரு நற்செய்தி, உங்களுடைய 600 GB உள்ளூர் இணைய சேவையை இனி ஜப்பானிலும் பயன்படுத்தலாம்.
7: ஆமாம், M1 Max இப்போது வழங்கும் 600 GB உள்ளூர் இணைய சேவையை ஜப்பான் மட்டுமின்றி சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிலிப்பீன்ஸிலும் பயன்படுத்த முடியும். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 Max க்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடவும்.
8: சொல்லுங்கள் ராஜமாதா.
9: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
8: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
9: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாக கேள்வி கேட்போம்.
8: 7.5 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
9: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
8: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
9: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம். இது உங்க ஆனந்த மாரம்பம். நல்லா சாப்பிட்டுட்டீங்க, ஏப்பத்தை விட்டாச்சு. சரி, ஒரு தூக்கத்தை போடுவோம், படுப்போம், உட்காருவோம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா சாப்பிட்ட உடனேயே படுக்காதீங்க, உட்காராதீங்க அப்படின்னு பல செய்திகள்ல நம்ம படிச்சிருப்போம். அதற்கு காரணம், 10 முதல் 15 நிமிடங்கள் நீங்க மெதுவா நடக்கிறது ரத்த சக்கர அளவை கட்டுப்படுத்துறதுக்கு உதவுது, செரிமானத்திற்கு உதவலான்னு சொல்லப்படுதுங்க. அதனால அடுத்த முறை நீங்க சாப்பிட்ட உடனேயே தயவு செய்து உட்காராதீங்க, தூங்காதீங்க, படுக்காதீங்க. கொஞ்சம் அப்படியே இப்படி நடிகை நடத்திட்டு வாங்க.
5: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
10: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி, தசைவலி, தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர் வேறுபடும்.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்
3: நமது தேசிய தினத்தன்று சிங்கப்பூர் மிளிரும். அதுபோல் நீங்களும் ஜொலிக்கலாம். ஜோய் ஆலுகாசுடன் கொண்டாடுங்கள். 9 விழுக்காடு GST உள்ளடக்கிய விலையில் வைர நகைகளை வாங்கி மகிழுங்கள். கூடுதலாக தங்க நகைகளின் செய்கூலியில் முழுமையான 30 விழுக்காடு தள்ளுபடியை பெற்றிடுங்கள். உங்கள் அருகாமையில் உள்ள ஜோய் ஆலுகாஸ் கிளைக்கு இன்றே செல்லுங்கள். இச்சலுகை August 10 வரை மட்டுமே. ஒரு தேசம் பல சிறப்பு.
4: ஜோய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜூலர்.
5: கீதா, நல்ல சுவையான தரமான சைவ சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கே.
6: எப்பவுமே நம்ம குடும்ப தேர்வு ஏற்றுமீதானே. தென்னிந்திய வட இந்திய உணவு வகைகள், இனிப்பு பலகாரங்கள், எல்லாவற்றையும் ருசியா சமைக்கிறாங்க. தரமான பொருட்களை பயன்படுத்தி சமைக்கிறதால ஏற்றுமீன் சுவை சுண்டி இழுக்கும்.
7: ஸ்ரீமன் சாலை முஸ்தபா அருகில், டல்ஹவுசி லேனிலும், அப்படிக்சன் ரோட்டிலும், பெருமாள் கோயில் எதிர்ப்புறத்திலும், மற்றும் ஒரு கிளை தம்போய் ஜேபியில் மிக விரைவில். A2B சைவ உணவகம்.
8: உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.
9: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ போலி 968 படைப்பாளர் ரவி ஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். ஃபூஜி மலை வெண்ணீர் ஊற்று விடுதியில் தங்கி நேரடி விற்பனை அங்காடியில் பொருட்களை வாங்கி பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு மகிழுங்கள். பருவ கால பழங்களை பறித்து சுவைத்திடுங்கள். அசக்சாவின் புகழ் பெற்ற சிவப்பு லேண்டன் விளக்கு அருகே பாரம்பரிய கிமோனோவை அணிந்து படங்கள் எடுக்கலாம். அருகில் உள்ள வசீகர கடை வீதிகளை சுற்றி பார்க்கலாம். சுஷியை உங்கள் கையால் செய்து சுவைத்து மகிழுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு December 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206 1797. சிங்கப்பூரின் முதல் அனைத்துலக தமிழ் மேடை நாடக விழா நாடகமே 2026 உலக தமிழ் மேடைகளை ஒன்றிணைக்க 8 வித்தியாசமான நாடகங்கள், 6 சுவாரஸ்யமான பயிலரங்குகள், சிந்தனை தூண்டும் கருத்தரங்கம் என பற்பல படைப்புகள். சிங்கப்பூர், இந்தியா, நியூசிலாந்து, இங்கிலாந்து என பல்வேறு நாடுகளிலிருந்து கலைஞர்கள். August 20 to 30 வரை தீவு முழுவதும் நடைபெறும் இந்த விழாவில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பங்கெடுக்கலாம். நுழைவு சீட்டுகளை இன்றே பெறுங்கள். மேல் விவரங்களுக்கு www.nadagamic.com.

காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம். சற்று முன்பு உங்களுக்காக சூப்பர் போலீஸ் பாம்பே படங்களில் இருந்து பாடல்கள் ஒளிபரப்பாயின பழைய பாடல் தொகுப்பு ஆரம்பிக்க போகுது. எல்லாருமே இதற்காக தான் காத்துட்டு இருக்கீங்க தெரியும். அதே நேரத்துல ஒரு கேள்வி கேட்கிறேன், அதை பத்தி யோசிச்சு பாருங்க. ஒரு நறுமணம், இது என்னுடைய சின்ன வயசு காலத்தை ஞாபகப்படுத்துது அப்படின்னு சொல்லணும்னா எந்த ஒரு நறுமணத்தை நீங்க சொல்வீங்க? சில பேருக்கு அந்த காலத்துல பள்ளி நேரத்துல கீழே போய் கேன்டீன்ல சாப்பிட்ட அந்த கறிப்பாவா ஒரு ஒரு அண்டி விற்பாங்க, அவங்க விற்கிற அந்த கறிப்பாவோடைய நறுமணமாக இருக்கு. சிலருக்கு ஒரு தைலத்துடைய நறுமணமாக இருக்கலாம், எதுவும் இருக்கலாங்க. ஆனா இதை இப்ப நீங்க நுகர்ந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய சிறிய வயது காலத்துல தான் அதை ஞாபகப்படுத்தும்னு சொல்லுவீங்கன்னா எந்த ஒரு நறுமணம்? தேசிய தின அணிவகுப்பு 61வது பிறந்தநாள் சிங்கப்பூர் கொண்டாட போகுது இன்னும் 4 நாட்கள்ல. அதை விட்டுதான் இந்த கேள்வி நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா பலவற்றை நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுவோம் இல்லையா? சின்ன வயசு காலத்துல இருந்த சிலவற்றை நம்ம ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவோம். சில பேருக்கு என்ன தெருவா 80களுக்கே கூட்டிட்டு போயிருக்கடா, 70களுக்கே கூட்டிட்டு போயிருங்க, எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம் அப்படின்னு சொல்வீங்க. காரணம் நிறைய மாற்றங்கள் இல்லையா, சில மாற்றங்கள் நமக்கு பிடிக்காம இருக்கலாம். அந்த நேரத்துல வாழ்க்கை ரொம்ப அமைதியா நிதானமா சந்தோஷமா மன உளைச்சல் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருந்திருக்கலாம். அதனால நம்ம அதுக்கு போகணும்னு ஆசைப்படுவோம். அதே நேரத்துல நறுமணம் பக்கம் வருவோமே, இந்த ஒரு நறுமணம் இதை நீங்க நுகர்ந்தீங்கன்னா ஐயோ என்னோட சின்ன வயசு காலம்தான் எனக்கு ஞாபகம் வரும்பா அப்படின்னு சொல்லணும்னா எந்த நறுமணம்? பார்த்து கொள்ளுங்க, வாட்ஸ்அப் செய்யுங்க 9678 8968. பட்டிக்காட்டு ராஜா படத்துல இருந்து பி சுசிலா கொண்டு வரும் பாடல் இதோ.

0: தொடரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: புதிய சாம்சங் கேலக்ஸி ஜி கை தொலைபேசியை வாங்க நீங்கள் ஸ்டார்ஹப் வழி முன்பதிவு செய்து மேலும் பல சலுகைகளை அனுபவிக்கலாம். பணத்திற்கேற்ப மதிப்பை பெறுங்கள். 5G அன்லிமிடெட் கிளாஸ் திட்டங்களின் மூலம் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் புதிய கேலக்ஸி ஜி போல்டபிள் கை தொலைபேசியை நீங்கள் பெறலாம். அதிக அளவில் சுதந்திரம், அளவில்லாத இலவச சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புள்ள பிரீமியர் லீக் வருடாந்திர அனுமதி சீட்டை நீங்கள் இலவசமாக பெறலாம். இப்போதே ஸ்டார்ஹாப்பில் முன்பதிவு செய்து 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெறுங்கள். August 13 starhub.com/samsung இணைய பக்கத்தில் முன்பதிவு செய்யுங்கள். விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
2: StarHub, we got you.
3: மணி, நம்ம வீட்டு HIP வேலையோட சேர்த்து சமையல் அறையும் புதுப்பிச்சிருவோமா?
4: வீடு அலங்கோலமா இருக்கிறப்பவே அதையும் செஞ்சு முடிச்சிருவாங்க. சமையல் அறை பழசாச்சு, புது கழிவறை கிடைக்கிறப்போ புது சமையல் அறையும் வேணும்ல.
3: ஒரே சிக்கலா இருக்கு, இந்த வேலை யாரு செய்வாங்க?
4: MSR 2013 இருந்து 1000 மேற்பட்ட வீடுகளை புதுப்பிச்சிருக்காங்க. MSR கேஸ்ட்ராஸ் உரிமம் பெற்றவங்க, நம்பகமானவங்க, எல்லாம் அவங்களே பாத்துக்குவாங்க.
3: தீர விசாரிச்சுட்டு சொல்லு.
5: MSR இன்டீரியர் டிசைன், வாட்ஸ்அப் 9778-1234.
6: தனிஷ்குடன் சிங்கப்பூரின் 61வது தேசிய தினத்தை என்றும் இல்லாத சிறப்பான சலுகைகளுடன் கொண்டாடுங்கள். நீங்கள் வாங்கும் வைர நகைகளுக்கு GST செலுத்த தேவையில்லை. மேலும் வைர நகை செய்கூலியில் 100 விழுக்காடு வரை தள்ளுபடியை பெறுங்கள். அது மட்டுமல்ல, தங்க நகையின் செய்கூலியிலும் 50 விழுக்காடு வரை அதிரடி தள்ளுபடியை பெறுங்கள். இன்றே தனிஷ்குக்கு விரையுங்கள். சலுகைகள் குறுகிய காலத்திற்கு மட்டுமே, விதிமுறைகளுக்கு உட்பட்டது. தனிஷ்க், டாடா நிறுவனத்தின் தயாரிப்பு.
7: கரியும் சம்பாலும் நிறைஞ்ச ஜிகரா 12 வெள்ளி தொழிற்காசு மட்டும்தான். கரியும் சம்பாலும் நிறைஞ்ச கோழி உணவு தொகுப்பு பெட்டி 13 வெள்ளி தொழிற்காசு மட்டும்தான். இன்னும் வேணுமா? வெறும் 4 வெள்ளி 50 காசு கூடுதல் கட்டணத்தை செலுத்தி கரியோட

0: Sam.
1: Sachi from JB.
0: சொல்லுங்க சசி.
1: நீங்க இத கேட்டானே எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு.
0: சொல்லுங்க
1: என்ன வாசனைனா இந்த புத்தகம்னா புதுசா வரும் தெரியுமா நோட்டு புத்தகம்.
0: ஆமா
1: அந்த அந்த நோட்டு புத்தகத்தோட அந்த வாசனை இப்ப கூட நான் அந்த வாசனை எனக்கு

0: செடி கொடிகள் நல்லா இருக்கும் எங்க வீட்டு முன்னுக்கு. இந்த மழை வரும்போது மழை நல்லா அடிச்சு ஊத்துன பிறகு அதுல இருந்து ஒரு வாசம் வரும் பாருங்க, அந்த மரத்தோட வாசம், அந்த வாசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்ப மழை வருதோ அந்த அந்த வாசத்தை வந்து நுகரத்துக்கு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். ஆனா இப்ப வந்து கம்பம்லாம் இல்ல, அதனால இப்ப அந்த வாசனை வந்து எங்கேயுமே கிடைக்க மாட்டேது. அதை தேடினாலும் கிடைக்காது போல இருக்கு இந்த காலகட்டத்துல.
1: ஆமா, ஆங்கிலத்துல இந்த பெட்ரிகோ அப்படின்னு சொல்றாங்க, அதாவது இந்த மண் வாசனையும் இந்த மழையும் சேர்ந்து ஒரு வாசம் வரும் இல்லையா, அந்த வாசனைய பெட்ரிகோ அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. நேயர்களே தொடர்ந்து பகிர்ந்து கொள்ளுங்க ஒரே ஒரு வாசனை உங்களை நேரா சிறு வயதுக்கே கூட்டிட்டு போகும்னா அது என்ன வாசனை? சில உதாரணங்கள் இருக்குது, மண் வாசனை, விக்ஸ், டைகர் பாம், பள்ளி கேன்டீன்ல கிடைக்கும் கறி பாஃப், பாட்டி செஞ்ச ரசம், இப்படி எதுவா வேணும்னாலும் இருக்கலாங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை நினைவு படுத்தோம்னா எந்த காலகட்டம் அதே நேரத்துல எந்த வாசம்னு பகிர்ந்து கொள்ளுங்க.

0: பொருளையும் அள்ளி குவிக்கிற புதன்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
1: ஒரு நிமிட குளியலை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப நம்ம எல்லாம் பலரும் அதுதாங்க செஞ்சுகிட்டு இருக்கிறோம். வேலையின் காரணமா அவசர அவசரமா வெளியே போகணுங்கிறதுனால வெந்ததையும் வேகாததையும் சாப்பிட்டு வீட்டுல இருந்து அறக்க பறக்க நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். வீட்டுல இருக்கிறத விட பல மணி நேரம் நம்ம வெளியே தான் செலவழிக்கிறோம். தூசு மாசு இதெல்லாம் கடந்து வீட்டுக்கு வந்தா ஒரு நிமிட குளியல்ல சர்ன்னு உள்ள போயிட்டு சர்ன்னு வெளியே வந்துடுறோம். காதலுக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரி குளியலுக்கு நம்ம மரியாதை கொடுத்தே ஆகணுங்க. ஒரு கை தொலைபேசிக்கே நம்ம ப்ரொடெக்டர் கவர்னு வாங்கி போட்டு அதை பாதுகாக்கிறோம். நாள் முழுக்க வேலை செய்யற நம்மளுடைய உடம்புக்கும் சருமத்துக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கலன்னா எப்படி? அதனால நல்ல தரமான சவக்காரத்தை வாங்கி நல்ல ஒரு குளியலை போட்டுட்டு வாங்கன்னு சொல்றாங்க.
2: குட்டி பியூரிஃபையர், இனி எல்லா நாளும் நல்ல நாளே,
3: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
4: உருவாக்குங்க, இதை பயன்படுத்தி சுங்கச்சாவடிய விரைவாகவும் சுலபமாகவும் கடக்கலாம்.
5: எல்லாருக்கும் பயணம் சுமூகமா அமைய வாகன வரிசையை தாண்டி செல்லாதீங்க, போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிங்க.
6: பிரம்மாண்டத்தின் அடையாளமான டிஎம்ஒய் ஜுவல்லர்ஸில் சிங்கப்பூரின் 61வது தேசிய தினத்தை முன்னிட்டு அசத்தலான சலுகைகள். ஆகஸ்ட் முதல் தேதி முதல் ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை பழைய தங்க நகைகளை மாற்றிக்கொள்ளும் போது 0 விழுக்காடு கழிவு. அனைத்து முன்னணி கடன் அட்டைகளுக்கு கூடுதல் சேவை கட்டணங்கள் எதுவும் இல்லை. அது மட்டுமல்ல, தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் சேருவோருக்கு சிறப்பு சலுகைகள். தரமான தங்கத்திற்கும் தனித்துவமான நகைகளுக்கும் டிஎம்ஒய் ஜுவல்லர்ஸ், 113 சிராங்கூன் சாலை, சிங்கப்பூர். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
7: என்னங்க தொலைபேசியே பாத்துக்கிட்டு இருக்கீங்களே?
8: அரே, எல்லா சமூக வலைத்தளங்களையும் நெட்லின்றா விட காணொளி தான்.
7: ஆமாங்க, தேவையான தகவல்களை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க.
8: வீடு வாங்க விற்க எதுவா இருந்தாலும் அது சுமூகமா சீக்கிரமா முடிச்சு குடுக்கறாங்க.
7: யூடியூப், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், நெட்லி இந்திரானு எடுத்து பார்த்தா அவ்வளவு காணொளி, அவ்வளவு பாராட்டு. தொடர்புக்கு
8: 8854 8989
7: 8854 8989.
8: நெட்லி வந்தாச்சு,
7: டென்ஷன் போயாச்சு.
9: பீட்சா ஹாட்டின் சீசி 7 பீட்சாவை சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருங்க. ஒரு சீசி 7 பீட்சாவும் ஒரு ஃபேவரட் பீட்சாவும் 50 விழுக்காடு கழிவுல 28.90 காசு மட்டுமே. நான் உருவிக்கும் பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நிறைய சாப்பிட தோணும். ஒரிஜினல் ஹவாயன் சீசி ஸ்பினிச், ட்ரஃபல் ஷ்ரிம், சிக்கன் பேக்கன் என பல சுவைகள்ல வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க, அல்லது கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இத்தகவலை வழங்கியது பீட்சா ஹாட்.

0: இவ்வாறு நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
3: ஒரு அமெரிக்க டாலர் ஒரு வள்ளி 29 காசு, ஒரு யூரோ ஒரு வள்ளி 49 காசு, ஒரு ஸ்டர்லிங் பவுண்ட் ஒரு வள்ளி 74 காசு, ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 91 காசு, 100 இந்திய ரூபாய் ஒரு வள்ளி 37 காசு, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, ஒரு சிங்கப்பூர் வள்ளிக்கு மலேசிய ரிங்கேட் 3 ரிங்கேட் 19 காசு.
4: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
5: ஹலோ, வணக்கம் ஹலிமா.
3: வணக்கம் அம்மா, சொல்லுங்க.
5: இருந்து முத்துமங்கை பேசுறேன்.
3: சொல்லுங்க மங்கை.
5: சின்ன வயசுல மகிழம் பூன்னு ஒரு பூ இருக்கு, அது நல்ல நறுமணத்தை கொடுக்கும். அந்த நறுமணம் இப்ப எங்க எங்கேயுமே கிடைக்கல. துபாயில ஒரு பிளே கிரவுண்ட்ல அந்த மரம் இருக்கு. அது எப்பயாச்சும் ஒன்னு ரெண்டு பூ கீழே உதிரும், நான் எடுத்துட்டு வந்து போன பார்ப்பேன். ஆனா அந்த வாசம் இதுல இல்லைன்னு நினைக்கிறேன். இப்ப உள்ளம்ப
6: இனிய காலை வணக்கம். நான் உங்கள் விஎம்பிஎஸ் கணபதி.
3: வணக்கம் கணபதி.
6: எனக்கு நறுமணத்துல மிகவும் இன்றைக்கும் நான் ரொம்ப மகிழ்ச்சியா நினைக்கிறது, என்னுடைய பள்ளி வாழ்க்கையில நான் 10ஆம் வகுப்பு படிக்கிற வரைக்கும் ஊர்ல அந்த பள்ளிக்கூடத்துல மதிய உணவு கொடுப்பாங்கல்ல, அந்த நறுமணம் தான். அந்த சாம்பாரோட வாசம், சுட சுட சாம்பார் கொடுப்பாங்க. நம்ம வீட்டுல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு போனா கூட அது ஆறி போய் இருக்கும். ஆனா அந்த பள்ளிக்கூடத்து சுடு சாம்பார், சுடு சாதம், அது ஒரு வாசம் வரும். அது இன்னைக்கும் நெஞ்சில நிக்கும்.
5: வணக்கம் ஹலிமா.
3: வணக்கம், சொல்லுங்க.
5: எனக்கு நீங்க சொல்ற மாதிரி அப்படிப்பட்ட அனுபவம் வந்து இது எதுல இருந்து வந்ததுன்னா, ஒரு அகர்பத்தியின் மனம் தான் நான்
3: சொல்லுவேன்.
5: நான் ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கிறப்ப காலையில எங்க அப்பா வந்துட்டு அகர்பத்தி ஏற்றி சாமி கும்பிடுவாங்க. ஏன்னா வந்து தூங்கிட்டு தான் இருப்பேன். அந்த தூக்க கலக்கத்திலயே வந்துட்டு எனக்கு அந்த அகர்பத்தியோட மனம் வந்து மெதுவா அப்படியே பொறுமையா வந்து சேரும் என்கிட்ட. அந்த ஸ்மெல்லு, அந்த வாசனையும், எங்க அப்பாவோட அன்பு, அந்த காலையில வந்துட்டு எப்படி சொல்றது, பள்ளிக்கு செல்லும், நம்ம பள்ளிக்கு போறோம், நம்ம போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி உற்சாகமா மனசுல வந்துட்டு ரொம்ப பதிந்திருந்தது.
3: அந்த மாதிரி காலகட்டத்தை நம்மளால மறக்கவே முடியாது இல்லையா? ரொம்ப எளிமையான ஒரு காலகட்டம், இவ்வளவு வேகமா விறுவிறுப்பாலாம் இருக்காது, ஆனா சந்தோஷம் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு காலகட்டம். அதனாலதான் அந்த வாசனையை நம்மளால மறக்க முடியல. அது வெறும் வாசனை கிடையாது, அதுல நிறைய நினைவுகள் இருக்குது. அந்த நினைவுகளாலதான் அந்த வாசனைக்கு ஒரு பெரிய அங்கீகாரமும் முக்கியத்துவமும் இருக்குதுன்னு சொல்லலாம். நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கொண்டு இருக்கீங்க. மகிழம்பூ, சாம்பார், அகர்பத்தி. இந்த மகிழம்பூலாம் சொல்லும் போது அதுல வரும் நறுமணம் இருக்குது. நீண்ட நேரம் அந்த மனம் வீசக்கூடியது. உதிர்ந்தாலும் மனம் வந்து மாறாது. வேறு பேர்கள் கூட இந்த மகிழப்பூவை கூப்பிடுவாங்களா, வகுளம், இளஞ்சி, மகிழ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதும் உண்டு. சரி, தொடர்ந்து பகிர்ந்து கொள்ளுங்க. எந்த வாசனையை உங்க சின்ன வயசு காலகட்டத்தை ஞாபகப்படுத்துது?

0: விடாது.
1: 35 ஆண்டுகள் எப்படி ஆயுள் தண்டனையாக மாறியது?
2: பிறகு நிலாவின் உடலையும் அவளது தம்பியையும் ஒரு பிரேமில் வைத்து சிங்கப்பூர் பொது மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார். அங்கு
3: விளையாட்டு மைதானத்தில் விளையாடி கொண்டிருக்கும் போது அங்கிருக்கும் சர்க்கிள் இருந்து கீழே விழுந்து தலை அடிபட்டு விட்டது.
1: நீதிமன்றத்தையே அதிர வைத்த கொடூர வழக்கு. இந்த வழக்கை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள மீ லிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். அங்கே உள்ள என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுத்து எல்லா பாகங்களையும் கேட்கலாம். ஒலி 968 பிரத்யேக வலை ஒலி என்ன நடந்தது.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன். தொடர்ந்து நேர்கள்லாம் குறிஞ்சிதிகள் குரல் பதிவுகள் அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்காங்க. கண்டிப்பா இந்த ஒரு கேள்வி, இந்த ஒரு தலைப்பு எல்லாராலையும் சம்பந்தப்படுத்த முடியற ஒரு தலைப்பு தான். பிரமிளா குறிஞ்சிதி அனுப்பி வச்சிருக்காங்க, புகைப்படத்தோட எடுத்து அனுப்பி வச்சிருக்காங்க. இங்க் இரேசர் மை கொண்ட இந்த அழிப்பான் என்னுடைய 80கள் காலகட்டத்தை தான் ஞாபகப்படுத்தும். ஹலிமா, அதை தொடும் போது கிடைக்கிற உணர்வு, இவை அனைத்தும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போதுமே இந்த அழிப்பான நான் நுகர்ந்து நுகர்ந்து பார்ப்பேன்னு சொல்லிருக்கீங்க. அதே நேரத்துல இன்னொன்னு, ஒரு பவுடர், இந்த ஹாலிடே ஆன் ஐஸ் ஒரு பவுடர் இருக்குமா, அந்த ஒரு பவுடரை தான் என்னுடைய அம்மா எப்போதுமே எனக்கு பயன்படுத்துவாங்க. இதை நான் நுகரும் போதெல்லாம் என்னுடைய 80கள் காலகட்டம் ஞாபகம் வரும்னு சொல்லிருக்கீங்க பிரமிளா. புது புத்தகத்தின் வாசனை இது என்னுடைய பாலர் பள்ளி காலகட்டத்தை ஞாபகப்படுத்தும். அதே நேரத்துல இந்த பெட்ரோலுடைய வாடை என்னுடைய பதின்ம காலகட்டத்தை ஞாபகப்படுத்தும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. இவங்க பேர் என்னவோ, அவங்க பேரை குறிப்பிடவில்லை, ஆனா குறிஞ்சதை அனுப்பி வச்சிருக்காங்க. சித்ரா குரல் பதிவு அனுப்பி வச்சிருக்காங்க. வணக்கம்.
5: எனக்கு
1: குழந்தையின் முடியில பயன்படுத்துற அந்த சவர்க்காரம், அந்த ஷாம்பு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னுடைய பிள்ளைகளுடைய நினைவுகளை தான் எனக்கு ஞாபகப்படுத்துது அப்படின்னு ராஜி குறிப்பிட்டிருக்கீங்க. சாந்தா என்ன சொல்றாங்க?
6: வணக்கம் ஹலிதா, ஜெனுவை சாந்தா பேசுறேன்.
1: வணக்கம் அம்மா, சொல்லுங்க.
6: பள்ளி பருவத்துல வந்து யூனிஃபார்மோட ஸ்கூலுக்கு போகும்போது அந்த சேரி பழம் மரம், இந்த சின்ன சின்ன குட்டி குட்டியா சிவப்பு கலர்ல இருக்கும் அந்த சேரி பழம் வந்து பாக்குறதுக்கு அழகாகவும் இருக்கும், சுவைக்கவும் ருசியாகவும் இருக்கும். அந்த சேரி பழ மரத்தை தாண்டி போக முடியாது. யூனிஃபார்மோட அந்த சேரி பழத்துல பறிச்சு சாப்பிட்டுட்டு தான் நாங்க ஸ்கூலுக்கு போவோம். சோ அந்த ஞாபகம் வந்து இன்னமும் இருக்குது.
1: நீங்க சேரி பத்தி பேசுறதுனால நான் இதை சொல்றேன். என்னுடைய சின்ன வயசு காலகட்டம், தொடக்கப்பள்ளி காலகட்டத்துல என்னுடைய வீட்டுக்கு எதிரே ஒரு மாமரம் இருந்துச்சு. அந்த மாமரத்துல இருந்து மாம்பழத்தை எடுக்கிறதுக்கு நான் என்ன செய்வேன்னா ஏறுவேன், அந்த மரத்து மேல ஏறி போய் மாம்பழத்தை எடுப்பேன். ஆனா அந்த மாம்பழத்தை விட எனக்கு மாங்காதாங்க ரொம்ப பிடிக்கும். பச்சையா இருக்கணும், அது எதெல்லாம் எனக்கு கண்ணுக்கு படுதோ எடுத்துட்டு வருவேன். என்னுடைய தாத்தா கிட்ட கொடுப்பேன், என் தாத்தா அதை அழகா ஊற வச்சு இந்த புள்ளிக்காடி வினிகெல்லாம் போட்டு சுக்கா அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் போட்டு அவர் என்னமோ செய்வாருங்க. ஆனா அந்த வாசனை இருக்குதே பா, சமையல் அறை முழுவதும் இருக்கும். அவரு தூங்க போயிட்டோன்னே கமக்கமா ராத்திரி நேரத்துல எழுந்து வந்த ஒரு கரண்டி எடுத்து அந்த ஒரு பெரிய பெட்டி, மீன் தொட்டி மாதிரி இருக்கும் அந்த ஒரு பெரிய பெட்டில அவர் ஊற வச்சிருப்பாரு, அதுல இருந்து எடுத்து எடுத்து சாப்பிடுவேன். அவரு யோசிப்பாரு என்ன குறைஞ்சுக்கிட்டே வருது அப்படின்னு. இந்த ஒரு மாங்காய் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு என்னுடைய சின்ன வயசு காலகட்டம், குறிப்பா தொடக்கப்பள்ளி காலகட்டம் ஞாபகம் வருதுங்க. எங்க மாங்காய் பார்த்தாலும் அந்த ஒரு நினைவுக்கு நான் போயிருவேன். அது ஒரு காலம், கல்யாண காலம்.

0: தனிஷ்குடன் சிங்கப்பூரின் 61வது தேசிய தினத்தை என்றும் இல்லாத சிறப்பான சலுகைகளுடன் கொண்டாடுங்கள். நீங்கள் வாங்கும் வைர நகைகளுக்கு GST செலுத்த தேவையில்லை. மேலும் வைர நகை செய்கூலியில் 100 விழுக்காடு வரை தள்ளுபடியை பெறுங்கள். அது மட்டுமல்ல, தங்க நகையின் செய்கூலியிலும் 50 விழுக்காடு வரை அதிரடி தள்ளுபடியை பெறுங்கள். இன்றே தனிஷ்க்கு விரையுங்கள். சலுகைகள் குறுகிய காலத்திற்கு மட்டுமே, விதிமுறைகளுக்கு உட்பட்டது. தனிஷ்க், டாடா நிறுவனத்தின் தயாரிப்பு.
1: தொடர்ந்து 18 மாதங்களாக சிங்கப்பூரின் முன்னணி வாகன உற்பத்தி நிறுவனமாக திகழ்கிறது BYD. உங்கள் நம்பிக்கைக்கு நன்றி. நமது தேசிய தினத்தை முன்னிட்டு எங்களின் மேம்படுத்தப்பட்ட அதிநவீன பிரத்யேக வாகனங்களை காலவரையறைக்குட்பட்ட சலுகைகளுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். புத்தம் புதிய BYD C-Lion 7 ER, BYD C-Lion 8 DMI மற்றும் BYD C-Lion 6 DMI வாகனங்களை செலுத்தி பாருங்கள். நீங்கள் முழுமையான மின்சார வாகனத்திற்கோ அல்லது புதுமையான DMI மின்சாரம் மற்றும் பெட்ரோலில் இயங்கும் வாகனத்திற்கு மாற இலவே சிறந்த தருணம். இன்றை உங்களுக்கு அருகில் உள்ள BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
2: இதுதான் KFC சாந்து ஆதரவு பயிற்சி கூடம். KFC-யின் சாந்து இவ்வளவு சுவையாக இருக்கும் போது வாடிக்கையாளர்களுக்கு தேர்ந்தெடுப்பதில் உதவி தேவைப்படலாம்.
3: எங்களுக்கு இன்னும் வேணும்.
2: நீங்க சொல்லுங்க. புத்தம் புதிய 4 சாந்துகள்ல வரவிருக்கு. அவங்க சொல்லுவாங்க,
3: எனக்கு எல்லாமே வேணும்.
2: நீங்க சொல்லுங்க. 8.50 காசுக்கு டபுள் டிப் பிளாட்டர் மீல் உணவை பெறுங்க, அல்லது 15.90 காசுக்கு டபுள் டிப் பார்ட்டி பாக்ஸ் வாங்கி சுவைங்க. மாலா மேனியா, சீசி அனியன், ஒயிட் கரி ஷோ, சீக்ரெட் கிரில் போன்ற சாந்துகள்ல கிடைக்குது. ஞாபகம் இருக்கட்டும், சாந்துல நல்ல தொட்டு குழச்சு சாப்பிடுங்க. சாந்துலயே விழாவா இருந்தா சரி. மிக்க நன்றி.
4: விளையாடுவதை பாருங்கள். எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, உடனடியாக செயல்படுத்தலாம். நீ வாட்சில் ஸ்டார்ஹப் ஸ்பாட்ஸ் பிளஸ் பதிவு செய்யுங்கள். newwatch.sg/subscribe.
5: சுவையாக சமைக்க
6: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
5: குளிர்பதன பெட்டியை திறந்தா உள்ள இருக்கிற கீரை எல்லாம் எங்களால முடியல அப்படின்னு ஓர் இருக்கா. ஒரு பெரிய போல்ல குளிர்ந்த தண்ணிய எடுத்துக்கங்க. அதுல கீரைகளை காய்கறிகளை 10-15 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிருங்க. அவ்வளவுதாங்க. கறக்கு மறுக்குன்னு அப்படியே சாப்பிட அல்லது சமைச்சு சாப்பிட கீரை தயார். தரமான பஞ்சு போன்ற நறுமணி உள்ள ஹவுஸ் பிராண்ட் பொன்னி அரிசியை குடும்பத்துடன் உண்டு மகிழுங்கள். சந்தோஷமாக அனுபவியுங்கள். ஒவ்வொரு குடும்பத்திற்கும்

0: தேயினாலின் மீன் பொடி தேரில் மன்மதராஜன் ஊர்வலம் போகின்றார்.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு
2: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
3: இந்த தேசிய தினத்தில் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் ஆண்டின் மிகப்பெரிய சலுகைகளுடன் சேமிப்பையும் கொண்டாட்டத்தையும் இரட்டிப்பாக்குங்கள். நீங்கள் வாங்கும் வைரம் மற்றும் ரத்ன நகைகளுக்கு GST நாங்களே செலுத்துகிறோம். கூடவே 22 கேரட் தங்க நகைகளை எங்க வாங்கியிருந்தாலும் எந்தவித கழிவும் இல்லாமல் மாற்றி புது நகைகளை மிக சிறந்த செய்கூலியில் பெற்றுக் கொள்ளலாம். முன்னுங்கள், இந்த சலுகை August 10 வரை மட்டுமே. உடனே அருகிலுள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு வாருங்கள்.
4: அன்பான பயணிகளே, நான் உங்கள் கேப்டன் பேசுகிறேன். இன்னும் சற்று நேரத்தில் நாம் ஜப்பானில் தரையிறங்க உள்ளோம். நீங்கள் M1 Max பயன்படுத்துபவராக இருந்தால் ஒரு நற்செய்தி, உங்களுடைய 600 GB உள்ளூர் இணைய சேவையை இனி ஜப்பானிலும் பயன்படுத்தலாம்.
5: ஆமாம், M1 Max இப்போது வழங்கும் 600 GB உள்ளூர் இணைய சேவையை ஜப்பான் மட்டுமின்றி சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிலிப்பீன்ஸிலும் பயன்படுத்த முடியும். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 Max மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடவும்.
6: நீங்க தங்கம் மாதிரி ஜொலிக்கணுமா? ஒவ்வொரு வாரம் ஆனந்தமான நிகழ்ச்சியில் வியாழக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு அக்ஷயா ஜுவலர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சியை கேளுங்க, பரிசுகளை வெல்லுங்க.
7: இவ்வாண்டு தேசிய தின கொண்டாட்டங்கள் மீண்டும் தேசிய அரங்கத்திற்கு திரும்புகின்றன. 10 ஆண்டுகள் கண்டிராத ஆக அதிகமான பங்கேற்பாளர்களுடன் நாம் முன்னேறி செல்வோம். முதல் முறையாக உள்ளரங்கில் நடைபெறும் ஆளில்லா வானூர்தி ஒளி காட்சியுடன் வான்வெளி கலைஞர்களை உள்ளடக்கிய பிரம்மாண்ட படைப்புகளை காணலாம். மேலும் மிகப்பெரிய உள்ளரங்கு சிறப்பு கண்காட்சியை கண்டு மகிழுங்கள். தொடுவானம் நோக்கி முன்னேறட்டும் சிங்கப்பூர். தேசிய தின அணிவகுப்பு 2026 August 9 நேரடி ஒளிபரப்பு மாலை 6:10 இந்த மீடியா காப் தளங்களில் பார்க்கலாம் கேட்கலாம்.
8: காலை 10 முதல் பிற்பகல் 2 வரை ஆனந்தம் ஆரம்பம்.
9: வணக்கம் ஹலிமா.
10: எனக்கு வந்து வாசன் வந்து சின்ன டியூப் மாதிரி இருக்கும், டியூப் மாதிரி இருக்கும், அதுல வந்து பேஸ்ட் மாதிரி ஒண்ணு இருக்கும், அதுல ஒரு மஞ்சள் கலர் டியூப், சின்ன டியூப்ல அதை உருட்டி விட்டு அதை ஊதுனா
11: மல்லிகை பூ மனம்னா ரொம்ப பிடிக்கும்.
12: வணக்கம் ஹலிமா, எனக்கு வந்து அந்த பிறந்த பிள்ளைங்களோட வாசம் ரொம்ப அந்த பிள்ளைங்களை குளிப்பாட்டிட்டு பவுடர் போட்டு அந்த வாசம்
11: எங்க அப்பா வீடு முழுக்க சாம்பிராணி போடுவாங்க, அந்த சாம்பிராணி வாசம் தான் எனக்கு நினைவு வருது.
13: அஜேபில இருந்து ஜெயான்ற கற்பகம் பேசுறேன். எனக்கு வந்து இந்த பிறந்த குழந்தைங்களை குளிப்பாட்டி சாம்பிராணி எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்கள, எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த வாசம், அந்த குழந்தை கிட்ட இருந்து வர அந்த வாசம் ரொம்ப பிடிக்கும்.
14: எனக்கு என்னுடைய பையனுக்கு கொடுத்த பால் போத்தல் நினைப்பு தான் எப்பவுமே இருக்கும். பிள்ளைங்கள தான் எனக்கு இந்த நினைப்பு வந்துடும். அவருக்கு இப்ப வந்து 45 வயசு ஆயிட்டு, போத்தல் என்கிட்ட இன்னும் இருக்கு அவர் நினைப்பா.
1: பாத்தீங்களா, வாசனைக்கும் நினைவுகளுக்கும் நம்ம மூளையில ஒரு தனி தொடர்பு இருக்குதுங்க.
9: பொதுவா நாம பாக்குற காட்சி, கேக்குற சத்தம், தொடர உணர்வு, இவை எல்லாமே முதல்ல மூளையின் ஒரு ரிலீஸ் ஸ்டேஷன் போல செயல்படும் தாலமஸ் இந்த பகுதிக்கு தான் செல்லுது. அதனாலதான் நமக்கு தெரியுது நம்ம என்ன பாக்குறோம், என்ன உணர்றோம் அப்படின்னு. ஆனா வாசனை மட்டும் இதற்கு விதி விலக்கு. மூக்கால உணரப்படும் வாசனை நேரடியா எமிக்டாலான ஒரு பகுதி நம்முடைய மூளையில இருக்குதுங்க. இந்த பகுதி எமிக்டாலா என்ற பகுதி தான் உணர்ச்சிகளை பதிவு செய்தான். ஹிப்போகேம்பஸ் என்ற நினைவுகளை சேமிக்கும் பகுதிக்கும் செல்கிறது. அதனாலதான் நமக்கு ஒரு வாசனை, அது ஒரு நினைவு மட்டுமல்ல, அந்த நினைவோடு இருந்த உணர்வையும் சேர்த்து பல ஆண்டு காலமா நம்மோடையே அது இருக்குது. வாசனையால் தூண்டப்படும் நினைவுகள் புகைப்படம் அல்லது ஒரு காட்சியை பார்த்து வரும் நினைவுகளை விட அதிக உணர்வு பூர்வமானதுன்னு கருதப்படுது. நினைவுகளுக்கு கண்கள் இல்ல, ஆனா வாசனை இருக்கிறது. சில வாசனைகள் காலத்தை கடந்து கூட அதை நம்ம வீட்டுக்கே அழைத்துட்டு போகுதுன்னா அந்த அளவுக்கு அந்த வாசனைக்கு சக்தி இருக்குது.
2: இத்தகவலை வழங்கியோர்
6: அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர் கெட்டியானது சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ் தயிர்.
15: We gonna blow the speakers baby.
16: ஒலி எங்கேயும் எப்போதும்
17: பறக்குது பரமேல.
18: Thank you.

0: கேட்டாலே பரவசம்.
1: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
2: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
3: வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியா கோப் ஒளி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது கீர்த்திகா பெருமாள். வழக்கு நிலை ஆங்கில பாடத்திற்கான அண்மை வாய்மொழி தேர்வு முரண்பாடுகள் தொழில்நுட்ப கோளாற்றால் ஏற்படவில்லை என்று கல்விக்கான மூத்த துணை அமைச்சர் ஜெனரல் புதுச்சேரி கூறியிருக்கிறார். அவை வேண்டுமென்றே செய்யப்பட்டவை அல்லது தீங்கிழைப்பதற்காக செய்யப்பட்டவை அல்ல என்றார் அவர். முரண்பாடுகளால் மாணவர்கள் சிலர் அதிக பதற்றம் அடைந்திருக்கலாம் என்று டாக்டர் ஜெனரல் கூறினார். அதனால் தகுந்த பதில் சொல்ல முடியாமல் போயிருக்கலாம் என்றார் அவர். சிறப்பு பரிசீலனைக்கு விண்ணப்பிக்க பள்ளிகள் அத்தகைய மாணவர்களுடன் செயல்படுவதாக டாக்டர் ஜெனரல் சொன்னார். நியாயமான மதிப்பீட்டை உறுதி செய்ய அந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்றார் அவர். சம்பவத்தில் எந்த தெளிவான போக்கையும் கல்வி அமைச்சு அடையாளம் காணவில்லை. முரண்பாடுகளை பற்றி 432 மாணவர்கள் புகார் செய்தனர். அவர்கள் 200 வெவ்வேறு வாய்மொழி தேர்வு குழுக்களை சேர்ந்தவர்கள். சிங்கப்பூர் இஸ்லாமிய சமய மன்றம் குர்பான் சடங்கிற்கான ஏற்பாடுகளை இனி முன்கூட்டியே தொடங்கும் என்று முஸ்லிம் விவகாரங்களுக்கு பொறுப்பு வகிக்கும் தற்காலிக அமைச்சர் ஜாக்கி முகமது கூறியிருக்கிறார். ஹஜ் பெருநாளுக்கு 6 முதல் 8 மாதங்களுக்கு முன்பே பள்ளி வாசல்களோடும் குர்பான் சடங்கு நடத்துவோருடனும் பேச்சு தொடங்கப்படும் என்றார் அவர். வெளிநாட்டு கட்டுப்பாட்டு அனுமதிகளை பெறவும் செயல்முறையை திட்டமிடவும் அதனால் கூடுதல் அவகாசம் கிடைக்கும் என்று திரு ஜாக்கி கூறினார். இந்த ஆண்டு குர்பான் சடங்கிற்கான 400 பிராணிகள் தாமதமாக வந்து சேர்ந்தது பற்றிய கேள்விக்கு திரு ஜாக்கி அவ்வாறு பதிலளித்தார். சுகாதார மேம்பாட்டு வாரியம் சுமார் 33,000 பியர் சப்போர்ட்டர்ஸ் எனும் ஆதரவு வழங்கும் நிபுணர்களுக்கு பயிற்சி அளித்திருப்பதாக சுகாதார அமைச்சர் ஆங் இகாங் கூறியிருக்கிறார். உயர்கல்விக் கழகங்கள், வேலை இடங்கள் ஆகியவற்றின் வழி பயிற்சி அளிக்கப்பட்டதாக அவர் சொன்னார். அடுத்த 5 ஆண்டு காலத்தில் ஆண்டுக்கு கூடுதலாக 5,000 பேருக்கு பயிற்சி வழங்க வாரியம் திட்டமிடுவதாகவும் திரு ஆங் கூறினார். பதற்றம் அல்லது மனசோர்வு கொண்ட பெரியவர்களுக்கான ஆதரவு திட்டங்களை விரிவாக்க அரசாங்கம் திட்டமிடுகிறதா என்று ஜலன்பசா குழு தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் வான் ரிசால் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பினார். அதற்கு அமைச்சர் ஆங் எழுத்துப்பூர்வ பதிலளித்தார். வெல்பீயிங் சாம்பியன்ஸ் நெட்வொர்க், வெல்பீயிங் சர்க்கிள்ஸ் போன்ற மற்ற ஆதரவு திட்டங்கள் பயிற்சி நடத்துவதாகவும் திரு ஆங் சொன்னார். கலாச்சார சமூக இளையர்துறை அமைச்சு கலைத்துறையில் ஜெனரேட்டிவ் AI எனும் ஒரு வகை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் ஏற்படுத்தும் தாக்கத்தை ஆராய்கிறது. அதன் தொடர்பில் அமைச்சு கலை சமூகத்துடன் தொடர்ந்து பேசி வருவதாக கலாச்சார சமூக இளையர்துறை அமைச்சர் டேவிட் நியோ கூறினார். செயற்கை நுண்ணறிவு பற்றி நடத்தப்படும் ஆய்வு ஒன்றுக்கு அமைச்சு ஆதரவு அளிப்பதாகவும் திரு நியோ சொன்னார். ஆய்வை ரீச் அமைப்பும் கொள்கை ஆய்வுக் கழகமும் நடத்துகின்றன. ஆய்வின் முடிவுகள் அடுத்த ஆண்டின் முற்பாதியில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முடிவுகளை ஆராய கலாச்சார சமூக இளையர்துறை அமைச்சு சம்பந்தப்பட்ட அமைப்புகளுடன் பணியாற்றும் என்று திரு நியோ கூறினார். செயற்கை நுண்ணறிவு நாட்டின் கலை புத்தாக்க துறைகளில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது உள்ளிட்ட கேள்விகளை மாஸ்லிங் யூடி நாடாளுமன்ற உறுப்பினர் அலெக்ஸ் யாம் கேட்டிருந்தார். அதற்கு அமைச்சர் நியோ எழுத்துப்பூர்வ பதிலளித்தார். நில போக்குவரத்து ஆணையம் பொங்கோல் கோஸ் ரயில் நிலையத்தில் முக அடையாள வாயில்களை சோதனை செய்வதாக தெரிவித்திருக்கிறது. பொதுச்சேவை அதிகாரிகளிடம் மட்டும் அந்த சோதனை நடத்தப்படுவதாக ஆணையம் கூறியது. கட்டணம் செலுத்தும் முறையின் தொடர்பில் நவீன வாயில்கள் உள்ளன. பங்கேற்பாளர்களின் முக அடையாளம் அவர்களின் சிம்பிளி கோ அட்டையுடன் இணைக்கப்பட்டிருப்பதாக ஆணையம் சொன்னது. அந்த அட்டைகளை கொண்டு அவர்கள் பொங்கோல் கோஸ் ரயில் நிலையத்திற்குள் நுழையலாம், வெளியேறலாம் என்று அது குறிப்பிட்டது. ஆரம்ப கட்ட சோதனை என்பதால் திட்டத்தை விரிவுபடுத்த தற்போது எண்ணம் ஏதும் இல்லை என்று ஆணையம் சொன்னது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சிகளில் தனது அதிகாரிகள் முன்னேற்றம் காண்பதாக கத்தார் கூறியிருக்கிறது. என்றபோதும் வாஷிங்டனுக்கும் தெஹ்ரானுக்கும் இடையே எந்த நேரடி பேச்சுவார்த்தையும் இன்னும் நடைபெறவில்லை. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் உள்ள கருத்து வேறுபாடுகளை குறைக்கும் முயற்சிகள் பற்றி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் கத்தாரின் ஆட்சியாளரும் தொலைபேசியில் பேசினர். அமைதி உடன்பாடு நிலைத்திருப்பதற்கான வாய்ப்புகளை அதிகரிப்பது பற்றியும் கலந்துரையாடப்பட்டது. பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக திரு டிரம்ப் கூறி வருவதை தெஹ்ரான் மறுத்தது. ஹார்மஸ் நீரிணையில் பாதை அமைப்பதை பற்றி ஓமானுடன் மட்டும் பேசுவதாக ஈரான் சொன்னது. தென்கொரிய அதிபர் லீ ஜே மியுங் நாட்டில் அனல் காற்று வீசுவதை சமாளிக்க தேசிய நெருக்கடி நிலையை அறிவித்திருக்கிறார். கடும் வெப்பத்தால் 19 பேர் மாண்டனர். மே மாத நடுப்பகுதி முதல் இந்த மாதம் வரையில் சுமார் 2000 பேர் வெப்பம் தொடர்பான சுகாதார பிரச்சினைகளால் அவதியுறுவதாக தெரிவிக்கப்பட்டது. எளிதில் பாதிக்கப்படக்கூடியோரை பாதுகாக்கும் முயற்சிகளை துரிதப்படுத்தும்படி திரு லீ அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். மோசமான வானிலை நிகழ்வுகள் அடிக்கடி ஏற்படுவதால் தேசிய நெருக்கடி நிலை முறையை முழுமையாக மாற்றியமைக்க திரு லீ அழைப்பு விடுத்தார். தென்கொரியாவின் ஒரு நகரில் அண்மையில் வெப்பநிலை 42.5 டிகிரி செல்சியஸ் பதிவானது. அதுவே நாட்டின் வரலாற்றில் பதிவான ஆக அதிகமான வெப்பநிலை. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
0: சிங்கப்பூர் இந்த ஆண்டு அதன் 61வது தேசிய தினத்தை கொண்டாடுகிறது. பிரதமர் லாரன்ஸ் வாங் விடுக்கும் தேசிய தின செய்தியின் தமிழாக்கம் August 8 இரவு 9 மணிக்கு வசந்தத்தில் ஒளிபரப்பாகும். பிரதமரின் உரையை கலாச்சார சமூக இளையர் துறை அமைச்சு, மனிதவள அமைச்சு ஆகியவற்றுக்கான துணை அமைச்சர் தினேஷ் வாசுதாஸ் வாசிப்பார். ஒலி 968 அது இடம்பெறும். ஒளிபரப்புக்கு பிறகு தேசிய தின செய்தியை மீ வாட்ச் இணைய பக்கத்தில் பெறலாம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
1: தேசிய தின நீண்ட வார இறுதியில எல்லாரும் என்ன செய்யறீங்க?
2: நாங்க மலேசியாவுக்கு வாகனத்துல பயணம் போறோம்.
1: நாங்களும் தான். சுங்கச்சாவடிகள்ல வாகன நெரிசல் அதிகமா இருக்குமா?
2: பயணத்துக்கு முன்பு ஆக அண்மைய போக்குவரத்து நிலவரங்களுக்கு ஐசிஏ பேஸ்புக் மற்றும் ஒன் மோட்டரிங் இணைய பக்கத்தை பாருங்க.
1: மை ஐசிஏ செயலி வழி குழுக்களுக்கான QR குறியீட்டை உருவாக்குங்க. இதை பயன்படுத்தி சுங்கச்சாவடிய விரைவாகவும் சுலபமாகவும் கடக்கலாம்.
2: எல்லாருக்கும் பயணம் சுமூகமா அமைய வாகன வரிசையை தாண்டி செல்லாதீங்க. போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிங்க.
3: தனுஷ்குடன் சிங்கப்பூரின் 61வது தேசிய தினத்தை என்றும் இல்லாத சிறப்பான சலுகைகளுடன் கொண்டாடுங்கள். நீங்கள் வாங்கும் வைர நகைகளுக்கு GST செலுத்த தேவையில்லை. மேலும் வைர நகை செய்கூலியில் 100 விழுக்காடு வரை தள்ளுபடியை பெறுங்கள். அது மட்டுமல்ல, தங்க நகையின் செய்கூலியிலும் 50 விழுக்காடு வரை அதிரடி தள்ளுபடியை பெறுங்கள். இன்றே தனுஷ்குக்கு விரையுங்கள். சலுகைகள் குறுகிய காலத்திற்கு மட்டுமே, விதிமுறைகளுக்கு உட்பட்டது. தனுஷ்க், டாடா நிறுவனத்தின் தயாரிப்பு.
2: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
4: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
2: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பற்றி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும். கரியும் சம்பாலும் நிறைஞ்ச 12 வெள்ளி தொடர்காசு மட்டும்தான். கரியும் சம்பாலும் நிறைஞ்ச கோழி உணவு தொகுப்பு பெட்டி 13 வெள்ளி தொடர்காசு மட்டும்தான். இன்னும் வேணுமா? வெறும் 4 வெள்ளி 50 காசு கூடுதல் கட்டணத்தை செலுத்தி கரியோட 2 3 பராட்டாக்களை ருசிச்சு சாப்பிடலாம். முடியும்.

ரம்மி படத்துல இருந்த பி வி பிரசன்னா வந்தனா ஸ்ரீனிவாசன் கொண்டு வந்த பாடல் ஒலிபரப்பானது. அடுத்து உங்களுக்காக நீங்க விட்டா எனக்கு யாரும் இல்ல, தொடர்ந்து துணையா இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதோட

நேயர்களை முழுமையா கேட்கறதுக்கு தொடர்ந்து நீங்க வானொலி பக்கமா இணைச்சிருக்கணும். ஒரு கேள்வியும் நான் எடுத்து வச்சிருக்கேன். அந்த கேள்வியை இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போறேன். அங்காடி திருப்படத்துல இருந்து நரிஷ் ஐயர், ஸ்ரேயா கோஷல், ஹரிச்சரன் கொண்டு வரும் பாடல் இதோ.

0: ஏவாங் நோக்கி செல்லும் சிடிஇபி ஆங் இட்வாஸுக்கு பிறகு விபத்து, அங்கு முதலாம் தடுத்த நீங்க தவிர்த்திரணும். சாங்கியை நோக்கி செல்லும் பி ஆங் இ பயணியர் ரோட் நார்த்துக்கு பிறகு வாங்கனம் பழுதாக இருக்குதுங்க, அங்க ஐந்தாம் தடுத்த தவிர்த்திருங்க. டுவாசை நோக்கி செல்லும் ஏவாங் ஜுரோங் டவுன் ஹால் ரோட் எக்ஸிட்டில் வாங்கனம் பழுதாக இருக்குது. பேருந்து சேவைகள் 170 எக்ஸ் வுட்லண்ட்ஸ் சாலையில் இருந்து வுட்லண்ட் திசையில இருக்கிற வுட்லண்ட்ஸ் அவென்யூ 3 வுட்லண்ட் சென்டர் சாலை வழியாக இப்போ பயணம் மேற்கொள்ளப்படுது. வுட்லண்ட்ஸ் செக் பாயிண்ட்ல இப்போ போக்குவரத்து நெரிசல்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.
3: அக்ஷயா ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குழுக்கள், 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10ஆம் பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ராங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. போட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டுன்னு தங்க சேர்.
4: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
0: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல, இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
5: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
6: 8679-66646.
7: அன்பான பயணிகளே, நான் உங்கள் கேப்டன் பேசுகிறேன். இன்னும் சற்று நேரத்தில் நாம் ஜப்பானில் தரையிறங்க உள்ளோம். நீங்கள் M1 Max-ஐ பயன்படுத்துபவராக இருந்தால் ஒரு நற்செய்தி, உங்களுடைய 600 GB உள்ளூர் இணைய சேவையை இனி ஜப்பானிலும் பயன்படுத்தலாம்.
8: ஆமாம், M1 Max இப்போது வழங்கும் 600 GB உள்ளூர் இணைய சேவையை ஜப்பான் மட்டுமின்றி சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிலிப்பீன்ஸிலும் பயன்படுத்த முடியும். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 Max-க்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடவும்.
0: காலை 10 மணியில் இருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம். சாலையின் பெயர், இரண்டாவது கேள்வி ஒரு நாட்டின் பெயர், மூன்றாவது ஒரு காய்கறியின் பெயர், நான்காவது ஒரு திரைப்படம், ஐந்தாவது பாடகர் அல்லது பாடகியின் பெயர். மீண்டும் சொல்றேன், குறிச்சு வச்சுக்கோங்க. சாலையின் பெயர், நாட்டின் பெயர், காய்கறியின் பெயர், ஒரு திரைப்படம், ஒரு பாடகி அல்லது பாடகரின் பெயர். 5 கேள்விகள். இந்த 5 கேள்விகளுக்கு உங்களுடைய பதில்கள் எல்லாமே சா வரிசையில் இருந்து தொடங்க வேண்டும். அனுப்பிவிங்க. யார் முதல் நேரா சரியான பதில சொல்றாங்கன்னு பாக்கலாம். வாட்ஸ்அப் செய்யுங்க 9678 9 6 8. டக்கர் படத்துல இருந்து பிரதீப் குமார், விஜய் தாஸ் கொண்டு வரும் பாடல்.

0: சிங்கப்பூர்
1: சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்கள்.
2: உங்க குடும்ப உறுப்பினர்களோடு KFC வழங்குகிற சிறப்பு விருந்தை அனுபவிச்சு கொண்டாடுங்க. 10 கோழி துண்டுகள், தொட்டுக்க 2 வகை டிப்ஸ், 12 சிறிய அளவு கோழி துண்டுகள், 2 சாதாரண அளவு பிசைந்த உருளைக்கிழங்குகள், 2 சாதாரண அளவு காய்கறிகள், 4 சாதாரண அளவு கொலைபாடுகள். கடையில் சாப்பிட்டாலோ, கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிட்டாலோ 39 வள்ளி 95 காசு மட்டும் தான். வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்தினா 44 வள்ளி 95 காசு மட்டும் தான். KFC-ல ருசித்த மகிழுங்க.
3: இந்த தேசிய தினத்தில் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் ஆண்டின் மிகப்பெரிய சலுகைகளுடன் சேமிப்பையும் கொண்டாட்டத்தையும் இரட்டிப்பாக்குங்கள். நீங்கள் வாங்கும் வைரம் மற்றும் ரத்ன நகைகளுக்கு GST-ஐ நாங்களே செலுத்துகிறோம். கூடவே 22 கேரட் தங்க நகைகளை எங்க வாங்கியிருந்தாலும் எந்தவித கழிவும் இல்லாமல் மாற்றி புது நகைகளை மிக சிறந்த செய்கூலியில் பெற்றுக் கொள்ளலாம். முன்னுங்கள், இந்த சலுகை August 10 வரை மட்டுமே. உடனே அருகிலுள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு வாருங்கள்.
4: இது உங்க ஒலி 968. இந்த ஒரு அங்கத்துல துஷ்யந்த் அவருடைய நம்ம சந்திக்க போறோம். இப்ப ஒலி பேஸ்புக்ல நேரடியா நம்ம இணைஞ்சிருக்கிறோம். ஆமாங்க, அங்க வந்து நீங்க அவரை பார்க்கல, கை கொடுக்கும் கை. இந்த நிகழ்ச்சியில இந்த ஒரு அங்கத்துல அவருடைய தொண்டுடைய பயணத்தை பற்றி பேசுறதுக்கு காத்துட்டு இருக்காரு. வாங்க துஷ்யந்த், வருக வருக வரவேற்போம். வணக்கம் துஷ்யந்த், எப்படி இருக்கீங்க?
5: வணக்கம், நல்லா இருக்கேன், தேங்க்யூ.
4: சரி துஷ்யந்த், உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லலாமே. எப்ப எப்ப இருந்து இந்த தொண்டூழிய பணி பயணம் ஆரம்பிச்சது? நீங்க ரொம்ப யங்கா இளமையா இருக்கீங்க, அதனால எத்தனை வயசுல ஆரம்பிச்சீங்க?
5: சோ ஆக்சுவலி இந்த volunteer service வந்து ஒரு 4 வருடமாக நான் வந்து செய்து கொள்கிறேன். I've been doing this for about 4 years. I think pandemic வர நேரத்துல வீட்டில் நம்ம எல்லா ஒரு சமயம் எல்லாரும் வீட்டுல வேலை செய்வோம். நிறைய டைம் இருந்துச்சு நம்ம கையில. அண்ட் அப்பொழுது வந்து அப்போதான் நான் வந்து நினைச்சேன், இந்த மாதிரி டைம் இஸ் வெரி ப்ரெஷஸ் அண்ட் we are wasting a lot of time. பட் செய்யறதுக்கு சமுதாயத்துக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் என்று நான் வந்து அப்போ நினைச்சேன். ஸோ ஒன்ஸ் த பேண்டமிக் வாஸ் ஓவர் அப்போ தான் நான் வந்து என்னோட இன்ட்ரெஸ்ட நான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி இந்த வாலண்டியர் சர்வீஸ்க்கு நான் வந்து
4: வந்தேன். அதன் பிறகு நீங்க இந்த சனாஸ் ஹிண்டர் ரிலிஜியஸ் கைடன்ஸ் வாலண்டியர் அந்த ஒரு ப்ரோக்ராம்ல ஒரு நிகழ்ச்சியில நீங்க பங்கெடுத்து இருந்தீங்க இல்லையா? அதை பற்றி பகிர்ந்து கொள்ளுங்களே, எப்படி இருந்துச்சு, யாருக்கெல்லாம் நீங்க உதவி செய்யறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருந்துச்சு?
5: Okay, so நான் வந்து volunteer counseling, religious counseling நான் வந்து சொல்லி கொடுக்கிறேன் inmates prisonல. So I think எனக்கு ஒரு ஒரு கைதிய வந்து நான் பார்க்கும் போது அவர்களை வந்து நான் கைதியா பாக்கல, ஒரு மனிதரா தான் நான் அவரை பாக்குறேன். மனிதரா பார்த்து அவர்களுக்கு சமுதாயத்துல வந்து எப்படி இணைவது என்று அவரோட அவர்களுக்கு இருக்கிற ஒரு பொட்டன்ஷியல நான் அவரை பாக்குறேன். சோ அதனாலதான் நான் வந்து ரொம்ப இந்த வாலண்டியர் சர்வீஸ்க்கு நான் போய் ரொம்ப ஈடுபட்டு 3 வருடமாக நான் செய்து ஐ திங்க் இட்ஸ் அபவுட் 4 இயர்ஸ் நவ் ஐ அம் கனெக்டிங் வித் தி இன்மேட்ஸ். சோ யா,
4: ரொம்ப ஆக்கப்பூர்வமான ஒரு தாக்கத்தை நீங்க கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஆங்கிலத்துல பாசிட்டிவ் சேஞ்ச் சொல்லுவாங்க, அது ரொம்ப கடினமான ஒண்ணு இல்லையா துஷ்யந்த்? ஏன்னா இப்ப நீங்க சாதாரணமா வெளிய ஒருத்தவங்க உங்ககிட்ட கவுன்சிலிங் கேக்குறாங்க, எனக்கு பிரச்சனையா இருக்குப்பா, என்ன செய்யணும்னு தெரியல, மன உளைச்சலாம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, நீங்க கற்றுக்கொண்டது, நீங்க இது வரைக்கும் உங்களுடைய அனுபவங்களை வச்சு அவங்களுக்கு நீங்க அறிவுரைகள் ஆலோசனைகள் கொடுக்கலாம், இல்லையா?
5: அவங்க
4: இருக்கிறவங்களுக்கு மனப்பான்மை வேறுபட்டிருக்கும். அவங்களுடைய வாழ்க்கையின் கண்ணோட்டம், அவங்களுடைய மனப்பான்மை, அவங்க உலகத்தை பார்க்கிற விதம் வேறுபட்டிருக்கும். அதனால நீங்க சாதாரணமா வெளியே இருக்கிறவங்களுக்கு எப்படி ஆலோசனை கொடுக்கறீங்களோ அதே போல நீங்க அவங்களுக்கு கொடுக்க முடியாது. வித்தியாசமான அனுபவம், வித்தியாசமான உத்தியை நீங்க பயன்படுத்தணும். அதை பற்றி பகிர்ந்து கொள்ளுங்களேன், எவ்வளவு வித்தியாசமா நீங்க கையாள்றீங்க. அதே நேரத்துல சென்சிட்டிவிட்டின்னு ஒண்ணு இருக்குது இல்லையா?
5: ஒரு அறிவுரை சொல்லணுமோ இல்ல ஒரு உறவினர்களுக்கு நம்ம வந்து அறிவுரை சொல்லணுமோ, இட்ஸ் வெரி டிஃபரண்ட் அப்ரோச். ஆனா சிறைச்சாலையில் வந்து அவர்களிடம் அறிவுரை சொல்லுவது வந்து அதுவும் ஒரு டிஃபரெண்ட் அப்ரோச். அவர்களுக்கு வந்து தே ஆர் கமிங் ஃப்ரம் டிஃபரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப் அண்ட் டிஃபரெண்ட் லைஃப் ஸ்டைல். ஸோ அவங்க கிட்ட நம்ம என்ன பகிர்க வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், என்ன சொல்லக்கூடாது என்று வந்து ஒரு ஒரு ஒரு ஒரு கான்சியஸ்னஸ் நம்மளுக்கு இருக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ கிவ் அன் எக்ஸாம்பிள், வெளியில் உள்ள உலகத்தை வந்து உதாரணத்துக்காக வச்சு அவங்கள வந்து நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. அது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு ஒரு சென்சிட்டிவான டாபிக். ஸோ அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாம அவர்களுக்கு என்ன கேட்கணுமோ அதே அதே அவங்களோட வழியில போய் அவங்களுக்கு கேட்டு அவங்களுக்கு அறிவுரை சொல்றது வந்து ஐ திங்க் இட்ஸ் அ பெட்டர் அப்ரோச். அண்ட் தட்ஸ் வாட் வி ஹவ் பீன் நம்ம செய்து கொள்கிறோம் இவ்வளவு பல வருடமாக. இட்ஸ் வெரி டிஃபரெண்ட்.
4: ஆனா உங்களுக்கும் நிறைய சவால்கள் இருந்திருக்கும் இல்லையா அனுஷாந்த்? இப்ப நீங்க ஆரம்ப காலகட்டத்துல ஆரம்பிக்கும் போது, தொடங்கும் போது நீங்க என்ன ஆலோசனை சொல்றது, நீங்க என்ன அறிவுரை கொடுக்கறது, நான் என்ன கேக்குறது அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கலாம். நீங்க சொல்றதும் வந்து அவங்க ஒரு காதுல வாங்கி ஒரு காதுல விட்டுருக்கலாம் இல்லையா? ஒரு நம்பிக்கை வரணும், உங்களை நம்ப ஆரம்பிக்கணும். அதன் பிறகுதான் நீங்க சொல்றதையே அவங்க காது கொடுத்து கேட்பாங்க. அப்படிதான் நம்ம எல்லாரும் இல்லையா? குறிப்பா அவங்க நான்கு சுவருக்குள்ள இருக்கும்போது அது இன்னும் வேறுபட்டு இருக்கும், இன்னும் கடினமா அவங்களுக்கு இருக்கலாம். எப்படி அந்த நம்பிக்கையை நீங்க வர வழைக்கிறீங்க?
5: ஓகே, ஆரம்பத்தில் ஐ திங்க் என்னை மாதிரி பல கவுன்சிலர்ஸ்க்கும் இதே சவால் அவங்க சந்திச்சிருப்பாங்க. நம்பிக்கையை வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு அடிப்படை. அது அந்த நம்பிக்கை எல்லாமே நம்மளுக்கு வந்து அந்த கவுன்சிலிங் சொல்லி கொடுக்க முடியாது. பட் ஐ திங்க் வாட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் கன்சிஸ்டன்சி. ஸோ நம்ம எவ்வளவு கன்சிஸ்டண்டா நம்ம இருக்குமோ, அந்த கவுன்சிலிங் செஷன்ஸ்க்கு நம்ம வந்து அவர்களிடம் அமர்ந்து பேசி உரையாடி அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை நம்ம கேட்டு ஜெனுவினா அவங்களுக்கு நம்ம அறிவுரை சொல்லும் போது செல்லும் காலத்துல வந்து அந்த அந்த அந்த நம்பிக்கை அண்ட் ரெப்பான்னு ஒன்னு இருக்கு, அது வந்து ஸ்ட்ராங் ஆகுது. ஸோ அதுல இருந்து தான் தி ஸ்டார்ட் டு லிசன் டு அஸ் அண்ட் தி ஸ்டார்ட் டு ஓபன் அப் அண்ட் பல சவால்கள் அவர்கள் என்ன வந்து சந்திக்கிறாங்க என்று அவர்கள் வந்து மனம் திறந்து விட்டு அவர்கள் வந்து பேசுகிறார்கள். ஸோ இது வந்து ஒரு நாள் இல்லை இரண்டு நாள் உள்ள ஒரு ஒரு ஒரு ப்ரோஜெக்ட் கிடையாது. இது வந்து இட்ஸ் ஆக்சுவலி அ லைஃப் டைம் ப்ரோஜெக்ட். ஸோ காலம் செல்ல செல்ல தான் அந்த நம்பிக்கையும் அந்த அந்த ரெப்பவும் உருவாகுகிறது. ஸோ ஐ திங்க் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஷோயிங் அப் and being consistent தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதை தான் நான் வந்து செய்து கொள்கிறேன். இதுக்கு வந்து ஒரு பயிற்சியோ இல்லை முக்கியமான ஒரு பயிற்சி இல்லை தேவையில்லை. Just being consistent is, I think, is ஒரு மிகப்பெரிய அடிப்படை இந்த கவுன்சிலிங் ஜேர்னிக்கு.
4: ஆனா கண்டிப்பா இந்த ஒரு நடவடிக்கையில நீங்க ஈடுபடும் போது, நடவடிக்கைகளை செய்ய சொல்லும் போது அவங்களுக்கு சில தயக்கம் இருந்திருக்கலாம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒருத்தவங்க தான் முதல்ல ரொம்ப தயங்குறாங்க, மறுத்தாங்க, என்ன பெரிய நடவடிக்கை அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இப்போ நீங்க செய்யற இந்த நடவடிக்கைகளுக்கும் சரி, இந்த பாடகங்களுக்கும் அவங்க ஒரு பெரிய முன் உதாரணமா மாறியிருக்காங்க, ஒரு பெரிய அட்வொகேட்டா மாறியிருக்காங்க. அவரை பத்தி பகிர்ந்து கொள்ளுங்களா?
5: ஓகே, நிச்சயமா. ஓகே, ஸோ வாரம் வாரம் நான் வந்து செஞ்சு சில ப்ராசஸ்கள் நான் வந்து சொல்லிக் கொடுப்பேன். ஸோ உதாரணத்துக்கு ஒரு ப்ராசஸ் வந்து where you sit down, அமர்ந்து பக்கத்தில் உள்ள நண்பர்களோ பார்ட்டிசிபென்ட்ஸை பார்த்து நம்ம வந்து அவர்களை பார்த்து நம்ம வந்து அவர்களுக்கு உள்ள என்ன நல்ல குணங்களை வந்து அதை பத்தி நம்ம வந்து வார வாரம் பேசுவோம். இது ஏன் என்றால் அவர்களுடைய எல்லா மனிதர்களிடம் வந்து நல்ல குணமும் இருக்கு, கெட்ட பழக்கங்களும் உண்டு. சோ அந்த கெட்ட பழக்கத்தை தாண்டி அந்த நல்ல குணத்தை பாக்குறதுக்கு தான் இந்த பயிற்சி நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணினேன். சோ அதில் வந்து ஒரு பார்ட்டிசிபென்ட் சொன்னாரு, நான் என் சொந்த தாயாரும் என் சொந்த நண்பர்களிடமும் நான் வந்து நல்ல குணத்தை பார்க்க முடியவில்லை. சோ அதனால நான் ஏன் இதுல நான் கலந்துக்கிறோம்னு அவர் வந்து சொன்னாரு. சோ ஆரம்பத்துல லைக் சொன்னபடி இட்ஸ் ஐ திங்க் ரப்போர்ட் இஸ் நாட் பீங் கிரியேட்டட் யட். சோ பரவாயில்ல, நீங்க நீங்க அமருங்க, நீங்க இதுல இருந்து கலந்து கொள்ள வேண்டாம். ஐ டோட்லி அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் யூ ஃபீல்னு சொல்லி மற்றவர்களை வந்து பார்ட்டிசிபேட் பண்றேன் நான் வந்து வச்சேன். சோ அவர்கள் வந்து அவரை பத்தி நல் அவர்களிடம் உள்ள நல்ல குணத்தை பத்தி பேச அவருக்கு வந்து ஒரு நம்பிக்கையும் ஒரு ஒரு சுய விழிப்புணர்வும் அவருக்கு வந்து வந்திருக்கு. அண்ட் தென் அவரு வந்து ரொம்ப ஊக்கமாயிட்டாரு இந்த விஷயத்தில் கலந்து கொள்ள வேண்டும். அண்ட் இப்பொழுது அவர் தான் இந்த இந்த ப்ராசஸை அவர் வந்து லீட் பண்றாரு. சோ அது வந்து ரொம்ப பெருமையான ஒரு விஷயம்.
4: நம்மள சுத்தி இருக்கிறவங்க எப்போதுமே கெட்டதான் பேசும்போது, நம்மள பத்தி கெட்டதா நினைக்கும் போது அவங்களுக்கு அந்த முனைப்பு இருக்காது இல்லையா? என்னதான் புதுசா அவங்க செய்ய போறாங்க, பண்ண போறாங்க, நம்மோட இருந்த குடும்பமே நம்மள கைவிட்டுட்டாங்க, இவங்க புதுசா வந்தவங்க நமக்கு என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை அவங்களுக்கு இருக்கிறதுனாலதான் அந்த நம்பிக்கை ரொம்ப சீக்கிரமா வருவது கிடையாது. ஆனா போக போக உங்களுடைய முயற்சிகள் வந்து தொடர்ச்சியா இருக்கும் போது, ஏன்னா நீங்க எந்த மாற்றமும் கொண்டு வர்ற இல்லையா, நீங்க கன்சிஸ்டன்டா உங்களுடைய எஃபர்ட்ஸ் உங்களுடைய முயற்சிகளை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. அந்த முயற்சிகளை அவங்க பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து வாரந்தோறும் சரி இவங்க இவ்வளவு கடினமா உழைக்கிறாங்க, அவங்களுடைய பங்கு ஆற்றுறாங்க, சரி நம்முடைய பங்கையும் ஆற்றுவோம் சொல்லிட்டு அந்த நம்பிக்கை பிறந்த பிறகு அவங்க ஈடுபட்டு பலவற்றை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அது உங்களுடைய முயற்சிகள்ல தெரியுது. இந்த முயற்சிகளை தாண்டி நீங்க இன்னும் நிறைய நடவடிக்கைகள்ல ஈடுபடுறீங்க, அதே நேரத்துல நிறைய தொண்டூழியம் சார்ந்த செயல்களையும் ஈடுபடுறீங்க, ஒரு வாலண்டியர் டீமையும் நீங்க உருவாக்கிருக்கீங்க இல்லையா, ஒரு குழுவை உருவாக்கிருக்கீங்க, அதை பற்றி பகிர்ந்து கொள்ளுங்க.
5: Okay, so இதை விட there's a lot of பல விஷயங்கள் நம்ம செய்வோம். அதாவது தீபாவளி வருடப்பிறப்பு பண்டிகைகளில் அவர்களுக்கு பலகாரங்களை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றது போன்ற நடவடிக்கைகளில் நம்ம வந்து ஈடுபடுறோம். அண்ட் ஐ திங்க் இது ஏன் நம்ம செய்யறோம்னாக்கா அது ஒரு சின்ன பலகாரமா கூட, ஐ மீன் வெளியுலகத்தில் அது வந்து ஒரு சில பலகாரமாக இருக்கலாம், இல்லை ஐ மீன் சாதாரண காலத்தில் we have the right to choose, நம்மளுக்கு இந்த பலகாரம் பிடிக்காது, இது ரொம்ப இனிப்பா இருக்கு நம்ம சொல்லி சொல்றோம். அவர்களுக்கு அப்படி இல்லை, ஒரு சின்ன ஜெஸ்டர்னு சொல்லுவோம். சோ அந்த சின்ன ஜெஸ்டர் வந்து நம்மள வந்து வெளி உலகம் நம்மளை மறக்கவில்லை என்று அது வந்து ஒரு மோட்டிவேஷனா ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா இருக்கு. அண்ட் இந்த மோட்டிவேஷன் வந்து அவங்களுக்கு இருக்கும் சமயத்தில் வந்து அவர்கள் வெளி உலகத்துக்கு வரும்போது சமுதாயத்தில் திருப்பியும் இணையறதுக்கு இது வந்து ஒரு ஈஸியான ஒரு வழியா கருதப்படுகிறது. சோ ஐ திங்க் ஒரு சின்ன பலகாரம், ஒரு சின்ன ஜெஸ்டர், ஒரு பெரிய consequence, positive consequence வந்து உருவாக்குறது. So I think that's a very good thing and that's what the team and I are doing.
4: நல்ல ஒரு தாக்கத்தை உண்டாக்கும் அப்படினு சொல்றீங்க. ஆனா அதே நேரத்துல தனி மரம் தோப்பாகாதுன்னு சொல்வாங்க. எல்லாரும் சேர்ந்து உழைத்தாதான், எல்லாரும் சேர்ந்து ஈடுபட்டாதான் ஒரு ஒரு முயற்சி பலன் அடையும். ஒருத்தவங்க மட்டும் செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த முயற்சி வந்து பலன் அளிக்காது. எல்லாரும் சேர்ந்து அதே முயற்சியோட ஈடுபடும் போதுதான் ஆஹா இது ஒரு நல்ல திசைய நோக்கி போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ பல பேரும் வந்து கேட்டுட்டு இருக்கலாம், நானும் வந்து உதவி செய்ய போறேன், நானும் இவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில கை கொடுக்க போறேன் அப்படின்னு நினைக்கலாம், எங்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லுங்களேன் விஷயம்.
5: ஓகே, இது ஆக்சுவலி ஒரு ரொம்ப நல்ல கேள்வி. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த அபிப்பிராயம் வந்து ஒரு பதவியில் இருக்க வேண்டும், இல்லாட்டி ஒரு ஸ்பெஷல் காஸ் கத்துக்கணும், இல்ல ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. அது ஆக்சுவலி அது அப்படி இல்லை. யாரா இருந்தாலும் கேன் ஸ்டெப் ஃபார்வர்ட் இந்த இந்த ஆக்டிவிட்டிஸ்ல வந்து கலந்துக்கலாம், இந்த சேவை செய்யலாம், இந்த தொண்டு ஊழியத்தை கடைபிடிக்கலாம். மனதில் வந்து அந்த கன்சிஸ்டன்சின்னு நம்ம முதல்ல பேசணும்ல, அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். அதுதான் அந்த முக்கியமான அந்த அடிப்படை. ஏன்னாக்கா அவர்கள் வந்து காத்துட்டு இருப்பாங்க, யாரு வரா, யாரு வந்து பேசுவா நம்மளோட, யாரு நம்மளுக்கு வந்து ஊக்கம் அளிக்க போறாங்க என்று அவங்க வந்து எதிர்பார்த்து கொண்டு இருப்பாங்க. சோ அந்த தருணத்தில் வந்து நிறைய பேர் வரும்போது அவர்களுக்கு இன்னும் அந்த மோட்டிவேஷன் கிடைக்கும். நான் என்ன சொல்ல வரேனாக்கா, யூ டு நாட் ஹேவ் டு ஹேவ் எனி basic skills. நாள் போக போக கத்துப்போம். அந்த அந்த என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, எப்படி அவங்க கிட்ட நடந்துக்கணும்னு அந்த அந்த அந்த வழிகள் எல்லாம் நம்ம வந்து தானா நம்ம வந்து கத்துக்கோம்.
4: இந்த ஆன் தி ஜாப் ட்ரெய்னிங் சொல்வாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்ல வரீங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய அனுபவம் நமக்கு கிடைக்கும் இல்லையா, ஒரு நாள் போல ஒரு நாள் இருக்காது. அதனால அந்த அனுபவங்களை எல்லாம் சேகரிச்சு சேகரிச்சுதான் நம்ம கத்துக்க முடியும். அந்த கற்றலோட நம்ம பேசும் போது இன்னும் நல்ல அனுபவம் பெற்று நம்ம பேசுவோம்.
5: நிச்சயமா.
4: இப்போ இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் வந்து நீங்க இப்ப செஞ்சுக்கிட்டு வரீங்க, அதே நேரத்துல பலதரப்பட்ட செயல்கள்லயும் நீங்க ஈடுபட்டு வரீங்க. பல பேரும் உங்களை ஒரு நல்ல விதத்துல தாக்கியிருக்கலாம், உங்களுக்கு பல வாழ்க்கை பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கலாம். ஏன்னா நீங்க செய்யறது ரொம்ப ஒரு உன்னதமான செயல் துஷ்யந்த். அதனால நீங்க கற்றுக்கொண்ட ஒரு வாழ்க்கை பாடம், இந்த இரண்டாவது வாய்ப்புக்காக இத்தனை பேர் இயங்கிட்டு இருக்காங்க, எங்களுக்கு இரண்டாவது வாய்ப்பு கிடைக்காத வாழ்க்கையை வாழ்வதற்கு அப்படின்னு, அதே நேரத்துல அவங்களுக்கு நீங்க அறிவுரை கூறுறீங்க, ஆலோசனைகள் கூறுறீங்க, திட்டங்கள் பயிற்சிகள் எல்லாமே மேற்கொள்றீங்க, நீங்க அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்ட ஒண்ணுனா அது என்னது?
5: நிச்சயமாக, ஐ மீன் நான் வந்து வார வாரம் அங்க போய் அவங்களுக்கு கத்து கொடுக்கிறது வந்து கவுன்சிலிங் இருக்கட்டும், ஆனா அதே சமயத்தில் தரத்தில் வந்து நான் நிறைய வாழ்க்கை பாடங்களும் நான் வந்து அவங்க கிட்ட இருந்து நான் வந்து
4: கத்துக்கிட்டேன்.
5: உதாரணத்துக்கு வந்து கிராட்டிடியூட்னு சொல்லுவோமா, ஒரு நன்றி என்ற ஒரு நன்றி விழிப்புணர்வுன்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து வாழ்க்கையில் நம்ம வாழும் போது அது வந்து சில தருணத்தில் வந்து we will take it for granted. ஆனாக்கா அவர்கள் வந்து எப்படி அவங்க குடும்பத்தை நினைக்கிறாங்க, அவங்க எப்படி தனிமையில் அவங்க இருக்காங்க, அதெல்லாம் வந்து பார்த்தா நம்ம அதை வந்து அதெல்லாம் எடுத்து நம்மளும் வந்து வாழ்க்கையில எப்படி முன்னேறணும், ஒரு நன்றி கடன்னு ஒரு ஒன்னு இருக்கு, கிராட்டிடியூட்னு, அதை வந்து நான் ரொம்ப கத்துக்கிட்டேன் வாழ்க்கையில. அதே சமயத்தில் எப்படி உரையாட வேண்டும் என்று உறவினர்களிடம் நண்பர்களிடம் எப்படி உரையாட வேண்டும், எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுக்க வேண்டும் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு அவங்களோட வந்து நான் ரொம்ப கத்துக்கிட்டேன். And so I think volunteers varumbodhu avanga kattu kudukkuradhukku sila vishayangal irukku, ana adhe samayathil vandhu avangala kattukkuradhukku vishayangal irukku vaazhkaiyil. So I think it works both ways. Yeah.
4: நீங்க பகிர்ந்து கொள்ளும் போது எனக்கு இந்த பாடல் தான் ஞாபகம் வருது. ரொம்ப ஒரு பழைய பாடல், சுமை தாங்கி படத்துல இடம்பெற்ற மயக்கமா கலக்கமான ஒரு பாட்டு வரும், பி வி ஸ்ரீனிவாசன் இருப்பாரு, அதுல ஒரு வரி இருக்கு, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு அப்படின்னு ஒரு வரி இருக்கும். நமக்கு இது இல்ல அது இல்லைன்னு எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு குறை சொல்லிக்கிட்டே இருக்கும். ஆனா வாழ்க்கையில இருக்கிற நிறைகளுக்கு நம்ம நன்றி சொல்றது கிடையாது, அதற்கு நன்றி சொல்ல பழகி கொள்ளணும். இந்த மாதிரி அனுபவங்களை நம்ம பெறும் போதுதான் பா நம்ம எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும்ல இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு. என்ன இதுக்கு கூட நம்ம நன்றி சொல்லாம இருக்கோமே, குறை சொல்லிக்கிட்டே இருக்கோமே அப்படின்னு நினைக்கும் போது இப்படிப்பட்ட வாழ்க்கை பாடங்கள் அனுபவங்கள் நம்மளை ஒரு ஒரு நிலைக்கு கொண்டு வருது அப்படின்னு சொல்லலாம். தன்னடக்கத்துடைய முக்கியத்துவத்தை கத்துக் கொடுக்குது, ஹியூமிலிட்டின்னு சொல்வோம். அது இன்னும் அதிகமா நமக்கு வேணும்பானு இப்படிப்பட்ட பலவற்றை பார்க்கும் போது நமக்கு தெரியுது. உங்களுடைய அனுபவத்தை கேட்டு பல பேரும் கண்டிப்பா முன் வருவாங்க, இந்த மாதிரி நிறைய செயல்கள்ல திட்டங்கள்ல நிகழ்ச்சிகள்ல பங்கெடுக்கணும், ஆதரவு அளிக்கணும், தொண்டு செய்யணும், தொண்டோடியாக வரணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுவாங்கன்னு நான் நம்புறேன். எங்கேயாவது நம்ம பதிவு செய்யலாமா துஷ்யந்த், ஒரு தொண்டோடியான ஆகிறதுக்கு?
5: நிச்சயமாக நீங்க வந்து சிங்கப்பூர் பிரிசன் சர்வீஸ்ல வந்து அந்த வாலண்டியர் இணையபக்கம்னு ஒண்ணு இருக்கு. இணைய பக்கத்தில் அங்க அந்த வாலண்டியர்ஸ் ஒண்ணு இருக்கு. அங்க நீங்க உங்களோட பேரை பதிவு செஞ்சாங்கன்னாக்கா they will go through a process and they will interview you and you know PT எடுத்து நீங்க சூட்டபிளா இருந்தா நிச்சயமா they will have you on board.
4: சிறப்பு சிறப்பு கண்டிப்பா. நீங்களே கேட்டுட்டு இருந்தீங்கன்னா என்ன செய்யணும்னு தெரியல, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை எல்லாம் நான் வீட்டுலதான் இருக்கேன், நேரத்தை வைத்து எப்படி செலவழிக்கணும்னு தெரியல, பயனுள்ள வகையில செலவழிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஒரு திட்டத்துல இந்த மாதிரி ஆதரவு கொடுக்கறதுக்கு நீங்க போகலாங்க. துஷ்யந்தோட கதையை கேட்டு அனுபவங்களை கேட்டு உங்களுக்கும் முனைப்பு பிறந்திருக்கும் நம்புறேன். ரொம்ப நன்றி துஷ்யந்த், கை கொடுக்கும் கை அங்கத்துக்கு. மீண்டும் வாய்ப்பிருந்தால் சந்திப்போம். நன்றி நன்றி. தொடர்ந்து வானிலை பக்கமா இணைஞ்சிருங்க. நேரம் சரியா 12:51 ஆகுதுங்க.

0: இன்னும் நிறைய சாப்பிடத்தோடும் என பல சுவைகள்ல வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க அல்லது கடையில இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இத்தகவலை வழங்கியது பீட்சா ஹாட்.
1: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடணும் போல இருக்கு.
2: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட் டீ காஃபியோட 3 வள்ளி மட்டும்தான். சைவ சாப்பாடு 5 வள்ளி தான்.
1: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
2: பதப்படுத்தும் பொருட்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க.
3: பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங். கர்வா ரோட், வீராசாமி ரோட், சென்னர் ரோட், துவாஸ், ரேஸ் கோர்ஸ் லேன், தேவான் கார்டன்ஸ்ல செயல்படுறாங்க. தொடர்புக்கு 8196-4806.
4: தொடர்ந்து 18 மாதங்களாக சிங்கப்பூரின் முன்னணி வாகன உற்பத்தி நிறுவனமாக திகழ்கிறது பிவாய்டி. உங்கள் நம்பிக்கைக்கு நன்றி. நமது தேசிய தினத்தை முன்னிட்டு எங்களின் மேம்படுத்தப்பட்ட அதிநவீன பிரத்யேக வாகனங்களை காலவரையறைக்குட்பட்ட சலுகைகளுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். புத்தம் புதிய பிவாய்டி சீலாயன் 7ER, பிவாய்டி சீலாயன் 8DMI மற்றும் பிவாய்டி சீலாயன் 6DMI வாகனங்களை செலுத்தி பாருங்கள். நீங்கள் முழுமையான மின்சார வாகனத்திற்கோ அல்லது புதுமையான DMI மின்சாரம் மற்றும் பெட்ரோலில் இயங்கும் வாகனத்திற்கு மாற இலவே சிறந்த தருணம். இன்றை உங்களுக்கு அருகில் உள்ள பிவாய்டி காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
5: நமது தேசிய தினத்தன்று சிங்கப்பூர் மிளிரும். அதுபோல் நீங்களும் ஜொலிக்கலாம். ஜோய் ஆலுகாசுடன் கொண்டாடுங்கள். 9 விழுக்காடு GST உள்ளடக்கிய விலையில் வைர நகைகளை வாங்கி மகிழுங்கள். கூடுதலாக தங்க நகைகளின் செய்கூலியில் முழுமையான 30 விழுக்காடு தள்ளுபடியை பெற்றிடுங்கள். உங்கள் அருகாமையில் உள்ள ஜோய் ஆலுகாஸ் கிளைக்கு இன்றே செல்லுங்கள். இச்சலுகை August 10 வரை மட்டுமே. ஒரு தேசம் பல சிறப்பு.
6: ஜோய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜூலர்.
0: பீட்சா ஹாட்டின் சீசி 7 டூரியல் பீட்சா. சாதாரண அளவு பீட்சா 16.90 மட்டும்தான். உறவுக்கு பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவுக்கு மேல் இருக்கும் டூரியன் பழ கிரீமோட சேர்த்து சாப்பிட்டா ருசியோ ருசி. தேசிய தினத்தை முன்னிட்டு சிறப்பு சலுகை தொகுப்பு 4 பீட்சா, அதோட 3 இதர உணவு வகைகள். பீட்சா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். சீசி 7 பீட்சாவை சாப்பிட்டு கொண்டாடுங்கள்.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழடி இப்படி முதல் ஆரம்பமாகின்றது. இன்றைய வணக்கம் தமிழடியில் வளமைப்போலின்றும் மங்கள வாத்திய இசையாக நாதீஸ்வர தமிழிசை.

கேட்டது மங்கள வாத்திய இசையாக நாதீஸ்வர தபிலிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் வணக்கம் தமிழடி. வணக்கம் தமிழடியில் இனி தொடர்கின்றது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் முதலிலே விநாயகர் துதியாக

விநாயகர் துதி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில். வடக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள், பக்தி பாமாலைகள் வரிசையில் இனி தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடியே.

கேட்டது எஸ் பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழலியின் வணக்கம் தமிழலியில் பக்தி பாமாலைகள் வரிசையிலே இனி தொடர்கின்றது. இஸ்லாமிய கீதமாக யுவன் சங்கர் ராஜ் குழுவினர் பாடியது.

கேட்டது இஸ்லாமிய கீதமாக யுவன் சங்கர் ராஜா பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்திப்பா மாலைகள் வரிசையில் இனி தொடர்கின்றது ஐயப்பன் போல் மாலையாக ருத்ரா உன்னிகிருஷ்ணன் குழுவினர் பாடிய

கேட்டது உதரா உன்னிகிருஷ்ணன் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வடக்கம் தமிழடியில் பக்திப்பா மாலைகள் வரிசையிலே இனி தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக கார்த்திக் குழுவினர் பாடியது.

கேட்டது கிறிஸ்தவ கீதமாக கார்த்தி குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமரர்கள் வரிசையில் என இஸ்லாமிய கீதமாக ரபியுல் குழுவினர் பாடிய

கேட்ட இஸ்லாமிய கீதத்தை தொடர்ந்து சுவிஸ் செங்கலில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்தினரது ஒலிப்பளையில் இருந்து ஆர் சுகந்தன் குழு

கருது சுவிச செங்காலனில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி ஆலயத்தினரது ஒலிப்பிளையிலிருந்து ஆர் சுகந்தன் குழுவினர் பாட கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில். வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள் வரிசையில் இதனை தொடர்கின்றது. கிறிஸ்தவ கீதமாக

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது தினேஷ் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமரர்களின் நிறைவாக டென்மார்க் பிரண்டா நகரில் குடிகொண்டிருக்கும் அபிராமி அம்மன் ஆலயத்தினரது ஒலிப்பேழையிலிருந்து ஞானலிங்கம் குழுவினர்.

கேட்டது டென்மார்க் பிரண்டா நகரில் குடிகொண்டிருக்கும் அபிராமி அம்மன் ஆலயத்தினரது ஒலிப்படையிலிருந்து ஞானலிங்கம் குழுவினர் பாட கேட்டீர்கள். கேட்ட அந்த பாடலோடு நிறைவுக்கு வந்தது. நீங்கள் இதுவரை நேரம் கேட்டுக்கொண்டிருந்த டிஆர்டி தமிழடியில். வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாரர்கள்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் தொடர்கின்றது. புலந்திருக்கும் இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாக மலரும் எல்லோருக்கும் பொதுவான உறவினையை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு வணக்கம் தமிழில் நச்சந்தனை.

0: நற்சிந்தனை நேர நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியினூடாக நீங்களும் இணைந்து கொண்டு அழகான நற்சிந்தனையை வழங்கலாம். அந்த வகையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் திருமதி பத்மராணி அவர்கள், நலமா இருக்கீங்களா?
1: நாங்கள் நலம், தாங்கள் அவ்வாறு இருக்க இறைவனர்களை வேண்டிக் கொண்டு
0: தாருங்கள். உங்கள் நற்சிந்தனை.
1: இரண்டு பாம்புகள், ஒரு மர்மம் மற்றும் வியக்கத்தக்க ஞானம் பற்றிய கதை. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. முற்காலத்தில் ஒரே ஒரு மகனை கொண்டு ஒரு அரசர் குடும்பம் இருந்தது. ஒரு முறை ஒரு பாம்பு எப்படியோ இளவரசனின் வயிற்றுக்குள் சென்று விட்டது. பாம்பு இளவரசனின் வயிற்றையே தன் இருப்பிடமாக கொண்டு அங்கே குடியேறியது. வயிற்றுக்குள் இருந்த அந்த பாம்பினால் இளவரசன் நாளுக்கு நாள் பலவீனம் அடைந்தான். அரசர் பல இடங்களில் இருந்தும் மருத்துவர்களை வரவழைத்து சிகிச்சை அளித்தும் எந்த பலனும் கிடைக்கவில்லை. தன் நிலையால் பெற்றோரும் குடும்பத்தினரும் துன்பப்படுவதை கண்டு வருந்திய இளவரசன் அரண்மனையை விட்டு வெளியேறி வேறொரு நாட்டுக்கு சென்று ஒரு கோவிலுக்கு வெளியே சாதாரண பிச்சைக்காரனை போல வாழத் தொடங்கினான். அந்த நாட்டின் அரசருக்கு இரண்டு மகள்கள் இருந்தனர். மூத்த மகள் எப்போதும் இனிமையாக பேசுவாள், பொய் சொல்ல வேண்டி இருந்தாலும் சரி. ஆனால் இளைய மகளோ எப்போதும் கசப்பான உண்மையை மட்டுமே பேசுவாள். ஒரு நாள் இளைய மகளின் உண்மையான வார்த்தைகளை கேட்டு மிகுந்த கோபமடைந்த அரசர் அவளை ஒரு ஏழை பிச்சைக்காரனுக்கு திருமணம் செய்து வைக்குமாறு அமைச்சர்களுக்கு உத்தரவிட்டார். அமைச்சர்கள் அந்த உத்தரவை ஏற்று கோவிலுக்கு வெளியே தங்கியிருந்த அதே இளவரசனுக்கு இளவரசியின் திருமணத்தை ஏற்பாடு செய்தனர். திருமணத்துக்கு பிறகு அந்த தம்பதியினர் அந்த நாட்டை விட்டு வெளியேறி ஒரு குளக்கரையில் குடியேறினர். ஒரு நாள் இளவரசி அத்தியாவசிய பொருட்களை வாங்க சந்தைக்கு சென்றாள். அவள் திரும்பி வந்தபோது ஒரு வியக்கத்தக்க காட்சியை கண்டான். இளவரசன் குளக்கரையில் தூங்கி கொண்டிருந்தான். அவனது வாயிலிருந்து வந்த பாம்பு வெளியே வந்திருந்தது. அது அருகில் இருந்த ஒரு பொந்தில் வசித்த மற்றொரு பாம்புடன் பேசிக் கொண்டிருந்தது. பொந்தில் இருந்த பாம்பு இளவரசனின் வயிற்றில் இருந்து வந்த பாம்பை நோக்கி, நீ இந்த ஏழை இளவரசனின் வாழ்க்கையை நாசமாக்கி விட்டாய் என்று கடிந்து கொண்டது. இதனால் கோபமடைந்த வயிற்றுக்குள் இருந்த பாம்பு, உன்னை பற்றி என்ன சொல்வது? நீ வசிக்கும் இடத்துக்கு அடியில் ஒரு தங்கப்பானை புதைந்து கிடக்கிறது, ஆனால் நீ அதை அசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாய் என்று பதில் அடி கொடுத்தது. அப்போது பொந்திலிருந்த பாம்பு ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தியது. யாராவது இந்த இளவரசனுக்கு போயிட்டு

அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது நற்சிந்தன நேரம். நேரம் சரியாக 8:12 ஐக்கியராஜ்யத்தில், 7:12 பத்மநாணி அவர்கள் நற்சிந்தனையை கூறிக்கொண்டிருக்கும் போது அவருடைய தொடர்பு வந்து அவருடைய தொடர்பு

0: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்கள்.
0: அப்போது பொந்திருந்த பாம்பு ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தியது. யாராவது இந்த இளவரசனுக்கு கடுகை காய்ச்சி தயாரிக்கப்பட்ட கஞ்சியை குடிக்க கொடுத்தால் உன் மரணம் நிச்சயம். அதற்கு பதிலாக வயிற்றுக்குள் இருந்த பாம்பு, அதே போல யாராவது கொதிக்கும் எண்ணெயை உன் பொந்துக்குள் ஊற்றினால் நீயும் பிழைக்க மாட்டாய் என்று கூறியது. ஒரு மரத்துக்கு பின்னால் மறைந்திருந்த இளவரசி அந்த இரண்டு பாம்புகளுக்கும் இடையே நடந்த உரையாடல் முழுவதையும் கேட்டுக்கொண்டிருந்தாள். பாம்புகள் ஒன்றை ஒன்று கொள்வதற்கு தெரிவித்திருந்த அதே வழிமுறைகளை அவள் உடனடியாக பயன்படுத்தினார். இளவரசனை ராய்க்கு கஞ்சி காட்சி கொடுத்த செய்தாள். அதன் மூலம் அவனது வயிற்றில் இருந்த பாம்பை கொன்று அவனை முழு ஆரோக்கியத்துடன் மீட்டார். பின்னர் மற்றொரு பாம்பின் வலைக்குள் கொதிக்கும் எண்ணெயை ஊற்றி அதை கொன்றதோடு அங்கு புதைத்து வைக்கப்பட்டிருந்த தங்கப்பானியையும் மீட்டெடுத்தாள். இதன் மூலம் அவர்களின் வறுமை நீங்கியது. இளவரசன் குணமடைந்ததும் அவர்கள் தங்கள் ராஜ்யத்துக்கு திரும்பினர். அவர்கள் திரும்பியதும் மன்னரும் அரசியும் தங்கள் மகனையும் மருமகளையும் மிகுந்த உற்சாகத்துடன் வரவேற்றனர். அதன் பின் அவர்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழத் தொடங்கினர். இக்கதையின் நீதி என்னவென்றால், நாம் நமது ரகசியங்களை ஒருபோதும் மற்றவர்களிடம் வெளிப்படுத்த கூடாது. உள் முரண்பாடுகளும் ஒருவரின் ரகசியங்களை வெளிப்படுத்துவதும் எப்போதும் அழிவுக்கு வழிவகுக்கும் என்று கூறி இன்றைய பொழுது அனைவருக்கு நட்பொழுதாகவே இறைவனை மண்டி உரைவிட்டுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ராயா,
1: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பேற்ற உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து பாலன் அவர்கள் இணைந்திருக்கின்றார் வைபரோடாக. வணக்கம் பாலன்.
2: இனிமையான காலை வணக்கம் ராஜாண்ணா.
1: நலமா இருக்கிறீங்களா?
2: ஓம் ராஜா, ரொம்ப நன்றி ராஜாண்ணா. அப்படி நீங்க எல்லோரும் நலமா இருக்கீங்களா?
1: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி தாருங்கள் உங்கள் நட்சத்திரி.
2: ரொம்ப நன்றி ராஜாண்ணா. மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த தேவகுமாரனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு அன்பான உறவுகள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு எல்லோருடைய சூழ்நிலைகளை விசாரித்தபடி நமது அன்பான ராஜாண்ணா குடும்பம் உட்பட அனைத்து உறவுகள் குடும்பத்தினருக்கும் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்கள் அனுதினமும் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய நாமத்தில் ஜெயவிண்டபங்களை எடுத்துக்கொண்டு நன்றிக்கமுடைய பாலன் பரிசுத்த வேதாமத்தில இருந்து புதிய ஏற்பாட்டில் புனித லூக்காளின சுவிசேஷம் 15 இறை வார்த்தைகள் 22-32 முடிய கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். ஒரு கொழுத்த கால்நடையை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமயமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன களிப்பையும் கேட்டு ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து இதென்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார். அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பன

0: குட்டியையாவது கொடுக்கவில்லை. வேசியரிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொளுத்த கால்நடையை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறாய். எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாயிருக்கிறது. உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னான் என்றார். கர்த்தர் அமைத்தியாட்டி என்றென்று மாசி வைத்து மனித்துவார். ரேகண்ணா, நன்றி, வணக்கம்.
1: நன்றி சகோதரம். இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் பாலன் அவர்கள் இணைந்து கொண்டார். பாலனை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்றார் ராணி சம்பந்தர் அவர்கள். வணக்கம் ராணி.
2: காலை வணக்கம் ராஜண்ணா.
1: நலமா இருக்கிறீங்களா?
2: ஆமா, நான் நலமா இருக்கிறேன் நன்றி அண்ணா. நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நலமாக இருக்கோம். மாத்திரமல்ல, அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு, ஆவணி மாதம் 5ஆம் தேதி பொதுக்காலம் 18ஆம் வாரம் புதன்கிழமை, இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் பிரிவு 31, இறைவசனங்கள் 1-7 ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார். அக்காலத்தில் இஸ்ரேலின் குடும்பங்கள் எல்லாவற்றுக்கும் நான் கடவுளாய் இருப்பேன், அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே, வாளுக்கு தப்பி பிழைத்த மக்கள் பால நிலத்தில் என் அருளை கண்டடைந்தனர். இஸ்ரேல் இளைப்பார விரும்பினர் இஸ்ரேலர் இளைப்பார விரும்பினர் ஆண்டவர் அவர்களுக்கு தொலையிலிருந்து தோன்றினர். உனக்கு நான் முடிவில்லாத அன்பு காட்டியுள்ளேன், எனவே பேரன்பால் உன்னை ஈர்த்துள்ளேன். கன்னிப்பெண்ணாகிய இஸ்ரேலே, உன்னை நான் மீண்டும் கட்டி எழுப்புவேன், நீயும் கட்டி எழுப்பப்படுவாய், மீண்டும் உன் மேளதாளங்களை நீ எடுத்து கொள்வாய், மகிழ்ச்சியுற்றோர் போல நடனமாடிக்கொண்டு நீ வெளியேறுவாய். சமாரியாவின் மலை மேல் திராட்சை தோட்டங்களை நீ மீண்டும் அமைப்பாய், தோட்டக்காரர் பயிரிட்டு விளைச்சலை உண்டு மகிழ்வார், ஏனெனில் ஒரு நாள் வரும், அப்பொழுது இப்ராஹிம் மலையில் எழுந்திருங்கள், நாம் சியோனுக்கு போவோம், நம் கடவுளாகிய ஆண்டவரிடம் செல்வோம் என்று காவலர் அழைப்பு விடுப்பர். ஆண்டவர் தொடர்ந்து கூறுகின்றார், ஜாக்கோபை முன்னிட்டு மகிழ்ந்து பாடுங்கள், மக்களின் தலைவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள், முழக்கம் செய்யுங்கள், புகழ் பாடுங்கள். ஆண்டவர் இஸ்ரேலின் எஞ்சியோராகிய தம் மக்களை மீட்டருளினார் என்று பறை சாற்றுங்கள். இது ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. சிந்தனைக்கு இடைவிடாமல் செபியுங்கள். இன்றைய வாசகம் ஒரு நெருடலான உரையாடலை உள்ளடக்கியதாக உள்ளது. ஆனானிய பெண் பேய் பிடித்திருந்த தன் மகளை குணப்படுத்துமாறு இயேசுவை வேண்டி நம்பிக்கையுடன் பின்தொடர்கிறாள். இயேசு மறுமொழி கூறாமல் மௌனம் காக்கின்றார். இயேசுவின் பதில் கூறாத இந்த மௌனம்தான் அந்த தாயின் நம்பிக்கையை மேலும் அதிகரிக்கின்றது எனலாம். அப்பெண் பின்னால் கத்திக்கொண்டே வருகின்றாள் என்று சீடர்கள் அறிவித்தபின் மௌனம் கலைத்த இயேசு மேலும் மறுப்பு தெரிவித்து அவள் விடாப்பிடியாக அவரிடம் வேண்டுதல் வைக்கின்றாள். இயேசுவே அப்பெண்ணின் நம்பிக்கையை வியந்து அவள் குறை தீர்க்கின்றார். ஒருமுறை கேட்பதோடு நிற்பதல்ல, கேட்பது கிடைக்கும் என்ற எதிர்நோக்குடன் விடாமல் வேண்டுவதுதான் நம்பிக்கை. நன்றி, வணக்கம் ரஜனா.
1: நன்றி சகோதரி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அன்பு உறவுகள், கேட்டுக்கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலியில் நச்சிந்தனை நேரம். நேரம் சரியாக 8:20 ஐக்கியராட்சியத்தில் 7:20 இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
3: காலை வணக்கம் ராஜா. ஏமலிருந்து குங்கையூர் ராஜா.
1: வணக்கம் ராஜா, நலமா இருக்கீங்களா?
3: நாங்கள் நலமா இருக்கும் ராஜா, நீங்கள் எப்படி இருக்கீர்கள்?
1: நல்லா இருக்கிறோம், நன்றி. தாருங்கள்,
3: நச்சினை தருகிறேன். காலை எழுந்தவுடன் அமைதி பொறுமையுடன் இன்றைய கால சூழ்நிலையில் நாங்கள் உள்ள நல்லதை உள்வாங்கி தீயதை விட்டு விலகி நம்மை படைத்த இறைவுடன் முழுமையாக சரடைந்து இறை ஆட்சியுடன் வாழும் காலம் வரை ஆரோக்கிய வாழ்வாக வாழ்வோம். இறைவன் அனைத்தையும் அறிவான். முழுமையாக இறைவன் ஏற்றுக்கொண்டு விட்டால் முதுமையுடன் நாங்கள் உணரலாம். இன்றைய கால சூழ்நிலையில் வாழ்க்கையில் அவதானம் தேவை. வாழ்க்கை ஒரு போராட்டம் தான். மனம் சோர்ந்து போகாமல் போராடி வாழும் போதுதான் இறைவனும் முழுமையாக வாழ வைப்பார். நோயற்ற வாழ்வே எல்லா குறைவேற்ற செல்வமே. இதை இறைவிடம் தான் எல்லாம் அடங்கி உள்ளது. இளமையிலிருந்து முதுமை வரை என்ன செய்தோம் என்று இறைவன் ஏற்றில் பதிவாகிவிட்டது. யாருக்கும் பயப்படாமல் இறைவிடம் பயபக்தியாக வாழ்ந்தாலே போதும், இறைவன் வழி நடத்தலில் வாழ்க்கை பயணம் தொடர்ந்து செல்லும் ஆரோக்கிய வாழ்வாக. நோய் வந்தால் இறைவனுடன் சரடைந்து விட வேண்டும். இறைவன் நோயை குணமாக்கி வாழ வைப்பவரும் இறைவன் தான். இளமையிலிருந்து முதுமவரை இறைவனோடு ஒன்றித்து வாழும் போதும், இறை நம்பிக்கோடும் வாழும் போதும் இறைவன் மட்டும் கைவிட மாட்டான். வாழும் வாழ்க்கையில் நடந்ததை நினைத்து

0: கவலைப்படக்கூடாது. நம்மிலிருந்து முதுமை வரை இறைவன் தான் செய்த நல்ல நன்மைக்கு என்பது சிந்தித்து பார்த்தால் உண்மையான எல்லாம் விளங்கிவிடும். எத்தனையோ சூழ்நிலையில் மத்தியில் இறைவன் தான் உயிரோடு வாழ்வத்துக் கொண்டு இருக்கின்றார். இதுவே உண்மையின் யதார்த்தமாகும். இறைவனிடம் முழுமையாக அர்ப்பணித்து காலை மாலை இறைவனை வணங்கி வழிபடும் போது என்னதான் பாவங்கள் தீமைகள் தப்பு தவறுகள் செய்தாலும் இறைவன் அனைத்தையும் மன்னித்து வாழ வைப்பவரும் இறைவன் தான். இறைவனை முழுமையாக ஏற்றுக்கொண்டால் காலகாலம் கர்மா அசுரர்கள் அரக்கர்கள் சாத்தான்கள் தீய சக்திகள் நெருங்காமல் பாதுகாப்பார் வாழ வைப்பார் இறைவன் தான். இளமையில் பல துன்பங்கள் வேதனைகளை தாங்கிக் கொண்டு வாழ்ந்து விட்டோம். முதுமையில் வாழ்க்கை அனுபவத்தை எல்லாம் நல்ல சிந்தனையாக சொல்லிவிட வேண்டும். மக்களும் இளைய தலைமுறை புரிந்துள்ளோரோடு நலமாக வாழ்வதற்கு இவர்களை விட்டு போகும் உறவுகளை சேரும் போதும் மக்களுக்கு நல்லதை விட்டு செல்ல வேண்டும். அவர்களும் அமைதியாக பொறுமையோடும் வாழையடி வாழையாக வாழ்வதற்கு இறையாசுடன் ஆரோக்கிய வாழ்வாக வாழ்வதற்கும் இன்றைய கால சூழ்நிலையில் அதிகம் கவலைப்படாமல் இன்றிருப்பார் நாளை இல்லை என்று ஓடிக்கொண்டிருக்கும் காலம் இது. முழுமையாக வாழ்வதற்கும் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் நம்மை படைத்த இறைவனிடம் முழுமையாக சரணடைந்து வாழும் போது இறைவன் பாதுகாப்பாப்போடு நோயற்ற வாழ்வாக வாழலாம். மீண்டும் நல்ல நச்சியோடு வாழ்க்கை அனுபவத்தோடு இறைவன் அனுபவத்தோடு நாளை சந்திப்போம். நன்றி வணக்கம் ராஜா.
1: நன்றி சகோதரம். இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
0: நன்றி வணக்கம் ராஜா.
1: அவர் பொங்கையூர் ராஜா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானலில் வந்திருக்கும் அடுத்த அன்புரவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜா.
1: வணக்கம் திருமதி குணநாயகி அவர்கள், நலமா இருக்கீங்களா?
2: ஓம் ஓம், நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்களும் நலமா இருக்குதானே?
1: நல்லா இருக்கிறோம். நன்றி சகோதரர்.
2: நன்றி நன்றி. எல்லோருக்கும் காலை வணக்கம் கூறி எல்லா உயிர்களும் இந்துட்டு வாழ இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு பிரபஞ்சத்தின் நாயகன் மகாவிஷ்ணு கருடன் மீது அமர்ந்து பூலோகத்தை சுற்றி வந்தார். பூமியின் அழகை ரசித்தபடி விஷ்ணு ஒரு விசித்திரமான கேள்வியை கேட்ட. கருடா, இந்த பூமியில் எத்தனை கோடி மனிதர்கள், இவர்களை உன்னால் வகைப்படுத்த முடியுமா? எல்லாம் தெரிந்த அந்த பரந்தாமன் ஏதோ ஒரு பாடத்தை சொல்ல போகிறார் என்பதை புரிந்து கொண்ட கருடன் புன்னகைத்தார். பரந்தாமனே, என்னை பொறுத்தவரை இந்த உலகில் மூன்றே வகை மனிதர்கள் தான் இருக்கிறார்கள். முதல் வகை மனிதர்கள் கூட்டில் இருக்கும் பறவை குஞ்சுகளை போன்றவர்கள். இறைவா, தாய்ப்பறவை தன் குஞ்சுகளுக்காக பகல் முழுவதும் இறை தேடி அலைந்து திரியும். இரவு கூட்டுக்கு திரும்பும் போது சில குஞ்சுகள் பாம்பிற்கு இரையாகி இருக்கலாம். ஆனால் அந்த தாய்ப்பறவை இறந்த குஞ்சுகளுக்காக வருத்தப்படாமல் உயிருடன் இருக்கும் குஞ்சுகளுக்கு தன் இரையை கொடுக்கும். அந்த குஞ்சுகளுக்கும் தாயின் வேதனையை விட தன் பசி மட்டுமே பிரதானம். இப்படித்தான் பல மனிதர்கள் வறுமையோடும் தேவைகளோடும் போராடுவதிலேயே அவர்கள் காலம் முடிந்து விடுகிறது. பசி, தூக்கம், வருமானம் என்கிற எந்திர சுழற்சியில் சிக்கிய இவர்களுக்கு உங்களை நினைக்க ஒரு நொடி கூட நேரம் இல்லை. இதை தேடுவதே இவர்களின் வாழ்நாள் சாதனையாகி போகிறது. இரண்டாம் வகை மனிதர்கள் கொட்டிலில் கட்டப்பட்ட பசுவையும் கன்றையும் போன்றவர்கள். தாயை பார்த்து கன்று கத்தும், கன்றை பார்த்து பசு கதறும். தாயிடம் போனால் தன் தாகம் தீரும் என்று கன்றுக்கு தெரியும். ஆனால் அதன் கழுத்தில் இருக்கும் பாச கயிறு அதை நகர விடாமல் தடுக்கும். இப்படித்தான் பல மனிதர்கள் உங்களிடம் வந்தால் நிம்மதி கிடைக்கும், பக்திதான் நிரந்தரம் என்று அவர்களுக்கு தெரியும். ஆனால் குடும்பம், பாசம், பந்தம், சொத்து என்கிற மாய கயிறு அவர்களை உங்களை நோக்கி வரவிடாமல் இறுக்கி கட்டி போட்டிருக்கிறது. ஆசை இருக்கிறது, ஆனால் கடக்க வழி இல்லை. மூன்றாம் வகை மனிதர்களோ மிக விசித்திரமானவர்கள். அவர்கள் உங்களை ஒரு கணவனைப் போல நேசிப்பவர்கள். அறிமுகமே இல்லாத ஒரு பெண் திருமணத்திற்கு பிறகு எப்படித்த நண்பன் உபசரிப்பால் கணவனை தன் வசப்படுத்துகிறாளோ அதே போல இந்த மனிதர்கள் தங்கள் தூய்மையான பக்தியால் உங்களையே வசப்படுத்தி விடுவார்கள். ஆரம்பத்தில் நீங்கள் இவர்கள் பல சோதனைகள் செய்து தள்ளி வைத்தாலும் இவர்களின் மாறாத அன்பை கண்டு நீங்களே இறங்கி வந்து இவர்களுடன் ஐக்கியமாகி விடுவீர்கள். இவர்களை உங்களிடம் இருந்து பிரிக்க பிரபஞ்சத்தின் எந்த சக்தியாலும் முடியாது. கருடனின் இந்த ஞானத்தை கேட்டு மகாவிஷ்ணுவே மெய்சிலித்து போனார். இப்போது உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். வாழ்க்கை ஓட்டத்தில் ஓடும் பறவையா, பந்தத்தில் தவிக்கும் பசுவா, அல்லது பரந்தாமனையே சிறைப்பிடிக்கும் பக்தனா? பதில் உங்கள் கையில் என்று கூறி அன்பாக விடவருகிறேன். நன்றி வணக்கம்.
1: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
2: நன்றி வணக்கம்.
1: அவர் திருமதி குணநாயகி பசுபதி அவர்களை தொடர்ந்து வானல் இருந்திருக்கும் அடுத்த அன்புரா வணக்கம்.
3: இனிய காலை வணக்கம் ராஜா.
1: வணக்கம் சௌதரி, நலமா இருக்கீங்களா?
3: ஆமாம், நலமாக இருக்கின்றோம், நன்றி. நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு அச்செய்திக்கு முன் வாழ்த்தொழியாக, நம்முடைய பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கின்றார், கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கின்றார். அல்லேலூயா. இந்திய நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதியது, அதிகாரம் 15, திருவசனங்கள் 21-28 முடிய. அக்காலத்தில் இயேசு தீசீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார். அவற்றின் எல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த கனானிய பெண்ணொருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இறங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாக இருக்கின்றாள் என கதறினார். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அணுகி, நமக்கு பின்னால் கத்தி கொண்டு வருகின்றாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர். அவரோ மறுமொழியாக, இஸ்ராயேல் குலத்தாரூர் காணாமல் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவியரலும் என்றார். அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். உடனே அப்பெண், ஆமையா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உன் நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அதே நேரம் அவர் மகளின் துணி வீங்கியது. இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி, கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, நம்பிக்கையினால் கடவுளின் அருளை வென்றெடுத்த ஒரு பெண்ணின் வாழ்க்கையை இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்கின்றோம். அந்த பெண் இயேசுவின் மீது வைத்திருந்த நம்பிக்கை பல விதங்களில் வெளிப்படுத்தப்படுகின்றது. முதலில் அப்பெண்ணின் பொறுமை நம்மை திகைப்படைய செய்கின்றது. அவளது வாழ்வில் மிகப்பெரிய துன்பம் நேர்ந்திருக்கின்றது. அவளது மகள் தீய ஆவியினால் ஆக்கிரமிக்கப்பட்டு குடும்பமே ஒவ்வொரு நாளும் சித்திரவதை அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றது. கவலையும் கண்ணீரும் அவளை வாட்டி எடுத்து கொண்டிருக்கின்றது. ஆனாலும் அதனை வெளியே காட்டிக் கொள்ளாமல் துன்பங்களுக்கு மத்தியில் நம்பிக்கையோடு வாழக்கூடிய பெண்ணாக அவள் காணப்படுகின்றாள். அந்த துன்பங்களோடு இயேசுவை அணுகுகின்ற போது இயேசுவின் பதில் அவளுக்கு கோபத்தை வரவழைக்கவில்லை. மாறாக, எப்படியாவது இயேசுவிடமிருந்து வல்லமையை பெற்றுவிட வேண்டும் என்பதில்தான் அவளது எண்ணம் அடங்கி இருக்கின்றது. அந்த சோர்வுகளுக்கு மத்தியிலும் பொறுமையோடு இயேசுவுக்கு பதில் சொன்ன பாங்கு நம்மை மலைக்க வைக்கின்றது. வாழ்வை நாம் எப்படி அணுக வேண்டும், எப்படி அணுகக்கூடாது என்பதற்கு அவளது வாழ்க்கை சிறந்த எடுத்துக்காட்டு. நமது வாழ்வில் துன்பம் வருகின்ற போது கவலை கொள்கின்றோம். அந்த கவலை நம்மை சோர்வுறச் செய்கின்றது. நமது வாழ்வு முடிந்து விட்டது என்ற முடிவுக்கே வந்து விடுகின்றோம். பின்னால் வரவேண்டிய சாவை நாமே முன்னால் வரவழைத்து விடுகின்றோம். துன்பம் வரும்போதுதான் நாம் அதிக திடமாக இருக்க வேண்டும், கடவுளை அதிகமாக நாட வேண்டும், நமது விசுவாசம் வலுப்பெற்றதாய் மாற வேண்டும். நமது எண்ணங்கள், நாம் நமது வாழ்க்கையில் வைத்திருக்கக்கூடிய இலக்குகள் தெளிவாக உறுதியானதாக இருக்கின்றதா? எத்தனை சங்கடங்கள் வந்தாலும் அதில் உறுதியாக இருக்கின்றோமா, இல்லையெனில் சோர்ந்து போகின்றோமா? வாழ்வில் உறுதியாக இருந்து கொண்டிருக்கின்ற எண்ணத்தை செயல்படுத்தி வெற்றி பெற இறைவனிடம் மன்றாடுவோம் என்று வேண்டிக் கொண்டு, உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுது நிலை இந்த இறை வேண்டல் இறை சிந்தனையில் அணிந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறும் வேளையிலே உலக நாட்டின் மக்களுக்காகவும் நாங்கள் பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடம் இந்த அன்பாக விடைபெறுகிறேன் ராஜா. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி நேவிஸ் பிலிப் அவர்கள், அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
4: வணக்கம் கிடைக்கிறேன்.
1: வணக்கம் ஜீவேசம்மா, நலமா?
4: நாங்கள் நலமா இருக்கிறோம், நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
1: நலமாக இருக்கின்றோம், நன்றி.
4: உங்களுக்கு வணக்கம் கூறி எல்லோருக்கும் காலை வணக்கம் கூறிக்கொண்டு பிள்ளையில் அருளிய கீர்த்தி தகவலின் தொடர். மந்திர மாமலை மகேந்திர வெப்பன் அந்தமில் பெருமை அருளுடை அண்ணல் இந்தமை யாண்ட பரிசது பகரின் ஆற்றல் அதுவிட அழகமர் திருவிரு நீற்று கொடி நீற்று கோடி நிமிர்ந்து காட்டியும் ஊனம் தன்னை ஒடும்புடன் அறுக்கும் ஆனந்தமே ஆறா அருளியும் மாதின் கூருடை மாபெரும் கருணையன் நாகப்பெரும்பறை நவன்பு கறங்கவும் அழுக்கடையாமல் ஆண்டு கொண்டு அருள்பவர் கழுக்கடை தன்னை கை கொண்டு அருளியும் மூலமாகிய மும்மலம் அறுக்கும் தூயமேனி துடர்வுடு சோதி காதலன் ஆகி கழுநீர் மாலை ஏழுடைத்த அகலில் வர அணிந்தும் உரை மந்திர நூலாகிய ஆகமம் வெளிப்பட்ட பெருமலையாகிய மகேந்திரன் தலைவனாகிய எல்லையற்ற ஆற்றலும் அருளுமுடைய பெருமான் அடியங்களாகிய செப்புமிடத்து வலிமையுடையதாய் வனப்பு பொருந்தியதாய் உள்ள திருமேனியில் நெற்றி மார்பு புய முதலிய இடங்களில் திருநீற்று மூவடையாளமாகிய கொடியினை எடுப்பாக தோன்றும்படி இடையிட்டு தரித்து காட்டியும் பாசமாகிய குற்றம் முழுவதையும் ஒரு சேர ஒரே காலத்தில் வேறொரு கலையும் பேரின்பத்தையே தமது ஆறாக கொண்ட அருளியும் உமையம்மை ஒரு பாகத்தினுடைய கைமாறுத்த ஒரு பேரருளாளன் நாத தத்துவமாகிய பெரும்பாறையானது இடைவிடாது ஒழிப்பக் கொண்டும் வாசனாமலம் தாக்காமல் அன்பர்களை தடுத்தாட்கொள்பவன் மூலிகை மூவிலச் சூலத்தை தனது திருக்கைகளால் கொண்டருளியும் உயிரலை அனாதியே பற்றிய இருள் வினை மருள் என்னும் மூவகை பாசங்களையும் வேறற்கவல்ல மாசற்ற தெரும் திருமேனியுடன் எழுந்தருளி அறிவுக்கதை பரப்பும் ஒளியுருவனாகிய முதல்வன் அடியாரிடம் அன்பு கொண்டவனாகி அடியாருள் எங்கள் அடியார் உள்ளங்கள் பக்குவமைவதற்கு பொருத்தமான முறையில் எழுச்சி பெறும் வண்ணம் அவர் உள்ளம் கவரும் செங்கலோ நீர்மலையச் சூடி அருளியும் மிகுதி நாளை.

விவி யாத்திரனார்தலை துஞ்சினவாடியுந்தீவர தொடர்ந்த புறப்பு அறவுந்தீவர ஆட்டிந்தலையை விதிக்கு தலை ஆக கூட்டியவாடியுந்தீவர கொங்கை கொலுங்க நின்றுந்தீவர உண்ண புகுந்த பகன் ஒளி தோடாமே கண்ணை பவித்த பறித்தவாறு உந்தீவர சுருக்கட நாமெல்லாம் கருக்கட நாமெல்லாம் உந்தீவர

0: கமலம். நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி அம்மா, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் யோகேஸ்வரி அம்மா அவர்கள், அவர்களை தொடர்ந்து இணைந்திருக்கும் அன்பு. வணக்கம். வணக்கம் சன், நலமா இருக்கீங்களா? நன்றி, தாருங்கள்.
2: வணக்கங்கள் சபரிமலை ஐயப்பன் பாடங்களை பற்றி பிரார்த்தனை செய்து வந்து இல்லாமல் ரத்தித்தாய் பவானின் தெய்வீக புதன்கிழமை ஆன்மீக முன்னேற்றத்திற்கு தன்னம்பிக்கையும் துறை நம்பிக்கையும் ஏன் அவசியமானவை? இதை பகவான் நமக்கு அன்புடன் சுட்டி காட்டுகிறார். அகங்காரமும் தெய்வீகமும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டவை. ஒரு அகங்காரியால் ஒருபோதும் தெய்வீக பாதை அடைய முடியாது. ஆன்மீக பாதையில் முன்னேற அகங்காரம் முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டும். இருப்பினும் அகங்காரத்திலிருந்து வேறுபட்ட சுய நம்பிக்கை ஆன்மீக முன்னேற்றத்தில் மிக முக்கியமானது. தன்மீது நம்பிக்கை இல்லாத ஒருவனால் கடவுள் மீது நம்பிக்கை கொள்ள முடியாது. சுய நம்பிக்கையும் கடவுள் நம்பிக்கையும் எப்போதும் அருகருகே காணப்படுகின்றன. அவை ஒன்றுக்கொன்று துணை புரிகின்றன. நம்பிக்கை ஒரு முதன்மையான நற்பண்பு. மேலும் கடவுள் நம்பிக்கை வாழ்க்கையின் ஒரு ஆதாரமாகும். கடவுள் ஒவ்வொருவருள்ளும் அழைத்தாலும் கடவுள் மீது நம்பிக்கை இல்லாவிட்டால் ஒருவரால் தெய்வீக நிலையை அடைய முடியாது. இதில் தாங்கள் அனுபவித்த பின்னரே நம்புவோம் என்று கூறலாம். ஆனால் அது குதிரைக்கு முன்னால் வண்டியை கட்டுவது போன்று. ஆன்மீகத்தில் நம்பிக்கை எப்போதும் அனுபவத்திற்கு முந்தியது. சிரத்தை இல்லாத கற்றல் பயனற்றல் என்று சுவாமி விவேகானந்தர் கூறினார். ஆத்ம வித்யாவிற்கு, அதாவது ஆன்மாவின் அறிவியல், சிரத்தை முற்றிலும் இன்றியமையாது. இன்றைய இளைஞர்களிடமும் யுவதிகளிடமும் சிரத்தை ஏராளமாக இருக்கிறது. ஆனால் துரதிருஷ்டவசமாக அவருடைய சிரத்தை அனைத்து நாடகங்கள், நாவல்கள், திரைப்படங்கள், வானொலி, தொலைக்காட்சி, சிகரெட், மணிகம், கிரிக்கெட் மற்றும் குதிரை பந்தயம் போன்றவற்றின் பக்கம் திசை திருப்பப்படுகிறது. இவ்வாறு தவறாக செலுத்தப்பட்ட சிரத்தையானது அவர்களின் உடல் பலவீனத்திற்கும் மன சீரழிவுக்கும் வழிவகுத்துள்ளது. அதன் விளைவாக அவர்கள் கடவுள் மீதான நம்பிக்கையை மட்டுமல்ல தங்கள் மீதான நம்பிக்கையும் இழந்துவிட்டனர். ஒருவன் நீச்சல் கற்றுக்கொண்ட பிறகுதான் தண்ணீரில் குறிப்பேன் என்று சொல்ல முடியாதது போலவே ஆன்மீகத்தை முழுமையாக புரிந்து கொண்ட பிறகுதான் ஆன்மீக அனுபவத்தில் ஆழத்தில் முழுவேன் என்று அவனால் சொல்ல முடியாது என்று பகவான் தலை உரையில் கூறியிருக்கிறான். குறிக்கொண்டு மற்றமான சிந்தையில் உங்களை சந்திக்கிறேன். உடன்பட நேசிக்கும் சண்முகநாதன். வணக்கம் நிலை, வணக்கம் ராஜா.
1: நன்றி சண்முகநாதன், இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
2: நன்றி.
1: அவரை தொடர்ந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய திருமதி ஜியா நடேசன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
3: இனிய காலை உற்சாக வணக்கம் ராஜா.
1: நலமா இருக்கிறீங்களா?
3: ஓ, நான் நலமா இருக்கிறேன். நீங்களும் குடும்ப அங்கத்தோரும் கலைய உறவுகள் எல்லோரும் நலமா இருக்கிறவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய நாள் எல்லோருக்கும் ஒரு சிறப்பான நாள் அமையாத இறைவனிடம் வேண்டிக் கொண்டு இந்த பொது காலத்தின் 18 வாரத்தின் 3 நாள் புதன்கிழமை கிறிஸ்தவ நற்சிந்தனை பவுலோனிக் அலை அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ராயல் மீட்கப்படுதலும் மெசியாவின் வருகையின் முன்னறிவிப்பும் இன்றைய முதல் வாசகத்தில் தெளிவுபடுத்தப்படுகின்றது. தந்தை கடவுள் மனிதர்களை தமது சாயலாக படைத்ததும் விட்டுவிடாமல் அவர்களை பராமரித்து பாதுகாக்கும் பணியிலும் இந்த ஈடுபாடும் ஆர்வமும் கொண்டுள்ளார். தன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களாக தனது செயல் திட்டங்களை வெளிப்படுத்துவராக விளங்குகின்றார். மேலும் தனது பராமரிப்பை உறுதி செய்ய பல வாக்குறுதிகள் ஆசிரியர் அவர்கள் வழியாக மக்களுக்கு வளர்ந்தார். சராசரி மனிதர்கள் என்னை பராமரித்துக் கொள்வதே கடினமானது. ஒரு குடும்பத்திலுள்ள எல்லா உறுப்பினர்களின் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் உணர்ந்து ஒரு குடும்பத்தை பராமரிப்பு என்பது அதை விட கடினமானது. உலகிலுள்ள எல்லா மனிதர்களையும் பராமரித்து பாதுகாப்பது என்பது மனித கண்ணும் கடினம். இருப்பினும் மெசியாவின் வருகை மூலம் மக்களுக்கு கிடைக்கப்பெறும் விடுதலையும் மீட்பும் முன்னதாகவே உறுதி செய்யப்பட்டு கடவுளின் பராமரிப்பை சார்ந்த புதிய நம்பிக்கை உருவாக்கப்படுகின்றது. வீழ்ந்து கிடப்பவன் எழுந்து நடக்க நாம் புதிய நம்பிக்கை ஊட்டுவனாக இருக்கிறோமா, அல்லது நமக்கு எங்கே விடிய போறது என்று நவ நம்பிக்கையில் நினைத்திருக்கிறோமா? வாழ்வும் வழியும் உண்மையும் உயிருமான இயேசு மெசியா நமது எல்லா பிரச்சனைகளுக்கும் புது நம்பிக்கையின் நட்சத்திரமாக விளங்குவர். நாங்களும் சிந்தித்தும் செயல்படுவோம். நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய நச்சந்திரன் நேரம். நச்சந்திரன் நேர நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் நமது இதயபூர்வ நன்றிகள். தொடர்ந்து வானலையில் மலர்கின்றது இன்றைய நாள். உங்களுக்கு எப்படி 12 ராசிகளுக்கான பலாபலன்களோடு தமிழகத்தின் தலை சிறந்த ஜோதிடர் மகேசையா அவர்கள் இணைந்து கொள்கின்றார். அவர்களையும் நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இன்று 5ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் புதன்கிழமைக்கே உரியது.
4: மேஷராசி நண்பர்களுக்கு விடிய விடிய யோசிச்சு பார்த்தாலும் சரி, சரி ஏதாவது ஒரு பிரச்சனையில போய் அப்படி லாக் ஆகிட்டு உட்காந்துட்டு இருக்கேன், கவலைப்படாதீங்க, அதுல இருந்து சரியாயிடுவேன். இந்த 4-5 நாளைக்கு முன்னாடி இந்த மன தடுமாற்றத்திலிருந்து வெளியில வர்றதுக்கு தான், மற்றபடி ஒன்றும் கிடையாது. கதையா பேசும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, வாகனத்தில் வேகமா போண்ட, சின்ன சின்ன விஷயங்களை கவனமா பாருங்க, எடுத்த முடிவுகள்ல ஸ்டபனா இருங்க, எந்த இடத்துலயும் விட்டு கொடுத்துறாதீங்க, எந்த இடத்துலயும் இறங்கி அவளுக்காக மாத்திக்காதீங்க. உங்க விஷயத்துல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா எல்லா காரியமும் உங்களுக்கு ஜெயிச்சு வரதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதா இருக்கும். ஃபேமிலி, ஃபேமிலிக்குள்ள அம்மா அப்பா கணவன் மனைவி குழந்தைகளுக்குள்ள விட்டு கொடுத்து போங்க, தப்பே கிடையாது. மற்றபடி உங்களுடைய காரியத்துல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதா. கார்பெண்டிங் சம்மந்தம், பிளம்பிங் சம்மந்தம், எலக்ட்ரிக்கல் சம்மந்தம், நகை கடை வச்சுட்டு இருக்கவங்க, நகை ஹோல்சேல் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்க, கோசாலை வச்சுட்டு இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும். இன்றைய தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன்னா நரசிம்மர் வழிபாடு, துத்தாத்திரேய வழிபாடு விசேஷ வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள்ல எடுத்த காரியம் நன்மைக்கு முடியக்கூடிய அற்புதமானது. ஒரு காரியம் நடக்கிற வரைக்கும் அதுல கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணி அதை ஜெயிச்சு வந்துடுவேன். வீடு கட்டின்னு இருக்கிறவா கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான அவட்ட நிறைய கோச்சுக்கிறது, கொஞ்ச நேரத்துல அவட்ட நல்லா பேசுறது, வேற வழி கிடையாது, நம்ம பேசித்தான் ஆகணும், ஓட்டித்தான் ஆகணும், அவர் கட்டி கொடுத்துதான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு காரியம் நடைபெறதுக்கு முன்னாடி கோவிச்சுக்காதீங்க. வண்டி ஏதாவது சர்வீஸ் கொடுத்து திருப்பி கிடைக்கலன்னா ஏங்க இப்படி பேச, அப்படி எல்லா இடத்துலயும் சண்டையிலேயே கொண்டு போய் முடியப்படாது. நார்மலா கொண்டு போனேன்னா அந்த காரியம் வெற்றி பெறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதா இருக்கும். சகோதர சகோதரிகளுக்கு தேவையான உதவிகள் எடுத்து பண்ணக்கூடிய அற்புதமான நாள். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான நாள். வெளிநாடு வெளியூர் சம்பந்தமான விஷயங்களுக்காக டிக்கெட் புக்கிங், பேக்கிங், இது போன்ற காரியங்கள்லாம் உங்களுக்கு லாபகரமா நடக்கும். வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க அவங்களுக்கு ஏதாவது உதவி இருந்ததுன்னா உதவியை தேடி செய்து கொடுக்கக்கூடிய நாளா இருக்கு. வீட்டுல புது வரவுகள் கூடி வரக்கூடியதா இருக்கும். நல்லவர்களது நட்பு மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாளா இருக்கும். வீட்டுக்கு தேவையான சில வேலைகள் எடுத்து செய்யக்கூடியது, ஏதாவது ரிப்பேரா எடுத்து அதை மாத்துறது, டிவியை மாத்த, ஃப்ரிட்ஜு மாத்த, எலக்ட்ரானிக் சம்பந்தமான பொருள், எனக்கு போன் வாங்குறது, இது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். யாராவது சார் உங்ககிட்ட தான் பேசினேன், மேடம் உங்ககிட்ட தான் பேசினேன், நீங்க சொல்லிதான் இந்த காரியம் பண்ண நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்பாடா ஜெயிச்சிட்டா, மற்றவங்க ஜெயிச்சாங்கன்னு சொல்லி பராமப்பட மாட்டேன், சந்தோஷப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் வந்து இருந்துட்டு இருக்கும். இன்றைய தினத்துல தொழில் ரீதியா முயற்சி பண்றதை விட பேர் வரதை விட பொருளாதாரத்துல முன்னேற்றம் அடைஞ்சமா அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. நம்ம எஃபோர்ட் போட்டா எஃபோர்ட் போனா பெனிஃபிட்ஸ் நமக்கு இருக்கான்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. ஆரோக்கியத்துல அக்கறை தேவை. இன்றைய தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா மருதமலை முருகன் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுன ராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கும். இந்த தினத்துல நிறைய விஷயங்கள்ல திடீர் பணவரவுகள் வரும், ஆனா பிரயாணங்கள் அவசியம் அனாவசியம் பார்த்துட்டு பண்ணணும். எதிரிகிட்ட நேரடியா உட்காந்து உண்மையெல்லாம் பேசிட்டு இருப்பேன், அவ இதுதான் சான்ஸ், ஆஹா எல்லாத்தையும் கேட்டுப்பா, அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். சில நேரங்கள்ல கோவப்படுறதை தவிர்த்துக்கணும், அவசரப்பட வேண்டாம். அதாவது அம்பு எய்தவர் யாராவது இருப்பா, ஆனா நீங்க பேசிட்டு இருக்கிற நபர் அவர் இல்லாம இருந்துட்டு இருப்பா, அதனால சார் நாங்க என்ன சார் பண்ணுவோம் சொல்ல சொல்ல திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி பேசிட்டே இருப்பேன், அதனால சின்ன சின்ன விஷயங்கள்ல கோபித்துக் கொள்வதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. உணர்ச்சி வசப்பட்டு உங்களை மீறி ஒரு காரியம் நடக்குதுன்னா அந்த இடத்துல இருந்து விலகிக் கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். மன திருப்தி இல்லாத சில காரியத்தை செயல்படுத்துறத கொஞ்சம் யோசிச்சு அதுக்கப்புறம் நிதானமா செயல்பட்டதும் நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் மற்றவங்களை பத்தி காசிப்ஸ் பேச வேண்டாம், பேசுறவங்க பக்கத்துல நிக்க வேண்டாம். இன்னைக்கு பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது, சாமியை பிரதட்சணம் பண்றது அதை விட நல்லது. இன்றைய தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் விநாயகர் வழிபாடு. வெற்றி மீது வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒவ்வொரு விஷயங்கள்லயும் போட்டா போட்டி போட்டு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துல இடமாற்றம் மன மகிழ்ச்சியை தரும். சிறு சிறு விஷயங்கள்ல நினைச்சது நடக்கும், அப்பாடா கடவுளை நம்ம காப்பாத்திட்டாரு. பிரியமானவர்களை சந்திக்கிறது, விருப்பப்பட விஷயங்களை செய்யறது, அதே சமயத்துல உங்களுக்காக நிறைய பேர் உதவி செய்யறதுக்குண்டான அற்புதமா குழந்தைகள் மூலமா பெரியவங்களுக்கும் பெரியவர்கள் மூலமா குழந்தைகளுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப வேறதான் செஞ்சா அவாளே கால் பண்ணிட்டாலேன்னு ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. சிறு சிறு முயற்சிகளும் இறைவன் கொடுக்க பெரிய வரப்பிரசாதமா. டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமான பிசினஸ்ல இருந்துட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொரியர் சம்பந்தமான பிசினஸ், லாஜிஸ்டிக்ல இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரப்ப, வெளிநாடு வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தவங்களுக்கு கச்சிதமான வேலை வாய்ப்பு கண்டிப்பாக நடக்கும். ஒரு சில விஷயத்தை நடக்கிறதுக்கு முன்னாடி வெளியில சொல்றதை தவிர்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி ஏதாவது காசிப்ஸ் இருந்ததுன்னா காசிப்ஸ் பேசாதீங்க. தெரியாத நபர்களை தெரியும்னு சொல்றது தவிர்த்துக்கிறது நல்லது. நிறைய அனுகூல்யம், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். உற்றார் உறவினர் உடைய உதவிகள் கண்டிப்பாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்ல கோபித்துக் கொள்வதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், லாப பிரயாணமாக நல்லோர்களது நட்பு உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதா இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம வந்து குழந்தைத்தனமாக சில நேரங்கள்ல மாறிடப்படாது. ரொம்ப இவா ஏன் என்கிட்ட பேசல, இவா ஏன் என்கிட்ட சொல்லல, நான் கால் வலிக்கும் போது நீ பேசல, நீ எனக்கு பசிக்கும் போது நீ எனக்கு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஃபேமிலிக்குள்ள இருந்துட்டு இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள, அம்மா பையனுக்குள்ள, உற்றார் உறவினருக்குள்ள இருக்கதான் குழந்தைத்தனமா இருக்கும். ஆனாலும் அது சில நேரங்கள் தான் ரொம்ப அதையவே கடைபிடிக்கிறது. எமோஷ்னலா எப்பவுமே ஃபீலிங்ல, எமோஷ்னலா எப்பவுமே வருத்தங்கள்ல, எமோஷ்னலா எப்பவுமே பாண்டிங்ல இருந்துட்டு இருக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. நம்ம உத்தியோக விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும். பத்திரிகையாளராக இருந்தாலும், ஜேர்னலிஸ்டா இருந்துட்டு இருக்க, டிவி தொலைக்காட்சியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், சினிமா நட்சத்திரமா இருந்துட்டு இருக்கிறவங்க, மிகப்பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்கோம், ஜிம் நடத்திட்டு இருக்கவங்க, யோகா ஆசிரியரா இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, கோயில் வச்சுட்டு இருக்கோம், ட்ரஸ்ட் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, மிகப்பெரிய நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அனுகூலம் தரக்கூடிய நல்ல நாள். இன்றைய தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. நடக்காத நினைச்ச விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் இன்றைய தினத்துல உண்டு. டிபெண்ட்ஸ், ஹாரோஸ்கோப் சில நேரங்கள்ல மாறலாம், பட் 80% உங்களுக்கு தான் வெற்றி வெற்றி வெற்றியா இருந்துட்டு இருக்கக்கூடியது. பயப்படாம ஒரு காரியத்தில் ஈடுபடுறது நல்லது. ரொம்ப வயசானவங்களை கவனமா பார்த்துக்கொள்ள வேண்டும். அதுமாதிரி சின்ன சின்ன முடிவுகள் எடுக்கும் பொழுது பெற்றவங்க கிட்ட கேட்டுன்னு எடுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கு. சிவ வழிபாட்டோட பைரவர் வழிபாட்டோட ஆரம்பிச்சா தினம் உங்களுக்கு வெற்றி ஏற்றும். துளாராசி நண்பர்களுக்கு, எப்பவுமே ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா நான் சக்சஸ் பண்ணி தீருவேன், நான் ஜெயிச்சிடுவேன், என் மனசுல பெரிய உறுதி உண்டு, இந்த காரியத்தை நான் நடத்தாம விட மாட்டேன், இது எல்லாமே பாசிட்டிவ் நோட்ஸ் தான். இதுல நான் மட்டும்தான் ஜெயிப்பேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உனக்கு தெரியுமா, என்னை யாரும் ஜெயிக்கடிக்க முடியாது. இவங்களாம் ஐயோ, இந்த நாலேஜ் என்கிட்ட மட்டும்தான், இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது கான்ஃபிடன்ஸ் இருக்கலாம், ஓவர் கான்ஃபிடன்ஸ் இருக்கப்படாது, ஆசை இருக்கலாம், பேராசை இருக்கப்படாது, ஒரு விஷயத்துல நினைக்கலாம் அடுத்த நிலைக்கு கொண்டு போகக்கூடாது. நீங்க அப்படி இல்லை, ஆனா நாள் நட்சத்திரம் தெரியாம அப்படி பேச வச்சிடும், கோபத்தை முன்கொண்டு வந்துடும், மற்றவங்களுடைய பேச்சு உங்களை தூண்டுறதா கூட ஆக்கலாம். இந்த கவனமாக இருக்கணும். சில பேருக்கு பார்த்துட்டீங்கன்னா இன்னைக்கு நாள் வந்து A1 டாப் 1 இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படி டல்லா இருக்கும். என்னாச்சு ஒன்றும் இல்லை, தூங்கிட்டு இருப்பா, ரெஸ்ட் எடுப்பா, நல்லதுதான். ரெண்டு பேருக்கும் பெரிய மாற்றம் கிடையாது. பட் என்னன்னா மனசை வந்து சில பேர் நல்ல உயர்ந்த நிலைக்கு, சில பேர் ரொம்ப லோவா ஒரு காம்ப்ளெக்ஸ்ல மனசுல கொண்டு வருவா, மனசுல போட்டு ரொம்ப வருத்தமே படக்கூடாது. இன்னைக்கு எதையுமே ஃப்ரீயா விட்டுருவோம். இன்னைக்கு எந்த முடிவும் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் கேட்டுக்கோங்க. எக்ஸிக்யூட் பண்றோம், 2-3 நாள் கழிச்சு எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க, சக்சஸ்ஃபுல்லா நடக்கும், கவலைப்பட வேண்டாம். இப்ப எல்லாத்தையும் கேட்டுக்கிறது ரொம்ப நல்லது. இந்த தினத்துல அதிகமான பிரயாணம், இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக் கொள்வது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல கவனம் தேவை. ஒரு முடிவு எடுக்கிறதுல இன்னைக்கு எடுக்க வேண்டாம். சின்ன சின்ன விஷயங்களை முழுதாக தெரிந்து கொண்டு அதை பத்தி சர்வே எடுத்து அதுக்கப்புறம் சர்வே பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதா இருக்கும். காலேஜ் வச்சுட்டு ஸ்கூல் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிளேபேக் சிங்கராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, டியூஷன் எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். இன்றைய தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுசு ராசி நண்பர்கள், தூர பிரயாணம், வெளிநாட்டுல தங்கிட்டு இருக்க, வேற நாட்டுக்கு மைக்ரேட் பண்ணலான் இருக்க, பாஸ்போர்ட் விசா சம்பந்தமான விஷயம், அதே சமயத்துல பாத்துட்டு ரெசிடென்சியல் விசா சம்பந்தமான, கிரீன் கார்டு சம்பந்தம், இந்த மாதிரி பல விஷயங்கள் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா காரிய கச்சிதமாயிரும். வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாட்டுல இருந்துட்டு இருக்கிறவங்க. அதே சமயத்துல சில நேரங்கள் ஒரு பொருளை திருப்பி வாங்குவீங்க, எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்குவீங்க, சில விரயங்கள் இன்றைய தினத்துல இருந்துதான் இருக்கும். ஆனால் தொழில் முடிவுகள் இன்றைய தினத்துல எடுக்காதீங்க, வேலைக்கு உண்டான முடிவுகள் இன்றைய தினத்துல எடுக்காதீங்க. விரயமாகக்கூடிய சில விஷயங்களை சுப விரயமா அதை பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். ஏன்னா அந்த இடத்துல குரு பகவான் இருக்காரு, அதனால சுப விரயமாக பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துல தனுசு ராசி நண்பர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு தன்வந்திரி பகவான் வழிபார். மகர ராசி நண்பர்களுக்கு இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள், தொழிலுக்கு உண்டான முதலீடு சேர்க்கைக்கு ரொம்ப நல்லா இருக்கு. தாயார் வழியில நல்ல செய்திகள் உண்டு. அம்மா குழந்தைகளுக்கு, அக்கா தம்பி, கணவன் மனைவி, சகோதர சகோதரி கூட சில சண்டைகள் இருக்கு, அப்போதைக்கு இருக்கும், அது கொஞ்ச நேரத்துல சரியா கருத்தை விட்டு கொடுத்துருவேல் அவள்கிட்ட, நீங்களே சிரிச்சு பேசிடுவீல். அதான் சில நேரங்கள் அப்படி கடுமையா இருந்தாலும் கொஞ்ச நேரத்துல அடுத்தது மாறிடுவேல், சரி வீடு இதையும் கடந்து போவோங்கிற ஒரு எண்ணங்கள் மனசுல இருக்கும். அரசாங்க உத்தியோகத்துல இருக்க இடமாற்ற எதிர்பார்த்தவங்களும் கண்டிப்பா இருந்துட்டு இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகளை வெளியில சொல்ற தவிர்த்துகள் நல்லது. நம்மளுடைய வீக்னஸ் என்ன அப்படின்னா யதார்த்தமா பேசிடுவோம், யதார்த்தமா பேசுறது அவ நம்மகிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்றாங்கிற எண்ணம் அப்படி கிடையாது. சோ மற்றவர்களை பத்தி இன்னொருத்தட்ட பேசுறதும் தவிர்த்துக்கோ, உங்களை பத்தி பேசுறதும் தவிர்த்துக்கிறது நல்லது. அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அதை கேட்டுக்கோங்க, லிசனிங் ஸ்கில் அவங்கள கேட்டுண்டு அதுக்கு தகுந்தாப்புல ஓ அப்படியான ஒரு அவங்க கேட்டா அதுக்கு முடிவு சொல்லுங்க, கேட்காட்டி விட்டுடுங்க. கும்பராசி நேயர்கள், ஷூ கடை வச்சுட்டு இருக்க, லெதர் ஃபேக்டரி வச்சுட்டு இருக்கிறவங்க, உணவகம் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி புது பிசினஸ் பண்ணலாம், துணி கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, துணி சம்பந்தமான பிசினஸ் பண்ணி ஃபினான்ஸ் சம்பந்தமா பண்ணிட்டு இருக்க, டிஸ்ட்ரிபியூஷன் லைன்ல இருந்துட்டு இருக்கிறவங்க, ஃபுட்டு சம்பந்தமான ப்ராடக்ட்ல இருந்துட்டு இருக்கிறவங்க, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் விற்பனை பண்ணிட்டு ஹோம் டெக்கரேட்டரா இருந்துட்டு இருக்க, ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வருமானங்கள் கூடி வரும். சில விஷயங்கள்ல எதிர்ப்பாங்க, எதிர்த்து பேசுவாங்க, ராங் கால் வரும், எல்லாத்தையும் சமாளிப்பீங்க. கும்பராசி என்பர்கள் பணவரவுகள் கூடி வரும். இன்றைய தினத்துல வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு ஐயப்ப சுவாமி வழிபாடு. மீனராசி நேயர்கள், இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகள் கொடுக்கும், பேர் புகழ் அந்தஸ்து, திருமண காரியம் வெற்றி பெறும், கணவர் மனைவிட்ட பணம் கொடுக்கறது, மனைவி கணவர்கிட்ட கொடுக்கறது, அதே மாதிரி கூட்டுத் தொழில் வெற்றியாகிறது, நண்பர் நண்பர் கூட சேர்ந்து இங்கே வெளியில போறது, அவ காரியமா ஒரு காரியத்தை ஜெயித்து கொடுக்கறது, அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார் நான் தான் அந்த காரியத்தை நடத்தி கொடுத்தேன்னு பொறுமையா சொல்றது, இந்த அத்தனை விஷயத்துக்கு சூப்பரா இருக்கு, அத்தனை விஷயத்துக்கு பிரமாதமா இருக்கு. இந்த தினத்துல பயப்படாம ஒரு காரியத்தை பண்ணிட்டேன்னா உங்களுக்கு வெற்றி தான். அஷ்டலட்சுமிகள்ல தைரியலட்சுமி மட்டும் மனசுல வச்சுட்டேன்னா எல்லா காரியமும் உங்களுக்கு சக்சஸ் தான் இந்த தினத்துல. ஆக துர்கை வழிபாட்டோட தினத்தை ஆரம்பிச்சு பாருங்க, தினம் உங்களுக்கு சாதகமா இருக்கும். பண வரவுகள் கூடிய குடும்பத்துல எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வெற்றிகரமாக இருந்துட்டு இருக்கும். வீட்டுக்கு கெஸ்ட் வந்து நீங்க அவ வீட்டுக்கு போறது, இதெல்லாம் காரியங்கள் லாபகரமாக இருக்கக்கூடிய நாள். இதை விட்டுட்டு பாஸ்ட்ல நடந்த விஷயம், லைஃப்ல இருக்க பிரச்சனைகள், மித்தகால கம்பேர் பண்ணி பேசுறது அறவே ஒதுக்கி தள்ளிடுங்க. இன்னைக்கு நல்ல நாள் இந்த தினத்துல, துர்கை வழிபாட்டோட தினத்தை வைத்தா தினம் உங்களுக்கு சாதகம்.
1: அன்பு உறவுகள், இதுவரை மகிசை அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கிய 12 ராசிகளுக்கான பலாபலன்களை கேட்டீர்கள். அவர்களுக்கும் நமது நன்றிகள். தொடர்ந்து வானலையில் மலர்கின்றது
5: பிறந்த
1: வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். இன்று உங்கள் இல்லங்களில் இடம்பெறுகின்ற மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பம் தங்களது இதய நிறைந்த நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. இன்று வெளியே வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் திருமதி பத்மராணி. மீண்டும் சொல்லுங்கள்.
6: மற்றும் ஜெயதேவன் அரசியல் ஆய்வாளர்கிட்ட செல்வங்கள் அகிலா மயூரி,
1: அகிலா மயூரி
6: குற்றாலம் குணத்தின் மகன்
1: விசாகன்
6: நாளிலும் தங்கள் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். அவர்கள் என்றென்றும் சகல வளங்களும் பெற்று நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு சௌபாக்கியமாக வாழ வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: விசாகன் எங்களுடைய குணத்தான் குற்றாலம் குணம். நன்றி வாழ்த்துகள் உங்களுடைய தகவலுக்கு. அதாவது அன்புறவர்களே, எங்களுடைய அன்பு நேயர் திருமதி வதனா தயாளன் அவர்கள் பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். அவர் இன்று போல என்றும் சிரஞ்சீவியாக தேக ஆரோக்கியத்துடன் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கின டிஆர்டி தமிழொலி குடும்பம் வாழ்த்தி மகிழ்கின்றது. எங்கள் அரசியல் ஆய்வாளர் ஜெக தேவன் அவர்களுடைய இரட்டை செல்வ புதல்விகள் அகிலா மயூரியும் இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். அந்த இரண்டு செல்வங்களும் இன்று போல் என்றும் எல்லா செல்வங்களும் பெற்ற சிரஞ்சீவியாக பல ஆண்டு காலம் வாழ்க வாழ்கின டிஆர்டி தமிழர் குடும்பமும் வாழ்த்தி மகிழ்கின்றது. எங்களுடைய அன்பு நேயர் கனடா வான்கூவரில் வசிக்கும் குற்றாலங்குணம் தம்பதிகளுடைய செல்வ புதல்வன் விசாகனும் இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். அவரும் இன்று போல் என்றும் சிரஞ்சீவியாக எல்லா செல்வங்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கேன வாழ்த்தி மகிழ்கின்றோம். இந்த நேரத்தில் வாழ்த்துவதற்காக ரஜினி நாகேந்திரம் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரையும் அன்போடு வரவேற்று.
5: வணக்கம்,
1: நலமா இருக்கிறீங்களா?
5: ஓம் ஓம், நாங்கள் நலமாகவே இருக்கிறோம். நீங்களும் அனைவரும் நலமாக இருக்க இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திருமதி வதனா தயாளன், விசாகன், இரட்டை செல்வங்களான அகிலன், அகிலா மஜூரி நால்வருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சகோதரி, அன்பாக வாழ்த்துக்கள். அவர்களை வளம் பெற செய்யும் உற்சாகப்படுத்தும் அன்றவையில் உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வாட்ஸ்அப்போடாக இணைந்திருக்கின்றார் எங்கள் வாட்ஸ்அப் புகழ் சகோதரி திருமதி புஷ்பவதி சிவநாதன் அவர்கள். வணக்கம் புஷ்பவதி.
7: திருமதி வதனா தயாளனுக்கும் மற்றும் அகிலா மயூரி விசாகன் இந்த நாள் வரைக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இவர்கள் அனைவரும் நீண்டாய் நிறை செல்வம் அட்டை சரியம் சகல சௌபாக்கியங்களோடு ஈரோடு சிறப்போடு செல்வாக்காய் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வதோடு வதனா மஞ்சள் குங்குமத்தோட தீர்க்க சுமங்கலியாக வாழ்க வாழ்க எனவையோரும் வாழ எங்குல தெய்வமாகி நல்லூர் முருகன் அருளாசி வேண்டி வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றி, வணக்கம் அண்ணா.
1: நன்றி சகோதரி, உங்கள் அன்பான வாழ்த்துக்கள். அவர்களை வளம்பெற செய்யும் உற்சாகப்படுத்தும் அந்த வகையில் உங்களுக்கு நன்றிகள்.
7: நன்றி, வணக்கம்.
1: அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பூர்வ வணக்கம்.
8: வணக்கம்
1: ராஜினி அல்போன்ஸ் அவர்கள், நலமா இருக்கீங்களா?
8: நீங்க ராஜண்ணா?
1: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி
8: நன்றி நன்றி. அப்படியே நலமா இருங்கன்னு சொல்லி கொண்டு இன்று பிறந்த நாளைக்கான திருமதி வதனா தயாளன் அவர்களுக்கும் அடுத்து அகிலா மயூரி இரட்டை சகோதரிகளுக்கும் அடுத்த விசாகரன் குணம் அவர் நான்கு பேருக்கும்
1: விசாகன் விசாகன் விசாகன்
8: விசாகன் விசாகன் குணம் அவர்களுக்கும் நான்கு பேருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கின்ற பிறந்த நாள் வாழ் தடை கூறுகின்றோம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சகோதரி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் சகோதரி ராஜினி அல்போன்ஸ் அவர்கள், அவர்களை தொடர்ந்து வானொலி வந்திருக்கும் அடுத்த அன்பூர் வணக்கம்.
9: வணக்கம் ராஜா, யுவதி மனோராஜா கிடைக்கிறேன்.
1: வணக்கம் ஜீவசூரி அம்மா, நலமா இருக்கிறீங்களா?
9: நாங்கள் நலமாக இருக்கிறோம்.
1: நன்றி என்றும் வாழ்த்துங்கள்.
9: நிறைந்த பிறந்த நல்வாழ்த்துகளையும் கூறிக்கொண்டு மற்றது அகிலா மயூரி அந்த இரு மலர்கள் அவர்களுக்கு எங்களுக்கு நிறைந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவள் நீடு அவர்கள் நீடூடு காலம் சிறப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ்க வளர்க என்று வாழ்த்திக் கொண்டு மற்றும் வன்னூர் குணாவின் விசாகன் பிள்ளைக்கும் எங்களுடைய நிறைந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்களிடம் இருந்து விடை வருகின்றேன்.
1: நன்றி வாழ்த்துக்கள். அன்பு தாயை இணைந்து கொண்டு சிறப்பித்தார். தாயை தொடர்ந்து வைபரூடாக இணைந்திருக்கின்றார் ஜே ஆர் நடேசன் அவர்கள். வணக்கம் ஜே ஆர் நடேசன்.
10: வணக்கம் ராஜா,
1: நலமா இருக்கிறீங்களா?
10: நலமா இருக்கிறேன் ராஜா. உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த பிறந்த நாளைக்குடன் திருமதி வதனா தயாளன் அவர்களுக்கும் அவர்கள் இன்றும் சோழனிடத்தில் நீண்ட ஆய்வுடன் இருக்கிறவனை பிரார்த்தித்துக் கொண்டு மற்ற குற்றாலம் குளம் விசாகனுக்கும் அகிலான் மயூரி அவர்களுக்கும் எனது நிறைந்த பிறந்த நாள் நல்வாழ்த்து. நாட்கள் என்றும் அவர்கள் சுகவலத்துடன் அவருடைய வருங்காலம் சிறப்பாக மேகரை வாசியுடன் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சகோதரி, இணைந்து கொண்டு நால்வரையும் வாழ்த்திய உங்கள் வாழ்த்துகள் அவர்களை விளம்பரம் செய்யும் உற்சாகப்படுத்தும் அன்றவையில் உங்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரா, வணக்கம்.
11: வணக்கம் ராஜா.
1: வணக்கம் குணா, நலமா இருக்கீங்களா?
11: நன்றி.
1: வாழ்த்துகள் தங்கி.
11: பிறந்த நாளை கொண்டாடும் அன்பு சகோதரி வதனா தயாளனுக்கு இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். அவரை இந்த படிச்சு பட்டுமே நல்ல கணவர் பிள்ளைகளோடு வீர பிள்ளைகளோடு சிறப்பாக வாழ அவர்களையும் வாழ்த்திக்கொண்டு
1: நெற்றியில் மஞ்சள் மங்களகரமாக
11: அதெல்லாம் மனதில் இருக்கு. மஞ்சள் குங்குமத்தோடு பல வருடங்கள் சிறப்பாக சீரோடும் சிறப்பாக மாட வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு அத்துடன் இந்த இரட்டை பிள்ளைகளான அகிலா மஜூரி இருவருக்கும் அடுத்து கனடாவில் பிறந்த நாளை கொண்டாட விசாகன் குணம் செல்வன் விசாகன் குணத்துக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எல்லோரும் சீரோடோடும் சிறப்போடும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் கூறி விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி. என்று சிற்பியினுடைய பாடல், இசையமைப்பாளர் சிற்பியினுடைய பாடல் இன்று வானொலிக்கு விளம்பருகின்றது. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரா, வணக்கம். அவருடைய தொடர்பை இணைத்துக் கொள்ள முடியவில்லை. வைபரோடாக வந்திருக்கும் அன்புரவை அன்போடு வதனி மோகன் அவர்கள். வதனி, வணக்கம்.
12: வணக்கம் அண்ணா. வணக்கம்.
1: நலமா இருக்கிறீங்களா?
12: ஆமாம், நாங்கள் நலமாக இருக்கிறோம். அப்படியே நீங்களும் என்றென்றும் நலமாக இருக்க எல்லாம் வெள்ள இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடும் நிசாந்தன் குணம் அகிலா மயூரி இந்த இரட்டை செல்வங்களுடன் வதனா தயாளன் இவர்கள் எல்லோரும் ஒன்று போல் என்றென்றும் மன அமைதியோடு ஆரோக்கியமாக சகல செல்வங்களும் பெற்று நூறாண்டு காலம் வாழ்க வாழ்கன வாழ்த்தி கொண்டு வதனா தயாளன் தயாளனோடு மஞ்சள் வளத்தோடு தீர்க்க சுமங்கலியாக வினைபிரியாது வாழ வேணும் என்று வாழ்த்தி விடை வருகிறேன் அண்ணா. நன்றி
1: நன்றி நன்றி. உங்களோடு நிறைவுக்கு வருகின்றது வாழ்த்து. அந்த செல்வங்கள் நால்வருக்காக நாம் தரும் பாடல். அன்பு உறவுகளே, இன்று இசையமைப்பாளர் சிற்பி அவர்கள் இசையமைத்த திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. செவந்திப்பூ எடுத்தேன் அதில் உன்முகம் பார்த்திருந்தேன் அழகான பாடல். பொங்குயில் ராகமே புதுமலர் வாசமே. ஆஹ், நான் பேச நினைப்பதெல்லாம் திரைப்படத்தில் ஏழு

0: ஒலித்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலா நிகழ்ச்சி. அன்பு உறவுகளே, உங்களுக்காக இன்றைய 8 மணிக்கு அம்மணிக்கவும் வீடு 15 இடம்பெறும், அதாவது பந்தய நிகழ்ச்சியில் பிரபலமான பாடல்களை எங்களுக்கு தந்த இசையமைப்பாளர் சிபி அவர்கள், அருமையான ஒரு கவிஞரும் கூட, பாடல் ஆசிரியர், அத்தோடு இசையில் ஒரு மன்னன் உண்மையாக. படம் கோகுலம் திரைப்படத்தில் செவ்வந்தி பூ எடுத்தேன், அதில் உண்முகம் நீங்கள் அடிக்கடி கேட்கின்ற பாடல். அடுத்தது நான் பேச நினைப்பதெல்லாம் திரைப்படத்திலிருந்து, பூங்குயில் ராகமே புதுமலர் வாசமே நான் அடிக்கடி ஒளிபரப்புகின்ற பாடல். அதே படத்தில் ஏழேலம் கிளியே உன்னை தாளாட்டும் புயிலே என்ற பாடல். மணிரத்னம் திரைப்படத்திலிருந்து காதல் இல்லாதது வாழ்க்கையா என்று கேட்கிறார். நாட்டாண்மை திரைப்படத்தில் கொழுந்து வெற்றில கொட்ட பாக்கு அந்த பாடல் சொன்ன அந்த மாதிரி கிட்டான பாடல். மற்ற மீசைக்காரன் நண்பா, ஜாமீன் கோட்டை திரைப்படத்தில் மணிச்சிட்டு என்ற சகோதர பாசத்தை எடுத்து காட்டுகின்ற பாடல். உள்ளத்தை அழித்தா திரைப்படத்தில் அழகிய லைலா அவளது ஸ்டைலா, மேட்டுக்குடியில் அன்புள்ள மன்னவனே ஆசை காணவரை என்று பெறுகின்ற பாடல். அதே மாதிரி அடியாரது யாரது, அடியாரது யாரது என்னும் உள்ளத்தை கள்ளி கொண்டு போனது. ஜானகி ராமன் திரைப்படத்தில் பொட்டு மேலே பொட்டு வச்சு, கண்ணன் பருவான் திரைப்படத்தில் காற்றுக்கு பூக்கள் சுண்டம், குங்கோ போட்டு கவுண்டர் திரைப்படத்தில் பூவும் காற்றும் சேரும் போது வாசம், வருஷம் எல்லாம் வசந்தம் எங்கேயே அந்த வெண்ணிலா என்ற பாடல், மூவேந்தர் திரைப்படத்தில் நான் வானவில்லை பார்த்தேன் என்ற பாடல், உன்னை நினைத்த திரைப்படத்தில் யார் இந்த தேவதை என்னை தாளாட்டும் சங்கீதம் நீ அல்ல பொம்பளைங்க காதலைத்தான் நம்பி விடாதே என்று, இப்படி அற்புதமான பாடல்களுக்கு இசையமைத்தவர் தான் இந்த சிற்பி. அவருடைய பாடல்களை எடுத்து வாருங்கள் அன்பு உறவுகளே. நான் தந்துவிட்டேன், நான் தாழவில்லை என்றெல்லாம் நினைக்காதீர்கள். உடனடியாக இணைந்து இப்பொழுது செய்தியை ஒளிபரப்பும் போது நீங்கள் பாடல்களை தந்தால் உங்களுடைய பெயர்களை எழுதி சாரதி அவர்களுடைய குழுக்களூடாக உங்கள் பாடல்களை நீங்கள் கேட்டு எங்கள் ரசனை, உங்கள் ரசனைக்கேற்ப எங்கள் நேயர்கள் தருகின்ற புள்ளிகளோடு உங்கள் பாடல் எத்தனையாவது இடத்தை வருகின்ற முதன்மை செய்திகள் தொடர்கின்றன.
1: வணக்கம், இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியின் காலி ஒளிபரப்பான வணக்கம் தமிழலியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள், முதன்மை செய்திகளுக்கான அனுசரண வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வனத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். வடபகுதி மக்களின் காணி போராட்டம் எத்தனை நியாயமானது என்பதை தெற்கு மக்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சம உரிமை இயக்கம் வலியுறுத்தியிருக்கிறது. திருவோணமலை மூதூரில் 17 நிவாரண பணியாளர்கள் படுகொலை செய்யப்பட்டு 20 நிறைவடையும் நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உண்மையும் நீதியையும் இழப்பீட்டையும் காலதாமதமின்றி உடனடியாக வழங்குமாறு ஐக்கிய நாடுகள் சபையின் நிபுணர்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். காத்தான்குடி பள்ளிவாசல் சம்பவம் இலங்கை முஸ்லிம் சமூகத்தின் வரலாற்றில் என்றும் மறக்க முடியாத மனிதாயமான பேர் அவலமாகும் என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பிரதி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான MLA ஹிஸ்புல்லா தெரிவித்திருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்தில் உயர்நீதிமன்றத்தால் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் அரச புலனாய்வு பிரிவின் பிரதானி நிலந்த ஜெயவர்தன ஆகியோர் விசேட மேல்நீதிமன்றத்தின் முன்னாள் போலீஸ் மா அதிபர் மற்றும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஆகியோருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட வழக்கில் இணைக்கப்படாமல் இருந்துள்ளார்கள். இந்த விடயத்தில் சட்டமா அதிபர் திணைக்களம் வேண்டுமென்றே தனது கடமையை மீறியிருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குற்றம் சாட்டியிருக்கிறார். நீதித்துறையை குடும்ப ஆட்சியில் கட்டுப்படுத்த முயற்சித்தவர்களும் பிரதம நீதியரசரின் வீட்டுக்கு கல்லறிந்தவர்களும் தான் இன்று நீதித்துறை பற்றி பேசுகிறார்கள். அரசியல் அதிகாரத்தை அதிகரித்துக் கொள்வதற்காக நாங்கள் 22 திருத்தத்தை கொண்டுவர முயற்சிக்கவில்லை. நீதித்துறையை பலப்படுத்தவும் சேவைகளை வினைத்திறனாக்குவதற்காகவே உத்தேச 22 திருத்தம் கொண்டுவரப்பட உள்ளது. இதன் பயன் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்குமே கிடைக்கும். கடந்த கால படுகொலைகள் ஊழல் மோசடிகள் தொடர்பான விசாரணைகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதால் ஒரு சிலர் கலக்கமடைந்துள்ளார்கள். இவர்களின் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்காக நீதித்துறையை மறுசீரமைக்காமல் இருக்க முடியாது என்று வெளிவுகார அமைச்சர் விஜிதகரத் நேற்று நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டார். மகர சிறைச்சாலை சம்பவத்துக்கு வெளிப்புற தூண்டுதல் ஏதேனும் இருந்ததா என்பது தொடர்பில் விசாரணைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்காரா குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டில் நீதித்துறை சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்த நீண்ட காலமாக முன்மொழியப்பட்டு வந்த நிலையில் புதிய சீர்திருத்தங்களை மக்களுக்காகவே கொண்டுவரப்படுவதாக சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜெதிச தெரிவித்திருக்கிறார். ரத்னானே ஞானேந்திர வீதியில் அமைந்துள்ள வீடொன்றின் மீது இனம் தெரியாத நபர்களால் இரண்டு கைக்குண்டுகள் வீசி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். மினுவாங்கோட அம்பகவத்த பகுதியில் சுமார் 1,10,00,000 ரூபாய் பொறுமதியான 11.8 கிலோகிராமுக்கு அதிகமான கஞ்சாவுடன் 31 வயதுடைய ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மாவத்கம அகிஜானப்பட்டி வீதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று பேருந்தொன்றும் மோதி விபத்துக்குள்ளானதில் 17 வயதுடைய சிறுவன் ஒருவன் உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவித்தார்கள். கடுவலை பிரதான பஸ் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சொகுசு பஸ் ஒன்று இன்று அதிகாலை அடையாளம் தெரியாத இருவரால் தீ வைத்து முழுமையாக எரிக்கப்பட்டு விட்டதாக போலீசார் குறிப்பிட்டார்கள். கடுவலை பிரதான பஸ் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சொகுசு பஸ் ஒன்று இன்று அதிகாலை அடையாளம் தெரியாத இருவரால் தீ வைத்து முழுமையாக எரிக்கப்பட்டிருக்கிறது. அதிவேக வீதிகளில் பயணிக்கும் வாகனங்களில் ஆசனப்பட்டி பொருத்துவதற்கான வாகன உற்பத்தியாளர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த சலுகை காலத்தை அரசாங்கம் மேலும் 3 மாதங்களுக்கு நீடித்திருக்கிறது. தெய்வளை கடவத்த வீதியில் அமைந்துள்ள தகநாயக்கா விளையாட்டு மைதானத்துக்கு அருகில் நேற்றிரவு வெதுப்பக உரிமையாளர் ஒருவரை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி சூட்டு முயற்சி முறியடிக்கப்பட்டிருக்கிறது. பவனியா புளியங்குளம் பகுதியில் கடந்த 31ஆம் தேதி இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் மற்றும் பேருந்து பத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவர் பலியானார். குறித்த பத்தை ஏற்படுத்திய பேருந்து சாரதி உடனடியாக கைது செய்யப்பட்டு போதைப்பொருள் பயன்படுத்தியமைக்கான பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அவர் ஐஸ் போதைப் பொருள் பயன்படுத்தி இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மேல் சபர்கம மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரலியா காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ இன்றும் பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்திய செய்திகளில் செங்கடலில் பயணம் செய்த இந்திய கொடி கட்டப்பட்ட கப்பல் மீது நேற்று தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த கப்பலில் பயணித்த 13 இந்திய மாலுமிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளார்கள். நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் 2வது நாளாக நேற்றும் கடும் அமளிக்கிடையே முக்கிய மசோதாக்கள் வாதமின்றி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 2026-2027 ஆண்டுக்கான தமிழகத்தின் திருத்திய வரவு செலவு திட்டம் புதிதாக அமைந்த தமிழக வெற்றி கழக அரசினால் இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 2029 $5 trillion பொருளாதாரமாக இந்தியா உருவெடுக்கும் என்று சர்வதேச நிதியம் கணித்துள்ளதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார். அமைச்சர் பதவி கிடைக்காததால் அதிருப்தி அடைந்து தங்களது சட்டசபை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தால் உடனடியாக ஏற்கப்படும் என்று காங்கிரஸ் சட்டசபை உறுப்பினர்களை கர்நாடக முதல்வர் டி கே சிவகுமார் எச்சரித்திருக்கிறார். தமிழக வெற்றி கழக ஆட்சியை திராவிட முன்னேற்ற கழகத்தால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டில் எதிர்த்தரப்பு தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் மாநில முதலமைச்சர் ஜோசப் விஜய், நடிகை திரிசா ஆகியோரை குறித்து ஆபாச கருத்துக்களை வெளியிட்டதாக சந்தேகிக்கப்படுகிறது. உயர்நீதிமன்ற நீதிபதி சுவர்ணகாந்த சர்மாவுக்கு எதிராக அவதூறு பரப்பும் வகையிலான சமூக ஊடக பதிவுகளை வெளியிட்டது தொடர்பான குற்றவியல் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் பதிலளிக்க ஆம் ஆத்மி தேசிய அமைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்டோருக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் நேற்று 4 வார கால அவகாசத்தை அளித்துள்ளது. தமிழகத்தில் சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு 12 கடல் மைல் தொலைவு கப்பல் சுருக்குமடி வலையை பயன்படுத்தி மீன்பிடிக்க தமிழக அரசு அனுமதிக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் நேற்று தெரிவித்துள்ளது. மேலும் இந்த வழக்கின் விசாரணையை நிறைவு செய்த உச்சநீதிமன்றம் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ளூராட்சி தேர்தல் என்ற பெயரில் நடத்தப்பட்டு வரும் தேர்தல்கள் முற்றிலும் கேலி கூத்தானவை. இந்த மேம்போக்கான நடவடிக்கையால் கள நிலவரத்தை மூடி மறைக்க முடியாது என்று இந்தியா பாகிஸ்தானை சாடியுள்ளது. சவுதி அரேபியாவில் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட இந்தியருக்கு நேற்று முன்தினம் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது. திரைப்பட நடிகர் பிரதீப் ராவத் புற்றுநோய் காரணமாக நேற்று உயிரிழந்தார். இறக்கின்ற போது அவருக்கு வயது 74. அசாம் மாநிலம் நாகோன் மாவட்டத்தில் மத்திய ரிசர்வ் காவல்படை அதிகாரி சகவீரர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்தியாவில் கடந்த 2015 முதல் 2024 காலகட்டத்தில் காசநோய் புதிய பாதிப்பு இறப்பு வீதம் கணிசமாக குறைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா நேற்று தெரிவித்தார். தேசிய தொற்று நோய்கள் தடுப்பு திட்டத்தின் கீழ் கடந்த 3 ஆண்டுகளில் 2,29,00,000 அதிகமானோருக்கு சர்க்கரை நோய் கண்டறியப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியாவின் தலைநகர் டெல்லியில் போதைப்பொருள் கடத்தியதாக கடந்த 3 ஆண்டுகளில் வெளிநாட்டினர் 254 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர்களிடமிருந்து 40 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் மக்களவையில் மத்திய அரசு நேற்று தெரிவித்தது. பண முறைகேடு தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்ட 54 வங்கி மோசடியாளர்கள் நாட்டை விட்டு தப்பிச் சென்று விட்டதாக நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி தெரிவித்திருக்கிறார். சென்னையில் இன்று தங்கம் விலை சவரனுக்கு 1,280 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 1,06,880 ரூபாவுக்கும் கிராமுக்கு 160 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 13,360 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் ரஷ்யா உக்ரைன் நாடுகள் நேற்று பரஸ்பரம் ட்ரோன் தாக்குதலில் ஈடுபட்டதில் இருதரப்பிலும் தலா 5 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன் எல்லை பாதுகாப்பு தொடர்பில் ஒருமித்த நடவடிக்கைகள் நாடுகளுக்கு இடையில் தேவை என்று வலியுறுத்தியிருக்கிறார். கோர்முஸ் நீரிணை முழுவதும் திறக்கப்படுவதற்கான ஒப்பந்தம் இன்றோ நாளையோ கையெழுத்தாகும் என்று அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பேசன் தெரிவித்திருக்கிறார். 58 நாடுகள் மீது புதிய வரிகளை விதித்த ட்ரம்ப் அரசுக்கு எதிராக 28 மாகாணங்கள் வழக்கை தொடர்ந்துள்ளன. பிரான்சில் போதோ நகருக்கு அருகே ஏற்பட்ட பெரிய காட்டு தீயில் 2ம் உலகப்போர் காலத்து வெடிகுண்டுகளும் வெடிமருந்துகளும் கண்டுபிடிக்க

இந்தியாவில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். தென்கொரியா, வடகொரியா, ஜப்பான் உள்ளிட்ட கிழக்காசிய நாடுகள் வெப்பத்தில் வாடுகின்றன. சில இடங்களில் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை தாண்டிவிட்டது. தென்கொரியாவில் வெப்பத்தால் இந்த ஆண்டில் இதுவரை 16 பேர் இறந்து போனார்கள். ஜப்பானிய தலைநகர் டோக்கியோவில் உள்ள விலங்கியல் பூங்காவில் 3 பெண் சிங்கங்கள் உயிரிழந்தன. அவை அதிக வெப்பம் காரணமாக உயிரிழந்திருக்கலாம் என்று மருத்துவர்கள் சந்தேகிக்கிறார்கள். மலேசியாவின் நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் ஒரே வீட்டில் தங்கியிருந்த தொழிலாளர்களுக்கு இடையே நடந்த சண்டையில் 3 உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்கள் பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிய வருகிறது. கிழக்கு ஆப்பிரிக்க நாடான உகண்டாவில் பயணிகள் வேனும் மணல் ஏற்றிச் சென்ற லொறியும் மோதிக்கொண்ட விபத்தில் 14 பேர் உயிரிழந்தார்கள், 4 பேர் காயமடைந்துள்ளார்கள். பிரான்ஸ் பிரிட்டன் இடையிலான ஆங்கில கால்வாயை கடக்க முயன்ற அகதிகளின் படகில் தீபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து கடலில் தத்தளித்த 157 பேரை பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் மீட்பு குழுவினர் பத்திரமாக மீட்டெடுத்திருக்கிறார்கள். பிரபல பாடகி நடிகை அரியானா கிராண்டே பொதுமக்களின் பார்வையிலிருந்து சற்று விலகி இருப்பதற்காக அவர் முடிவெடுத்திருக்கிறார். விளையாட்டுச் செய்திகளில், இலங்கை மகளிர் அணிக்கு எதிரான 3வது T20 ஆட்டத்தில் பாகிஸ்தான் மகளிர் அணி 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் நேற்று வெற்றி பெற்றிருக்கிறது. கேப்டன் சம்மன் கில் தலைமையிலான இந்திய டெஸ்ட் அணியினர் இலங்கை சென்றடைந்துள்ளார்கள். 9 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய அணி இலங்கையில் டெஸ்ட் தொடரில் விளையாட இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய கிரிக்கெட் அணிக்கு புதியதாக ஃபீல்டிங் பயிற்சியாளராக சுபதீப் கோஷ் நியமிக்கப்பட்டிருக்கிறார். முன்னதாக பணியாற்றி வந்த திலீப் தனது ஒப்பந்தம் முடிவிட்டதுடன் நீக்கப்பட்டார். வாஷிங்டன் டிசி ஓபன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் பிரிவில் பிலிப்பைன்ஸின் அலெக்சாண்ட்ரா எலா, ஆடவர் பிரிவில் அமெரிக்காவின் டெய்லர் ஃபிரிட்ஸ் ஆகியோர் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார்கள். சர்வதேச டென்னிஸ் தங்கம் புதிய தரவரிசை பட்டியலை வெளியிட்டுள்ளது. ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் இத்தாலியைச் சேர்ந்த யானிக் சின்னர் முதலிடத்தை தக்க வைத்திருக்கிறார். 2வது இடத்தில் ஸ்பெயினின் கார்லோஸ் அல்காராசும், ஜெர்மனியின் அலெக்சாண்டர் சிவரஃப் 3வது இடத்திலும், 4வது இடத்தில் கனடாவின் பெலிக்ஸ் ஆர் அலியாசிமியும், 5வது இடத்தில் சேர்பியாவின் ஜோகோவிச்சும் இடம் பிடித்திருக்கிறார்கள். நிறைவாக இன்றைய நாணய மாற்ற வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 386.94 ரூபாய், இந்திய பெறுமதியில் 109.61 ரூபாய். 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 335.30 ரூபாய், இந்திய பெறுமதியில் 94.99 ரூபாய். 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 415.16 ரூபாய், இந்திய பெறுமதியில் 117.63 ரூபாய். 1 கராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 451.31 ரூபாய், இந்திய பிரமதியில் 127.86 ரூபாய். 1 கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 238.35 ரூபாய், இந்திய பிரமதியில் 67.52 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் உடத்தினர், சாசல் கார்ஷிலா கோடைசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் உடனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகானங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாச்சு பிள்ளைக்கு வந்தான்,
2: வீட்டுக்கு சங்கரை இருக்கு,
3: அங்கு போய் போத்தனா மரக்கறியண்டா. அகத்தியில பொன்னாங்காடி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறது.
1: விடாது இங்க போங்க போங்க.
4: ஆம், அங்கும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர்
2: தொடர்புகளுக்கு
4: தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01.

உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி ஜிஆர்டி தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் தெரிய 9:23, ஐக்கிய ராஜ்யத்தில் 8:23. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானலையில் மலர்கின்றது. காலை ஒளியில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்று. காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு ஒருவலை நலமாக உற்சாகமாக கலகலப்பாக இருக்கின்றீங்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சை விட்டு அகலாத பாடல்களை கேட்டு மகிழலாம். அந்த வகையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: நன்றி.
1: என்ன பாடல்?
2: வேறுவேளை
1: இல்லையாட்டே காதலிக்க வேண்டியானே. நல்ல தலைப்பு தானே?
2: நல்ல தலைப்பு தான்.
1: நீங்களே இந்த பாட்டு தார இல்ல பந்தய நிகழ்ச்சிக்கு?
2: பந்தய நிகழ்ச்சிக்கு
1: விருப்பம் இல்லையா?
2: விருப்பம் இல்லைன்னா சில தெரியாத இருக்கும் பேசா.
1: என்ன தெரியாத? நான் தானே பாட்டு சொல்றேன். வேறு வேலை
2: பாட்டு பாட்டு சொல்றீங்க.
1: வேறு வேலை இல்லையோ?
2: அப்படியா? வேறு வேலை இல்லை.
1: மாப்பிள்ளை திரைப்படத்துல
2: மாப்பிள்ளையா?
1: நல்ல பாடல உங்களுக்கு பிடிச்சிருக்கு?
2: பிடிச்சிருக்கு.
1: ஓகே, உங்களுக்காக நான் அந்த பாடலை தருகின்றேன். சோதரம் அணிந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கும் நன்றிகள்.
2: நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
3: என்னை கொண்டு

0: பாடலை பார்த்திபன் அவர்கள் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து விரும்பி கேட்டிருந்தார். நேரம் சரியாக 9:29 ஐக்கிய ராஜ்யத்தில் 8:29 இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: ஆ வணக்கம் திருமதி சித்ரா பவன் அவர்கள். நலமா இருக்கீங்களா சித்ரா?
1: பாட்டு
0: நிகழ்ச்சியில இந்த போட்டி பந்தய நிகழ்ச்சியில கலந்து கொள்றீல?
1: நான் அந்த நிகழ்ச்சி
0: நிக்கிறதில்ல. இசையமைத்த பாடல் சிற்பி சிற்பி தெரியும் உங்களுக்கு என்ன? நல்ல கட்டிக்கார பயல் நல்ல பாடலை தருகின்ற அவர் சகோதரி சித்ரா பவன் அவர்கள் நோர்வேல இருந்த அன்பு உறவுகளை உங்களிடம் நான் இன்று 8 உங்களுக்கான தந்திருந்தேன். அதாவது இசையமைப்பாளர், அதாவது அவருடைய இயற்பெயர் வந்து நாராயணன் என்ற பெயரண்டா நாராயணன்டா கிருஷ்ணர் கிருஷ்ணன் மாதிரி நல்லபடியாக அவர் கிட்டத்தட்ட 50 மேல தமிழ் படங்களுக்கு இசையமைத்திருக்கார். உள்ளத்தை அள்ளித்தா அந்த திரைப்படத்தில் அழகியலாயில அந்த பாட்டு என்ன ஹிட் பாட்டு அன்பு உறவுகளே. அவர் வந்து மனோபாலா அவர்கள் இயக்கிய செம்பகத்தோட்டம் படத்திலேருந்து தான் முதலாவது இவருடைய இசை ஆரம்பித்தது. அதுக்கு பிறகு கோகுலம் என்ற திரைப்படத்தில் சிவந்தி பூவெடுத்தேன் என்ற பாடல், சுஜிலா அம்மாவும் முன்னி மேனனும் பாடிய பாடல், உலகெங்கும் மற்றது நான் பேச நினைப்பதெல்லாம் என்ற திரைப்படத்தில் பூங்குயில் ராகமே புதுமலர் வாசமே என்ற பாடல், எஸ் பி பாலசுப்ரமணியனுடைய சோகமாக அப்படியே மயக்கி பாடுற பாட்டு, ஏலேலங்கிளி என்று பத்மஸ்ரீ ஜெயசுதாஸ் பாடிய பாடல், மணி ரத்னம் திரைப்படத்தில் காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையா என்ற பாடல், பாலாவும் சின்ன கோயில் சித்ரா, மற்ற நாட்டாண்மை திரைப்படத்தில் கொழுந்து வெற்றில் கொட்டப்பாக்கம் போட்டா இருக்கும் சோக்கம், மீசக்காரன் அன்பா உனக்கு கோவம் ரொம்ப ஜாஸ்தியடா அந்த பாடல், யாமின் கோட்டையில் இப்போ சித்ரா பாடி காட்டிய பாடல், அதில் மேட்டுக்குடி திரைப்படத்தில் அன்புள்ள மன்னவனே ஆசை என்ற அட்டிமான பாட்டு அப்படியே பிச்சை உதர்ற பாட்டு, அதே மாதிரி என்ன பாடல் இருக்கின்றது அடி அது யார் அது யார் அது யார் அது என்ற பாடல், பொட்டு மற்ற யானகிராமன் திரைப்படத்தில் பொட்டு மேலே பொட்டு வச்சு என்ற பாடல், கண்ணன் பெருவான் திரைப்படத்தில் காற்றுக்கு பூக்கள் சொந்தம் என்ற பாடல், குங்குமப் பொட்டு கவுண்டரில் பூவும் காற்றும் சேரும்போது நாங்கள் பிறந்தநாள் பாடல், வருஷம் எல்லாம் வசந்தம் அந்த வெண்ணிலா என்ற பாடல், மூவேந்தர் திரைப்படத்தில் நான் வானவில்லியே பார்த்தேன் உன்னை நினைத்து திரைப்படத்திலிருந்து யார் இந்த தேவதை என்னை தாளாட்டும் சங்கீத நீ அல்லவா, அப்படி பல பாடல்கள், அந்த பாடல்களையெல்லாம் நீங்கள் எங்களுக்காக தரலாம். இப்பொழுது சித்ரா அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் வானலையில் மலர்கின்றது.

0: ஒலித்த பாடலை சித்ரா பவன் அவர்கள் நோர்விலிருந்து விரும்பி கேட்டிருந்தார். இந்த இப்பொழுது வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்றார் வாட்ஸ்அப் ராணி. வணக்கம். நலமா இருக்கிறீங்களா திருமதி? நேரத்தை எழும்பிடுவீங்க
1: என்ன?
0: 4 மணிக்கு முடிச்சிட்டீங்க
1: என்ன?
0: என்ன பாட்டு போறீங்க?
1: மஞ்சள் குங்குமம் கொண்ட தாமரை பூத்தி
0: சந்தனம் சந்தனமா மஞ்சள்
1: என்னண்டு
0: எழுதா பாடுற ரகசிய பொலிசிலையா இருக்கும்
1: மஞ்சளும் குங்குமம் கொண்ட என்ன வருது
0: சந்தனம் குங்குமம்
1: சந்தனம் குங்குமம் கொண்ட தாமரை
0: என்ன சுசிலா மாண்ட பாடல சந்தனம் குங்குமம் கொண்ட தாமரை பூ
1: அப்படியா? மயக்கம்
0: இருக்கு எல்லாம் அதில் அளவோடு இருந்தால் நல்லா இருக்கும். என்ன
1: எல்லாம் அளவோடு இருந்தால்
0: அப்போ இன்றைக்கு 7 மணிக்கு 7:10 மணிக்கொரு செய்த தடவை அதுக்கு பிறகு எங்களோட ராமகிருஷ்ணா என்ன பேர் எங்களோட
1: பார்த்த சாரதி
0: இது கேட்க போகிறீங்க. ஆ இன்றைக்கு நெஞ்ச மறவாத பாடல் உங்களோட பாடல் தான் வருது வானிலையில். நல்ல வேலை தப்பிட்டேன் நான் சொல்லாமல். நீங்கள் எங்களை சுத்த உலகம் சுட்டிக்கிட்டு போவீங்க, பிறகு கடவுளுக்கு தான் தெரியும். 8 மணிக்கு இருந்து கேளுங்க அப்படி உங்களுடைய காதல் பாடல்கள்லாம். அப்படி மற்ற இடங்களே சுத்துவீங்களோ
1: கேப்பேன்.
0: எனக்கு ஹோம் வர்றது என்ன
1: கோவிக்கக்கூடாது.
0: நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கான பாடல்.
1: நன்றி.

0: ஒலித்த பாடலை விரும்பி கொண்டிருந்த ஐக்கியராச்சியத்திலிருந்து திருமதி புஷ்பதே சிவநாதன் அவர்கள் அவர்களை தொடர்ந்து நீண்ட நேரமாக காத்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் சுபாஷினி, நலமா இருக்கீங்களா? எல்லோரும் நலமா இருக்கிறோம், நன்றி. என்ன பாடல் சுபாஷினி?
1: விருப்பம் அப்ப இந்த பாரப்பாடு கிடைச்சு விட்டது, வந்து விட்டேன்.
0: பல்லவ நாட்டு ராஜகுமாரி,
1: ஆமா, பருவம் 18. எனக்கு
0: நல்ல பாடல் சொல்றீங்க,
1: நல்ல பாடல். எத்தனை தடவை கேட்கலாம்?
0: அழுக்காது
1: அழுக்காது, எல்லா பாட்டும் அழுக்காது, சில பாட்டு கேட்கலாம்.
0: பாரு கவிஞர்
1: நன்றி,
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கான. சுமித்ரா நடிச்சது?
1: ஆமா.
0: ஓகே, நன்றி
1: நன்றி, வணக்கம்.
2: கூட்டமா இருந்தது, அதான் பார்த்தேன். அடி சக்க, எனக்கு என் மகன் தான் என்ன கூப்பிடுறா. கொஞ்சம் கொஞ்சம் ராஜகுமார்

0: ஒலித்த பாடலை சுபாசினி பத்மநாதன் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக திருமதி முரண் ராஜா அவர்கள் காத்திருக்கிறார். வணக்கம் திருமதி கமலவேணி.
1: வணக்கம் ராஜா.
0: நலமா இருக்கிறீங்களா கமலவேணி? களைச்சு போனீங்களான்னு நிற்கிறீங்க நடுவில், அதான் கவலையா கிடக்கு எனக்கு. எங்கேயும் பயணம் போற மாதிரி ஒரு பைக் எந்திக்கு போட்டுண்டு
1: கூடியிரும்.
0: அதால குறைச்சு சொல்லுங்க. என்ன பாடலை கேட்க போறீங்க சோதரம்?
1: என்
0: மன கூட்டுக்குள்ளே ஒரு கிளியை வளர்த்தேனே. என் மன கூட்டுக்குள்ளேயோ? என்ன இது, என்ன கொடுமையடா இது. இங்கே வர, இங்கே வர. அப்போ 10 மணிக்கு வந்து அடிக்கிறா அவங்கள சிவசுந்தலிங்க மாமா அவர்கள். 10 மணிக்கு டெலிஃபோனுக்கு அடிக்கிறான்டா. என்ன அவ என்ன செய்யறது? ஒன்றுமே விளங்குறீங்களே என்ன உண்மையா? ஒரு கற்பனை கோட்டையை வச்சுக்கிட்டா என்ன வகை ரெடியாக கேட்குறீங்களே பிள்ளை. பிள்ளைகள் ஒளிம்பிடுவோண்டு, பேர பிள்ளைகள் ஒளிம்பிடுவோண்டு. ஒரு இம்மிசைய ஒரு கஷ்டமான வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சில இடங்களில்.
1: என்ன
0: அது எவ்வளோ கர்மம் வாழ்க்கை? சச்சு மை கார் மை ரோட் மை பெட்ரோல். எந்த வீட்டில் நான் எதுவும் செய்ய நீங்கள் கேட்கக்கூடாதுன்னு சொன்னால் ஸ்டாப் பண்ணிடுவாங்க.
1: என்ன
0: செய்யறது? திரும்ப திரும்ப அடிக்கிறாவே பாவமாக கிடக்கு. நன்றி உங்களுக்கான பாடல்.
1: நன்றி ராஜா.

0: ஒலித்த பாடலை திருமதி கமலமணி அவர்கள் விரும்புகிறார். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: காலை வணக்கம் ராஜா அண்ணா. எப்படி நிலமா இருக்கு?
0: நல்லா இருக்கிறோம் சிவலோனா. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்களும் நல்லமா இருக்கிறோம்.
0: என்ன கார் கதவு திறந்து விட்டது? அது சரி, பரவாயில்ல. நீங்கள் எப்படி நலமா இருக்கிறீங்களா? உங்களுக்கு யாரு இடம் காட்டி விட்டதுன்னு எனக்கு கவலையா கிடக்கு.
1: நன்றி.
0: கேட்கணும், ஒவ்வொரு நாளும் கேளுங்க. உங்களை வேலையை பென்ஷன் எடுத்து போட்டு வீட்டுல இருந்து வடிவாக கேளுங்க.
1: தெரியும்
0: என்ன பாட்டு சௌரம்?
1: நான் கேட்கும் பாடல் ஒரு எங்களுடைய திருச்சி லோகநாதனுடைய அருமையான பாடல், மிகவும் விருப்பமான பாடல். அரும்பு மலரும் சிரித்து சிந்தி அந்த பாடலை தாரங்க.
0: என்ன பாட்டு?
1: சின்ன அரும்பு மலரும் சிரித்து சிந்தி
0: வளரும்.
1: மரம் தான் ராஜனா மரம் திட்டன் இல்ல சுசிலாக்கு எனக்கு இந்த பாடல் எனக்கு திருச்சி லோகநாதன் பாடலாம்.
0: சௌந்தரராஜனுக்கு வந்த பாட்டை சௌந்தரராஜனுக்கு வழி கொடுத்துட்டு போறாம் அப்படி ராதாக்கு தான் இந்த பாட்டு. இம்மா ராதாக்கு அம்மாவை இப்படி ஒரு இரக்கமா பாடுறீர. நன்றி நன்றி நன்றி. கொஞ்சம் பாட்டை தருகின்ற இன்னொரு சந்தர்ப்பத்துல கதைப்பமா.

வைத்துக் கொண்டிருக்கின்ற பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய காலை பொந்தினல். காலை பொந்தினல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனையை அன்பு உறவுகளுக்கும் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்த நேயர்களுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது காலை பொந்தினல். இன்று 7:15 பிரபல இசையமைப்பாளர் சிற்பி அவர்களுடைய இசையில் வெளிவந்த பாடல்கள் பந்தய நிகழ்ச்சியில் போட்டி போடுகின்றன. 8 இடம்பெறும் நெஞ்சம் மறவாத பாடல்களில் திருமதி புஷ்பவதி சிவநாதன் அவர்களுடைய பாடல்கள் வானொலியில் மலர்கின்றது என்பதனை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகிறேன்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து எடுப்பிற பாகம் டிஆர்டி தமிழடியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வனத்தினர் சாசல். கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உத்தியோக விஜயம் மேற்கொண்டு இன்று காலை இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி இலங்கையை சென்றடைந்திருக்கிறார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சுசீந்திர ராஜபக்ச மற்றும் மேலும் மூன்று பிரதிவாதிகள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளின் பேரில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை செப்டம்பர் 28 அன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு கொழும்பு உயர்நீதிமன்றம் லஞ்ச ஆணைக்குழுவுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. வடபகுதி மக்களின் காணி போராட்டம் எத்துணை நியாயமானது என்பதை தெற்கு மக்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சம உரிமை இயக்கம் வலியுறுத்தியிருக்கிறது. திருவோணமலை மூதூரில் 17 நிவாரண பணியாளர்கள் படுகொலை செய்யப்பட்டு 20 ஆண்டுகள் நிறைவடையும் நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உண்மையும் நீதியையும் இழப்பீட்டையும் காலதாமதமின்றி உடனடியாக வழங்குமாறு ஐக்கிய நாடுகள் சபையின் நிபுணர்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். காத்தான்குடி பள்ளிவாசல் சம்பவம் இலங்கை முஸ்லிம் சமூகத்தின் வரலாற்றில் என்றும் மறக்க முடியாத மனிதாயமான பேர் அவலமாகும் என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பிரதி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான MLA ஹிஸ்புல்லா தெரிவித்திருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்தில் உயர்நீதிமன்றத்தால் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் அரச புலனாய்வு பிரிவின் பிரதானி நிலந்த ஜெவர்தன ஆகியோர் விசேட மேல்நீதிமன்றத்தின் முன்னாள் போலீஸ் மா அதிபர் மற்றும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஆகியோருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட வழக்கில் இணைக்கப்படாமல் இருந்துள்ளார்கள். இந்த விடயத்தில் சட்டமா அதிபர் திணைக்களம் வேண்டுமென்றே தனது கடமையை மீறியிருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குற்றம் சாட்டியிருக்கிறார். நீதித்துறையை குடும்ப ஆட்சியில் கட்டப்படுத்த முயற்சித்தவர்களும் பிரதம நீதியரசரின் வீட்டுக்கு கல்லறிந்தவர்களும் தான் இன்று நீதித்துறை பற்றி பேசுகிறார்கள். அரசியல் அதிகாரத்தை அதிகரித்துக் கொள்வதற்காக நாங்கள் 22வது திருத்தத்தை கொண்டுவர முயற்சிக்கவில்லை. நீதித்துறையை பலப்படுத்தவும் சேவைகளை வினைத்திறனாக்குவதற்காகவுமே உத்தேச 22வது திருத்தம் கொண்டுவரப்பட உள்ளது. இதன் பயன் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்குமே கிடைக்கும். கடந்த கால படுகொலைகள் ஊழல் மோசடிகள் தொடர்பான விசாரணைகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதால் ஒரு சிலர் கலக்கமடைந்துள்ளார்கள். இவர்களின் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்காக நீதித்துறையை மறுசீரமைக்காமல் இருக்க முடியாதென்று வெளிவிகார அமைச்சர் விஜிதகரத் நேற்று நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டார். மகர சிறைச்சாலை சம்பவத்துக்கு வெளிப்புற தூண்டுதல் ஏதேனும் இருந்ததா என்பது தொடர்பில் விசாரணைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்காரா குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டில் நீதித்துறை சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்த நீண்ட காலமாக முன்மொழியப்பட்டு வந்த நிலையில் புதிய சீர்திருத்தங்களை மக்களுக்காகவே கொண்டுவரப்படுவதாக சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜெதிச தெரிவித்திருக்கிறார். ரத்லானே ஞானேந்திர வீதியில் அமைந்துள்ள வீடொன்றின் மீது இனம் தெரியாத நபர்களால் 2 கைக்குண்டுகள் வீசி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். மினுவாங்கோட அம்பகவத்த பகுதியில் சுமார் 1,10,000 ரூபாய் பெறுமதியான 11.8 கிலோகிராமுக்கு அதிகமான கஞ்சாவுடன் 31 வயதுடைய ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மாவத்கம அகியானப்பட்டி வீதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று பேருந்தொன்றும் மோதி விபத்துக்குள்ளானதில் 17 வயதுடைய சிறுவன் ஒருவன் உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவித்தார்கள். கடுவலை பிரதான பஸ் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சொகுசு பஸ் ஒன்று இன்று அதிகாலை அடையாளம் தெரியாத இருவரால் தீ வைத்து முழுமையாக எரிக்கப்பட்டு விட்டதாக போலீசார் குறிப்பிட்டார்கள். கடுவலை பிரதான பஸ் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சொகுசு பஸ் ஒன்று இன்று அதிகாலை அடையாளம் தெரியாத இருவரால் தீ வைத்து முழுமையாக எரிக்கப்பட்டிருக்கிறது. அதிவேக வீதிகளில் பயணிக்கும் வாகனங்களில் ஆசனப்பட்டி பொருத்துவதற்கான வாகன உற்பத்தியாளர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த சலுகை காலத்தை அரசாங்கம் மேலும் 3 மாதங்களுக்கு நீடித்திருக்கிறது.
தெய்வளே கடவத்த வீதியில் அமைந்துள்ள தகநாயக்கா விளையாட்டு மைதானத்துக்கு அருகில் நேற்றிரவு வெதுப்பக உரிமையாளர் ஒருவரை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி சூட்டு முயற்சி முறியடிக்கப்பட்டிருக்கிறது. பவனியா புளியங்குளம் பகுதியில் கடந்த 31ஆம் தேதி இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் மற்றும் பேருந்து பத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவர் பலியானார். குறித்த பத்தை ஏற்படுத்திய பேருந்து சாரதி உடனடியாக கைது செய்யப்பட்டு போதைப்பொருள் பயன்படுத்தியமைக்கான பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அவர் ஐஸ் போதைப்பொருள் பயன்படுத்தியிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மேல் சபர்கம மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ இன்றும் பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்திய செய்திகளில், செங்கடலில் பயணம் செய்த இந்திய கொடி கட்டப்பட்ட கப்பல் மீது நேற்று தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த கப்பலில் பயணித்த 13 இந்திய மாலுமிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளார்கள். நாடாளுமன்றத்தின் இரண்டு அவைகளிலும் இரண்டாவது நாளாக நேற்றும் கடும் அமளிக்கிடையே முக்கிய மசோதாக்கள் வாதமின்றி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 2026-2027 ஆண்டுக்கான தமிழகத்தின் திருத்திய வரவு செலவு திட்டம் புதிதாக அமைந்த தமிழக வெற்றிக்கழக அரசினால் இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 2029 $5 trillion பொருளாதாரமாக இந்தியா உருவெடுக்கும் என்று சர்வதேச நிதியம் கணித்துள்ளதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார். அமைச்சர் பதவி கிடைக்காததால் அதிருப்தி அடைந்து தங்களது சட்டசபை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தால் உடனடியாக ஏற்கப்படும் என்று காங்கிரஸ் சட்டசபை உறுப்பினர்களை கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமார் எச்சரித்திருக்கிறார். தமிழக வெற்றிக்கழக ஆட்சியை திராவிட முன்னேற்ற கழகத்தால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டில் எதிர்த்தரப்பு தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் மாநில முதலமைச்சர் ஜோசப் விஜய், நடிகை திரிசா ஆகியோரை குறித்து ஆபாச கருத்துக்களை வெளியிட்டதாக சந்தேகிக்கப்படுகிறது. உயர்நீதிமன்ற நீதிபதி சுவர்ணகாந்த சர்மாவுக்கு எதிராக அவதூறு பரப்பும் வகையிலான சமூக ஊடக பதிவுகளை வெளியிட்டது தொடர்பான குற்றவியல் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் பதிலளிக்க ஆம் ஆத்மி தேசிய அமைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்டோருக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் நேற்று 4 வார கால அவகாசத்தை அளித்துள்ளது. தமிழகத்தில் சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு 12 கடல் மைல் தொலைவு கப்பல் சுருக்குமடி வலையை பயன்படுத்தி மீன்பிடிக்க தமிழக அரசு அனுமதிக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் நேற்று தெரிவித்துள்ளது. மேலும் இந்த வழக்கின் விசாரணையை நிறைவு செய்த உச்சநீதிமன்றம் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ளூராட்சி தேர்தல் என்ற பெயரில் நடத்தப்பட்டு வரும் தேர்தல்கள் முற்றிலும் கேலி கூத்தானவை. இந்த மேம்போக்கான நடவடிக்கையால் கள நிலவரத்தை மூடி மறைக்க முடியாது என்று இந்தியா பாகிஸ்தானை சாடியுள்ளது. சவுதி அரேபியாவில் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட இந்தியருக்கு நேற்று முன்தினம் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது. திரைப்பட நடிகர் பிரதீப் ராவத் புற்றுநோய் காரணமாக நேற்று உயிரிழந்தார். இறக்கின்ற போது அவருக்கு வயது 74. அசாம் மாநிலம் நாகோன் மாவட்டத்தில் மத்திய ரிசர்வ் காவல்படை அதிகாரி சகவீரர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்தியாவில் கடந்த 2015 முதல் 2024 காலகட்டத்தில் காசநோய் புதிய பாதிப்பு இறப்பு வீதம் கணிசமாக குறைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP Nadda நேற்று தெரிவித்தார். தேசிய தொற்று நோய்கள் தடுப்பு திட்டத்தின் கீழ் கடந்த 3 ஆண்டுகளில் 2,29,00,000 அதிகமானோருக்கு சர்க்கரை நோய் கண்டறியப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியாவின் தலைநகர் டெல்லியில் போதைப்பொருள் கடத்தியதாக கடந்த 3 ஆண்டுகளில் வெளிநாட்டினர் 254 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர்களிடமிருந்து 40 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் மக்களவையில் மத்திய அரசு நேற்று தெரிவித்தது. பண முறைகேடு தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்ட 54 வங்கி மோசடியாளர்கள் நாட்டை விட்டு தப்பிச் சென்று விட்டதாக நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி தெரிவித்திருக்கிறார். சென்னையில் இன்று தங்கம் விலை சவரனுக்கு 1,280 ரூபாய் என்று, ஒரு சவரன் 1,06,880 ரூபாவுக்கும் கிராமுக்கு 160 ரூபாய் என்று, ஒரு கிராம் 13,360 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது.
உலகச் செய்திகளில் ரஷ்யா உக்ரைன் நாடுகள் நேற்று பரஸ்பரம் ட்ரோன் தாக்குதலில் ஈடுபட்டதில் இருதரப்பிலும் தலா 5 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் உர்சுலா வோன் டெர் லேயன் எல்லை பாதுகாப்பு தொடர்பில் ஒருமித்த நடவடிக்கைகள் நாடுகளுக்கு இடையில் தேவை என்று வலியுறுத்தியிருக்கிறார். கோர்முஸ் நீரிணை முழுவதும் திறக்கப்படுவதற்கான ஒப்பந்தம் இன்றோ நாளையோ கையெழுத்தாகும் என்று அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பேசன் தெரிவித்திருக்கிறார். 58 நாடுகள் மீது புதிய வரிகளை விதித்த ட்ரம்ப் அரசுக்கு எதிராக 28 மாகாணங்கள் வழக்கை தொடர்ந்துள்ளன. பிரான்சில் போதோ நகருக்கு அருகே ஏற்பட்ட பெரிய காட்டு தீயில் 2 உலகப்போர் காலத்து வெடிகுண்டுகளும் வெடிமருந்துகளும் கண்டுபிடிக்கப்பட்டன. பாதிக்கப்பட்ட கிராமத்தில் சுமார் 180 வீடுகள் தீக்கு இரையாகிவிட்டது. ஜப்பானிய ராணுவத்தை அவசரமாக வலுப்படுத்த வேண்டிய அவசியம் இருப்பதாக ஜப்பானிய பாதுகாப்பு அமைச்சர் ஜின்சிரோ கோயிஸ்மி கூறியிருக்கிறார். ஜப்பானின் பாதுகாப்பு வெள்ளை அறிக்கையின் முன்னுரையில் அவர் அதனை வலியுறுத்தியிருக்கிறார். வடகொரியாவின் ஐடி ஊழியர்களை பற்றி தவறாக பேசி அந்த நாட்டின் பிம்பத்தை அமெரிக்கா கெடுப்பதாக வடகொரியா அமெரிக்கா மீது குற்றம் சாட்டியிருக்கிறது. சட்டைக்குள் போதைப் பொருளை மறைத்து வைத்து கடத்த முயன்ற சந்தேகத்தில் மலேசியர் ஒருவர் இந்தோனேஷியாவில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். தென்கொரியா, வடகொரியா, ஜப்பான் உள்ளிட்ட கிழக்காசிய நாடுகள் வெப்பத்தில் வாடுகின்றன. சில இடங்களில் வெப்ப எல்லை 40 டிகிரி செல்சியஸை தாண்டிவிட்டது. தென்கொரியாவில் வெப்பத்தால் இந்த ஆண்டில் இதுவரை 16 பேர் இறந்து போனார்கள். ஜப்பானிய தலைநகர் டோக்கியோவில் உள்ள விலங்கியல் பூங்காவில் 3 பெண் சிங்கங்கள் உயிரிழந்தன. அவை அதிக வெப்பம் காரணமாக உயிரிழந்திருக்கலாம் என்று மருத்துவர்கள் சந்தேகிக்கிறார்கள். மலேசியாவின் நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் ஒரே வீட்டில் தங்கியிருந்த தொழிலாளர்களுக்கிடையே நடந்த சண்டையில் 3 உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்கள் பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்று தெரியவருகிறது. கிழக்கு ஆப்பிரிக்க நாடான உகண்டாவில் பயணிகள் வேனும் மணல் ஏற்றிச் சென்ற லொரியும் மோதிக்கொண்ட விபத்தில் 14 பேர் உயிரிழந்தார்கள். 4 பேர் காயமடைந்துள்ளார்கள். பிரான்ஸ் பிரிட்டன் இடையிலான ஆங்கில கால்வாயை கடக்க முயன்ற அகதிகளின் படகில் தீபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து கடலில் தத்தளித்த 157 பேரை பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் மீட்பு குழுவினர் பத்திரமாக மீட்டெடுத்திருக்கிறார்கள். பிரபல பாடகி நடிகை அரியானா கிராண்டே பொதுமக்களின் பார்வையிலிருந்து சற்று விலகி இருப்பதற்காக அவர் முடிவெடுத்திருக்கிறார். விளையாட்டுச் செய்திகளில் இலங்கை மகளிர் அணிக்கு எதிரான 3வது T20 ஆட்டத்தில் பாகிஸ்தான் மகளிர் அணி 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் நேற்று வெற்றி பெற்றிருக்கிறது. கேப்டன் சம்மன் கில் தலைமையிலான இந்திய டெஸ்ட் அணியினர் இலங்கை சென்றடைந்துள்ளார்கள். 9 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய அணி இலங்கையில் டெஸ்ட் தொடரில் விளையாட இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய கிரிக்கெட் அணிக்கு புதியதாக ஃபீல்டிங் பயிற்சியாளராக சுபதீப் கோஷ் நியமிக்கப்பட்டிருக்கிறார். முன்னதாக பணியாற்றி வந்த திலீப் தனது ஒப்பந்தம் முடிவிட்டதுடன் நீக்கப்பட்டார். வாஷிங்டன் டிசி ஓபன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் பிரிவில் பிலிப்பைன்ஸின் அலெக்சாண்ட்ரா எலா, ஆடவர் பிரிவில் அமெரிக்காவின் டெய்லர் ஃபிரிட்ஸ் ஆகியோர் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார்கள். சர்வதேச டென்னிஸ் தங்கம் புதிய தரவரிசை பட்டியலை

335 ரூபா 30%, இந்திய பிரமதியில் 94 ரூபா 99%. ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 415 ரூபா 16%, இந்திய பிரமதியில் 117 ரூபா 63%. ஒரு அகராட்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 451 ரூபா 31%, இந்திய பிரமதியில் 127 ரூபா 86%. ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 238 ரூபா 35%, இந்திய பிரமதியில் 67 ரூபா 52%. கேட்டது மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் உணத்தினர் சாசல் கார்ஷலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் உணமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்து வீட்டுக்கு செங்கறி இருக்கு. அங்கு போய் போத்தனாலும் மரக்கறியா அகத்தியில புண்ணாங்காடி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோட இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறது.
1: விடாது இங்க போங்க.
2: ஆம், அங்கும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lacha Palais,
3: 11 13 rue Caille, 75 000 de Paris.
2: VT Superstore, Gala Gonesse Sassadil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Berger Lyonnaise.
2: Nelugiye todarbugalukku VT Cash and Carry Paris Lacha Palais todarbu telivisi ilakkam 0140 05 07 18. சாசல் கால்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம், 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறு போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணமாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிரா, பிரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கித் தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர்ஸ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 6

0: 67 20 40 சைபர் சைபர்
1: நேரம் சரியாக 10:23 ஐக்கியராஜ்யத்தில் 9:23 இந்த நேரத்தில் சொல்வேந்தர் சுகி சிவம் அவர்கள் ஆற்றிய உரையொன்றை தருகின்றேன்.
2: கொடுக்கிற முக்கியத்துவத்தை பழுது நீக்குபவர்களுக்கு கொடுப்பதில்லை. 100 கோடி ரூபாய் ஒரு படத்தில் வாங்குகிறவரை பற்றி பெருமையாக பேசுகிறோம். 100 ரூபாய் கேட்கிற ஒரு சிந்தனையாளனை இந்த சமூகம் அவமானமாக பேசுகிறது. எந்த நன்மையும் சமூகத்துக்கு செய்யாத ஒரு மனிதனை உலகம் கொண்டாடுகிறது. ஆனால் சமூகத்தை வாழ வைப்பதற்காக அழிந்து கொண்டிருக்கிற மனிதர்களை அவமானமாக பேசுகிறது. இந்த சமூகத்தில் அறிவை ஏற்படுத்துவது என்பது எவ்வளவு கடினம் தெரியுமா? நாங்கள் வெளியில் தொலைக்காட்சி, வேறு வகையான ஊடகங்கள், ஏன் இன்னும் பல வகையான புகழ், வெளிச்சம், பளபளப்பு எல்லாம் பெற்றிருந்தாலும் கூட சில சந்தர்ப்பங்களில் அவமானங்களையும் சந்தித்திருக்கிறோம். நான் ரொம்ப கடுமையாக ஆரம்பித்து விட்டதால் அப்படியே இருக்க வேண்டாமே என்பதற்காக ஒரு உண்மையை உங்களுக்கு மடைமாற்றி சொல்ல விரும்புகிறேன். ஒரு முறை ரயில் நிலையத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். என்னோடு புகைப்படம் எடுத்துக் கொள்ள வேண்டும். இப்போது செல்ஃபி என்று ஒரு பைத்தியம் பிடித்திருக்கிறது மக்களுக்கு. அது ஒரு மனநோய். உடனடியாக அதை எடுத்து ஃபேஸ்புக்கில் அதை உடனடியாக ஏற்றி 1000 பேருக்கு தான் இன்னொருவரோடு இருந்து விட்டோம் என்பதை தெரிவிக்கிற ஒரு ஏதோ ஒரு வெறி மக்கள் மனதிலே அதிகமாகிவிட்டது. ஒரு 10-12 பேர் என்னோடு எடுத்து முடித்த பிறகு ஒருவர் அவசர அவசரமாக ஓடி வந்து எடுத்து விட்டு 2 அடி போனவர் திரும்பி வந்து ஒரு கேள்வி கேட்டார். நீங்க யாரு சார்? நீங்க யாருன்னு நினைச்சீங்கன்னு நான் கேட்டேன். நீங்க யாருன்னு நினைச்சீங்க? அப்படிதான், யாரையும் நினைக்கல சார். 7 பேர் உங்களோட வந்து எடுத்தாங்க. ஏதோ நீங்களும் ஒரு பெரிய மனுஷனா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்தேன் அப்படின்னார். சரி, இப்ப தெரிஞ்சு என்ன ஆக போகுது? எடுத்துட்டீங்க, சரி, நான் யாருன்னு தெரிஞ்சு உங்களுக்கு இப்ப என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டேன். இல்ல சார், வச்சுக்கணுமா டிலீட் பண்ணுமா நான் முடிவு பண்ணும் பாத்தீங்களா, அதுக்காக தான் நீங்க யாருன்னு கேக்குறேன் அப்படின்னார். நீங்க பாருங்க, ஒரு புறத்துல வாழ்க்கையில எத்தனையோ புகழ பெற்றாலும் சில அவமானங்களையும் வாழ்க்கையில சந்திக்காம வாழ முடியாது. இந்த மனித குலத்துக்குள்ள நீங்க புகுந்து புறப்பட்டு வருகிற போது சில நல்ல கருத்துக்களை மனசுல பதிய வைத்து மக்களுக்கு ஏற்படுத்தி, அதுவும் இதுநாள் வரை அவர்கள் மனதில் வைத்திருக்கிற பல விஷயங்கள் தவறு என்று எடுத்து சொல்வதற்கு நாங்கள் என்ன பாடுபட வேண்டியிருக்கும்? நீங்கள் ஏற்கனவே வைத்திருக்கிற நம்பிக்கைகள், சில மூட நம்பிக்கைகள், சில பிழையான கருத்துக்கள், இவற்றை பிளீசிங், திருப்தி செய்வது போல் பேசுவது என்பது எங்களுக்கு மிக மிக சுலபமான ஒன்று. நாங்கள் பணக்காரராவதற்கு மிக நல்ல வழி. ஆனால் இதையெல்லாம் விட்டுவிட்டு, இல்லையே இது தவறான விஷயமாயிற்றே, இது மக்கள் மத்தியில் போகக்கூடாது என்று அதை மாற்றி அமைப்பதற்காக பேசுகிற போது நாங்கள் படுகிற அவஸ்தை கொஞ்ச நஞ்சம் அல்ல. காரணம், தங்கள் நம்பிக்கைகளுக்கு ஏற்பவே பிறர் பேச வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். சார், ஏர்போர்ட்ல நிக்கிறான் சார், பிளைட் போயிடுச்சு அப்படிங்கிறான். இது யதார்த்தமான உண்மை. போயிடுச்சு, அக்செப்ட் பண்ணுமா இல்லையா? அது போகாம இருந்திருந்தா பரவாயில்லை, அது இன்னும் ஏதாவது ஒரு வகையில் அது இல்லைன்னு சொல்ல மாட்டாங்களா அப்படின்ற அவனுடைய தவிப்பை வெளிப்படுத்துறானே ஒழிய, எது பிரத்யட்சமான உண்மையோ, எதிரில் நடந்து விட்டதோ, அதை கூட ஏற்றுக்கொள்வதற்கு நம்முடைய மக்களுடைய மனம் இடம் தரவில்லை. அது நடக்காமல் இருந்திருப்பதற்கான வாய்ப்பு இருந்திருக்காதா என்று ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆறுதலை தேடுகிறார்களே ஒழிய, உண்மையினை ஏற்றுக்கொள்வதற்குரிய தைரியம் இல்லையே. இது உண்மை அல்ல, இது உண்மை அல்ல, இது பொய், இது கற்பிக்கப்பட்டது, இது சமூகத்தினுடைய கட்டுமானம். இந்த உண்மைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்வதற்கு எத்தனை பெரிய தைரியம் வேண்டும்! ஒரு எளிய பாடல் மாதிரி தெரியும் பாரதியினுடைய பாடல், வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு, வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம் என்று பாடுகிறார். இதற்கு உரை எழுத வேண்டிய அவசியம் இல்லை, பொழிப்புரை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரண மொழியில் எழுதப்பட்ட பாடலாக தெரிகிறது. ஆனால் அந்த பாடல் வெறும் சாதாரண மொழியில் எழுதப்பட்ட பாடல் அல்ல. இந்திய அரசியலமைப்பு சட்டம், பாரதியின் அந்த வார்த்தை, இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன அர்த்தம்? பாரத மணித்திருநாடு வந்தே மாதரம் என்று முழங்குகிற அளவுக்கு வலிமையாக இருக்க வேண்டும் என்றால் தமிழ் வாழ வேண்டும். தமிழை வாழவிடாமல் செய்துவிட்டு வாழிய பாரத மணித்திரு நாடு என்று போய்விட முடியாது. தமிழ் வாழ்வதற்கு வழி செய்தால் மட்டும்தான் பாரத நாடு மணித்திரு நாடாக இருக்க முடியும் என்ற ஒரு மிகப்பெரிய பேருண்மை. இந்தியாவின் எல்லா மாநில மொழிகளும் மதிக்கப்பட வேண்டும் என்பதை பாரதி கற்றுக் கொடுக்கிறார். முதலில் வாழிய செந்தமிழ் மொழி வாழ வேண்டும். ஒருவரால் இனப்பற்றை விட்டுவிட முடியாது. எல்லோரும் துறவி அல்ல. அவனவனுக்கு இனப்பற்று என்பது இருக்கத்தான் செய்யும். எனவே அடுத்த இனப்பற்றோடு இருக்க வேண்டும். மொழிப்பற்றோடு இருப்பது வாழிய செந்தமிழ், இனப்பற்றோடு இருப்பது வாழ்க நற்றமிழர். அப்படி மொழிப்பற்றும் இனப்பற்றும் உள்ள மக்களை அரவணைத்து போகிற காலத்தில் வாழிய பாரத மணித்திரு நாடு, வந்தே மாதரம் என்று பாரத மணித்திரு நாடு பாரத மணித்திரு நாடாக இருப்பதற்கு மொழிப்பற்றும் இனப்பற்றும் அவசியம் என்பதை பாரதி புரிய வைத்த பாட்டு அந்த பாட்டு. இதை உணர்ந்து கொண்டு 75 கொண்டாடினால் 100 வரையில் கொண்டாடுவதற்கான வாய்ப்பு இந்தியாவுக்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் அதில் அடைய வேண்டிய விழிப்பை நாம் அடைந்தால் மட்டும்தான் மிக உயர்வான இடங்களுக்கு பயணிக்க முடியும். நான் அது ஒரு சினிமா பாடல் வரிதான் என்றாலும் நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் என்ற அந்த நினைவு மனதில் வர வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த தலைப்பை கொடுத்தேன். பல விஷயங்களில் மக்கள் தூங்குகிறார்கள். வெளிப்படைய வேண்டிய பல விஷயங்களில் மக்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சின்ன விஷயம், உணவு என்பது அன்றாடம், அது இல்லாமல் நம்மால் வாழ முடியாது. இதில் எத்தனை பேருக்கு நமக்கு விழிப்பு இருக்கிறது? பேசுதல் என்பது அன்றாடம் நாம் நிகழ்த்தி கொண்டிருக்கிற ஒன்று, இதில் எத்தனை பேருக்கு விழிப்பு இருக்கிறது? நம்முடைய அவசியங்கள் என்ன, மருந்துகள் என்ன, மாத்திரைகள் என்ன, நம்முடைய வாழ்க்கை முறை என்ன, எதை நோக்கி நாம் நகர்கிறோம், இந்த விஷயத்தில் எத்தனை பேருக்கு விழிப்பு இருக்கிறது? புத்த மடாலயங்களிலே அவேர்னஸ் என்ற விழிப்பு வராதவர்களை குருமார்களாக ஆவதற்கு அனுமதிக்க மாட்டார்கள். 12 ஆண்டு காலம் ஒரு புத்த மடாலயத்திலே ஒருவன் படிக்க வேண்டும். அதன் பிறகு அவன் குரு என்ற அந்தஸ்து பெற வேண்டும் என்றால் அவனுடைய குரு அவனை குருவாக அங்கீகரிக்க வேண்டும். அதற்கு ஒரு சின்ன ஒரு சோதனை வைப்பார்கள். என்ன சோதனை என்று தெரியாது. ஒரு சீடன் உள்ளே நுழைகிறான். 12 ஆண்டு படிப்பு முடிந்து விட்டது. அவனுக்கு அன்றிலிருந்து குரு என்று உயர்வதற்குரிய வாய்ப்பை குரு கொடுப்பார் என்ற வேகத்திலே அவன் உள்ளே நுழைகிறான். வாசலிலே செருப்பை கழற்றி விடுகிறான், குடையை வீசுகிறான். நேரடியாக உள்ளே வந்து தன்னுடைய குருவை வணங்கிவிட்டு 12 ஆண்டுகள் முடிந்து விட்டன என்கிறான். அவர் ஒரே ஒரு கேள்வி கேட்டார், உன் செருப்பை நீ வலப்பக்கம் கழற்றி விட்டாயா, இடப்பக்கம் கழற்றி விட்டாயா, குடையை எந்த இடத்தில் வைத்தாய் என்று கேட்கிறார். நினைவில்லை என்றார். நீ மறுபடியும் 12 ஆண்டு படிப்பதுதான் சரி, பாடம் படிப்பதற்கு உள்ளே போ என்றார். ஏன்? நாம் செய்கிற ஒவ்வொரு செயலிலும் விழிப்பில்லாதவர்கள் குருவாக மாற முடியாது. எது செய்தாலும் அதை விழிப்போடு செய்கிறவன் மட்டும்தான் இந்த உலகத்தில் குரு என்ற தகுதியை பெற முடியும். நீ குடையை எங்கே வைத்தாய் என்று தெரியவில்லை, செருப்பை எங்கே கட்டிவிட்டாய் என்று தெரியவில்லை, நீ எப்படி ஒரு குருவாக இருந்து மற்றவருக்கு வழிகாட்ட முடியும் என்று கேட்கிறார். சின்ன கதை. ஆனால் 100க்கு 100 தான் செய்கிற செயலில் விழிப்பில்லாதவர்கள் வழிகாட்டுவதற்கு தகுதியற்றவர்கள். புத்தர் உட்கார்ந்திருக்கிறார். திடீரென்று தன்னுடைய தோள் பக்கத்திலே அவருடைய கை போகிறது. இந்த இடத்தை இப்படி தட்டுகிறார், எடுக்கிறார், தட்டுகிறார், எடுக்கிறார். அவர் பக்கத்தில் ஆனந்தர் என்ற ஒரு சீடர் இருந்தார். அந்த ஆனந்தர் ஒரு கேள்வி கேட்டார், என்ன செய்கிறீர்கள்? இங்கே ஒரு கொசு இருந்தது, அந்த கொசு எப்போதோ பறந்து போய்விட்டது, நீங்கள் ஏன் கைகளை அசைத்துக் கொண்டே இருக்கிறீர்கள்? அப்போது புத்தர் சொன்னார், ஆனந்தா, இந்த கொசு இந்த இடத்தில் கடித்தவுடன் என்னை அறியாமலேயே என் கை அந்த கொசுவை கொலை செய்வதற்கு, அடித்துக் கொள்ளுவதற்கு வேகமாக போய்விட்டது. நல்ல வேளை அந்த கொசு பறந்து போய்விட்டது. உடனே நான் சிந்தித்தேன், எனது வலது கை என் அனுமதியின்றி என் உத்தரவு இன்றி ஒரு கொசுவை கொல்லுவதற்கு இன்றைக்கு நகரும் என்றால் நாளை ஒரு பசுவை கொல்லுவதற்கும் என் வலது கை முயற்சி செய்யும், நாளை ஒரு மனிதனை கொல்லுவதற்கும் இந்த வலது கை பொறுப்பில்லாமல் முயற்சி செய்யும். என் அனுமதியின்றி என் வலது கை நகரக்கூடாது என்பதற்கான பயிற்சியை என் வலது கைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். நாம் எது செய்தாலும் விழிப்புணர்வோடு செய்ய வேண்டும். விழிப்புணர்வு இல்லாமல் ஒரு காரியத்தை செய்வது முட்டாள்தனத்தின் உச்சகட்டம். நாம் உணவு உண்ணுகிறோமா, உண்ண உட்கார்ந்து இருக்கிறோமா, என்ன உண்ணுகிறோம், இந்த உணவு என்ன செய்யும், இந்த நேரத்தில் இந்த உணவு அவசியமா, இந்த நேரத்தில் இவ்வளவு உணவு அவசியமா, இந்த உணவினுடைய பின்விளைவு என்னவாக இருக்க முடியும், இந்த உணவு வேறு வகையில் வேறு நேரத்தில் உண்ண வேண்டிய ஒரு உணவா, ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு, அது இல்லாமல் நாம் தூங்கி கழித்து விட்டார். சார், இன்னைக்கு மருத்துவ உலகத்துல மருத்துவரிடத்துல போய் உடம்ப பரிசோதனை செய்து துன்பப்படுகிறவர்கள் பல பேர் இருக்கிறோம். மற்ற எது வளர்ந்ததோ வளரலையோ தெரியல, இந்த நாட்டில் மருத்துவமனைகள் தெருவுக்கு நாலு வளர்ந்து இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் காலத்தில் இல்லையே. முன்னோர்கள் காலத்தில் இல்லாத அளவு நோய்கள் இப்ப புதுசா இருக்கு. நம்ம இவ்வளவு நோய்கள்ல கஷ்டப்படுறோமே, இவ்வளவு நோய் இவ்வளவு மாத்திரை வந்ததுக்கு அப்புறமாவது நல்லா இருக்கிறேங்கிற வார்த்தை எத்தனை பேர் சொல்றான்? பிரம்மாதமா இருக்கு சார், ஒண்ணுமே இல்ல. என்னன்னே தெரியாம ஸ்கேன் எடுத்துட்டு இப்பதான் சார் வர்றேன். இதை என்னன்னே கண்டுபிடிக்க முடியல. அவங்க சிலபஸ்லயே வரலையாம். யாரு? டாக்டர்கள். அவங்க சிலபஸ்லயே இது வரலையாம். அது என்னன்னு டெஸ்ட் பண்றதுக்காக இப்பதான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறான். இவ்வளவு நோய் ஏன் வந்தது, எப்படி வந்தது? ஒண்ணும் இல்லை, நமக்கு ஒரு சின்ன விஷயம் கத்துக் கொடுக்குறாங்க. என்ன? இரவு உணவில் விழிப்பாக இருக்கிறவன் அதிக நோய்களை தவிர்க்கிறான். அவ்வளவுதான், ஒரு ஃபார்முலா. நீங்க காலையில என்ன வேணா சௌரியம் போல சாப்பிடுங்க, மத்தியானம் என்ன வேணா சௌரியம் போல சாப்பிடுங்க. எவன் ஒருவன் இரவு உணவில் விழிப்புணர்வோடு இருக்கிறானோ அவன் தன்னுடைய நோய்களில் இருந்து விடுதலை அடைகிறார். இந்த இரவு உணவு பற்றிய விழிப்பு எத்தனை பேருக்கு நம்ம மனசுல இருக்குது? 12 மணிக்கு சாப்பிடுறோம், 1 மணிக்கு சாப்பிடுறோம், 10:30க்கு சாப்பிடுறோம், 11:00க்கு சாப்பிடுறோம், கிடையாது. 6 மணிக்கு மேல நம்முடைய முன்னோர்கள் சாப்பிட்டது இல்லை. சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் சாப்பிடக்கூடாதுங்கிறத ஒரு நோன்பாக வைத்திருந்தார்கள். இன்னைக்கு அதை பிராக்டிக்கலா பாசிபிளான்னு கேட்கிறோம். அவ்வளவு இல்லைன்னா கூட இரவு உணவு என்பதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு விட்டா பல நோய்கள் நம்மை பாதிக்காதபடி காப்பாற்றலாம். ஒண்ணும் இல்லை, குறைஞ்சபட்சம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் 3 மணி நேரம் கழிச்சுதான் தூங்க போகணும். சின்ன விஷயம், சாப்பிட்டதுக்கு அப்புறம் 3 மணி நேரம் கழிச்சு போனோம். சார், காலை உணவுக்கு என்ன பேர் வச்சா? பிரேக்ஃபாஸ்ட்னு பேர் வச்சா. பிரேக்ஃபாஸ்ட்னு அர்த்தம் ஃபாஸ்டிங், அதாவது விரதத்தை உடைக்கிறோம். விரதத்தை உடைக்கிறது தான் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு. மினிமம் 12 hours. 6 மணிக்கு சாப்பிட்டியா, மறுநாள் காலையில் 6 மணிக்கு அப்புறம் எடுத்தா 12 hours. இன்னைக்கு ஒரு உலக சுகாதார நிறுவனத்தில் கண்டுபிடிச்சிருக்கான், 16 hours ஃபாஸ்டிங், 16 மணி நேர ஒரு உண்ணாவிரத நோன்பை மேற்கொண்டா எல்லா நோய்கள்லேருந்து மேலே வந்துடலான்றான். 16 மணி நேர விரதம் பாசிபிள் இல்லை. ஆனா 12 மணி நேரம் எதுல அவைலபிள் தெரியுமா? இரவு விரதத்தில் அவைலபிள். நமக்கு 6 மணிக்கு ராத்திரி சாப்பிட்டாச்சா, காலம்பரை 8 மணிக்கு சாப்பிட போறோமா, கிட்டத்தட்ட 12-14 மணி நேரம் நம்ம விரதமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்ல, ஒரு சின்ன கணக்கு தான் அது. 16 hours ஃபாஸ்டிங் எல்லா நோயிலேருந்து மனுஷனை காப்பாத்துதுங்கிறது உலக சுகாதார நிறுவனம் கண்டுபிடிச்சிருக்கிற ஒரு விஷயம். அதுல என்ன அப்படின்னு கேட்டா, இரவு ஒரு 14 மணி நேரமாவது நம்மளால விரதமா இருக்க முடியும்ல. இது வாழ்க்கையில எவ்வளவோ ரொம்ப அவசியமான ஒண்ணு. இப்போ ஒரு சின்ன விஷயத்துக்கு இன்னொன்று சொல்றேன், எல்லாருக்கும் பிள்ளை வளர்க்கணுங்கிற ஆசை இருக்கு. ஆனா பேரண்டிங் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். நாம நம்முடைய கனவுகள், நாம எதெல்லாம் அடையணும்னு நினைச்சோமோ அதையெல்லாம் நம்ம பிள்ளைங்க தலைமையில சுமத்தணும்னு நினைக்கிறதா நம்முடைய பெற்றோருடைய பிள்ளை வளர்ப்பா இருக்க ஒழிய, அவங்க யாரா வரணும்னு கனவு கண்டாங்களோ அதுவா வரவிடுறதுக்கு நம்ம துணையா இருக்கிறோமா? நம்ம பிள்ளைங்க யாராவோ வரணும்ன்ற ஒரு கனவோட வந்திருப்பாங்க இந்த பூமிக்கு, அதை விடுறதே இல்லை. நீங்க குழந்தைய பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும் போதே பாருங்க, டாக்டர் ஆகு, இன்ஜினியர் ஆகு, நீ வந்து வக்கீல் ஆகு, நீ வந்து அரசியல்வாதி ஆகு, நீ அதாவது இதை எப்படி எப்படி ஒரு எல்கேஜி போற குழந்தையால இப்படி எல்லாமே ஆக முடியும்? எல்லாம் ஆளுக்கு ஒரு யோசனை. ஏ சார், தாத்தா அவர் ஆக முடியலன்னா இவன் ஆக்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா? எல்லா மதத்தவருக்கும் சேர்த்து சொல்கிறேன், இன்னொருவரை அழிக்கிற உரிமை உனக்கு கிடையாது. உனக்கு உண்மையான கடவுள் பற்றிய எண்ணம் இருந்தா கடவுளால் உண்டாக்கப்பட்டவனை மனிதனால் அழிப்பது என்பது நீ கடவுளுக்கு எதிராக செய்கிற ஒரு வேலை இல்லையா? நீ உண்மையான கடவுள் நம்பிக்கை உனக்கு இருக்கும்னா கடவுளால படைக்கப்பட்ட ஒருவனை மனிதனால இருக்கிற நீ அழிக்கிறேன்னு சொன்னா நீ கடவுளுக்கு எதிரான வேலையை தானே செய்யறேன்னு அர்த்தம். நமக்கு அவ்வளவுதான் உரிமை இருக்குங்கிறது கூட பல பேருக்கு புரியலையே. அவன் கருத்து அப்படியே திணிக்கணும்ல பாக்கறான் ஒவ்வொருத்தனும். எல்லா மதத்தவருக்கும் சேர்த்துதான் சொல்றேன்னா, அந்த சிந்தனை, அந்த வளர்ச்சி, நமக்கு வயது கூடுது, சிந்திக்கிற பருவம் இருக்கு, 10 புத்தகம் படிக்கிறோம், 10 விஷயத்தை யோசிக்கிறோம், எது உண்மையா இருக்க முடியும்னு மாத்தி மாத்தி யோசிக்கிறோம், பார்க்கணுமா இல்லையா? சார், ஒண்ணும் இல்லை. இப்ப லேட்டஸ்டா ஒரு டெக்னாலஜி, இந்த செல்போன் ஒண்ணு வந்திருக்கு, கிட்டத்தட்ட அது 100 கருவிகளுடைய வேலையை செய்யுதுங்கிற. அது நான் வாட்ச் கட்டுறதை நிறுத்திட்டேன், ஏன்னா செல்போன்லேயே டைம் பார்க்கலாம். உங்களுக்கு இன்னும் செல்போனில் ஒன்றே ஒன்று பண்ணல, ஷேவ் பண்ணல, அதுக்குரிய அதுக்குரிய ஆப் அதில் இன்னும் வரல, இல்லாட்டி வந்திருந்தால் அதையும் பண்ணி முடிச்சுடலாம். செல்போனில் வச்சுங்க, அதை யூஸ் பண்ணலாம். முன்னெல்லாம் நான் வெளியூர் போறதா இருந்தேன்னா, அந்த காலத்துல நான் வெளியூர் போகணும், கபராமாயணம் பேசணும்னா, இத்தோ தண்டிக்கு ஒரு சூட் கேஸ் நிறைய புக்கெல்லாம் தூக்கிட்டு போனோம். இப்ப எனக்கு ஒன்றும் அவசியமே இல்லை. எந்த பாட்டு, எந்த படலாம், என்ன பாட்டு, நான் முன் வரிசையை முதல் வார்த்தை போட்டா கபராமாயணத்தில் அந்த பாட்டு எடுத்து அது காமிச்சிடும். எனக்கு ரொம்ப ஐ எம் வெரி கம்ஃபர்டபிள். எதை வேணாலும் நான் ரெஃபர் பண்ணலாம், வில்லி பாரதமா, திருப்புகழா, திருக்குறளா, என்ன வேணாலும் அது உள்ளேன்னு அப்படியே போட்டு டக்கு டக்கு டக்குன்னு அப்படியே பார்க்கலாம். கரெக்டா யூஸ் பண்ணா அதை விட ஒண்டர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட் உலகத்தில் இல்லை. நல்லா யோசிச்சுக்கோங்க. பட் அதுக்கு அடிக்ட் ஆயிட்டா, அடிக்ட் ஆனதுக்கு மூணு அடையாளம் சொல்லட்டுமா? என்ன, யாருக்கோ பெல் அடிச்சா இவன் போனை தொட்டு பார்க்கறான். உனக்கு அடிக்கல இல்ல, எவனுக்கோ தானே பெல் அடிச்சது, ஏன் உன் போனை தொட்ட? இது நீ அடிக்ட் ஆயிட்டேங்கிறதுக்கு முதல் அடையாளம். ரெண்டாவது, போனே வராமையே நீ திருப்பி பார்க்கறியே, ஏன் பார்க்கற? நீ போன் வந்தது பார்த்தாலாவது பரவாயில்ல, போனே வராமலேயே நீ பாக்குற, அதை விட ரொம்ப முக்கியம். அது காணாம போயிட்டா உனக்குள்ள ஒரு பதட்டம் உருவாகுது பத்தியா? எப்ப பதட்டம் உருவாச்சோ அப்ப குடிகாரனுக்கும் உனக்கு வித்தியாசம் இல்லை, குடிகாரனுக்கும் உனக்கு வித்தியாசம் இல்லை. அவனுக்கு பதட்டம் வரும், குடிகாரனுக்கு அந்த குடி மிஸ் ஆனா பதட்டம் வரும், உனக்கு டெலிபோன் மிஸ் ஆனா பதட்டம் வருதுன்னா உனக்கு அவனுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. நாம அதுக்கு அடிக்ட் ஆயிட்டோம். சார், சைக்காலஜியில அடிக்ஷனை பத்தி சொல்லும் போது மூணு விஷயம் சொல்லுவான், எப்படி தெரியுங்களா? எந்நேரமும் அதை பற்றி சிந்தித்தல் தொடக்கம், எப்பவுமே அதுவே மைண்ட்ல பிரிடாமினா நிற்கும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுதான் ரொம்ப முக்கியம்னு தெரியும், அதை தவிர பாக்கி எது மேலேயும் நமக்கு பெரிய முக்கியத்துவமே தெரியாது. மூணாவது ஸ்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டா, அதை தவிர வேற எதுவுமே நம்ம கண்ணுக்கே தெரியாது. இந்த மூணாவது ஸ்டேஜ் போயிட்டா அவனை காப்பாத்தி மீட்டு நீங்க கூட்டிட்டு வரவே முடியாது. அதே யூடியூப எத்தனை தடவை தள்ளி தள்ளி தள்ளி தள்ளி தள்ளி தள்ளி பார்ப்பான், அது பாட்டுக்கு முடியாம போயிட்டே இருக்கு, பாத்துக்கிட்டே இருக்கிறான். திரும்பி வாட்ஸ்அப்ல அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கிறான், பெல் அடிக்காமையே எடுத்து பாத்துக்கிட்டே இருக்கிறான், இந்நேரமும் அதையே தேடிக்கிட்டே இருக்கிறான். இது எக்கறை எவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு பெரிய அக்கிரமம்! கருவி தவறே கிடையாது. உண்மையிலேயே செல்போன் மாதிரி ஒரு ஒண்டர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட் இனிமே கண்டுபிடிக்க முடியாது. இந்த நூற்றாண்டு வந்த மிக உன்னதமான கருவி அதுதான். பட் அதை எப்படி பயன்படுத்தணுங்கிற விவேகம் இல்லைன்னா, நாம ஒரு அவேர்னஸ் இல்லாத ஒரு தூக்கத்தில் இருக்கிறோம் அர்த்தம். அறியாமை என்ற உறக்கத்தில் இருக்கிறோம். நல்ல பொழுதை எல்லாம் எங்க கழிக்கிறோம், எப்படி கழிக்கிறோம்னு பாருங்க. ஆக்சுவலா போத பொருள்கள் இருக்கு இல்லையா, கஞ்சா, குடி, இது மாதிரி விஷயம்லாம் மூளையில ஒரு சாம்பல் நிறத்தை ஏற்படுத்தும். ஒரு குறிப்பிட்ட பகுதியில மூளையில ஒரு சாம்பல் நிறத்தை ஏற்படுத்தும். இந்த போன் அதிகமா யூஸ் பண்றவங்களையும் ஸ்கேன் பண்ணி பார்த்தா மூளையில அந்த இடத்துல அந்த சாம்பல் நிறம் இருக்கு. சோ அதுதான் அடிக்ஷன் கிடையாது, ஆல்கஹால் தான் அடிக்ஷன் கிடையாது, ஈவன் செல்போன் கூட அடிக்ஷனா மாறி போச்சு. எந்த விஷயம் அடிக்ஷன் ஆயிட்டாலும் நம்ம விழிப்பு இல்லாத நிலைக்கு போயிட்டு இருந்தான் அர்த்தம். ஒரு பொண்ணு தெருவழியா போயிட்டு இருந்தா, அந்த பித்தளையில ஒரு விளக்கு, நம்ம அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி ஒரு விளக்கு இருந்தது. அந்த விளக்கு அப்படி தேய்ச்சு பார்த்தா அது உள்ளே இருந்து ஒரு பூதம் வந்தது. கதை தான், கதையில தான் வரும். வந்து உத்தரவிடுங்கள் மகாராணியாரே, என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டது. அவளுக்கு ஒரு வருத்தம், நம்ம ஹஸ்பண்ட் எப்பவுமே நம்ம கிட்ட அன்பா இல்லைன்னு. இந்த வருத்தம் இல்லாத பொம்பளை உலகத்துல யாருமே கிடையாதுங்க. இதுல இன்னொரு உண்மை, அவங்க நினைக்கிறது 100% கரெக்டுங்க. இப்ப ஆம்பளைங்களுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கும், அதை அப்புறம் தள்ளி வச்சிருவோம், அந்த பிரச்சனை அப்புறமா பேசுவோம். அவர் என்கிட்ட அன்பா இல்லை, என்னை எப்ப வெளியில போனாலும் என்னை கூடவே கூட்டிகிட்டு போகணும், காலையில முழிச்சா என் முகத்திலேயே முழிக்கணும், அவர் எப்பவுமே என்கிட்டயே பிரியமா இருக்கணும், எங்கிட்டயே பேசி இருக்கணும், வேற யார்ட்டையுமே பேசவே கூடாது. அது மட்டுமே இல்லை, அவர் வந்து என் முகத்துல தான் முழிக்கணும், என் மேல ஒரு சின்ன கீறல் விழுந்தா கூட அவருக்கு மனசு அப்படியே துடிச்சு போயிடணும், என்னை பிரிஞ்சுட்டா அவருக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடணும் அப்படின்னு. உடனே அந்த பூதம் அவளை மாத்தி செல்போன் ஆக மாற கடவுது. இவன் கேட்டா, என்ன என்ன செல்போன் ஆகிட்டேன்னு, நீ சொன்ன கண்டிஷன்லாம் இதுக்கு தான் பொருந்தும், இதை உன் ஹஸ்பண்ட் பிரியவே மாட்டாரு, காலம்பரை எந்திரிச்ச உடனே இது முகத்துல தான் முழிப்பாரு, இது இல்லை ஒரு கீறல் விழுந்தா கூட துடிச்சு போயிடுவாரு, இது தொலைஞ்சு போச்சுன்னா பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிடுவாரு, நீ சொன்ன எல்லா கண்டிஷனும் பொருந்தணும்னா நீ செல்போனா மாறுறத தவிர வேற வழியே இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வாழ்க்கை முழுக்க அந்த ஒரு விஷயத்துல நம்ம அவ்வளவு ஆழமா போய் உட்கார்ந்துட்டோம்னா நம்மால எப்படி மீண்டு வெளியில வர முடியும்? ஒரு விஷயத்துல இருந்து தெளிவா சிந்திச்சு ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்ல முடியுமா? ஒரு முடிவு எடுக்க முடியுமா? டெசிஷன் மேக்கிங் ப்ராப்பரா இருக்குமா? இன்னும் அதை பத்தியே நம்ம மனசு ஓடிக்கிட்டே இருந்ததுன்னா, இந்த யூடியூப் இருக்கு இல்லையா, அதை பத்தி ஒரு சைக்கியாட்ரிஸ்ட், இந்த நல்ல நண்பர், அவர் ரெண்டு வார்த்தை சொன்னார், என்ரேஜ்டு அண்ட் எங்கேஜ்டு அப்படின்னார். என்ரேஜ் என்ன அர்த்தம் தெரியுங்களா? எப்பவுமே அவங்கள வந்து ஒரு மாதிரியான வன்முறையில வச்சிருக்கிறது. நீங்க ஒரு கூட்டத்தை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஒரு கூட்டம் இருக்கணும் அப்படின்னா, அவங்களை எப்பவுமே கொதிச்சு வர மாதிரி ஏதாவது சொல்லிட்டே இருக்கணும். உன் இனம் அழிக்கப்பட போகிறது, உன்னை ஒழிப்பதற்கு ஒருவர் காத்து, அப்ப ஒரு கோபம் வரும் நேச்சுரலா. ஒரு சிம்பிளஸ்ட் ஃபார்முலா சொல்லட்டுமா, ஒரு படம் சக்சஸ் ஆகணும்னா ஹீரோவால சக்சஸ் ஆகாதுங்க. வில்லன் மேல ஜனங்களுக்கு கோபம் வரும்படியா எடுத்துக்கிட்டே இருந்தா, அந்த வில்லன் மேல இருக்கிற கோபம் தான் ஹீரோ மேல இருக்கிற அன்பா மாறி அந்த ஹீரோ கடவுளா கொண்டாடப்படுவார். இதுதான் ஃபார்முலா, சிம்பிளஸ்ட் ஃபார்முலா. ஹீரோ கடவுளாகிறதுக்கு சான்ஸே கிடையாதுங்க, ஏன்னா அவர் அவ்வளவு நல்லவர் இல்லைங்கோ. புரியுதுங்களா? அவர் அவ்வளவு நல்லவர் இல்லைங்கோ. அவர் நல்லவர் இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரியுங்கோ. ஆனா அவர் கடவுளா ஏன் கொண்டாடுறான்னா, இந்த வில்லன் மேல ஒரு கோபம் கிரியேட் ஆகுது பாத்தீங்களா, இவ்வளவு கோபமும் அவன் மேல ஒரு பிரியமா உருவாகும். இதே ஃபார்முலா அரசியலுக்கும் செல்லுபடி ஆகுங்கோ. இது வந்து பிலிம் டெக்னிக் ஆச்சுங்களா. ஒரு ஒரு வெறுப்பு ஒருத்தர் மேல இருக்கிறாப்பே நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு கூட்டத்து மேல ஒரு வெறுப்பை உண்டாக்குற மாதிரியே பண்ணிட்டீங்கன்னா, ஒரு ஆள் ஹீரோ ஆயிடலாம், இம்பார்ட்டன்டா ஆயிடலாம். இது வந்து சைக்காலஜில பேசுங்க. என்ரேஜ்டு, எப்பவுமே கோவம் வராப்புல. யூடியூப் எடுத்து பாருங்க, என்னென்ன வார்த்தை யூஸ் பண்றாங்கன்னு பாருங்க. அந்த டைட்டில் அவங்க போடுறது பந்தாடினார், கெட்ட வார்த்தை மாதிரி போட்டு, அந்த தலைப்பை படித்த உடனே கொதிப்பு வராப்புல போட்டு, அதாவது எனக்கு அந்த வார்த்தைலாம் சொல்றது கூட கூச்சமா இருக்கு. நீங்க எடுத்து யூடியூப்ல பாருங்க, அந்த வர வார்த்தைகள் எல்லாம் நீங்க எடுத்து பாருங்க. ஒருத்தர் அவமானப்படுத்துற மாதிரி, கேவலப்படுத்துற மாதிரி, நாக பிடிக்கிட்டு சாகுற மாதிரி போடும் போதே அப்படிதான் போடுறது அந்த வார்த்தையை. என்ரேஜ்ட், அடுத்தது எங்கேஜ்ட். எப்பவுமே அது என்னாச்சு, இது என்னாச்சு, இது என்னாச்சு, அது என்னாச்சு, இது என்னாச்சுன்னு எதையாவது ஒண்ணு நீங்க தேடுற மாதிரியே போட்டுக்கிட்டே வர்றது விஷயத்தை. டோட்டலி யூ ஆர் லாக்டு. சரி, இதுல போய் நம்ம சிக்கிக்கிட்டோம்னு சொன்னா, இதுல இருந்து நம்ம எப்படி வெளியில வர்றது, என்ன மாதிரியா வர்றது வெளியில வர்றது? நான் படிப்படியாக சொல்லிக்கிட்டே, அந்த உணவில் எப்படி, நம்முடைய வாழ்க்கை முறையில் எப்படி, பேரண்டிங்கில் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், நம்முடைய ஆக்டிவிட்டீஸ் வாழ்க்கையில் செய்கிற பழக்க வழக்கங்களில் நம்ம எப்படி ஒரு அறியாமையில் இருக்கிறோம், 100க்கு 90 விஷயங்களை சடங்கு ஆக்கிட்டோம், அதனுடைய உயிர்ப்பை கொண்டுட்டோம். செய்கிறோம், ஆனால் 100க்கு 90 விஷயத்தை சடங்கு ஆக்கிட்டோம், அதை கொண்டுட்டோம். பிளைனாக சொல்லட்டுங்களா, நிஜமாகவே இது முட்டாள்தனமா அறிவாளித்தனமா நான் இன்ன வரைக்கும் தெரியலைங்க. இதை ஏன் கயற்றுறோம்னு தெரியல, ஏன் போடுறோம்னு தெரியல. நான் அந்த அந்த கொரோனா இருந்த டயத்தில் ஏர்போர்ட்டுக்கு போகும்போது, சார் மெயின்டைன் த சோஷியல் டிஸ்டன்ஸ்னு டிக்கெட் கவுண்டரில் போட்டிருந்தேன் சார். இங்கே நிற்கணும், அங்கேருந்து 4 அடி தள்ளி ஒருத்தர் நிற்கணும். சோஷியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணால் கொரோனா வராதுன்னா, ஆனால் பிளேனில் மட்டும் பக்கம் பக்கமாக உட்காந்து வைக்கிறேன். அதுக்கு என்ன ஆஃபீஸ் டைம் இருக்கா? வெளியில என்ன வராது, பிளேனுக்குள்ளேன்னா வராது, பிளேனுக்கு வெளியில என்ன கொரோனா வருமா? பக்கத்தில் உட்காந்தா வரும்னாலும் எப்போ வேணாலும் வரும், பக்கத்தில் உட்கா வராதுன்னா எப்போ வேணாலும் வராது. இவ்வளோதான் கணக்கு இருக்கு. நீ டிக்கெட் எடுக்கிற கவுண்டரில் மட்டும் 4 அடி தள்ளி நில்லுங்கிற, பிளேனில் மட்டும் பக்கம் பக்கமாக உட்காந்து வச்சு தான் 1.5 மணி நேரம் நீ கூட்டிகிட்டு போகிற. இது ஏதாவது அறிவுடைய காரியமா, முட்டாள்தனமானு தெரியல, ஆனால் இதை விடுற தைரியம் வரல. ஒரு காலத்துல தமிழர் வாழ்வியல்ல மரங்கள் வந்து அவ்வளவு மதிக்கத்தக்க ஒன்று. நிஜமாவே ஒரு நல்லது கெட்டதுன்னா மரம் நடுவாங்க வீட்டுல. இன்னைக்கு இந்த கல்ச்சர் எங்க தெரியுமா இருக்கு? கேரளால இருக்கு. ஒரு வீட்டில் நல்ல காரியம் நடந்தாலும் சரி, கெட்ட காரியம் நடந்தாலும் சரி, பெரியவங்க இறந்து போயிட்டாலும் அவங்க அடையாளமும் ஒரு மரம் நடுவாங்க, ஒரு பலா மரம் ஒன்று நடுவாங்க. இல்லை நல்ல காரியம் திருமணம் நடக்குதுனாலும் ஒரு மரம் நடுவாங்க. அந்த மரத்துக்கு பூஜை பண்ணி, அந்த மரத்தை வழிபாடு பண்ணி, ஒரு நல்லது கெட்டது பண்ணுறது நம்முடைய வழக்கம். இப்போ காங்கிரீட்ல கல்யாண மண்டபம் பண்ணி ஒரு மரத்தோட குச்சியை உடைச்சிட்டு வந்து அதை ஒரு தூணில் கட்டி, அதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் அப்படியே நம்ம வச்சு ஒரு மரத்தை ஒடிச்சு அதுக்கு எல்லாம் பண்ணிட்டு 15 நிமிஷம் கழிச்சு பார்த்தா எல்லாரும் அதை காலில் மிதிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கோம். இது என்ன, அது இது என்ன பர்பஸ் கொண்டு வந்தோம்? நிஜமாவே மரம் நடணும், மரம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு உயிர், நம்முடைய உறவு அப்படிங்கிற கான்செப்ட் போய் நாம இந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே. திருமண வீட்டில் கோச்சுக்காதீங்க, அக்ஷதேன்னு ஒன்று கொடுக்குறா, அதாவது மொன முடியாத அரிசிக்கு அக்ஷதேன்னு பேருங்க. சமஸ்கிருதத்தில் க்ஷதம்னா குத்து, அக்ஷதம் குத்துப்படாத அரிசி. அதாவது அச்சதை எப்படி தயாரிக்கணும் கேட்டீங்கன்னா, நெல்லை ஊற போட்டு நகத்தால கீறி முனமுறியாத அரிசி எடுத்து மஞ்சள்ல தடவி மணமக்கள் தலைமையில தூவுறதுக்காக நிறதானியத்தை கொடுத்தாங்க. இப்போ யார் வீட்லயாவது நெல்லுல ஊற போட்டு ஈரத்துல ஊற போட்டு நகத்துல கிழிச்சிருப்பானா? வந்த உடனே அச்சதை கொடுக்கறான், மன்னிச்சுக்கங்க, தாலி கட்டுறதுக்குள்ளேயே பல பேர் தின்னுடுறான். அப்புறம் சும்மா கையை கையை ஆட்டுறான். மிச்சம் இருக்கிறவன என்னடா பண்றான்னா, இது மாதிரி வீடியோகிராஃபர் இருப்பாரு, அவர் தலைமையில போடுறான். அதனால என்ன நடக்குதுன்னா, வீடியோகிராஃபருக்கெல்லாம் ரெண்டாவது மேரேஜ் இப்ப ஈஸியா நடக்குது. ஏன்னா நிறைய பேருடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு வந்து, நிறைய பேர் அவங்களை ஆசீர்வாதம் பண்ணி. இது எதுக்கு கொடுத்தா, இதுக்கு பொருள் என்ன? இதுல மனசை வாழ்த்தி அந்த மணமக்களை தூவி நீங்க நல்லா இருங்கப்பா அப்படின்னு எல்லாமே சடங்காயிட்டா. ஒரு விஷயத்தை செய்யறமே, இதை ஏன் செய்யறோம், இதை எப்படி செய்யணும், மரபின் வழி இதை எப்படி செய்யணும், என்ன நோக்கத்துக்காக இதை கொண்டு வந்தாங்க, அதை யோசிக்கணுமா இல்லையா? சடங்குகளை நாம் ரொம்ப இம்பார்ட்டண்டா நினைக்கிறோமே ஒழிய, அதன் பின்னால் இருக்கிற உண்மைகள், அதன் பின்னால் இருக்கக்கூடிய உண்மைகளை நாம் நம்ப மறுக்கிறோம். இதே மாதிரி கூட்டமா இருந்து ஒன்று சொல்லிட்டா அது உண்மையா இருக்கும்னு நம்புறோம், எப்பவுமே கிடையாதுங்க. கூட்டம் குறைவா இருந்து தனியா ஒரு ஆள் சொல்ற விஷயம் உண்மையா இருக்குங்க, கூட்டம் சொல்றது பல சமயத்துல முட்டாள்தனமா இருக்குங்க. நான் அதுக்கு ஒரு வார்த்தை சொல்றேன், கோச்சுக்காதீங்க. தனி மனிதனை நீங்கள் ஞானியாக்க முடியும், ஒட்டு மொத்தமாய் ஒரு கூட்டத்தை ஒரே நாளில் ஞானியாக்க முடியவே முடியாது. உண்மையா பொய்யா? யாராவது ஒரு கூட்டத்தை அப்படியே ஞானியாக்க முடியுமா ஒரே நாள்ல? ஒரு ராமகிருஷ்ணர் ஒரு விவேகானந்தரை ஞானியாக்க முடியும், புரியுதா? ஒத்தொத்தரும் ஞானியாக்க முடியும், ஒரு கூட்டத்தை அப்படியே ஞானியாக்கிட முடியுமா? கூட்டத்தை உணர்ச்சி வசப்பட வைக்க முடியும், கூட்டத்தை கொதித்தழ வைக்க முடியும், கூட்டத்தை சண்டையிட வைக்க முடியும், கூட்டத்தை நீங்கள் ரத்தம் சிந்த வைக்க முடியும், கூட்டத்தை ஞானியாக்குவது முடியாது. நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு கூட்டம்னா அது அது சொன்ன சரியா தான் இருக்கும், நிறைய பேரு நம்ம அதை ஏத்துக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு ஒரு வகையான சமூக உணர்வு நமக்குள்ள ஏற்பட்டு போச்சு. அப்பா ஜாஸ்தியான பேர் அதை சொல்றாங்க, அது கரெக்டா தான் இருக்கும், நம்ம அதை ஏத்துக்கிட்டு போவோமே அப்படின்னு. இன்னொரு படி மேல போவோம். அரசியல் இது மாதிரிலாம் வரும்போது எவ்வளவு அருமையான விஷயங்களை பல பேர் எழுதி வச்சிருக்கிறாங்க. தாவோ டீச்சிங் ஒண்ணு, இறையன்பு தலைமை பண்புகள் பத்தி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. உண்மையிலேயே ஒரு அதிசயமான புத்தகம் அது. மேனேஜ்மெண்ட் சயின்ஸ், அதாவது தலைமை பண்பு பற்றி ஒரு அற்புதமான ஒரு இலக்கியம் நம்முடைய இறையன்பவருடைய அந்த புத்தகம், தலைமை பண்பு பற்றிய ஒரு புத்தகம் அது. ரெண்டு வார்த்தை சார், தாவோ, தாவோட டீச்சிங் ஒன்று எழுதுறாரு சார், பியூட்டிஃபுல் டீச்சிங். இதெல்லாம் படிக்கணும். பெரிய நாட்டை ஆள்வது என்பது லாவோட்ஸோட டீச்சிங் இது. பெரிய நாட்டை ஆள்வது என்பது சிறிய மீனை சமைப்பது போல. என்ன பியூட்டிஃபுல் வார்த்தை பாருங்க. பெரிய நாட்டை ஆள்வது என்பது சிறிய மீனை சமைப்பது போல. அதிகம் கிளறக்கூடாது, கிளறினால் உதிர்ந்து விடும். எவ்வளவு பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சயின்ஸ் அது. சிறிய மீனை சமைப்பது போல அதிகம் கிளறக்கூடாது, அதிகம் கிளறினால் உதிர்ந்து விடும். இன்னொரு அருமையான டாவோ டீச்சிங்ல ஒரு வார்த்தை என்ன, தெளிந்த நீரில், மிக சுத்தமான தெளிந்த நீரில் மீன்களால் உயிர் வாழ முடியாது. மிகவும் நெறி வாய்ந்த தலைவன் பின்னால் மக்கள் போக மாட்டார்கள். பயங்கரமான உண்மை. ஏன் இப்ப அழுக்கு இருந்தா தான் சார் மீன் தின்னுகிட்டு உட்கார்ந்து இருக்க முடியும். அழுக்கே இல்லாதபடி அப்படியே எம்எம்எல்ஏ தண்ணி உருகி வர மாதிரி சுத்தமான தண்ணியை வச்சுட்டு அதுல நீங்க மீன் வளரணும்னு எதிர்பார்த்தா மீன் வளராது. அது மாதிரி சில பேர் வளர முடியல அப்படின்னு சொன்னா, நான் ரொம்ப தூய்மையா எல்லாத்தையும் வச்சிருக்கிறேன்னா அதான் யதார்த்தமான உண்மை, புரிஞ்சுக்கணும். ஏதோ சில காம்ப்ரமைஸ் பண்ணாம லீடர்ஷிப்ல நம்ம ஒரு இயக்கத்தையோ ஒரு அமைப்பையோ வளர்த்த முடியாது, ஒரு குடும்பத்தையோ நடத்த முடியாது. சில சின்ன சின்ன காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும், இல்லாட்டி காம்ப்ரமைஸ் பண்ணாம நம்மால இந்த உலகத்துல வாழ முடியாது. இதை ஒத்துக்கணும், நான் காம்ப்ரமைஸ் தான் இந்த விஷயத்துல பண்ணிருக்கிறேன், வேற வழி இல்ல. இந்த குடும்பத்தை நடத்தணும், இந்த கம்பெனியை நடத்தணும், இந்த அமைப்பை நடத்தணும், இதை நடத்தி ஆகணும். தெளிந்த மீன், தெளிந்த நீரில் மீன்களால் உயிர் வாழ முடியாது. அதுபோல் மிக நேர்மையான தலைவனோடு பின்னால் மக்கள் பயணிக்க மாட்டார்கள். ஒரே வார்த்தை முடிச்சுட்டான். இது எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டா, நாம் நம்ம கிட்ட இருக்கிற தவறுகள் என்ன அப்படிங்கறத நாமே ஒப்புக்கொள்ளுவதற்கு பழகணும். நம்ம யாரு அப்படிங்கறத பத்தி நாமளே ஆராய்ச்சி பண்ணி நம்முடைய தவறுகளை சிந்திக்கிறதுக்கு பழகணும். ஒரு கொஞ்சம் கொஞ்சம் சிக்கலான விஷயம், பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப என்னுடைய கண்ணுக்கு இங்க தெரியற இவ்வளவு பேரும் தெரிவீங்க, ஆனா ஒரு பர்டிகுலர் புள்ளி ஒன்று இருக்கு அந்த ஆங்கிள், அந்த பர்டிகுலர் புள்ளியில என்ன இருக்குங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அது ஒரு ஆங்கிள் கணக்கு இருக்கு. இந்த டிகிரி இது நேரா 90 டிகிரிஸ்ல உழுற போது அது வரைக்கும் தெரியும். இது பாருங்க, இது வரைக்கும் தெரியும். ஆனா ஒரு பர்டிகுலர் புள்ளி இருக்கு, அந்த புள்ளியில யாராவது இருந்தா நமக்கு அது தெரியாது. அது பிளைண்ட் ஸ்பாட்னு பேரு. அந்த புள்ளியில யாராவது இருக்கிறது எப்படி நமக்கு தெரியாதோ அது மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற ஒரு மிஸ்டேக் நமக்கு தெரியாது. மத்த எல்லாருக்கும் தெரியும், ஆனா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு மிஸ்டேக் நமக்கு தெரியாததால நாம என்னமோ 10% நியாயம் மாதிரி பேசிக்கிட்டே இருப்போம். பட் நம்ம கிட்ட அந்த தப்பு இருக்குங்கிறத நம்மால உணரவே முடியாது. அதுக்குதான் விழிப்பு நிலை வேணும். அதை யாரோ சொல்லும் போது அவர் சொல்றாரு, அப்ப நம்ம அதை யோசிச்சு பார்க்கணுமோ, அவர் சொல்றதுல நியாயம் இருக்கான்னு கொஞ்சம் யோசிப்போமே நம்ம கிட்ட. அப்படி இப்ப எங்கிட்ட ஒருத்தர் சொன்னாரு, நீங்க சொல்றதெல்லாம் கருத்து நியாயமா இருக்கலாம் சார், ஆனா ரொம்ப கோபமா சொல்றீங்க. நீங்க கோபமா சொல்றதை நிறுத்திட்டு அதையே கொஞ்சம் அமைதியா சொல்ல பழகுங்களேன்றது. எனக்கு அது அவ்வளோ நாள் வரைக்கும் எனக்கு அது தோணலை. எனக்கு சொசைட்டி மேலே ஒரு கோபம் வரும், பழியன்னு கோபமாக ஒரு விஷயத்தை சொல்லிடுவேன். நீங்கள் சொல்கிறதெல்லாம் நியாயம் தான் சார், ஆனால் நீங்கள் கோபமாக சொல்கிறீங்க, அந்த கோபத்தை நிறுத்திட்டு அதே அமைதியாக சொல்லி பாருங்க, இன்னும் பல பேரை நீங்கள் ரீச் பண்ண முடியும்னா. தட் இஸ் கரெக்ட். அது எனக்கு தெரியல, ஆனால் யாரோ எங்கேயோ கேட்டுட்டு அவர் சொல்கிறாரு. தட் இஸ் மை பிளைண்ட் ஸ்பாட். நான் ஒத்துக்கணும், அது என்னுடைய பிளைண்ட் ஸ்பாட். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு சில விஷயத்துல பிளைண்ட் ஸ்பாட் இருக்கும். அதை யாராவது சுட்டி காட்டுவாங்க, அதை நம்ம கண்டுபிடிச்சு திருத்திக்கிட்டா நம்ம மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு இதே மாதிரி இன்னொரு பிளைண்ட்னஸ் சொல்றான். டிரைவிங்ல மேல போறவங்களுக்கு, நீங்க 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல கார்ல உட்காந்து போறீங்கன்னு வச்சுங்க, எதிர்த்தாப்புல யாருமே இல்லை, நீங்க வந்து அப்படியே ஆக்சிலேட்டர்ல காலை அப்படியே மிதிச்சுக்கிட்டு கிளச்ல இருந்து காலை எடுத்துட்டு ரொம்ப அப்படியே ஹைவேஸ் யாருமே இல்லை, 120 அழுத்திட்டு போறீங்க, 140 120 அழுத்துறீங்க, அதே ஸ்பீடுக்கு பின்னாடியும் வருது முன்னாடியும் போகுது. நம்ம மைண்ட் என்ன பண்ண தெரியுங்களா, அந்த ஸ்பீடை ஸ்பீடாகவே கன்சிடர் பண்ணாது. Now we are traveling in 140 km speed அப்படிங்கிற எச்சரிக்கை மூளைக்கு போயிடும். ஏன்னா உங்க பக்கத்துல போற வண்டி, பக்கத்துல போற வண்டி எல்லாமே ஸ்பீடா போகுது, நீங்க கதவை ஏத்திட்டு ஏசி போட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க, 140 கிலோமீட்டர் வேகத்துல போறீங்க, 140 கிலோமீட்டர் வேகத்துல போனா அப்படிங்கிற நேரத்துக்குள்ள முன்னாடி காரன் பிரேக் போட்டா உங்க வண்டி அடிச்சிடும். பின்னாடி இருக்கிற யாரோ ஒருத்தன் வேகமா வந்து நீங்க பிரேக் போட்டாலும் அடிச்சிடும். ஏன்னா 140 கிலோமீட்டர்ல போயிட்டு இருக்கிறீங்க, வேகம் போயிட்டு இருக்கிறீங்க, 140ல போறோங்கிற பிரஜை உங்களை விட்டு போயிடும். நார்மலா வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்துடும் நமக்கு. இப்ப நம்ம 140ல டிராவல் பண்றோம் அப்படிங்கறத அவேர்னஸ். ஆனா 140ல டிராவல் பண்றோம்னு தெரியாம நார்மலா ஒரு ஸ்பீட்ல போற மாதிரியான ஒரு மாயை நமக்குள்ள உருவாயிருக்கு பாருங்க, தட் இஸ் கால்டு பிளைண்ட்னஸ். இது நமக்கு ஏற்படும் சில சமயத்துல, நம்ம பேச்சில் வரும், நம்முடைய நடவடிக்கையில வரும், நம்ம பண்ற தொழில் நிறுவனத்துல வரும், ஏதோ ஒரு வகையில் நம்முடைய ஸ்பீடு ஜாஸ்தியா இருக்குங்கிறது நமக்கு ரிஜிஸ்டர் ஆகாது. அது ஒரு பிளைண்ட்னஸ். நம்ம அதை தெரியாம அதே ஸ்பீட்ல ஓட்டணும், பின்னாடி இருக்கிறவங்க அடிப்பான் இல்லாட்டி முன்னாடி இருக்கிறவங்க போய் அடிவாங்க. அந்த நேரத்துலயும் அந்த விழிப்பு அது நமக்கு நிச்சயமா மனசுக்குள்ள இருந்தா மட்டும்தான் நாம அதை மேற்கொண்டு செல்ல முடியும். நான் இது மாதிரி நூத்துக்கணக்கான விஷயம் சொல்லிட்டு போலாம், ரொம்ப பர்சனலா பயன்படக்கூடிய விஷயம் சொல்றேன் பாருங்க. எல்லாரும் என்ன சொல்றாங்க, எஸ்பெஷலி ஆஃப்டர் கொரோனா நிறைய மக்கள் வந்து தே ஆர் ரெஸ்ட்லெஸ், அமைதியா இல்லை, எதனாலையோ துக்கமா இருக்காங்க, இல்ல எதனாலையோ கோபமா இருக்காங்க. இப்ப ஸ்கூல்ஸ்ல எல்லாம் கூட பாருங்க, ரெண்டுல ஒண்ணு நடக்குது, ஒன்னு பிறர் மீதான வன்முறை அல்லது தன் மீதான வன்முறை. பள்ளிக்கூடத்து பசங்க வாத்தியாரை அடிக்கிறதுக்கு போறான், தப்பா பேசுறான், ஆசிரியரை வந்து மரியாதை இல்லாம நடந்துக்கிறான், இல்ல தானே சூசைட் பண்ணிக்கிறான். இப்ப எத்தனையோ விதமான காரியம் பள்ளி பிள்ளைகளுக்குள்ள நடக்குது, ஒரு வன்முறை நடக்குது அல்லது பிறர் மீதான வன்முறை நடக்குது, இல்ல ஒரு ஏமாந்துட்டோங்கிற மாதிரியான ஒரு சோக மனோபாவம் இருக்கு. ஒரு பஸ்ல சின்ன விஷயம் கூட பெரிய சண்டை ஆயிடுது, ரயில்ல பஸ்ல ஏர்போர்ட்ல நார்மலான சின்ன விஷயம், ஆனா அது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுது. அப்ப மக்கள் ஏதோ மன அமைதி இழந்திருக்கிறாங்க. இது நம்ம உணரணும், நமக்கு 2.5 வருஷமா ஏற்பட்ட மன அழுத்தம் காரணமா நம்முடைய பிஹேவியர்ல ஒரு சேஞ்ச் வந்துருச்சு. நம்மால சின்ன ஏமாற்றங்களை தாங்க முடியல, சின்ன குழப்பங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியல, ஒரு சின்ன எதிர்ப்பு வந்தா நம்மால அதை ஏத்துக்க முடியல. இன்க்ளூடிங் டீச்சர்ஸ், பிள்ளைகளை ஹேண்டில் பண்றதுல அவங்க கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து இப்ப கவுன்சிலிங் தேவை, அவங்களுக்கு சைக்காலஜிஸ்டோட கவுன்சிலிங் ரொம்ப தேவை. டீச்சர்ஸுக்கு சைக்காலஜிஸ்டோட கவுன்சிலிங் தேவை, ஏன்னா அவங்க அங்கேருந்து நேரடியா ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. இப்ப 2.5 வருஷமா சார் எந்த நோட்புக்ல எதையுமே எழுதுற பழக்கமே இல்லாத பையனை திடீர்னு 5 பக்கம் எழுதுன்னா எழுத மாட்டான், அவன் எழுத முடியாது. அவன் எழுதுறதுக்கு பதிலா எழுத சொல்ற வாத்தியாரை எதிர்த்து நிற்பான். அப்ப நீங்க என்ன பண்ணணும், அவனை முதல்ல நீங்க மாற்றணும். நான் அதுக்குதான் என்னுடைய யோசனை சொன்னேன், முதல்ல பிள்ளைங்க எழுதுது படிக்குதுங்கெல்லாம் அப்புறம் குழந்தைங்களை கிரவுண்டில் நிறைய விளையாட விடுங்க, குதிக்கணும், வேர்வை வரணும், அந்த செல்லெல்லாம் அப்படியே அதிரணும், அதுங்க சிரிக்கணும். கிளாஸுக்கு வந்த உடனே குழந்தை நீ ஒரு ஜோக் சொல்லு, நீ ஒரு ஜோக் சொல்லு, நீ ஒரு ஜோக் சொல்லுன்னு எல்லா குழந்தைங்களையும் ரொம்ப நேரம் சிரிக்க விடணும். இதெல்லாம் நடத்திட்டு அப்புறமா முடிஞ்சா பாடம் நடத்துங்க. எனக்கு பாடம் நடத்துறது முக்கியம் இல்ல, எங்க பிள்ளைங்க உயிரோடு இருக்கிறதா ரொம்ப முக்கியம். நடந்திருக்கு சொசைட்டில 2.5 வருஷமா நாம எந்த ஒண்ணுல லாக் ஆயிட்டோம், தெரிஞ்சு லாக் ஆனமோ தெரியாம லாக் ஆனமோ எல்லாருமே ஒரு ஹவுஸ் அரெஸ்ட்ல இருந்துட்டோம். மனசு நமக்கு சோகமா இருக்கு, வலியா இருக்கு, வேதனையா இருக்கு, மத்தவங்களை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு நமக்கு தெரியல. அப்ப நம்மளை மாத்தணுமா இல்லையா, இது நடந்து போச்சு நம்ம கிட்ட, அப்ப நாம அதை மாத்தணும், அதுக்கு சிரிக்கணும், அதுக்கு மகிழணும். குழந்தைங்களுக்கு டான்ஸ் போட்டி நடத்தணும், ஸ்கூல்ல ஆடணும். அந்த குழந்தைங்க எவ்வளவு கூட நல்லா குதிச்சு ஆடுதோ அவ்வளவு கூட உடம்புல இருக்கிற அந்த வலி குறையும், மனசுல இருக்கிற வலி குறையும். நம்ம எஜுகேஷனல் பேட்டர்ன் மாத்தணும். 2.5 வருஷம் இன்னொரு 6 மாசம் ஆயிட்டு போகுது, போயிட்டு போகுது, குழந்தைங்க விளையாடிட்டுமே கிரவுண்டை யூஸ் பண்ணணும் குழந்தைங்களுக்கு. ஏன்னா என்ன நடந்திருக்கு, இப்ப நம்ம என்ன மாற்றத்தை நோக்கி போறோம், மன வலியிலேருந்து எப்படி குழந்தைங்களை மீட்டு வெளியில கொண்டு வருது அப்படிங்கறத பத்தி கவலைப்படணும். இதுதான் விழிப்புணர்வுன்னு பேரு. இன்னொன்னு வளர்ந்தவங்களுக்காக சொல்றேன், எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டா, மற்றவங்க வந்து என்னை ரொம்ப காயப்படுத்துறாங்க, மற்றவங்க வந்து என்னை ரொம்ப வேதனைப்படுத்துறாங்க, என் துக்கத்துக்கெல்லாம் மற்றவங்க காரணம். கிடையவே கிடையாது. நாம்பளா துக்கப்பட்டாதான் உண்டே ஒழிய யாரும் நம்மளை துக்கப்பட வைக்க முடியாது. நாம்பளா துக்கப்பட தயாரா இருந்தாதான் துக்கம் உண்டே ஒழிய மற்றவங்க நம்மளை துக்கப்பட வைக்க முடியாது. நான் அதுக்கு 2 philosophical ஆர்குமெண்ட் சொல்லிட்டு முடிச்சிடுறேன் என் பேச்ச. நம்பர் 1, நம்ம உடம்பு வந்து நம்ம அனுமதி இல்லாம காயப்படுத்தலாம், நம்ம மனசை நம்ம பர்மிஷன் இல்லாம காயப்படுத்த முடியாது. நம்ம உடம்ப நம்ம அனுமதி இல்லாம காயப்படுத்தலாம், ஆனா நம்ம மனசை நம்ம அனுமதி அல்லது ஒத்துழைப்பு இல்லாம காயப்படுத்த முடியாது. இப்ப நான் போயிட்டு இருக்கேன், டே குண்டான்னு ஒருத்தர் கூப்பிட்டா,
1: அந்த உறவுகள் இதுவரை சொல்வேந்தர் சுகி சிவம் அவர்கள் ஆற்றிய உரையினை கேட்டீர்கள். நேரம் சரியாக 11 மணி, ஆக்கிராச்சத்தில் 10 மணி, மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒருபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வனத்தினர் சாசல். கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உத்தியோக விஜயம் மேற்கொண்டு இன்று காலை இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி இலங்கையை சென்றடைந்திருக்கிறார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சுசீந்திர ராஜபக்ச மற்றும் மேலும் மூன்று பிரதிவாதிகள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளின் பேரில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை செப்டம்பர் 28 அன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு கொழும்பு உயர்நீதிமன்றம் லஞ்ச ஆணைக்குழுவுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. வடபகுதி மக்களின் காணி போராட்டம் எத்துணை நியாயமானது என்பதை தெற்கு மக்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சம உரிமை இயக்கம் வலியுறுத்தியிருக்கிறது. திருவோணமலை மூதூரில் 17 நிவாரண பணியாளர்கள் படுகொலை செய்யப்பட்டு 20 ஆண்டுகள் நிறைவடையும் நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உண்மையும் நீதியையும் இழப்பீட்டையும் காலதாமதமின்றி உடனடியாக வழங்குமாறு ஐக்கிய நாடுகள் சபையின் நிபுணர்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். காத்தான்குடி பள்ளிவாசல் சம்பவம் இலங்கை முஸ்லிம் சமூகத்தின் வரலாற்றில் என்றும் மறக்க முடியாத மனிதாயமான பேர் அவலமாகும் என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பிரதி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான MLA ஹிஸ்புல்லா தெரிவித்திருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்தில் உயர்நீதிமன்றத்தால் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் அரச புலனாய்வு பிரிவின் பிரதானி நிலந்த ஜெயவர்தன ஆகியோர் விசேட மேல்நீதிமன்றத்தின் முன்னாள் போலீஸ் மா அதிபர் மற்றும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஆகியோருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட வழக்கில் இணைக்கப்படாமல் இருந்துள்ளார்கள். இந்த விடயத்தில் சட்டமா அதிபர் திணைக்களம் வேண்டுமென்றே தனது கடமையை மீறியிருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குற்றம் சாட்டியிருக்கிறார். நீதித்துறையை குடும்ப ஆட்சியில் கட்டுப்படுத்த முயற்சித்தவர்களும் பிரதம நீதியரசரின் வீட்டுக்கு கல்லறிந்தவர்களும் தான் இன்று நீதித்துறை பற்றி பேசுகிறார்கள். அரசியல் அதிகாரத்தை அதிகரித்துக் கொள்வதற்காக நாங்கள் 22வது திருத்தத்தை கொண்டுவர முயற்சிக்கவில்லை. நீதித்துறையை பலப்படுத்தவும் சேவைகளை வினைத்திறனாக்குவதற்காகவுமே உத்தேச 22வது திருத்தம் கொண்டுவரப்பட உள்ளது. இதன் பயன் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்குமே கிடைக்கும். கடந்த கால படுகொலைகள் ஊழல் மோசடிகள் தொடர்பான விசாரணைகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதால் ஒரு சிலர் கலக்கமடைந்துள்ளார்கள். இவர்களின் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்காக நீதித்துறையை மறுசீரமைக்காமல் இருக்க முடியாது என்று வெளிவுகார அமைச்சர் விஜிதகரத் நேற்று நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டார். மகர சிறைச்சாலை சம்பவத்துக்கு வெளிப்புற தூண்டுதல் ஏதேனும் இருந்ததா என்பது தொடர்பில் விசாரணைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்காரா குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டில் நீதித்துறை சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்த நீண்ட காலமாக முன்மொழியப்பட்டு வந்த நிலையில் புதிய சீர்திருத்தங்களை மக்களுக்காகவே கொண்டுவரப்படுவதாக சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜெதிச தெரிவித்திருக்கிறார். ரத்லானே ஞானேந்திர வீதியில் அமைந்துள்ள வீடொன்றின் மீது இனம் தெரியாத நபர்களால் 2 கைக்குண்டுகள் வீசி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். மினுவாங்கோட அம்பகவத்த பகுதியில் சுமார் 1,10,000 ரூபாய் பெறுமதியான 11.8 கிலோகிராமுக்கு அதிகமான கஞ்சாவுடன் 31 வயதுடைய ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மாவத்கம அகஜானப்பட்டி வீதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று பேருந்தொன்றும் மோதி விபத்துக்குள்ளானதில் 17 வயதுடைய சிறுவன் ஒருவன் உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவித்தார்கள். கடுவலை பிரதான பஸ் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சொகுசு பஸ் ஒன்று இன்று அதிகாலை அடையாளம் தெரியாத இருவரால் தீ வைத்து முழுமையாக எரிக்கப்பட்டு விட்டதாக போலீசார் குறிப்பிட்டார்கள். கடுவலை பிரதான பஸ் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சொகுசு பஸ் ஒன்று இன்று அதிகாலை அடையாளம் தெரியாத இருவரால் தீ வைத்து முழுமையாக எரிக்கப்பட்டிருக்கிறது. அதிவேக வீதிகளில் பயணிக்கும் வாகனங்களில் ஆசனப்பட்டி பொருத்துவதற்கான வாகன உற்பத்தியாளர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த சலுகை காலத்தை அரசாங்கம் மேலும் 3 மாதங்களுக்கு நீடித்திருக்கிறது.
தெய்வளே கடவத்த வீதியில் அமைந்துள்ள தகநாயக்கா விளையாட்டு மைதானத்துக்கு அருகில் நேற்றிரவு வெதுப்பக உரிமையாளர் ஒருவரை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி சூட்டு முயற்சி முறியடிக்கப்பட்டிருக்கிறது. பவனியா புளியங்குளம் பகுதியில் கடந்த 31ஆம் தேதி இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் மற்றும் பேருந்து பத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவர் பலியானார். குறித்த பத்தை ஏற்படுத்திய பேருந்து சாரதி உடனடியாக கைது செய்யப்பட்டு போதைப்பொருள் பயன்படுத்தியமைக்கான பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அவர் ஐஸ் போதைப்பொருள் பயன்படுத்தி இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மேல் சபர்கம மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ இன்றும் பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்திய செய்திகளில், செங்கடலில் பயணம் செய்த இந்திய கொடி கட்டப்பட்ட கப்பல் மீது நேற்று தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த கப்பலில் பயணித்த 13 இந்திய மாலுமிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளார்கள். நாடாளுமன்றத்தின் இரண்டு அவைகளிலும் இரண்டாவது நாளாக நேற்றும் கடும் அமளிக்கிடையே முக்கிய மசோதாக்கள் வாதமின்றி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 2026-2027 ஆண்டுக்கான தமிழகத்தின் திருத்திய வரவு செலவு திட்டம் புதிதாக அமைந்த தமிழக வெற்றிக்கழக அரசினால் இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 2029 $5 trillion பொருளாதாரமாக இந்தியா உருவெடுக்கும் என்று சர்வதேச நிதியம் கணித்துள்ளதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார். அமைச்சர் பதவி கிடைக்காததால் அதிருப்தி அடைந்து தங்களது சட்டசபை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தால் உடனடியாக ஏற்கப்படும் என்று காங்கிரஸ் சட்டசபை உறுப்பினர்களை கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமார் எச்சரித்திருக்கிறார். தமிழக வெற்றிக்கழக ஆட்சியை திராவிட முன்னேற்ற கழகத்தால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டில் எதிர்த்தரப்பு தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் மாநில முதலமைச்சர் ஜோசப் விஜய், நடிகை திரிசா ஆகியோரை குறித்து ஆபாச கருத்துக்களை வெளியிட்டதாக சந்தேகிக்கப்படுகிறது. உயர்நீதிமன்ற நீதிபதி சுவர்ணகாந்த சர்மாவுக்கு எதிராக அவதூறு பரப்பும் வகையிலான சமூக ஊடக பதிவுகளை வெளியிட்டது தொடர்பான குற்றவியல் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் பதிலளிக்க ஆம் ஆத்மி தேசிய அமைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்டோருக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் நேற்று 4 வார கால அவகாசத்தை அளித்துள்ளது. தமிழகத்தில் சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு 12 கடல்மைல் தொலைவு கப்பல் சுருக்குமடி வலையை பயன்படுத்தி மீன்பிடிக்க தமிழக அரசு அனுமதிக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் நேற்று தெரிவித்துள்ளது. மேலும் இந்த வழக்கின் விசாரணையை நிறைவு செய்த உச்சநீதிமன்றம் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ளூராட்சி தேர்தல் என்ற பெயரில் நடத்தப்பட்டு வரும் தேர்தல்கள் முற்றிலும் கேலி கூத்தானவை. இந்த மேம்போக்கான நடவடிக்கையால் கள நிலவரத்தை மூடி மறைக்க முடியாது என்று இந்தியா பாகிஸ்தானை சாடியுள்ளது. சவுதி அரேபியாவில் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட இந்தியருக்கு நேற்று முன்தினம் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது. திரைப்பட நடிகர் பிரதீப் ராவத் புற்றுநோய் காரணமாக நேற்று உயிரிழந்தார். இறக்கின்ற போது அவருக்கு வயது 74. அசாம் மாநிலம் நாகோன் மாவட்டத்தில் மத்திய ரிசர்வ் காவல்படை அதிகாரி சகவீரர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்தியாவில் கடந்த 2015-2024 காலகட்டத்தில் காசநோய் புதிய பாதிப்பு இறப்பு வீதம் கணிசமாக குறைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP Nadda நேற்று தெரிவித்தார். தேசிய தொற்று நோய்கள் தடுப்பு திட்டத்தின் கீழ் கடந்த 3 ஆண்டுகளில் 2,29,00,000 அதிகமானோருக்கு சர்க்கரை நோய் கண்டறியப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியாவின் தலைநகர் டெல்லியில் போதைப்பொருள் கடத்தியதாக கடந்த 3 ஆண்டுகளில் வெளிநாட்டினர் 254 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர்களிடமிருந்து 40 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் மக்களவையில் மத்திய அரசு நேற்று தெரிவித்தது. பண முறைகேடு தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்ட 54 வங்கி மோசடியாளர்கள் நாட்டை விட்டு தப்பிச் சென்று விட்டதாக நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி தெரிவித்திருக்கிறார். சென்னையில் இன்று தங்கம் விலை சவரனுக்கு 1,280 ரூபாய் என்று, ஒரு சவரன் 1,06,880 ரூபாவுக்கும் கிராமுக்கு 160 ரூபாய் என்று, ஒரு கிராம் 13,360 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது.
உலக செய்திகளில் ரஷ்யா உக்ரைன் நாடுகள் நேற்று பரஸ்பரம் ட்ரோன் தாக்குதலில் ஈடுபட்டதில் இருதரப்பிலும் தலா 5 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் உர்சுலா வோன் டெர் லேயன் எல்லை பாதுகாப்பு தொடர்பில் ஒருமித்த நடவடிக்கைகள் நாடுகளுக்கு இடையில் தேவை என்று வலியுறுத்தியிருக்கிறார். கோர்முஸ் நீரிணை முழுவதும் திறக்கப்படுவதற்கான ஒப்பந்தம் இன்றோ நாளையோ கையெழுத்தாகும் என்று அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பேசன் தெரிவித்திருக்கிறார். 58 நாடுகள் மீது புதிய வரிகளை விதித்த ட்ரம்ப் அரசுக்கு எதிராக 28 மாகாணங்கள் வழக்கை தொடர்ந்துள்ளன. பிரான்சில் போதோ நகருக்கு அருகே ஏற்பட்ட பெரிய காட்டு தீயில் 2 உலக போர் காலத்து வெடிகுண்டுகளும் வெடிமருந்துகளும் கண்டுபிடிக்கப்பட்டன. பாதிக்கப்பட்ட கிராமத்தில் சுமார் 180 வீடுகள் தீக்கு இரையாகிவிட்டது. ஜப்பானிய ராணுவத்தை அவசரமாக வலுப்படுத்த வேண்டிய அவசியம் இருப்பதாக ஜப்பானிய பாதுகாப்பு அமைச்சர் ஜின்ச்சிரோ கொய்ஸ்மி கூறியிருக்கிறார். ஜப்பானின் பாதுகாப்பு வெள்ளை அறிக்கையின் முன்னுரையில் அவர் அதனை வலியுறுத்தியிருக்கிறார். வடகொரியாவின் ஐடி ஊழியர்களை பற்றி தவறாக பேசி அந்த நாட்டின் பிம்பத்தை அமெரிக்கா கெடுப்பதாக வடகொரியா அமெரிக்கா மீது குற்றம் சாட்டியிருக்கிறது. சட்டைக்குள் போதைப் பொருளை மறைத்து வைத்து கடத்த முயன்ற சந்தேகத்தில் மலேசியர் ஒருவர் இந்தோனேஷியாவில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். தென்கொரியா, வடகொரியா, ஜப்பான் உள்ளிட்ட கிழக்காசிய நாடுகள் வெப்பத்தில் வாடுகின்றன. சில இடங்களில் வெப்ப எல்லை 40 டிகிரி செல்சியஸை தாண்டிவிட்டது. தென்கொரியாவில் வெப்பத்தால் இந்த ஆண்டில் இதுவரை 16 பேர் இறந்து போனார்கள். ஜப்பானிய தலைநகர் டோக்கியோவில் உள்ள விலங்கியல் பூங்காவில் 3 பெண் சிங்கங்கள் உயிரிழந்தன. அவை அதிக வெப்பம் காரணமாக உயிரிழந்திருக்கலாம் என்று மருத்துவர்கள் சந்தேகிக்கிறார்கள். மலேசியாவின் நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் ஒரே வீட்டில் தங்கியிருந்த தொழிலாளர்களுக்கிடையே நடந்த சண்டையில் 3 உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்கள் பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்று தெரியவருகிறது. கிழக்கு ஆப்பிரிக்க நாடான உகண்டாவில் பயணிகள் வேனும் மணல் ஏற்றிச் சென்ற லொரியும் மோதிக்கொண்ட விபத்தில் 14 பேர் உயிரிழந்தார்கள், 4 பேர் காயமடைந்துள்ளார்கள். பிரான்ஸ் பிரிட்டன் இடையிலான ஆங்கில கால்வாயை கடக்க முயன்ற அகதிகளின் படகில் தீபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து கடலில் தத்தளித்த 157 பேரை பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் மீட்பு குழுவினர் பத்திரமாக மீட்டெடுத்திருக்கிறார்கள். பிரபல பாடகி நடிகை அரியானா கிராண்டே பொதுமக்களின் பார்வையிலிருந்து சற்று விலகி இருப்பதற்காக அவர் முடிவெடுத்திருக்கிறார். விளையாட்டுச் செய்திகளில் இலங்கை மகளிர் அணிக்கு எதிரான 3வது T20 ஆட்டத்தில் பாகிஸ்தான் மகளிர் அணி 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் நேற்று வெற்றி பெற்றிருக்கிறது. கேப்டன் சம்மன் கில் தலைமையிலான இந்திய டெஸ்ட் அணியினர் இலங்கை சென்றடைந்துள்ளார்கள். 9 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய அணி இலங்கையில் டெஸ்ட் தொடரில் விளையாட இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய கிரிக்கெட் அணிக்கு புதியதாக ஃபீல்டிங் பயிற்சியாளராக சுபதீப் கோஷ் நியமிக்கப்பட்டிருக்கிறார். முன்னதாக பணியாற்றி வந்த திலீப் தனது ஒப்பந்தம் முடிவிட்டதுடன் நீக்கப்பட்டார். வாஷிங்டன் டிசி ஓபன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் பிரிவில் பிலிப்பைன்ஸின் அலெக்சாண்ட்ரா எலா, ஆடவர் பிரிவில் அமெரிக்காவின் டெய்லர் ஃபிரிட்ஸ் ஆகியோர் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார்கள். சர்வதேச டென்னிஸ் தங்கம் புதிய தரவரிசை பட்டியலை வெளியிட்டுள்ளது. ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் இத்தாலியைச் சேர்ந்த யானிக் சின்னர் முதலிடத்தை தக்க வைத்திருக்கிறார். 2 இடத்தில் ஸ்பெயினின் கார்லோஸ் அல்காராசும், ஜெர்மனியின் அலெக்சாண்டர் சிவரஃப் 3வது இடத்திலும், 4வது இடத்தில் கனடாவின் பெலிக்ஸ் ஆர் அலி ஆசிமியும், 5வது இடத்தில் சேர்பியாவின் ஜோகோவிச்சும் இடம் பிடித்திருக்கிறார்கள். நிறைவாக இன்றைய நாணயமாற்று விதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 386.94%, இந்திய பெறுமதியில் 109.61%. 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 335.30%, இந்திய பெறுமதியில் 94.99%. 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 415.16%, இந்திய பெறுமதியில் 117.63%. 1 அகராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 451.31%, இந்திய பெறுமதியில் 127.86%. 1 கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 238.35%, இந்திய பெறுமதியில் 67.52%. கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் உணத்தினர், சாசல் கார்ஷலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் உணமானது வாகன தரிப்பிட
வசதி கொண்ட நிறுவனமாக்கும். உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்தான்,
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு. அங்க போய் போத்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காடி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: அப்பாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்காலோட்டு பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிபுண்டோ மலிபுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறது.
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: அங்கும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பலேரி
2: 11 13 75 பாரிஸ்,
3: விடி சூப்பர் ஸ்டோர் காலா கோனே சாசடில்
2: 5 rue Marcel Cerdan, 95 140 Bergerie Lyonnaise.
3: Mailerie et Tordobrelke, VT Cash and Curry, Paris Lachapalil, Tordobre, Tolibisilakam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanete. Sassel Galagoni Silula, VT Superstore Kana, Tordobre, Tolibisilakam, Cyberondre, Mupatiombre, Yendatiate, Napatiombre, Mupatiombre, Marandabadikil, Andrum, Yendrum, Yendrum, VT Cash and Curry, VT Superstore.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பே

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி தமிழொலி. நேரம் சரியாக 11:17, ஐக்கியராஜ்யத்தில் 10:17. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்

தேனுமேலு நிகழ்ச்சிகளை கேட்பதற்கு ஆவலோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளின் நலமாக உற்சாகமா இருக்கிறீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று

0: இதுல போடுங்க.
1: அப்ப எங்க எங்க நான் போய் பண்ணிக்கிட்டு வரதா?
0: அதுக்கு தானே லேப்டாப் எல்லாம் அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி பண்ணிக்கிட்டு வர.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
3: பொந்து பண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜிந்தாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொந்து பண்டி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொந்து பண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டு பொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டு பொண்டே மார்க்கெட், 1 Avenue Edwan Bayon 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 1 41 55 35 58 அல்லது 7 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டு பண்டே ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டு பண்டே மார்க்கெட்.
4: பொண்டிபொண்டி மார்க்கெட் நேரம் சரியாக 11:21, ஐக்கிய ராஜ்யத்தில் 10:21. இந்த நேரத்தில் இன்றைய தேனுபால நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க வரும் பாடல்

இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதே. ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார் உள்ளத்தில் உள்ளது அமைதி

பணிவு கொண்டால் உயிர்கள் உண்டு.

0: ஒலித்த பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ டி எம் சௌந்தரராஜன் அவர்கள். பாடலை யாற்றவர் கவியரசர். பாடலுக்கு இசையமைற்றவர் இசை மாமன்னர்கள் விஸ்வநாதன் ராமன். ஆண்டவன் கட்டளை சிறையிலிருந்து பாடல் ஒலித்தது.
1: இந்த மாதிரி ஊர்ல சாப்பிடுற ரஜி நான் ஜெர்மனில கூட சாப்பிடலடியாப்பா.
2: ஓமாப்பா, இந்த ஜெர்மனில நாங்க வாங்குற ரஜி எலும்பு சாப்பிடுமா இருக்கும், இந்த ஊர்ல நாங்க ரஜி சாப்பிட்ட மாதிரி இருக்கு.
3: உங்களுக்கு விஷயம் தெரியாதா? உங்கட ஆசிபுசரி ரச்சிதான் வெளிநாட்டுல இருந்து வாரவை எல்லாம் ஆசிபுசரி ரச்சியத்தான் அள்ளி கொண்டு போயினா.
1: சரி சரி, சாப்பிடுறது காணும், உடனே வெளுக்கிடப்பா, போவோம் ஆசிபுசரி.
4: ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பரிசுக்கு வருபவர்கள் நாடி செல்வது ஆசி பூசரே. ஆடு மாடு கோழி போன்ற இறைச்சி வகைகளை மிக மிக மலிவாக வாங்கி செல்ல ஆசி பூசரே. மேலதிக விவரங்களுக்கு ஆசி பூசரே இலக்கம் 195 பாரிஸ் 10 தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஆசி 1 42 5 23 78.
0: ஆசி பூசரி நேரம் சரியாக 11:27 ஐக்கியராஜ்யத்தில் 10:27. இந்த நேரத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பாலன் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

0: கவிஞானி மாலி அவர்களுடைய கவிதை வரிக்கை குரல்களோட துப்பாடி இவர்கள் பத்மஸ்ரீ மாலாவோடு இணைந்து ஆலாமத குயில் சூழ்நிலந்த அவர்கள் பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜ். நேரம் சரியாக 11:33 ஐக்கிய ராஜ்யத்தில் 10:33 இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள். ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 93700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
1: சோழன் பல்பொருள் வாணிப நிறுவனத்தில் அன்பு உறவுகளே, அதாவது 5 வருடங்களை அவர்களுடைய நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்ட 5 வருடங்கள் வந்துவிட்டது. அதனால் சகல பொருட்களையும் மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வாடிக்கையாளர்களை ஓடிப்போய் அள்ளுங்கள் அன்பர்களை. மிக மிக மலிவு விலையில் பொருட்கள் அனைத்தையும் நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். இந்த நேரத்தில் தேனம்பால நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்

0: ஒலித்த பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ பாலா அவர்கள், பாடலை யாத்தவர் கவியரசர் கண்ணதாசன், பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசையை மாமன்னர் எம் எஸ் வி அவர்கள். அன்பொருமகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேனம்பால நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். பரிசலாட்சியில் அமைந்திருக்கும் அன்பாலி ஸ்டோர்ஸ், ஆசி பூஷரி போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டி மார்க்கெட், இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இவர்கள் உங்களோடு.
1: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன், வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறை போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகரா, பிரியா, போஸ்டன் ஜூனியன் ஊடாக பணம் மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர்ஸ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், சைபர் 1 60 20 29 47, அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் சைபர் 6 67 20 40 சைபர் சைபர்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பெரும்பாலும் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்

0: ஹரே கம்பன் அவர்களுடைய கவிதை வரிகையை உன்னிக்கு மன்னிக்கவும் ஹரிஹரன் அவர்கள் பாடியிருந்தார். இசை வசந்தமேசை ராஜ்குமார் அவர்கள் இசையமைத்திருந்தார். உன்னை கொடு என்னை தருவேன் திரையிலிருந்து பாடல் இடம்பெற்றது.
1: பரிசு லாச்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 ரூ கை பரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS Langa 12@gmail.com.
0: டென்மார்க் பிரண்டாபதியில்

இந்த பாடலை பாடியவர்கள் மூன்று தலைமுறை கண்ட ஜோடிகள் பத்மஸ்ரீ டி எம் எஸ் உடன் இணைந்து கான சரஸ்வதி பி சுசிலா அவர்கள். பாடலை இயற்றியவர் கவியரசர் கண்ணதாசன். பாடலுக்கு இசையை அமைத்தவர் திரைசை திலகம் கே வி மகாதேவன் அவர்கள். நேரம் சரியாக 11:52 ஐக்கிய ராஜ்யத்தில் 10:52. இந்த நேரத்தில் உங்களுக்காக நான் தரும் பாடல்

செல்வம் அவர்களுடைய கவிதை வரிக்கு பாடலை தந்திருந்தார் பத்மஸ்ரீ பாலாமகள். இசைஞானி அவர்கள் இசையமைத்திருந்தார். இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய தேனும் பாலும். தேனும் பால நிகழ்ச்சியினை வானொலிக்கு எடுத்து வந்தவர்கள் பரிசல் ஆட்சியப்பில் அமைந்திருக்கும் அம்பாலிஸ்டோஸ் ஆதி பூசரி, போட்டிப்பொண்டியில் அமைந்திருக்கும் போட்டிப்பொண்டி மார்க்கெட், இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் உமது இதயபூர்வ நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பு நேயர்களுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகள். தொடர்ந்து சோபிதா தருகின்ற நிகழ்ச்சி உங்களுக்காக காத்திருக்கின்றது.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒருபுற பார்க்கும் டிஆர்டி தமிழடியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வனத்தினர் சாசல். கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உத்தியோர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று காலை இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி இலங்கையை சென்றடைந்திருக்கிறார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சுசீந்திர ராஜபக்ச மற்றும் மேலும் மூன்று பிரதிவாதிகள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளின் பேரில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை செப்டம்பர் 28 அன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு கொழும்பு உயர்நீதிமன்றம் லஞ்ச ஆணைக்குழுவுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. வடபகுதி மக்களின் காணி போராட்டம் எத்துணை நியாயமானது என்பதை தெற்கு மக்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சம உரிமை இயக்கம் வலியுறுத்தியிருக்கிறது. திருவோணமலை மூதூரில் 17 நிவாரண பணியாளர்கள் படுகொலை செய்யப்பட்டு 20 ஆண்டுகள் நிறைவடையும் நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உண்மையும் நீதியையும் இழப்பீட்டையும் காலதாமதமின்றி உடனடியாக வழங்குமாறு ஐக்கிய நாடுகள் சபையின் நிபுணர்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். காத்தான்குடி பள்ளிவாசல் சம்பவம் இலங்கை முஸ்லிம் சமூகத்தின் வரலாற்றில் என்றும் மறக்க முடியாத மனிதாயமான பேர் அவலமாகும் என்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பிரதி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான MLA ஹிஸ்புல்லா தெரிவித்திருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்தில் உயர்நீதிமன்றத்தால் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் அரச புலனாய்வு பிரிவின் பிரதானி நிலந்த ஜெவர்தனா ஆகியோர் விசேட மேல்நீதிமன்றத்தின் முன்னாள் போலீஸ் மா அதிபர் மற்றும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஆகியோருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட வழக்கில் இணைக்கப்படாமல் இருந்துள்ளார்கள். இந்த விடயத்தில் சட்டமா அதிபர் திணைக்களம் வேண்டுமென்றே தனது கடமையை மீறியிருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் குற்றம் சாட்டியிருக்கிறார். நீதித்துறையை குடும்ப ஆட்சியில் கட்டப்படுத்த முயற்சித்தவர்களும் பிரதம நீதியரசரின் வீட்டுக்கு கல்லறிந்தவர்களும் தான் இன்று நீதித்துறை பற்றி பேசுகிறார்கள். அரசியல் அதிகாரத்தை அதிகரித்துக் கொள்வதற்காக நாங்கள் 22வது திருத்தத்தை கொண்டுவர முயற்சிக்கவில்லை. நீதித்துறையை பலப்படுத்தவும் சேவைகளை வினைத்திறனாக்குவதற்காகவுமே உத்தேச 22வது திருத்தம் கொண்டுவரப்பட உள்ளது. இதன் பயன் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்குமே கிடைக்கும். கடந்த கால படுகொலைகள் ஊழல் மோசடிகள் தொடர்பான விசாரணைகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதால் ஒரு சிலர் கலக்கமடைந்துள்ளார்கள். இவர்களின் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்காக நீதித்துறையை மறுசீரமைக்காமல் இருக்க முடியாது என்று வெளிவுகார அமைச்சர் விஜிதகரத் நேற்று நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டார். மகர சிறைச்சாலை சம்பவத்துக்கு வெளிப்புற தூண்டுதல் ஏதேனும் இருந்ததா என்பது தொடர்பில் விசாரணைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்காரா குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டில் நீதித்துறை சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்த நீண்ட காலமாக முன்மொழியப்பட்டு வந்த நிலையில் புதிய சீர்திருத்தங்களை மக்களுக்காகவே கொண்டுவரப்படுவதாக சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜெதிச தெரிவித்திருக்கிறார். ரத்வானே ஞானேந்திர வீதியில் அமைந்துள்ள வீடொன்றின் மீது இனம் தெரியாத நபர்களால் 2 கைக்குண்டுகள் வீசி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். மினுவாங்கோட அம்பகவத்த பகுதியில் சுமார் 1,10,000 ரூபாய் பெறுமதியான 11.8 கிலோகிராமுக்கு அதிகமான கஞ்சாவுடன் 31 வயதுடைய ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மாவத்கம அகிஜானப்பட்டி வீதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று பேருந்தொன்றும் மோதி விபத்துக்குள்ளானதில் 17 வயதுடைய சிறுவன் ஒருவன் உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவித்தார்கள். கடுவலை பிரதான பஸ் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சொகுசு பஸ் ஒன்று இன்று அதிகாலை அடையாளம் தெரியாத இருவரால் தீ வைத்து முழுமையாக எரிக்கப்பட்டு விட்டதாக போலீசார் குறிப்பிட்டார்கள். கடுவலை பிரதான பஸ் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சொகுசு பஸ் ஒன்று இன்று அதிகாலை அடையாளம் தெரியாத இருவரால் தீ வைத்து முழுமையாக எரிக்கப்பட்டிருக்கிறது. அதிவேக வீதிகளில் பயணிக்கும் வாகனங்களில் ஆசனப்பட்டி பொருத்துவதற்கான வாகன உற்பத்தியாளர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த சலுகை காலத்தை அரசாங்கம் மேலும் 3 மாதங்களுக்கு நீடித்திருக்கிறது.
தெய்வளே கடவத்த வீதியில் அமைந்துள்ள தகநாயக்கா விளையாட்டு மைதானத்துக்கு அருகில் நேற்றிரவு வெதுப்பக உரிமையாளர் ஒருவரை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி சூட்டு முயற்சி முறியடிக்கப்பட்டிருக்கிறது. பவனியா புளியங்குளம் பகுதியில் கடந்த 31ஆம் தேதி இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் மற்றும் பேருந்து பத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவர் பலியானார். குறித்த பத்தை ஏற்படுத்திய பேருந்து சாரதி உடனடியாக கைது செய்யப்பட்டு போதைப் பொருள் பயன்படுத்தியமைக்கான பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அவர் ஐஸ் போதைப் பொருள் பயன்படுத்தியிருப்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மேல் சபர்கம மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ இன்றும் பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்திய செய்திகளில், செங்கடலில் பயணம் செய்த இந்திய கொடி காட்டப்பட்ட கப்பல் மீது நேற்று தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த கப்பலில் பயணித்த 13 இந்திய மாலுமிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளார்கள். நாடாளுமன்றத்தின் இரண்டு அவைகளிலும் இரண்டாவது நாளாக நேற்றும் கடும் அமளிக்கிடையே முக்கிய மசோதாக்கள் வாதமின்றி நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 2026-2027 ஆண்டுக்கான தமிழகத்தின் திருத்திய வரவு செலவு திட்டம் புதிதாக அமைந்த தமிழக வெற்றிக்கழக அரசினால் இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 2029 $5 trillion பொருளாதாரமாக இந்தியா உருவெடுக்கும் என்று சர்வதேச நிதியம் கணித்துள்ளதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார். அமைச்சர் பதவி கிடைக்காததால் அதிருப்தி அடைந்து தங்களது சட்டசபை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தால் உடனடியாக ஏற்கப்படும் என்று காங்கிரஸ் சட்டசபை உறுப்பினர்களை கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமார் எச்சரித்திருக்கிறார். தமிழக வெற்றிக்கழக ஆட்சியை திராவிட முன்னேற்ற கழகத்தால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டில் எதிர்த்தரப்பு தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் மாநில முதலமைச்சர் ஜோசப் விஜய், நடிகை திரிசா ஆகியோரை குறித்து ஆபாச கருத்துக்களை வெளியிட்டதாக சந்தேகிக்கப்படுகிறது. உயர்நீதிமன்ற நீதிபதி சுவர்ணகாந்த சர்மாவுக்கு எதிராக அவதூறு பரப்பும் வகையிலான சமூக ஊடக பதிவுகளை வெளியிட்டது தொடர்பான குற்றவியல் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் பதிலளிக்க ஆம் ஆத்மி தேசிய அமைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்டோருக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் நேற்று 4 வார கால அவகாசத்தை அளித்துள்ளது. தமிழகத்தில் சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு 12 கடல் மைல் தொலைவு கப்பல் சுருக்குமடி வலையை பயன்படுத்தி மீன்பிடிக்க தமிழக அரசு அனுமதிக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் நேற்று தெரிவித்துள்ளது. மேலும் இந்த வழக்கின் விசாரணையை நிறைவு செய்த உச்சநீதிமன்றம் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ளூராட்சி தேர்தல் என்ற பெயரில் நடத்தப்பட்டு வரும் தேர்தல்கள் முற்றிலும் கேலி கூத்தானவை. இந்த மேம்போக்கான நடவடிக்கையால் கள நிலவரத்தை மூடி மறைக்க முடியாது என்று இந்தியா பாகிஸ்தானை சாடியுள்ளது. சவுதி அரேபியாவில் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட இந்தியருக்கு நேற்று முன்தினம் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது. திரைப்பட நடிகர் பிரதீப் ராவத் புற்றுநோய் காரணமாக நேற்று உயிரிழந்தார். இறக்கின்ற போது அவருக்கு 74 வயது. அசாம் மாநிலம் நாகோன் மாவட்டத்தில் மத்திய ரிசர்வ் காவல்படை அதிகாரி சகவீரர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்தியாவில் கடந்த 2015-2024 காலகட்டத்தில் காசநோய் புதிய பாதிப்பு இறப்பு வீதம் கணிசமாக குறைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP Nadda நேற்று தெரிவித்தார். தேசிய தொற்று நோய்கள் தடுப்பு திட்டத்தின் கீழ் கடந்த 3 ஆண்டுகளில் 2,29,00,000 அதிகமானோருக்கு சர்க்கரை நோய் கண்டறியப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியாவின் தலைநகர் டெல்லியில் போதைப் பொருள் கடத்தியதாக கடந்த 3 ஆண்டுகளில் வெளிநாட்டினர் 254 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர்களிடமிருந்து 40 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் மக்களவையில் மத்திய அரசு நேற்று தெரிவித்தது. பண முறைகேடு தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்ட 54 வங்கி மோசடியாளர்கள் நாட்டை விட்டு தப்பிச் சென்று விட்டதாக நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி தெரிவித்திருக்கிறார். சென்னையில் இன்று தங்கம் விலை சவரனுக்கு 1,280 ரூபாய் என்று, ஒரு சவரன் 1,06,880 ரூபாவுக்கும் கிராமுக்கு 160 ரூபாய் என்று, ஒரு கிராம் 13,360 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது.
உலகச் செய்திகளில் ரஷ்யா உக்ரைன் நாடுகள் நேற்று பரஸ்பரம் ட்ரோன் தாக்குதலில் ஈடுபட்டதில் இருதரப்பிலும் தலா 5 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் உர்சுலா வான் டெர் லேயன் எல்லை பாதுகாப்பு தொடர்பில் ஒருமித்த நடவடிக்கைகள் நாடுகளுக்கு இடையில் தேவை என்று வலியுறுத்தியிருக்கிறார். கோர்முஸ் நீரிணை முழுவதும் திறக்கப்படுவதற்கான ஒப்பந்தம் இன்றோ நாளையோ கையெழுத்தாகும் என்று அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பேசன் தெரிவித்திருக்கிறார். 58 நாடுகள் மீது புதிய வரிகளை விதித்த ட்ரம்ப் அரசுக்கு எதிராக 28 மாகாணங்கள் வழக்கை தொடர்ந்துள்ளன. பிரான்சில் போதோ நகருக்கு அருகே ஏற்பட்ட பெரிய காட்டு தீயில் 2 உலகப்போர் காலத்து வெடிகுண்டுகளும் வெடிமருந்துகளும் கண்டுபிடிக்கப்பட்டன. பாதிக்கப்பட்ட கிராமத்தில் சுமார் 180 வீடுகள் தீக்கு இரையாகிவிட்டது. ஜப்பானிய ராணுவத்தை அவசரமாக வலுப்படுத்த வேண்டிய அவசியம் இருப்பதாக ஜப்பானிய பாதுகாப்பு அமைச்சர் ஜின்ச்சிரோ கோயிஸ்மி கூறியிருக்கிறார். ஜப்பானின் பாதுகாப்பு வெள்ளை அறிக்கையின் முன்னுரையில் அவர் அதனை வலியுறுத்தியிருக்கிறார். வடகொரியாவின் ஐடி ஊழியர்களை பற்றி தவறாக பேசி அந்த நாட்டின் பிம்பத்தை அமெரிக்கா கெடுப்பதாக வடகொரியா அமெரிக்கா மீது குற்றம் சாட்டியிருக்கிறது. சட்டைக்குள் போதைப் பொருளை மறைத்து வைத்து கடத்த முயன்ற சந்தேகத்தில் மலேசியர் ஒருவர் இந்தோனேஷியாவில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். தென்கொரியா, வடகொரியா, ஜப்பான் உள்ளிட்ட கிழக்காசிய நாடுகள் வெப்பத்தில் வாடுகின்றன. சில இடங்களில் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை தாண்டிவிட்டது. தென்கொரியாவில் வெப்பத்தால் இந்த ஆண்டில் இதுவரை 16 பேர் இறந்து போனார்கள். ஜப்பானிய தலைநகர் டோக்கியோவில் உள்ள விலங்கியல் பூங்காவில் 3 பெண் சிங்கங்கள் உயிரிழந்தன. அவை அதிக வெப்பம் காரணமாக உயிரிழந்திருக்கலாம் என்று மருத்துவர்கள் சந்தேகிக்கிறார்கள். மலேசியாவின் நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் ஒரே வீட்டில் தங்கியிருந்த தொழிலாளர்களுக்கு இடையே நடந்த சண்டையில் 3 உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்கள் பங்களாதேஷ் நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்று தெரியவருகிறது. கிழக்கு ஆப்பிரிக்க நாடான உகண்டாவில் பயணிகள் வேனும் மணல் ஏற்றிச் சென்ற லொரியும் மோதிக்கொண்ட விபத்தில் 14 பேர் உயிரிழந்தார்கள். 4 பேர் காயமடைந்துள்ளார்கள். பிரான்ஸ் பிரிட்டன் இடையிலான ஆங்கில கால்வாயை கடக்க முயன்ற அகதிகளின் படகில் தீபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து கடலில் தத்தளித்த 157 பேரை பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் மீட்பு குழுவினர் பத்திரமாக மீட்டெடுத்திருக்கிறார்கள். பிரபல பாடகி நடிகை அரியானா கிராண்டே பொதுமக்களின் பார்வையிலிருந்து சற்று விலகி இருப்பதற்காக அவர் முடிவெடுத்திருக்கிறார். விளையாட்டுச் செய்திகளில் இலங்கை மகளிர் அணிக்கு எதிரான 3வது T20 ஆட்டத்தில் பாகிஸ்தான் மகளிர் அணி 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் நேற்று வெற்றி பெற்றிருக்கிறது. கேப்டன் சம்மன் கில் தலைமையிலான இந்திய டெஸ்ட் அணியினர் இலங்கை சென்றடைந்துள்ளார்கள். 9 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய அணி இலங்கையில் டெஸ்ட் தொடரில் விளையாட இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய கிரிக்கெட் அணிக்கு புதியதாக ஃபீல்டிங் பயிற்சியாளராக சுபதீப் கோஷ் நியமிக்கப்பட்டிருக்கிறார். முன்னதாக பணியாற்றி வந்த திலீப் தனது ஒப்பந்தம் முடிவிட்டதுடன் நீக்கப்பட்டார். வாஷிங்டன் டிசி ஓபன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் பிரிவில் பிலிப்பைன்ஸின் அலெக்சாண்ட்ரா எலா, ஆடவர் பிரிவில் அமெரிக்காவின் டெய்லர் ஃபிரிட்ஸ் ஆகியோர் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார்கள். சர்வதேச டென்னிஸ் தங்கம் புதிய தரவரிசை பட்டியலை வெளியிட்டுள்ளது. ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் இத்தாலியைச் சேர்ந்த யானிக் சின்னர் முதலிடத்தை தக்க வைத்திருக்கிறார். 2 இடத்தில் ஸ்பெயினின் கார்லோஸ் அல்காராசும், ஜெர்மனியின் அலெக்சாண்டர் சிவரஃப் 3வது இடத்திலும், 4வது இடத்தில் கனடாவின் பெலிக்ஸ் ஆர் அலியாசிமியும், 5வது இடத்தில் சேர்பியாவின் ஜோகோவிச்சும் இடம் பிடித்திருக்கிறார்கள். நிறைவாக இன்றைய நாணய மாற்று விதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 386.94 ரூபாய், இந்திய பெறுமதியில் 109.61 ரூபாய். 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 335.30 ரூபாய், இந்திய பெறுமதியில் 94.99 ரூபாய். 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 415.16 ரூபாய், இந்திய பெறுமதியில் 117.63 ரூபாய். 1 கராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 451.31 ரூபாய், இந்திய பெறுமதியில் 127.86 ரூபாய். 1 கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 238.35 ரூபாய், இந்திய பெறுமதியில் 67.52 ரூபாய். கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் உணத்தினர் சாசல் கார்ஷலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் உணமானது வாகன தரிப்பிட
வசதி கொண்ட நிறுவனமாக்கும். உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையில தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சத்திலுக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா மரக்கறியன்டா. அகத்தியில புண்ணாங்காடி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறது.
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அங்கும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள வீட்டி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அங்கும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை.

ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா வெகு விரைவில் சுவிஸ் நாட்டில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாவிலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். விழா நடைபெறும் தேதி காலம் இடம் என்பன வெகு விரைவில் பின்னர் தெரியப்படுத்தப்படும். இந்த விழா தொடர்பான உங்கள் ஆலோசனைகளை வழங்க தொடர்பு கொள்ளுங்கள். தம்பிராஜா இளங்கோ தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0541-76-386-1482. மூத்தி லவ்சான் 0541-79-77-11-712. தர்மலிங்கம் பிரபா 0541-76-51-83-34. கல்வி கண்ணை திறந்த வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: ராஜாங்க மாதிரி இருக்கு.
1: ராஜாங்க? ஓ ஹேமா, எப்படி சொன்னா இருக்கீங்களா?
0: என்ன அடையாளம் தான் என்ன கோலம் இது?
1: ஐயோ, நீங்க அந்த மாதிரி இருக்கிறீங்க, நான் வந்து பார்த்த மாதிரி இப்போ கடவுள் தான் உங்களை என் காலம் வந்தது தெரியாம எப்படி சுகமா இருக்கிறீங்களா?
0: இருக்கிறேன் ராஜா, என்ன கோலம்?

0: போங்க. பிள்ளையோட இன்சூரன்ஸ், பள்ளிக்கூட இன்சூரன்ஸ், எல்லா இன்சூரன்ஸும் போட்டு உங்களுக்கு வீட்டை, இந்த வீட்டை வித்து வாங்கி எல்லாம் முடிச்சு தருவேன்.
1: சரி சரி, என்னவோ நான் கடவுள் கை கொடுத்த மாதிரி இருக்குது. கேமா நான் போறேன், அவர்கிட்ட போய் கதைச்சு வீட்டையும் வித்து புது வீடையும் இன்சூரன்ஸும் பிள்ளைகளுக்கு போடணும் புள்ள, அந்த மாதிரி செய்வார் என்று சொல்லி நினைக்கிறேன்.
0: மறக்காதீங்க ஜோஸ் ஜீரட்.
1: ஓ, கடைசி வரையும் மறக்க மாட்டேன்.
2: ஆம், உண்மையிலும் உண்மை. குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல், விற்பனை, முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள், செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை, பண முதலீட்டு சேவைகள், உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம், வன்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778 994 23.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் GRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியின் இந்த நிகழ்ச்சிகளின் வரிசையில் வானிலைக்கு வருகின்றது

0: விமானம் நிச்சய கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கும் அன்பான நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கதைக்கொரு காணும் நிகழ்ச்சிக்காக ஆக்கங்களை எழுதி அனுப்பும் அன்பு உறவுகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றும் கதைக்கொரு காணும் நிகழ்ச்சிக்காக ஜோர்ஜ் ரதினி அவர்களுடைய கதை வானிலைக்கு வர இருக்கிறது. ஆகவே ஜோர்ஜ் ரதினி அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்
1: கொண்டு
0: அந்த வேளையில் நீங்கள் ஜோர்ஜ் ரதினி அவருடைய கதையை கேட்டு இதுக்கு பொருத்தமான பாடலோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இப்பொழுது அவருடைய கதையை கேட்க நாமும் தயாராகுவோம்.

வெளிநாட்டில் உதிரத்தை நீராக்கி ஒரு சிறுக சிறுக சேமித்து இலங்கையில் ஒரு சொந்த வீடு கட்டுவது என்பது வெறும் செங்கற்களாலும் சீமெந்தாலும் கட்டப்படும் கட்டிடம் அல்ல. அது ஒரு சராசரி மனிதனின் வாழ்நாள் கனவு. அந்த வீட்டை நம்பி வந்த உறவினரிடம் ஒப்படைத்து இறுதியில் அவர்களே நம்பிக்கை துரோகம் செய்து வீட்டை ஆக்கிரமிக்கும் போது ஏற்படும் வலி சொற்களுக்கு அப்பாற்பட்டது. உங்கள் உணர்வுகளையும் வலியையும் பிரதிபலிக்கும் ஒரு கதை இதோ உங்களுக்காக. வேர்களும் வெந்நீரும் லண்டனின் கொட்டும் பனியில் இரவு பகல் பாராமல் 16 மணி நேர ஷிப்ட் வேலைகளை பார்த்துக் கொண்டிருந்தான் கணேசன். கைகால்கள் கடுமையாக வலிக்கும் போதெல்லாம் அவனுக்குள் ஒரு காட்சி மட்டுமே தோன்றும். யாழ்ப்பாணத்தில் உருவாக்கிக் கொண்டிருக்கும் அவனது கனவு இல்லம். தம்பி கணேசா, இந்த ஒரு வீட்டை முடிச்சிட்டா என் வாழ்நாள் கடமை முடிஞ்சுதடா. நாங்க உழைச்ச ஒவ்வொரு பவுனும் அந்த சுவத்தில் இருக்குது என்று போனில் அம்மா சொல்லும் போதெல்லாம் கணேசனுக்கு களைப்பு பறந்துவிடும்.

0: பத்து வருட போராட்டத்துக்கு பிறகு அத்தனை நவீன வசதிகளுடனும் அழகிய ஒரு வீட்டை இலங்கையில் கட்டி முடித்தான். ஆனால் கணேசனும் அவனது குடும்பமும் லண்டனில் குடியுரிமை பெறும் பணியில் இருந்ததால் உடனே சொந்த ஊருக்கு திரும்ப முடியவில்லை. அந்த சமயத்தில் தான் அவனது தாய் வழி உறவினரான கஜேந்திரன் தொடர்பு கொண்டான். தம்பி, எனக்கு வியாபாரத்தில் பெரிய நஷ்டம். இலங்கையில வாடகை கொடுக்க கூட வழி இல்லாம நடுத்தருவில் நிக்கிறேன். உங்க வீடு சும்மா தானே இருக்கு? ஒரு சில மாசம் நாங்க அங்க தங்கிக்கிறோம். நீங்கள் ஊருக்கு வரும்போது நாங்கள் வேற இடம் பார்த்துட்டு போயிடுறோம் என்று கண்ணீர் மல்க கேட்டார். இரக்க குணமுள்ள கணேசனின் அம்மா, நம்ம சொந்தந்தானே, கஷ்டப்படுகிறப்போ உதவிலேனால் அப்புறம் என்ன உறவு என்று சொல்லி வாடகை ஏதும் வாங்காமல் இலவசமாகவே அவர்களை அந்த வீட்டில் தங்க வைத்தார்கள். மாறிய குணமும் மூடிய கதவுகளும் ஆரம்பத்தில் தினமும் போன் செய்து நன்றி சொன்ன கஜேந்திரன் மாதங்கள் செல்ல செல்ல பேச்சை சுருக்கிக் கொண்டார். இரண்டு வருடங்கள் ஓடின. கணேசன் தனது குடியுரிமை வேலைகளை முடித்துவிட்டு லண்டனில் இருந்து தாய் நாட்டுக்கு திரும்ப முடிவெடுத்தான். கஜேந்திரனுக்கு போன் செய்து, மாமா, நாங்க அடுத்த மாசம் ஊருக்கு வர்றோம், நீங்க வேற இடம் பார்த்துட்டீங்களா என்று அன்பாக கேட்டான். அங்கு அவனிடம் இருந்து வந்த பதில் கணேசனை தூக்கி வாரி போட்டது. என்ன தம்பி அவசரப்படுறீங்க? நாங்க இங்க ரெண்டு வருஷமா இருக்கோம். ஊர்ல எல்லாரும் இது எங்களோட வீடுதான் என்று நினைச்சு கொண்டு இருக்கிறாங்க. இப்ப நாங்க வெளியே போனா எங்களுக்கு அசிங்கம் அல்ல. அது தவிர நாங்க இந்த வீட்டை பராமரிக்க இவ்வளவு செலவு பண்ணி இருக்கோம், உடனே எல்லாம் காலி பண்ண முடியாது என்று கஜேந்திரன் அதிகார குரலில் பேசினார். கணேசனுக்கு தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. இலவசமாக தங்க இடம் கொடுத்ததற்கு இப்போது வீட்டின் மீதே உரிமை கொண்டாடும் துரோகம், போராட்டமும் தர்மமும். அதே மாதமே கணேசன் இலங்கைக்கு பறந்தான். நேராக தன் வீட்டுக்கு சென்றான். ஆனால் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தன. உள்ளே இருந்த கஜேந்திரன் கதவை திறக்கவே மறுத்துவிட்டார். நீங்க வெளிநாட்டுல இருக்கீங்க, உங்களுக்கு எதுக்கு? இங்க பெரிய வீடு, நாங்க இங்கதான் இருப்போம். வேணுமன்னா கோர்ட்டுக்கு போங்க. இலங்கையில் கேஸ் நடந்தா 10 வருஷம் ஆகும். அதுவரைக்கும் நாங்க இங்கதான் இருப்போம் என்று ஜன்னல் வழியே சவால் விட்டார் கஜேந்திரன். கணேசனுக்கு ரத்தம் கொதித்தது. வெளிநாட்டில் தான் சிந்திய வியர்வையும் உழைப்பும் தூக்கமில்லாத இரவுகளும் அவன் கண்முன்னே வந்து போயின. அவன் வீதியின் நடுவே நின்று கதறவில்லை, மாறாக விவேகமாக செயல்படத் தொடங்கினான். ஆவணங்களின் பலம், வீட்டின் உறுதி பத்திரம், நில வரைபடம் மற்றும் லண்டனிலிருந்து வீடு கட்டுவதற்காக இலங்கை வங்கிக்கு அனுப்பிய பண பரிவர்த்தனை சான்றிதழ்கள் அனைத்தையும் சேகரித்தான். சட்ட போராட்டம், தகுதியான ஒரு நல்ல வழக்கறிஞரை அணுகி நில ஆக்கிரமிப்பு மற்றும் நம்பிக்கை துரோகத்துக்காக உடனடி சட்ட நடவடிக்கை எடுத்தான். கிராம அலுவலகர் மற்றும் காவல்துறை கிராம அலுவலகர் மற்றும் உள்ளூர் காவல்துறை நிலையத்தின் மூலம் கஜேந்திரன் அங்கு வாடகைக்கோ அல்லது சொந்தமாகவோ தங்கியிருக்கவில்லை, வெறும் விருந்தினராக மட்டுமே அனுமதிக்கப்பட்டார் என்பதை முறைப்படி பதிவு செய்தான். சட்டத்தின் பிடி இறுகியதை உணர்ந்த கஜேந்திரன் ஊர் பெரியவர்களையும் உறவினர்களையும் வைத்து சமரசம் பேச முயன்றார். ஆனால் கணேசன் இந்த முறை அசையவில்லை. உறவுக்கு மதிப்பு கொடுத்து வீட்டை தந்தேன், நீங்கள் என் நம்பிக்கையை திருடிவிட்டீர்கள், இனி சட்டப்படி மட்டுமே பேச்சு என்று தீர்க்கமாக சொன்னான். நீதியின் வெற்றி, சட்ட போராட்டத்தின் முடிவில் நீதிமன்றத்தின் உத்தரவின் பேரில் காவல்துறையினரின் உதவியோடு கஜேந்திரன் வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டார். வீட்டின் சாவியை மீண்டும் தன் கையில் ஏந்திய கணேசன் தன் உழைப்பால் உருவான அந்த சுவர்களை தொட்டு பார்த்தான். அவன் கண்களில் நீர் வழிந்தது. ஆமாம் நேர்களே, உண்மையிலே இப்படியும் நடக்கிறது. பாருங்க, வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் கஷ்டப்பட்டு எவ்வளவோ காசுகளை செலவழித்து இரவு பகலாக அங்கே உழைத்து தங்களுக்கென்று ஒரு வீடு கட்டுவோன்னு இப்படி கட்டிய வீட்டை ஒன்றுமில்லாதவர்கள் வந்து அபகரிக்கும் போது அது எப்படி இருக்கும் என்ன? மனம் நிச்சயமாக எவ்வளவு கொந்தளிக்கும் என்ன? அப்படிப்பட்ட ஒரு கதைதான் இந்த கதை. கணேசன் எவ்வளவு கொதித்தெழுந்தார். தான் 16 அதுவும் 16 மணித்தியாலங்கள் வேலை செய்த அந்த பணம், தன்னுடைய தாயின் ஆசைக்காக கட்டப்பட்ட அந்த வீடு, ஆமாம், ஆனால் தகுதியற்றவர்களை நம்பிக்கை துரோகம் செய்பவர்களுக்கும் வீடே கொடுத்தாலும் அவர்கள் நன்றியை நினைக்க மாட்டார்கள். இப்படித்தான் அந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நாம் கஷ்டப்பட்டு சம்பாதித்த சொத்தையும் உரிமையையும் சட்டத்தின் துணையோடும் விவகத்தோடும் மட்டுமே நாங்கள் அதை பாதுகாக்க முடியும் என்பதை நாங்கள் கூறிக்கொள்ளலாம். உண்மையிலே ஒரு படித்து சுவைத்த கதையாக இது, உண்மையாக நடந்த சம்பவம், அந்த கதையை படித்து சுவைத்த கதையாக இது மக்களுக்கு தெரிய வேண்டும். இது ஒரு விழிப்புணர்வூட்டும் ஒரு கதையாகத்தான் இருக்கக்கூடும். நீங்கள் கொஞ்சம் நீங்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்றுதான் இந்த கதை எடுத்து காட்டுகின்றது. நாமும் இங்கு கஷ்டப்பட்டு உழைத்து அங்கே வீடு கட்ட வேண்டும் இல்லை அது செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நம்பிக்கையாக எங்களுடைய உறவினர்களிடமோ இல்லாட்டி நண்பர்களோட கொடுக்கும்போது அவர்கள் இப்படி செய்தால் எப்படி இருக்கும்? ஆகவே மக்களே, நீங்களும் அவதானமாக நடந்து கொள்ளுங்கள் என்பதை நான் இந்த இடத்திலே உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக கூறிக்கொள்ளுகிறேன் இந்த கதையின் மூலம். நல்லது நேர்களே, நீங்கள் மலையுங்கள். இந்த கதைக்கு பொருத்தமான பாடலோடு இணைந்து கொள்ளுங்கள். அதற்கான தொலைபேசி இலக்கம் 0033148332 15 40. இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 0033 9551 48 47 71. வைபர் ஊடாக 0033 650 07 74 27. வாட்ஸ்அப் ஊடாக 0033 6689 86 55 29. இந்த கதையை எமக்காக எழுதி அனுப்பிய ஜோர்ஜ் ரதினி அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். நல்லொரு விழிப்புணர்வூட்டும் சிந்திக்கக்கூடிய அவதானமாக இருக்கக்கூடியதற்காக ஒரு கதையை எமக்காக எழுதி அனுப்பியிருக்கின்றார். அந்த வகையில் இதற்கு இந்த கதையை கேட்டு இதற்கு பொருத்தமான பாடலோடு ஓடோடி வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். நலமா இருக்கிறோம் பார்த்திபன், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நாங்களும் நலமா இருக்கின்றோம். முதலில் பூச்சதனிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு அதே திறம்பட வாசித்தக்கும் உங்களுக்கும் கதைகளை ஜோதிக்கும் நன்றிகள் வாழ்த்துக்கள் பாராட்டுகள் கூறிக்கொண்டு சோபிதா.
0: நன்றி பார்த்திபன்.
1: எனக்கு ரெண்டு பாட்டு உண்டு. இந்த பின்ன ஏமாறாதே ஏமாற்றாதே அந்த பாடல், அடுத்த இன்னொரு பாடல் போராடடா வாழேந்தி, அந்த ரெண்டுல ஒரு பாடல நான் தெரியும் சார். ரெண்டு
0: எதிர்னாலும்
1: பார்த்துட்டு பொருத்தப்படா போடுங்கள். பாடம் சொல்வது தானே பாடல். இந்த கதை உண்மையா அந்த அவருக்கு வெற்றி அழிச்சிட்டு, இந்த வெற்றி அழிச்சு காட்டி
0: கூடுதலாக அவர் அவகாசம் கொடுத்திருந்தா நிச்சயமாக அது உண்மையில அவர் ஒன்றும் செய்திருக்க முடியாது.
1: வச்சிருந்தபடியா நல்ல அவர்கிட்ட குடுக்கல, இந்த வீட குடுக்கல,
0: ஆவணங்களை கொடுக்கவில்லை. பார்த்திபன், பார்த்திபனுடைய தொலைபேசி துண்டிக்கப்பட்டு விட்டது. அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம் தேவிதா, நான் வீரராஜன் நினைக்கிறேன்.
0: வணக்கம் அம்மா, நலமா இருக்கிறீர்களா?
2: நலமா இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம் அம்மா, நன்றி. சொந்த காணிகளையே அரசாங்கம் அபகரிக்கவில்லையா? அதே போலத்தான் இதுகும் இல்ல, எங்களோட சொந்த காணிகளை, இப்ப எத்தனையோ பேர் சொந்த காணிகளை, வீடுகளை அரசாங்கமே அபகரித்து இருக்கிறது. சொந்த உறவுகளே இப்படி செய்தால் அப்ப வேறு அவர்களை
2: நன்றி
0: வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்து இருப்பவர், வணக்கம்.
3: வணக்கம் சோபிதா, நலமா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கிறோம் ராதா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
3: நாங்கள் அனைவருமே நலமாக இருக்கின்றோம். கதை எழுதிய ஜோச்சுவதனிக்கும் கதையை சிறப்பாக வாசித்தளித்த உங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நான் வந்து தர்மதுரை படத்துல இருந்து அண்ணன் என்ன தம்பி என்ன சொந்தம் என்ன பந்தம் என்ன அந்த பாடலை நான் சொல்றேன் சோபிதா. புலம்பெயர்ந்து இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் விழிப்புணர்வா தான் இருக்கணும், நல்ல கதை, கட்டாயம் விழிப்புணர்வா இருக்கணும், இல்லாட்டி கஷ்டம் வாழ்க்கை. நன்றி சோபிதா.
0: நன்றி ராதா, நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்து இருப்பவர், வணக்கம்.
4: வணக்கம் சோபிதா, ஜெர்மலிருந்து குஞ்சோர் ராஜா.
0: வணக்கம் ஜெர்மலிருந்து குங்கோயில் ராஜா, நலமா இருக்கிறீர்களா?
4: நாங்களும் நலமா இருக்கோம், நீங்கள் எப்படி?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
4: கதைக்குறு காணத்தை எழுதி அனுப்பி டிஆர்டி வாரில் சிறப்பித்த ஜோஸ் ரதனி அவர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, கதைக்குறு காணத்தை தொகுத்து வழங்கியும் உயிரூட்டியும் மெருகூட்டியும் திறம்பட வாசித்த உங்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களை கூறி கொண்டு, சோபிதா நார்த கண்ணை நம்ப கண்ணே நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் ஒன்று ஒரு பாடல் எம்ஜிஆர் பாடுவார், பாடல் எம்ஜிஆர் பாடுவார், மற்ற அந்த அந்த பாடல் நான் எடுக்கிறேன், கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் ஒன்று அந்த பாடல்
0: எடுக்கிறேன்.
4: நன்றி நன்றி வணக்கம்.
0: அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
5: வணக்கம் சோபிதா.
0: வணக்கம் சதீஷ், நலமா
5: இருக்கிறீர்களா? நீங்கள் நலமா இருக்க உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த கதை வந்து இன்னும் ஒரு மூலம் வந்தது என்று நினைக்கின்றேன். அது வந்து இப்ப ஒரு மாதத்துக்கு
0: நினைக்கிறேன்,
5: செய்வதன் மூலம் வந்து அந்த பல கதையை வித்தியாசமா மாற்றி எழுதியிருக்கின்றார். இது வந்து அண்ணன் வந்து இருக்கின்றார் உள்நாட்டில், தம்பி வந்து அங்கே இருக்கின்றார், அந்த காணி வந்து இரண்டாக பிரிக்கப்பட்டு அன்னைக்கும் தம்பிக்கும் தாய் எழுதி வச்சுட்டு தாயும் இறந்து போனார் நினைக்கின்றேன். இதை தம்பி மூலம் நினைச்சார் ஒரு வீட்டு கட்டி நான் தாயத்துக்கு போய் குடி வந்து சந்தோஷம் இருக்கணும்.
0: ஆனா
5: தம்பி இந்த அண்ணா வந்து காசு அனுப்பி தம்பி வந்து தெந்த காணிக்குள்ளே வீட்டை கட்டி விட்டார், தெந்த காணிக்குள் வீட்டை கட்டி என்ன செய்ய போட்டு அண்ணா வந்து குடிவதற்கு ஏர்போர்ட் மூலம் ஏர்போர்ட்டுக்கு வந்து விட்டேன் தம்பி அப்படி வாங்குவோண்டு. அங்க போனால் தம்பிதான் காணிக்குள்ளே கட்டி விட்டார், அண்ணன் பிரச்சனைப்பட்டு திரும்பி ஒரு நாளையே திரும்பி வந்து விட்டார் தாயத்துக்கு, சாரி உள்நாட்டுக்கு வந்து விட்டார். அது இந்த வலை வந்து ஒரு மாதம் இருக்கும் நினைக்கிறேன், இந்த ஒரு செடி மூலம் வந்தது.
0: சரி சரி, இது வேற கதையாக இருக்கலாம்,
5: வேற கதையா இருக்கலாம் நினைக்கின்றேன். அது வந்து இந்த நாட்டு தான் வந்தது, புராதமே தான் வந்தது கதை.
0: ஓகே, நன்றி சார்.
5: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர், வணக்கம்.
6: வணக்கம் ஜோபி, நலமா இருக்கிறீங்களா? சோபி
0: நலமா இருக்கிறோம். சுபா, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
6: நாங்களும் நலமா இருக்கோம் ஜோபி, அதே போல நீங்களும் எல்லோரும் நலமா இருக்கோம் கண்டு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, கதை எழுதிய ஜோசு கவினிக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நான் நீங்கள் வச்சிருக்கும் பாடலும் நன்றி கொள்றேன் ஜோபி.
0: நன்றி சுபா.
6: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து பைபர் ஊடாக ஜியாண்டேசன் அவர்கள் நினைந்திருக்கிறீர்கள், வணக்கம்.
7: வணக்கம் சோபிதா.
0: வணக்கம், நலமா இருக்கிறீர்களா?
7: நலமா இருக்கிறேன். நன்றி. ஜோஜ் பதனிட கதை சிறப்பா இருந்தது. அந்த புரிந்துணர்வும் மற்றது ஒரு படிப்பிரைக்குரிய கதையா இருந்தது. இப்படித்தான் நடக்குது ராயத்துல. காணிகள் துணிகள் எல்லாத்தையும் இங்கிட்டு விட்ட உடனே சௌகரங்களுக்குள்ளே பிரச்சனை தான் நடந்துருக்குறது. நடக்கிற சமகால கதையாக இருந்தவருக்கு வாழ்த்துக்களை குறிக்கொண்டு, வாசித்தவங்களுக்கு சிறப்பு வாழ்த்துக்களை குறிக்கொண்டு,
0: நன்றி. வணக்கம். அவர் ஞானதேசன் அவர்கள், அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர். வணக்கம்.
8: சொற்கள் கேட்காவிட்டு அவர்கள் துண்டிக்கப்படுவது அப்படி கூறிக்கொண்டு பண்போடு என்னன்னு சொன்னா சோபிதா, ஊர்ல வந்து நடக்கிறேன்னு சொல்லுவாங்க. இந்த பக்கத்து வீட்டுக்கள் வேலி அடைப்பார்கள். வேலி அடைய கேட்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தள்ளிட்டு வருவாரு.
0: ஒவ்வொரு
8: கொஞ்சம் கொஞ்சம் அப்ப எங்க ஒழுங்கைக்குள்ள அந்த வேலி இங்க தூரத்து இந்த வேலி நல்லா கிட்ட வந்துட்டு அப்ப டிராக்டர் பெட்டி வந்து மரம் வைத்தாங்க. அகல மரம் பெட்டி ஒரு சொட்டு திருப்பி அப்ப வேலி உடைஞ்சிட்டு போயிருந்தாரு. உள்ளுக்கு வர கஷ்டப்படுது. ஒரு சொட்டு அரைக்கிறேன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் தான் நிக்குது வேலி. சொட்டு அரைக்கிட்டா வேலி தொலைஞ்சாருண்டா. அதான் ஒரு முறை எங்க அப்பா வேலி அடைக்கிற தகரம் வந்து எங்கட பக்கம் இருந்தா அவைக்கு சொந்தமா அந்த தகரம். அந்த பக்கம் இருந்தா தான் எங்களுக்கு சொந்தம். அப்ப நாங்க அந்த பக்கத்தை போய் அடைச்சாச்சு. அந்த பக்கத்து வீட்டுக்காரன் பட்ட கேட்ட தன்மையா இதை இப்படி அடைக்கும். அப்ப எனக்கு ஆறு அடைச்சு அடைக்கல, எனக்கு வேலி அரைக்கிறதா சரி. அடுத்த அந்த அடைச்சாளர் திரும்பி கூப்பிட்டு எல்லாம் கலட்டி இந்த பக்கம் அடைச்சேன். அப்ப அவரை வந்து தன்மையா கிடையாது. பக்கம் தன்மையா வந்து காய்ச்சா ஒத்துக்கொள்ளுவேன். அந்த அகங்காரம் எதுவும் காய்ச்சாங்கன்னு அவருக்கு ஒரு முடிவா இருக்கும். அதே மாதிரி வயலையும் இப்படி பிடிக்காங்க. வயலையும் அந்த பக்கத்துக்கள் பிடிக்குவேன். வேலி எல்ல அரைக்கல் இடையக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு எடுத்து வந்து அப்படியே பிடிச்சிருவாங்க. ஒரு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இடத்தை பிடிச்சு பிடிச்சு அப்படியே பிடிக்கிற வேலையில இருக்கு.
0: அதுதான்
8: கேள்விப்படுறேன். இந்த வேலை குடி பிடிச்சு அவர் அந்த இயக்கத்தின் சம்பந்தம் உடையவங்களா ஒண்ணு செய்யலாம் போயிட்டு கஞ்சரியில அது உறுதி காணி கஞ்சரியெல்லாம் போய் காய்ச்சதுன்னா அது ஒண்ணு செய்யலாம் போயிட்டு அவங்களுக்கு அந்த இயக்க தொடர் இருந்தவங்களால ஒண்ணு செய்யலாம் போயிட்டு
0: நன்றி பார்த்திபன். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர். வணக்கம். வணக்கம்.
9: வணக்கம் சவிதா.
0: வணக்கம் கமலவேணி அவர்கள்.
9: நலமா இருக்கிறீங்களா சவிதா?
0: ஆம், நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
9: நாங்களும் சுகமா இருக்கிறோம். நான் அந்த கதைய முழுமையா கேட்க முடியல. திடீரெண்டு ஆட்கள் வந்துட்டு நாங்க துடன் கேட்க
0: வந்துட்டேன்.
9: சுபாஷினி என்ன பாட்டு சொன்னதா?
0: சுபாஷினியும் எல்லாருடையும் இணைந்து கொள்வோம் என்று போய்விட்டார்.
9: அப்படித்தான் நானும் இணைய போறேன்னு. உங்களோட நீங்க என்ன பாட்டு போறீங்களோ அதோட நான் என்ன சொல்றேன். யுவாஜ் ரஜினிக்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்றேன் கதை எழுதி அனுப்பிடத்துக்கு. எங்களுக்கு மாசதான்
0: எழுதி அனுப்புங்க. உங்களுடைய பேரிலும் கதை ஒலிபரப்பாகிறது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்படியா? சரி, உங்களோட கதையை எழுதி அனுப்புங்கவா.
9: ஓகே ஓகே
0: ஓகே. நன்றி
9: நன்றி. உங்களுக்கும் பாட்டு கலைஞ சொல்லிதா.
0: நன்றி. வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர். வணக்கம்.
10: வணக்கம் சோரி.
0: வணக்கம் வதனி மோகன். நலமா இருக்கிறீர்களா?
10: ஆமாம், நலமாகவே இருக்கிறோம். நீங்க?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி.
10: நலமாக அப்படியே இருக்கிறோம். வேடிக்கொண்டு உங்களுக்கும் பயம் தொடுவதா?
0: எங்களுக்கு எல்லாம் நம்பிக்கை உள்ளவர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். இப்படி எல்லாம் துரோகம் செய்ய மாட்டார்கள். என்ன
10: அப்படி சொல்லி அப்படி சொல்லு.
0: மனிதர்கள் சில வேளையில் பேராசை பிடித்தவர்கள் அப்படி செய்யலாம். ஆனால் இப்ப எங்களுடைய சகோதரங்கள் எங்களுடைய உறவுகள் எல்லாம் அப்படி அந்த இப்படி எல்லாம் ஏமாற்றக்கூடாது. அவர்களுக்கு விளங்கும்
10: கதையை சொல்ல சொல்ல கன கதைகளை பார்த்ததுல கேட்டவர்களை சிரிப்புத்தான் வந்தது. இல்ல என்னுடைய நண்பியர் இங்க சுவிஸ்ல இருக்கிற அவ அம்மாட வீடு இருந்தாவோ அது பழைய வீடு தான் இங்க இன்னொன்று போனால் அங்க இருக்கலாம் கொண்டு கொண்ட கட்டி போட்டு உறவு ஒன்று கிட்ட தானா அஞ்சு வருஷத்தால நான் தருவேன்னுட்டு கொடுத்துட்டு இங்க வந்துட்டு போறவா பாத்து பாத்துட்டு அஞ்சு வருஷத்தே உறவோ வெட்டி பாக கல்லுகளால எறியினவா என்ன
0: அப்படியும் இருக்கிறார்கள் மனிதர்கள்.
10: என்ன பாக்குற இங்க சீசில நீங்க வந்து அட்டி அட்டி பாக்குற
0: நாங்களாகவே விரும்பி இப்ப எங்க சகோதரங்கள் எங்க உறுப்பை கட்டி நாங்களாகவே விரும்பி அவர்களுக்கு கொடுத்த சரி நாங்கள் இருக்கிறதா கொடுத்தால் அது பிரச்சனை இல்லை.
10: என்ன அதுதான் அப்படி நடக்குதான் சோபி. இதுகளை என்ன செய்யறான் தெரியாது. நானும் நீங்க போடுற பாட்டோட நானும் உழைஞ்சு விடுறேன் சோபி. நம்ம யோசிச்சு நல்ல விழிப்புணர்வு கதைதான் இது. மனிதர்கள் உண்மையிலே எல்லாரும் விழிப்புணர்வா இருக்கணும். வீடு கட்டுறேன் கட்டுறேன் அநேகம் பேர் அங்க கட்டிட்டு இப்ப சரியா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம்.
0: நம்பிக்கை உள்ளவர்களிடம் கொடுங்க. நம்பிக்கையாய் அவர்களும் செய்யக்கூடியதாக இருக்கணும்.
10: அப்படி நம்பிக்கையா கொடுத்தாலும் இப்ப பிரச்சனை என்றுதான் சொல்லி
0: அவதானமாக இருக்கணும். இப்ப கட்டுவதற்கு கொடுத்தாலும் நாங்கள் அதை அவருக்காலும் நாங்கள் சோதிச்சு பார்க்கணும். என்ன இப்ப என்ன நடக்குதுன்னு அக்கம் பக்கத்து வீட்டுக்காரன் நாங்கள் இப்படி நடக்குது அப்படி நடக்கான்னு கேட்க வேணும். என்ன அப்ப அவருக்கு கொஞ்சம் தெரிய வேண்டி வேணும் தானே. என்ன இப்படி எல்லாம் நடக்குன்னு சொன்னால் அப்ப அவைகள் இந்த ஆலோசனை அப்படி நடக்குதுன்னு சொல்லி கேட்கலாம். என்ன
10: அரசாங்கமே இதுக்கு காரணம் அரசாங்கம். அரசாங்கமே மக்களின் ஹானி எடுக்க அப்ப இவர்கள் அதை நினைக்கிறார்கள்.
0: அதுதான் இப்ப உதாரணம். அரசாங்கமே ஒரு உதாரணம். என்ன
10: அரசாங்கம் தான் இதுக்கு காரணம். உதாரணம் வந்து அவர்தான். அதை குறிக்க நீங்க ஒரு பாடல் உடனே சோபி. நன்றி வணக்கம். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ரோஜ் ஜோஜ் ரதனிக்கும் வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி வணக்கம். நேரம் சரியாக 12:47. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் கதைக்கொரு காணம். கதைக்கொரு காணம் நிகழ்ச்சிக்காக இன்று எமக்கு கதையை எமக்காக எழுதி அனுப்பிய ஜோட்ஸ் ரதினி படித்து சுவைத்த கதையை எமக்காக எழுதி அனுப்பியது. அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இவ்வளையில வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
11: வணக்கம் சோபி அவர்களே. நான் திருமதி பாக்கியநாதன் கிடைக்கிறேன்.
0: வணக்கம் திருமதி பாக்கியநாதன் அவர்கள். நீண்ட நாளைக்கு பிறகு எப்படி
11: நாங்கள் என்ன சோ நேரத்தோம் சோபி? நாங்கள் இல்ல ரெண்டு வாரம் இல்ல ஒரு ஸ்ரீலங்கால இல்ல. நான்
0: ரெண்டு வாரம் மட்டும் தானே போனது?
11: ரெண்டு வாரம் மட்டும் கூடி போச்சு.
0: ரெண்டு மாசம்
11: உங்களுக்கும்
0: அதெல்லாம் போனீங்களா?
11: ஒன்றும் சரியில்லை, திரும்பி வந்துட்டோம்.
0: என்ன இது நீங்களும் அப்படி ஒரு பழக? என்ன நடந்தது?
11: இருக்கிறத விடுதல் இல்ல. இவற்ற விடுதான் இருக்கிறத எலும்புதல் இல்ல.
0: நீங்கள் இருக்க கூட எலும்பு
11: எலும்பு இல்ல. அதில் தாங்கள் வாடகை கொடுக்கல் வேற யாருக்கும். இப்ப
0: இது என்ன இது அப்படி மோசம்?
11: எனக்கு இந்த கடையை நீங்க வாசி கேச்சிட்டு யோசிச்சுதான்
0: நினைச்சேன்.
11: இருந்து ஓடி பிரிஞ்சு போட்டு கடைசி அறியில அது வந்துட்டேன்.
0: அப்படியாக மோசமா இருக்கிறார்.
11: இவற்றை அண்ணா அண்ணியாக்கெல்லாம் நேரத்தை வாடகை கொடுத்தது. அதை இப்ப
0: கடவுளுக்கு தெரியும். என்ன உண்மை?
11: இந்த கதையை வாசிச்சு உங்களுக்கும் நம்பியை தெரிவித்துக் கொண்டு ஜோதி அதனி அவர்களுக்கும் நம்பியை தெரிவித்து நல்ல ஒரு இனிமையான கதை, எல்லாரும் கேட்கக்கூடிய ரசிக்கக்கூடிய
0: கதை.
11: விடவருவேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.
11: நன்றி
0: வணக்கம். அவரை தொடர்ந்து ராணி சம்பந்தன் அவர்கள் பைபர் ஊடாக வணக்கம்.
12: வணக்கம் சோபிதா.
0: வணக்கம். நலமா இருக்கிறீர்களா?
12: ஆமா நலமா இருக்கிறோம். நீங்க?
0: நாங்களும் நலமாக இருக்கிறோம். நன்றி.
12: என்னண்டா, நானும் கதையை கேட்டு நிலையில வந்து சமைச்சு கொண்டு நிக்கிறேன். அப்ப உங்களோட கதையும் கேட்டு கொண்டுதான் சமைச்சு கொண்டு நிக்கிறேன். என்னன்னு சொல்லி சொன்னா, அருமையான கதை. முதல்ல வந்து எங்கட ஜோஜ் ரதினிக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு அதனை நல்ல வடிவாக அழகாக வாசித்தளித்த உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, இது ஒன்று ரெண்டு இல்ல, இப்ப வந்து ஒரு 100-80% ஆட்கள் இப்படித்தான் ஏமாத்துறார்கள்.
0: உண்மைதான். ஆமாம், எனக்கும் சில எங்களுக்கு எனக்கு நடக்கையில எங்களுடைய அப்பாவுக்கு நடந்தது. நான் இப்ப மறந்து போனதை சொல்றது உண்மையில எங்களுடைய அப்பாவுக்கும் ஒரு இப்படி ஒரு இது நடந்தது. அதைத்தான் இப்ப நான் யோசிக்கிறேன்னு. என்ன பாத்தீங்க, பல விதமா பல பேர் இப்படி ஏமாத்துறார்கள்.
12: எங்கட வீட்டுல எங்களுக்கு வந்து 25 பிறப்பு காணி. அதுல நாங்க 5 பொம்பளை பிள்ளைகள், 5 கேர்ள்ஸும் 2 பாய்ஸும். அதுல 4 பேருக்கு வீடு கட்டிட்டோம். ஒரு அக்கா அமெரிக்காவில இருந்த ஒடியாவாத கட்டி இல்ல, மற்றது அன்னையாக்கள். அப்ப அந்த ஒரு என்னுடைய வீட்டை நான் என்னோட அக்காண்ட மகளுக்கு நான் கொடுத்துட்டேன். கொஞ்சம் உதவியா கொடுத்தனான். என்னன்னு சொல்லி சொன்ன, நான் விருப்பப்பட்டு கொடுத்தனான். மற்றது ரெண்டாவது அக்கா பக்கத்துல, ரெண்டாவது அக்காண்ட வீடு புது வீடு. அப்ப அது சும்மா தானே இருக்குது. அம்மாக்கு விருப்பம் இல்ல, குடுக்க இல்ல. அம்மா இருந்தவ அம்மாக்கு விருப்பம் இல்ல, அம்மா குடுக்காத எங்க பிள்ளைகள் இதுவரை எழும்ப மாட்டுதல்ண்டா. அது ஆக்கள் ஒருதனும் இல்லையண்டா, பாம்பு வந்திருக்கும். மற்றது எல்லாம் கரல் பிடிச்சு தண்ணி இல்லாம காஞ்சு போமான்னு சொல்லி அக்கா கொடுத்தவா, இங்கே இருக்கிறாவா கொடுத்தவா. கொடுத்துட்டு 2010 அவ வந்து சரியான குப்பையா இருந்தது. நீ அவன் நடவடிக்கையும் சரியில்லை, அவட்ட வந்து கூட ஆக்கள் வந்து போறதுன்னு அவ ஆக்கள் எல்லாம் சொல்ல எழுப்புவோம்னு சொல்லி சொன்னா அது எழும்பவே மாட்டேன்றது. ஒரு குமர் பிள்ளை என்ன, அது வந்து உள்ள போலீஸ் சாமி எல்லாம் வந்து போகும், ஆனா எழும்பவே மாட்டேன்றது. அப்ப எல்லாரையும் வச்சு வச்சு எங்களுக்கு தெரிஞ்ச இத்தனையோ போலீஸ் மற்றது வேற தெரிஞ்சாக்கள் எல்லாரையும் கொண்டு இதானே எங்கட வீட்டுல இருந்தவர், வாடகை இருந்தவர், அவரையும் சைட் ரூம்ல இருந்தவர், அவரையும் கூட்டி கொண்டே காலேஜோ இல்ல, நான் எழும்ப மாட்டேன், நீங்க எழுப்புங்க பாப்பம் என்ன. ரெண்டு பெரிய நியாயம் என்ன. அப்ப நாங்க சொன்னா, நீ திறப்பத்தா, முதல் திறப்பத்தாண்டு, முதல் வீட்டு திறப்பத்தா, நான் உங்களுக்கு உனக்கு தந்தது பெரிய இது, நீ திறப்பத்தான், நான் மிச்சத்தை கதைக்கிறோம். அதுங்க அது திறப்பையும் தருவது இல்ல, அது போய் வேற எங்க இருந்துட்டு என்ன பூட்டி போட்டு எல்லாத்தையும் வழி கதவும் பூட்டலாம், எல்லாத்தையும் பூட்டி போட்டு வேற எங்க போய் இருந்துட்டு
0: என்ன.
12: அதை தேடி பிடிக்கப்பட்ட உடனே இப்படி ஒரு 2 வருஷம் அதோட மினக்கட்டுதான் அந்த வீட்டை அந்த பெட்டியை எழுப்பினது என்ன. எழும்பவே மாட்டேன்ன்றது என்ன. உள்ளுக்குள்ள இருக்கும் அந்த சொன்ன மாதிரி அந்த உள்ளுக்குள்ள இருப்பால். அப்ப நாங்க போய் இதை கதவில தட்டிதான் கிடக்கிறாரு தெரிவாளன் அப்படி நாங்க சிரிக்கிறோம். ஐயோ கடவுளை, இப்படியும் கடவுள் கொண்டு வந்து விட்டுருக்கிறானோ
0: உங்களுக்கு.
12: இவ்வளவு உண்மையில அந்த நினைச்சு பார்க்க வேதனையா இருக்கும். அம்மா அம்மா அடிக்கடி சொல்லுவா, என்ன படிச்சு படிச்சு சொல்லுவா, ஐயோ கொடுக்காத எங்க பிள்ளைகள் இதுகள் 10 வருஷம் நான் இருந்த நான் எழும்ப மாட்டேன், இது எனக்கு தான் சொந்தம்னு சொல்லி எந்த வீட்டை சொல்லுவா. பிள்ளை கொடுத்துடாத, தம்பி கொடுத்துடாத, என்ன இங்க இருக்குன்னு சொல்லுவா. ஆனா நாங்க கொடுக்க இல்லை, நாங்க புத்தியா இதாண்டு விட்டுட்டோம். ஆனா இருந்தவ கொஞ்சம் வெண்ணி ஆக்கள் இருந்தவை, அதுகள் வாடகை வாங்கையில சும்மா அந்த பிரச்சனை மூட்டம் வந்திருந்ததுகள் அதுகள் போய் தாங்களா எழும்பி போட்டது.
0: ஆனா
12: இது வந்து சுற்றியோன மூசம், ஐயோ கடவுளு பெரிய கேட்டையும் அடிச்சு சாத்துவாள், தான் நினைச்சத தந்த வீடு மாதிரி ராங்கி செய்வாள் என்ன, மெத்த வீட்டுக்காரர் என்ன அப்படி கண்ட்ரோல்ல வச்சிருந்தாள் என்ன. என்னடா அவை, அவளுக்கு வந்து போலீஸும் ஆர்மியும் நல்ல சப்போர்ட், அதால அவள் அவைகிட்ட வந்து வந்து போவ. மோட்டார் பைக் தான் கூட நிக்குமாங்க நடுகளும். அப்ப என்ன செய்யறாள், இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்கள் இதண்டும் இப்படியான கஷ்டங்களை அனுபவிக்கிறோம். நாங்கள் என்னன்னா அந்த அட்டோனி பவரை சில பேர்கிட்ட கொடுத்தாலும் அதுவும் மாத்துதுகள் என்ன. அதுதான் வல்லு கவனமே இருக்கணும். இப்போத சூழ்நிலையில வீடு சும்மா கிடந்து பாலடைஞ்சாலும் பரவாயில்ல, குடுக்காம விடுறது இவ்வளவு உத்தமம்.
0: உண்மைதான்.
12: நன்றி. நீங்க போ என்ன இந்த பாடல போடுங்க. மாறாதே அந்த பாடல் நல்ல பாடல். நீங்க விரும்ப நீங்க வச்சுக்கிற பாடலோட நானும் இணைஞ்சு சொல்றேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி. நன்றி வணக்கம். அவர் ராணி சம்பந்தன் அவர்கள், அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர். வணக்கம்.
13: வணக்கம் சோபிதா. நலமா இருக்கிறீங்களோ?
0: நலமா இருக்கிறோம். என்ன
13: பாபம் சொல்லுங்க பாபம்.
0: இல்ல பக்கத்து வீட்டு சரோ நலமாக இருக்கிறோம். நன்றி சாரோ.
13: இப்ப நடக்கிற சம்பவத்தை தான் ஜோச் ரவணி எழுதி இருக்கிறா. இது மாதிரி நாட்டுக்கு போனா இதே பிரச்சனை தான், ஒரே மாத்து தான். எங்கட சொந்தத்துக்கே இப்படி கொண்டு நடந்திருக்குது, நடந்து கொண்டு இருக்குது. அது இப்படி நாங்கள் கணக்க இப்படி ஏமாத்தி கொண்டே இருக்குதுகள் என்ன செய்யறது? வெளிநாட்டுல இப்படி அதை இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சு காட்டுற இதுகளை அதைத்தான் கேட்கணும். நீங்க வெளிநாட்டுல இருக்கிற உங்களுக்கு என்னத்துக்கு வீடு?
0: அப்படித்தான்
13: கேள்வி. ஆனா இங்க பார்த்தாதான் தெரியும் என்ன கஷ்டத்தை அனுபவிச்சதுகள். அந்த காசை அனுப்பி அங்க வீட்டை கட்டுதுகள்
0: என்ன
13: செய்யற? கடவுள் இருக்கிற எல்லாத்துக்கும் நானும் வந்து அந்த ஏமாற்றாது ஏமாறாது என்ற பாடலோட நானும் இணைந்து கொள்ளறேன். ஜோச்சுரவனிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம் ஜோவிதா.
0: நன்றி சாரோ, நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
14: வணக்கம் ஜோவிதா.
0: வணக்கம் குணநாகி பசுபதி, நலமா இருக்கிறீர்களா?
14: நலமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: ஓம் நலமாக இருக்கிறோம். நன்றி நன்றி.
14: கேட்டதும் கேளாத மாதிரிதான் கதை.
0: கேட்டதும் கேளாத மாதிரி.
14: இதுல வில முடிஞ்சதுல வந்து கேட்க ஒண்ணு வந்துட்டு மறுத்தின்னே கொஞ்சம் எந்த போச்சு
0: போதான்
14: ஒளிம்பிட்டேன். கதை கேட்க எனக்கு கதைக்கிறது இல்லை, இது வந்து விளங்கு. மற்றபடி இங்க போய் கட்டி அங்க இருந்து அங்க கொண்டு கட்டி போட்டு அது கரையான் பிடிக்க விடாமல் இங்கே இதையும் செய்யறது நல்லது.
0: ஆமா, அங்க இருக்கிறவர்களும் வெளிநாட்டுல இருந்து பணம் வந்து அப்படியே மரத்துல முளைச்சு தண்ணி வருகுது அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார்கள். கஷ்டங்கள்
14: தூரத்துல இருந்து பாக்கீங்க அவைக்கு தெரியல. கிட்ட வந்து பார்த்தாதான் அது மெழுகுதிரி எப்படி உரிய உத்துண்டமா போல மக்கள்
0: உருகினம் உண்டு. ஆமா, வெளிநாடு வர்றதுக்கு உண்மையில எத்தனை பேர் ஆசைப்படுகிறார்களே?
14: ஆசைப்படுகிறார்கள், வந்து பார்த்தாதான் தெரியும் என்ன வேலை செய்யணும் என்ன கஷ்டப்படுகிறோம்.
0: அடுக்கிறதுக்கே இவ்வளவு கஷ்டம் என்ன, இவ்வளவு கஷ்டப்பட்டு அப்புறம் அதுக்கு வேலை தேடி வேலைக்கு. உண்மையில அந்த குளிர் வரும் போது இப்ப வெக்கையிலும் அப்படித்தான், குளிர் வரும் போது இன்னும் அதை விட கஷ்டம். விடியப்படம் ஒலிம்பி போறது எல்லாம் அதையெல்லாம் நினைச்சு பார்க்கணும்
14: தெரியாது. அதோட எல்லாரும் சொல்றதும் இல்ல, சொன்ன பிடிக்க போறதும் இல்ல, வந்து பார்த்ததான் பிடிக்கும். நாங்க சும்மா சொல்றோம் நினைப்பினோம். சரி, நானும் அந்த கதை எழுதிய ஜோச்சுரதனிக்கும் பாசித்த உங்களுக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு ஏமாறாது ஏமாற்றாது என்றுதான் நானும் இந்த பாட்டை சொல்லுகின்றேன்.
0: ஓகே, நன்றி.
14: நன்றி வணக்கம் சோபிதா.
0: நன்றி வணக்கம். அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர் வணக்கம்.
15: வணக்கம் தங்க சோபிதா.
0: வணக்கம் தேவாண்ணா, எப்படி இருக்கீங்க?
15: நல்ல சுகமா இருக்கீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ஓ, நல்ல சுகமாக இருக்க. மாட்டுக்கு வந்துட்டீங்களா?
15: நன்றி
0: தேவாண்ணா. சுகமா இருக்கிறீங்க தானே?
15: நீங்க நன்றிகள் உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை கூறுங்க. முதல்ல கதையாசிரியர் ஜோச்சு ரவணிக்கு அன்பு வணக்கம். இரண்டாம், உண்மையின் உண்மை கதையம்மாச்சு. ஆகவே உண்மையை வெளிப்படுத்த அவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு, தங்கைக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு, நானும் அந்த கண்ணை நம்பாதே உன்னையே மாற்றும்
0: மகிழ்ச்சி. அந்த பொழுது வந்திருப்பவர் வணக்கம்.
16: வணக்கம் ஜெயமல்லையின் திருமதி ஜெயந்தி ராஜமோகன்.
0: வணக்கம் ஜெயந்தி, நலமா இருக்கிறீர்களா?
16: ஓ, நாங்கள் நலமா இருக்கின்றோம். நீங்கள் எல்லோரும்?
0: எல்லோரும் நலமாக இருக்கிறோம் ஜெயந்தி, நன்றி.
16: ஓ, நான் அந்த நீங்கள் தெரிவு செய்கிற பாடலை தெரிவு செய்கிறேன். ஏன் இந்த ராஜா அந்த கால புந்தல நேற்று எடுக்கிறீங்களே?
0: ஏன் எல்லாரையும் தான் எடுக்கிற?
16: இல்ல, அவர் எடுக்கிறேன். இல்ல, நான் இல்ல, நேற்றெல்லாம் நாலஞ்சு அரிச்சனா எடுக்கல.
0: என்ன, நீங்கள் எங்களுடைய இப்ப வந்த நம்பருக்கு அடிச்சீங்க?
16: 40 நம்பருக்கு எடுத்துறேன்.
0: சில வேளையில 40 நம்பர் அப்படித்தான் வேலை செய்யாது. சில வேளையில நீங்க மற்ற அலுவலக நம்பருக்கு அடிச்சிருக்கேன். பைபர் இருக்குது, நீங்க ஜெர்மன் தானே? இப்ப பைபர் இருக்கு,
16: வாட்ஸ்அப் போடலாம். நீ மான கெடுதான் போடணும். நான் மற்ற நம்பர் எனக்கு, நான் எழுதுறேன். இந்த 40 தானே அடிக்கிறது.
0: நான் எழுதி வாங்க, உங்களுக்கு அவசரத்துக்கு தேவைப்பட்டா. சைவ சவர்
16: 33.
0: ஓகே. அதுக்கு கிடைக்காது, இது கடியுங்க. நன்றி ஏந்தி, நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் கதைக்கொரு காணம். கதைக்கொரு காண நிகழ்ச்சிக்காக கதையை எமக்காக எழுதி அனுப்பிய ஜோர்ஜ் ரஜினி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இவ்வேளையில் வந்திருப்பவர், வணக்கம். நலமா இருக்கிறோம். உங்க சிவலோகநாதன காணையில் நினைச்சேன். நலமா
17: இருக்கிறோம்.
0: மற்ற நம்பர் கலைத்திருக்கான். இப்ப கொடுத்த ஏந்திக்கு அந்த நம்பர் கலைத்திருக்கலாம்.
17: போய் பார்த்து எடுக்கலாமா?
0: ஓ, பாத்து எடுக்க. இப்ப நம்பர் கொடுத்து நான் தானே.
17: தற்போதைய நாட்டில் நடக்கிற நிலவரங்கள் இதுதான். ஆரோரு சொன்னா நீங்கள் பயப்படாதே கூட, நீங்களும் வீடு கட்டுறீர்கள் உள்ளடாது.
0: வீடு கட்டியில் எங்களுடைய காணி அபகரிக்கப்பட்டது, அப்பாவுடைய காணி. அது 30 வருடங்களுக்கு முதல் அது சொந்தம் இல்ல. அயல் அயல் தான் கொஞ்சம் எட்டத்து, அது எட்ட இருப்பவர்கள் தான். ஆனால் அவர்கள் இப்போ எங்கட நாங்கள் வந்து இருக்கிற இடத்தை விட கொஞ்சம் தூரத்தில் அந்த காணி இருந்தது. இப்போ நாங்கள் உரும்புற இருந்த மாதிரி எங்களுக்கு கரந்தன் வீதியில் என்று சொல்லி அது எங்களுடைய காணி இருந்தது, அப்பாண்ட காணி. அந்த அப்பாண்ட காணி அப்ப நம்பிக்கையாக, சரி இந்த காணி சும்மா தான் இருக்குன்னு சொல்லி அவர்களை தோட்டம் செய்ய கொடுத்துட்டு வந்தேன். நீங்கள் பெரம்பரையின் தோட்டத்தை செய்யும் கொண்டு அப்பா கொடுத்துட்டு வந்தவர். ஆனால் அவர்கள் புற 30 அப்பா வந்து கொழும்புக்கு வந்து இருந்த அப்புறம் கொஞ்சம் சில வருடங்கள் போயிட்டு, ஒரு 10 வருடங்களுக்கு பிறகு போயிட்டு காணியை கேட்டால் அவர்கள் தர மாட்டோம். நாங்கள் பார்த்து கொண்டு இவ்வளவு நாங்கள் தோட்டம் எல்லாம் செய்திருக்கிறோம், இனி தர முடியான்னு சொல்லி பெரிய பிரச்சனை நடந்தது. அப்பாவுக்கு எல்லாம் வெட்ட போய் பெரிய பிரச்சனை நடந்தது அந்த காணி கேட்கும் போது. ஆமா,
17: நிகழ்ச்சி சிறப்பு வாழ்த்துக்கள். இப்ப நான் கொண்டு வந்த பாடல் வந்து நல்ல பாடல்களை சொல்லியிருக்கிறார்கள். இந்த மலைக்கல்வன் திரைப்படத்தில் எத்தனை காலம் தான் மாட்டுவா இந்த நாட்டிலே, எங்கள் நாட்டிலே சொந்த நாட்டு வந்து வர. அது வந்து ஒரு அரசியல் வந்தாலும் அதுல வந்துட்டு தானே பெரிய நல்ல ஒரு மாதிரி சத்தியம் தவறாத உத்தமர் போலவே நடிக்கிறத ஆரம்பி சொல்றாரு. எங்களுக்கு பிரச்சனை உங்களுக்கு அப்படிய நாங்க பாக்குறோம் தரம் என்று சொல்லி எங்களை நல்ல மன திருவிழாக்களை காட்டுறது எங்களுக்கு. அப்ப அந்த வகையில நான் இந்த பாடல் தெரிவு செய்யறேன். இந்த பாடல் வந்ததும்
0: இல்ல வரவில்லை. நீங்கள் இணைந்திருப்பது கதைக்கொரு காண முயற்சியோடு. நல்லது நேர்களே, சரி, பாடல் 2-3 பாடல்கள் வந்திருக்கின்றன. ஒன்று மாறாதே, மற்றது அண்ணன் என்னடா தம்பி என்னடா, கண்ணை நம்பாதே என்ற பாடலோடு, மற்றும் என்னதான் நடக்கும் நடக்கட்டுக்குமே என்ற பாடலும் வந்திருக்கிறது. அடுத்து கடைசியாக சிவலோகநாதன் அவர்கள் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார்கள் என்ற பாடல் பார்ப்போம். பொறுத்திருந்து இந்த பாடல்கள் எது எங்கள் நாங்கள் ஒளிபரப்போம். வணக்கம்.
18: வணக்கம் ராஜியல்வா. சிங்க நலமா?
0: நலமாக இருக்கிறோம் ராஜினி, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
18: ஆமா நலம், நன்றி. இன்றைக்கு வேணாம் கதை கிடைத்தது. வாழ்க்கை நடக்கிற கதை தான்
0: உள்ளதுதானே.
18: வெளிநாட்டுல இவ்வளவு சனம் இங்க வந்தவர்களுக்கு தான் தெரியும், இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு. அங்க பெண்கள் உழைப்பது குறைவு, எல்லாரையும் நான் சொல்லல, செய்கிறார்கள் தான். ஆனா இங்க முழு பெண்களும் பிள்ளைகளையும் விட்டு போய் பள்ளிக்கூடத்த குடிக்கணும்னு வேலைக்கு போயிட்டு எல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்ந்து செய்தும் இப்படி அங்க அந்த சில பேர்ல அந்த பழக்கம் இருக்கு. இருக்க விட்ட உடனே தங்களையும் அதை கொடுக்காம இருக்கிற பழக்கங்களும் இருக்குது.
0: என்ன
18: உண்மையான சிறப்பான கதை, வாழ்த்துக்கள். நானும் எனக்கு நீங்க சொல்ற பாட்டோட பாப்பேன். வேண்ட சில இதுவும் சொல்லலாம் தான், திருடாதே பாப்பா திருடாதே. நான் உலகம் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
0: ஓகே, நன்றி. நல்லது நேர்களே, எல்லோரும் பாடல்கள் பலவிதமாக சொல்லுங்க. கூடுதலான பாடல்கள் ஏமாற்றாதே ஏமாற்றாதே என்ற பாடலில் தான் சொல்லியிருக்கிறீர்கள். அந்த பாடலிலும் சில வரிகள் இந்த கதைக்கு பொருத்தமாக இருக்கிறது. நீங்களும் கேட்டு பாருங்கள். இந்த பாடலை தெரிவு செய்திருக்கிறோம். மற்ற பாடல்களை தெரிவு செய்தவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு, பார்த்திபன் முதலே தெரிவு செய்த பாடல் இந்த பாடல் தான். இந்த பாடலை நாமும் கேட்டு பார்ப்போம்.

நல்லது நேர்களே, இந்த பாடல் இந்த கதைக்கு ஒரு சில வரிகள் பொருத்தமானபடியாக இந்த பாடலை தெரிவு செய்திருக்கிறோம். அந்த வேலை பார்த்திபனுக்கும் மற்ற நேர்களுக்கும் நன்றி. அனைத்து பாடல்களையும் தெரிவு செய்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த கதையை எமக்காக எழுதி அனுப்பிய ஜோட்ஸ் ரந்தினி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம்.

0: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்து இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பள்ளி மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோ 93 000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பள்ளி மார்க்கெட்.
1: நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
2: இருக்கேன். மரக்கறிகளையும் நாரி போன மீனையும் வாங்கி வாருங்கள், நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன். இதுவெல்லாம் குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
2: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லி விட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
0: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ் 192 ரோடு பார்க்குக் சென்டரி பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு, பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன் வகைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 1 அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து 7 10 மணி வரை யான் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு பரிசுலாசுகளில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதணிகள் முதல் பல்ப் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 பாரிஸ் 10 லாஸ் ஷாப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாஸ் ஷாப்பலை ஷரிமஹால்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் GRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியின் இன்றைய நிகழ்ச்சிகளின் வரிசையில் வானிலைக்கு வருகின்றது

இன்றைய நேயர் இன்றைய நேய நிகழ்ச்சியை கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். பிரதி மூலம் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பிக்க வருகின்றார் திருமதி சரஸ்வதி சிவஞானம் அவர்கள் கொலன் சிட்டாட்டில் இருந்து. அவருக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சரஸ்வதி சிவஞானம் அவர்கள் கொலன் சிட்டாட்டிலிருந்து தன்னை பற்றிய அறிமுகத்தோடு இன்னிருக்காக தனக்கு பிடித்த பாடல்களை எழுதி அனுப்பியிருக்கிறார். அந்த வகையில் அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு

தெரிவு செய்திருக்கிறது. அந்த வகையிலே நான் தெரிவு செய்ததற்கு முதலாவது பாடலாக ஆனந்த யோதி திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா அம்மா பாடிய பனி இல்லாத மார்கழியா என்ற பாடல். இந்த பாடல் எனக்கு மிகவும் பிடித்த பாடல். இந்த பாடலுக்கு இசையமைத்திருக்கிறார் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள். பாடலுக்கு வரிகளை கொடுத்திருக்கிறார் கண்ணதாசன் அவர்கள். எனவே இந்த பாடலை தருவீர்களா என்று கேட்டுக்கொள்ளும் திருமதி சரஸ்வதி சிவஞானம் அவர்களுக்காக வரும் முதலாவது பாடல்.

நிமிடம் சரியாக 1:24 நிமிடங்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது இன்றைய நேயர். இன்றைய நேயர் நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் சரஸ்வதி சிவஞானம் அவர்கள், கொலன் சீட்டாட்டிலிருந்து. அவர் தெரிவித்திருக்கும் அடுத்த பாடலாக தொட்டால் பூமலரும் என்ற பாடல். எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்திருக்கின்றார். பி சுசிலாமா, டி எம் சௌந்தரராஜன் உடைந்து இந்த பாடலை பாடியிருக்கிறார். எனவே இந்த பாடலையும் கேட்டு மகள் ஆசைப்பட்டு தெரிவு செய்திருக்க எழுதியிருக்கும் திருமதி சரஸ்வதி சிவஞானம் அவர்கள் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடல்.

கவிதா அந்த பாடலோடு நிறைவு பெறுவது இன்றைய நேயர். இன்று இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பித்திருந்தவர் சரஸ்வதி சிவஞானம் அவர்கள் கொலன் சீட்டாண்டி. மூன்று பாடல்களை எழுதி அனுப்பினார். அனுப்பியிருந்தால் நீடிய பாடல் என்றபடியால் அது இரண்டு பாடல்கள் மட்டுமே ஒலிபரப்ப முடிந்தது. ஆகவே இன்னொரு தடவை அவருடைய பாடலை இன்னொரு இன்றைய நிகழ்ச்சியின் ஊடாக ஒலிபரப்புவேன். இன்றைய நிகழ்ச்சியை செவிமடுத்த நேயர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம்.

0: வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம். தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000 மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம். புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்திருக்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் இணையத்தினை ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
3: nwlulga.com.
4: ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க, அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
5: ஐயோ ராஜா, லாச்சப்பிலுக்கு வந்த நான்
6: வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
7: இதுதான்
5: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
4: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன்கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்கள் உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
5: விடாதீங்க, போங்க போங்க.
8: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
9: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
8: VT Superstore, Gare La Gonesse, Sasselil.
9: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
8: Mélodie et Tordre-Brelaque, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre-Bru, Tolébissi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் த்ராசா 3098 அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் மத்திய பிரதான செய்திகள். மத்திய பிரதான செய்திகளுக்கு அனுசனை வழங்குகின்றார்கள் இலங்கை செய்திகளுக்கு நூலிலகம் .com. முதலில் இலங்கை செய்திகள். செம்மணியில் அகழ்ந்தெடுக்கப்படுகின்ற எலும்புக்கூடுகளின் தரவுகளோடு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் மரபணு மாதிரிகளை ஒப்பிட்டு ஆய்வு செய்ய வேண்டிய சட்ட தேவைப்பாடு இருப்பதாக வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரை ராஜா ரவிகரன் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே காணாமல் ஆக்கப்பட்டவர்களது உறவினர்களின் மரபணுக்களை அவர்களின் ஒப்புதலுடன் சேகரித்து அவற்றை பன்னாட்டு மேற்பார்வையுடன் பாதுகாக்கின்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் இதன் போது வலியுறுத்தியுள்ளார். பாராளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தின் மேற்பார்வையில் செம்மணி மனித புதைகுழியின் மூன்றாம் கட்ட அகழ்வாய்வு பணிகள் ஆகஸ்ட் 4 நேற்று தினம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் செம்மணி மனித புதைகுழி அகழ்வாய்வுகளில் இதுவரை மொத்தம் 483 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றில் 481 மனித எலும்புக்கூடுகள் இதுவரை முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. எனவே வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் ஒப்புதலுடன் அவர்களின் மரபணுக்களை சேகரித்து அவற்றை பன்னாட்டு மேற்பார்வையுடன் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். மனித புதைகுழி விடயத்தில் அடையாளம் காணப்பட்ட எலும்பு தொகுதிகளை நிலத்திலிருந்து அகழ்ந்தெடுப்பது என்பது முதல்கட்ட செயல்பாடாகும். அதன் பிற்பாடு எலும்பு மாதிரிகளை அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்வது இரண்டாவது நடவடிக்கையாகும். அதனைத் தொடர்ந்து அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்பு தொகுதிகளின் கால எல்லை தொடர்பில் தொல்லியல் திணைக்களம் அறிவியல் அறிக்கை ஒன்றினை சமர்ப்பிப்பார்கள். மூன்றாவது கட்டமாகவே காணாமல் போன உறவுகள் தொடர்பான தேடுதல் விவகாரங்கள் ஆரம்பமாகும். யாராவது தங்களுடைய உறவினர்கள் குறிப்பிட்ட காலத்தில் காணாமல் போனதாகவோ அல்லது கைது செய்யப்பட்டதன் பிற்பாடு இருப்பிடம் தெரியவில்லை என்றோ முறைப்பாடு வழங்கியிருந்தால் தொல்லியல் திணைக்களம் கணித்துள்ள காலப்பகுதியோடு அந்த தரவுகளை ஒப்பிட்டு பாதிக்கப்பட்ட உறவுகளின் மரபணு மாதிரிகளை ஆய்வு செய்ய வேண்டிய சட்ட தேவைப்பாடு உள்ளது. ஆனால் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் மரபணுக்களை சேகரித்து அதனை பாதுகாக்கும் காப்பகம் எதுவும் இதுவரை உருவாக்கப்படாத நிலையே காணப்படுகின்றது. எனவே காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் மரபணுக்களை அவர்களின் ஒப்புதலுடன் சேகரித்து அவற்றை பன்னாட்டு மேற்பார்வையுடன் பாதுகாக்கின்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். மனித புதைகுழி அகழ்வாய்வுகளில் பங்கேற்கின்ற சட்டத்தரணிகளில் ஒருவரான ரணிதா ஞானராசா அவர்களும் அண்மையில் இது தொடர்பில் வலியுறுத்தி இருக்கின்றார். எனவே இது தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என இந்த உயரிய சபையை கோருகின்றேன் என்றார். வடக்கு மாகாணத்தின் ஒருங்கிணைந்த சுற்றுலாத்துறை மேம்பாடு தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநர் நாம் ஏதநாயகனுக்கும் சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவான் குணசேகரவுக்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் நேற்று தினம் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. அதன்போது வடக்கு மாகாணத்தில் சுற்றுலாத்துறையில் முதலீடு செய்வதற்கு பல முதலீட்டாளர்கள் ஆர்வத்துடன் முன்வருகின்ற போதிலும் வனவள திணைக்களம், வனவிலங்குகள் திணைக்களம் மற்றும் கரையோர பாதுகாப்பு திணைக்களம் உள்ளிட்டவர்களிடமிருந்து அனுமதிகளை பெறுவதில் நிலவும் தாமதங்கள் குறித்து ஆளுநர் எடுத்துரைத்தார். ஆளுநர் முன்வைத்த கோரிக்கைகள் மற்றும் அவதானிப்புகள் குறித்து கவனம் செலுத்திய சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் மாகாணத்தில் சுற்றுலாத்துறையை ஊக்குவிப்பது தொடர்பிலும் மாவட்ட ரீதியிலான ஒருங்கிணைந்த சுற்றுலா அபிவிருத்தி திட்டங்களை எவ்வாறு துரிதமாக செயல்படுவது என்பது குறித்தும் ஆளுநருடன் விரைவாக ஆராய்ந்தார். இந்த கலந்துரையாடலில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏ ராஜீவன், ஆளுநரின் செயலாளர், வடக்கு மாகாண சுற்றுலா அபிவிருத்தி பணிகத்தின் தலைவர், ஆளுநரின் பிரத்யேக செயலாளர் ஆகியோர் கலந்து கொண்டனர். முன்னாள் அமைச்சரும் அகிலேஷ் கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளருமான அகிலவிராஜ் காரியவசம் லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழுவினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகள் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக முன்னாள் அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் இன்று புதன்கிழமை காலை ஆணைக்குழுவின் அலுவலகத்தில் முன்னிலையாகி இருந்தார். அவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஜனாதிபதி செயலகத்து ஊழியர்களை நியமித்தமை மற்றும் அவர்களை அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தியமை உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் குறித்து லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழுவினால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் இக்கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று புதன்கிழமை காலை இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி நாட்டை வந்தடைந்தார். அவரை விமான நிலையத்தில் வைத்து இந்த உயர்ஸ்தானிய சந்தோஷ்யா வரவேற்றார். விக்ரம் மிஸ்ரி இன்றைய தினம் முழுவதும் அரசு உயர்மட்ட பிரதிநிதிகள் உள்ளடங்களாக பல்வேறு தரப்பினருடன் சந்திப்புகளை முன்னெடுக்க உள்ளார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசிந்த ராஜபக்ச மற்றும் மேலும் மூன்று பிரதிவாதிகள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளின் பேரில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை செப்டம்பர் 28 அன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு கொழும்பு உயர்நீதிமன்றம் லஞ்ச ஆணைக்குழுவுக்கு உத்தரவிட்டது. வழக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்ட போது பிணையில் வெளிவந்துள்ள சசிந்திர ராஜபக்ச உள்ளிட்ட பிரதிவாதிகள் நீதிமன்றத்தில் ஆஜரானார்கள். சமர்ப்பிக்கப்பட்ட உண்மைகளை கருத்தில் கொண்ட நீதிபதி வழக்கை செப்டம்பர் 28 அன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு உத்தரவிட்டுள்ளார். வடபகுதி மக்களின் காணி போராட்டம் எத்துணை நியாயமானது என்பதை தெற்கு மக்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என சம உரிமை இயக்கம் வலியுறுத்தியுள்ளது. வடக்கில் பலாலி, மயிலிட்டி மற்றும் முல்லைத்தீவின் கேப்பாப்புலவு உள்ளிட்ட பல பகுதிகளில் 36 ஆண்டுகளுக்கு மேலாக இராணுவத்தினரால் கையகப்படுத்தப்பட்ட மக்களின் பூர்வீக நிலங்கள் இதுவரை மீள ஒப்படைக்கப்படவில்லை. இதனால் கேப்பாப்புலவில் தொடர் சக்தி எதிராக போராட்டமும் பலாலியில் ஆர்ப்பாட்டங்களும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த பிரச்சனைகள் தொடர்பில் ஜனாதிபதியின் பணிப்பாளர் நாயகம் தர்மசிறி கமகேபவை வடபகுதி மக்களின் பிரதிநிதிகள் அடங்கிய குழுவினர் நேரில் சந்தித்து நிலைமைகளை விளக்கியுள்ளனர். 1950 ஆண்டளவில் வழங்கப்பட்ட சட்டபூர்வ உறுதி பத்திரங்கள் நில உரிமையாளர்களிடம் உள்ளன. 1980 ஆண்டு முதல் வர்த்தமானி அறிவித்தல்கள் மூலம் 330 ஏக்கர் நிலங்கள் முதல் கட்டமாக பெறப்பட்ட நிலையில் பின்னர் 1990 ஆண்டு இரண்டாம் ஈழப்போரின் போது மேலும் பெருமளவு நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டன. யுத்தம் நிறைவடைந்து 17 ஆண்டுகள் கடந்துள்ள போதிலும் நிலங்களை விடுவிக்க அரசாங்கத்திடம் முறையான திட்டமில்லை. ஒரு வருடத்துக்கு முன்னர் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்கா குறிப்பிட்ட அளவிலான காணிகளை விடுவிக்குமாறு உத்தரவிட்டும் இதுவரை எதுவுமே விடுவிக்கப்படவில்லை. இந்த சந்திப்பின் போது ஜனாதிபதியின் பணிப்பாளர் நாயகம் வடமாகாண ஆளுநரிடம் தொடர்பு கொண்ட போது மீண்டும் இராணுவத்தினரின் ஆலோசனையை நாடுமாறு தெரிவிக்கப்பட்டது. இராணுவ முகாங்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் செலவிடப்பட்டுள்ளதாக கூறி பாதுகாப்பு தரப்பினர் காணிகளை விடுவிக்க மறுக்கின்றனர். மேலும் யுத்தம் முடிந்த பின்னர் குறிப்பாக 2010 ஆண்டில் 11 கோவில்கள் வரை தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. 350 ஏக்கர் பரப்பளவை கொண்ட நிலத்தில் ராணுவ உயர் அதிகாரியின் பங்களா மட்டுமே இயங்கி வருகின்றதுடன் ராணுவ பகுதிக்குள் அமைந்துள்ள கோவில்கள் மற்றும் தேவாலயங்களுக்கு செல்ல இன்னமும் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன. இதேவேளை இராணுவத்தினரும் சிவில் பாதுகாப்பு படையினரும் அரசாங்க நிதியை பயன்படுத்தி இலவச ஆட்கூலியுடன் உற்பத்தி செய்யும் பொருட்களை சந்தையில் குறைந்த விலைக்கே பல்பொருள் அங்காடி வலையமைப்புகளுக்கு விற்பனை செய்கின்றன. இதனால் அப்பகுதி சாதாரண விவசாயிகளின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்து பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தையும் வழங்கிய போதிலும் அவர்களின் நம்பிக்கையை அரசு வீணடித்து வருகின்றது. எனவே தெற்குக்கு பரப்பப்படும் தவறான இராணுவ கண்ணோட்டங்களை தாண்டி வடபகுதியில் மக்களின் நியாயமான போராட்டத்துக்கு தெற்கு மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என சிவில் சமூக பிரதிநிதிகளுடன் இணைந்து சம உரிமை இயக்கம் வலியுறுத்துவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். திருகோணமலை மூதூரில் 17 நிவாரணப் பணியாளர்கள் படுகொலை செய்யப்பட்டு 20 ஆண்டுகள் நிறைவடையும் நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உண்மையையும் நீதியையும் இழப்பீட்டையும் காலதாமதமின்றி உடனடியாக வழங்குமாறு ஐக்கிய நாடுகள் சபையின் நிபுணர்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். 2006 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 4 தேதி இலங்கை இராணுவத்துக்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடையே மோதல்கள் தீவிரமடைந்திருந்த சூழலில் மூதூரில் பிரான்ஸ் தொண்டு நிறுவனத்தின் அலுவலக வளாகத்தில் 17 நிவாரணப் பணியாளர்கள் கொடூரமான முறையில் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதில் பெரும்பான்மையானோர் தலையில் துப்பாக்கிச் சூட்டு காயங்களுடன் படுகொலை செய்யப்பட்டிருந்தனர். அக்காலகட்டத்தில் அப்பகுதி மக்களுக்கு அத்தியாவசிய குடிநீர் மற்றும் சுகாதார சேவைகளை வழங்கி வந்த ஒரே சர்வதேச தொண்டு நிறுவனமாக ACF மாத்திரமே தொழிற்பட்டு வந்தது. இந்த சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்துள்ள ஐநா நிபுணர்கள் கொல்லப்பட்டவர்கள் எவரும் ஆயுதம் ஏந்திய போராளிகள் அல்ல எனவும் அவர்கள் ஆயுதம் மோதலில் சிக்கிய பொதுமக்களுக்கு உயிர்காக்கும் உதவிகளை வழங்கி வந்த மனிதநேய பணியாளர்கள் எனவும் சுட்டி காட்டியுள்ளனர். நிவாரணப் பணியாளர்கள் மீதான இத்தாக்குதலானது சர்வதேச மனிதநேய விதிகளுக்கு எதிரானது மட்டுமன்றி மோதலால் பாதிக்கப்பட்ட இலட்சக்கணக்கான மக்களுக்கு சென்றடைய வேண்டிய அத்தியாவசிய உதவிகளையும் முற்றாக முடக்கியதாக அவர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். 2015 வெளியிடப்பட்ட ஐநா மனிதுரிமைகள் உயர்ஸ்தானியர் அலுவலகத்தின் இலங்கை பற்றிய விசாரணை அறிக்கை உள்பட பல்வேறு சர்வதேச விசாரணைகள் இப்படுகொலைக்கு இலங்கை பாதுகாப்பு படையினரே பொறுப்பு என நம்புவதற்கு போதுமான ஆதாரங்கள் இருப்பதாக தெரிவித்துள்ளன. இருப்பினும் இலங்கையின் உள்நாட்டு விசாரணை ஆணைக்குழுக்கள் போதிய சாட்சிகளின்மை, சாட்சிகளுக்கான பாதுகாப்பின்மை மற்றும் அரசியல் தலையீடுகள் காரணமாக தோல்வியடைந்தன. குறிப்பாக 2008 இந்த விசாரணைகளை கண்காணித்த சர்வதேச சுயாதீன புகழ்பெற்ற நபர்கள் குழு இலங்கை அரசிடம் அரசியல் விருப்பமின்மை நிலவுவதாக கூறி விசாரணைகளில் இருந்து விலக்கிக் கொண்டதை ஐநா நிபுணர்கள் நினைவு கூர்ந்துள்ளனர். கிட்டத்தட்ட 2 தசாப்தங்கள் கடந்துவிட்ட போதிலும் இப்படுகொலைக்கு காரணமானவர்கள் இதுவரை கைது செய்யப்படவோ சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்படவோ இல்லை. இந்த தொடர்ச்சியான தண்டனையின்மையானது பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் ஆறா துயரத்தை மேலும் நீடிப்பதுடன் நாட்டின் சட்டத்தின் ஆட்சியின் மீதான நம்பிக்கையையும் சீர்குலைத்துள்ளதாக நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். காத்தான்குடி பள்ளிவாசல் சம்பவம் இலங்கை முஸ்லீம் சமூகத்தின் வரலாற்றில் என்றும் மறக்க முடியாத மனிதாபிமான பேரவலமாகும் என ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் பிரதி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம்எல்ஏ எம் கிஸ்புல்லா தெரிவித்துள்ளார். காத்தான்குடி குசேனியாயும் பள்ளிவாசலில் நடைபெற்ற 36வது தேசிய ஹூதாக்கள் ஞாபகார்த்தன தின நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். வழிபாட்டில் ஈடுபட்டிருந்த அப்பாவி முஸ்லீம் மீது நடத்தப்பட்ட இந்த கொடூர தாக்குதலில் 100 கணக்கானோர் உயிரிழந்ததோடு பலர் உடல் உறுப்புகளை இழந்து வாழ்நாள் முழுவதும் அதன் வலியோடு வாழ்ந்து வருகின்றனர். குறித்த சம்பவத்தில் அவர்கள் சிந்திய ரத்தம்தான் இன்று கிழக்கு மாகாணத்தில் முஸ்லீம் மக்கள் தமது பூர்வீக மண்ணில் கண்ணியத்துடனும் பாதுகாப்புடனும் வாழ்வதற்கான அடித்தளமாக அமைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். உயிர்த்தனாயிரம் தின குண்டு தாக்குதல் சம்பவத்தில் உயர்நீதிமன்றத்தால் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா மற்றும் அரச புலனாய்வு பிரிவின் பிரதானி நிலந்த ஏவர்த்தனா ஆகியோர் விசேட மேல் நீதிமன்றத்தில் முன்னாள் காவல்துறை அதிபர் மற்றும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஆகியோருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட வழக்கில் இணைக்கப்படாமல் இருந்துள்ளனர். இந்த விடயத்தில் சட்ட அதிபர் திணைக்களம் வேண்டுமென்றே தனது கடமையை மீறியுள்ளது என ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற இந்த வருடத்துக்கான அபிவிருத்தி செயல்பாடுகளுக்கான 71,700 மில்லியன் ரூபாவுக்கான குறை நிரப்பு பிரேரணை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார். நீதித்துறையை குடும்ப ஆட்சியில் கட்டுப்படுத்த முயற்சித்தவர்களும் பிரதமர் நீதியரசரின் வீட்டுக்கு கல்லறிந்தவர்களும் தான் இன்று நீதித்துறை பற்றி பேசுகிறார்கள். அரசியல் அதிகாரத்தை அதிகரித்துக் கொள்வதற்காக நாங்கள் 22ஆம் திருத்தத்தை கொண்டு வர முயற்சிக்கவில்லை. நீதித்துறையை பலப்படுத்தவும் சேவைகளை வினைத்திறனாக்குவதற்குமாக உத்தேச 22ஆம் திருத்தம் கொண்டு வரப்பட உள்ளது. இதன் பயன் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்குமே கிடைக்கும். கடந்த கால படுகொலைகள் ஊழல் மோசடிகள் தொடர்பான விசாரணைகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதால் ஒரு சிலர் கலக்கமடைந்துள்ளார்கள். இவர்களின் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்காக நீதித்துறையை மறுசீரமைக்காமல் இருக்க முடியாது என வெளிவிகார அமைச்சர் விஜித கேரத் குறிப்பிட்டுள்ளார். மகாரா சிறைச்சாலையில் சம்பவத்துக்கு வெளிப்புற தூண்டுதல் ஏதேனும் இருந்ததா என்பது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நீதி அமைச்சர் கசனன் நாணயக்கார தெரிவித்துள்ளார். அத்துடன் சம்பந்தப்பட்டவர்கள் அடையாளம் காணப்பட்டால் அவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தினார். அண்மையில் மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட அமைதியின்மை தொடர்பில் நாடாளுமன்றத்தில் இன்று விரிவான விளக்கம் ஒன்றை முன்வைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் நீதித்துறை சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்த நீண்ட காலமாக முன்மொழியப்பட்டு வந்த நிலையில் புதிய சீர்திருத்தங்களை மக்களுக்காகவே கொண்டு வரப்படுகிறது என சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஏதீச தெரிவித்துள்ளார். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பதற்கு அரசாங்கம் மேற்கொண்டு வரும் முயற்சிகள் குறித்து மகாநாயக்க தேரர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக நீதி அமைச்சர் கர்சனன் நாணேக்கார மற்றும் ஊடக மற்றும் சுகாதார அமைச்சர் நலிந்த ஏதிஸ் ஆகியோர் கண்டி அஸ்கிரியம் மற்றும் அல்வத்தை மகா விகாரிகளுக்கு செவ்வாய்க்கிழமை விஜயம் செய்தனர். அங்கு மகா நாயக்க தேரர்களை சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே நலிந்த ஏதிசா மேற்கண்டவாறு தெரிவித்தார். அங்கு ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த போதே நீதித்துறையில் மட்டுமன்றி இன்னும் பல தொழில் துறைகளிலும் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதற்கான கோரிக்கைகள் உள்ளன. இது தொடர்பாக பொது வாக்கெடுப்புக்கு செல்ல வேண்டும் என்ற கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டாலும் அரசியலமைப்பின்படி பொது வாக்கெடுப்புக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளன. எவ்வாறாயினும் விவகாரம் தொடர்பில் பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டால் 99% மக்கள் ஒரே மனதுடன் அதற்கு ஆதரவளிப்பார்கள். நீதிமன்ற நடவடிக்கைகளுக்காக செலவிடப்படும் காலம், பணம் மற்றும் விரயங்கள் ஆகியவற்றை கருத்தில் கொள்ளும் போது தங்களது வழக்குகள் விரைவாக முடிவுக்கு வந்து நீதி கிடைக்க வேண்டும் என்பதையே மக்கள் விரும்புவார்கள் எனவும் அதற்கு அவர்கள் ஒருபோதும் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார்கள். அவர்கள் ஒரு புதிய சிறைச்சாலையாவது கட்டினார்களா, ஒரு சட்டத்தையாவது மாற்றினார்களா, அவர்கள் செய்தது பாதாளோலக குழுக்கள் மற்றும் போதைப் பொருள் விநியோகம் விரிவடைவதை அனுமதித்ததும் மட்டுமே. நாங்கள் போதைப் பொருள் மற்றும் பாதாளோலக குழுக்களை அடக்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம். அந்த நடவடிக்கைகள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படும் போது சிறைச்சாலைகளில் சில சிக்கல்கள் எழும்புகின்றன. புதிய சீர்திருத்தங்களின் மூலம் அந்த நெருக்கடிகளை குறைத்து தற்போதைய காலத்துக்கு பொருத்தமான ஒரு புதிய நீதித்துறை அமைப்பை நிறுவுவதையே நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என்றார். சீனோர் நிறுவனத்துக்கு 234,000 பெறுமதியான ஏற்றுமதி வெற்றி. மொரிசியஸ் நாட்டுக்காக தயாரிக்கப்பட்ட கப்டனிக் படகை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் உத்தியோகபூர்வமாக கையளித்துள்ளார். கடந்த காலங்களில் நஷ்டத்தில் இயங்கியதால் மூடப்பட வேண்டிய அல்லது தனியார் மயப்படுத்தப்பட வேண்டிய நிலையில் இருந்த அரசுக்கு சொந்தமான சீனோர் நிறுவனம் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் சர்வதேச மட்டத்துக்கு உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் ஒரு முக்கிய மைல்கல்லாக மொரிசியஸ் நாட்டின் தனியார் துறைக்காக தயாரிக்கப்பட்ட 55 நீளமான பாரிய மீன்பிடி கலனை கையளிக்கும் உத்தியோகபூர்வ நிகழ்வு கடத்தொழில் நீதிகள் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களின் தலைமையில் நேற்று செவ்வாய்க்கிழமை முற்பகல் மட்டக்குழி சீனோர் கப்பல் கட்டும் தளத்தில் நடைபெற்றது. கப்டன் எனப்படும் பெயரப்பட்டுள்ள இந்த நவீன படகின் பெறுமதி 234,000 அமெரிக்க டாலர்கள் ஆகும். இது 29 கன மீட்டர் மீன் சேமிப்பு கொள்ளளவையும் 12,500 எரிபொருள் கொள்ளளவையும் கொண்டது. மொரிசியஸ் நாட்டின் கப்டன் சி அட்வென்டிஸ்ட் ஆஃபிஷோர் ஃபிஷிங் கோஆபரேட்டிவ் சொசைட்டி நிறுவனத்தின் தலைவர் ரமேஷ் சுட்டுவிடம் இந்த படகு உத்தியோகமாக கையளிக்கப்பட்டது. ரத்மலானை ஞானேந்திர வீதிகளில் அமைந்துள்ள வீடொன்றின் மீது இனம் தெரியாத நபர்களால் 2 கைக்குண்டுகள் வீசி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். வீசப்பட்ட 2 கைக்குண்டுகளில் ஒன்று வெடித்து சிதறியுள்ளது. அதிர்ஷ்டவசமாக இந்த தாக்குதலில் எவருக்கும் காயங்களோ அல்லது உயிரிழப்போ ஏற்படவில்லை என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வெடிக்காமல் இருந்த 2 கைக்குண்டை காவல்துறையினர் பத்திரமாக மீட்டுள்ளனர். இந்த தாக்குதலை மேற்கொண்ட சந்தேக நபர்களை அடையாளம் காணவும் தாக்குதலுக்கான பின்னணி மற்றும் காரணத்தை கண்டறியவும் காவல்துறையினர் விசேட விசாரணைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். மினுவாங்கொடை அம்பகவத்த பகுதியில் சுமார் 1,10,000 ரூபாய் பெறுமதியான 11.8 கிலோகிராமுக்கும் அதிகமான கஞ்சாவுடன் 31 ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். விசேட அதிரடிப்படையினர் மேற்கொண்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்டவரிடமிருந்து 11.8 கிலோகிராமுக்கும் அதிகமான கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் அதன் சந்தை மதிப்பு சுமார் 1,10,000 ரூபாய் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மாவத்தக்கம அகஸ்தியானப்பட்டி வீதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் பேருந்து ஒன்றும் மோதி விபத்துக்குள்ளானதில் 17 சிறுவன் ஒருவர் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மாவத்தகம பகுதியில் இருந்து அகஸ்தியானப்பட்டியை நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் எதிர் திசையில் வந்த பேருந்துடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. மாவத்தகம பகுதியைச் சேர்ந்த 17 மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் பலத்த காயமடைந்து மாவத்தகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலித சிகிச்சைக்காக குர்நாகல் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். எனினும் அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிளின் பின்புறம் அமர்ந்து பயணித்த நபரும் இந்த விபத்தில் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். கடவுளை பிரதான பேருந்து நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்படுந்த சொகுசு பேருந்து ஒன்று இன்று புதன்கிழமை அதிகாலை அடையாளம் தெரியாத இருவரால் தீ வைத்து முழுமையாக எரிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மோட்டார் சைக்கிளில் வந்த இரு சந்தேக நபர்கள் இன்றைய தினம் அதிகாலை வேளையில் குறித்த சொகுசு பேருந்து மீது தீ வைத்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். அதிவேக நெடுஞ்சாலை ஊடாக கடுவலை மாத்தறை பாதையில் சேவையில் ஈடுபடும் பேருந்தே இவ்வாறு இலக்கு வைக்கப்பட்டு எரிக்கப்பட்டுள்ளது. அதிவேக வீதிகளில் பயணிக்கும் வாகனங்களில் ஆசனப்பட்டி பொருத்துவதற்காக வாகன உற்பத்தியாளர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த சலுகை காலத்தை அரசாங்கம் மேலும் 3 மாதங்களுக்கு நீடித்துள்ளது. மோட்டார் வாகன சட்டத்துக்கு அமைவாக வெளியிடப்பட்ட 2011 இரண்டாம் இலக்க கட்டளையின்படி அதிவேக வீதிகளில் அனைத்து வாகனங்களிலும் பயணிக்கும் பயணிகளுக்கு ஆசனப்பட்டி அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஆசனப்பட்டி இல்லாத வாகனங்களில் அவற்றை மறுசீரமைத்து பொறுப்பதற்காக உற்பத்தியாளர்களுக்கு வழங்கப்பட்ட ஆரம்ப சலுகை காலம் நடத்தி 26 ஜூன் 2019 நிறைவடைந்தது. எனவே இந்த காலக்கெடுவை நீடிக்குமாறு விடுவிக்கப்பட்ட கோரிக்கைகளை பரிசீலித்த அரசாங்கம் 26 ஜூன் 2017 இட்ட 2493 கீழ் 19 இலக்க அதிவிசேட வர்த்தமானி மூலம் குறித்த கட்டளையில் திருத்தம் செய்து சலுகை காலத்தில் 26 செப்டம்பர் 2019 நீடித்துள்ளது. தெய்வலை கடவத்த வீதியில் அமைந்துள்ள தகநாயக்க விளையாட்டு மைதானத்துக்கு அருகில் நேற்றிரவு வெதுப்பக உரிமையாளர் ஒருவரை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ளது. காவல்துறை ஊடக பேச்சாளர் உதவி காவல்துறை அத்தியஸ்தகர் இது தொடர்பில் தெரிவிக்கையில் 8:10 உந்துருளியில் வந்த இனம் தெரியாத இருவரில் ஒருவரே குறித்த தாக்குதலை நடத்த முயன்றுள்ளார் என கூறினார். இருப்பினும் துப்பாக்கி இயங்காததால் உடனடியாக செயல்பட்ட வெதுப்பக உரிமையாளர் துப்பாக்கி தாரியுடன் போராடி துப்பாக்கியை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளார். இதனை அடுத்து சந்தேக நபர்கள் இருவரும் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். தப்பிச் சென்ற துப்பாக்கி தாரி மற்றும் உந்துருளியை செலுத்தி வந்தவரை கைது செய்வதற்காக தெய்வலை காவல்துறையினர் 2 விசேட காவல்துறை குழுக்களை நியமித்து விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வவுனியா புளியங்குளம் பகுதியில் கடந்த 31 இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் மற்றும் பேருந்து விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த ஒருவர் பலியானார். குறித்த விபத்தை ஏற்படுத்திய பேருந்து சாரதி உடனடியாக கைது செய்யப்பட்டு போதைப் பொருள் பயன்படுத்தியமைக்கான பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அவர் ஐஸ் போதைப் பொருள் பயன்படுத்தியவை உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையை பிரதி காவல்துறை அதிபர் இந்திகா கப்புக்கொணவின் பணியின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணையில் சாரதி அனுமதி பத்திரமும் காலாவதி ஆகியிருந்தமை தெரிய வந்தது. காலாவதியான சாரதி அனுமதி பத்திரம் உள்ள ஒருவருக்கு பேருந்தை செலுத்துவதற்கு அனுமதித்தமை தொடர்பில் குறித்த பிரபல பேருந்து சேவையின் உரிமையாளர் இன்று புளியங்குளம் காவல்துறைக்கு அழைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார். பெரகரா மற்றும் பிற சமய நடவடிக்கைகளுக்காக வளர்ப்பு யானைகளை பயன்படுத்துவது தொடர்பான தெளிவான வழிகாட்டுதல்கள் குறித்து ஒரு பொதுவான உடன்பாட்டுக்கு வர வேண்டிய காலம் வந்துவிட்டதாக சிறிய தலதா மாளிகையின் தியபதன நிலமே பிரதீப் நிலங்கம் தேல தெரிவித்துள்ளார். 2026 தரம் 5 புலம பரிசில் பயிற்சியை முன்னிட்டு நடத்தப்படும் மேலதிக வகுப்புகள் கருத்தரங்குகள் மற்றும் பயிற்சி பட்டறைகள் ஆகியவற்றுக்கு இன்று புதன்கிழமை நள்ளிரவு 12 முதல் தடை விதிக்கப்படுவதாக பரிசக திணைக்களம் அறிவித்துள்ளது. இத்தடையானது பரீட்சை நிறைவடையும் வரை அமுலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரீட்சார்த்திகளை இலக்கு வைத்து நேரில் அல்லது இணைய வழியில் நடத்தப்படும் அனைத்து வகையான மேலதிக வாப்புகள் மற்றும் மாதிரி கருத்தரங்களுக்கு முற்றாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. எதிர்பார்க்கப்படும் வினாத்தாள்கள் என கூறி வினாத்தாள்களை அச்சிடுதல் விநியோகித்தல் மற்றும் பரப்புதல் ஆகியவை தடை செய்யப்பட்டுள்ளன. பரீட்சை வினாக்களை அச்சிட்டு தருவதாகவோ அல்லது ஒத்த வினாக்களை வழங்குவதாகவோ கூறி சுவரொட்டிகள் பதாதைகள் துண்டு பிரச்சுரங்கள் ஆகியவை வெளியிடுவதோ அல்லது அச்சிடப்பட்ட மற்ற லத்திரினியல் ஊடகங்களில் விளம்பரம் செய்வதோ தண்டனைக்குரிய குற்றமாகும். இத்தகைய விளம்பர பொருட்களை கைவசம் வைத்திருப்பதும் கடுமையான சட்டமுறையாக கருதப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. திருகோணமலை பிரதான கடற்கரை பகுதியை அண்டிய பிரதேசத்தில் அமைந்துள்ள மான் பூங்காவில் நடமாடி திரியும் மான் இனங்களை பார்வையிடுவதற்காக வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அதிகம் வருகை தந்து அங்குள்ள மான்களுடன் பொழுதை கழிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இயற்கை மான் இனங்களை பாதுகாப்பதற்காக பலதரப்பட்ட திட்டங்களை அரசு தரப்பின் ஊடாக மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் ஊடான ஒத்துழைப்புகள் காணப்படுகின்றன. மேல்மாகாணம் சப்ரகமோ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரேலியா காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவிய திணைக்களம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியின் மதிய பிரதான செய்திகள். மதிய பிரதான செய்திகளுக்கு இலங்கை செய்திகளுக்கு அனுசனை வழங்கினார்கள் இணையத்தூடக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலகம் .com.
1: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கியலாம தூக்கி கொண்டு வரீங்க, அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
2: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்த நான் வீட்டுக்கு செங்கறி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
3: இதுதான்
2: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
1: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
2: விடாதீங்க, போங்க போங்க.
4: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
5: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
4: VT Superstore, Gare Lagone, Sasselil.
5: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
4: Mélodie et Tordre-Gelke, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre, Tolébissi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக்கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் த்ராஸ் 3098 அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.
2: நேரம் சரியாக 2:04. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழொலி. தமிழொலியில் மத்தியான செய்திகளில் தொடர்கிறது இந்திய செய்திகள். செங்கடலில் பயணம் செய்த இந்திய கொடி கட்டப்பட்ட கப்பல் மீது நேற்று தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த கப்பலில் பயணித்த 13 இந்திய மாலுமிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் 2வது நாளாக நேற்று கடும் அமளிக்கிடையே முக்கிய மசோதாக்கள் விவாதமின்றி நிறைவேற்றப்பட்டன. நீட் வினாத்தால் கசிவு குறித்த மாணவர்கள் போராட்டம், ராமர் கோயில் நன்கொடை திருட்டு உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக ஒன்றிய அரசு பதிலளிக்க கோரி நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர் அமளி செய்து வருகின்றனர். 2026-27 ஆண்டுக்கான தமிழகத்தின் திருத்திய வரவு செலவு திட்டம் புதிதாக அமைந்த தமிழக வெட்டிக்கழக அரசினால் இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நிதியமைச்சர் என் மரிய வில்சன் முதல் வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்து உரையாற்றினார். 2029 $5 trillion பொருளாதாரமாக இந்தியா உருவெடுக்கும் என சர்வதேச நிதியம் கணித்துள்ளதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அமைச்சர் பதவி கிடைக்காததால் அதிருப்தி அடைந்து தங்களது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தால் உடனடியாக ஏற்கப்படும் என காங்கிரஸ் எம்எல்ஏக்களை கர்நாடக முதல்வர் DK சிவகுமார் எச்சரித்துள்ளார். தமிழக வெற்றிக்கழக ஆட்சியை திமுகவால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை என வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் பேசியுள்ளார். தமிழ்நாட்டில் எதிர்த்தரப்பு தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் மாநில முதலமைச்சர் சி ஜோசப் விஜய், நடிகை திரிசா ஆகியோரை குறித்து ஆபாச கருத்துக்களை வெளியிட்டதாக சந்தேகப்படுகிறது. காவிரி நதிநீர் விவகாரம் குறித்து முன்தினம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடத்தப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் திரு உதயநிதி உரையாற்றினார். அந்த விவகாரத்தில் விஜய் அக்கறை கொள்ளவில்லை என்று உதயநிதி குற்றம் சாட்டினார். அப்போது அவரது தொண்டர்கள் திரிசா என்று முழங்கத் தொடங்கினார். திரு உதயநிதி பின்னர் ஆபாசமான ஒரு கருத்தை சொன்னதாக கூறப்படுகிறது. திரு உதயநிதியின் திராவிட முன்னேற்ற கழகம் குற்றச்சாட்டை மறுத்துள்ளது. அவர் தமது உரையில் யாருடைய பெயரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை என்று கட்சி தெரிவித்தது. திரு உதயநிதி மீது பொய் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளதாக அது சாடியது. அவர் திரு விஜயை எதிர்த்து பேசியதற்காக கைது செய்யப்படவில்லை, ஒரு பெண்ணை இழிவாக பேசியதற்காக கைது செய்யப்பட்டார் என்று திரு விஜயின் தமிழக வெட்டிக்கழக உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். உயர் நீதிமன்ற நீதிபதி ஸ்வண்ணா காந்தா சர்மாவுக்கு எதிராக அவதூறு பரப்பும் வகையிலான சம ஊடக பதிவுகளை வெளியிட்டது தொடர்பான குற்றவியல் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் பதிலளிக்க ஆம் ஆத்மி தேசிய அமைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்டோருக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் நேற்று 4 வார கால அவகாசம் அளித்துள்ளது. தமிழகத்தில் சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு 12 கடல் மைல் தொலைவுக்கு அப்பால் சுருக்குமடி வலையை பயன்படுத்தி மீன்பிடிக்க தமிழக அரசு அனுமதிக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் நேற்று தெரிவித்துள்ளது. மேலும் இந்த வழக்கின் விசாரணையை நிறைவு செய்த உச்சநீதிமன்றம் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது. சுருக்குமடி வலையை பயன்படுத்த தடை விதித்து தமிழக அரசு 2020 பிப்ரவரி 17 உத்தரவு பிறப்பித்தது. அதற்கு எதிராக மீனவ அமைப்புகள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு வழக்குகள் தொடரப்பட்டன. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ளாட்சி தேர்தல் என்ற பெயரில் நடத்தப்பட்டு வரும் தேர்தல்கள் முற்றிலும் கேலி கூத்தானவை. இந்த மேம்போக்கான நடவடிக்கையால் கள நிலவரத்தை மூடி மறைக்க முடியாது என்று இந்தியா சாடியுள்ளது. சவுதி அரேபியாவில் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட இந்தியருக்கு திங்களன்று மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவுக்குள் மெத்தம் பெண்டமாயின் கடத்திய குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்ட இந்தியர் ஒருவருக்கு உள்துறை அமைச்சகம் திங்களன்று மரண தண்டனை நிறைவேற்றியதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. கிழக்கு மாகாணத்தின் தம்மாம் நகரில் லவ்லி ராணா என்ற இந்தியருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளது. திரைப்பட நடிகர் பிரதீப் ராவத் புற்றுநோய் காரணமாக நேற்று உயிரிழந்தார். கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு புற்றுநோயிலிருந்து விடுபட்ட அவர் மீண்டும் அந்த நோயால் பாதிக்கப்பட்டார். இதனால் அண்மையில் அவர் 1 மாதமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அவர் செவ்வாய்க்கிழமை உயிரிழந்ததாக அவரின் மேலாளர் சித்தார்த் திவாரி தெரிவித்தார். கிந்தி திரைப்படமான லகான், தமிழ் மற்றும் கிந்தியில் வெளியான ஹஜினி உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்து பிரதீப் ராவத் புகழ் பெற்றார். தொலைக்காட்சி தொடர்கள் திரைப்படங்களில் நடித்துள்ள அவர் கடந்த 1988 கிந்தியில் வெளியான மகாபாரதம் தொலைக்காட்சி தொடரில் அஸ்வத்தாமா கதாபாத்திரத்தில் நடித்து பிரபலம் அடைந்தார். அவரின் மறைவுக்கு திரைப்பிரபலங்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அசாம் மாநிலம் நகோன் மாவட்டத்தில் மத்திய ரிசர்வ் காவல்படை அதிகாரி சக வீரர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. CRFB அதிகாரி சுட்டதில் 2 வீரர்கள் உயிரிழந்தனர், 1 காயமடைந்தார். நாட்டில் கடந்த 2015 முதல் 2024 காலகட்டத்தில் காசநோய் புதிய பாதிப்பு இறப்பு விகிதம் கணிசமாக குறைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா நேற்று தெரிவித்தார். தேசிய தொற்று நோய்கள் தடுப்பு திட்டத்தின்கள் கடந்த 3 ஆண்டுகளில் 2.29 கோடிக்கும் அதிகமானோருக்கு சர்க்கரை நோய் கண்டறியப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டின் தலைநகர் டெல்லியில் போதைப் பொருள் கடத்தியதாக கடந்த 3 ஆண்டுகளில் வெளிநாட்டினர் 854 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் அவர்களிடமிருந்து ₹40 கோடி மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் மக்களவையில் மத்திய அரசு தெரிவித்தது. மேலும் வாடகைதாரர் விவரங்களின் கட்டாய சரிபார்ப்பை மேற்கொள்ளாமல் வெளிநாட்டினருக்கு வீடு வாடகை கொடுத்த உரிமையாளர் 63 பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் அரசு தெரிவித்துள்ளது. பணமுறைகேடு தடுப்புச் சட்டத்தின்கள் குற்றஞ்சாட்டப்பட்ட 54 வங்கி மோசடியாளர்கள் நாட்டை விட்டு தப்பிச் சென்றதாக நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சவுத்ரி தெரிவித்துள்ளார். சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு ₹1,880 உயர்ந்து 1 சவரன் ₹1,06,880 விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு ₹160 உயர்ந்து 1 கிராம் ₹13,360 விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை கிராமுக்கு ₹5 உயர்ந்து ₹840 விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழொலியின் மதிய பிரதான செய்திகள். மதிய பிரதான செய்திகளை தொடர்கிறது உலகச் செய்திகள். உலகச் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் சுவிஸில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்பீடு, சுகாதார காப்பீடு மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் BTS Finance CMBS நிறுவனத்தினர். இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, ரஷ்யா உக்ரைன் நாடுகள் நேற்று பரஸ்பரம் ட்ரோன் தாக்குதலில் ஈடுபட்டதில் இருதரப்பிலும் தலா 5 பேர் உயிரிழந்தனர். ரஷ்ய தலைவர் மாஸ்கோவை சுற்றியுள்ள இடங்களில் உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. மாஸ்கோ பிராந்திய ஆளுநர் ஆண்ட்ரே வொரோபியோவ் இது குறித்து கூறுகையில், செகோப் மாவட்டத்தில் உள்ள தொழில்துறை மண்டலத்தில் செவ்வாய்க்கிழமை காலை உக்ரைன் ட்ரோன்கள் விழுந்து நொறுங்கியதில் 5 பேர் உயிரிழந்தனர், 10 பேர் காயமடைந்தனர். இந்த நிலையில் ரஷ்யாவின் மிகப்பெரிய இணையவழி விற்பனை நிறுவனமான மைல்ட் பாரிஷியன் சேமிப்பு கிடங்களை குறிவைத்து உக்ரைன் தாக்குதல்களை தொடர்கிறது. கடந்த 18 நாட்களில் இந்த நிறுவனத்தின் 15 கிடங்குகள் தாக்கப்பட்டதில் 13 கிடங்குகளில் தீப்பற்றியது. மேலும் ஒரே இரவில் 320 உக்ரைன் ட்ரோன்களை தாங்கள் சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் உர்சுலா வோண்டர்லேயன் எல்லை பாதுகாப்பு தொடர்பில் ஒருமித்த நடவடிக்கை தேவை என்று வலியுறுத்துகிறார். ஸ்பெயினின் வட ஆப்பிரிக்க பகுதி சியுடா, அங்கு அண்மையில் குடியேறிகள் விவகாரம் பெரிய தலைவலியாக உருவெடுத்துள்ளது. ஸ்பெயினுக்கும் ஐரோப்பாவின் மற்ற நாடுகளுக்கும் இடையே அது மோதலை தூண்டியிருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றிய அமைச்சர்கள் இன்று பின்னேறம் அவசர கூட்டம் நடத்துகின்றனர். கடந்த வாரம் சியுடாவிற்குள் 1000 குடியேறிகள் நுழைந்தனர். அவர்களை பெரும்பாலானோர் மொரோக்கோவில் இருந்து கடலில் நீந்தி சென்றவர்கள். ஸ்பெயினின் குடிநுழைவு கொள்கைகளே அதற்கு காரணம். மற்ற ஐரோப்பிய நாடுகள் சாடுகின்றன. குடியேறிகளுக்கு தேவையான உதவிகளை வழங்கவும் ஸ்பெயின் அதிகாரிகள் சிரமப்படுகின்றனர். செஞ்சிலுவ சங்க ஊழியர்கள் குடியேறிகளுக்கு உணவு விநியோகிக்க உதவுகின்றனர். கோர்மூஸ் நீரிணை முழுவதும் திறக்கப்படுவதற்கான ஒப்பந்தம் இன்றோ நாளையோ கையெழுத்தாகும் என அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன்ட் தெரிவித்துள்ளார். 55 நாடுகள் மீது புதிய வரிகளை விதித்த ட்ரம்ப் அரசுக்கு எதிராக 28 மாகாணங்கள் வழக்கு தொடர்ந்துள்ளன. உச்சநீதிமன்றத்தால் கடந்த பிப்ரவரி மாதம் ரத்து செய்யப்பட்ட இறக்குமதி வரிகளுக்கு பதிலாக புதிய வரிகளை விதித்துள்ள ட்ரம்ப் நிர்வாகத்தின் மீது அமெரிக்காவின் 25 மாகாணங்கள் வழக்கு தொடர்ந்துள்ளன. ஐரோப்பிய ஒன்றியம் உள்பட 59 நாடுகள் மீது அமெரிக்கா கடந்த மாதம் 10% மேல் வரிகளை விதித்திருந்தது. முன்னர் விதிக்கப்பட்ட வரிகளை அமெரிக்கா உச்சநீதிமன்றம் ரத்து செய்த நிலையில் அதற்கான கால அவாதி நேரம் முடிந்ததும் புதிய வரிகள் நடைமுறைக்கு வந்தன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 25 மாகாணங்கள் சார்பில் ட்ரம்ப் அரசு மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அமெரிக்க அரசு சட்டவிரோதமாக வரிகளை உயர்த்துவதாக நியூயார்க் மாகாண அட்டர்னி ஜெனரல் லெடிடியா ஜேம்ஸ் தெரிவித்துள்ளார். பிரான்சில் போர்தோ நகருக்கு அருகே ஏற்பட்ட பெரிய காட்டுத்தீயில் 2 உலக போர் காலத்து வெடிகுண்டுகளும் வெடிமருந்தும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. பாதிக்கப்பட்ட கிராமத்தில் சுமார் 180 வீடுகள் தீக்கு இரையாயின. தீயின் போது வெடிப்பு சத்தம் கேட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். எரிவாயு கலன் வெடித்திருக்க கூடும் என்று முதலில் சந்தேகிக்கப்பட்டது. ஆனால் அது வெடிமருந்தாக இருக்கலாம் என்று தீயணைப்பு படை தளபதி தாமஸ் மிமினியாக் பின்னர் கூறினார். ஜெர்மனி பிரான்சை சேர்ந்த வெடிப்பொருட்கள் போர்க்காலத்தில் கைவிடப்பட்டிருக்கலாம் என்று மிமியா கூறியது. கோடை காலம் தொடங்கியதிலிருந்து பிரான்சில் காட்டு தீ சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. குறிப்பாக போர்தோவில் 40,000 கெக்டருக்கும் அதிகமான பகுதியில் 10 நாளுக்கு தீ எரிந்தது. ஜப்பானின் ராணுவத்தை அவசரமாக வலுப்படுத்த வேண்டிய அவசியம் இருப்பதாக ஜப்பானிய பாதுகாப்பு அமைச்சர் ஷின்ஜிரோ கோயிஷ்மி கூறியிருக்கிறார். ஜப்பானின் பாதுகாப்பு வெள்ளை அறிக்கையின் முன்னிலையில் அவர் அதை வலியுறுத்தினார். முன் எப்போதையும் விட அதிக அவசர உணர்வுடனும் எச்சரிக்கையுடனும் பாதுகாப்பு திறனை வலுப்படுத்துவது இன்றியமையாதது என்று அவர் கூறியுள்ளார். வடகொரியாவின் ஐடி ஊழியர்களை பற்றி தவறாக பேசி அந்த நாட்டின் பிம்பத்தை அமெரிக்க கெடுப்பதாக வடகொரியா குற்றம் சாட்டியுள்ளது. வடகொரியா தனது அணு ஆயுதம் மற்றும் ஏவுகணை திட்டங்களுக்கு நிதி திரட்ட அவர்களின் திறமையான ஐடி ஊழியர்களை போலி அடையாளங்களுடன் வெளிநாட்டு நிறுவனங்களில் பணியாற்ற பயன்படுத்துவதாக அமெரிக்கா, ஆசியா மற்றும் ஐரோப்பாவைச் சேர்ந்த 10 நட்பு நாடுகள் இணைந்து சுட்டறிக்கை வெளியிட்டன. அதில் வடகொரியா ஐடி ஊழியர்கள் வருமானத்தை பெற இணையதளங்களில் பிற நாட்டு குடிமக்களை போன்று அடையாளப்படுத்திக் கொண்டு அந்த வருமானத்தை தங்களது நாட்டு அரசுக்கு வழங்குவதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் வடகொரியா ஊழியர்கள் தங்கள் உண்மையான அடையாளங்களை மறைக்க செயற்கை நுண்ணறிவு கருவிகளை பயன்படுத்துவதாகவும் அதில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. சட்டைக்குள் போதைப்பொருளை மறைத்து வைத்து கடத்த முயன்ற சந்தேகத்தில் மலேசியர் ஒருவர் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டுள்ளார். அந்த 22 வயது இளைஞர் நேற்று கைதானார். அவர் கோலாலம்பூரில் இருந்து சுரபாயா நகருக்கு பயணம் மேற்கொண்டார். அங்குள்ள அனைத்துலக விமான நிலையத்தில் சோதனை நடந்தது. அப்போது அதிகாரிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. அவர் அணிந்திருந்த சட்டை அதிகாரிகள் பரிசோதித்தனர். சட்டைக்குள் அவர் 990 கிராம் மெத்தமெதின் உள்ளிட்ட 1 கிலோகிராம் போதைப்பொருளை மறைத்து வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. 1000 அதிகமான எக்ஸாசி மாத்திரைகளும் இருந்தன. அவை சிறு பொட்டலங்களில் கட்டப்பட்டிருந்தன. பண நெருக்கடி, கடன் தொல்லைந்து தப்பிக்க அனைத்துலக கும்பல் ஒன்றாக போதைப்பொருளை கடத்தி செல்ல சம்மதித்ததாக விசாரணையில் கூறினர். கைப்பற்றப்பட்ட பொருட்களின் மதிப்பு கிட்டத்தட்ட 156,000 அமெரிக்க டாலர் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. அவை 6,500 அதிகமான போதை புழங்கிகள் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு இருப்பதாக அதிகாரிகள் கூறினர். கைதான இளைஞரும் போதைப் பொருளும் மேலும் விசாரணைகளுக்காக உள்ளூர் காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டதாக அவர்கள் தெரிவித்தனர். கடந்த வாரமும் இதேபோன்ற சம்பவம் நடந்தது. மலேசியாவை சேர்ந்த விமானி ஒருவர் கைதானார். 70,000 அதிகமான எக்ஸ்டசி மாத்திரைகளை இந்தோனேஷியாவுக்கு கடத்த முயன்ற சந்தேகத்தில் விமானி கைதானார். அந்த சம்பவமும் விசாரணையில் இருக்கின்றது. தென்கொரியா, வடகொரியா, ஜப்பான் உள்ளிட்ட கிழக்காசிய நாடுகள் வெப்பத்தில் வாடுகின்றன. சில இடங்களில் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை தாண்டிவிட்டது. தென்கொரியாவில் வெப்பத்தால் இவ்வாண்டில் இதுவரை 16 பேர் இறந்தனர். மக்களுக்கு தேவையான உதவியை வழங்கும்படி அதிபர் லீ ஜே மியூங் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். குளிர்சாதன வசதிக்கான தேவை அதிகரித்திருப்பதால் எரிசக்தி கட்டமைப்புகள் சரியாக இயங்குவதை உறுதி செய்யுமாறு அவர் கேட்டுக்கொண்டார். அண்டை நாடான வடகொரியாவிலும் மக்கள் சூட்டிலிருந்து நிவாரணம் பெற பார்க்கின்றனர். நீர் விளையாட்டு தலங்களில் கூட்டம் அலை மோதுகின்றது. ஜப்பானின் குமாமோட்டோ வட்டாரத்தில் அண்மையில் ஏற்பட்ட கடும் நிலநடுக்கத்திலிருந்து மீண்டு வருவோருக்கு மிதமிஞ்சிய வெப்பம் மற்றொரு சோதனையாக உள்ளது. 46,000 அதிகமான வீடுகளுக்கு தண்ணீர் வசதி இல்லை. 8,000 மேற்பட்டோர் நெரிசல் மிக்க தற்காலிக தங்குமிடங்களில் தஞ்சம் அடைந்திருக்கின்றனர். குளிர்சாதன வசதியின்றி தவிக்கும் அவர்களிடையே வெப்ப தாக்கம் தொடர்பான நோய்கள் ஏற்படும் அபாயமும் எழுந்துள்ளது. ஜப்பானிய தலைநகர் டோக்கியோவில் உள்ள விலங்கியல் பூங்காவில் 3 பெண் சிங்கங்கள் உயிரிழந்தன. அவை அதிக வெப்பம் காரணமாக உயிரிழந்திருக்கலாம் என்று மருத்துவர்கள் சந்தேகிக்கின்றனர். இறந்த சிங்கங்களுக்கு நீர்ச்சத்து குறைபாடும் உறுப்பு செயலிழப்பும் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. பூங்காவில் உள்ள மற்ற சிங்கங்களுக்கும் தற்போது தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. அங்கிருக்கும் 16 சிங்கங்களில் 10 சிங்கங்கள் ஜூலை நடுப்பகுதிந்து சோர்வாக காணப்பட்டன. சிங்கங்கள் வெப்பத்தை தாங்கும் திறன் கொண்டவை என்று பொதுவாக கருதப்படுகிறது. இருப்பினும் ஜப்பானின் கோடைகால வெப்பம் அண்மை ஆண்டுகளில் மிக கடுமையாக உள்ளது. இதனால் விலங்குகளை காப்பாற்ற பூங்கா காவலர்கள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். தற்போது பூங்காவில் தண்ணீர் தெளிப்பது, காற்றோட்டத்தை அதிகரிப்பது போன்ற பணிகள் நடக்கின்றன. ஜப்பானில் கடந்த வாரம் கிட்டத்தட்ட 18,600 பேர் வெப்பத்தால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். அவர்களின் 45 பேர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜப்பானில் ஆண்டுதோறும் வெப்பம் காரணமாக சுமார் 1,300 பேர் இறக்கின்றனர். அந்த எண்ணிக்கையை 2030 ஆண்டுக்குள் பாதியாக குறைக்க ஜப்பானிய அரசாங்கம் முயல்கின்றது. மலேசியாவின் நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் ஒரே வீட்டில் தங்கியிருந்த தொழிலாளர்களுக்கு இடையே நடந்த சண்டையில் 3 உயிரிழந்தனர்.

14 பேர் உயிரிழந்தனர், 4 பேர் காயமடைந்தனர். காலுங்கு மாவட்டத்தில் உள்ள காமுங்கா வர்த்தக மைய பகுதியில் உள்ள நெடுஞ்சாலையில் கடந்த திங்கட்கிழமை இரவு நிகழ்ந்த இக்கோர விபத்தில் இறந்த 14 பேரும் வேனில் பயணித்தவர்கள் ஆவர். படுகாயமடைந்த 4 பேர் மீட்கப்பட்டு அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து நடந்தவுடன் லாரி ஓட்டுநர் சம்பவ இடத்தில் இருந்து தப்பியோடிய நிலையில் அவரை தேடும் பணியை காவல்துறையினர் தீவிரப்படுத்தியுள்ளனர். பிரான்ஸ் பிரிட்டன் இடையிலான ஆங்கில கால்வாயை கடக்க முயன்ற அகதிகளின் படையில் தீ விபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து கடலில் தத்தளித்த 157 பேரை பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் மீட்புக் குழுவினர் பத்திரமாக மீட்டனர். பிரான்சின் நோர்மாண்டி கடலோரத்தில் இருந்து திங்கட்கிழமை புறப்பட்ட இப்படகினை பிரான்ஸ் மீட்புக் குழுவினர் தொடர்ந்து கண்காணித்து வந்த நிலையில் இரவில் உதவி கோரிய 5 பேர் மட்டும் முதலில் மீட்கப்பட்டு கரைக்கு அழைத்து வரப்பட்டனர். மற்றவர்கள் உதவியை மறுத்துவிட்டனர். இந்த நிலையில் பிரிட்டன் எல்லையொட்டி பிரான்சின் கடலோர பகுதியில் செவ்வாய்க்கிழமை காலை படகின் மோட்டாரில் தீப்பிடித்து படகு மூழ்கத் தொடங்கியது. இதையடுத்து பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் படையினர் இணைந்து தீவிர மீட்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது பிரான்ஸ் சார்பில் 103 பேரும் பிரிட்டன் சார்பில் 54 பேரும் மீட்கப்பட்டு பிரான்சின் வடக்கு பகுதியில் உள்ள பூலோன் சுர்மெர் துறைமுகத்துக்கு மருத்துவ பரிசோதனை மற்றும் உதவிக்காக அழைத்து வரப்பட்டனர். பிரபல பாடகி நடிகை அரியானா கிராண்டே பொதுமக்களின் பார்வையிலிருந்து சற்று விலகி இருக்க முடிவெடுத்துள்ளார். பிக்கெட் என்ற காலிவுட் திரைப்படத்தில் உடன் நடித்த ஜோனத்தன் பெய்லியுடன் கிராண்டே லண்டனில் சண்டே இன் த பார்க் வித் ஜோர்ஜ் என்னும் இசை நாடகத்தில் அடுத்த ஆண்டு நடிப்பதாக இருந்தது. ஆனால் பொது இடத்தில் தோன்றுவதை சில காலம் தவிர்க்க முடிவெடுத்திருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். அந்த நாடகத்தில் 33 வயது கிராண்டே நடிக்கப் போவதில்லை என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இசை சுற்றுலாவில் ஈடுபட்டிருக்கும் கிராண்டே அதனை முடித்துவிட்டு ஓய்வெடுக்கப் போவதாக கூறியுள்ளார். கேமரா சமூக ஊடகம் என பரபரப்பை ஏற்படுத்தும் அம்சங்களை விட்டு தள்ளியிருக்கப் போவதாக அவர் கூறினார். தற்போதைய சுற்றுலாவை மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக நிறைவு செய்ய கிராண்டே விரும்புவதாக அவரது பேச்சாளர் தெரிவித்தார். விக்கெட் படத்தில் அவருடன் நடித்தவர் எதன் ஸ்லேட்டர் அவருக்கும் கிராண்டேவுக்கும் இடையில் மலர்ந்திருந்த காதல் அண்மையில் முறிந்தது. சமூக ஊடகத்தில் அவரின் தோற்றம் சுகாதாரம் குறித்து பலரும் பலவிதமாக பேசினர். மக்கள் மேலும் பரிவு காட்ட வேண்டும், பிறரின் தோற்றம் பற்றி கருத்துரைப்பது சரியல்ல என்று கிராண்டே காணொளிகளில் கூறி வந்துள்ளார். நன்றாக ஓய்வெடுத்த பிறகு மீண்டும் ரசிகர்களை மகிழ்விக்க வருவதாக கிராண்டே கூறியுள்ளார். தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். இலங்கை மகளிரணிக்கு எதிரான 3வது T20 ஆட்டத்தில் பாகிஸ்தான் மகளிரணி 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் நேற்று வென்றது. 3 ஆட்டங்கள் கொண்ட தொடரில் முதல் இரு ஆட்டங்களில் வென்று இலங்கை சாம்பியன் ஆகிவிட்ட நிலையில் பாகிஸ்தானுக்கு இது ஆறுதல் வெற்றியாக அமைந்துள்ளது. கேப்டன் சூப்மன் கில் தலைமையிலான இந்திய டெஸ் அணியினர் இலங்கை சென்றடைந்துள்ளனர். 9 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய அணி இலங்கை டெஸ்ட் தொடரில் விளையாட இருக்கிறது. குறிப்பிடத்தக்கது, இந்தியா இலங்கை இடையான 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் நடைபெற இருக்கிறது. வருகிற ஆகஸ்ட் 15 முதல் டெஸ்ட் போட்டி தொடங்க இருக்கிறது. கடைசியாக இந்திய அணி இலங்கையில் 2017 டெஸ்ட் தொடரில் விளையாடியது. இந்த 9 ஆண்டுகளில் பல ஒருநாள் T20 தொடர்களில் விளையாடி இருந்தாலும் டெஸ்ட் தொடரில் விளையாடாமல் இருந்தது. இந்திய கிரிக்கெட் அணிக்கு புதியதாக பீல்டிங் பயிற்சியாளராக சுபாதீப் கோஷ் நியமிக்கப்பட்டுள்ளார். முன்னதாக பணியாற்றி வந்த டி திலீப் தனது ஒப்பந்தம் முடிவெற்றுடன் நீக்கப்பட்டார். வாஷிங்டன் DC ஓபன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் பிரிவில் பிலிப்பைன்ஸில் அலெக்சாண்ட்ரா எலா, ஆடவர் பிரிவில் அமெரிக்காவின் டெய்லர் பிரிட்ஸ் ஆகியோர் சாம்பியன் பட்டம் வென்றனர். சர்வதேச டென்னிஸ் சங்கம் புதிய தரவரிசை பட்டியலில் வெளியிட்டுள்ளது. ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் இத்தாலியைச் சேர்ந்த யோனிக் சின்னர் முதலிடத்தை தக்க வைத்துள்ளார். 2 இடத்தில் ஸ்பெயினின் கார்லோஸ் ஆல்காரஸும் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வரேப் 3வது இடத்திலும், 4வது இடத்தில் கனடாவின் பெலிக்ஸ் சாகர் அலியாசுமியும், 5வது இடத்தில் செர்பியாவின் நோவாக் ஜோகோவிச்சும் இடம் பிடித்துள்ளனர். ரஷ்யாவின் டேனில் மெத்வதேவ் ஒரு இடம் முன்னேறி 6வது இடமும், ஆஸ்திரேலியாவின் அலெக்ஸ் டி மினார் ஒரு இடம் சரிந்து 7வது இடமும் பிடித்துள்ளார். சிட்டி ஓபனில் சாம்பியன் பட்டம் வென்ற டெய்லர் பிரிட்ஸ் 2 இடங்கள் முன்னேறி 8வது இடம் பிடித்துள்ளார். இத்தாலியின் பிளேவியா கோபாலி 9வது இடத்திலும், அமெரிக்காவின் பென் செல்டன் 2 இடங்கள் சரிந்து 10வது இடத்திலும் உள்ளனர். இறுதியாக நாணய மாற்று வீதம். இந்த நாணய மாற்றீட்டு கணுசனை வழங்குநகல் www.trttamilali.com. ஒரு ஈரோக்கு இலங்கை பெறுமதியில்
386 ரூபா 94% இந்திய பெறுமதியில்

9.61%. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 335.30%, இந்திய பெறுமதியில் 94.91%. ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 415.16%, இந்திய பெறுமதியில் 117.63%. ஒரு ஐக்கிய நாட்டிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 451.31%, இந்திய பெறுமதியில் 127.86%. ஒரு கனடா டாலர் இலங்கை பெறுமதியில் 238.35%, இந்திய பெறுமதியில் 67.52%. இத்துடன் மத்திய பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. மத்திய பிரதான செய்திகளுக்கு இலங்கை செய்திகளுக்கு அனுசனை வழங்கினார்கள். இணையத்துடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலிலகம் .com, இந்திய செய்திக்கு பரிசுகையில் அமைந்துள்ள வீ டி கேசன்கரி, காலே கோணசில் அமைந்துள்ள வீ டி சூப்பர் ஸ்டோர், உலக செய்திக்கு அனுசனையை வழங்கினார்கள். சுவிஸில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் விடிஎஸ் பினான்ஸ் சிஎம்பிஎஸ் நிறுவனத்தினர். இவர்களுக்கும் செய்திகளை செவிமடுத்தவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம்.

0: தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர்

0: குறிப்பிடுகின்றார். புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் இணையத்தின் ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: nwlga.com.
3: அகத்தில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
4: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்கள் உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
3: விடாதீங்க போங்க போங்க.
5: ஆம் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
6: 11 à 13 rue Caille 75 000 dit Paris
5: VT Superstore Gala Gonesse Sasselil
6: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses
5: Mélodie et Tordbrelke VT Cash and Curry Paris La Chapelle Tordbre Tolibisi Lacam Cyberondre Napade Cyberinde Cyberle Padanette சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் ஸ்ட்ராஸ் 3098
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படிப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்திய இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணமாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன் 62 அவனியூ டு மார்சல் 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன் 01 60 20 29 47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 6 67 20 40 சைபர்.
1: ஒரு கவிதை சொல்வாயா?
2: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த. நான்
3: எத்தனை பேருக்கு?
2: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
3: 60 பேருக்குன்னா எங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்தாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
2: ஓ, அப்படி என்ன? டிஆர்டி சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற தேவி மகால் 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவனியூ பிரசிடன்ட் வில்சன் 93 210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி 01 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி ஜிஆர்டி தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: நேரம் சரியாக 2:36. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் தொடர்கிறது

முத்தாரம். இன்றைய முத்தார நிகழ்ச்சியை கேட்பதற்கு ஆவலோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைய முத்தார நிகழ்ச்சிக்காக ஒரு சொல் கோவையில் வரும் பாடல்களாக இறைவன் என்ற சொல்லில் ஆரம்பிக்கும் பாடல்களை தெரிவு செய்து நிகழ்ச்சியை சிறப்பிக்க வருகின்றார் திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள், பிரான்சில் இருந்து. அவருக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள் இறைவன் என்ற சொல்லில் வரும் முதலாவது பாடலாக அவன் பித்தனா திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் தெரிவு செய்திருக்கின்றார்.

நேரம் சரியாக 2:43. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது முத்தாரம். இங்கே முத்தார நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் இறைவர் என்ற சொல்லில் ஆரம்பிக்கும் பாடல்களாக விநாயகி பசுபதி அவர்கள். அவர் தெரிவு செய்திருக்கும் 2வது பாடலாக உயர்ந்தவர்கள் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்.

இறைவன் இரண்டு பொம்மைகள் செய்தான் தான் விளையாட, அவை இரண்டும் சேர்ந்தொரு பொம்மையை செய்தன தாம் விளையாட. இறைவன் இரண்டு பொம்மைகள் செய்தான் தான் விளையாட, அவை இரண்டும் சேர்ந்தொரு பொம்மையை செய்த

உண்டடா பிரியை என்ன மின்னல் என்ன வெண்ணெய் என்ன மஞ்சள் என்ன காணாத கண்கள் ரெண்டில் எல்லாமும் ஒன்றடா தென்றல் காட்டும் ஊமை காற்று தேவன் பாட்டும் ஊமை பாட்டு அவன் தானே நம்மை செய்தான்

வளரும் போதே பாசம் பொழியது, தாய்தந்தை செய்த பூஜை வீணாகவில்லையே. மலரும் போதே வாசம் தெரியுது, வளரும் போதே பாசம் பொழியது, தாய்தந்தை செய்த பூஜை வீணாகவில்லையே. தந்தன் நன்று மந்திரம் சொன்னான், கண்ணன் நன்று கீதை சொன்னான், மகன் சொன்னதே

நேரம் சரியாக 2:48. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் முத்தாரம். இந்திய முத்தாரின் நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் குணநாயகி பசுபதி அவர்கள் இறைவன் என்ற சொல்லில் வரும் பாடல்களை அழகாக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். அவர் தெரிவித்ததற்கும் அடுத்த பாடலாக ஏன் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்

நீங்கள் இணைந்திருப்பதை டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் முத்தாரத். இன்றைய முத்தாரின் நிகழ்ச்சிக்காக ஒரு சில கோவையில் வெறும் பாடல்களாக இறைவன் என்ற சொல்லில் பாடல்களை தெரிவு செய்து நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் குணநாயகி பசுபதி அவர்கள் தெரிவித்திருக்கும் அடுத்த பாடலாக வாராஜா வாத்திரை படத்தில் இடம்பெற்ற பாடல்

மனிதன் வாழுகின்ற உயரே இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். மனிதன் படித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான். இறைவன் வாழுகின்றான். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். மனிதன் படைத்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான். இறைவன் வாழுகின்றான். இறைவன் படைத்த உலகை

இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். மனிதன் படித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான். இறைவன் வாழுகின்றான். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். மனிதன் படித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான். இறைவன்

உள்ளம் சொல்வதை உடலு சொல்லாமல் உண்மை பிறப்பதில்லை. உள்ளம் சொல்வதை உடலு சொல்லாமல் உண்மை பிறப்பதில்லை.

இரண்டு மனிதர் சேர்ந்த போது எண்ணம் வேறாகும். இரண்டு மனிதர் சேர்ந்த போது எண்ணம் வேறாகும். எத்தனை கோவில் இருந்த போதும் இறைவன் ஒன்றாகும். எத்தனை கோவில் இருந்த போதும் இறைவன் ஒன்றாகும். இறைவன் ஒன்றாகும். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். மனிதன் படித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழ்கின்றான். இறை

0: இசையால் அவனை இறங்க வைப்பது மனிதன் குணமாகும். இசையால் அவனை இறங்க வைப்பது மனிதன் குணமாகும். இசையில் மயங்கி இறங்கி வருவது இறைவன் மனமாகும். இசையில் மயங்கி இறங்கி வருவது இறைவன் மனமாகும். இறைவன் மனமாகும். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். மனிதன் படித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான். இறைவன் வாழுகின்றான்.
1: இளைய கலை நேரம் சரியாக 2:57. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் முத்தாரம். இன்றைய முத்தாரம் நிகழ்ச்சி சிறப்பித்துக் கொண்டிருக்கும் குணநாயகி பசுபதி அவர்கள் தெரிவித்திருக்கும் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடலாக இறைவன் என்று சொல்லில் ஆரம்பிக்கும் அடுத்த பாடல் சாந்தி நிலையம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்.

ஒலித்த அந்த பாடலோடு நிறைவு பெறுவது முத்தாரம். இன்றைய முத்தாரம் இயற்றிய ஒரு சொல் கோவையில் வரும் பாடல்களாக இறைவன் என்ற சொல்லில் ஆரம்பிக்கும் பாடல்களை தெரிவு செய்து நிகழ்ச்சியை சிறப்பித்திருந்தவர் குணநாயகி பசுபதி அவர்கள் பிரான்சில் இருந்து. அவருக்கெனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இதனை செவிமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம்.

0: ரூஹிகையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 பரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
1: ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவுலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா வெகு விரைவில் சுவிஸ் நாட்டில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாவுலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். விழா நடைபெறும் தேதி, காலம், இடம் என்பன வெகு விரைவில் பின்னர் தெரியப்படுத்தப்படும். இந்த விழா தொடர்பான உங்கள் ஆலோசனைகளை வழங்க தொடர்பு கொள்ளுங்கள். தம்பிராஜா இளங்கோ, தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0041 76 386 14 82. மூட்டி லவ்சான் 0041 79 77 11 712. தர்மலிங்கம் பிரபா 0041 76 51 83 34. கல்வி கண்ணை திறந்த வயாவிழான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: பிரச்சனை இருக்கீங்களா?
1: என்ன அடையாளம் பண்ணிட்டு இது என்ன கோலம் இது?
0: ஐயோ நீங்க அந்த மாதிரி இருக்கிறீங்க, நான் வந்து பார்த்த மாதிரி இப்போ கடவுள்லாம் உங்களை என் காதல் வந்தது தெரியாம எப்படி சுகமா இருக்கிறீங்களா?
2: உண்மை குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல் விற்பனை முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள் செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை பண முதலீட்டு சேவைகள் உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் வன்கூவர் நகரில் வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778 994 23

0: பிரான்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டிக் கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆண்டு வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் 9700 ரன்சி தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சே. செல் நகரில் எம்மவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் கொரிஞ்சா இலை, அகத்து இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறை போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இதை மட்டுமா இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், பிரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பண மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன் 62 Avenue de Marseille 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன் 01 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 6 67 20 40 00.
1: ஹாய் ரவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்தேன். எத்தனை பேருக்கு? கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
2: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவைன்னு சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்தாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
1: ஓ, அப்படி என்ன? டிஆர்ஜி இதை சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் பாரதிக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 846 Avenue President Wilson 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி 01 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. பரிசு லாட்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூமாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்ற பிரைஸ். இதை மட்டுமா இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 ரூபாய் பரிசு 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.
3: நேரம் 3 மணி.

நான் ரசித்த பாடலோடு உங்கள் வாசல் நாடி வருகின்றேன். நான் ரசித்த பாடலில் அந்த பாடல்கள் என்னை எப்படி கவர்ந்திருக்கின்றது என்று நான் சொல்லுகின்ற பொழுது நிச்சயமாக அந்த பாடல்களை நீங்களும் என்றோ ஒரு நாள் ரசித்திருப்பீர்கள். அப்படி உங்கள் மனதையும் அந்த பாடல் தொட்டுகின்றால் என்னோடு தொடர்பு கொண்டு அந்த பாடல் உங்களை எப்படி தொற்றிருக்கின்றது என்பதனையும் என்னோடு பேசிக்கொண்டால் எனக்கும் சந்தோஷமாக இருக்கும்.

0: கூட்டத்தில் இந்த பாடல் அடிக்கடி அளித்திருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் 79-80களில் இந்த திரைப்படம் வெளிவந்திருக்க வேண்டும். ஆனால் இந்த திரைப்படம் பெரிய அளவில் பேசப்படவில்லை. திரைப்படத்தின் பெயர் பாக்குவத்திலே என அறியக்கூடியதாக இருக்கின்றது. மலேசிய வாசவனுடைய ஒரு அழகிய இசை அமைதியாக சென்று கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் குரல் உடையம் என்று பார்க்கின்ற பொழுது எங்களுடைய மறைந்த ஜானகி கே ஜே இயேசுதாஸ் இருவருமாக அமைதியாக பாடி எங்களை மீசிலிருக்க வைத்திருக்கின்றார்கள். இந்த பாடலுடைய ஒலிப்பதிவு தன்மையை சற்று தரம் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு தெளிவில்லாமல் இருந்திருக்கலாம். அழகான தெளிவான ஒலிப்பதிவில் இருந்தால் மிக அருமையாக கேட்கக்கூடிய ஒரு பாடல். ஆனால் எனக்கு கிடைத்திருந்த இந்த ஒலிப்பதிவு என்பது சற்று தரம் குறைவாக இருந்திருந்தது. ஆனால் அன்ற நாட்களில் நாம் கேட்டு அந்த நினைவுகளை சுமந்து சென்ற ஒரு பாடலாக இருக்கின்றது. சரி, வானிலை இணைப்பவரை கேட்டுக்கொள்ளலாம். வணக்கம்.
1: அன்பான இனிய வணக்கம். மரண்மிழ்த்தவன் பொண்டிரேந்து பிபி. நாங்கள் நலம், எங்களின் நலமாக இருக்க எல்லாம் வேண்டிக் கொண்டு
0: வாருங்கள், சொல்லுங்கள்.
1: இப்படி ஒரு பாடல், இப்படி ஒரு படம் இருக்கிறது இப்பதான் தெரியும். திரைப்படத்தில இருந்து ஒரு கிளிக்கிலாக இருக்கு. கே ஜே ஜெயசுவாசும் ஜானகி அம்மா படிக்கலாம். அதே நேரத்துல இன்னொரு கிளிப்ல இருக்கு புலவர் மேரி அவர்களின் பெரும் என்ற பாடல் ரெண்டு இருக்கிறார்.
0: முதல் பாடல்
1: வணக்கம்.
2: வணக்கம்
0: தென்முழு நலமா இருக்கிறோம். காத்தடிக்குது.
2: பாட்டு, இந்த பாட்டு நான் கேட்டதே இல்லை. இப்பொழுதுதான் முதல் முறையாக கேட்டிருந்தேன். நன்றாக இருந்தது என்று சொல்லிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. சந்திப்போம். வாழ்த்துக்கள். அவர்களுக்கு விழுத்து கொண்டிருப்பது கேட்டு தமிழில் நான் ரசித்த பாடல். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வாருங்கள், வாருங்கள், சொல்லுங்க.
3: பாடலாம் போட்டிருக்கீங்க. சரி, நன்றி. அந்த
0: நீங்களும்
3: கேட்கிறேன்.
0: ரேடியோ இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாமத்தில் கேட்டேன்.

0: யாரும் பேசுங்கள்.
1: வணக்கம் பார்வைக்கோ, நான் பார்த்தேன்
0: தானே. நலம் நலம் நலம். நீங்கள்
1: இங்க காத்து காலம் கொஞ்சம் காத்தடி இருக்கிறது.
0: நன்றி, வாழ்த்துக்கள்.

பாலசிங்கின் கவிஞர்களுக்கு சிப்பியினுடைய இசை. இதுதான் பாலசிங் என்ற திரைப்படம். இந்த திரைப்படம் அதிகம் பேசப்படாதது, ஆனால் இந்த பாடல் கொஞ்சம் பிரபல.

0: இந்த திரைப்படத்தில் இன்னொரு இரண்டு பாடல்கள் இருக்கும்னு நினைக்கின்றேன். நீண்ட நாட்களுக்கு முன்பதாக கேட்டிருக்கின்றேன், இந்த பாடல் கூடுதலாக வானொலி செயலில் ஒளிபரப்பப்பட்டிருக்கின்றது. ஒரு அழகிய இரண்டு உள்ளங்களுடைய மன வழிபாடு வாழ்க்கையில் ஒன்று சேர வேண்டும் என்று துடிக்கின்ற அந்த உள்ளங்களை ஊர் பிரித்து வைத்தாலும் நான் ஒன்றாக சேர்வேன் என்று சொல்லுகின்ற அந்த அற்புதமான வரிகள் ஜானகி அம்மா மன குரல்களில் போகின்றது. ஜானகி அம்மா மிக மிக உணர்ச்சிகரமாக தன்னுடைய குரலை தந்திருக்கின்றார். ஒவ்வொரு சொற்களிலும் அவருடைய வேதனை, அந்த பாட்டுக்கான வேதனையை அழுத்தி அழுத்தி கொடுத்திருக்கின்றார் ஜானகி அம்மா. அப்படியாக இந்த பாடல் என்னை கவர்ந்திருக்கின்றது. உங்களை வானிலை இணைப்பாரை கேட்டுக்கொள்ள வணக்கம்.
1: வணக்கம் மேடம். மீண்டும் பிபி
0: சொல்லுங்க.
1: பாடலாசிரியர் காடுதாசன் கத்தனைகளுக்கு கிட்டியவர்கள் இசையமைக்க தோட்டம் திரைப்படத்திலிருந்து முத்துமொத்தமாக இந்த படிந்த படனம் மனோவும் ஜானகியம்மா பாடியிருக்கிறோம். அதே நேரத்தில் தனியாக ஸ்வர்ணலதா பாடியிருக்கிறார். இதே பாட்டை ரோஹிணி இந்த பாட்டுக்கு நடிச்சிருக்கிறார். ரகுவரண்ட வாய்ஸ் ரோஹிணி, ஸ்வர்ணலதாவும் பாடியிருக்கிறார் இந்த பாட்டு.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உள்ளது கொண்டபோது நான் ரசித்த பாடல் டிஆர்டி மொழியில் அந்த வகையில் அடுத்து தருகின்ற பாடல் உலக நாடுகளை வெப்பம் அலை தாக்கிக் கொண்டிருக்கின்றது அல்லவா. சரி, அதுக்கு முன்னால் வர வரையும் கேட்டுக்கொண்டு வணக்கம். சொல்லுங்க.
2: நல்ல அருமையான பாடல் உண்டு, நல்லா இருந்தது. நான் கேட்கிறது பாடல் கேட்கவே இல்லை. என்ன இவன் தாண்டா போலீஸா படம்?
0: இதுதான்டா போலீஸ்.
2: இதுதானா? அடுத்த வாழ வெளியெடுப்பாங்க, கேட்டுக்கொள்வோம்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. இப்ப எல்லாரும் எதிர்பார்க்கறது கூட கொஞ்சம் குளிரா இருந்தா நல்லா இருக்கும். ஆனா குளிர் வரைக்கும் நம்ம சொல்லுவோம், கொஞ்சம் வெயில் இருந்தா நல்லா இருக்கும். ஆனா இந்த பாட்டு என்ன சொல்லுது பாருங்க பாப்போம்.

0: வீட்டிலே குளிரடித்து கட்டவா கட்டவா என்று நின்றார்கள். இனிசையார் உடையோர் அழகிய இசை நான்கு பாடல்களை வைத்து பின்னிவிட்டார் போங்கோ. ஜானகி அம்மா, எல்லாரீஸ்வரி போட்டி போட்டு பாடுகின்றார்கள். அற்புதமான இருவருடைய குரல்களுக்கும் சுமார் அந்த மாதிரி இருக்குல்லவா? சரி, அதே நேரத்தில் ஆண் பாடல்கள் என்று பார்த்தால் எஸ்பி அவர்களுடைய ஆரம்ப கால பாடல்களில் ஒன்று, அடுத்து ஏஎல் ராகவன். இப்படியாக இந்த பாடல் மிக மிக ஒரு அழகான பாடலும் ஒரு சற்று வித்தியாசமான கருத்துக்களை கொண்டிருந்தாலும் ஆனால் அந்த நேரங்களில் மிக மிக ரசிக்கப்பட்ட பாடல். இலங்கை ஒலிகள் கூட்டு தாவணத்தில் சக்கை போட்ட பாடல்களில் இதுவும் ஒன்றாக இருக்கின்றது. அந்த நினைவுகளை சுமந்து வந்திருக்கின்றது. வணக்கம். சொல்லுங்க.
1: இந்த படம் இங்க கேட்ட ஞாபகம் இருக்கு அருமட்டும் போய் நிக்கிறேன். நான் பாட்டு ரெக்கார்ட் பண்ணிக்க கேட்டேனா என்ன தெரியவில்லை. ரெண்டு ஒன்றா கேட்டிருக்கோம். நல்ல பாட்டா அதுல இந்த படத்துல மற்ற பாட்டு தான் கூட ஒளி வரப்போ யோக வாழ்ந்த அப்புறம் தான் பட்டு பூச்சி அக்கா
0: அதுவும்
1: பட்டு பூச்சிய காண்டு வருவாது கொல கொலக்கு அப்படி ஒரு பாட்டு இருக்கா இல்ல அதான் கூட அந்த பிறந்தநாள் பிறந்தநாள் பின்னத்துல அப்புறம் அந்த பாடல ஒழிக்க கேட்டுக்க இந்த பாடு கரடத்துல ஒழிக்க குறைவு அந்த படம் கூட நன்றி அகல் நன்றி வணக்கம்
0: நன்றி நன்றி நன்றி வாழ்த்துக்கள் பார்த்திபன் மட்டும் சந்திப்போம். வணக்கம்
2: வணக்கம் அருமத்தவன் மீண்டும் பீபி பறந்து போகும் பட்டு புத்தியா கண்டுபடத்தான் கூடுதல் அவருத்த பாட்டு. இந்த பாட்டு நாங்க இந்த படம் வந்து ஜாழ்ப்பாணம் மாநகர சபை மண்டபம் மாநகர சபை மன்னர் உயோத்தியத்தோடவே ஓடின படம். 1972 வந்திருக்க படம். இந்த நேரத்துல ஜாழ்ப்பாணத்துல சின்னகரன் விழா நடந்திருக்க படம். தகவல் இந்த படத்துல முத்துராமன் ஜெயலலிதா நடித்த படம். எஸ்பி பாலசுப்ரமணியம் இந்த பாட்டு ரெண்டு மூணு சேர்ந்து
0: படிச்சிருக்கான் படம்.
2: சவுந்தரராஜன் எஸ்பி பாலசுப்ரமணியம் எல்லாரும்
0: சவுந்தரராஜன் அல்ல ஏஎல் ராகவன் எஸ்பி ஜானகி அம்மா எல்லாரீஸ்வரி
2: அந்த இதுல எங்க இருக்கிறேன் இது என்னன்னு சொல்ல குற்றாலத்துல இந்த பாட்டு பாத்துக்கோட அருகில
0: இருக்கலாம்
2: அந்த குளிர் கேட்கலாம் அந்த குளிர் குற்றால அருகில குளிர் அந்த குளிர் வேறு
0: துண்டிக்கப்பட்டுவிட்டது. மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள் ராஜா. வணக்கம்
3: வணக்கம் அருள்மொழிதேவன்.
0: என்ன குளிர் அடிக்குதா?
3: குளிர் அடிக்குது.
0: போர் இருந்தா அழுத்து மூட வேண்டிய
3: பதினெட்டு வயசுல
0: நினைவுகளை
3: மறக்க முடியுமா?
0: என்ன
3: அந்த காலத்தில் மறக்கவே முடியாது.
0: வாய்ப்பில் அழைப்பை அடித்து ஏற்படுத்தியிருந்தீர்கள். அந்த அழைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. சரி, அடுத்த பாடலுக்குள் நாங்கள் நுழைந்து கொள்ளலாம். இழுத்துக் கொண்டிருப்பது டிஆர்டி தமிழில் நான் ரசித்த பாடல். வணக்கம் ராஜா.
4: அருள்மொழி தேவன்.
0: நன்றி
4: சொல்லணும். நாங்கள் எனது அன்பான டிஆர்டி உயிரிழ கண்டேன். சொந்தங்கள் அறிவிப்பாளரை காணும் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது, வரும் பொழுது ரொம்ப கவலைப்பட்டுதான் வந்தோம். இது யார் தந்த இந்த உறவு? இந்த டிஆர்டி தாய் அம்மா இங்க வாங்கோ, இந்த உறவுல கொண்டாடணும். எங்க இருந்து எங்க எல்லாம் வந்தோம், எங்க எங்க எல்லாத்த உள்ள உறவுகளோட இப்ப தொடர்ந்து நாங்க உறவுகளா இருக்கின்றோம். நலமா இருக்கிறீங்களோ?
0: நிச்சயமா நலம் நலம் நலம்.
4: என்ன குளிர் அடிக்குதே? பக்கவா பக்கம் பாக்காட்டவாண்டா குளிர் அடிக்குது. பிளங்கெட் ஆகண்டா
0: பிளங்கெட் பாட்டுலயாவது குளிர் குளிர்
4: பாட்டுல கேப்போம்.
0: இந்த நாட்டை பொறுத்தவரை
4: பிடிச்ச விஷயம், எங்க நாடு போல ஓடுகள், கான்கிரீட்ல மதில்கள், வீடுகள் எல்லாம் இங்க எல்லாம் அப்படி கட்டிடலாத ஐயா. இங்க கொங்கிரீட்ல கட்டியல, இப்ப பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் தூண போடுறார்கள், அந்த இரும்புல போடுறார்கள். ஆனால் வீடு உள்ளே எல்லாம் பலகையும் எரிய துவைக்கனா புஷு புஷு
0: எரிஞ்சிருமே.
4: ஓமோம், அதான் அந்த ட்வின்ஸ் பில்டிங், அந்த பிள்ளைனால அடிக்க அந்த அந்த அந்த அத்திவாரங்கள் அந்த சைட்ல உள்ளதான் இரும்பு. உள்ளுக்கெல்லாம் நம்ம கொட்டு போட்டோம், சீமெந்து கொட்டு போட்டவில வந்தது என்ன பவுடர், என்ன மைல் கணக்குக்கு அந்த சீமெந்து பவுடர் பறந்தது
0: என்ன.
4: அதால எவ்வளவு எவ்வளவு ஆயிரக்கணக்கான ஆக்களுக்கு இப்ப கேன்சர் நியூயோர்க்ல. அந்த அந்த அதை சுவாசிச்சபடியால் கேன்சர். நல்ல பாடுகள், ரொம்ப மகிழ்ச்சி உங்களை கண்டது, சந்தோஷம். தொடர்ந்து நாங்கள் தொடர்பில்
0: தூரத்திலிருந்து வந்தவங்களுக்கு நன்றி சொல்லி
4: வாழ்த்துக்கள்.
0: தொடர்ந்து பயணிப்போம். வாழ்த்துக்கள்.
4: நன்றி.
0: ராஜாவை தொடர்ந்து. வணக்கம்.
5: வணக்கம் அருள்மொழி தேவன்.
0: சொல்லுங்க ரோசாலி, குளிர் அடிக்குதா?
5: குளிர் அடிக்கல, புழுக்கமா இருக்குது எனக்கு.
0: எங்கறையுது
5: காத்து அடிக்குது, ஒரே இதுவா இருக்குது. பொருட்களெல்லாம் ரொம்ப இதுவாயிடுச்சு. என்ன செய்யறது, நம்ம உதவி செய்ய முடியாது, நம்ம தான் பாவம் போகிட்டு வேண்டாம் சொல்லு. இந்த பாட்டு வந்து நான் எனக்கு பிடிச்ச பாட்டு. இந்த பாட்டு பாட்டுல வந்து சின்ன பிள்ளையா வந்து பாடும் ஒரு பாட்டு, ஓ பட்டு பூச்சி அக்காவே, ஒரு பல பல பண்ணி போட்டுக்கிறக்க சட்டை யார் கொடுத்தது, அந்த பாட்டு சின்ன பிள்ளை பாட்டு பாடும், நல்லா இருக்குது பாட்டுகள். நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் மட்டும் சத்திக்கு.
5: நன்றி, வணக்கம்.
0: இந்த நேரத்தில் மதனி அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். சொல்லுங்க. வணக்கம்.
6: வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: வணக்கம். சொல்லுங்க.
6: நலமா இருக்கிறீங்களா?
0: இருக்கிறோம் இருக்கிறோம். இதுவரையில இருந்த நான்
6: நலமாக இருக்கக்கூடிய பாடுகள் தான் போட்டு கொண்டு அசட்டி கொண்டிருக்கிறீங்க. அப்ப நலம் பெறு, இது கூடிய நலம் பெற மாட்டேன் நினைக்கிறேன்
0: நினைக்கிறீங்க.
6: இப்பதான்
0: சொல்ல சொல்ல சத்தம் இல்லை ரெக்கார்ட் பண்ணினான்.
6: இப்பவும்
0: பாருங்க
6: விட்டு நான் நலமா இருக்கிறேன், நீங்களும் அப்படியே நலமா இருக்கோன்னு வந்ததுக்கு நன்றியை கூறிக்கொண்டு மூன்று பாடலும் நல்ல பாட்டு தான் கேட்டேன். இந்த பாட்டு கொஞ்சம் அந்த எல்லாரீஸ்வரின்ற பாட்டு அப்ப கொஞ்சம் கேட்ட ஞாபகம் வருகிறது, அந்த பார்த்த ஞாபகம் இங்கே ஒன்ற மாதிரி கேட்ட ஞாபகம் கொஞ்சம் வந்து அழைச்சி பார்த்து கொண்டே இருந்தேன்.
0: நன்றி நன்றி நன்றி வாழ்த்துக்கள்
6: நன்றி நன்றி எனக்கு.

பரதட்டி ஆட்டி தமிழியில் நான் ரசித்த பாடல். இந்த நேரத்தில் இந்த சைவரொன்று நாற்பத்தெட்டில் அழைப்பு எடுப்பவர்கள் உங்களுடைய அழைப்புக்கான வெளிச்சம் அதாவது லைட்டிங்காக இருக்கா எரியுதா நடப்பென்று இருக்கா நிற்கிது, உடனடியாக நிற்கின்றது. இப்பொழுது நானும் கவனித்தேன். ஆனால் உங்களுக்கு நீங்கள் தொடர்பில் ஏற்படுத்துகின்ற ஒலி அதாவது உங்களுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறதாக இங்கே கேட்கவில்லை. எதுவும் தொழில்நுட்பத்தில் கோளாறாக தெரியவில்லை. இருந்தாலும் முயற்சியுங்கள். 0148 அழைப்பை ஏற்படுத்துகின்ற அல்லது இலக்கங்களுக்கு உங்களுடைய அழைப்பினை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் தொடரும் பாடலாக

0: நினைத்து அங்குகின்ற ஒரு பெண்ணின் மன வழிபாட்டினை கவிஞர் அழகாக பாடலில் தந்திருக்கின்றார். சந்தனக்காற்று திரைப்படத்தில் சங்கர் கணேசன் இசையில் சித்ராமா அவர்கள் பாடிய பாடல்களில் இதுவும் ஒரு முத்தான பாடல். அழகான காட்சி அமைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நீண்ட நாட்களுக்கு பின்பதாக கூட இந்த பாடலை நான் பாடல்களை தேடுகின்ற பொழுது சற்று ரசிக்க வைத்திருந்தது. இந்த திரைப்படத்தை பார்க்கின்ற பொழுது மணிவண்ணன் விஜயகாந்த் அவர்களுடைய ஒரு இணைப்பில் வந்த திரைப்படங்கள், கூடுதலாக மணிவண்ணன் அவர்களுடைய திரைப்படங்கள் என்று பார்க்கின்ற பொழுது அரசியலை பின்புலமாக வைப்பார். அதே நேரத்தில் மிகுந்த கருத்துக்களை வைத்து அழகான திரைப்படங்களை கொடுத்து வந்தவர் மணிவண்ணன். அந்த வகையில் இந்த சந்தனக்காற்று திரைப்படமும் ஒரு மசாலா கலந்த ஒரு அரசியல் திரைப்படம் என்று சொல்லிக்கொள்ளலாம், ஆனால் ரசிக்கக்கூடிய ஒரு திரைப்படம். சரி, வானொலிகளில் வணக்கம்.
1: படத்துல அருமருத்துவன் அவரது கிராமத்துல வேலை செய்ய வீட்டுல இருந்து கடிதம் போகும், சரியா? அந்த கடிதம் சொக்கத்துக்கு வச்சு அடிக்கடி எடுத்து வாசிக்கிறாரு. அப்ப அந்த வேலுள்ள சொல்லுவாங்க, உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், இங்க வந்து கடிதம் படிக்கக்கூட வீட்டுல படிச்சுட்டு வருவாங்க. கள்ள தூக்கி சொல்லுவாரு, கள்ள தூக்கி நல்ல படியாது படம் ரெண்டு பாடம் என்ன.
0: நன்றி
1: வணக்கம்.
0: நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம்.
2: வணக்கம் மறுமொழிப்பேரன்.
0: சொல்லுங்க.
2: அப்படி இந்த பாடல் வந்து இத்தனை ஆண்டு வந்தது?
0: சந்தனக்காற்று
2: வெற்றி படம் என்ன தெரியல, மணிவண்ணன் இயக்குன படம் எல்லாம் சில படங்கள் நல்ல வெற்றி படம்
0: என்ன கூடுதலாக எல்லாமே
2: குருதா இருக்கும். அவர் குருதார ஆயில இறைவன் விட இல்லை, 59 வயசுல அவர் இல்லை.
0: நல்ல சிந்தனையாளன்,
2: நல்ல சிந்தனையாளன், நல்ல சிந்தனையாளன் இல்ல முஸ்பாத்தியான இல்ல முஸ்பாத்திலும் அவர் படங்கள்ல வந்து எல்லாம்
0: போடுவேன்.
2: இல்ல இல்ல சகல கலா வல்ல, ஆனா அது வயது குறுகிய வயதுல 59 வயசுல
0: தான்
2: 59 வயதுல அவர் வந்துட்டார். ஒரு பாடல் சந்திங்க, மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.
0: நிச்சயமாக. நன்றி நன்றி, வாழ்த்துக்கள்.
2: நன்றி, வணக்கம்.
0: இந்த நேரத்தில் ஊடாக பத்மநாதன் கலந்திருக்கின்றீர்கள். வணக்கம்.
3: வணக்கம் அருள்மத்தாவன். விபி
0: விபி என்ன சொல்லுங்க.
3: இது சந்தனக்காற்று திரைப்படத்துல கவிஞர் வாலியின் கற்பனவர்கள், சங்கர் கணேசன் இசையமைப்பு, ஏ சித்ரா பாடியிருக்கிறார்கள். ஆனா இதே பாட்டை ஏ ஜே ஜெயதாசும் பாடியிருக்கிறார். நீங்க முதல் போட்டீங்களா இல்ல பாட்டு என்ன தாக்கு வைத்த படத்துல இருந்த பாட்டு? இந்த பாட்டுல பாக்குவத்தை ஆரம்ப பாடுற பாட்டு ஒன்று இருக்கு, மக்கள் என்ப கம்படத்துல சத்யராஜுக்கும் குயிலுக்கும் வச்சுக்க வச்சுக்க நாக்கு சிவக்க வச்சுக்க வச்சுக்க ஒரு பாட்டும் இருக்கு. அதே நேரத்துல மன்னவர் சின்னவர் சிவாஜி கணேசன் மூலம் படத்துல இப்படி ஆரம்பமாகிற வரியில ஒரு பாட்டு இருக்கு.
0: நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம். இப்பதான் நிகழ்ச்சியலோட வருகுது.
0: சொல்லுங்க.
4: இதுதான் ஒரிஜினல் டெலிபோன் என்ன?
0: அது உங்களோட கான்ஃபோன்ல இருந்து பிளே வச்சு கொண்டு எங்களை பிச்சு புடுங்கறது. சரி சொல்லுங்க.
4: அப்ப நல்லமா இருக்கிறீங்க, நல்ல பாட்டு போட்டிருக்கிறீங்க. இந்த பாட்டு கௌதமி இந்த நடிப்புல வந்த படம் நினைக்கிறேன் கேட்டு, நான் இந்த பாட்டு கேட்டு
0: இருக்கிறேன்.
4: அந்த மணிமண்ணன் என்று சொன்ன உடனே ஞாபகம் வந்தது. அப்ப மணிமண்ணன் தயாரிப்புகள் எல்லாம் நல்ல படங்கள் தானே. நான் கடைசியா அவற்ற படம் இந்த சங்கமத்துக்கு பிறகு நான் அவற்ற படம் பார்க்கல. அப்ப அது ஒரு கவலையான படம் தானே. கதை நல்ல மண்டாலும் அவற்ற நடிப்பதுல ஒரு கொஞ்சம் அந்த கொஞ்சம் நல்ல பாட்டுகள் தானே. அப்ப மணிமண்டன் என்றாலே அந்த கதை வசனங்களோட ஒரு ஜோக்கா தான் இருக்குமே. என்ன முஸ்பாத்திதான்
0: அவர் தான் நடித்த திரைப்படங்களை தான் கூடுதலாக அவர் நகைச்சுவைக்கு நடித்திருக்கின்றார். ஆனால் தன்னுடைய திரைப்படங்களை அவர் இயக்கிய திரைப்படங்கள் கொஞ்சம் கதைகள்ல ஒரு சீரியஸ் தன்மைதான் கூட இருக்கும், அரசியலா இருக்கும் இல்லையென்று சொன்னால் அதை விட
4: உண்மையான கதை எடுக்கிற மாதிரி இருக்கும்.
0: இல்லையாண்டு சொன்னாட்ட சில படம் வந்து கொஞ்சம் இந்த பயங்கர படங்கள் அது
4: நடிப்புல
5: மணிவண்ணரை கலக்கும் பொழுது நாங்கள் சொல்ல நிச்சயம் இலங்கை தமிழர் இலங்கை தமிழருக்காக எங்களை போராட்டத்துக்கு வந்து மரமுகமா எல்லாம் ஒளிபராதபடி எவ்வளவு உதவிகள் எவ்வளவு பணம் கொடுத்திருந்தார் கலக்கும் பொழுதும் எங்கள் விடுதலை அந்த விடுதலை எங்களுடைய தமிழ்ல கொடியத்தான் அவருடைய அந்த அந்த பெட்டியில மன்னிச்சு கொள்ளுங்க சவப்பட்டியில போட்டு கொண்டு போனார்கள் அதுல நாங்கள் சொல்லணும் பட் அது எனக்கு நல்லா பிடிக்கும் அழுதந்தி அந்த அழுதந்தி அந்த ஜோக்கா கலைச்சுல எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரோமனா அப்படி கலைச்சிட்டு போய்கொண்டு இருப்பேன் படங்கள்ல
0: தான் இயக்கிய படங்களில் நடிக்கவில்லை பின்னர் வேறு மற்றவர்களுடைய படங்களை தான் நடித்திருந்தார் கூடுதலாக
5: நல்லா பிடிக்கும் அவரும் சத்யராஜா சேர்ந்து நடிக்கிறது எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதோட நான் ஏற்கனவே உங்களோட விளையாடி இருந்தேன் அமெரிக்கால கனடால எல்லாம் கான்கிரீட் போடு வீடுகள் மாதிரி கட்டியலா இருந்தா இங்க குளிர் குளிர்ச்சி சினோக்கெல்லாம் மொத்தம் குளிர் சினோ கொண்டுபட்டு ஐடியாவில் போன சரித்திரம் எல்லாம் இருக்கும் நாலு அஞ்சு வரைக்கும் முன்னும் அவர்கள் பாடசாலை வழியெல்லாம் போய் தங்கின சரித்திரம் எல்லாம் இருக்கும் மொண்டியல்ல
0: குறைவு ஆனால் பிரான்சினுடைய மலைப்பக்கங்களில் கூடுதலாக அதாவது சுவிசோடு இணைந்த அந்த பிரதேசங்களில் கூடுதலாக இன்னும் ஆனால் நாங்கள் இருக்கிற இடம் இந்த இல்ட் பிரான்ஸ் என்று சொல்லப்படுற இடங்கள்ல பெரிய அளவில் இல்லை
5: ஒரு நாள் நான் லண்டனுக்கு போயிருந்தேன் அக்காட உன்னோட அக்கா இந்த மகன் மாமா நாளை சினோ பெய்ய போது பாருங்க அந்த மாதிரி இருந்து பார்த்தால் அது நாங்கள் நாங்கள் சும்மா எங்கட மாலை ரோட்ல தூங்குற சிரிப்பு வந்துடுது இதா இதாடா சினோ சினோட்டா மூன்று நாலு அஞ்சு அடி பெய்யும் நாங்கள் வீட்டுக்கே இருப்போம் கடல் பூட்டா இருக்கும் துரோக்கையில அது அது ஒரு இடம்பு பெரிய சீரழிவா தான் இருக்கும் அப்ப காலம்லாம் மூடிக்கிட்டு ரொம்ப பயங்கரமா இருக்கும்
0: ராஜா நேரம் நெருங்கி விட்டது
6: நல்ல பாட்டுகள் எல்லாம் போட்டிருந்தீங்கள் நாங்கள் அதிகம் வராதனே வராத நீர்கள் கலந்து கொள்ளட்டும் விஜயகாந்த் இந்த பாட்டுண்டா ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும் படம் கார்த்திக் எவ்வித பாட்டுகள் நடிப்புகள் பிடிக்கும் அதுவும் இந்த பாட்டும் ஊத்தின்பலே ஒரு பாட்டு பாடவா விஜயகாந்த் இந்த பாட்டு தானே நல்லா இருக்கு நல்லா இருக்குது இந்த பாட்டுகள் வரிகளா நீங்கள் ஒருக்கா பாடினா இந்த பாட்டு எப்படி இருக்கும் நினைக்கிறேன்
0: ஒரு பாட்டு பாடும் பாடி பாப்போம் ஒரு நாளை நன்றி நன்றி நன்றி
6: நன்றி
0: இந்த நேரத்தில் மணிவண்ணன் அவர்களை பற்றி எல்லோரும் சொல்லியிருந்தீர்கள் அவரோடு கிட்டத்தட்ட ஒரு மாதம் இந்த பிரான்ஸ் மண்ணிலே நாங்கள் நெருங்கி பழகக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்திருந்தது அந்த நேரத்தில் இங்கே பிரான்ஸுக்கு வரைய தந்திருந்த டிடிஎன் தொலைக்காட்சி இருந்த காலங்கள். அப்பொழுது பிரான்சிலே இன்னொரு வானொலி இயங்கிக் கொண்டிருந்தது உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், ஏபிசி தமிழ் வானொலி. நான் அந்த வானொலியோடு இணைந்திருந்தேன். அப்போ இந்த இரண்டுக்கும் டிடிஎன் ஏபிசி வானொலிக்கும் நான் நெருங்கிய தொடர்பு. அவர் இரண்டு மூன்று தடவைகள் வானொலிக்கு வந்த இடத்திலும் வானொலி நிகழ்ச்சி அதாவது தொலைபேசி நிகழ்ச்சியின் ஊடாக மக்களோடும் கதைத்திருந்தார். அடுத்து டிடிஎன் தொலைக்காட்சியில் இருக்கின்ற பொழுதும் அடிக்கடி போகின்ற பொழுது சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமும் இருந்தது. ஏறக்குறைய ஒரு மாதம் அவர் இங்கே நின்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க. எல்லோரும் அன்பாக பழகுவார், பகுதிகள் நிறைய இருக்கும். ஆனால் அவர் சொல்ற விடயங்களை நான் உன்னிப்பாக கேட்டால்தான் உடனடியாக விளங்கி கொள்ளலாம். ஏனென்றால் அவ்வளவு வேகமாக கதைப்பது, அந்த வேகத்தில் நாங்கள் அதனை உடனடியாக கிரகித்துக் கொள்ள வேண்டும். இல்லைன்னு சொன்னால் அவருக்கு சொன்னதை திருப்பி சொல்லுங்கன்னு சொன்னால் சொல்லுவார், ஆனால் அதுலேயும் சின்ன மக்கள் என்று சொல்லிவிட்டு தான் சொல்லுவார் என்ன. ஆனால் நல்ல மனிதர், எங்களுடைய தேசியத்தை மிக மிக நேசித்தவர், தேசிய தலைவரையும் தேசியத்தையும் நேசித்த ஒரு நல்ல மனிதர். ஆனால் அவருடைய வாழ்க்கை என்பது எதிர்பாராத ஒரு இழப்பு. உண்மையில் நாங்கள் பார்க்கின்றோம், நிறைய பேரை எப்படி பார்க்கின்றோம், நல்லவர்கள் ஆண்டவன் சன்னதிக்கு செல்வது விரைவாக இருக்கின்றது. அந்த வகையில் மணிவண்ணன் அவர்களும் விரைவாகவே சென்று விட்டார். அவருடைய ஆத்ம சாந்திக்கும் நாங்கள் இந்த நேரத்தில் பிரார்த்தித்துக் கொள்ளலாம். இந்த நேரத்தில் பத்மநாதனா நீங்கள் அடிச்சு கொண்டிருக்கீங்க, நேரம் சென்று விட்டது, உங்களை நான் நடக்கவில்லை, அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இப்பொழுது நிலவுக்கு வருகின்றேன்.
7: குடும்ப வாழ்க்கை புரியவில்லையே, நான் கொண்டு வந்த பெண் மனதில்

நல்லதுறவுகளே, இத்தோட இன்றைய நான் ரசித்த பாடலை நிறைய கொண்டு வருகின்றேன். இறுதியிலே இங்கே உங்களுடைய அழைப்புகளையே செய்து கொண்டிருக்கின்றீர்கள், ஆனால் உங்களை எடுக்க முடியாமைக்கு வருந்துகின்றேன். அடுத்தடுத்த நிகழ்ச்சியும் சந்தித்துக் கொள்ளலாம். அடுத்த வாரத்திலும் நான் ரசித்த பாடலில் நிறைய பாடல்கள் இருக்கின்றது, அவற்றையும் நீங்கள் ரசிக்கலாம். பதில்களோடு வாருங்கள். ஒன்றால் அடுத்த வாரத்திலும் மணிமண்டன் அவர்களை பற்றி நாங்கள் நிறைய பேசிக்கொள்ளலாம். நேரம் 4 மணி

காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பல்வத்தி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களுக்கு பெருமளவில் போதைப் பொருட்களை விநியோகித்து வந்தவருமும் காவல்துறையினால் தேடப்பட்டு வந்தவருமாக பல்வத்தி பகுதியைச் சேர்ந்த மது எனப்படும் பெண் சந்தேக நபர் நேற்றைய நாளில் அம்பாறை பிராந்திய உள்தடுப்பு பிரிவினராலும் இங்கிருந்த காவல்துறையினரும் இணைந்து மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனையின் போது கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. வெள்ளப்பெருக்கு இணையத்தினை தொடர்ந்து நேஷ் தென்மத்திய மற்றும் சபரகங்க ஆகிய நான்கு மாகாணங்களில் வயிற்றுப்போக்கு மற்றும் எலிக்காய்ச்சல் உள்ளிட்ட தொற்று நோய்கள் பரவும் அபாயம் உள்ளதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதனைகள் சங்கம் தெரிவித்திருக்கின்றது. மகாவலி ஆற்றின் மேல் நீரடிப்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை மற்றும் கொத்மலை நீர்த்தக்கத்தின் வான் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதன் காரணமாக மகாவலி ஆற்றை ஆண்டிய தாழ்நிலப் பகுதிகளுக்கு அடுத்த 24 மணி நேரத்திற்குள் சிறிய அளவிலான வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் என நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்திருக்கின்றது. வெள்ளப்பெருக்கு அபாயத்தினை தொடர்ந்து மேல் தென்மத்திய மற்றும் சபரகங்க ஆகிய நான்கு மாகாணங்களில் வயிற்றுப்போக்கு மற்றும் எலிக்காய்ச்சல் உள்ளிட்ட தொற்று நோய்கள் பரவும் அபாயம் உள்ளதாக இலங்கை பொது சுகாதார பரிசார சங்கம் அறிவித்துள்ளது.

சிறைச்சாலைக்கும் போதைப் பொருட்களை கொண்டு செல்லும் என்ற இரு சந்தேக நபர்கள் அங்குரவாத்து தொட்ட காவல்துறையினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். முதலமைச்சர் அகில விராஜ் காரியவம்சம் எதிர்வரும் 18ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகராக பணியாற்றிய காலத்தில் செய்த ஊழல் குற்றச்சாட்டுகளின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அராலி வடக்கு பகுதியில் மின்சாரம் தடைப்பட்ட நேரத்தில் துணிகர கொள்ளச்சம்பவம் ஒன்று நேற்றிரவு இடம்பெற்றிருக்கின்றது. இதுகுறித்து மேலும் தெரியாதவர்கள், நேற்றிரவு மின்சாரம் தடைப்பட்ட பொழுது நால்வர் கொண்ட கும்பல் ஒன்று அராலி வடக்கு பகுதியில் உள்ள வீடொன்றுக்குள் புகுந்து வீட்டில் இருந்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாகவும், பின்னர் அந்த வீட்டிலிருந்து 10 பவுன் தங்க ஆபரணங்களை கொள்ளையடித்துச் சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. வெலிக்கடை சிறையில் படுகொலை செய்யப்பட்ட குட்டிமணி மற்றும் தங்கத்துறை ஆகியோருக்கு வல்வெட்டித்துறையில் சிலை அமைப்பதற்கு பருத்தித்துறை நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. முன்னாள் காவல்துறை அதிபர் புஜித ஜெயசுந்தரம் மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பினான்சோ ஆகியோருக்கு வழங்கப்பட்ட மரண தண்டனையினால் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா கவலையடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பிரபல தொழிலதிபரின் மகளின் திருமணத்திற்கு மைத்ரிபால அவர்கள் சிறிசேனா அழைக்கப்பட்டிருந்த நிலையில் மிகவும் கவலையான தோற்றத்தில் இருந்துள்ளமையாக கொழும்பு தகவல் ஒன்று

துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்ட நடவடிக்கை மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற தலையீட்டிற்கு பிறகான அவரது விடுதலை ஆகியவை தொடர்பாக சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இன்றைய நாளில் கடுமையான அரசியல் விவாதங்கள் நிலவியுள்ளதாக தமிழக செய்தி ஒன்று தெரிவித்திருக்கின்றது. வட அமெரிக்காவில் இருந்து ஸ்பெயினின் பரரை தீவுகளுக்கு சென்று கொண்டிருந்த படகு நடுவலையில் பலதாகினதில் அதில் இருந்த 17 அகதிகள் மற்றும் 15 நாட்கள் கடலில் உணவு மற்றும் தண்ணீரண்டி தத்தளித்து உயிரிழந்திருக்கும் என அஞ்சப்படுகின்றது. ஸ்பெயின் செய்தி நிறுவனம் ஒன்று இதனை தெரிவித்திருக்கின்றது. ஸ்பெயினின் மலர்கோ தீவிற்கு தென்மேற்கே 12.7 கிலோமீட்டர் மைல் கல் அளவு, அதாவது கடல் மை கல் அளவில் தொலைவில் நீர்ச்சத்து மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டால் படகொன்றில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த இருவரை தாங்கள் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளதாக ஸ்பெயின் படகினர் அறிவித்திருக்கிறார்கள்.

குப்பை தொழிலாளர்களில் ஒரு மில்லியன் மதிப்புள்ள அரசியல் பட்சத்தொன்றினை மீட்டெடுத்து உரியவரிடம் ஒப்படைத்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது. சீனா தனது மற்றொரு குறைந்த புவி சுற்றுப்பாதை இணையோல் தொகுதியினை வெற்றிகரமாக முன்னிலவியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனத்து நேரப்படி நேற்றைய நாளில் மாலை 4:52 ஹைனான் வர்த்தக விண்வெளி ஏவுதளத்தில் இருந்து லாங் மார்ச் 8A ஏவுகணை மூலம் இந்த செயற்கைக்கோள் தொகுதி விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாம்பு கடற்கரைக்கு அப்பால் வடசங்கடலில் சவுதியின் வாபா எண்ணெய் கப்பலினை பல பாலிஸ்டிக் ஏவுகணைகள் தாக்கியதாக யமனின் ஹவுதி குழு இன்றைய நாளில் தெரிவித்திருக்கின்றது. அந்த குழுவின் ராணுவ செய்தி தொடர்பாளர் யகசரி தனது ஸ்தலத்தில் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் ஏவுகணைகள் அந்த கப்பலை துளிதமாக தாக்கின என்றும் தெரிவிக்கின்றார். சவுதி அரேபியா மீதான தங்களின் கடற்படை முற்றுகை மற்றும் முற்றுகைக்கு முற்றுகை என்ற உத்தியின் ஒரு பகுதியை இந்த தாக்குதல் என்றும் ஜரி தெரிவித்திருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இசிஜெட் விமான நிறுவனத்தில் பணியாற்றும் விமான பணியாளர்கள் ஆகஸ்ட் மாதத்தில் வேலைநிறுத்தத்தில் எடுப்பதற்கான முன்னறிவிப்பினை 3 தொழிற்சங்கங்கள் வெளியீடு செய்திருக்கின்றன. இந்த வேலைநிறுத்த அறிவிப்பு ஆகஸ்ட் மாதம் 7 வெள்ளிக்கிழமை முதல் செப்டம்பர் மாதம் 2 புதன்கிழமை வரை அமலில் இருக்கும் என பிரான்சினுடைய தொழிற்சங்க

0: செய்த தலைப்புகள் உரையாற்றுகின்றன. தொடரும் நிச்சயம் வானொலிகளில் கதம்பம். கதம்பத்தோடு இணைவதற்கு தயாராகுங்கள். நானும் தயாராக வருகின்றேன்.
1: அகத்தில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அட்ரஸி.
2: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்கள் உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
4: 11 13 rue Caille, 75 000 de Paris.
3: Viti Superstore, Gala Gonesse Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
3: Mélodie et Torbhulaké, Viti Cash and Curry, Paris Lachapelle, Torbhu Tolibisi Lakam, Saivarundru, Napade, Saivarindu, Saivarulu, Padanette. சாசல் காலா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
0: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படிப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம், தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம், 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
6: பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள். பொன்னுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்னுபொண்டே மார்க்கெட், 1 அவென்யூ எடுவான் பயோ 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொன்னுபொண்டே ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்னுபொண்டே மார்க்கெட்.
7: அம்மா நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா இருக்கிறேன் பார்.
8: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழகி போன மரக்கறிகளை நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்கி சொன்னா இதுகளெல்லாம் கொண்டு குப்பையில போடுங்க.
7: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
8: அதுக்கு தானே லாச்சப்பள்ள அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
7: சரி சரி சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பாள் சோதரில நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி பண்ணி கொண்டு வார்.
9: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். ஏற்கனவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்புக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
10: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குடிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சிய.
11: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
10: பாயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
11: பிரதி சனிக்கிழமை தோறும் 6 பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
10: மேலதிக தொடர்புகளுக்கு
11: 7 5 4 3 9 4 3 5 5.
10: மேலதிக தொடர்புகளுக்கு
11: மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
10: தரத்துக்கு மலிவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
12: பரிசு லாட்சியத்தில் ரூய்கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம், சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம், குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதணிகள் முதல் பல் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால், 14 ரே கை, பாரிஸ், 10 லாஷப்பல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி 9 51 15 82 3 அல்லது 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சியப்பலை ஷெரிமஹால்.

மக்களின் பெயர்களை கண்டுபிடிப்பதாக அந்த நேரத்தில் இந்த ஊர்களை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை அந்த கதைகளை நாம் பரிமாறிக்கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். அடுத்து எங்களுடைய தாய்மொழியும் தமிழ்மொழியில் இருக்கின்ற பண்டைய தமிழ்ச்சொற்கள், அதாவது இன்றைய நாட்களில் பேச்சு வழக்கிலோ அல்லது அழுத்த வழக்கிலோ என்று அற்று போயிருக்கின்ற அந்த சொற்களை கண்டுபிடிப்பதாகவும் கவிந்தும் சென்று கொண்டிருக்கின்றது.

உள்ளவர்களை என்று நினைவு கொள்ளலாம் என்ற நேரத்தில் ஒரு ஊரின் பெயருடைய தொடங்கிக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். சரி, இந்த ஊரை பொறுத்த மட்டில் இன்றைய நாட்களில் கூடுதலாக செய்திகளில் உணவு வந்திருக்கின்ற ஒரு ஊர் என்று நினைக்கின்றேன். நீங்களும் அந்த செய்தியை அறிந்திருக்கலாம். ஆனால் அந்த செய்தி நான் எதென்று சொல்லவில்லை. இது வவுனியாவில் இருக்கின்ற ஒரு ஊர், எட்டளத்தில் வருகின்றது. இதனுடைய ஆரம்பத்தை நாங்கள் சொல்கின்ற பொழுது ஒரு பெண்ணின் அழகை வர்ணிக்கின்ற நேரத்தில் இந்த பெண்ணை கூடுதலாக சொல்வார்கள். ஒரு பெண்ணின் அழகை வர்ணிக்கின்ற நேரத்தில் இந்த பெண்ணை அழகுக்கு உதாரணமாக சொல்வது வழக்கமாக இருக்கின்றது. அன்றைய காலங்களில் அதாவது இந்த கவிஞர்கள் அப்படியான இருந்துச்சுதானே, நீங்கள் அந்த அரச படங்கள் எல்லாம் பார்த்துருப்பீர்கள். அந்த படங்கள் எல்லாம் கூடுதலாக இப்படியான இந்த சொல் இந்த கவிஞர்கள் மாட்டா

0: அடுத்து மனக்குள்ளம் என்கின்றது ஒரு பண்டைய தமிழ்ச்சொல். இன்றைய நாட்களில் நாங்கள் இதை வேறு விதமாக சொல்லிக்கொள்கின்றோம். மனக்குள்ளம் என்கின்றது ஒரு பண்டைய தமிழ்ச்சொல். இது ஒவ்வொருவருடைய குணாதிசயங்களில் ஒன்றும் என்று சொல்லிக்கொள்ளலாம். சில பேருக்கு அது இதுதான் அவர்களுடைய தொழிலாகவும் இருக்கலாம். ஆனால் சில பேர் காலத்தின் கட்டாயமாக அப்படியான விதங்களில் நடந்து கொள்வதும் ஒன்று. அப்படித்தான் இதை சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் சில பேரை பார்த்தோம் என்று சொன்னால் எப்பவும் இதை தங்களுடைய ஒரு பார்ட்டைம் ஒர்க்கென்றே சொல்லிக்கொள்ளலாம். அப்படி செய்கிறவையும் இருக்கிறவே இருக்கிறார். மனக்குள்ளம் சரி. அந்த ஊரின் தரவை மீண்டும் தந்து கொள்கின்றேன். இது எட்டளத்தில் வருகின்றது. வவுனியா மாவட்டத்தில் இருக்கின்றது. இதனுடைய ஆரம்பம் இந்த ஊரை நாங்கள் சொல்ல விரைக்க ஒரு பெண்ணின் அழகை நாங்கள் வர்ணிப்பாக இருந்தால் அதற்கு உதாரணமாக சொல்கின்ற ஒரு பேர் இருக்கின்றது. பெண்ணினுடைய ஒரு பெயரை நாங்கள் சொல்லி சொல்லி சொல்லிக்கொள்வோம். அப்படி அதனோடு இணைந்து வருகின்றது தான் இந்த ஊரின் பெயர். இது வவுனியா மாவட்டத்தில் இருக்கின்றது. சரி, இந்த நேரத்தில் வரவேற்றுக் கொள்ளலாம் வருகின்றவர்களை. வாட்ஸ்அப்பின் ஊடாக வருகை தந்தவர், வணக்கம்.
1: வணக்கம், நான் லண்டனில் இருந்து ஜெனி.
0: நலம் நலம் நலம். நீங்கள்?
1: நாங்களும் நலமா இருக்கோம், நன்றி. நீங்கள் தொடர்ந்து நலமாக இருக்க உங்களை வாழ்த்தி கொண்டு
0: நன்றி.
1: நலம் விசாரித்து அவர்களின் நலமா இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு. நீங்கள் கேட்ட ஊர் வந்து பரம்பக்குளமா இருக்கும் என்று நினைக்கின்றேன். சொல்லி பாக்கின்றேன். நீங்க முதல் எடுத்து முன்னுக்கு சேர்த்தன்னு சொன்ன முறையில ரம்பக்குளமும் இருக்கு, கரம்பக்குளமும் இருக்கு. அப்பதால ஆனா
2: நீங்க நல்ல வக்கிய கொண்டு வந்துட்டு நல்ல மண்ட எப்படி சொல்றது, 30 கிட்ட 33 நிக்குது. கூடத்தான் அங்காள வைக சூரியன் பக்கம் அங்காள இன்னும் கூடத்தான் நிக்கும்.
0: அந்த
2: ஊர் வந்து என்னுடைய தரவின்படி ரம்பைக்குளம் வண்டி இருக்குது. ஆனா நீங்க வந்து ஒரு எழுத்த சேர்க்கண்டா ராணாக்கு முன்னால வேற எழுத்தும் பெறாது, அதிகமா ஈனாத்தான் பெறும். அப்ப இரம்பைக்குளம் வண்டு நான் எடுக்கிறேன். அது ரம்பதானே, அந்த பெண்ணின் அழக ரம்ப போல இருக்கிறான்னு சொல்றதானே. அப்ப அதுல இருந்து இரம்பைக்குளம் வண்டு தான் நான் கண்டுபிடிச்சேன். மற்றது என்ன கேட்ட, நீங்க என்ன தமிழ் எழுத்து வந்து
0: என்ன
2: மனித ஜாதி என்றதான் நான் கண்டுபிடிச்சேன். அதுக்கு நான் திரும்ப வர்றேன்.
0: நன்றியா. நன்றி.
3: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். சொல்லுங்க
3: என்னத சொல்றது. இந்த நானும் அந்த ரொம்ப குளம் இல்ல கரம்ப குளம் தான் எடுத்திருக்கிறேன். மனக்குள்ளம் என்றது வந்து

0: வணக்கம். ஒரு ஒரு நிமிடம் நில்லுங்கள். வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்கின்றவர் தயவு செய்து உங்கள் தொடர்பை நிறுத்தி என் இலக்கத்துக்கு வாங்க. வாட்ஸ்அப்பில் வந்து அந்த கோட் நம்பர் கேட்குது. அந்த கோட் நம்பர் எனக்கு தெரியாது. சற்று நான் இதை எடுத்துக்கொண்டு உங்களை எடுத்துக்கொண்டேன். ஆமாம், அது வாட்ஸ்அப்பில் ஒரு ஆள் தொடர்பில் வருகின்றார். வாட்ஸ்அப்புக்கு வந்து இருந்தாப்பில் கோட் நம்பர் கேட்குது டெலிஃபோனுக்கு. அந்த கோட் வந்து எனக்கு தெரியாது. வண்ணத்தில் அவரை நான் அழைப்பில் எடுக்க முடியாது. ஒவ்வொரு திட்ட அழைப்பு மாறி மாறி வித்தியாசம் வித்தியாசம் வருது. முதல் வந்து அழைப்பு வாட்ஸ்அப் எடுக்கக்கூடியதாக இருந்தது, இதுக்கு கோட் கேட்குது. அது என்ன தெரியல. சரி, நீங்கள் சொல்லுங்க. ஜெயா நடேசன்,
1: மனக்குள்ள மண்டா வஞ்சகம்.
0: வணக்கம். சொல்லுங்க, உங்களோட தான் கேட்குறோம்.
1: மனக்குள்ள மண்டா வஞ்சகம் மற்றது ரம்பக் குளம்.
0: நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: சொல்லுங்க.
2: நானும் கரம்பை குளம் என்று சொல்லி மற்றது வஞ்சகம் என்று சொல்லி
0: கரம்பை குளம் பிள்ளை என்று சொல்லி
2: என்ன பிள்ளையா?
0: ஆமாம்.
2: அப்ப ரம்பை ரம்பை
0: ரம்பையா?
2: ரம்பை குளம்.
0: ஆஹா. பாப்போம்.
2: மற்றது வஞ்சகம் என்று சொல்லி விட வர்றேன். நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள். வணக்கம்.
3: வணக்கம். நன்றி அழைப்புக்கு.
0: நன்றி அழைப்புக்கு. உங்களோட அழைப்புக்கு நன்றி. சொல்லுங்க.
3: நானும் இதை நீங்கள் வஞ்சகம் செய்யாமல் நனன குள்ளத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க, அதுக்கு வஞ்சகம் என்று சொல்லி பாக்குறேன். நான் நினைச்சது நீங்கள் அந்த தரவுக்கு நான் மகரம்ப குளம் வந்ததுன்னா அது ஒன்பது விதத்துல வருகுது என்ன. அப்ப வேந்து பார்த்தேன் நீங்கள் அந்த பெண்ணை குறுக்கி மண்டா போல அது நான் ரொம்ப குளத்தை ஈனா போட்டு ரொம்ப குளம் மண்டுதான் நானும்
0: சொல்றேன். பெண்ணை குறுக்கிங்கன்னு
3: அது நீங்கள் பெண்களின் அறையுறையை சொன்ன உடனே பயந்துட்டு நம்பு பத்மநாதன் பிபி பார பயந்துட்டது. ஓகே, நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
4: வணக்கம்.
0: அடமொழிதாவன்
4: அடமொழிய பெண்கள் என்று கூப்பிட்ட உடனே அதுதான்
0: எல்லாரும்
4: அதுதான் வெறியினம் போல இருக்குது. இது வந்து வஞ்சம் அல்லது கபடம் என்று நான் சொல்லி பாக்குறேன். மனதில் உள்ள கபடம் அது வஞ்சம் ரெண்டும் சொல்லி பாக்குறேன்.
0: நன்றி நன்றி
4: நன்றி. வணக்கம்.
0: நேரத்தில் சியாமலா வந்திருக்கிறீங்க, சொல்லுங்க.
5: வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம்.
5: நலமா இருக்கீங்களா?
0: நலம் நலம். நீங்கள்?
5: நாங்களும் நலமா இருக்கோம். நன்றி
0: நன்றி. சொல்லுங்க.
5: நான் என்னத்தை சொல்லுவோம்
0: என்னத்தை சொல்றது அப்ப சரின்னு பாட்டு வந்து
5: மனப்புள்ள பண்றது தந்திரம் தூச்சி அல்லது மாற்றுதலு சொல்றேன்.
0: ராஜகோபால் வாரவர்
5: அவர் இப்ப வானிலை
0: அப்பப்போ வந்து போறது. சரி சொல்லுங்க. உடைய நீங்க சொல்லுங்க.
5: நீங்க என்னது ஊருன்ற தரவு நான் கேட்க இல்ல, அடுத்த தரவுக்கு வர.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி
5: வாழ்த்துக்கள். நன்றி
0: நன்றி வணக்கம். சரி, அவர் சியாமலாவை தொடர்ந்து வாட்ஸ்அப் பண்ணுவாங்க. வணக்கம் ஜெனி.
6: வணக்கம். நானும் இதுக்கு பஞ்சகம் இல்ல சூது தந்திரம் அதென்று சொல்லி பார்த்து கொண்டு சியாமலாக்கா இன்னும் சொல்றேன்னு கேட்டவ ஆச்சி வட சுட்ட கதையை சொல்லி சொல்லி. நன்றி
0: வணக்கம். வட சுட தெரியும் ஆச்சி வட சுட்டதுன்னு சொல்லுவா. நன்றி
7: வணக்கம். ரம்பையை கொண்டு பிபி மோடையில பத்மநாதன மோடையில எந்த குறுகிய கண்டனம் பத்மநாதன் ஓட மாட்டேன். தரவு ரெண்டு தரவுகளோட அதை உள்ளத்துல வச்சு நான் தேடி எடுத்துட்டேன். தாழமானது நானும் வஞ்சகம் தூது சந்திரம் சொல்லிக்கொண்டு இனவை போட்டால் ரம்பை குளம் தான் தெரியாது. வெட்டிடத்துல நீங்கள் என்ன வச்சிருக்கீங்கன்னு தெரியாது. நான் இதற்கு இரண்டு தரவுகள் என்றேன். தயாராக இருக்கிறீர்களா சகோதரிமார்? இரண்டு ஊர் தரப்போறேன். ஒன்று ஒன்று முல்லைத்தீவு மாவட்டம், மற்றது எஸ்டேட் பார்த்தோமா. ஓகே, முதல்ல இந்த முல்லைத்தீவு மாவட்டம் ஐந்தெழுத்தில் ஒரு ஊர், வடமாகாணம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் அமைந்துள்ள ஓர் கிராமம். இது கனத்துவை பற்றி பிரதேச செயலாளர் பிரிவில் அமைந்துள்ளது. முல்லைத்தீவுக்கு தென்கிழக்கே சுமார் 35 கிலோமீட்டரில் தொலைவில் உள்ளது. இங்கு ஓர் சரணாலயம் உண்டு. இனி வருகிறது தரவு. முற்பகுதி நடிகர் சரண் நடித்த படம், இதை போட்டு எடுப்பார்களாம், இதை மாற்றிவிடவும் சொல்வார்களாம். முற்பகுதி நடிகர் சரண் நடித்த படம், இதை போட்டு எடுப்பார்களாம், இதை மாற்றிவிடவும் சொல்வார்களாம் பெண்கள். மூன்றும் நாளும் மூன்றும் மூன்று நாளுடன் ஐந்தாவது எழுத்தை மாற்றினார். மூன்று நாளுடன் ஐந்தாவது எழுத்தை மாற்றினால் ஆங்கிலத்தில் குவளை என்று பெயர். குவளையை ஆங்கிலத்தில் படி சொல்வார்கள். மூன்றும் நாளுடன் ஐந்தாவது எழுத்தை சற்று மாற்றினால் குவளையை இப்படி சொல்வார்கள். அடுத்ததாக குவளை மற்ற முதற்சந்தன கரண் நடித்த படம் போட்டிருப்பார்கள் மாற்றியப்பாரு. அதை இதில் ஒரு ஆங்கிலத்தில் ஒரு விளையாட்டும் உண்டு. அது நாலு தரவு தான். முப்பகுதி நடிகர் கரண் நடித்த படம், இது இதை போட்டு எழுப்பார்களாம், இதை மாற்றிவிடவும் சொல்வார்களாம் பெண்கள். இந்த ஆங்கிலத்தில் ஓர் விளையாட்டும் உண்டு. மூன்றும் நாளுடன் ஐந்தாவதத்தை மாற்றினால் ஆங்கிலத்தில் குவளையை இப்படி சொல்வார்கள். குடிக்கிற குவளையை இப்படி சொல்வார்கள் ஆங்கிலத்தில். இது முதலாவது தரவு. அடுத்த தடவை இந்த தடவை ரெண்டு மூணு பேர் விட சொன்னா பிறவா
0: சொன்ன
7: பிறகு இதுக்கு விடையா உள்ளுக்கு சொல்லவா
0: சொல்றேன்.

0: சொல்லுங்க. வணக்கம். அவருடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. வணக்கம்.
1: கொக்கிளாயன்னு சொல்றேன், கொக்கி விளையாட்டு, கொக்கி மாட்டி விட்டது. அதுக்கு ஒரு தரவுன்னு சொன்னவர் இல்ல. வணக்கம்.
0: சொல்லுங்க.
2: ஆடு மேய்ற மாதிரி பின்னிட்டு சத்தங்க இருக்குது.
0: கடைசி
2: முண்டெழுத்தும் வரும்.
0: தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. வணக்கம்.
3: வணக்கம் அருண்மொழி.
0: சொல்லுங்க. அவர்கள் அவருடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்ட ஜெய நடேசன் பதன் நினைக்கிறீங்கள் சொல்லுங்க.
4: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க.
4: ஹலோ.
0: வணக்கம். உங்களோட தான்
4: கதைக்கிறேன். சரியான குறைவு வருது சத்தம்.
0: சரியா, வயலூர்ல ஏதோ குழப்பம் இருக்குது. அப்படி தப்படிதான் சில நேரம்
4: இந்த என்னண்டா இந்த முல்லைத்தீவு மாவட்டம் இந்த எழுத்து சன்னாலயம் உண்ட உடனே நான் அந்த கொக்குழா என்றுதான் உடனே நினைச்சேன். விளையாட்டை இங்கே தானே மற்ற அவற்ற தரவுகளும் நான் கேட்கல, உடனே நான் அடிச்சு கொண்டிருந்தேன், அது பெற மாட்டேன்றது இல்லை. இந்த மூன்று கரவாயம் வச்சுதான் நான் கொக்குழாயண்டு இடத்தை கண்டுபிடிச்சேன்னா சரியோ தவிர எனக்கு தெரியல. நான்
0: பிறகுறேன். நானும்
2: கொக்குலா என்று சொல்றேன், சரணாலயம் அடிச்சாலே வருது. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி.
2: இனி அடுத்ததற்கு வர மாட்டேன் என்று கூறி விடை வருகிறேன். நன்றி, வணக்கம்.
0: அடுத்ததுல கண்டு அடுத்த நிகழ்ச்சிக்கு வர மாட்டேன்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: கொக்கி ஹரன் அடிச்ச படம் பேர் கொக்கி. ஆமா, மற்ற கொக்கி விளையாட்டு மற்ற கிளாஸ் என்று கிளாஸ் கிளாஸ் கொக்கிளாய் என்று சொல்லி சொல்றேன். வில்லதீவில புதுக்குடி பகுதிகளுக்கிட்ட தான் 36 கிலோமீட்டர் இருக்குள்ள புதுக்குடி இருப்பு மாதிரி தான் இது கொக்குழாய் வில்லதீவில இருந்து.
0: வில்லதீவு.
2: நன்றி,
0: நன்றி, நன்றி,
2: நன்றி,
0: நன்றி. வணக்கம்.
3: வணக்கம். அருள்மொழி தேவன்.
0: வணக்கம். சொல்லுங்க.
3: அது கொக்குலாய் தான் அந்த ஊர். அது வந்து கொக்கி வந்து 2006 மே 12 அதிரடி திரைப்படமாம். சாலம் என்ற இயக்கத்துல கரண் முதன் முதலா நடித்த திரைப்படமாம். அதுதான் அந்த படம். அதைத்தான் அவர் சொல்லியிருக்கார். பூஜா, காந்தி, கரண், கோட்டா, சீனிவாசராவ் ஆகியவ எல்லாம் நடிச்சிருக்கணும் அந்த படம். நான் அதைத்தான் தேடி தேடி கண்டுபிடிச்சிட்டேன்.
4: தந்திரம்
0: சொல்லுங்க.
5: வணக்கம் அருமளித்தவன்.
0: வணக்கம்.
5: முதலில் விடகூறியவர், முதலில் கலந்து கொண்டவர்
0: சொன்னது கொக்குழாய் என்று சொன்னது யாரு? நானும் எழுதி வைக்கல.
5: கேமலா காக்க
0: முன்னாம் ஜெயநேசன் நினைக்கிறேன்.
5: இல்ல, எனக்கு தான் இப்ப லைன் நினைக்கிறேன்னு
0: சொன்னீங்க. இல்ல இல்ல இல்ல, லைன்ன்றது ஜெனி வந்தவன்றது துண்டு துண்டு மட்டும் மட்டும் வந்தது.
5: முதலாவது யாருன்ற பேசினதான் அடுத்தது சியாம். முதலாவது பேரணிகள் பத்து வரிக்கிறோம் போ பாராட்டுகள் வாழ்த்துக்கள். மற்றது எல்லாம் கண்டுபிடிச்சா அதே படத்துல கொக்கி படம் இருக்குது. கரண்ட கொக்கி என்று கொக்கி படம் அடைக்கும் கரண்ட படம் பெறும். அடுத்தது வதானா, வதனி மோகன், பத்மராணி அக்கா, ஜெயாண்டேசன், ஜெனி, மற்றது யார் இப்ப கடைசியா கலந்து கொண்டவர்கள் ரெண்டு மூணு பேர்த்த எனக்கு வைபரில் கேட்கல, கேட்கல. சரி, பதிவுக்குரிய அனைவருக்கும் பாராட்டுகள் வாழ்த்துக்கள். கொக்குழாய் என்பது சரியான விடை. கொக்குழாய்க்கு கரண் அடித்த படம். இதை போட்டு கொக்கி போட்டு எடுப்பார்கள். கொக்கியை மாட்டிவிட சொல்வார்கள். ஆங்கிலத்தில் கொக்கி விளையாட்டு இருக்கிறது. கடைசி கழுத்த மாத்தினால் கிளாஸ் GLASS வந்தா தான் கிளாஸ் குடிக்கிற உடை. CLASS வந்தால் ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ். வெளி கவனமா இருக்கணும். ஆங்கிலத்தில் கதை கேட்கல. சற்று தவறினால் பிடரிக்குத்தான் தேசம், பிடரிக்குதான் சேதம். என்று கோரிக் கொண்டு என்ன அன்பாக அடுத்த தடவை தாண்டி விடுகின்றேன். எட்டு எழுத்தில் ஒரு ஊர் புத்தக அருமளித்தவன், எட்டு எழுத்தில் ஒரு ஊர் மலையக பக்கம் வரும். 17/6/2025 பிரதேச சபையின் ஆட்சி அதிகாரம் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வசமானது. 17/6/2025 பிரதேச சபையின் ஆட்சி அதிகாரம் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வசமானது. தவிசாளராக திருமதி ரதிதேவி தெரிவு செய்யப்பட்டார். இது ஒரு இது தரவு பின்வருமாறு. 5 மட்டும் ஓர் பயன் தரும் மரம் 3 8 குதிரை இதை செய்யும் 5 2 6 இவர்கள் டேஷ் கோடிகள். 5 2 6 7 இவர்கள் கோடிகள். உதாரணம், சூலமங்கலம் சோதரர்கள் இனிவிலுக்கு வந்திருந்தார்கள். நாங்கள் அவரை விமானத்தில் பார்க்க நினைத்தோம். எங்களை முந்தி கொண்டு பார் போக லூர்கே இடமறித்து அவர்களுக்கு வணக்கம் தெரிவித்தோம். அப்போது அவர் சொன்னார், நான் இப்ப பாட்டு போடு பாட வேணுமான் சொல்ல அது நின்ற நண்பர் சொன்னார், இல்லை உங்களுக்காக அங்கே இவர்கள் கோடிக்கணக்கில் காத்திருக்கிறார்கள், அங்க வந்து கேட்கிற மாதிரி. இந்த இவர்கள் டேஷ் கோடிகள், இந்த டேஷ் என்ற இடத்துல என்ன பதில் வேறு மட்டும் கேட்கின்றேன். 5 2 6 7 உடைய உங்களுக்கு உள்ளுக்கே கூறிவிட்டேன்.
0: நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள்.

0: கேட்டிருந்த கேள்விகளுக்கான விடைகள் சொல்லப்பட்டிருக்கின்றது. இரம்பைக்குளம் என்பது சரியான விடை. அடுத்து வனக்குள்ளம் என்பதும் வஞ்சகம் என்பதும் சரியான விடை. இந்த இரம்பைக்குளம் என்பதற்கு இன்றைக்கு செய்தியில் நான் சொல்லியிருந்தேன், செய்தியில் இருந்தால் எடுக்கப்பட்டது என்று. அந்த செய்தி என்னவென்று பார்ப்போம் என்று சொன்னால், ஒரு பெண்ணினுடைய தகப்பனார் இறந்த இடத்தில் அவருடைய பூத உடலை அங்கே சென்று அவர்கள் கத்தோலிக்க மதத்தைச் சேர்ந்தவர்கள், அந்த கத்தோலிக்க மதத்தை சேர்ந்த அந்த தேவாலயத்தோடு சேர்ந்த சுடலையிலே அந்த அவருடைய பூத உடலை புதைப்பதற்கு அவர்கள் அனுமதி கொடுக்காத இடத்தில் இங்கே ஒரு பிரச்சனை நடந்தது. அதன் அடிப்படையில் தான் இந்த பெயரை நான் எடுத்திருந்தேன், வாங்கிய இரும்பை குளத்திலிருந்து. சரி, அடுத்த ஊருக்குள் போய்க்குள்ளாம் யாழ்ப்பாணத்துக்கு போவோம். வாங்கோ ஏழலத்தில் வருகிறது, ஏழலத்தில் வருகின்றது. இதுக்கு நான் கணக்க உதாரணம் சொல்ல மாட்டேன் என்று சொன்னால் நீங்கள் சுகமாக படிக்கக்கூடியது. இன்றைக்கு ஒரு நகரத்திற்கு நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுகின்ற பொழுது இது இப்படியும் சொல்லிக்கொண்டது இருக்குது. ஒரு நகரத்திற்கு நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்லிக்க இப்படியும் சொல்லுவோம். அந்த சொல்கிற சொல்லுத்தான் இந்த ஊருன்ற கடைசி உச்சரிப்பாக வருது. ஒரு நகரத்தை பொறுத்த மட்டில் நாங்கள் சொல்லில் சொல்லிக்க ரெண்டு மூன்று விதமாக சொல்கிறதே இருக்குது நகரத்துக்கு. ஆனால் இதையும் சொல்கிறது வழக்கம், இந்த சொல்லும் சொல்லப்படும். அதுதான் இங்கே தமிழில் இந்த ஊரின்ற பெயரோட சேர்ந்து வந்திருக்கு. ஏழலத்தில் வருகின்ற ஒரு ஊரின் பெயர். சரி, அடுத்து பண்டைய தமிழ் சொல் என்று பார்க்கின்ற பொழுது பெருங்காடு என்கின்றது ஒரு சொல். பெருங்காடு. சிறுநீத்துல சியாமலா காத்திருக்கிறீங்க, சொல்லுங்க.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: பெருங்காடு கடைசியா தந்தது நீங்க வரைக்கும் முதல் தந்தது நினைக்கிறேன்.
0: கடைசியிலும்
1: அக்கரைப்பத்தனை விபி தந்தது நுவரெலியா மாவட்டத்துல அக்கரைப்பத்தனை. அது இப்ப நான் போடாம விட்டுட்டேன்னு சொல்லட்டும்.
0: நன்றி.

0: இருக்கின்றது. உங்களுடைய விடைகளோடு வாருங்கள். இரண்டு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றது. அதில் ஒன்று கடந்த வாரங்களில் கேட்கப்பட்ட கேள்வி என்று சியாமலா சொல்லியிருக்கின்றார். நான் அதை வெட்டாமல் விட்டுட்டேன். சரி, பரவாயில்ல, இருந்தாலும் பா சொல்லுங்க. வணக்கம். வைகுண்டாக ராணி.
1: வணக்கம். வணக்கம் அருள்மொழி தேவன். நான் சவுண்ட குறைச்சு கொண்டிருந்ததுல கேட்கல, கூட்டி விட்டுட்டேன். முதல்ல அவர் கேட்ட ஊர் வந்து அக்கறை பத்தனே, அது வந்து அந்த மூண்டு மட்டு மண்டேக்குல கானாவும் நையன் இருக்க கனைக்கும் குதிரை செய்யற உண்டுலாம் சொன்னவர். மற்றது ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு மற்ற அஞ்சு ரெண்டு ஆறு ஏழு வேற ஏதோ ஒடிகளோ ஏதோ ஒன்று சொல்லி சொன்னவர். அது எனக்கு விளங்கியில் என்ன இந்த சொன்னதை எழுது இல்லை முடிவா. மற்றது குறும்ப சிட்டி, மற்றது பெருங்காடா சொன்ன நீங்கள். அது பெருங்காடா, அது வந்து காடு. அது என்ன பெருங்காடு வந்து வனம் தானே, காடு. வேறு இதே பொருள் வருமா?
0: வேறு ஒன்று சொல்லப்படுகின்றது.
1: பெரிய வனம் சுடுகாடு.
0: சுடுகாடு
1: உலகத்தில்
0: இருப்பது
1: என்னத்த கொண்டு போறோம்
2: நீங்கள் கேட்ட கேள்விக்கு குறும்ப சிட்டி. மற்றது வந்து அது நான் தந்த தரவுக்கு நானும் அது உப்பண்ணா போட்டுதான் எல்லாத்துக்கும் எழுதிருந்தான். ஆனா அதுல வந்து சில இடங்கள்ல அது வராது. நான் கண்டுதனத்தின் ட்ரை பண்ணேன், அதுக்கு தரவு எடுக்கிறதுக்கு உப்பண்ணா போட்டு அந்த தரவு வர இல்ல. உப்பண்ணா இல்லாம இருக்கத்தான் தரவுகள் வருது.
0: என்ன
2: ரவிதேவி என்ற பவிச்சாளராக இருக்கிறாரு. உப்பண்ணா இல்லாம தான் தரவு வருது. இப்ப நீங்க விடிய சொன்னபடியால் அந்த விடிய ஏற்றுக்கொள்றேன். அக்கறை பத்தனை உப்பண்ணா இல்லாம தான் வருகிறது. அக்கறை பத்தனை சரி, உப்பண்ணாவா போட்டால் அதுக்கு ஒரு தரவு. கடைசி எழுத்து ஏழாவது ஒன்பது எழுத்து என்ன அப்ப சொன்னபடி ஒன்பது எழுத்து வந்துடும். சொன்னபடி ஒன்பது எழுத்து வந்துட்டு சொன்னா முதலாவதும் ஒன்று ரெண்டு மூன்று நாலு, முதலாவதும் அஞ்சாவதும் ஆறாவதும் ஏழாவதும் எட்டாவது பக்கத்துல ஒரு அடவை போட்டால் அப்பத்தான் ஆண்டு வரும். ஓகே, அப்ப இது அக்கறை பத்தனை சரி. மற்ற குடும்ப சிறுகிறேன்.
3: வணக்கம். நானும் அக்கறை பற்றன் என்னும் கூறிக்கொண்டு, நீங்கள் கேட்டது குடும்ப சிட்டி என்னும் கூறிக்கொண்டு, மற்றது கிடுகாடு அல்லது சுடுகாடு கூறிப்பார்க்கேன். எழுத்துகளும் வரக்கூடியதாக தரவு தர வேணும் என்றதும் இல்லை என்றது என்ற ஒரு தனிப்பட்ட கருத்தா இருக்கும். சில சில தரவுகளை மட்டும் தரலாமலையும் உள்ள எழுத்துக்களும் வரக்கூடிய மாதிரி இது நாங்கள் தரவு தர வேணும் என்றது அது கட்டாயம் இல்லை என்று நான் நினைக்கின்றேன். நன்றி.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம். சொல்லுங்க.
4: அவர் வந்து எல்லா தரவுகளையும் எல்லாம் சொல்லி போட்டாரு தானே, அக்கறை பற்றனே என்று சொல்லி நானும் சொல்லி கொண்டு. இந்த பெருங்காடுக்கு சுடுகாடு இடுகாடு என்று ரெண்டு தானே, அப்ப ஏதாவது ஒன்று பேர் மன்னிக்கிறேன். அதையும்
0: கூறிக்கொண்டு போயிருக்கீங்களா?
4: அங்க போ என்னட பயன் தானே, அந்த பக்கத்தால திரும்பியும் பாக்குறையில. முந்தி அங்க ஏழாலால அப்படி போய் இந்த பக்கத்துல சுடலியா உண்டா பாக்குறதே இல்ல. அந்த
0: பக்கத்து
4: அங்க எங்களுக்கு இப்ப அங்க அந்த அம்மன் கோயில தெரியுமா உங்களுக்கு? அம்மன் கோயில் பின்னால இருக்குது.
0: விழாநாக்களிலும்
4: ஏழாலையில. அப்ப நாங்கள ஐயோ பயம் எங்களுக்கு, இரவு பொழுதுபட்டாலே அங்கால் பக்கங்கள் போற இல்ல பயம். அப்ப அந்த இடத்தை அந்த நகரத்தை யாழ் மாவட்டம் ஏழத்து கொண்ட நகரம் நான் குறும்ப சுட்டி என்று சொல்றேன்.
0: குறும்ப சுட்டி.
4: ஆமா.
0: நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். சந்திப்போம்.
4: நீங்க சுடுகாட்டுக்கு போயிருக்கீங்களோ?
0: வணக்கம் சொல்லுங்க.
5: மற்ற இடுகாடு சுடுகாடு பக்கத்துல பக்கத்துல இருக்கிற நீ இந்த பிப்பிலி சுடலி எல்லாம் இடுகாடும் இருக்கு, சுடுகாடும் பக்கத்துல வாலிபுறவாதையில மற்றது அவற்றின் அக்கிரபத்தனை செய்து மரம் என்று சொன்னோர் பனை இருக்குது, மற்ற குதிரைன்ற இது கனை இருக்கிற கனைக்கிறன் இருக்குது, மற்ற அப்பத்தாள் சொன்னார் அக்கிரபத்தன் என்று சொல்கிறேன். வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி
5: நன்றி.
0: வணக்கம், விரைவாக சொல்லுங்க.
6: வணக்கம் அருமொழி, நேரம் வந்து விட்டது.
0: விரைவாக சொல்லுங்க.
6: ஓ, நானும் குடும்ப சித்தி கேட்டு நீங்க கேட்டாரு, குடும்ப சித்தி கூறி அடுத்ததுக்கு வந்து பெருங்காட்டுக்கு வந்து சுடுகாடு இல்லாது பெரிய காடு தரும் சுடுகாடு இடுகாடு எல்லாம் அடுத்தது அக்கரைப்பத்தனையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.
0: அத்தகளவா
6: சந்திப்போம்.
0: நன்றி வாழ்த்துக்கள்.
6: நன்றி.
0: சரி, வீதி நினைக்கிறீங்க, உடைய சொல்லுங்க. வணக்கம்.
7: ஓகே, நானும் பெருங்காடுக்கு சுடலி என்று சொல்லிக்கொண்டு அடுத்த வாரத்துக்கு கோலம் என்றால் எந்த மிருகத்தை குறிக்கும்? கோவன்னா லானா உம்மன்னா, கோலம் என்றால் எந்த மிருகத்தை குறிக்கும்?
0: நன்றி நன்றி நன்றி, வாழ்த்துக்கள்.
7: சந்திப்போம். நன்றி வணக்கம்.
0: நன்றி
7: நேயர்களே.
0: நல்லதுறவுகளே, இதோடு இன்றைய கதவு நிகழ்ச்சியினை நிறைவு கொண்டு வருகின்றேன். இன்றைய நிகழ்வில் கலந்து சிறப்பித்த அத்தனைவர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். சுவாரஸ்யமாக பேசி பல விடயங்களை ஊரை பற்றி பேசிக்கொண்டோம். ரொம்ப என்று சொன்னோம், எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் கலகலத்தான் போனீங்க, பரவாயில்ல. வாழ்த்துக்கள் மீண்டும் மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நான் ரசித்த பாடலோடும் அதே நேரத்தில் கதம்பத்தோடும் எதிர்வரும் புதன்கிழமை வானிலைகளில். நன்றி.

0: வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்கூவரில் ஜாப்ரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ்.
1: வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம்.
0: மேலதிக விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 நைட் ஸ்ட்ரீட், வன்கூவர், கனடா.
1: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-3-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com.
0: உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5,000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
2: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட், 3098
0: சுவிஸில். நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
2: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம்
3: 7-8-928-58.
4: வந்து 15 ஆ போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட எடுக்கல. நான் இதுல உள்ளத்து கொண்டு
5: என்ன வாணி சும்மா புரிஞ்சு எந்த நாளும் உன்னோட இருக்கலாம் விஷயத்தை போற. இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
4: ஐயோ உனக்கு தெரியாதப்பா, இந்திரா டிரைவிங் லைசன்ஸ் போனாப்ப லைசன்ஸ் எடுத்து கொடுக்குறாங்களப்பா, புது வீடும் வாங்கி கொடுக்குறாங்களப்பா, வீடு வாங்குறது லோனும் எடுத்து கொடுக்குறாங்களப்பா. ஒரே கல்ல செண்டு மாங்க அடிச்சிட்டு வர பொருள் இப்ப உண்ட கதைக்கு இப்ப எல்லாம் தெரிய வரப்போகுது.
0: ஆமாம், வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டி கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 East 30th Avenue, வன்கூவர், கனடா.
1: தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக்கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள. தமிழ்ந்திரம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
3: உனக்கு நமோ சக்திகளே, எழுதும் காலம் முடி.
6: பாரிஸில் இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கள் வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம். ஒரு ஒரு ஒரு புள்ள வருது, கும்பிட போன தெய்வம் கொடுக்கான. தங்கச்சி தங்கச்சி
7: அவங்களே கொண்டு யாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
1: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். கோஷன் விழா மோபரி 422-1B கிராமோடைய வீதி, தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-24-00-440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடுமச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன். குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி, தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-76-00-440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
8: பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆண்டவர் மகளிர் சிறுவர் சினிமைகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டி சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டைக்கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியூர் மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால், நண்டு, கணவாய், இறால் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவென்யூ பால்வாயோன், குற்றூரியே 93,120 லாக்குர்னோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க், 07-83-20-49-85 அல்லது 07-87-34-16-55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலிவு விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்
1: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க, அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
9: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
1: பிரான்ஸ் நாட்டில் வதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரம் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது.
10: பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70 ரூ பிலிப் டிஜெரா பாரிஸ் 18.
11: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
10: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.
12: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
13: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறை போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணம் மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் போஷ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01-60-20-29-47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 06-67-20-40-00.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் TRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியின் இன்றைய நிகழ்ச்சிகளின் வரிசையில் வானிலைக்கு வருகின்றது

0: சிறுவர் முற்றம். சிறுவர் முற்றம் நிகழ்ச்சியை கேட்பதற்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் ஆவலோடு காத்திருக்கும் அன்பான மனநிலைகளுக்கு அண்டியின் அன்பான வணக்கங்கள்.
1: ஒரு குழந்தையை வையாதே பாப்பா.
0: கள்ளங் கபடமற்ற மனநிலைகள் கலந்து சிறப்பிக்கின்ற நேரம். மனநிலைகளே, உங்களுக்கு தெரிந்த திருப்புகள், திருவாசகம், திருக்குறள் மற்றும் கதை கட்டுரை என்று உங்களுக்கு தெரிந்தவற்றோடு நீங்கள் இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம். இது உங்களுக்கான நேரம்.

0: அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0033148315. இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 0033958147. வைபர் ஊடாக 0633680074 77. வாட்ஸ்அப் ஊடாக 0633689 5529. அலையுங்கள் மனநிலைகளே, இது உங்களுக்கான நேரம்.
1: பறவைகளை கண்டு
0: இந்த பாடலை கேட்போம்.
1: சிக்குள்ள

0: தெரியுது மூக்குல தடிமன் இல்லாமக்கி இல்ல காய்ச்சலா? அப்ப இன்றைக்கு எங்கயோ போறதுக்கு வெளிக்கிட்டு இருந்தீங்களா? அப்ப அதுவும் போயலா போச்சு
1: என்ன?
0: அண்டிக்கு எப்படி தகவல் வந்தனு தெரியுமா? தங்கச்சிக்கும் காய்ச்சலா? கொஞ்சம் சுகம். உங்களுக்கு தான் தொடங்கிட்டது. ஓகே செல்லம், கவனமா இருங்க. என்ன சொல்ல போறீங்க ஆண்டிக்கு?
1: நான் நேக்கலகள் பாடின பாட்டு நரி வருது பாட்டு.
0: சரி படிங்க.
1: அஹின் ஒரு சிங்க பாட போறேன்.
0: ஓகே செல்லம்.

0: பாட்டு பயப்படுதே பூனைக்குட்டியே, நாங்க பார்க்கவே நொண்டி பார்க்கவே, யானை மேலே ஊர்வலமா நாங்கும் போலாமே. பாரு சிங்கமே மானை துரத்துது, காட்டுக்குள்ளே வந்தாச்சு மானை ஒளிஞ்சுக்கோ. ஓடு சீட்டை வாக்குது,
1: நரி வருது நரி வருது காக்கா காக்கா பறந்து வா, குயில் வருது மயில் வருது கூட்டாஞ்சோடு கொண்டு வா.
0: மைனா வந்தாச்சு குருவி வந்தாச்சு, கொய்யா பழம் திங்கிறக்கும் சேர்ந்து வந்தாச்சு. கொய்யா மரத்துல பழத்தை காணுமே, கிளிய கூட்டம் நமக்கு முன்னா சிந்து போட்டாங்க. இப்ப என்ன பண்ணலாம் கொக்கி கேட்கலாம், மாந்தோப்பு இருக்குதா சொல்லுங்க. அங்கோ பாரு

0: கூட்டாஞ்சோறு கொண்டு வா. நரி வருது நரி வருது, காக்கா காக்கா பறந்து வா. குயில் வருது மயில் வருது, கூட்டாஞ்சோறு கொண்டு வா.
1: கெட்டி காரிகள் ரெண்டு பேரும். என்ன செல்லும் உங்களுக்கும் அகேனிக்கும் வாழ்த்துக்கள். நல்ல அழகாக பாடியிருந்தீங்க, வாழ்த்துக்கள் செல்லுங்கள். நன்றி, வணக்கம். கவனமாயிருங்கோ, என்ன மருந்தெல்லாம் குடிக்க வேணும், குடிச்சு நல்ல சுகம்பெற அன்றி வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி செல்லுங்கள்.
2: ஓடி விளையாடு பாப்பா.
1: நேரம் சரியாக 5:27. கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும்

0: குழந்தை
1: பாப்பா.
0: மனநிலைகளை அலையுங்கள், இது உங்களுக்கான நேரம். கள்ளம் கபடமிட்ட மனநிலைகள் கலந்து சிறப்பிக்கின்ற நேரம்.

0: மனநிலைகளில் நல்லது ஒரு கதை ஒன்று கேட்போம். இது கழுதையின் கதை. இந்த கதையை நாம் கேட்போம். மனநிலைகள் இணைந்தால் நான் அழைத்துக் கொள்வேன்.
1: கிராமத்துல இருக்கிற எல்லார் வீட்டுக்கும் போய் துணிகளை எடுத்துட்டு வந்து அதை துவச்சி திரும்ப அந்த வீடுகளுக்கு கொண்டு போய் கொடுத்து கிடைக்கிற பணத்தை வச்சு அவனும் அவன் மனைவியும் நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவனுக்கு ஒரு குதிரையும் ஒரு கழுதையும் இருந்துச்சு.
2: நம்ம கிட்ட இந்த கழுதையும் குதிரையும் இருக்கிறது ரொம்ப உதவியா இருக்கு இல்லையா?
3: ஆமா ஆமா, இல்லைன்னா அந்த துணி எல்லாத்தையும் நம்ம தான் தலையில சுமந்து இப்ப எடுத்துட்டு போயிருக்கணும்.
0: ஒரு மணலியை இணைத்து விட்டு நான் அந்த கதையை தொடர்ந்து ஒலிபரப்புவேன். வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் ஆண்டி.
0: வணக்கம் ஜஸ்மின். ஜானிஸ் டென்ட்வேட்ட குரலுக்கு வித்தியாசம் தெரியல. ஓகே, எப்படி இருக்கிறீங்க?
4: நாங்கள் நலமாக இருக்கிறோம்.
0: ஓம், நாங்களும் நலமாக இருக்கிறோம். என்ன செய்து கொண்டிருந்தீங்க ரெண்டு பேரும்?
4: நான் ஒரு புத்தகம் வாசிச்சு கொண்டிருந்தனால் நீ தங்கச்சி முழுகி கொண்டிருந்தேன்.
0: அப்ப ரெண்டு பேரும் விளையாட மாட்டீங்களா? ஏதாவது கார்ட்ஸ் விளையாடுவீங்க? யார் கூடுதலா வெல்லுறது? தம்பியோட மாறி மாறி விளையாடுவீங்க. ஓகே, சண்டை பிடிக்க மாட்டீங்களா?
4: பிடிப்பாங்க கணக்கு.
0: அடிப்பீங்களா யாஸ்மினுக்கு?
4: இல்ல.
0: சரி சரி, ஓகே. சண்டை வெறுந்தானே? என்ன சும்மா சின்ன சின்ன செல்ல சண்டைகள்? என்ன ஓ என்ன சொல்ல போறீங்க இப்ப?
4: தம்பி முதல் பேச போறேன்.
0: தம்பியா? ஓ, வரவேற்றுக் கொள்ளுறோம். தம்பிக்கு என்ன பெயர்?
4: தம்பி தான் கொடுக்கறேன்.
0: சரி சரி, ஓகே.
4: ஹலோ.
0: ஓம் வணக்கம் செல்லம்.
4: வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க?
4: நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள்?
0: ஓ, நாங்களும் நல்லா இருக்கிறோம். என்ன பெயர் செல்லத்துக்கு?
4: இந்த பேர் ஜேசன்.
0: ஜதி என்ன பெயர்?
4: ஜேசன்.
0: ஜேதன்?
4: நான் ஜேசன்.
0: ஜேசனா?
4: ஆ
0: ஜேசன். ஓகே, சரி. ஆண்டி சொன்னது?
4: ஆ
0: ஓகே. எத்தனை மப்ப படிக்கிறீங்க?
4: அஞ்சாவது.
0: அஞ்சாம் வகுப்பு படிக்கிறீங்களா? ஓகே செல்லம், நல்லா படிப்பீங்களா? என்ன பாடம் உங்களுக்கு பிடிக்கும்?
4: பிரெஞ்சு.
0: ஓகே, இப்ப நல்லா நல்லா பிரெஞ்சு பேசுவீங்களா? என்ன? ஓகே, எத்தனை வயசு உங்களுக்கு?
4: எனக்கு
0: 10 வயசு. ஓகே, அப்ப இப்ப கதை சொல்ல போறீங்களா ஆண்டிக்கு?
4: இல்ல, வாசிக்க போறீங்க.
0: வாசிக்க போறீங்க? தமிழ்ல வாசிக்க போறீங்க? தமிழ் பாடசாலைக்கு போற நீங்களா? நீங்களும்? சரி சரி, ஓகே செல்லம், வாசிங்க.
4: அம்மா, அப்பா, அண்ணில், அண்ணம், அம்மி, ஆடு, ஆடை, ஆலமரம், ஆமை, ஆந்தை, சீனா, இஞ்சன்னா, சீனா, இஞ்சி, இஞ்சி, இலை, இலங்கை, ஈட்டி, இட்லி, சிறகு, ஈட்டி, ஈ உடுக்கு, உலகம், ஊசி, ஊஞ்சால், ஊதல், ஊறுகாய், ஊர், எருமை, எலி, எறும்பு, எட்டு, எடுத்து, ஏடு, ஏனி, ஏர், ஏச்சம், ஏரி. ஐம்புலன், ஐவார், ஐந்து, ஐயார், ஐம்பது, ஒன்று ஒட்டகம், ஒலி பெட்டுக்கி, ஒலி ஒன்பது, ஓனான், ஓதம், ஔவையார், ஔததம், இத்து பூத்து, இத்து சாவி, செபம்.
0: முடிச்சிட்டீங்களா? கெட்டிக்கார நானாவில இருந்து கடைசி வரையும் நீங்கள் அக்கன்னாவிலையும் அக்கன்னாவில இல்ல ஒவ்வொன்னாவிலையும் சொல்லி இருக்கிறீங்க சொற்கள் வச்சு. வாழ்த்துக்கள் செல்லாம். நீங்க முதன் முதலாக இணைந்து நல்லா அன்னைக்கு வந்து ஆனாவிலிருந்து அவ்வண்ணாவிலையும் நீங்கள் சொற்கள் எடுத்து அழகாக வாசிச்சிருந்தீங்கள். வாழ்த்துக்கள். இனிமேலும் வருவீங்களா அன்றியோட பேச? இன்றைக்கு உங்களுக்கு புதன்கிழமையிலே லீவு தானே உங்களுக்கு, என்ன? ஓ, அப்போ இவ்வளவு நாளும் அக்காக்கள் பேசி கொண்டிருக்கும் போது கேட்டுக்கொண்டிருந்தீங்களா? ஆ, ஓகே, சரி செல்லம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
4: நன்றி
0: நன்றி நன்றி வணக்கம். எங்க ஜஸ்மின் அக்கா?
5: ஜஸ்மின் இன்னும் வரையில.
0: ஆ, ஏன் எங்க போனவா?
5: நாகரிக
0: பண்பாடுகளை பற்றி வாசிங்க.
5: பழங்கால மக்கள் மலை குகைகளில், காடுகளில், மர தோண்டுகளில் வாழ்ந்தனர். இலைகளையும் மரப்பட்டைகளையும் ஆடைகளாக அணிந்து இயற்கையாக கிடைக்கும் காய்கனிகளையும் வேட்டையாடி கிடைக்கும் விலங்குகளின் இறைச்சியையும் பச்சையாகவே நெருப்பில் சுட்டு உண்டு வாழ்ந்தனர். சைகைகளால் கருத்து பரிமாற்றங்களை செய்து கொண்டனர். நாடோடிகளாக பிரிந்தனர். ஆனால் மக்கள் இன்றும் அப்படித்தானா வாழ்கின்றனர்? இல்லையே. வியக்கத்தக்க வளர்ச்சியை அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். வண்ண வண்ண ஆடைகள், சுவை மிக்க வகை வகையான உணவுகள், வசதியும் பாதுகாப்பு மிக்க குடியிருப்புகள், விதவிதமான ஊர்த்திகள், வாழ்க்கைக்கு தேவையான அறிவியல் கண்டுபிடிப்புகள் என எண்ணி பார்க்க முடியாத வளர்ச்சியை மக்கள் எட்டி பிடித்திருக்கின்றனர். இவற்றை எல்லாம் தான் நாகரிகம் என்று கூறிக்கின்றனர். அதாவது உள்ளத்திற்கு புறந்தே உணவு, உடை, உறையுள் போன்றவற்றில் ஏற்படும் செம்மையே நாகரிகம். நாகரிகம் நாட்டிற்கு நாடு மாறலாம். ஒரே நாட்டிலும் காலத்திற்கு காலம் மாறலாம். ஒரே காலத்திலும் இனத்திற்கு இனம் மாறலாம். அறிவியல் தொழில்நுட்பம் பொருளாதார வளர்ச்சி காரணமாகவும் நாகரிகம் மாறலாம், வளரலாம். பண்டை காலத்தோட்டே நாகரிகத்தில் தமிழர்கள் மிக மிக முன்னேறிய நிலையில் உயர்ந்த இடத்தில் இருந்துள்ளனர் என்பதை தமிழரின் தமிழிலக்கியங்களும் தொல்பொருள் அகையாவுகளும் உணர்த்துகின்றன. தமிழர்களின் தாய் மீது என்று போற்றப்படும் கிளதி அகழாய்வுகளும் இதனை காட்டுகின்றன. மக்களின் வாழ்க்கை முறையை நாகரிகம் என்றால் சிந்தனையை வெளிப்பாட்டை பண்பாடு எனலாம். ஓர் ஆணும் ஓர் பெண்ணும் கண்டு காதலித்து மனம் புரிந்து இலட்சம் நடத்துவதோடு தொடர்புடைய வாழ்வின் பகுதியை அகம் என்பர். போர் மரம் மானம் அரசியல் கோகை நட்பு விருந்தோம்புதல் போன்றவற்றோடு தொடர்புடைய வாழ்வில் பகுதியை புறம் என்பர். அகம் புறம் ஆகிய இவ்விரண்டையும் தமிழ் பண்பாட்டில் இன்றியமையாத அடிப்படை கூறுகள் எனலாம். விருந்தோம்புதல் தமிழர்களின் தலையாய பண்பாடு. விருந்து என்று சொல்லுக்கு புதுமை என்று பொருள். புதியவராக வருவோரை விருந்து என்று விருந்தினர் என்றும் குறிப்பர். அத்தகைய விருந்தினர்களை வரவேற்று உணவளித்து போற்றுதல் தமிழர் பண்பாடு. விருந்தோம்பி இல்வாழ்வு செல்லோம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தர் பொருட்டு என்று விருந்தோம்புதலின் சிறப்பை கூறுகின்றார் திருவள்ளுவர். இல்லறத்தை போற்றி வாழ்வது விருந்தினரை வரவேற்று அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வதற்காகவே என்பது இக்குறளின் பொருள். தமிழர்கள் போற்றிய இன்னுமொரு பண்பு மானம் என்பதாகும். தன்னிலை தாழாமையும் அந்தியிலை தாழ்ந்து போனால் உயிர் வாழாமையுமே மானமென்று வாழ்ந்தனர் தமிழர். மயிர்நீர்பின் வாளாக வாளா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானாம்வரின் என்றார் வள்ளுவர். தன் உடலிலுள்ள மயிர் நீங்க பெற்ற கவரிமா உயிர் வாழாது இறந்து விடும். அது போன்றோர் மனத்திற்கு ஒரு கேடு வரில் உயிர் வாழார் என்பது இக்குறளின் பொருள். கோகை என்பது தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளுள் ஒன்று. இல்லை என்று சொல்லலாம். அள்ளி வழங்கும் வள்ளல்களாகவே தமிழ் மன்னர்கள் இருந்து வந்துள்ளனர். ஈதல் அறம் என்று வாழ்ந்தனர் நம் முன்னோர். இதுவரை சொல்லப்பட்ட சொல்லப்பட்டதன் வாயிலாக திருந்திய அக்கூறுகளை பண்பாடு என்று திருந்திய வாழ்க்கை முறையை நாகரிகம் என்று அறிகின்றோம். தமிழர்களின் நாகரிகமும் பண்பாடும் மிக தொன்மையானவை, மிக உயர்வானவை. அவர்கள் அவற்றின் உச்சந்தொட்டு வந்துள்ளனர் என்பது நமக்கெல்லாம் பொறுமையையும் மகிழ்ச்சியையும் தரும் செய்தியாகும். வாசிச்சு முடிஞ்சது.
0: கெட்டிக்காரி, ஓகே, நல்ல அழகாக வாசித்து நீங்கள் நாகரிகங்களை பற்றி சொல்ல போனால் இன்னும் நிறைய நாங்கள் சொல்லி கொண்டிருக்கலாம். ஒரு மனித வரலாற்றில் வந்து நாகரிகம் என்பது ஒரு முக்கியமாக கருதப்படுகிறது, என்ன? இப்போ ஆரம்ப காலத்தில் ஒரு நாகரிகமாக இருந்தது. ஆரம்ப காலங்களில் இந்த வாழ்க்கை நடைமுறையில் ஆரம்ப முன்னோர்கள் காலங்களில் ஒரு நாகரிகமாக இருந்தது. அடுத்தது இடைக்காலத்தில் இன்னொரு வெவ்வேறாக ஒரு நாகரிகமாக வந்தது. அப்புறம் இப்போ தற்காலிகமாக நாகரிகங்கள் நிறைய வந்திருக்குது, என்ன, தொழில்நுட்பம் மூலமாக எல்லாம் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம், என்ன? கட்டிக்காரி, வாழ்த்துக்கள். நாகரிக பண்புகளை பற்றி நல்ல அழகாக எடுத்துரைத்து சொல்லியிருந்தீர்கள், வாசித்திருந்தீர்கள். வாழ்த்துக்கள் அம்மா.
5: நன்றி
0: நன்றி. யஸ்மின் வந்துட்டாவா?
5: வந்துட்டோம்.
0: சரி சரி, குடுங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். தம்பிக்கும் வாழ்த்துக்கள்.
5: நன்றி
0: நன்றி அம்மா.
5: வணக்கம் ஆண்டி.
0: வணக்கம் ஜஸ்மின். நலமா?
5: ஓம், நீங்க?
0: ஓம், நலமா இருக்கிறோம். என்ன, முழுகினீங்களா? சரியான வெக்கையா இருந்தது, போய் முழுகினீங்க. நல்ல ஆசையா இருக்கும் இந்த வெக்கைக்கு போயிட்டு முழுக, என்ன, தண்ணி கணிக்க. பிசினுக்கெல்லாம் போக மாட்டீங்களா? என்ன மாதிரி திட்டங்கள் போறீங்க? எல்லாம் ஓகே ஆச்சா? எப்ப போறீங்க?
5: 21ஆம் தேதி.
0: ஓ,
5: 21ஆம்
0: மாச கடைசியில போக. அப்ப அப்படியே வர ஒரு கிளம்பிப்பீங்களாக்கும், என்ன? அப்ப வரும்போது பிறகு அங்கல பாடசாலையும் தொடங்கிவிடும். ஓகே, சரி அம்மா. இப்ப என்ன சொல்ல போறீங்க? மரபு சொற்களை பற்றி சொல்ல போறீங்க. சரி சொல்லுங்க.
5: எந்த பொருளை எந்த சொல்லால் எவ்வாறு நம் முன்னோர்கள் வழங்கினார்களோ அந்த பொருளை அந்த சொல்லால் அவர்கள் அவ்வாறு நாமும் வழங்குவதே மரபு ஆகும்.
0: சான்றாக
5: ஒவ்வொரு உயிரினமும் எவ்வாறு ஒழிக்கும் என்பதை நாம் முன்னோர்கள் கூறியுள்ளனர். அவ்வாறு நாமும் கூறுதலே மரபு ஆகும். நாய் கடியது என்று சொல்வது மரபு அன்று. நாய் குறைத்தது என்று சொல்வதே மரபு ஆகும். இவ்வாக்கையில் மேலும் சில மரபு சொற்களை நாம் அறிந்து கொள்வோம். உயிரினங்களின் இளமை பெயர் பெயர்கள் மரபு சொற்கள் ஆட்டு குட்டி யானை கன்று சிங்கம் குருளை புலி பரல் அணில் பிள்ளை கோழி குஞ்சு. உயிரினங்களின் இருப்பிடம் மரபு சொற்கள் மாட்டு தொழுவம் குதிரை கோட்டில் ஆடு பட்டி குருவி கூடு சிலந்தி வலை எலி வலை பாம்பு புற்று. ஒளி மரபு சொற்கள் குதிரை கணிக்கும் சிங்கம் முழங்கும் நரி ஊளையிடும் யானை பிளிரும் குரங்கு அலப்பும் வண்டு முரலும் குயில் கூவும் புறா குணுகும் ஆண்டை அலறும் கிளி பேசும் காகம் கரையும் மயில் அகவும் வினை மரபு சொற்கள் பால் பருகினார் தண்ணீர் குடித்தார் சோறு உண்டார் முறுக்கு தின்றார் மருந்து கூலிகை விழுங்கினார் அம்பு எய்தார் ஆடை நெய்தார் பூ பறித்தார் கூடை முடைந்தார் பானை வணைந்தார் யாழ் மீட்டினார்.
0: கெட்டிக்காரி, மரபு சொற்களை பற்றி சொல்லியிருந்தீங்கள். என்ன மரபு சொற்கள்னு சொன்னால், அது இந்த பழமை வாய்ந்த காலங்களில் இருந்து அதில் இப்போ ஒவ்வொரு தமிழ்லையும் நாங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகிற ஒரு பாரம்பரியமான சொற்களை தான் மரபு சொற்கள்னு சொல்லுவார்கள். என்ன அதாவது இப்போ நீங்கள் சொன்னதில் ஒவ்வொரு வசனங்கள் என்ன மாதிரி ஒரு தனிய ஒரு சொல்ல போனால், இப்போ அன்னை என்று சொல்லும்போது தாய் என்று ஒரு மரபு தொடராக வரும். என்ன அதே போல மங்கை என்றால் பெண் என்று வரும். அப்படி நிறைய செவி என்றால் காது, அப்படியான சொற்களை தான் இந்த மரபு சொற்கள் என்று வருவதுண்டு. கெட்டிக்காரி, வாழ்த்துக்கள். இப்படியெல்லாம் சொல்லும் போது உண்மையில அதுகளெல்லாம் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் மரபு சொற்கள் என்று எப்படி என்று சொல்லி. உங்கள் மூலமாகவும் கேட்டு அறியக்கூடியதாக இருந்தது யஸ்மின். வாழ்த்துக்கள்.
5: நன்றி.
0: நன்றி அம்மா, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
5: நன்றி, வணக்கம்.

0: ஹலோ சில்ட்ரன், இன்னைக்கு நாம திருக்குறள் கதைகள் வரிசையில எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிற திருக்குறள் கதை கேட்க போறோம். கேக்கலாமா? வாங்க. ஒரு காட்டுல ஒரு பாம்பு இருந்துச்சாம். அந்த பாம்பு வந்து ரொம்ப கியூரியஸ், அது இங்க இருக்கு இது எங்க இருக்கு, ஏதாவது புதுசா காட்டுல ஏதாவது டிஸ்கவர் பண்ணும்னு எப்போ துரு துரு துருன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்குமா அந்த பாம்பு. அந்த பாம்பு ஒரு நாள் என்ன பண்ணுச்சு, காட்டுல இப்படி இப்படி இப்படி இப்படி ஸ்னேல் பண்ணி தேடிட்டே போய்கிட்டே இருந்துச்சு. போய்கிட்டே இருக்க போகும்போது ஒரு இடத்துல பார்த்தா பல பல பல பலன்னு இருந்தது. வாவ், இது என்னன்னு தெரியல, பல பலன்னு வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சரி, இது என்னவா இருக்கும்னு யோசனை பண்ணிட்டே இருந்தது. இது என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது அந்த பக்கம் ஒரு கழுதை வந்துச்சான். அந்த கழுதை புல்லு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு, புல்லு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. உடனே இந்த பாம்பு போய் இந்த கழுதை கிட்ட, ஏய் கழுதை, உனக்கு இது என்னன்னு தெரியுமா அப்படின்னு உடனே அது டைமண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சான். டைமண்டா, காட்டுக்குள்ள டைமண்டா, இந்த டைமண்ட் மட்டும் நான் எடுத்துட்டு கொடுத்து இமேஜின் பண்ணி பாக்குது. ராஜா நமக்கு என்னெல்லாம் தருவாரு, நிறைய காசு தருவாரு, நம்மள மந்திரி ஆக்கிடுவாரு. வாவ், நம்ம தான் அடுத்தது. பெரியாளாக போறேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுச்சு, கஷ்டப்பட்டு ஓடி போய் ஒரு வாள் எடுத்துட்டு வந்து அதுல இந்த டைமண்ட் எல்லாம் எடுத்து எடுத்து போட்டு அதை வேற மூடி வச்சுக்குது. யாராவது பார்த்தா எடுத்துட்டு போயிருவாங்க அந்த டைமண்ட எல்லாம் மூடி எல்லாம் வச்சுக்கிட்டு எடுத்துட்டு போகுது. வேகமா எடுத்துட்டு போய் வாசல்ல, ராஜாவோட கேட் வாசல்ல இவங்க நிப்பாங்க இல்லையா, கார்ட்ஸ் எல்லாம் நிப்பாங்க இல்லையா, சேவகர்கள் எல்லாம். அவங்க எல்லாம் கேக்குறாங்க, ஏய் பாம்பு எங்க போற, ராஜாவெல்லாம் பாக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இல்ல, நான் எடுத்துட்டு வந்திருக்க பொருள் ரொம்ப முக்கியமான பொருள், நான் ராஜாவை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொன்னிச்சான். அப்படி என்ன முக்கியமான பொருள், என்கிட்ட காட்டு அப்படின்னா, இதெல்லாம் உங்ககிட்ட காட்ட முடியாது, இது ராஜா கிட்ட மட்டும் தான் காட்ட முடியும், எனக்கு வழி விடுங்க, இது எவ்வளவு முக்கியமான பொருள் தெரியுமா அப்படின்னு சொன்ன. ஓவரா பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டும் விட்டுட்டாங்க. உடனே அந்த பாம்பு சுவாங்கி சுவாங்கி சுவாங்கி எரிஞ்சு போயிட்டு இருந்தது. பார்த்தா அங்கிருந்து மந்திரி வந்தாரு, ஹேய் பாம்பு எங்க நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க, ராஜா பாக்க போறியா, அதெல்லாம் பாக்க முடியாது, என்ன எடுத்துட்டு வந்திருக்க கையில இங்க காட்டு, உங்களுக்கு நான் எவ்வளவு முக்கியமான விஷயம் வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது, இத பார்த்தா அசந்து போயிடுவீங்க, இது உங்ககிட்ட எல்லாம் காட்ட முடியாது, ராஜா கிட்டதான் நான் காட்டுவேன். இங்க பாரு, ராஜா பிஸியா இருக்காரு, அவரை தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணாரு, முதல்ல நீ என்கிட்ட காட்டு, அது முக்கியமானதா இருந்தா நானே ராஜா கிட்ட கொண்டு போய் விடுறேன். எனக்கு தெரியும் மந்திரி சார், இது எவ்வளவு முக்கியமான விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லிச்சு. ஓவரா பண்ணது, செம்ம அடி வாங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மந்திரியும் விட்டுட்டாரு. நேரா இந்த பாம்பு சுவாயின் சுவாயின் சுவாயின் சுவாயின் ராஜா கிட்ட போச்சு. ராஜா கிட்ட போனே இப்படி நிமிந்து பார்த்தாரு. ராஜா, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்டாரு. ராஜா, நான் எடுத்துட்டு வந்திருக்க பொருளை பத்தி மட்டும் நீங்க பாத்தீங்க, எனக்கு நீங்க அப்படியே காசு அள்ளி வீசுவீங்க, என்ன மந்திரி ஆக்கிடுவீங்க, விட்டா இந்த நாட்டுக்கே ராஜா ஆக்கிடுவீங்க அப்படி இப்படின்னு பேசுச்சு. ராஜாக்கு டென்ஷன் ஆச்சு. இந்த பாரு, நீ என்ன எடுத்துட்டு வந்திருக்கன்னு சொல்லு, எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொன்னாரு. இல்ல ராஜா, நான் எடுத்துட்டு வந்த பொருளுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க எனக்கு என்ன கொடுப்பீங்கன்னு எனக்கு சொல்லுங்க, அப்பதான் நான் திறந்து காட்டுவேன் அப்படின்னு நினைச்சோம். நீ முதல்ல என்ன எடுத்துட்டு வந்திருக்கன்னு திறந்து காட்டு அப்படின்னு சொன்னாரா ராஜா. ரொம்ப முக்கியமான பொருள் ராஜா, இத பாத்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க, ஈரேழு லோகத்துல எங்கேயுமே கிடைக்காது இந்த மாதிரி ஒரு விஷயம், அதிசய விஷயம் அப்படி இப்படின்னு சொன்னிச்சான். அப்படி என்ன விஷயம் காட்டு அப்படின்னு ராஜாவே ஒரு நிமிஷம் ஆச்சரியமாயிட்டாரு. ஆனா ஏதாவது மொக்கையா இருந்தது அடிச்சே கொண்டுடுவான் பாத்துக்க அப்படின்னு சொன்னேன். பாருங்க ராஜா அப்படின்னு சொல்லிட்டு வாளிய திறந்து பார்த்தா உள்ள என்ன இருந்துச்சு, தண்ணி. ராஜாவுக்கும் மந்திரிக்கும் வந்து சிரிப்பா இருக்கும், இந்த தண்ணிய காட்டுறதுக்காக தான் நீ இவ்வளவு தூரம் வந்தியா அப்படின்னு. ஐயோ இல்ல ராஜா, நான் இதுல வைரக்கல் போட்டிருந்தேன், வழியில யாரோ திருடிட்டாங்க ராஜா, இதை நீங்க உடனே நீங்க கண்டுபிடிக்கணும், நான் வைரக்கல் தான் எடுத்துட்டு வந்தேன். வைரக்கல் எடுத்துட்டு வந்தியா, எங்க எடுத்துட்டு வந்த வைரக்கல் அப்படின்னு. இந்த வாளி நிறைய வைரக்கல்ல போட்டு மூடி வச்சிருந்தேன் ராஜா, ஜில்லுன்னு இருந்தது அந்த வைரக்கல், ஜில்லுன்னு இருந்ததா, எங்க கண்டுபிடிச்ச வைரக்கல் அப்படின்னு ராஜா ஒரு ரெண்டு சேவகர்களை போட்டு அனுப்பிச்சு விட்டார். இந்த பாம்பு கூட எல்லாம் நான் போக முடியாதுன்னு சும்மா ரெண்டே ரெண்டு சிப்பாயை மட்டும் அனுப்பிச்சு விட்டார். ரெண்டு பேரும் போறாங்க. போய் அங்க போய் பார்த்தா ஆக்சுவலா அங்க ஓரத்துல கொஞ்சம் கொஞ்சம் ஐஸ் கட்டி மழை பெஞ்சிருந்தது. அந்த ஐஸ் கட்டி தான் அங்க இருந்தது. அதை மட்டும் எடுத்து இது வாளியில போட்டு இது ஏதோ வைரம்னு அந்த கழுத பேச்ச நம்பி இவ்வளவு தூரம் எடுத்துட்டு வந்துருச்சு. நல்லா போய் அரஸ்ட் பண்ணி கைய காலை கட்டி எடுத்துட்டு போய் இந்த ஸ்னேக்கை கொண்டு போய் அங்க விட்டுட்டாங்க ராஜா கிட்ட. போயும் போயும் ஐஸ் கட்டியை எடுத்துக்கிட்டு இவ்வளோ நேரம் இங்க எல்லாரோட டைமையும் நீ வேஸ்ட் பண்ணிருக்க ஒண்ணு அப்படின்னு சொல்லி ராஜா நல்லா போட்டு அடி அடி நடிச்சுட்டாரு ஸ்னேக்க. அதுக்குதான் நம்ம பாட்டுக்கு சும்மா யாரோ ஒருத்தர் சொன்னாங்கன்றதுக்காக அதுதான் கரெக்ட் அப்படின்னு புடிச்சுக்க கூடாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம அலசி ஆராயணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஏதோ ஒரு டவுட் இருக்கு, கூகுள்ல ஒரே ஒரு வெப்சைட்டை மட்டும் போய் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா. நம்ம ரெண்டு மூணு சைட்ல போய் தேடி பார்க்கணும் எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி தேடணும். புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணணும். முடிஞ்சா நம்ம டீச்சர்ஸ் எல்லாம் கேட்டுட்டு தான் ஒரு முடிவுக்கு வரணும் இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதை விட்டுட்டு சும்மா யாரோ சொன்னாங்க இதான் கரெக்ட், வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் வந்திருக்கு இதான் கரெக்ட் அப்படின்னு நம்ப கூடாது இல்லையா. அதுதான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. சரிங்களா, அதாவது எந்த விஷயமா இருந்தாலும் அத நம்ம யார் யார் சொன்னாலும் அப்பொருள் அந்த பொருளோட உண்மையான அர்த்தத்தை கண்டுபிடிக்கணும். அது என்ன அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சுதான் நம்ம ஒரு முடிவுக்கு வரணும். அதை விட்டுட்டு எடுத்தோமா இவங்க சொல்லிட்டாங்க அதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடக்கூடாது. இப்போ அந்த ஸ்னேக் மட்டும் கொஞ்சம் நிதானமா இது என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு பேர் கிட்ட கேட்டிருக்கணும். அது என்னன்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணியிருந்ததுன்னா இவ்வளவு தூரம் அடிச்சுத்தவங்க விட்டுருப்பாங்களா, நிதானமா யோசிச்சிருக்கலாமா இல்லையா. அதுக்குதான் அவசரப்பட்டு எல்லா விஷயத்திலயும் ஆடக்கூடாது. ஓகேவா, கதை பிடிச்சிருந்ததா? நெக்ஸ்ட் கதையில பாக்கலாமா? பை பாய்.
1: பறவைகளை கண்டு மனதில் நல்லது சிறுகுரல் கதையொன்று அருமையாக
2: கேட்டிருந்தாடு பாப்பா.
1: குட்டிகளுக்கு இது பிடிச்சிருக்கும்
2: நினைக்கலாகாது பாப்பா.
1: நல்லது இத்துடன் சிறுவன் முட்டை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது.
2: ஒரு குழந்தையை
1: நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த மனநிகள் ஆர்த்திகன் ஆகியனி இவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு என்னை செல்வமடுத்த நேர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம்.

0: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவுப் பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்ஃபுக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சியம். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
1: காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
0: பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
1: மேலதிக தொடர்புகளுக்கு
0: 5.
1: மேலதிக தொடர்புகளுக்கு
0: மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
1: தரத்துக்கு மலிவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
0: பரிசு லாட்சப்பலில் ரூய்கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதணிகள் முதல் பல் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால், 14 ரே கை, பாரிஸ், 10 லாட்சப்பல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி 0951 15 82 03 அல்லது 0669 68 61 61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சப்பலை ஷரிமஹால்.
2: கனடா வன்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ்.
1: 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ்.
0: உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ்.
1: வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.
0: இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறுத்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ்.
1: அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ்.
0: வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம்.
1: மேலதிக விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 05 வான்கூவர் கனடா.
0: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-43-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com.
1: உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.
3: நேரம் சரியாக 6:06. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் 6:15 வரை பாட்டும் பதமும் இடம்பெற இருக்கிறது. நிகிலா மோகன்தாஸ் அவர்கள் தொகுத்து வழங்கும் பாட்டும் பதமும் இன்று மறு ஒலிபரப்பாக, ஒரு சில வாரங்களுக்கு அது மறு ஒலிபரப்பாக பாட்டும் பதமும் வர இருக்கிறது. அந்த வகையில் இன்று கௌரி தேவேந்திரன் அவருடைய பாட்டும் பதமும் மறு ஒலிபரப்பாக வர இருக்கிறது என்பதை அறிய தந்து 6:15 வரை ஒரு சில திரைசை பாடல்களை கேட்போம்.

0: ஒலித்த அந்த பாடலோடு நிறைவு பெறுவது திரைசை காலங்கள். தொடர இருப்பது நிகிலா மோனதாஸ் அவர்கள் தொகுத்து வழங்கும் பாட்டும் மதமும் மறு ஒலிப்பாக. இன்று பாட்டும் மதமும் மறு ஒலிப்பாக ஐக்கிய நாட்டிலிருந்து திருமதி கௌரி தேவேந்திரன் அவர்களுடைய தேவேந்திரம் அவர்களுடைய பாட்டும் மதமும் மறு ஒலிப்பாக வருகின்றது.
1: பேச போற மணி தண்ட

காலை வணக்கம் அன்புநேர்களே, நீங்கள் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். பாட்டும் பதமும் நிகழ்ச்சியானது நமது அன்பு நேயர்கள் தமது பிரதிவுடாக இணைந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பிக்கும் நேரமாக அமைகின்றது. எனவே அந்த வகையிலே இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை தனது பிரதிவுடாக இணைந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கின்றார் லண்டனில் இருந்து திருமதி கௌரி தேவேந்திரம் அவர்கள். இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை தனது பிரதிவுடாக சிறப்பிக்க காத்திருக்கும் திருமதி கௌரி தேவேந்திரம் அவர்கள் தெரிவு செய்திருக்கும் பதங்கள்: காதல் என் வேதம், இன்னிசை எனது மந்திரம், உனை நினைத்து பாடுகிறேன் என்னவளே. காதல் என் வேதம், இன்னிசை எனது மந்திரம், உனை நினைத்து பாடுகிறேன் என்னவளே. எனவே இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க திருமதி கௌரி தேவேந்திரம் அவர்கள் தெரிவு செய்திருக்கும் முதல் பாடல் தெரிவு காதல் என்னும் பதத்திற்காக ஒலிக்க வருகின்றது.

பாட்டு பழமும் நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திருமதி கௌரி தேவேந்திரம் அவர்கள் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடல் வேதம் என்னும் பதத்திற்காக ஒலிக்க வருகின்றது.

அண்டம் பகிரண்டம் உனையண்டும் படி வந்தாய், அண்டம் பகிரண்டம் உனையண்டும் படி வந்தாய். தண்டை ஒலிஜதி தருமோ கமலபாதம் சதிரிடுமோ, தண்டை ஒலிஜதி தருமோ கமலபாதம்.

0: நனையவரும் ஒரு மனம் பரவும் வேதம் நீ இனிய நாதம் நீ.
1: அன்பான நேயர்களே, நீங்களும் இந்நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள விரும்பினால் உங்களது சிந்தனை ஓட்டத்திலே உதிக்கும் நல்லதொரு கருப்பொருள் ஒன்றை கொண்ட வாக்கியம் ஒன்றை அமைத்து அதில் உள்ள ஒவ்வொரு சொற்களிலும் ஆரம்பமாகும் பாடல்களையும் தெரிவு செய்து நமக்கு அனுப்பி வைக்க வேண்டும். நீங்கள் அனுப்ப வேண்டிய நமது மின்னஞ்சல் முகவரி trtamil@hotmail.fr. எனவே இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திருமதி கௌரி தேவேந்திரம் அவர்கள் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடல் இன்னிசை என்னும் பதத்திற்காக வானிலை.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அபிமான வானொலி TRT தமிழ் ஒலியிலே பாட்டும் பதமும். இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை தனது பிரதியூடாக இணைந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் திருமதி கௌரி தேவேந்திரம் அவர்கள் லண்டனில் இருந்து. இனி தொடர்ந்து அவர் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடல் எனது என்னும் பதத்திற்காக ஒலிக்க வருகின்றது.

இன்றைய பாட்டும் பழமும் நிகழ்ச்சியூடாக வலம் வந்து கொண்டிருக்கும் பதங்கள் காதல் என் வேதம், இன்னிசை எனது மந்திரம், உனை நினைத்து பாடுகிறேன் என்னவளே. இப்பதங்களுடனும் அதற்கான பாடல் தெரிவுகளுடனும் இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் திருமதி கௌரி தேவேந்திரம் அவர்கள். இனி தொடர்ந்து ஒலிக்க வரும் பாடல் உனை என்னும் பதத்திற்காக, இதோ வானொலியூடாக.

இன்றைய பாட்டு பழமும் நிகழ்ச்சியூடாக இதுவரை நேரமும் வலம் வந்த பதங்கள் காணல் என் வேதம் இன்னிசை எனது மந்திரம் உனை நினைத்து பாடுகிறேன் என்னவளே

இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய நிகழ்ச்சியை தனது பிரதியூடாக சிறப்பித்த திருமதி கௌரி தேவேந்திரம் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றியினையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, இதுவரை நிரம்பும் இந்நிகழ்ச்சியை சுயமடுத்து கேட்டுக் கொண்டிருந்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்ளுகின்றேன். வணக்கம்.

வணக்கம். டிஆர்டி தமிழில் மணிக்கூறுதலவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். இந்த மனத்தியாளத்திற்கான மணிக்கூறுதலவை செய்தி தலைப்புகளுக்கான சுவர் வழங்குகிறார்கள் பரிசுரையில் அமைந்திருக்கின்ற வி டி கேசன்கரி மற்றும் கார்லிக் மோர்ஸில் அமைந்திருக்கின்ற வி டி சூப்பர் ஸ்டோர்ஸ். செம்மணியில் அகழ்ந்தெடுக்கப்படுகின்ற எலும்பு கூடுகளின் தரவுகளோடு வெளிந்து காணாமலாக்கப்பட்ட உறுப்புகளின் மரபணு மாதிரிகளை ஒப்பிட்டு ஆய்வு செய்ய வேண்டிய சட்ட தேவைப்பாடு இருப்பதாக வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் சுட்டிக்காட்டியிருக்கிறார். வடக்கு மாகாணத்தில் ஒன்றிணைந்த சுற்றுலாத்துறை மேம்பாடு துறையில் வடக்கு மாகாண ஆளுநர் நாவினா வேதநாயனுக்கும் சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ரூபன் குணசேகரவுக்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றிருக்கிறது. முன்னாள் அமைச்சரும் ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பொதுச் செயலருமான இளவிராஜ் காரியவசம் இளஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஊத்திபூர்வ விஜயம் மேற்கொண்டு இன்று புதன்கிழமை காலை இந்திய வெளியுறவுச் செயலாளர் விக்ரம் மிஸ்ரி நாட்டை வந்தடைந்திருக்கிறார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷ மற்றும் 3 பிரதிவாதிகள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளின் பேரில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை செப்டம்பர் 28 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு கொழும்பு உயர்நீதிமன்றம் லஞ்ச ஆணைக்குழுவுக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. வடபகுதி மக்களின் காணி போராட்டம் எத்துணை நியாயமானது என்பதை தெற்கு மக்கள் தெளிவாக விலகிக் கொள்ள வேண்டும் என சம உரிமை இயக்கம் வலியுறுத்தியிருக்கிறது.

திருகோணமலை மோதூரில் 17 நிவாரணப் பணியாளர்கள் படுகொலை செய்யப்பட்டு 20 ஆண்டு நடவடிக்கை நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உண்மை நீதியையும் நிலப்பட்டையும் காலதாமதமின்றி உடனடியாக வழங்குமாறு ஐக்கிய நாடுகள் சபையின் நிபுணர்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். காத்தான்குடி பள்ளிவாசல் சம்பவம் இலங்கை முஸ்லீம் சமூகத்தின் வரலாற்றில் என்றும் மறக்க முடியாத மனிதமான பேரவலமாகும் என ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசின் பொதுச் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம்எல்ஏ ஹிஸ்புல்லா தெரிவித்திருக்கிறார். உதிஞாறு குண்டு தாக்குதல் சம்பவத்தில் உயர்நீதிமன்றத்தால் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் அரசு புலனாய்வு பிரிவின் பிரதானி நிலந்த ஜெயவர்தன் ஆகியோர் விசேட மேல்நீதிமன்றத்தின் முன்னாள் பொலிஸ்மா அதிபர் மற்றும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சின் செயலர் ஆகியோருக்கு மரணதண்டனை விதிக்கப்பட்ட வழக்கில் இணைக்கப்படாமல் இருந்திருக்கிறார்கள். இந்த விடயத்தில் சட்டமாதிபர் திணைக்களம் வீடுமன்ற தனது கடமையை மூறியிருக்கின்றது என ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் முஷிபுர் ரஹ்மான் தெரிவித்திருக்கிறார்.

நீதித்துறை குடும்ப ஆட்சியை கட்டுப்படுத்த முயற்சித்தவர்களும் பிரதமர் நிதிசனின் வீட்டுக்கு கேலிருந்தவர்களும் தான் இன்று நீதித்துறை பற்றி பேசுகின்றார்கள். அரசியல் அதிகாரத்தை அதிகரித்துக் கொள்வதற்கான நாங்கள் 22 திருத்தத்தை கொண்டு வர முயற்சிக்கவில்லை. நீதித்துறையை பலப்படுத்தவும் சேவைகளை வினைத்திறனாக்குவதற்குமே உத்தேச 22 திருத்தம் கொண்டுவரப்பட்டிருக்கின்றது. இதன் பயன் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்குமே கிடைக்கும். கடந்த கால படுகொலைகள் ஊழல் மோசடிகள் தொடர்பான விசாரணைகள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதால் ஒரு சிலர் கலக்கமடைந்திருக்கின்றார்கள். இவர்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்காக நீதித்துறை மறுசீரமைக்கப்படாமல் இருக்க முடியாது என விவகார அமைச்சர் அபிஜித் கேரத் குறிப்பிட்டிருக்கிறார். மகர சிறைச்சாலை சம்பவத்துக்கு வெளிப்புற தூண்டுதல் எதிரும் இருந்ததா என்பது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நீதியமைச்சர் கசன நாராயக்கார் தெரிவித்திருக்கிறார். நாட்டில் நீதித்துறை சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்த நீண்ட காலமாக முன்மொழியப்பட்டு வந்த நிலையில் புதியதாக சீர்திருத்தங்களை மக்களுக்காகவே கொண்டுவரப்படுகின்றது என சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிசா தெரிவிக்கிறார். சீன நிறுவனத்துக்கு 2,34,000 டாலர் பகுதியான ஏற்றுமதி வெற்றி. மொரிசியஸ் நாட்டுக்கு தயாரிக்கப்பட்ட கேப்டன்சி படகை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் உத்தியோகமாக கையளித்திருக்கிறார். அம்பக ககவாத்தா பகுதியில் சுமார் 1,10,00,000 ரூபாய் பெறுமதியான 11.8 கிலோகிராமுக்கும் அதிகமான கஞ்சாவுடன் 31 வயதுடைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மாவத்தகம அலஸ்கனியப்பட்டி வீதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் பேருந்து ஒன்றும் மோதி விபத்துக்குள்ளானதில் 17 வயது சிறுவன் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். கடவுளை பிரதான பஸ் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சூசு பஸ் ஒன்று இன்று புதன்கிழமை அதிகாலை அடையாளம் தெரியாத இருப்பினால் தீ வைத்து முழுமையாக எரிக்கப்பட்டிருக்கிறது. மேல் சப்ரகமோ மற்றும் வடமேல் மாகாணங்களில் கண்டி நுவரலிய காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டல் வெயில் துணைக்களம் தெரிவித்திருக்கிறது. இந்திய செய்திகளில் செங்கடலில் பயணம் செய்த இந்திய கொடி கட்டப்பட்ட கப்பல் மீது நேற்று தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இந்த கப்பலில் பயணித்த 13 இந்திய மாலுமிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் 2வது நாளாக நேற்றும் கடும் அமளிக்கிடையே முக்கிய மசோதாக்கள் விவாதம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. 2026 மற்றும் 2027 ஆண்டுக்கான தமிழகத்தின் திருத்திய பரப்பு செல்வத்திடம் புதிதாக அமைந்த தாவைக்க அரசினால் இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. 2029 5 trillion டாலர் பொருளாதாரமாக இந்தியா உருவெடுக்கும் என சர்வதேச நிதியம் கணித்திருப்பதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார். அமைச்சர் பதவி கிடைக்காததால் அதிருப்தி அடைந்து தங்களது எம்எல்ஏ பதவிகளை ராஜினாமா செய்தால் உடனடியாக ஏற்கப்படும் என காங்கிரஸ் எம்எல்ஏக்களை கர்நாடக முதல்வர் டி கே சிவகுமார் எச்சரித்திருக்கிறார். தாவைக்க ஆட்சியை திமுகவால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை என வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டில் எதிர்த்திருப்பு தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மாநில முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் நடிகை திரு சாக்கியோரை குறித்து ஆபாச கருத்துக்களை வெளியிட்டதாக சந்திக்கப்படுகிறது. திரைப்பட நடிகர் பிரதீப் ராவத் புற்றுநோய் காரணமாக நேரில் உயிரிழந்திருக்கிறார். உலக செய்திகளில் ரஷ்யா உக்ரைன் நாடுகள் நேற்று பரஸ்பரம் ட்ரோன் தாக்குதல் ஈடுபட்ட இரு தரப்பிலும் தலா 5 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் உர்சுலா வோன் டெர் லேயன் எல்லை பாதுகாப்பு தொடர்பில் ஒருமித்த நடவடிக்கை தேவை என்று வலியுறுத்தியிருக்கிறார். 58 நாடுகள் மீது புதிய வரிகளை விதித்து ட்ரம்ப் அரசுக்கு எதிரான 28 மாகாணங்கள் வழக்கு தொடர்ந்திருக்கின்றன. பிரான்சில் போர்வோ நகருக்கு அருகே ஏற்பட்ட பெரிய காட்டுத்தீயில் 2 உலக போர்க்காலத்து வெடிகுண்டுகளும் வெடிமருந்துகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. ஜப்பானில் ராணுவத்தை அவசரமாக வலுப்படுத்த வேண்டிய அவசியம் இருப்பதாக ஜப்பானிய பாதுகாப்பு அமைச்சர் ஷின்ஜிரோ கோசுயுமி கூறியிருக்கிறார். ஜப்பானிய தலைநகர் டோக்கியோவில் உள்ள விலங்கியல் பூங்காவில் 3 பன்றிகள் உயிரிழந்திருக்கின்றன. விளையாட்டுச் செய்திகள். இலங்கை மகளிர் அணிக்கு எதிரான 3வது 20-20 ஆட்டத்தில் பாகிஸ்தான் மகளிர் அணி 4 விக்கெட்டில் வித்தியாசத்தில் நேற்று வென்றிருக்கிறது. தலைவர் சுப்மன் கில் தலைமையிலான இந்திய டெஸ்ட் அணியும் இலங்கை சென்றடைந்திருக்கிறார்கள். இந்திய கிரிக்கெட் அணிக்கு புதிதாக ஃபீல்டிங் பயிற்சியாளராக சுபதீப் போஸ் நியமிக்கப்பட்டிருக்கிறார். சர்வதேச டென்னிஸ் சங்கம் புதிய தலைவரிசை பட்டியலை வெளியிட்டிருக்கிறது.
நிறைவாக இன்றைய நாணய மாற்று விகிதம் நாணய மாற்றத்துக்கு அனுசரணை விளங்குகிறார். உடனுக்குடன் நிலங்கை இந்த உலக செய்திகளை இணையமூடாக தந்து கொண்டிருக்கிற நமது உத்தியபூர்வமான இணையதளமான www.trtmil.com இணையதளத்தினர் ஒரு யூரோ இலங்கை விலையில் 386.94% இந்திய விலையில் 180.60 ரூபாய். ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை விலையில் 335.30 ரூபாய் இந்திய விலையில் 94.99 ரூபாய். ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை விலையில் 415.16 ரூபாய் இந்திய விலையில் 111.63 ரூபாய். ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை விலையில் 451.31 ரூபாய் இந்திய விலையில் 177.86 ரூபாய். ஒரு கனடியன் டாலர் இலங்கை விலையில் 238.35 ரூபாய் இந்திய விலையில் 67.52 ரூபாய். நேயர்கள் இதுவரை கேட்டது அவர்களுக்கும் நன்றி வணக்கம் நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், கேமா மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்த நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
4: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
3: VT Superstore, Gare La Gonesse, Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
3: Mélodie et Tordre-Gelke, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre, Tolibisilakam, Cyberontre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் கால்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனங்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்தே இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம், தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம், 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம், ரன்சையே. பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொன்னுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்னுபொண்டே மார்க்கெட், 1 Avenue Edouard Bayonne 93000. கோபினி, தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொன்னுபொண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்னுபொண்டி மார்க்கெட்.
7: நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா இருக்கு.
8: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழுகி போன மரக்கறிகளையும் நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க, நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னா? இதுகளெல்லாம் கொண்டு குப்பையில போடுங்க.
7: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
8: அதுக்கு தானே லாச்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
7: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லி விட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
9: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரூடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் பத்தே. தொலைபேசி எண்ணுக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை அருளும் உண்டு பொருளும் உண்டு.
3: நீரழிவு நோயை குறைக்க வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும்
9: இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
3: காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
9: பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
3: மேலதிக தொடர்புகளுக்கு
10: 7265 Fraser Street, Vancouver, Canada.
9: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம்.
3: மேலதிக தொடர்புகளுக்கு
9: தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778 882 40 39 அல்லது 604 375 0055.
3: மேலதிக தொடர்புகளுக்கு
9: மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
3: தரத்துக்கு மலிவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
9: பரிசு லாட்சபலில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதணிகள் முதல் பல்ப் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மூட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 ரீ கை பரிஸ் 10 லாட்சபல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி 0951 15 82 03 அல்லது 0669 68 61 61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சபலில் ஷரிமஹால். கனடா வன்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ்.
3: 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ்.
9: உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ்.
3: வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.
9: இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜியா பிரதர்ஸ்.
3: அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ்.
9: வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9:00 வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம்.
3: மேலதிக விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 05 Knight Street, வான்கூவர், கனடா.
9: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ், 604 707 01 57 அல்லது 604 902 04 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jabrothers.com.
3: உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி உலகமெங்கும் WWTRT தமிழில் இருக்கும் என்கின்ற இனிய நூலாகவும் தமிழ் ஒலிபரப்பிக் கொண்டிருக்கிறது. டிஆர்டி தமிழ் ஒலி. டிஆர்டி தமிழ் ஒலி.

நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை நேரம் மாலை நிற வணக்கங்கள் மூலம் உரிய புதன் மாலை பொழுதில் நேயர்கள் அனைவரையும் சந்திக்க வந்திருப்பதில் மகிழ்ச்சி. அனைவரும் உலகமாக பெருங்கள் உற்சாகம் இருப்பீர்கள். இன்றைய புதன் மாலை பொழுதிலும் நமது நிகழ்ச்சிகளின் வரிசையில் வானொலியில் பாடல்கள் போட்டியிடும் பந்தயம். தமிழர்களை பாடல்கள் போட்டியிடும் பந்தயம் நிகழ்ச்சியில் இன்றைய நாளில் இசைமய பாடல் சிபி அவர்களது இசையில் உருவான பாடல்கள் வானொலியில் போட்டிக்கு வர இருக்கிறது. இசையமைப்பாளர்கள் வரிசையில் இசையமைப்பாளர் சிபி அவர்கள் இசையமைத்த பாடல்கள் வானொலியில் மொத்தமாக 5 பாடல்கள் வந்திருக்கிறது. 5 பாடல்களிலும் 3 பாடல்கள் வானொலியில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. குழுக்கள் மூலம் இந்த 3 பாடல்களை தந்த நேர்கள் அப்படி நிகழ்ச்சிக்கு ரசித்துக் கொண்டிருக்கலாம். இணைய நேர்கள் நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பிக்க பொருள் இன்றைய பாடல்கள் போடுகின்ற பந்தயம் நிகழ்ச்சியில்

துவேந்திரகனது பாடலது கோகுலன் திரையிலிருந்து இசையமைப்பாளர் சிப்பி அவர்களது இசையில் உருவான பாடல்களில் நிகழ்ச்சியை அலங்கரிக்கும் பாடல் இலக்கம் ஒன்றாக வானொலியில் ஒலித்து வந்திருக்கிறது. ஒலிக்கப் போகிறது பாடல் இலக்கம் இரண்டாக எஸ்பிபி அவர்களது குரலில் நான் பேச நினைப்பதெல்லாம். திரையில் இடம்பெற்ற பாடல் இசையமைப்பாளர் சிப்பி அவர்களது இசையில் உருவான பாடல்களில் பாடல் இலக்கம் இரண்டாக இன்றைய வானொலியில் ஒலிக்கின்றது.

இசை அமைப்பாளர் சிபி அவர்களது இசையில் உருவான பாடல்களில் பாடல் இலக்கம் இரண்டு வழி தோன்றியிருக்கிறது. ஒலிக்கப்போகிறது பாடல் இலக்கம் மூன்றுக்குள் செல்ல போகிறோம். பாடல் இலக்கம் மூன்றுக்குள் செல்வதற்கு முன்பாக இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து கலகலப்பாக பேசி மகிழ்வதற்காக உங்களுக்காக ஒரு கடிக்கல்வி ஒன்று காத்திருக்கும். ஆம், கடிக்கல்வி என்ன அப்படின்னு சொல்ல போகணும். இந்த கடிக்கல்வி என்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்த கடிக்கல்வி அப்படின்னா ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் வந்து ஒரு ஹோட்டல், அதாவது விடுதியில் வந்து தங்கியிருக்கிறாங்க. விடுதியில் தங்கியிருக்கிற அந்த கணவன் மனைவியில் வந்து கணவர் வந்து மேனேஜர், அந்த விடுதியினுடைய முகாமையாளருக்கு வந்து கோல் பண்ணுறார். கோல் பண்ணி சொல்கிறார் என்ன சொன்னால், சார் சார் என்னோடய மனசு வந்து எனக்கும் மனசுக்கும் வந்து சண்டை ஆகிட்டுது சார். அவர் வந்து என்னோடய மனசு வந்து ஹோட்டலில் இருந்து கீழே வந்து குதித்து சாக போகிறான்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க சார். கொஞ்சம் ரூமுக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கணவர் வந்து ஹோட்டல் முகாமையாளர், அதாவது வந்து ஹோட்டலுடைய மேனேஜர்கிட்ட வந்து சொல்கிறாரு, இப்படி வந்து என்னோடய மனைவிக்கும் எனக்கும் வந்து கொஞ்சம் பிரச்சனை ஆகிட்டு ரூமில் வந்து என்னோடய மனைவி வந்து ஹோட்டலேருந்து அதாவது எங்கள் ரூமிலேருந்து கீழே குதிக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்காங்க, தகவல் பண்ணுறது ட்ரை பண்ணியிருக்காங்க, உங்களால் வந்து வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த முகாமையாளர் அந்த மேனேஜர் சொல்கிறார் அப்படின்னு சொல்லிச்சுன்னா, அதெல்லாம் உங்களோட குடும்ப பிரச்சனை சார், நான்லாம் வந்து உங்களோட ரூமுக்கெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு வந்து கணவர் வந்து திருப்பி வந்து கடியாக வந்து ஒரு அந்த மேனேஜரை வந்து அப்படியே ஷாக் ஆகுற மாதிரி ஒரு பதில் ஒன்று சொல்லியிருக்கிறார். பாருங்க, ஹோட்டலில் வந்து ரெண்டு பேருக்கும் இடையில் வந்து சண்டை வந்துடுச்சு. சரி, சண்டை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிச்சுன்னா அந்த சண்டையை வந்து மேனேஜரை சொல்கிறார், என்னோடய மனைவி வந்து எனக்கும் மனைவிக்கும் சண்டை, எனக்கும் மனசுக்கும் சண்டையாச்சு, என்னோடய மனசு வந்து ஹோட்டலேருந்து கீழே வந்து குதித்து தற்கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்காங்க, ஒருக்கா ரூமுக்கு வர முடியுமா சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் கணவர். அதுக்கு வந்து சொல்கிறார், உங்களோட குடும்ப பிரிஞ்சுக்கலாம், நான் வர முடியாது சார் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அந்த கணவர் திருப்பி வந்து ஒரு பதில் என்ன சொல்லியிருக்கா பாருங்க. அது என்ன பதிலாக இருக்கும், ஒரு கடியான பதில், யார் யாரெல்லாம் சரியான கடியான பதிலோடு இணைஞ்சு கொள்ள போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். முன்றைய நாளில் வந்து இசையமைப்பாளர் சிபி அவர்களது இசையில் உருவான பாடல்களில் ஒலிக்கப் போகிறது பாடல் இலக்கம் மூன்றாக வானொலியில் மூவேந்தர் திரையில் இடம்பெற்ற பாடல் ஒலிக்கின்றது. பாடலை கட்டி கூட நீங்கள் முடிந்து கொண்டு சிறப்பிக்கலாம். சைபர் சைபர் 33 148 32 15 40, பிரான்ஸ் வாழ்நேர்கள் 03 48 32 15 40, உங்களுடைய வைபர் இலக்கம் இருக்கிறது சைபர் சைபர் 33 650 07 74 27, அல்லது உங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கம் இருக்கிறது சைபர் சைபர் 33 689 86 55 29, சைபர் சைபர் 33 689 86 55 29 என்கிற எங்களுடைய வைபர் இலக்கம், வாட்ஸ்அப் இலக்கம், அதே போல எங்களுடைய தொலைபேசி அலுவலக தொலைபேசி சிறப்பாக ஒலிக்க இருக்கின்றது என்பதையும் நேர்களுக்கு நினைத்தில் ஞாபகம் ஒலிக்கின்றது. பாடல் இலக்கம் மூன்றாக மூவேந்தர் திரையில் இருந்து வானொலியில்

0: இதுதான் சுல்லா குன்னூரில் அமைந்துள்ள சென்னை. பிரான்சில் பதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரெஞ்சா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
1: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: பிரான்ஸ் நாட்டில் பதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரம் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
2: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
0: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.

0: சரி, நேர்களிடந்து கொடுக்கின்ற நேரத்தில் இந்த நேரத்தில் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க நினைப்பூடாக இணைந்திருக்கின்ற தொலைபேசி சுதாகர் வந்திருக்கின்றவர். வணக்கம் ஹரண்டிலிருந்து சுதாகரன். வணக்கம்
1: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க
0: சார்? வணக்கம் வணக்கம் கிங், எப்படி நீங்க? சூப்பரா இருக்கீங்க சுதாகரன்.
1: என்ன
0: பாடலுக்கு மூன்று புடி?
1: 231
0: ரசனையில் என்ன சொல்றீங்க?
1: நன்றி.
0: நன்றி நன்றி நன்றி. நன்றி
2: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். இருந்தார் தொலைபேசி ஊடாக வந்திருக்கின்ற அடுத்த நேர தொலைபேசி ஊடாக பந்தயம் நிகழ்ச்சி ஊடாக வந்திருக்கின்ற வரவேற்றுக் கொள்கிறார். வணக்கம்
3: வணக்கம் சாரதி.
0: வணக்கம் மாலை வணக்கம். தேவி நலமா இருக்கிறீங்களா? தேவி
3: நலமா இருக்கிறா?
0: சாரதி நலமா இருக்கிறார். நன்றிகள்.
3: 213
0: பிடிச்சிருக்கு உங்களுக்கு அடிச்சு பாட்டு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரசனை. சரி சொல்லுங்க.
3: நீங்க வந்து என்ன
0: கடைக்கல்வி சொல்லியல கடைக்கல்வி என்ன? ஹோட்டல் விடுதியில இருந்து கணவர் வந்து அவசரமா மேனேஜருக்கு கொடுக்கணும், எனக்கு மனசுக்கும் சண்டை ஆயிடுச்சு, மனசு வந்து ரூமால குதிச்சு தற்கொலை பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கிற அவருக்கு ரூமுக்கு வர முடியுமான்னு சொல்லி கேட்டதுக்கு மேனேஜர் சொல்றாரு, அதெல்லாம் அவங்க குடும்ப பிரச்சனை, எதுக்கு எல்லாம் நாங்க தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு வந்து கணவர் வந்து ஒரு பதில் ஒன்று சொல்லி இருக்கிறாரு அந்த மேனேஜருக்கு. வணக்கம்
4: என்றும் சொல்லலாம். இல்லைன்னா கோவலத்தில் இருந்து நான் பேச நேரத்தையெல்லாம் டிஆர்டியில் உள்ள மூவேந்திரம் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம்.
0: தெரிஞ்சு கொள்ளலாம்
4: அப்படின்னு சொல்லலாம். வேர்மக்கா பிரச்சனையுடைய கொண்டாட்டியாலதான்
0: நன்றி நன்றி வணக்கம். அன்புக்குரிய சதீஸ் 231 சொல்லி சொல்லிருக்கின்றார். சரி, நீங்கள் அமைந்து கொள்ளலாம். சைபர் சைபர் 331 48 32 15 40 வந்திருக்கின்ற அடுத்த நேர தொலைபேசியாக வந்திருக்கின்ற வேற வீட்டுக்கு. வணக்கம் வணக்கம் ஜோசரி அம்மா, வரவேற்கிறோம். நலமா இருக்கிறீங்களா?
5: நன்றி
0: நன்றி. அவர் ஜோசரி அம்மாவுக்கு அவரை தொடர்ந்து உதவி பேசுகிற வந்திருக்கின்ற தனியை வரவேற்றுக் கொள்கிறோம். வந்திருக்கின்றவர் வணக்கம்.
5: வணக்கம் ஜாரதி, நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம் சுபாசினி. எப்படி இருக்கீங்க சுபாசினி?
5: நாங்கள் நலமா இருக்கிறோம் ஜாரதி, நீங்களும் அப்படியே நலமா இருக்கோம். ஆண்டு வேண்டிக் கொண்டு
0: ஓகே.
5: நன்றி
0: வணக்கம். அன்புக்குரிய சுபாசினி பத்மநாத் அவர்கள் இணைந்திருந்தார். அவரை தொடர்ந்து தொலைபேசி அல்ல வைபோர்டாக இணைந்திருக்கின்ற ஒரு வரவேற்றுக் கொள்கிறோம். ரவீந்திரன் தன்மோதியும் இணைந்திருக்கின்ற வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
6: அன்புக்குரிய
0: ரவீந்திரன் தர்மோதியம் அவர்கள் இணைந்திருந்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கின்ற அடுத்த உறவையாளர் சொல்லி பார்க்கலாம். வந்திருக்கின்றவர் வணக்கம். சிவர் இணைப்பில் அவரை தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த யார்? வணக்கம். வணக்கம். கலாராணி, நலமா இருக்கீங்க? கலாராணி, கலாராணியை போலவே நாங்கள் நலமா இருக்கிறோம், விஷயமா இருக்கிறோம். நன்றி.
7: நன்றி. நீங்கள் என்று நலமா இருக்க வேண்டிக் கொண்டு நான் வந்து இந்த நம்பர் 321
0: ஓகே சூப்பர்.
7: அந்த கடி கேள்விக்கு வந்து சுடார் சொன்னது சரியா இருக்கும் நினைக்கிறேன்.
0: நீங்களும் நினைக்கிறீங்க பாக்கலாம். நன்றி.
7: நன்றி.
0: நன்றி வணக்கம். அன்புக்குரிய கலாராணி அவர்கள் அவரை தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நீர் யார் சொல்லி பார்க்கலாம். தொலைபேசியூடாக வந்திருக்கின்றவர் வணக்கம். தொடர்ந்து வந்திருக்கின்ற தொலைபேசியூடாக வந்திருக்கின்றவர் நீங்களும் முடிந்து கொள்ளலாம். சைபர் சைபர் 33 48 32 15 40 பிரான்ஸ் வானிகள் 0 3 48 32 15 40.
8: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறை போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், பிரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிய விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கே ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன். சைபர் 1 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் சைபர் 6 67 20 40. சைபர் சைபர். பாரிஸ் லாட்சபலில் யூஇக்கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைபர் 1 42 41 77 67 அல்லது சைபர் 6 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.

0: செய்தி தொடர்ந்து நீங்கள் சூடாக இருந்திருக்கிற இவர்களுக்குள்ள தொலைபேசியில் வந்திருக்கின்றோர். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வதனி.
1: வணக்கம்.
0: வணக்கம்
1: சார். அது
0: சார் தரமே சார். வணக்கம். நல்லா இருக்கிறீங்களோ? சூப்பரா
1: இருக்கேன். நல்ல சுகமா இருக்கோம். நீங்களும் நல்லமா இருக்க வேண்டிக் கொண்டு.
0: நன்றி.
1: எனது உள்ளி வந்து 2-3-1
0: 2-3-1
2: நன்றி. என்னுடைய புள்ளி வந்து
0: 231.
2: நான் ரெண்டு பதில யோசிச்சு பார்த்தேன். ஒன்று சொல்லி இருப்பா, அது உண்ட மனைவிதான் சொல்லி இருக்கலாம். அல்லது கண்ணாடி திறக்கையில வந்து திறந்து விடாண்டது சுதாகட்ட பதில்.
0: குடும்ப பிரச்சனை நானெல்லாம் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மேனேஜருக்கு அடையப்பா மேனேஜர், அதெல்லாம் மறு பிரச்சனை இல்லை. இந்த அவர் குதிச்சு தற்கொலை செய்யறதுக்கு வந்து இந்த ஜன்னல் கண்ணாடி வந்து திறப்படுதில்ல, வந்து திறந்து விடு, குதிச்சு சாகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். அதுதான் எங்கள்கிட்ட இருக்கின்ற பதில். சுதாகர் அவர்கள் முதலாவதாக இருந்து சரியான பதிலோடு இருந்திருந்தார். சுதாகர் அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலே பதிலோடு இணைந்துள்ள அத்தனை இணைய சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து சிறிய வர்த்தக விளம்பர இடைவேளையின் பின் பார்க்கலாம். ஒரு நாளில் இசையமைப்பாளர் சிபி அவர்களது இசையில் உருவான பாடல்களில் ஜார்ஜாருடைய பாடல் எத்தனை அவதரத்திற்கு வந்திருக்கிறது என்பதை பார்க்க போகிறோம்.
3: பரிசு லாட்சபலில் ரூகையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்ற பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 பரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01-42-41-77-67 அல்லது 06-50-26-21-15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.

சரி, நிகழ்ச்சியினுடைய பகுதியில் ஜார் ஜார் பாடல்களை தந்திருக்கின்றார்கள் என்பதை பார்க்க போகிறோம். மொத்தமாக 5 பாடல்கள் வந்திருந்தது. 5 பாடல்களில் 3 பாடல்களை நாங்கள் குழுக்க மூலம் தேர்வு செய்திருந்தோம். முதலாவதாக ஒழித்தது செவ்வந்தி பூவடத்தின் பாடலை தேர்வு செய்திருந்தார் திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள் பிரான்ஸ் நாட்டிலிருந்து. இரண்டாவதாக சசிகலா சுதன் சர்மா அவர்கள் தெரிவித்திருந்தார் பூங்குயில் ராகமே புதுமலர் வாசமே பாடலை. இரண்டாவதாக ஒழித்த பாடல் மூன்றாவதாக ஒழித்தது நான் வானவெளி பார்த்தேன் பாடலை திருமதி புஷ்பவதி சிவநாதன் அவர்கள் ஐக்கிய ராஜ்யம் லண்டனிலிருந்து தெரிவு செய்திருந்தார். சரி, அந்த வகையில் 3 பாடல்களையும் நீர்கள் தெரிவு செய்த இந்த நேரத்தில் நீர்கள் முந்தைய கொண்டு உங்களுடைய ரசன அடிப்படை புள்ளிகளை தந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இரண்டாவது இடத்துக்கு தான் 2 பாடல்கள் வரும். ஆனால் இன்றைய நாளில் வந்து முதல் இடத்துக்கு நீண்ட காலத்துக்கு பிறகு வந்து முதல் இடத்துக்கு 2 பாடல்கள் வந்திருக்கிறதா. 29 புள்ளிகளை பெற்றிருக்கிறது 2 பாடல்கள். ஆம், முதலாவதாக ஒழித்த செவ்வந்தி பூவிடத்தின் மற்றும் இரண்டாவது ஒழித்த பூங்குயில் ராகமி பாடல் குருநாயகி பசுபதி மற்றும் சசிகலா சுதன் சர்மா ஆகியோரது பாடல்கள் 29 புள்ளிகளை பெற்று முதல் இடத்தை பிடித்திருக்கின்றது. இன்றைய நாளில் சமநிலையில் சுதன் சர்மா, சசிகலா சுதன் சர்மா மற்றும் குருநாயகி பசுபதி இருவருக்குமே சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நேயர்களுடைய ரசனை அடிப்படையில் 29 புள்ளிகளை பெற்று முதலிடத்தை பிடித்திருக்கிறது. இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்கிறது 14 புள்ளிகளுடன். மூன்றாவதாக ஒலித்த பாடல் புஷ்பவதி சிவநாதன் அவர்களது பாடல் நான் வானவெளியை பார்த்தேன். புஷ்பவதி சிவநாதன் அவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து நிகழ்ச்சியோட கணந்து சிறப்பித்திருந்த அத்தனை இணைய சொந்தங்களுக்குமே நன்றிகளை தெரிவித்து நிறைவுக்கு வருகிறது பாடல்கள் பொடியிடும் பந்தயம் நிகழ்ச்சி. தொடர்ந்து ஒரு சில திரியசைப்பார்களை தொடர்ந்து வானிலையில் 8:15 மணியிலிருந்து திருமதி புஷ்பவதி சிவநாதன் லண்டனிலிருந்து தெரிவித்ததாக நெஞ்சம் மரப்பத்தில் நிகழ்ச்சியும் மாநிலையில் பயணிக்க இருக்கிறது என்பதையும் நேர்களுக்கு இந்த நேரத்தில் ஞாபகம் விட்டுகின்றோம். திருமதி புஷ்பவதி சிவநாதன் அவர்களது பாடல் திருப்புகள் நெஞ்சம் மரப்பத்தில் நிகழ்ச்சியில் வானொலியில் பயணிக்க இருக்கிறது. நிகழ்ச்சியை கற்று ரசிக்க தயாராகுங்கள். அந்த வகையில் விடைபெறச் செல்கின்றது பாடல்கள் போடுகின்ற பந்தயம் நிகழ்ச்சி. நேர்களை இன்று இரவு இடம்பெற இருக்கிறது இமை தூங்கும் நேரம், அன்னைக்கு ஒரு கீதம், தந்தைக்கு ஒரு கீதம், நட்பிற்கான பாடல்கள், சகோதரத்துவத்தை உணர்த்துகின்ற பாடல்கள். சரி, இவ்வாறான பாடல்களை உங்களில் தெளிவாக இடித்து இன்று இமை தூங்கும் நேரம் நிகழ்ச்சியோட கணிந்து சிறப்பிக்கப் போகிறேன். இமை தூங்கும் நேரம் இரவு ஒழுக்க இருக்கிறது என்பதையும் நேர்களுக்கு ஞாபகம் நோட்டி விடைபெற்றுச் செல்கின்றேன். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
1: எத்தனை பேருக்கு?
0: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
1: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணுமென்றாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
0: ஓ, அப்படி என்ன? டிஆர்ஜியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. யூ ஆர் வெரி நைஸ், தேங்க் யூ.
2: என்ன சமையலோ, என்ன சமையலோ.
3: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1-55-93-16-78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

0: இன்னைக்கு மகானம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கியலாம தூக்கி கொண்டு வரேங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்.
1: ஐயோ ராஜான லாட்சி பிள்ளைக்கு வந்தான்,
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிபுண்டோ மலிபுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
2: விடாதீங்க, போங்க போங்க.
3: அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle
4: 11 à 13 rue Caille 75 000 dit Paris,
3: VT Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses.
3: Mélodie et Tordre-Gelke VT Cash and Curry Paris Lachapelle Tordre Tolibisilakam Cyberundre Napade Cyberinde Cyberele Padanette சாசல் கால்லா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

நெஞ்சம் மறப்பதில்லை. நெஞ்சம் மறப்பதில் நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனைவரையும் என்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். இன்றைய நெஞ்சம் மறப்பதில் நிகழ்ச்சியில் நெஞ்சத்தை வருகாத பாடல் திரைப்புகளில் தனது பிரதி ஊடக இணைத்த நிகழ்ச்சியை அலங்கரிக்க வருகின்றார் ஐக்கிய ராஜ்யம் லண்டனிலிருந்து திருமதி புஷ்பவதி சிவநாதன் அவர்கள். திருமதி புஷ்பவதி சிவநாதன் அவர்களது பாடல் திரைப்புகள் வானொலியில் பயணிக்க இருக்கிறது. நெஞ்சம் மறப்பதில் நிகழ்ச்சிக்காக நன்றிகள் நிகழ்ச்சிக்காக பாடல் திரைப்புகளை தந்த புஷ்பவதி உங்களுக்கு உங்களது பாடல் தேவைகள் வானொலியில் இருக்கிறது. நீங்களும் மகிழ்ச்சி அடைவர்கள். நேர்களும் நிகழ்ச்சியை காட்டு ரசிக்க இருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று இணைஞ்சம் மறுப்பது நிகழ்ச்சிக்காக பாடல் தேவைகளை தந்த நிகழ்ச்சியை அலங்கரிக்கும் திருமதி புஷ்பவதி சுனாதன் அவர்களது பாடல் தேவைகளில் நிகழ்ச்சியை அலங்கரிக்கும் முதலாவது பாடலாக

ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பி நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்து இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால் மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பள்ளி மார்க்கெட் 1 Avenue Edwan Bio 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பள்ளி மார்க்கெட்.

நெஞ்ச முறப்பதில் நிகழ்ச்சியோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நஞ்சத்தை விடுக்காத பாடல் திருவிழை தாங்க சிறந்த பிரதிதா கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் திருமதி புஷ்பவதி சிவநாதன் அவர்கள் ஐக்கியராட்சியம் லண்டனிலிருந்து. புஷ்பவதி அவர்களது பாடல் திருவிழில் நிகழ்ச்சி அலங்கரிக்கும் அடுத்த பாடலாக வானொலியில்.

0: நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா
1: இருக்கோ. இந்த அழகி போன மரக்கறிகளை நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன். இதுகளெல்லாம் உங்களை குப்பையில போடுங்க.
0: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரத?
1: அதுக்கு தானே லாச்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கூட கிடங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
0: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லி விட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். ஏற்கனவே இருக்கின்றது லாச்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 5181 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
3: அவரது பாடல் தெரிவுகளின் நிகழ்ச்சியை அலங்கரிக்கும் அடுத்த பாடலாக ஒலிக்கின்றது.

0: கழிவ நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சியம். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வான்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆற்றிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 5 மேலதிக தொடர்புகளுக்கு
1: மறந்து விடாதீர்கள் வான்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
0: தரத்துக்கு மலிவுக்கு கனடா வான்கூவரில் யாழ் களஞ்சியம்.
2: நெஞ்சம் மறுபதில் நிகழ்ச்சியோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். விடுகளாத பாடல் திருவிழா தங்கிய நெஞ்சம் மறுபதில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து திருமதி புஷ்பவதி சிவநாதன் அவர்கள் ஐக்கிய ராஜ்யம் லண்டனில் இருந்து திரு சதிப்பிய பாடல்களில் நிகழ்ச்சி அலங்கரிக்கும் அடுத்த பாடலாக

0: சுலாஷபிலை ரூய்கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதணிகள் முதல் பல்ப் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மூட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 பாரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட்சப்பலில் ஷரிமஹால். கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள் கடல் உணவுப் பொருட்கள் பலவைகள் பசுமையான இலவைகள் இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள் வாழை மரம் தென்னம் குறித்து பலாப்பழம் மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ் 38 05 நைட் ஸ்ட்ரீட் வான்கூவர் கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ் 604 707 சைபர் 1 57 அல்லது 604 902 சைபர் 3 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jeyabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ்.
1: நிகழ்ச்சியோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். திருமதி புஷ்பவதி அவர்களது பாடல் திரிவாக அடுத்த வானொலியில்

நெஞ்சம் பரப்புதல் நிகழ்ச்சியில் திருமதி புஷ்பா விஸ்வநாதன் அவர்களது பாடல் தெரிவுகளில் நிகழ்ச்சி நிறைவு செய்யொலிக்கின்ற இந்த பாடலோடு இன்றைய நெஞ்சம் பரப்புதல் நிகழ்ச்சியும் நிரம்பிக்கும் வருகிறது. நிகழ்ச்சிக்காக பாடல் தெரிவுகளை தந்த திருமதி புஷ்பவதி விஸ்வநாதன் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து, நிகழ்ச்சியை கருசித்துக் கொண்டது நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து, நேர்களை இன்றைய விடுமுறை இருக்கிறது. மீதுங்கும் நிறம் உங்கள் தெரிவுகளில் அன்னைக்கு ஒரு கீதம், தந்தைக்கு ஒரு கீதம், நட்புக்கான பாடல்கள், சகோதரத்துவத்தை உணர்த்துகின்ற பாடல்கள், அனைத்து பாடல்களையும் உங்கள் தெரிவில் நிகழ்ச்சியில் இணைத்து பயிரிக்கலாம். இன்றிரவு மீதுங்கும் நிறம் நிகழ்ச்சியில் என்பதையும் நேர்களுக்கு தெரிவித்து ஒலிக்கின்ற பாடலோடு நிரம்பிக்க வருகிறது. நெஞ்சம் மறப்பதில்லை. நன்றி, வணக்கம் நேர்களே.

0: தளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம். புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்

0: குறிப்பிடுகின்றார். புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையத்தளத்தில் நூலகம் ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: NWLULAGA நூலகம் நூலகம்.com.
3: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
4: ஐயோ நானும் கேள்விப்பட்டான் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் பூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
3: விடாதீங்க, போங்க போங்க.
5: ஆம் அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
6: 11 à 13 rue Caille 75 000 dit Paris
5: VT Superstore Gala Gonesse Sasselil
6: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse
5: Mélodie தொடர்புகளுக்கு VT Cash and Curry Paris La Chapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18 சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ்ஸர் 3098 குயினிட்ஸ் சுவிஸ்
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் பாகம் டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில் இளைய செய்திகளுக்கு ஆன்சர்ல வழங்குகிறார்கள். இணையம் ஊடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் நூலகம் .com இணையதளத்தினர். தொடர்ந்து இந்திய செய்திகளுக்கு பெரிஸ் ரொய்க்கையில் அமைந்திருக்கின்ற வி டி கேசன்கரி மற்றும் கார்லிகோனஸில் அமைந்திருக்கின்ற வி டி சுபஸ்டோஸ் உலக செய்திகளுக்கு ஆதரவு வழங்குகிறார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்திருக்கின்ற பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிக் கடன் பெற்றுக் கொடுக்கும் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎஸ் நிறுவனத்தினர். முதலில் இலங்கை செய்திகள். செம்மணியில் அகழ்ந்தெடுக்கப்படுகின்ற இலும்பு கூடுகளின் தரவுகளோடு வெளிந்து காணாமலாக்கப்பட்ட உறுப்புகளின் மரபணு மாதிரிகளை ஒப்பிட்டு ஆய்வு செய்ய வேண்டிய சட்ட தேவைப்பாடு இருப்பதாக வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே காணாமலாக்கப்பட்டவர்களது உறுப்பினர்களின் மரபணுக்களை அவர்களின் ஒப்புதலுடன் சேகரித்து அவற்றை பன்னாட்டு மேற்பார்வையுடன் பாதுகாக்கின்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் இதன்போது குறிப்பிட்டிருக்கிறார். பாராளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டிருக்கிறார்.
1: செம்மணி மனித புதைகுழி அகழ்வாய்வுகளில் இதுவரை மொத்தம் 483 எலும்பு கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றில் 481 மனித எலும்பு கூடுகள் இதுவரை முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் ஒப்புதலுடன் அவர்களின் மரபணுக்களை சேகரித்து அவற்றை பன்னாட்டு மேற்பார்வையுடன் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மனித புதைகுழி விடயத்தில் அடையாளம் காணப்பட்ட இரும்பு தொகுதிகளை நிலத்திலிருந்து அகழ்ந்தெடுப்பதென்பது முதல்கட்ட செயல்பாடாகும். அதன் பிற்பாடு இரும்பு மாதிரிகளை அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்வது இரண்டாவது நடவடிக்கையாகும். அதனைத் தொடர்ந்து அகழ்ந்தெடுக்கப்பட்ட இரும்பு தொகுதிகளின் கால எல்லை தொடர்பில் தொல்லியல் திணைக்களம் அறிவியல் அறிக்கை ஒன்றினை சமர்ப்பிப்பார்கள். மூன்றாவது கட்டமாகவே காணாமல் போன உறவுகள் தொடர்பான தேடுதல் விவகாரங்கள் ஆரம்பமாகும். யாராவது தங்களுடைய உறவினர்கள் குறிப்பிட்ட காலத்தில் காணாமல் போனதாகவோ அல்லது கைது செய்யப்பட்டவின் இருப்பிடம் தெரியவில்லை என்றோ முறைப்பாடு வழங்கியிருந்தால் தொல்லியல் திணைக்களம் கணித்துள்ள காலப்பகுதியோடு அந்த தரவுகளை ஒப்பிட்டு பாதிக்கப்பட்ட உறவுகளின் மரபணு மாதிரிகளை ஆய்வு செய்ய வேண்டிய சட்ட தேவைப்பாடு உள்ளது. ஆனால் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் மரபணுகளை சேகரித்து அதனை பாதுகாக்கும் காப்பகம் எதுவும் இதுவரை உருவாக்கப்படாத காணப்படுகின்றது. எனவே காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் மரபணுக்களை அவர்களின் ஒப்புதலுடன் சேகரித்து அவற்றை பன்னாட்டு மேற்பார்வையுடன் பாதுகாக்கின்ற நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும்.
0: வடக்கு மாகாண ஒருங்கிணைந்த சுற்றுலாத்துறை மேம்பாடு தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநர் நாவின் நாவேதநாயகனுக்கும் சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ரொபான் குணசக்கரவுக்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நடைபெற்றிருக்கிறது. அதன்போது வடக்கு மாகாணத்தில் சுற்றுலாத்துறையில் முதலீடு செய்வதற்கு பல முதலீட்டாளர்கள் ஆர்வத்துடன் முன்வருகின்ற போதிலும் வனவள திணைக்களம், வன விலங்குகள் திணைக்களம் மற்றும் கரையோர பாதுகாப்பு திணைக்களம் உள்ளிட்டவர்களிடமிருந்து அனுமதிகள் பெறுவதில் நிலவும் தாமதங்கள் குறித்து ஆளுநர் எடுத்துரைத்திருக்கிறார். ஆளுநர் முன்வைத்த கோரிக்கைகள் மற்றும் அவதானிப்புகள் குறித்து கவனம் செலுத்திய சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் மாகாணத்தில் சுற்றுலாத்துறை ஊக்குவிப்பது தொடர்பில் மாவட்ட ரீதியிலான ஒருங்கிணைந்த சுற்றுலா அபிவிருத்தி திட்டங்களை எவ்வாறு துரிதமாக செயல்படுத்துவது என்பது தொடர்பில் ஆளுநருடன் விரிவாக ஆராய்ந்திருக்கிறார். இந்த கலந்துரையாடலில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜி ராஜீவன், ஆளுநரின் செயலாளர், வடக்கு மாகாண சுற்றுலா அபிவிருத்தி பணியகத்தின் தலைவர், ஆளுநரின் பிரத்யேக செயலாளர் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தார்கள். உத்தியபூர்வ விஜயமுறை மேற்கொண்டு இன்று புதன்கிழமை காலை இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி நாட்டை வந்தடைந்திருக்கின்றார். இவர் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க உட்பட பல அரசியல் தலைவர்களையும் சந்தித்திருக்கின்றார்.
2: இந்திய வெளிவிவகார செயலாளர் இலங்கைக்கு ஒத்துழைப்பு வழங்கும் விதமாக புதிய 350 மில்லியன் அமெரிக்க டாலர் இந்திய கடன் வசதி தொடர்பான ஒப்பந்த பரிமாற்றங்களை மேற்கொண்டுள்ளார். குறித்த நிதி டிப்பா புயலுக்கு பின்னர் இந்தியாவினால் வழங்கப்பட்ட நீடிக்கப்பட்ட 450 மில்லியன் அமெரிக்க டாலர் மறுசீரமைப்பு உதவித் தொகுப்பின் ஒரு பகுதியாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் இருதரப்பு முயற்சிகள் பல அபிவிருத்தி திட்டங்களை மீளாய்வு செய்யும் வகையில் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நெருக்கமான வளர்ந்து வரும் பங்காளித்துவம் என்பன மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்டது. இந்தியாவின் ஒத்துழைப்புடன் இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்படும் பிரதான அபிவிருத்தி திட்டங்களின் முன்னேற்றம் தொடர்பாகவும் இருதரப்பினருக்கும் இடையிலான சந்திப்பின் போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு மற்றும் மலேகத்தினை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிகளின் பிரதிநிதிகள் இந்தியாவின் வெளிவிவகார செயலாளர் விக்ரம் மிஸ்ரியை இன்று மாலை சந்தித்து கலந்துரையாடினர். கொழும்பில் உள்ள இந்திய இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது.
3: இந்த சந்திப்பின் பொழுது இலங்கை தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு, கஜேந்திரகுமார் பொன்னம் அவர்களும் கலந்து கொண்டவர். அண்மையிலே நாங்கள் தமிழ் கட்சியில் ஒன்றாக சேர்ந்து செயல்படுற சம்பந்தமாகவும் அதிலே ஜனாதிபதியாக நாங்கள் பேசிய விடயங்கள் தொடர்பாக
0: இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ராசாணக்கியன் அவர்கள் தெரிவிக்கின்ற கருத்துக்களை
3: பேசியிருந்தோம். இந்த சந்திப்பிலே நாங்கள் வெவ்வேறு கட்சிகளாக தான் சந்திக்கின்றோம். புதிய அரசியல் அமைப்பு சம்பந்தமாக, அதே நேரத்தில் மாகாண சபை தேர்தல் சம்பந்தமாக, அத்தோடு காணிகள் சம்பந்தமாக இருக்கும் பிரச்சனை சம்பந்தமாக குறிப்பாக பேசப்பட்டது. அந்த மாகாண சபை நடைபெற வேண்டிய சூழலை உருவாக்க வேண்டிய அந்த பாராளுமன்ற தெரிவுக்குழுவினூடாக அந்த முடிவை கொண்டு வருவதிலே ஆர்வம் காட்டுவது இல்லை. அது சம்பந்தமாக நாங்கள் ஜனாதிபதிக்கும் சொல்லியிருந்தோம். அதே விடயத்தை இன்று ஃபாரின் செக்ரட்டரி அவர்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். காணி விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் எங்களுடைய கருத்திலே சொல்லியிருக்கிறோம். துறைமுகங்கள், விமான நிலையங்கள், மட்டங்கள், அரசாங்கம் அரசனை காட்டாத விடயத்தை சொல்லியிருக்கிறோம்.
4: மலையக மக்களின் காணி உரிமை சம்பந்தமாக சொல்லியிருந்தோம். சில மாகாண சபை நடத்தப்பட்டது
0: இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் அவர்கள் தெரிவிக்கின்ற கருத்துக்களை
4: காணி உரிமை சம்பந்தமாக எங்களோட அபிப்பிராயத்தை தெரிவித்தோம். அங்கு வந்து பெரும் மலைக்கு வட்டவழியா இருக்கட்டும், இல்லாட்டி அகரப்பத்தனையா இருக்கட்டும், நாவலப்பட்டியா இருக்கட்டும், பல்வேறு பகுதி வந்து இன்னைக்கு வந்து வீடுகள் காணாமல் போயிட்டு ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆகவே அரசாங்கம் வந்து அவங்களோட இந்திய வீடு திட்டத்தையும் சரியான முறையில் அமல்படுத்தணும்னு ஒரு கோரிக்கை விட்டோம்.
0: தொடர்ந்து முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்சே மற்றும் மேலும் மூன்று பிரதிவாதிகள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் பேரில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை செப்டம்பர் 28 அன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு கொழும்பு உயர்நீதிமன்றம் லஞ்ச ஆணைக்குழுவுக்கு உத்தரவிட்டிருக்கிறது. வழக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்ட போது புனேயில் வெளிவந்திருக்கின்ற சசீந்திர ராஜபக்சே உள்ளிட்ட பிரதிவாதிகள் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார்கள். சமர்ப்பிக்கப்பட்ட உண்மைகளை கருத்தில் கொண்ட நீதிபதி வழக்கை செப்டம்பர் 28 தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். வடபகுதி மக்கள் காணி போராட்டம் எத்தனை நியாயமானது என்பதை தெற்கு மக்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என சம உரிமைகள் இயக்கம் வலியுறுத்தியிருக்கிறது. வடக்கில் பெலாலி, மயிலிட்டி மற்றும் முல்லைத்தீவின் கூப்பாப்பிலவ் உள்ளிட்ட பல பகுதிகளில் 36 ஆண்டுகளுக்கு மேலாக ராணுவத்தால் கையகப்படுத்தப்பட்ட மக்களின் பூர்வீக நிலங்கள் இதுவரை மீள ஒப்படைக்கப்படவில்லை. இதனால் கேப்பாபுலாவில் தொடர் சத்தியாகிரக போராட்டமும் பெலாலியில் ஆர்ப்பாட்டங்களும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த பிரச்சினைகள் தொடர்பில் ஜனாதிபதி பணிப்பாளர் நாயகம் தர்மசிறி கமகேவை வடபகுதி மக்களின் பிரதிநிதிகள் அடங்கிய குழுவினர் நேரில் சந்தித்து நிலைமைகளை விளக்கியிருக்கிறார்கள். 1950 ஆண்டளவில் வழங்கப்பட்ட சட்டப்பூர்வ உறுதி பத்திரங்கள் நில உரிமையாளர்களிடம் இருக்கின்றன. 1980 ஆண்டு முதல் வர்த்தமான இனத்திற்கு மூலம் 330 ஏக்கர் நிலங்கள் முதல்கட்டமாக பெறப்பட்ட நிலையில் பின்னர் 1990 ஆண்டு ஈழம் போரின் போது மேலும் பெருமளவு நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றன. யுத்தம் நிறைவடைந்து 17 ஆண்டுகள் கடந்த போதிலும் நிலங்களை விடுவிக்க அரசாங்கத்திடம் முழுமையான திட்டம் இல்லை. ஒரு வருடத்துக்கு முன்னர் ஜாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க குறிப்பிட்ட அளவிலான காணிகளை விடுவிக்குமாறு உத்தரவிடும் இதுவரை எதுவுமே விடுவிக்கப்படவில்லை. இது சத்தியம். இப்போது ஜனாதிபதியின் பணிப்பாளர் நாயகம் வடமாகாண ஆளுநர் தொடர்பு கொண்ட போது மீண்டும் ராணுவத்தினரிடம் ஆலோசனையை நாடுமாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ராணுவ முகாம்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் செலவிடப்படுகின்றதாக கூறி பாதுகாப்பு தரப்பினர் காணிகளை விடுவிக்க மறுக்கின்றார்கள். மேலும் யுத்தம் முடிவடைந்த பின்னர் குறிப்பாக 2010 ஆண்டில் 11 கோபிகள் வரை தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன. 350 ஏக்கர் பரப்பளவை கொண்ட நிலத்தில் ராணுவ உயர் அதிகாரிகள் பங்களா மட்டுமே இயங்கி வருகிறது. ராணுவத்தர் பகுதிக்குள் அமைந்திருக்கின்ற கோபிகள் மற்றும் தேவாலயங்களுக்கு செல்ல இன்னும் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன. இதேவழி ராணுவத்தினரும் சிவில் பாதுகாப்பு படையினரும் அரசாங்க நிதியை பயன்படுத்தி இலவச ஆட்கூலியுடன் உற்பத்தி செய்யும் பொருட்களை சந்தையில் குறைந்த விலைக்கு பல்பொருள் அங்காடி வலையமைப்புகளுக்கு விற்பனை செய்கின்றார்கள். இதனால் அந்த பகுதி சாதாரண விவசாயிகள் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. வடக்கு மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்து பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை வழங்கிய போதிலும் அவர்களின் நம்பிக்கையை அரசு வீணடித்து வருகின்றது. எனவே தெற்கு பரப்பப்படும் தவறான ராணுவ கண்ணோட்டங்களை தாண்டி வடபகுதி மக்களின் நியாயமான போராட்டத்துக்கு தெற்கு மக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என சிவில் சமூக பிரதிநிதிகளுடன் இணைந்து சம உரிமை இயக்கம் வலியுறுத்துவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திருவண்ணாமலை மூதூரில் 11 நிவாரணப் பணியாளர்கள் படுகொலை செய்யப்பட்டு 20 ஆண்டு நிரம்பிய நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உண்மையும் நீதியும் இழப்பீட்டையும் காலதாமதமின்றி உடனடியாக வழங்குமாறு ஐக்கிய நாடுகள் சபையின் நிபுணர்கள் இலங்கை அரசாங்கத்துக்கு கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். 2006 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 4 தேதி இலங்கை ராணுவத்திற்கும் தமிழக விடுதலை புலிகளுக்கும் இடையே மோதல்கள் தீவிரமடைந்திருந்த சூழலில் மூதூரில் பிரான்ஸ் தொண்டு நிறுவனத்தின் அலுவலக வளாகத்தில் 11 நிவாரணப் பணியாளர்கள் கொடூரமான முறையில் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். இதில் பெரும்பான்மையினர் தலையில் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் அப்பகுதி மக்களுக்கு அத்தியாவசிய குடிநீர் மற்றும் சுகாதார சேவைகளை வழங்கி வந்த ஒரு சர்வதேச தொண்டு நிறுவனமான ஏசிஎஃப் மாத்திரமே தொழிற்பட்டு வந்தது. இந்த சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்திருக்கின்ற ஐநா நிபுணர்கள், கொல்லப்பட்டவர்கள் எவரும் ஆயுதமேந்திய போராளிகள் அல்ல எனவும், அவர்கள் ஆயுதம் முதலில் சிக்கிய பொதுமக்களுக்கு உயிர்காக்கும் உதவிகளை வழங்கி வந்த மனிதநேய பணியாளர்கள் எனவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். நிவாரண பணியாளர்கள் மீது இந்த தாக்குதலானது சர்வதேச மனிதநேய விதிகளுக்கு எதிரானது மட்டுமின்றி, முதலால் பாதிக்கப்பட்ட லட்சக்கணக்கான மக்களுக்கு சென்றடைய வேண்டிய அத்தியாவசிய உதவிகளையும் முற்றாக முடக்கியதாக அவர்கள் கவலை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த படுகொலையின் விளைவாக கந்தளாய் நீர் சுத்திகரிப்பு நிலைய பணிகள் மற்றும் கிணறுகள் சீரமைப்பு பணிகள் தடைப்பட்டதால் அந்த பகுதியிலிருந்து 325,000 அதிகமான இடம்பெயர்ந்த மக்கள் பாதுகாப்பற்ற குடிநீர் ஊட்டச்சத்தின்மை மற்றும் நீர்நாள் பெறும் நோய்களுக்கு ஆளாகியதாகவும், இந்த தாக்குதலை தொடர்ந்து ஏற்பட்ட அச்ச சூழ்நிலையால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலிருந்து 2,000 மேற்பட்ட நிவாரணப் பணியாளர்கள் வெளியேறியதுடன், 2009 போர் முடியும் வரை நிவாரணப் பணிகளுக்கு இடைவெளியும் பெருமளவில் சுருங்கியதாகவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உரிய இழப்பீட்டை வழங்குமாறு இலங்கை அரசை வலியுறுத்துவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். பொலிஸ்மா அதிபரை நடுவீதியில் படுகொலை செய்வதற்கான சதித்திட்டம் உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரும்பான்மையின் பொதுச் செயலாளர் சாகர் காசி காரியவசம் வெளியிட்ட அறிக்கை மிக முக்கியமானது என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்திருக்கிறார்.
5: இது தொடர்பில் மத்திய குற்றவியல் விசாரணை பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் அமைச்சர் பாராளுமன்றத்தில் இன்று குறிப்பிட்டார்.
6: நாட்டின் குற்றங்களை தடுப்பதற்காக அர்ப்பணிப்புடன் செயற்படும் பொலிஸ்மா அதிபர் மற்றும் அவருக்கு கீழுள்ள அனைத்து அதிகாரிகளுக்கும் பாதுகாப்பு வழங்கப்படும் என்றும் அமைச்சர் பாராளுமன்றத்தில் மேலும் தெரிவித்தார்.
7: கடந்த சில நாட்களுக்கு முன்பு மொட்டுக்கட்சியின் செயலாளர் பொலிஸ்மா அதிபருக்கு எதிராக கருத்துக்களை வெளியிட்டு கொலை மிரட்டல் விடுத்திருந்தார். அது எமது நாட்டின் சட்டவாட்சிக்கு விடுக்கப்பட்ட மிரட்டலாகும், நாட்டின் சட்டம் ஒழுங்கு என்பவற்றுக்கு எதிராக விடுக்கப்பட்ட மிரட்டலாகும். இதனை நாம் சாதாரணமாக எடுத்துக் கொள்ள மாட்டோம். இது ஒரு பாரிய விடயமாகும். அந்த கட்சிகளின் தலைவர்கள் இந்த பாராளுமன்றத்திற்கு வந்து வெள்ளை உடை தரித்து சால்வை அணிந்திருந்தாலும், நாட்டில் மேற்கொள்ளப்பட்ட மாபெரும் படுகொலைகளுக்கும் அதேபோன்று கொள்ளை சம்பவங்களுக்கும் பொதுமக்களின் சொத்துக்களை அளித்தமைக்கும் அடிப்படையாக விளங்கிய தரப்பினரே இவர்கள். இன்று பொலிஸ்மா அதிபரின் சரியான குற்றப்புலனாய்வு செயற்பாட்டிற்கு எதிராக இதுபோன்ற கருத்துக்களை தெரிவிக்கின்றார்கள். இதன் மூலம் நாம் ஆரம்பித்துள்ள விசாரணைகளை எந்த காரணத்தை கொண்டும் பாதையில் நிறுத்த மாட்டோம். அதற்கு எதிராக தடை ஏற்படுத்துபவர்களாலோ சவால் விடுப்பவர்களினாலோ எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அதனை தடுத்து நிறுத்த முடியாது. அவர்களின் அரசியல் கட்சி செயற்பட்ட விதத்தை அந்த காலப்பகுதியில் நாம் கண்டோம். போதைப் பொருள் கடத்தற்காரர்களை உருவாக்கிய விதம், பாதாள உலகத்தை உருவாக்கி அதிகாரத்திற்காக பாதாள உலகத்தை பயன்படுத்திய விதம், அவர்களுடன் தங்கள் அரசியல் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொண்ட விதம், அதன் மூலம் கருப்பு பணத்தை சம்பாதித்த விதம் என்பவற்றை கடந்த காலம் முழுவதும் நாங்கள் பார்த்தோம். அவை அனைத்திற்கும் தற்போது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த அனைத்து படுகொலைகள் தொடர்பாகவும் விசாரிக்க வேண்டும். இந்த அனைத்து நிதிமுறைகேடுகள் தொடர்பாகவும் விசாரிக்க வேண்டும். பொதுமக்களின் பொது சொத்துக்கள் கொள்ளையடிக்கப்பட்டமை தொடர்பாகவும் விசாரிக்க வேண்டும். அந்த விசாரணைகளை கண்டு அச்சமடையும் போதே அவர்களின் வாயிலிருந்து தங்களை அறியாமலேயே இதுபோன்ற கருத்துக்கள் வெளிவருகின்றன. எனவே தங்களது அதிகாரத்திற்காக மக்களை பலிகொடுத்த இதுபோன்ற அரசியல் கட்சியின் செயலாளர் தற்போதைய பொலிஸ்மா அதிபருக்கு மிரட்டல் விடுப்பதை சாதாரணமான ஒரு விடயமாக நாம் பார்க்கவில்லை. எனவே இது தொடர்பாக விசாரணை நடத்துமாறு நாம் ஏற்கனவே அறிவுறுத்தல் வழங்கியுள்ளோம். அது தொடர்பாக ஏற்கனவே முறைப்பாடுகள் கிடைக்கப் பெற்றுள்ளன. மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. இந்த விசாரணைகளை மிக குறுகிய காலத்திற்குள் வெற்றிகரமாக நிறைவு செய்வதே எமது நோக்கமாகும். அதற்கான அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டுள்ளன. எனவே இந்த நாட்டின் பொலிஸ்மா அதிபர் லஞ்சம் ஊழல் மோசடிக்காரர்களுக்கு எதிராகவும், இந்த குற்றங்களுக்கு எதிராகவும், இந்த போதைப் பொருள் கடத்தற்காரர்களுக்கு எதிராகவும் எடுக்கும் இந்த முயற்சிகள், பிரயத்தனங்கள், முன்னெடுப்புகள் எக்காரணத்தை கொண்டும் சீர்கட நாம் அனுமதிக்க மாட்டோம். அவருக்கு பலமும் தைரியமும் வழங்குவோம். அதே போன்று பொலிஸ்மா அதிபரின் கீழ் செயற்படும் அனைத்து விசாரணை அதிகாரிகளுக்கும் நாம் பாதுகாப்பையும் உறுதியையும் ஏற்படுத்திக் கொடுப்போம். எனவே அவர்களின் இந்த வெற்று பேச்சுகளுக்கும் சவால்களுக்கும் நாம் எக்காலத்திலும் அஞ்சப் போவதில்லை.
2: போலீஸ் மாதிபரை நடுவீதியில் படுகொலை செய்யும் திட்டம் இருப்பதாக கட்சியின் பொதுச் செயலாளர் தெரிவித்தது கொலை மிரட்டல் விடுக்கும் நோக்கத்துடன் விடுக்கப்பட்ட கூற்று அல்லவென ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் சஞ்சீவ எதிரிமான தெரிவித்துள்ளார்.
7: நாம் எமது நிலைப்பாட்டை குறிப்பிடுகின்றோம். செயலாளரின் கருத்துக்குள் இவருக்கேனும் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாக பலவந்தமாக காரணம் காட்ட முயற்சிக்க வேண்டாம் என நாம் கேட்டுக்கொள்கின்றோம். அப்படி ஒரு நோக்கம் இருக்க வேண்டும் அல்லவா? 25-30 வருடங்கள் நீதிமன்றங்களில் வாதாடிய சிரேஷ்ட சட்டத்தரணியாக சாகர காரியவசம் நாட்டின் அனைத்து தேசிய ஊடக நிறுவனங்களையும் அழைத்து ஊடகங்கள் முன்பாக பகிரங்கமாக நாட்டின் போலீஸ் மா அதிபருக்கு கொலை மிரட்டல் விடுப்பார் என நீங்கள் நினைக்கின்றீர்களா? நான் அப்படி நினைக்கவில்லை. கண் தெரியாத சிலர் யானையின் வடிவத்தை கண்டறிய முயன்றபோது காதை தொட்டவர் அது ஒரு சுலகு போன்று இருப்பதாக கூறினார். ஆனால் யானை சுலகு போன்று இல்லையே. ஒரு குறிப்பிட்ட பகுதியை மாத்திரம் பார்த்தால் அத்தகைய ஒரு கருத்தை உருவாக்கிக் கொள்ள விரும்புபவர் அதற்கான தேவையுள்ள ஒருவர் அத்தகைய முயற்சியை எடுப்பார். இலங்கை போலீசாரின் ஒளிவு மறைவற்ற தன்மை, பக்கச்சார்பற்ற தன்மை, நியாயமான விசாரணை தொடர்பில் செயலாளர் கருத்து தெரிவித்துள்ளார்.
2: ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட பொதுச் செயலாளர் இவ்வாறு தெரிவித்திருந்தார்.
7: முன்னாள் போலீஸ் மாதிபர்கள் மூவருக்கு இந்த மக்கள் விடுதலை முன்னணி அரசாங்கத்தின் கீழ் மிகவும் கவலைக்கிடமான நிலையை எதிர்கொள்ள நேரிட்டது. ஆகவே தற்போதைய போலீஸ் மாதிபர் பிரியாந்த் வீரசூரியவிற்கு மிகவும் கௌரவமாக கூறுகின்றோம். நீங்கள் இப்போதாவது அரசாங்கத்திற்கு சேவை செய்வதை நிறுத்திவிட்டு நாட்டிற்கும் மக்களுக்கும் சேவை செய்ய ஆரம்பியுங்கள். காரணம், நாட்டின் 37வது போலீஸ் மாதிபர் நடுத்தருவில் மக்களிடம் அடிவாங்கி உயிரிழந்த போலீஸ் மாதிபராக வரலாற்றில் இடம் பிடிப்பதை நாம் விரும்பவில்லை.
2: சாகர காரியவசமின் கருத்தினை ஏற்றுக்கொள்வது போன்று நாமல் ராஜபக்ச பாராளுமன்றத்தில் நேற்று கருத்து தெரிவித்தார்.
7: இதற்கு முன்னர் இதுபோன்று கட்சிகளுக்கு சார்பாக செயற்பட்ட போலீஸ் மா அதிபர்களுக்கு என்ன நடந்தது என்பது குறித்து சிந்தித்து பாருங்கள். சரி, நானும் அதையே கூறுகிறேன். முன்பிருந்த அரசியல்மயமாக்கப்பட்ட போலீஸ் மா அதிபர்களுக்கும் போலீசாருக்கும் என்ன கதி ஏற்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும் என்றால் உங்கள் போலீஸ் மா அதிபரை அனாதரவாக்க வேண்டாம். நான் அதையே கூறுகிறேன். ஆம், நீங்களே கூறுகின்றீர்கள். சரி சரி, அப்படியே கூறிக்கொண்டிருங்கள். 159 பேரும் மகிழ்ச்சியாக இருங்கள். அப்படித்தான் இறுதி காலம் வரும்போது ஆம் இது போன்ற சம்பவங்கள் நடக்கும். ஆனால் நீங்கள் இங்கு வீண் பேச்சு பேசலாம், நீங்கள் இங்கு துள்ளலாம், புரிதலுடன் பொய் கூறவும் முடியும். இந்த அரசு வீழ்ந்த பிறகு வந்து ஐயோ இது ராஜபக்சவினரின் வேலை என்று புலம்ப ஆயத்தமாக வேண்டாம். ஏனெனில் நாங்கள் உங்களைப் போல் பின்கதவால் ஓடுபவர்கள் அல்ல. இவர்களுக்கு தெரியும், உங்களுக்கு எங்களை பற்றி தெரியும் அல்லவா? அதனால் அதற்கு தயாராக வேண்டாம், அதற்கு ஆயத்தமாக வேண்டாம். கௌரவ பிரதி சபாநாயகரே, நாங்கள் ஒளிந்து மறைந்து வேலை செய்பவர்கள் அல்ல. நேரம் வரும்போது நாங்கள் பார்த்துக் கொள்வோம்.
2: நாமல் ராஜபக்சவின் கருத்துக்கு மக்கள் போராட்ட பிரஜைகள் அமைப்பின் நிறைவேற்று குழு உறுப்பினர் இன்று பதிலளித்தார்.
8: மீரட்டி ஜனதாவை நாமல்
9: இந்த நாட்டின் மக்கள் நாமல் ராஜபக்ச முகாமின் அரசியலை 2022 போராட்டத்திலேயே நிறைவு செய்தனர். அந்த போராட்டத்தில் நாமல் ராஜபக்ச விரட்டி அடித்தனர். தனது சித்தப்பாவை 3 வருடங்களிலேயே தன்னுடைய பதவி விட்டு செல்கிறார். அப்போது சித்தப்பா மாத்திரமல்ல, அப்பா, பெரியப்பா, சித்தப்பா, குடும்பத்தினர், அம்மா, தம்பி, நாமல் ராஜபக்ச இந்த அனைவரும் வீட்டு கதவை உடைத்துக் கொண்டு சென்றனர். தனக்கு பின் கதவை உடைத்துக் கொண்டு செல்ல வேண்டிய தேவை இல்லை என நாமல் ராஜபக்ச நேற்று சொல்கின்றார், அச்சமில்லை என்று சொல்கின்றார். ஆனால் இதில் என்ன தெரிகின்றது? நாமல் ராஜபக்ச அவர்களே, நீங்கள் பின் கதவால் அல்ல தப்பி ஓடினீர்கள். நீங்கள் தப்பி செல்ல பின் கதவும் இருக்கவில்லை.

0: என்றும் தெரியும். நாமர் ராஜபக்ச ஆட்சிக்கு வந்தார் என்று புதுமை ஒன்றும் நடக்கப் போவதில்லை.
1: போலீஸ் மா அதிபர் தொடர்பில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கு பொதுஜன பெருமுன கட்சி மன்னிப்பு கோர வேண்டும் என முன்னிலை சோசலிச கட்சி வலியுறுத்தியுள்ளது.
0: அவர்களே மக்களிடம் அடி வாங்கியிருந்தனர். தற்போது அவர்கள் வந்து வேறு நபர்களிடம் இதனை கூறும்போது குறிப்பிட்ட அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கும் மக்களுக்கான ஜனநாயக உரிமைகளை பறிப்பதற்குமான ஒரு நடவடிக்கையாகவே இதனை நாங்கள் கருதுகின்றோம். எனவே அந்த பிரகடனத்தை மீளப்பெற்று அது தொடர்பில் சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சி மன்னிப்பு கோர வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடாகும்.
2: தொடர்ந்து காத்தான்குடி பள்ளிவாசல் சம்பவம் இலங்கை முஸ்லிம் சமூக வரலாற்றில் இன்னும் மறக்க முடியாத மனிதாபிமான பேரவலமாகும் என்றும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பிரதி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம்எல்ஏ கிஸ்மர்லா தெரிவித்திருக்கிறார். காத்தான்குடி யுசேனியா ஜும்மா பள்ளிவாசலில் நடைபெற்ற 36வது தேசிய உருதாக்கள் ஞாபகார்த்த நினைவு நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கின்றார். வழிபாட்டில் ஈடுபட்டிருந்த அப்பாவி முஸ்லிம் மீது நடத்தப்பட்ட இந்த கொடூர தாக்குதல் நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்ததோடு பலர் உடல் உறுப்புகளை இழந்து வாழ்நாள் முழுவதும் அதன் வலியோடு வாழ்ந்து வருகிறார்கள். குறித்த சம்பவத்தில் அவர்கள் சிந்திய ரத்தம்தான் இன்று கிழக்கு மாகாணத்தில் முஸ்லிம் மக்கள் தமது பூர்வீக மண்ணில் கண்ணியத்துடனும் பாதுகாப்புடனும் வாழ்வதற்கான அடித்தளமாக அமைந்திருக்கிறது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். உயிர் ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவத்தில் உயர்நீதிமன்றத்தால் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் அரசு புலனாய்வு பிரிவின் பிரதான நிரந்தர் ஜெயவர்தன ஆகியோர் விசேட மேல் நீதிமன்றத்தின் முன்னாள் போலீஸ் மா அதிபர் மற்றும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஆகியோருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்ட வழக்கில் இணைக்கப்படாமல் இருந்திருக்கிறார்கள். இந்த விடயத்தில் சட்ட மா அதிபர் துணைக்களும் வேண்டுமென்றே தனது கடமையை மீறியிருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் மொஜிபுர் ரஹ்மான் தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற இந்த வருடத்துக்கான விபத்து செயல்பாடுகளுக்கான 71,700 மில்லியன் குறைநிரப்பு பிரேரணி விவாதத்தில் கருத்துரைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். 2022 இந்த வழக்கை தொடர்வதும் உயர்நீதிமன்றம் தீர்மானித்த நிலையில் அடிப்படை உரிமை வழக்கொன்றும் பாதிக்கப்பட்ட தரப்பால் உயர்நீதிமன்றத்தில் 2019 மற்றும் 2022 நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதன்போது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, பூஜித் ஜெயசுந்தர, சிசில மெண்டிஸ், கிமசரி பெர்னாண்டோ, நிலந்த ஜெயவர்தன் ஆகியோர் பிரதிவாதிகளாக இருந்திருக்கிறார்கள். இதன் பொறுப்புகளை முறையதாக அப்போது மைத்ரிபால சிறிசேன, பூஜித் ஜெயசுந்தர் உள்ளிட்டோருக்கு நட்டகடு விதிக்கப்பட்டது. ஆனால் அப்போது உயர்நீதிமன்றத்தில் குற்றவாளிகள் அறிவிக்கப்பட்டவர்கள் இருவரான மைத்ரிபால சிறிசேன மற்றும் நிலந்த ஜெயவர்தன் ஆகியோரை சட்டமாதிபர் திணைக்களத்தால் மூவரடங்கிய மேல் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற வழக்கில் இணைக்கவில்லை. இதன்படி சட்டமாதிபர் திணைக்களம் வேண்டுமென்று தனது கடமையை முன்னேறியிருப்பதாகவும் அவர் இந்த உரையின் போது குறிப்பிட்டிருக்கிறார். மகர சுரைச்சாலை சம்பவத்துக்கு வெளிப்புற தூண்டுதல் ஏதேனும் இருந்ததா என்பது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நீதியமைச்சர் கேசரன் நாணயக்கார குறிப்பிடுகிறார். அத்துடன் சம்பந்தப்பட்டவர்கள் அடையாளம் காணப்பட்டால் அவர்களுக்கு எதிரான கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தியிருக்கிறார். அண்மையில் மகர சுரைச்சாலையில் ஏற்பட்ட அமைதியின்மை தொடர்பில் நாடாளுமன்றத்தில் இன்று விரிவான விளக்கம் ஒன்றை முன்வைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். சுரைச்சாலையில் ஏற்பட்ட சேதங்களை மதிப்பீடு தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கைதிகளுக்கு தேவையான உணவு மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய வசதிகள் ஏனைய சுரைச்சாலைகளின் ஒத்துழைப்புடன் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருவதாகவும் நீதியமைச்சர் கர்சனர் நாணயக்கார குறிப்பிடுகிறார். சம்பவம் இடம்பெற்ற நாளில் மகர சிறைச்சாலையில் சமையலறையில் கட்டடத்தின் கூரையில் முதலில் 3 கைதிகள் ஏறி எதிர்ப்பில் ஈடுபட்டிருந்தார்கள். நிலைமையை கட்டுப்படுத்தும் நோக்கில் சிறைச்சாலை அத்தியட்சகர்களுடன் சுமார் 15 நிமிடங்கள் பேச்சுவார்த்தை நடத்திய போதும் அவர்கள் இடக்கப்பாட்டுக்கு வரவில்லை எனவும் இதன் பின்னர் மற்ற சிறைக்கடுமையிலிருந்து சுமார் 16 கைதிகள் அங்கு ஒன்று திறந்ததுடன் பெரும் சத்தமிட்டு பதற்றத்தை அதிகரித்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். நிலைமையை கட்டுப்படுத்த முடியாமல் சிறைச்சாலை அதிகாரிகள் பின்வாங்கி பிரதான நுழைவாயிலை மூடி பாதுகாப்பு நடவடிக்கையை மேற்கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் செயல்பாடுகள் தொடர்பில் இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம் கடுமையான கருத்தினை தெரிவித்து கடிதம் ஒன்றினை அனுப்பியிருக்கிறது.
3: நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பது தொடர்பான பிரச்சினைகள் குறித்து பாராளுமன்ற உறுப்பினர்களை தெளிவூட்டுவதற்கான கூட்டம் ஒன்றை கூட்டுமாறு சட்டத்திறனிகள் சங்கத்தின் முன் அனுமதியின்றி சபாநாயகரிடம் விடுக்கப்பட்ட கோரிக்கையை அடிப்படையாக கொண்டே இந்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது.
1: 2026 ஆகஸ்ட் 5 புதன்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு பாராளுமன்ற வளாகத்துக்கு வருகை தந்து அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களையும் தெளிவூட்டுவதற்காக இலங்கை சட்டத்திறனிகள் சங்கத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதால் அதற்கான சந்தர்ப்பத்தை வழங்குமாறு சஜித் பிரேமதாசு கடந்த 2 சபாநாயகருக்கு அனுப்பிய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர்களை தெளிவூட்டுவதற்கான நாளும் நேரமும் தங்களுக்கு முன்கூட்டிய அறிவித்தலின்றி தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை சட்ட திறனிகள் சங்கம் எதிர்க்கட்சித் தலைவருக்கு நேற்று அனுப்பியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளது. அதில் பங்கேற்பது தொடர்பில் சங்கத்தின் இணக்கப்பாடுகின்றே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும்

0: அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம் என்பது சுதந்திரமான மற்றும் பக்கசார்பற்ற தொழில் சங்கம் என்பதால் பாராளுமன்ற உறுப்பினர்களை தெளிவூட்டுவதால் அல்லது கருத்து தெரிவிப்பதால் அது ஆளும் மற்றும் எதிர்கட்சி என அனைத்து அரசியல் கட்சிகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் இரு தரப்பினரதும் பங்கேற்புடன் நடத்தப்பட வேண்டும் எனவும், அதிகளவான பாராளுமன்ற உறுப்பினர்களின் பங்கேற்புடன் அது இடம்பெற வேண்டும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவருக்கு குறித்த கடிதத்தினூடாக அறிவித்துள்ளனர்.
1: இதேவேளை அனைத்து நீதிபதிகளினதும் ஓய்வு பெறும் வயதை 2 வருடங்களால் நீடிப்பதற்கு தேவையான சட்ட திருத்தங்களை வர்த்தமானியில் இன்று அறிவித்துள்ளதாக ஆளும் கட்சி தெரிவிக்கின்றது. ஆளும் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களாக செயற்படுகின்ற சட்டத்தரணிகள் குழுவினர் இன்று நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் இது தொடர்பாக கருத்து தெரிவித்தனர்.
2: இலங்கையில் உள்ள எந்த பிரிஜையும் சவால் விடுப்பதற்கு 14 நாட்கள் உள்ளன. இந்த விடயம் சிறப்பாக நடைபெறுவதனாலேயே சிலர் தனிப்பட்ட நபர்களை இலக்கு வைத்து தாக்குகின்றனர். இந்த விடயம் முறையாக இடம்பெறாவிட்டால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நாம் நண்பர்கள் என கூறி பிரச்சனைகளை அவ்வாறே முடித்துக் கொண்டு பிரச்சனைகளை மூக்கடித்து கடந்த அரசாங்கங்களைப் போன்றே முன்னோக்கி செல்ல வேண்டும். எனினும் அவர்களுக்கு புரிந்துள்ளது, இந்த நடைமுறையின் கீழ் அவர்களால் அப்படி செய்ய முடியாது. ஆகவே அவர்கள் சாணியை தாக்க வேண்டும், ரவி சனவிரத்னவை தாக்க வேண்டும், திலீப பீரிசை தாக்க வேண்டும், பிரதமர் நீதியரசரை தாக்க வேண்டும், தனிப்பட்ட நபர்களை இலக்காக கொண்டு ரங்க திசாநாயக போன்றவர்களை தாக்க வேண்டும். அப்படி தாக்கினால் மாத்திரமே அவர்களுக்கு எதிரான இந்த நடவடிக்கைகள் சீர்குலையும் என்ற எண்ணம் அவர்களிடம் காணப்படுகின்றது.
0: இது ஒரு நீதிமன்றத்துக்கு அல்லது ஒரு நீதிமன்றத்தின் நீதிபதிகள் குழுவுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்படுகின்ற மறுசீரமைப்பு அல்ல. எமக்கு வழங்கப்பட்டுள்ள மக்கள் ஆணை மற்றும் நாம் மக்களுக்கு வழங்கியுள்ள வாக்குறுதிகளுக்கு அமைய இந்த நீதிமன்ற செயற்பாடுகளை இதனை விடவும் நீதியாகவும் செயற்திறனுடனும் மக்கள் அணுகுமிடமாக மாற்ற வேண்டிய பொறுப்பு எமக்குள்ளது. இதன் காரணமாகவே நாம் நீதித்துறை மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை முன்மொழிந்துள்ளோம்.
3: தொடர்ந்து செய்திகளில், நாட்டில் நீதித்துறை சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்த நீண்டகாலமாக முன்மொழியப்பட்டு வந்த நிலையில் புதிய சீர்திருத்தங்களை மக்களுக்காகவே கொண்டுவரப்படுகின்றது. சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் நளின் ஜெயதிசைவார் குறிப்பிட்டிருக்கிறார். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பதற்கு அரசாங்கம் மேற்கொண்டு வரும் முயற்சிகள் குறித்து மகாநாயக்க தேர்தலுக்கு தெளிவுபடுத்துவதற்காக நீதிமன்ற கர்சன நாளையக்காரம் மற்றும் ஊடக மற்றும் சுகாதார அமைச்சர் நளின் ஜெயதிசாக்கியூர் கண்டி அஸ்கிரிய மற்றும் மெல்பத்தி மகாவிகாரிகளுக்கு செவ்வாய்க்கிழமை அபிஜயம் செய்திருந்தார்கள். அங்கு மகாநாயக்கில் சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போது நளிந்த ஜெயதிசை மேற்கொண்டவாறு குறிப்பிட்டிருக்கிறார். சீனோர் நிறுவனத்துக்கு 234,000 டாலர் பெறுமதியான ஏற்றுமதி வெற்றி, அதாவது மொரிசியஸ் நாட்டுக்காக தயாரிக்கப்பட்ட கேப்டன் சி படகை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகன் உத்தரவுபூர்வமாக கையளித்திருக்கிறார். கடந்த காலங்களில் நட்டத்தில் இயங்கியதால் மூடப்பட வேண்டியது அல்ல, தனியார் மயப்படுத்தப்பட வேண்டிய நிலையில் இருந்த அரசுக்கு சொந்தமான சீனோர் நிறுவனம் தற்போது அரசாங்கத்தின் கீழ் சர்வதேச மட்டத்திற்கு உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதன் ஒரு முக்கிய மேல்கல்லாக மொரிசியஸ் நாட்டின் தனியார் துறைக்காக தயாரிக்கப்பட்ட 55 அடி நீளமான பாரிய மீன்பிடிக்கலனை கையளிக்கும் உத்தியுள்ள நிகழ்வு கடற்தொழில் நீரியல் மற்றும் கடற்வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் தலைமையில் நேற்று செவ்வாய்க்கிழமை முற்பகல் மட்டக்குழி சீனோர் கப்பல் கட்டுமான தளத்தில் இடம்பெற்றிருக்கிறது. கேப்டன்சி என பெயரிடப்பட்டிருக்கின்ற இந்த நவீன படகின் பெறுமதி 234,000 அமெரிக்க டாலர்களாகும். இது 29 கன மீட்டர் சேமிப்பு கொள்ளளவையும் 12,500 லிட்டர் எரிபொருள் கொள்ளளவையும் கொண்டது எனவும் மொரிசியஸ் நாட்டின் நிறுவனத்திற்கு தலைவர் ரமேஷ் சுட்டுவிடம் இந்த படகு உத்தியபூர்வமாக கையளிக்கப்பட்டிருக்கிறது. ஊழல் குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்ட ஐக்கிய தேசிய கட்சியினுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் அகில விராஜ் காரியவசம் கொழும்பு மேலதிக நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின் எதிர்வரும் 18ஆம் தேதி வரை விளக்கமுறையில் வைக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது.
1: ரணில் விக்ரமசிங்கவின் ஆலோசகராக பணியாற்றிய காலத்தில் அரசாங்கத்தின் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை வழங்கி தனது தனிப்பட்ட எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் 4 பேரை பணிக்கு அமர்த்தியமை தொடர்பாக அகில விராஜ் காரியவசம் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது.
0: சந்தேக நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் அலுவலகத்துக்கு தற்காலிக அடிப்படையில் 4 ஊழியர்களை நியமித்து அவர்களை தனிப்பட்ட வேலைகளில் ஈடுபடுத்தியமையின் மூலம் அரசாங்கத்துக்கு 27 லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான நட்டம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தது. மேற்கோள் ஆரம்பம்.
4: வணக்கம் நீதிமானவர்களே. 2025 ஆண்டு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன. சந்தேக நபர் 2022 ஆண்டு ஜூலை மாதம் முதல் செயலாளராக பணியாற்றிய காலத்தில் அந்த பணிக்குழுவின் சேவைக்கு தேவையாக உள்ளதாக கூறி 4 ஊழியர்களை நியமித்துள்ளார். ஆனால் நீதிமானவர்களே, சந்தேக நபரின் கோரிக்கையின் பேரில் நியமிக்கப்பட்ட 4 ஊழியர்களும் அந்த அலுவலகத்தில் பணியாற்றவில்லை. அவர்கள் அந்த பிரிவின் பணிக்கு வருகை தந்துள்ளதாக விரல் அடையாளத்தை பதிவு செய்யவோ அல்லது வருகையை பதிவு செய்யவோ இல்லை. அவர்கள் குளியாபிட்டிகவில் உள்ள சந்தேக நபரின் எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் பணியாற்றியுள்ளனர். ஆனால் இவர் அவர்களுக்கு சம்பளம் கொடுப்பனவுகளை ஜனாதிபதி செயலகத்தின் மூலமே வழங்கியுள்ளார். இவர் இந்த 4 ஊழியர்களுக்கும் சம்பளம் கொடுப்பனவாக அரசாங்கத்தின் 27,61,836 ரூபாய் 14% செலுத்தியுள்ளார். இந்த செலவின் மூலம் அரசாங்கத்துக்கு நட்டத்தை ஏற்படுத்தி சந்தேக நபர் ஊழல் எனும் குற்றத்தை செய்துள்ளார்.
0: சந்தேக நபரால் சாட்சிகளுக்கு முறையற்ற அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணை அதிகாரி தெரிவித்தார்.
4: கனம் நீதிமானவர்களே, நியமிக்கப்பட்ட இந்த 4 ஊழியர்களில் 2 தற்போது வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளனர். மற்றொரு ஊழியர் இன்னமும் இவரது எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் முகாமையாளராக பணியாற்றி வருகின்றார். அவர் ஆரம்ப கட்டத்தில் வாக்குமூலம் அளிக்கும் போது தான் எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் பணியாற்றியதாகவும் ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் மற்றும் பரவலாக்கப்பட்ட நிர்வாக பிரிவில் பணியாற்றவில்லை என்றும் வாக்குமூலம் அளித்துள்ளார். ஆனால் பின்னர் அந்த வாக்குமூலம் தவறானது என கூறி ஆணைக்குழுவுக்கு ஒரு சத்திய கடதாசியை சமர்ப்பித்து அதற்கு முற்றிலும் முரணான ஒரு வாக்குமூலத்தை வழங்கியுள்ளார். இந்த முறையில் அந்த நபரின் சாட்சியம் மாற்றியமைக்கு சந்தேக நபரின் அழுத்தமே காரணம் என சந்தேகம் எழுகின்றது. இன்னமும் விசாரணைகள் நடைபெற்று வருவதால் சந்தேக நபரை விளக்குமறையில் வைக்குமாறு கேட்டுக் கொள்கின்றேன்.
0: விசாரணைகளை தொடர வேண்டியுள்ளது என்ற அடிப்படையில் சந்தேக நபரை விளக்கமறியலில் வைக்க முடியாது என சந்தேக நபர் சார்பில் நீதிமன்றத்தில் ஆஜரான சட்டத்திரணி குறிப்பிட்டார். மேற்கோள் ஆரம்பம்.
2: கணம் நீதவானவர்களே, இந்த சிக்கலுக்குரிய ஊழியர்கள் குறிப்பிட்ட பிரிவின் பணிக்கு வருகை தந்ததாக குறிப்பிட்ட வருகை பதிவு ஆவணங்களை சந்தேக நபர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிடம் ஒப்படைத்துள்ளார். சந்தேக நபரை கைது செய்வதற்கு முன்னர் விசாரணைகளை மேற்கொண்டிருக்க வேண்டும். சந்தேக நபரை கைது செய்து விசாரணைகள் மேற்கொள்ள வேண்டி உள்ளது என்ற அடிப்படையிலேயே சந்தேக நபரை விளக்கமறையில் வைக்க முடியாது. பொருத்தமான பிணையில் சந்தேக நபரை விடுவிக்குமாறு கேட்டுக் கொள்கின்றேன்.
0: முன்வைக்கப்பட்ட விடயங்களை கவனத்தில் கொண்ட பிரதம நீதவான் சந்தேக நபர் சார்பில் முன்வைக்கப்பட்ட பிணை கோரிக்கையை நிராகரித்து சந்தேக நபரை இம்மாதம் 18 தேதி வரை விளக்கமறியலில் வைத்தார். அத்துடன் வழக்கு விசாரணைக்கு இடையூறு விளைவித்தமை தொடர்பாக சந்தேக நபரான அகிலவிராஜ் காரியவசமுக்கு கொழும்பு பிரதம நீதவான் அசங்கேஸ் போதரகம கடும் எச்சரிக்கை விடுத்தார். வழக்கு விசாரணை இடம்பெற்றுக் கொண்டிருந்த வேளை சந்தேக நபர் எதிரைக்கூண்டில் இருந்தவாறு 3 சந்தர்ப்பங்களில் தனது சட்டத்திறனிகளுக்கு அறிவுறுத்தல்களை வழங்க முயன்றமையினாலேயே இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டது.
3: தொடர்ந்து ரத்மலானை ஞானேந்திர வீதியில் அமைந்திருக்கின்ற ஊடுருவல் மீது இனந்தெரியாத நபர்களால் 2 கைக்குண்டுகள் வீசி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ள சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். வீசப்பட்ட 2 கைக்குண்டுகளில் ஒன்று வெடித்து சிதறியிருக்கிறது. அதிர்ஷ்டவசமாக இந்த தாக்குதலில் இவருக்கு காயங்கள் அல்லது உயிரிழப்பு ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். வெடிக்காமல் இருந்த 2வது கைக்குண்டை போலீசார் பத்திரமாக மீட்டிருக்கிறார்கள். இந்த தாக்குதல் மேற்கொண்ட சந்தேக நபர்களை அடையாளம் காணவும் தாக்குதலின் பின்னணி மற்றும் காரணத்தை கண்டறியவும் போலீசார் விசாரணைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். டித்வா புயலால் பாதிக்கப்பட்ட நுவரெலியா ஜுத்வி கிராம மக்களுக்கான தற்காலிக வீடுகள் கையளிப்பு நிகழ்வு இன்று இடம்பெற்றிருக்கிறது.
0: டிட்வா புயலினால் பாதிக்கப்பட்டு கடந்த 8 மாதங்களாக நிவாரண முகாமில் தங்கியிருந்த 35 குடும்பங்களுக்கு தற்காலிக வீடுகள் இன்று கையளிக்கப்பட்டன. நுவரெலியா மாநகர சபை விளையாட்டு மைதானத்தில் நுவரெலியா மாவட்ட செயலாளர் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. நிரந்தர வீடுகள் நிர்மாணிக்கப்படும் வரை அவர்களுக்கு தங்குவதற்கான அனைத்து வசதிகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. நிகழ்வில் நுவரெலியா பிரதேச செயலாளர், மாநகர சபை உறுப்பினர்கள், ராணுவத்தினர், விமானப்படையினர், மாநகர சபை ஊழியர்கள், அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், கிராம உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
5: 8 மாசமா நாங்க இந்த சினிசிட்டா ஹாலில் தான் இருந்தோம். மழையில சிரிப்பாகி இந்த 8 மாசமா எங்களை வச்சு அங்கே சாப்பாடு கொடுத்து எல்லாமே எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஜனாதிபதிமா பார்த்துக்கிட்டாரு. இப்படி ஒரு வீடு திட்டம் கொண்டாந்து கொடுத்து கட்டி கொடுத்து இன்னைக்கு எங்களை குடியேற வச்சிருக்காங்க, அவருக்கு ரொம்ப நன்றி.
6: கனவுக்கு போறவு எங்களுக்கு இன்றைக்கு கிடைச்ச ஒரு சந்தோஷம். எங்கள் வீடு ஒன்று கிடைச்சிருக்குது எல்லாருக்கும், ஒரு 35 குடும்பத்துக்கு. இதுக்கு பிறகு எங்களை பெரிய வீடு வழங்குவதாக வாக்கு கொடுத்திருக்கிறாங்க.
3: And மினவாங்குடி அம்பகவத்த பகுதியில் சுமார் 1,10,00,000 ரூபாய் பெறுமதியான 11.8 கிலோகிராமுக்கும் அதிகமான கஞ்சாவுடன் 30 ரூபாய் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விசேட அதிரடிப்படை மேற்கொண்டு சுட்டிப்பிழைப்பு நடவடிக்கையின் போது இந்த நபர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்டவரிடமிருந்து 11.8 கிலோகிராமுக்கும் அதிகமான கஞ்சா கைப்பற்றப்பட்டிருக்கிறது. மேலதிக விசாரணைகளுக்காக காவல்துறையினர் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். மாவத்தகம அயன்கஸ் பிட்டிய வீதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் பேருந்து ஒன்றும் மோதி விபத்துக்குள்ளானதில் 17 வயது சிறுவன் ஒருவன் உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள். மாவத்தகம பகுதியிலிருந்து அகஸ்டியான பெட்டியை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் எதிர் திசையில் வந்து பேருந்துடன் மோதியில் இந்த விபத்து இடம்பெற்றிருக்கிறது. மாவத்தகம பகுதியைச் சேர்ந்த 17 வயதுடைய மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் பலத்த காயமடைந்து மாவத்தகம வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக குருநாகல் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். எனினும் அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். கடவுளை பிரதான பஸ் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சொகுசு பஸ் ஒன்று இன்று புதன்கிழமை அதிகாலை அடையாளம் தெரியாத இருவரால் தீ வைத்து முழுமையாக எரிக்கப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். மோட்டார் சைக்கிள் வந்த இரு சந்தேக நபர்களிடம் அதிகாலை வேளையில் குறித்த சொகுசு பஸ் மீது தீ வைத்துவிட்டு தப்பிச் சென்றதாகவும் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதிவேக வீதிகளில் பயணிக்கும் வாகனங்களில் ஆசனப்பட்டியை பொருத்துவதற்கான வாகன உற்பத்தியாளர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த சலுகை காலத்தை அரசாங்கம் மேலும் 3 மாதங்களுக்கு நீட்டித்திருக்கிறது. மோட்டார் வாகன சட்டத்திற்கு அமைவாக வெளியிடப்பட்ட 2011 இரண்டாம் இலக்க கட்டளையின்படி அதிவேக வீதிகளில் அனைத்து வாகனங்களிலும் பயணிக்கும் பயணிகளுக்கான ஆசனப்பட்டி அணிவது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. ஆசனப்பட்டி இல்லாத வாகனங்களில் அவற்றை மறுசீரமைத்து பொருத்துவதற்கான உற்பத்தியாளர்களுக்கு வழங்கப்பட்ட ஆரம்ப சலுகை 2026 ஜூன் 19 நிறைவடைந்தது. எனவே இந்த காலக்கெடுவை நீடிக்குமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கை அடுத்து பரிசீலித்த அரசாங்கம் June 17 அது விசேட வர்த்தமானி மூலம் குறித்த கட்டளையில் திருத்தம் செய்து சலுகை காலத்தை 2026 செப்டம்பர் 19 வரை நீடித்திருக்கிறது. திகவளி கடவத்த வீதியில் அமைந்திருக்கின்ற தகநாயக விளையாட்டு மைதானத்துக்கு அருகில் நேற்றிரவு விதிப்பக உறுப்பினர் ஒருவரை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு முயற்சி முறியடிக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை ஊடக பேச்சாளர் உதவி காவல்துறை அதிகாரி தொடர்பு தெரிவிக்கையில் 8:30 ஒருவர் வந்து இனம் தெரியாத இருவர் ஒருவர் குறித்த தாக்குதல் நடத்த முயன்றிருக்கிறார் என கூறியிருக்கிறார். இருப்பினும் துப்பாக்கி இயங்காததால் உடனடியாக செயல்பட்ட விதிப்பக உரிமையாளர் துப்பாக்கிதாரியுடன் போராடி துப்பாக்கியை தனது கட்டுப்பாடுகள் கொண்டு வந்திருக்கிறார். இதனடுத்து இரு சந்தேக நபர்கள் இருவரும் அங்கிருந்து தப்பிச் சென்றிருக்கிறார்கள். தப்பிச் சென்ற துப்பாக்கிதாரி மற்றும் முந்துள்ளியை செலுத்தி வந்தவரை கைது செய்வதற்கான போலீசார் தேவைகளை 2 விசேட காவல்துறை குழுக்களை நியமித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வவுனியா புளியங்குளம் பகுதியில் கடந்த 31ஆம் தேதி இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் மற்றும் பேருந்து விபத்தில் மோட்டார் தொழிலில் பயணித்த ஒருவர் பலியாகியிருக்கிறார். குறித்த விபத்தை ஏற்படுத்திய பேருந்து சாரதி உடனடியாக கைது செய்யப்பட்டு போதைப் பொருள் பயன்படுத்தியமைக்கான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அவர் ஐஸ் போதைப் பொருளை பயன்படுத்தியமை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் பிரதி போஸ்மா அதிபர் இந்திக்க கப்புக்குழுவின் பணிப்பின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணையில் ஓட்டுநர் அனுமதி பத்திரம் காலாவதியாக இருந்தமையும் தெரிய வந்திருக்கிறது. காலாவதியான ஓட்டுநர் அனுமதி பத்திரம் உள்ளிட்ட ஒருவருக்கு பேருந்து செலுத்துவதற்கு அனுமதித்தமை தொடர்பில் குறித்த பிரபல பேருந்து சேவையின் உரிமையாளர் புளியங்குளம் போலீசுக்கு அழைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். பிரகரம் மற்றும் பிற சமய நடவடிக்கைகளுக்காக வளர்ப்பு யானைகளை பயன்படுத்துவது தொடர்பான தெளிவான வழிகாட்டுதல்கள் குறித்து ஒரு பொதுவான உடன்பாட்டுக்கு பெற வேண்டிய காலம் வந்துவிட்டதாக ஸ்ரீ தலதா மாளிகையின் தீயவதன நிலைமை பிரதீப் நிலங்கதேல தெரிவித்திருக்கிறார். பேருந்து பல்கலைக்கழகத்தில் நேற்று இடம்பெற்ற இலங்கை யானைகள் பாதுகாப்பு 2026 மாநாட்டில் ஆரம்ப விழாவில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். ஆண்டுதோறும் 400க்கும் மேற்பட்ட பிரகராக்கள் நாட்டில் பல்வேறு இடங்களில் நடைபெறுகின்றன. ஆனால் நாட்டில் தற்போது பழக்கப்பட்ட வளர்ப்பு யானைகளில் 93 மாத்திரமே உள்ளதாகவும் அவர் அங்கு குறிப்பிட்டிருக்கிறார். திருகோணமலை பிரதான கடற்கரை பகுதியாண்டிய பிரதேசத்தில் அமைந்திருக்கின்ற மான் பூங்காவில் நடமாடி தெரியும் மான் இனங்களை பார்வையிடுவதற்காக வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகள் அதிகம் வருகை தந்து அங்குள்ள மான்களுடன் பொழுது கழிப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இயற்கை மான் இனங்களை பாதுகாப்பதற்கான பலதரப்பட்ட திட்டங்களை அரசு தரப்பின் ஊடாக மற்றும் அரசு சார்பின் நிறுவனங்கள் ஊடாக ஒத்துழைப்புகள் காணப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேல் சபர்கமு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரிலிய காலி மற்றும் மாத்தறைய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் துணைக்களம் தெரிவித்திருக்கிறது. வளிமண்டலவியல் துணைக்களத்தின் இந்த அறிக்கையை தொடர்ந்து மேலதிக
7: நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் தற்போது நிலவும் காற்றுடன் கூடிய மழையுடனான வானிலையில் நாளை முதல் அதிகரிப்பு ஏற்படக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியிருக்கின்றது. மேல் சபரகமு மாகாணங்களிலும் கண்டி நுவரெலியா காலி மாவட்டங்களின் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. அம்பாறை மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையுடனான வானிலை நிலவக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கின்றது. வடமத்திய சப்ரகம் தென் மத்திய வடமேல் மாகாணங்களில் இடைக்கிடையே மடுத்தியாலத்துக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. நிலவும் மழையுடன் கூடிய வானிலையினால் கொத்மலை நீர்த்தேக்கத்தின் 3 வான்கதவுகள் இன்று காலை திறக்கப்பட்டன. கண்டி நுபரலியா பிரதான வீதியின் சங்குமாரி பகுதியில் மண்மேடு சரிந்து விழுந்தமையினால் போக்குவரத்து ஒரு வழிப்பாதையாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். நிலவிய மழையுடன் கூடிய வானிலையினால் ஏற்பட்ட வெள்ளத்தினால் தலமாக்கலை பிரதேச செயலகத்துக்குட்பட்ட டயகம, அக்கரப்பத்தனை, மன்றாசி, ஹோல்புருக், கெமராயா உள்ளிட்ட பல பகுதிகளில் உள்ள விளைநிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன.
8: போனமே 7-8 மாசத்துக்கு முன்னுக்கு வந்த ஒரு வெள்ளத்திலையும் இந்த மாதிரி ஒரு பாதிப்பட்டு நாங்க கஷ்டப்பட்டுட்டோம். இப்பவும் பாருங்க, 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல உருளைக்கிழங்கு வாங்கி போட்டிருந்தோம். அதுவும் முளைப்பு கட்டின பிற்பாடு பெரிய மழை வந்து எல்லாம் வெள்ளத்துல போயிருச்சு.
9: இன்னைக்கு அவ்வளவும் இந்த வெள்ளப்பெருக்கலாம் எல்லாம் அவ்வளவும் எல்லாம் அழிஞ்சு போச்சு. இதுகளை நாங்க என்ன செய்யறதுன்னு தெரியல. இந்த மரக்கறியை திருப்பி புடிங்க கொடுக்கறதுக்கும் இயலாது. எல்லாம் வெள்ளத்தால பாதிக்கப்பட்டு இன்னைக்கு நிலைமை வந்து சரியான மோசமா இருக்கு.
7: நாவலப்பிட்டி கல்லோயா பகுதியைச் சேர்ந்த மக்கள் பஸ்பாகை கோரளை பிரதேச செயலகத்துக்கு செல்லும் வீதியை மறித்து இன்று எதிர்ப்பில் ஈடுபட்டனர். 2023 ஏற்பட்ட இயற்கை அனர்த்தத்தால் கல்லோயா பகுதியைச் சேர்ந்த 10 பேரின் வீடுகளுக்கு ஏற்பட்ட சேதங்களுக்கு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என வலியுறுத்தி இந்த எதிர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது.
10: தற்காலிக தீர்வெல்லாம் வேணாம். அரிசி பருப்பு இதெல்லாம் தேவையில்ல. எங்களுக்கு நிரந்தரமான வீடு தேவை. நாங்க இந்த நாட்டின் பிரஜை.
11: எங்க வீடு வாசம் உடஞ்சி 3 வருஷம் ஆயிடுச்சு. நடு வீடு எல்லாம் உடஞ்சிருக்கு. எங்களை படுக்கிறக்கோ எங்களுக்கு உடுப்பு மாத்திக்கிறக்கோட கூட இடம் இல்ல. எங்களுக்கு நிவாரணம் வேணாம். எங்களுக்கு வீடு மட்டும் எங்களை சரக்கடித்தாங்க.
7: இதன்போது நாவலப்பிட்டி போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி சம்பவ இடத்துக்கு வருகை தந்து எதிர்ப்பில் ஈடுபட்டவர்களுடன் கலந்துரையாடினார். தொடர்ந்து பஸ்பாகே பிரதேச செயலாளர் சம்பவ இடத்துக்கு வருகை தந்து பாராளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரையும் வரவழைத்து பிரச்சனையை தீர்ப்பதாக உறுதியளித்ததன் பின்னர் எதிர்ப்பில் ஈடுபட்டவர்கள் அங்கிருந்து கலந்து சென்றனர்.
3: நேர்களில் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை செய்திகளை கேட்டுகள் தொடர இருக்கிறது. இந்திய செய்திகள் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள்
12: பொன்னாங்கானி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
13: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன். கேமா மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்கள் உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
12: விடாதீங்க. போங்க போங்க.
14: ஆம் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris Lachapelle
15: 11 à 13 rue Caille 75 000 dit Paris
14: VT Superstore Gala Gonesse Sasselil
15: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse
14: Mélodie et Tordobrelke VT Cash and Curry Paris Lachapelle Tordobre Tolibis Ilakam Cyberondre Napade Cyberinde Cyberle Padanette சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.
16: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
3: தொடர்ந்து இந்திய செய்திகள். செங்கடலில் பயணித்த இந்திய கொடி கட்டப்பட்ட கப்பல் மீது நேற்று தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த கப்பலில் பயணித்த 13 இந்திய மாலுமிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் 2வது நாளாக நேற்று கடும் அமளிகளுக்கிடையே முக்கிய மசோதாக்கள் விவாதம் ஒன்றி நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. நீட் விடைத்தால் கசிவு குறித்த மாணவர்கள் போராட்டம், ராமர்கோவில் நன்கொடை திருட்டு உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக ஒன்றிய அரசு பதிலளிக்க கோரி நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் எம்பிக்கள் தொடர் அமளி செய்து வருகிறார்கள். 2026 மற்றும் 2027 ஆண்டுக்கான தமிழகத்தின் திருத்திய வரவு செலவு திட்டம் புதிதாக அமைந்த தாவிக அரசினால் இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நிதியமைச்சர் என் மரியவிசன் முதல் வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செய்து உரையாற்றியிருக்கிறார். 2029 $5 trillion பொருளாதாரமாக இந்தியா உருவெடுக்கும் என்று சர்வதேச நிதியம் கணித்திருப்பதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்திருக்கிறார். அமைச்சர் பதவி கிடைக்காததால் அதிருப்தி அடைந்து தங்களது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தால் உடனடியாக ஏற்கப்படும் என்று காங்கிரஸ் எம்எல்ஏக்களை கர்நாடக முதல்வர் டி கே சிவகுமார் எச்சரித்திருக்கிறார். தாவேக ஆட்சியை திமுகவில் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார். உயர்நீதிமன்ற நீதிபதி ஸ்வர்ணா காந்தா சர்மாவுக்கு எதிராக அவதூறு பிறப்பும் வகையில் சமூக ஊடக பதிவுகளை வெளியிட்ட தொடர்பாக குற்றவியல் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் பதிலளிக்க ஆம் ஆத்மி தேசிய அமைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்டோருக்கு தில்லி உயர்நீதிமன்றம் நேற்று 4 வார கால அவகாசம் அளித்திருக்கிறது. தமிழகத்தில் சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு 12 கடல்மை தொலைவுக்கு அப்பால் சுருக்குமடை வரியை பயன்படுத்தி மீன்பிடிக்க தமிழக அரசு அனுமதிக்கலாம் என்று உச்சநீதிமன்றம் நேற்று தெரிவித்திருக்கிறது. மேலும் இந்த வழக்கில் விசாரணை நிறைவு செய்த உச்சநீதிமன்றம் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருக்கிறது. சுருக்குமடை வரியை பயன்படுத்த தடை விதித்து தமிழக அரசு 2020 பிப்ரவரி 17 உத்தரவு பிறப்பித்திருந்தது. அதற்கு எதிராக மீனவ அமைப்புகள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு வழக்குகள் தொடரப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ளாட்சி தேர்தல் என்ற பெயரில் நடத்தப்பட்டு வரும் தேர்தல்களை முற்றிலும் கேலிக்கூத்தானவை. இந்த மேம்போக்கான நடவடிக்கையால் கள நிறுவத்தை மூடி மறைக்க முடியாது என்று இந்தியா சாடியிருக்கிறது. சவுதி அரேபியாவில் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட இந்தியருக்கு திங்களன்று மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சவுதி அரேபியாவுக்கு மெத்தம்பெதமைன் கடத்திய குற்றத்திற்காக தண்டிக்கப்பட்ட இந்தியர் ஒருவருக்கு உள்துறை அமைச்சகம் திங்களன்று மரண தண்டனை நிறைவேற்றியதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. கிழக்கு மாகாணத்தின் தம்மாம் நகரில் லவ்லி ராணா என்ற இந்தியருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. திரைப்பட நடிகர் பிரதீப் ராவத் புற்றுநோய் காரணமாக 74 வயதில் உயிரிழந்திருக்கிறார். கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு புற்றுநோயிலிருந்து விடுவிக்கப்பட்டவர் மீண்டும் அந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இதனால் அண்மையில் அவர் 1 மாதமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் சுவைக்கிழமை உயிரிழந்திருப்பதாக அவரின் மேலாளர் சித்வா திவாரி தெரிவித்திருக்கிறார். ஹிந்தி திரைப்படமான லகான், தமிழ் மற்றும் ஹிந்தியில் வெளியான கஜினி உள்ளிட்ட திரைப்படங்கள் நடித்து பிரதீப் ராவத் புகழ்பெற்றமை குறிப்பிடத்தக்கதாகும். அசாம் மாநிலத்தில் நாகோன் மாவட்டத்தில் மத்திய அரசு காவல்படை அதிகாரி சக வீரர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சிபிஆர்எஃப் அதிகார சுட்டத்தில் 2 வீரர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள், ஒருவர் காயமடைந்திருக்கிறார். நாட்டில் கடந்த 2015 2024 காலகட்டத்தில் காச நோய் புதிய பாதிப்பு இறப்பு விகிதம் கணிசமாக குறைந்திருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜி.பி. நட்டா நேற்று தெரிவித்திருக்கிறார். தேசிய தொற்று நோய்கள் தடுப்பு திட்டத்தின் கீழ் கடந்த 3 ஆண்டுகளில் 2.29 கோடிக்கு அதிகமானோர் சர்க்கரை நோய் கண்டறியப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டின் தலைநகர் தில்லியில் போதைப் பொருள் கடத்தியதாக கடந்த 3 ஆண்டுகளில் வெளிநாட்டில் 254 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து ₹40 கோடி மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் மக்களவை மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. பண முறைகேடு தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்ட 54 வங்கி மோசடியாளர்கள் நாட்டை விட்டு தப்பிச் சென்றதாக நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி தெரிவித்திருக்கிறார். சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு ₹1,580 உயர்ந்து ஒரு சவரன் ₹1,600,880 விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு ₹160 உயர்ந்து 1 கிராம் 11,360 விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை கிராமுக்கு ₹5 உயர்ந்து ₹240 விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. நேர்களில் இலங்கை செய்திகளை கேட்டீர்கள், தொடர் இருக்கிறது. அமெரிக்காவும் இந்திய செய்திகளை கேட்டீர்கள், தொடர் இருக்கிறது. உலக செய்திகள் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள்
17: சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5,000 Swiss francs வரையிலான வங்கி கடனை 2,50,000 Swiss francs ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட்காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள்.
18: அத்துடன் வீட்டுக்கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 0531 971 2750 அல்லது 0678 920 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே விடிஎஸ் ஃபைனான்ஸ் ஜிஎம்பி.
19: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் ட்ராஸ 3098 குயினிட்ஸ் சுவிஸ் அருகாமையில்.
18: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
19: பெறபேசி இலக்கம் 0331 971 2750. கைத்தொலைபேசி இலக்கம் 0728 920 58 58.
18: சுவிஸிலே விடிஎஸ் ஃபைனான்ஸ் ஜிஎம்பிஎச்.
3: தொடரும் உலக செய்திகளில், ரஷ்யா உக்ரைன் நாடுகள் நேற்று பரஸ்பரம் ட்ரோன் தாக்குதலில் ஈடுபட்டதில் இருதரப்பிலும் தலா 5 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த ஆண்டில் மிகப்பெரிய தாக்குதல்களில் ஒன்றான அதிகப்படியான தாக்குதலான ட்ரோன் தாக்குதல் ஒன்றை ரஷ்யா உக்ரைன் மீது நேற்று தொடுத்திருக்கிறது.
20: இந்த சம்பவத்தில் ரஷ்யாவின் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதல்களால் 17 பேர் கொல்லப்பட்டுள்ளதாக அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். மேலும் குறைந்தது 44 பேர் காயமடைந்துள்ளனர். நகரின் மையப்பகுதிக்கு அருகில் உள்ள சேமிப்பு கிடங்கு ஒன்றும் அழிக்கப்பட்டதாக கியவ் நகர மேயர் விட்டாலி கிளிஷ்கோ தெரிவித்துள்ளார். சமீபத்திய வாரங்களில் பரஸ்பரம் இரு நாடுகளும் உள்கட்டமைப்புகளை குறிவைத்து நீண்ட தூர தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளன. இதற்கிடையில் யுக்ரைனிய ட்ரோன் தாக்கியதில் ரஷ்யாவின் துலா பகுதியில் உள்ள வைல்பெரிஸ் இணைய வழி விற்பனை நிறுவனத்தின் விநியோக மையம் நேற்று இரவு தீப்பற்றி எரிந்தது. சமீபத்திய ட்ரோன் தாக்குதல்களில் அந்த நிறுவனத்துக்கு சொந்தமான டசன் கணக்கான மையங்கள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கியவிலிருந்து பிபிசி செய்தியாளர் டான் ஜான்சன் வழங்கும் மேலதிக தகவல்களை பார்க்கலாம்.
21: நள்ளிரவுக்கு பிறகு தொடங்கிய இந்த தொடர் தாக்குதல்களில் 28 ரஷ்ய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் கண்டறியப்பட்டதாக யுக்ரைன் விமானப்படை தெரிவித்துள்ளது. வான்வெளி தாக்குதல் எச்சரிக்கை மணிகள் ஒலிக்கப்பட்டாலும் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மிக வேகமாக வந்தடைந்ததால் பாதுகாப்பு தங்குமிடங்களுக்கு செல்ல பொதுமக்களுக்கு போதிய நேரம் கிடைக்கவில்லை. யுக்ரைனால் அவற்றில் எதையுமே இடைமறித்து அழிக்க முடியாமல் போனது. இதையடுத்து பேட்ரியாட் ஏவுகணை தடுப்பு அமைப்புகள் விநியோகத்தை அதிகரிக்குமாறு அதிபர் ஜெலன்ஸ்கி மீண்டும் ஒரு முறை கோரி விடுத்துள்ளார். அத்தகைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் அதிகமாக இருந்திருந்தால் நேற்றிரவு பல உயிர்களை காப்பாற்றியிருக்க முடிந்திருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் பாலிஸ்டிக் ஏவுகணை திறனை கட்டுப்படுத்தும் நோக்கில் அந்நாட்டிற்கு மேலும் கடும் பொருளாதார தடைகளை விதிக்குமாறும் அவர் சர்வதேச சமூகத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார். ஏனெனில் யுக்ரைன் தலைநகரின் மையப்பகுதியில் கூட ரஷ்யாவால் இன்னும் கடுமையான சேதத்தையும் அழிவையும் ஏற்படுத்த முடிகிறது என்பதை நேற்றிரவின் தாக்குதல் மீண்டும் வெளிப்படுத்தியுள்ளது.
20: பொதுமக்கள் மீதான தாக்குதல்கள் ஆபத்தான அளவில் அதிகரித்து வருவதாக ஐநா எச்சரித்துள்ள நிலையில் இந்த சமீபத்திய தாக்குதல்கள் நடைபெற்றுள்ளன. இதுகுறித்து பிபிசி செய்தியாளர் பால் ஆடம்ஸ் வழங்கும் மேலதிக தகவல்களை பார்க்கலாம்.
22: கெர்சான் பகுதியில் காய்கறி விற்பனையாளர் ஒருவரை ட்ரோன் ஒன்று துரத்துவதாக காட்டப்படும் காட்சி இது. யுக்ரைன் அதிபர் வொலோடிமிர் ஜெலன்ஸ்கி பகிர்ந்துள்ள இந்த காணொலியில் இடம்பெறும் காட்சிகள் சங்கடம் ஏற்படுத்துபவையாக உள்ளன. யூரி என்ற இந்த காய்கறி விற்பனையாளர் தனது கடையை சீரமைத்துக் கொண்டிருந்த போது ட்ரோன் ஒன்று தன்னை துரத்த தொடங்கியதாக கூறுகிறார். தன்னை தாக்குவதற்கு காரணமில்லை என்பதை காட்ட தான் விற்பனைக்காக வைத்திருந்த காய்கறிகளை கூட அந்த ட்ரோனுக்கு காட்டியதாக அவர் கூறுகிறார். பின்னர் அந்த ட்ரோன் அவரது வாகனத்தின் மீது மோதியதாகவும் அதிலிருந்து சிதறிய உலோக துண்டுகளால் தனக்கு காயம் ஏற்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த சம்பவத்தில் அவர் உயிர் தப்பினார். இத்தகைய தாக்குதல்களை யுக்ரைனியர்கள் மனித வேட்டை என்று அழைக்கின்றனர். ஆற்றின் மறுபுறத்தில் உள்ள ரஷ்ய கட்டுப்பாட்டு பகுதிகளில் இருந்து இயக்கப்படும் ட்ரோன்கள் ராணுவ வீரர்களை அன்றி பொதுமக்களை குறிவைப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். 2022 ஆண்டின் இறுதியில் கெர்சான் நகரம் யுக்ரைனின் கட்டுப்பாட்டுக்கு திரும்பியதிலிருந்து அங்குள்ள மக்கள் இதுபோன்ற அச்சுறுத்தலுக்கு மத்திய வாழ்ந்து வருகின்றனர். இந்த சம்பவம் கொடூரமான போர்க்குற்றம் என்று யுக்ரைனின் வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார். மக்களை கொள்வதிலும் அவர்களை அச்சுறுத்துவதிலும் ரஷ்ய படையினர் ஈடுபடுவதாகவும் இதை உலகம் பார்க்க வேண்டும் என்றும் அதிபர் ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார்.
3: தொடரும் உலக செய்திகளில், ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் உர்சுலா வான்டெர் லேயன் எல்லை பாதுகாப்பு தொடர்பில் ஒருமித்த நடவடிக்கை தேவை என்று வலியுறுத்தியிருக்கிறார். ஸ்பெயினின் வட ஆப்பிரிக்க பகுதி சியூடா அங்கு அண்மையில் குடியேறிகள் விவகாரம் பெரிய தலைவலியாக உருவாகியிருக்கிறது. ஸ்பெயினுக்கும் ஐரோப்பாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் இடையே அது மோதலை தூண்டியிருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றிய அமைச்சர்கள் இன்று ஆகஸ்ட் பிற்பகல் நேரத்தில் அவசர கூட்டம் நடத்தியிருக்கிறார்கள். கடந்த வாரம் சியூடாவுக்குள் பல்லாயிரம் குடியேறிகள் நுழைந்திருக்கிறார்கள். அவர்களின் பெரும்பாலானோர் மொரோக்கோவில் இருந்து கடலில் நீந்தி சென்றவர்கள். ஸ்பெயினில் குடிநுழைவு கொள்கைகளும் அதற்கு காரணமான மற்ற ஐரோப்பிய நாடுகள் சாடுகின்றன. குடியேறிகளுக்கு தேவையான உதவிகளை வழங்க ஸ்பெயின் அதிகாரிகள் சிரமப்பட்டு வருகிறார்கள். செஞ்சிலுவை சங்க ஊழியர்கள் குடியேறிகளுக்கு உணவு விநியோகத்துக்கு உதவுகிறார்கள். கோர்மஸ் நீரிணை முழுவதும் திறக்கப்படுவதற்கான ஒப்பந்தம் இன்றோ நாளையோ கையெழுத்தாகும் என்று அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பென்சன் பெனஸ்ட் தெரிவித்திருக்கிறார். கோஸ்மர் நீரிணையில் சரக்கு கப்பல்கள் மீதான ஈரான் தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டிய அமெரிக்க அந்த நாட்டின் மீது தாக்குதலை தொடர்ந்து இதனால் அமெரிக்கா ஈரானிடையே சுவிட்சர்லாந்தில் கையெழுத்தான அமைதி ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இந்த போரில் ஈரானிய முக்கிய கட்டமைப்புகளின் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக வளைகுடா நாடுகளில் அமைந்திருக்கின்ற அமெரிக்க கட்டமைப்புகள் மீது ஈரானிய படைகள் தாக்குதல் நடத்தி வந்தன. இருபுறமும் தாக்குதல் மீண்டும் தீவிரமடைந்திருக்கிறது. இதேவேளை கோர்மோஸ் நீரிணையின் விரைவில் திறக்கப்பட வேண்டும், இல்லாவிட்டால் ஈரான் கடும் தாக்குதலுக்கு உள்ளாகும் என்று டிரம்ப் எச்சரித்திருக்கும் வேளையில் பேச்சுவார்த்தைக்கான இந்த திட்டமும் இல்லையெனவும் ஈரான் குறிப்பிட்டிருக்கிறது. இதனிடையே சவுதி எண்ணெய் கப்பல் மீது ஹூத்தி படையினர் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள்.
20: ஹோர்முஸ் நீரிணை விரைவில் திறக்கப்பட வேண்டும், இல்லையெனில் ஈரான் கடுமையான விளைவுகளை சந்திக்கும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்ததை தொடர்ந்து இந்த தாக்குதல் நடைபெற்றுள்ளது. முக்கியமான கடல் வர்த்தக பாதையை மீண்டும் திறப்பதற்கான ராஜீய ரீதியிலான தீர்வு எட்டப்படலாம் என்று அமெரிக்க அதிகாரிகள் மீண்டும் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். ஆனால் அமெரிக்காவுடன் எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை என்று ஈரான் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. அதற்கு பதிலாக ஹோர்முஸ் வழியாக கப்பல்கள் பாதுகாப்பாக செல்லும் தற்காலிக ஏற்பாடுகள் குறித்து ஒமானுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் கப்பல்கள் ஈரானின் கடற்கரைக்கு அருகில் உள்ள பாதையை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் உருவாகலாம் என்றும் அதற்காக சேவை கட்டணம் வசூலிக்கப்படலாம் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலர் மார்கோ ரூபியோ தெரிவித்தவற்றை பார்க்கலாம்.
1: அணு ஆயுத திட்ட ஒழிப்பு தொடர்பான நீண்டகால பேச்சுவார்த்தைகளை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் குறுகிய கால நடவடிக்கையாக மேலதிக கப்பல்கள் எவ்வாறு பாதுகாப்பாக பயணிக்க முடியும் என்பது குறித்து ஒமானுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளிலும் நாங்கள் பங்கேற்று வருகிறோம்.
20: அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே முக்கியமான மத்தியஸ்தராக செயல்பட்டு வரும் கத்தார் போருக்கு ராஜீய ரீதியிலான தீர்வை காணும் முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தெரிவித்துள்ளது. ஆனால் தற்போதைக்கு இருதரப்புக்கும் இடையே எந்த நேரடி பேச்சுவார்த்தையும் திட்டமிடப்படவில்லை என்றும் அந்நாடு கூறியுள்ளது.
2: மோதல் மேலும் தீவிரமடைவதை தடுப்பது, ஹோர்முஸ் நீரிணை திறப்பு மற்றும் ராஜீய ரீதியிலான பேச்சுவார்த்தையை மீண்டும் தொடங்குவதற்கான சூழலை உருவாக்குவதில்தான் எங்கள் கவனம் உள்ளது.
20: ஈரான் ஹோர்முஸ் நீரிணையை மூடியதைத் தொடர்ந்து சவுதி அரேபியாவின் செங்கடல் துறைமுகங்கள் முக்கியமான மாற்றுப்பாதையாக மாறின. ஆனால் அவையும் தற்போது அதிக ஆபத்தை எதிர்கொண்டு வருகின்றன. செவ்வாய்க்கிழமை ஏமன் கடற்பகுதிக்கு அருகே வணிக கப்பல் ஒன்று தாக்கப்பட்டதாக இந்திய அதிகாரிகள் தெரிவித்தனர். கப்பலில் இருந்த 14 பேரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாக இந்தியாவின் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் கூறினார். இந்த நிலைமை ஏன் சவுதி அரேபியாவுக்கு கவலையை ஏற்படுத்துகிறது என்பது குறித்து பிபிசியின் சர்வதேச விவகாரங்களுக்கான ஆசிரியர் ஜெரமி போவன் வழங்கும் தகவல்களை பார்க்கலாம்.
4: சவுதி அரேபியாவுக்கு இரண்டு கடற்கரை பகுதிகள் உள்ளன. வரைபடத்தை பார்த்தால் வலதுபுறத்தில் செங்கடலும் கிழக்கு பகுதியில் வளைகுடாவும் உள்ளன. இப்போது அந்த பகுதியில் இருந்து கடல் வழியாக எண்ணெயை அனுப்ப முடியாததால் நாட்டின் மேற்கு பகுதி வரை செல்லும் எண்ணெய் குழாய் அமைப்பு ஒன்றை பயன்படுத்துகிறார்கள். அது செங்கடல் கரையில் உள்ள என்பு துறைமுகத்தை அடைகிறது. அங்கிருந்து எண்ணெய் கப்பல்கள் மூலம் வெளியே அனுப்பப்படுகிறது. சவுதி அரேபியாவின் முக்கிய ஆசிய சந்தைகளை அடைய கப்பல்கள் தெற்கு நோக்கி சென்று ஹூத்தி அமைப்பின் கட்டுப்பாட்டில் உள்ள பாப் அல் மாண்டேப் நீரிணையை கடக்க வேண்டும். அந்த நீரிணை பாதையை முடக்க முடியும் என்பதை ஹூத்திகள் கடந்த காலங்களில் நிரூபித்துள்ளனர். மேலும் சில நாட்களுக்கு முன்பு ஒரு ட்ரோன் எகிப்தில் உள்ள ஒரு துறைமுகத்தை தாக்கியது. சவுதி அரேபியா எண்ணெயை ஏற்றுமதி செய்யும் மற்றொரு முக்கிய பாதை இதுவாகும். அது வடக்கே சுயஸ் கால்வாய் வழியாக மத்திய தரைக்கடலை அடைகிறது. எனவே சவுதி அரேபியாவை பொறுத்தவரை எண்ணெய் ஏற்றுமதிக்கான முக்கிய வழித்தடங்கள் அனைத்தும் தற்போது ஆபத்தில் உள்ளன.
20: ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் பாலஸ்தீனர்கள் மீது இஸ்ரேலிய குடியேறிகள் நடத்தும் தாக்குதல்கள் அதிர்ச்சியூட்டும் விதமாக உள்ளதாக மத்திய கிழக்கிற்கான பிரிட்டனின் அமைச்சர் கூறியுள்ளார். அங்குள்ள பாலத்தீனர்களை பாதுகாக்க வேண்டும் என்றும் குடியேறிகளின் வன்முறையை தடுத்து அவர்கள் மீது வழக்கு தொடரவும் அர்த்தமுள்ள நடவடிக்கை எடுக்கவும் வேண்டும் என்று அவர் இஸ்ரேலிய அரசிற்கு அழைப்பு விடுத்துள்ளார். கடந்த வார இறுதியில் இஸ்ரேலியர்களுக்கும் பாலத்தீனர்களுக்கும் இடையே நடந்த கொடூர மோதலுக்கு பழிவாங்கும் விதமாக நாப்லஸுக்கு அருகிலுள்ள பாலத்தீன கிராமங்கள் மீது தொடர் தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. அந்த மோதலின் போது 4 பாலத்தீனர்களும் 2 இஸ்ரேலியர்களும் கொல்லப்பட்டனர். அவர்களில் அருகில் உள்ள கபாத் கிலான் என்ற குடியேறிகளின் புறக்காவல் நிலையத்தைச் சேர்ந்த ஒரு இஸ்ரேலிய பாதுகாப்பு அதிகாரியும் அடங்குவார்.
3: தொடர்ந்து 58 நாடுகள் மீது புதிய வரிகளை விதித்து டிரம்ப் அரசுக்கு எதிராக 28 மாகாணங்கள் வழங்க தொடர்ந்திருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் ரத்து செய்யப்பட்ட இறக்குமதி வரிகளுக்கு பதிலாக புதிய வரிகளை விதித்து டிரம்ப் நிர்வாகத்தின் மீது அமெரிக்காவின் 25 மாகாணங்கள் வழக்கு தொடர்ந்திருக்கின்றன. ஐரோப்பிய ஒன்றியம் உட்பட 59 நாடுகள் மீது அமெரிக்கா கடந்த மாதம் 10 வீத மேல் வரிகளை விதித்திருந்தது. முன்னர் விதிக்கப்பட்ட வரிகளை அமெரிக்க உச்சநீதிமன்றம் ரத்து செய்திருக்கும் நிலையில் அதற்கான காலாவதி நேரம் முடிந்தும் புதிய வரிகள் நடைமுறைக்கு வந்திருக்கின்றன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 25 மாகாணங்கள் சார்பில் டிரம்ப் அரசு மீது வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அமெரிக்க அரசு சட்டவிரோதமான வரிகளை உயர்த்துவது நியூயார்க் மாகாண ஆண்டனி ஜெனரல் லிடியா ஜேம்ஸ் தெரிவித்திருக்கிறார். பிரான்சின் போர்டோ நகருக்கு அருகில் ஏற்பட்ட பெரிய காட்டுத்தீயில் 2 உலக போர் காலத்து வெடிகுண்டுகளும் வெடிமருந்துகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. பாதிக்கப்பட்ட கிராமத்தில் சுமார் 180 வீடுகள் தீக்கிரையாகியிருக்கின்றன. தீயின் போது வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாய் அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். எரிவாயு கிளன் வெடித்திருக்கக்கூடும் என்று சந்தேகிக்கப்பட்டது, ஆனால் அது வெடிமருந்தாக இருக்கலாம் என்று தீயணைப்பு படை தளபதி தாமஸ் மினியாக்க பின்னர் கூறியிருக்கிறார். ஜெர்மனி பிரான்சை சேர்ந்த வெடிபொருட்கள் போர்க்காலத்தில் கைவிடப்பட்டிருக்கலாம் என்றும் மினியாக்க தெரிவித்திருக்கிறார். கோடைக்காலம் தொடங்கியதிலிருந்து பிரான்சின் காட்டுத்தீ சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. குறிப்பாக போர்டோவில் 40,000 ஹெக்டேருக்கும் அதிகமான பகுதியில் 10 நாட்களுக்கு தீயறிந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். ஜப்பானின் ராணுவத்தை அவசரமாக வலுப்படுத்த வேண்டிய அவசியம் இருப்பதாக ஜப்பானிய பாதுகாப்பு அமைச்சர் ஷின்ஜிரோ கோசுமி தெரிவித்திருக்கிறார். ஜப்பானின் பாதுகாப்பு வெள்ளி அறிக்கையின் முன்னுரைக்கும் போதே அவர் இதனை வலியுறுத்தியிருக்கிறார். முன்னெப்போதும் இல்லாதவரை அவசர உணர்வுடன் எச்சரிக்கையுடன் பாதுகாப்பு திறனை வலுப்படுத்துவது இன்றியமையாதது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆசிய பசிபிக் பகுதியில் சீனாவும் வடகொரியாவும் தங்களது ராணுவ வலிமையை தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. இதே நேரத்தில் சீனா ரஷ்யா வடகொரியா இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பும் வலுப்பெறுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். வடகொரியாவில் ஐடி ஊழியர்கள் பற்றி தவறாக பேசிய அந்த நாட்டின் பிம்பத்தை அமெரிக்கா கெடுப்பதாக வடகொரியா குற்றம் சாட்டியிருக்கிறது. வடகொரியா தனது அணு ஆயுதம் மற்றும் ஏவுகணை திட்டங்களுக்கு நிதி திரட்ட அவர்களின் திறமையான ஐடி ஊழியர்களை போலி ஆவணங்களுடன் வெளிநாட்டு நிறுவனங்களில் பணியாற்ற பயன்படுத்துவதாக அமெரிக்கா குறிப்பிட்டிருக்கிறது. ஆசியா மற்றும் ஐரோப்பாவை சேர்ந்த 10 நட்பு நாடுகளும் இணைந்து கூட்டறிக்கை வெளியிட்டிருக்கின்றன. சட்டைக்குள் போதைப் பொருளை மறைத்து வைத்து கடத்த முயன்ற சந்தேகத்தில் மலேசியர் ஒருவர் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த 22 வயது இளையவர் நேற்று கைதாகியிருக்கிறார். அவர் கோலாலம்பூரிலிருந்து சுரபாயா நகருக்கு பயணம் மேற்கொண்டார். அங்குள்ள அனைத்துலக விமான நிலையத்தில் சோதனை நடத்தப்பட்டது. அப்போது அதிகாரிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. அவர் அணிந்திருந்த சட்டை அதிகாரிகள் பரிசோதித்திருக்கிறார்கள். சட்டைக்குள் அவர் 990 கிராம் உள்ளிட்ட 1 கிலோகிராம் போதைப் பொருளை மறைத்து வைத்திருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. தென்கொரியா, வடகொரியா, ஜப்பான் உள்ளிட்ட கிழக்காசிய நாடுகள் வெப்பத்தில் வாழ்கின்றன. சில இடங்களில் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸை தாண்டி இருக்கிறது. தென்கொரியாவில் வெப்பத்தால் இவ்வாண்டில் இதுவரை 16 பேர் இறந்திருக்கிறார்கள். மக்களுக்கு தேவையான உதவியை வழங்கும்படி அதிபர் லீ ஜே மியோங் அதிகாரிக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். ஜப்பானிய தலைநகர் டோக்கியோவில் உள்ள விலங்கியல் பூங்காவில் 3 பெண் சிங்கங்கள் உயிரிழந்திருக்கின்றன. அதிக வெப்பம் காரணமாக உயிரிழந்திருக்கலாம் என மருத்துவர்கள் சந்தேகித்திருக்கிறார்கள். இறந்த சிங்கங்களுக்கு நீர்ச்சத்து குறைபாடும் உறுப்பு செயலிழப்பும் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. மலேசியாவின் நெகிரி செவிலான் மாநிலத்தில் ஒரே வீட்டில் தங்கியிருந்த தொடர்களுக்கிடையே நடந்த சண்டையில் 3 உயிரிழந்திருக்கிறார்கள். அவர்கள் பங்களாதேஷ் ஆடவர்கள் என்றும் NSD ஊடகம் கூறுகின்றது. படுகாயமடைந்த மேலும் ஒருவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். லிங்கியனவரத்தில் உள்ள ஒரு வீட்டில் சம்பவம் நடந்திருக்கிறது. வீட்டில் சண்டை நடந்ததாக பொதுமக்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். லிங்கி காவல்துறை சம்பவ இடத்துக்கு சென்று 40 வயதுடைய பங்களாதேஷ் ஒருவரை கைது செய்திருக்கிறது. பின்னர் லிங்கியின் உள்ள தோட்டப்பகுதியிலிருந்து 2 சடலங்களும் மீட்கப்பட்டிருக்கின்றன. சம்பவத்தில் தொடர்புடைய அனைவரும் ஒரே வீட்டில் தங்கி ஒன்றாக வேலை செய்தவர்கள் என்பது தொடக்க விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. கிழக்கு ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவில் பயணிகள் வேனும் மணல் ஏற்றிச் சென்ற லோரியும் மோதி விபத்துக்குள்ளானதில் 14 பேர் உழந்திருக்கிறார்கள். 4 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். காலிங்கு மாவட்டத்தில் உள்ள கமுகா வர்த்தக மைய பகுதியில் இருந்த நெடுஞ்சாலையில் கடந்த திங்கட்கிழமை இருந்த கோர் விபத்தில் இருந்த 14 பேரும் வேனில் பயணித்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். பிரான்ஸ் பிரிட்டனுடையான ஆங்கில கால்வாயை கடக்க முயன்ற அகதிகள் படகில் தீ விபத்து ஏற்பட்டதைத் தொடர்ந்து கடலில் தத்தளித்த 157 பேரை பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் மீட்புக் குழு பத்திரமாக மீட்டிருக்கிறது. பிரான்சின் நார்மண்டி கடலோரத்திலிருந்து திங்கட்கிழமை புறப்பட்ட இந்த படகில் பிரான்ஸ் மீட்புக் குழுவினர் தொடர்ந்து கண்காணித்து வந்த நிலையில் இரவில் உதவி கோரிய 5 பேர் மட்டும் முதலில் மீட்கப்பட்டு கரைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். மற்றவர்கள் உதவியை மறுத்திருக்கிறார்கள். இந்நிலையில் பிரிட்டன் எல்லையொட்டிய பிரான்சின் கரையோர பகுதியில் செவ்வாய்க்கிழமை காலை படகின் மோட்டாரில் தீப்பிடித்து படகு மூழ்க துவங்கியிருக்கிறது. இதனடுத்து பிரான்ஸ் மற்றும் பிரிட்டன் படையினர் இணைந்து தீவிர மீட்பு பணியில் ஈடுபட்டார்கள். அப்போது பிரான்ஸ் சார்பில் 103 பேரும் பிரிட்டன் சார்பில் 54 பேரும் மீட்கப்பட்டு பிரான்ஸ் வடக்கு பகுதியில் உள்ள புளோன்சூர் துறைமுகத்துக்கு மருத்துவ பரிசோதனைக்கு மற்றும் உதவிக்காக அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். பிரபல பாடகி நடிகை அரியானா கிராண்டே பொதுமக்களின் பார்வையில் இருந்து சற்று விலகி இருக்க முடிவெடுத்திருக்கிறார். விக்கெட் என்ற ஹாலிவுட் திரைப்படத்தில் உடன் நடித்த ஜொனத்தன் பெல்ஜியுடன் கிராண்டே லண்டனில் இசை நாடகத்தில் அடுத்த ஆண்டு நடிப்பதாக இருந்தது. ஆனால் இப்பொழுது பொது இடத்தில் தோன்றுவதை சில காலம் தவிர்க்க முடிவெடுத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விண்வெளியில் கட்டுப்பாட்டை இழந்த ஸ்பேஸ் எக்ஸின் ஒரு பகுதி நிலாவை தாக்கியிருக்கிறது.
20: விண்வெளியில் கட்டுப்பாட்டை இழந்த ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட்டின் ஒரு பகுதி நிலவின் மேற்பரப்பில் மோதியது. இது கடந்த ஆண்டு ஜனவரியில் ஏவப்பட்ட ஃபால்கன் 9 ராக்கெட்டின் பயன்படுத்தப்பட்ட மேலடுக்கு பகுதியாகும். நிலவை நோக்கி சென்ற இந்த பகுதி மணிக்கு சுமார் 5,500 மைல் வேகத்தில் பயணித்தபோது நிலவின் மேற்பரப்பில் மோதியதாக கூறப்படுகிறது. இது குறித்து பிபிசியின் அறிவியல் செய்தியாளர் பல்லப் கோஷ் வழங்கும் செய்தி தொகுப்பை பார்க்கலாம்.
21: கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் நிலவின் மேற்பரப்புக்கு ஒரு லேண்டர் மற்றும் ரோவரை அனுப்புவதற்காக இந்த ராக்கெட் ஏவப்பட்டது. ஆனால் அந்த ராக்கெட் அங்கே தரையிறங்கும் திட்டமே இல்லை. அது நிலவில் மோதுவது என்பது எதிர்பாராத விஷயம். புளோரிடாவிலிருந்து ராக்கெட் வெற்றிகரமாக ஏவப்பட்டது. ஏவுதலுக்கு பிறகு ராக்கெட்டின் கீழடுக்கு பிரிந்தது. அதன் பின்னர் மேலடுக்கு நிலவை நோக்கிய பயணத்தை தொடர்ந்தது. அந்த மேலடுக்கு இறுதியில் நிலவின் மேற்பரப்பில் மோதும் என்பதை அப்போது யாரும் எதிர்பார்க்கவில்லை. இப்போது இதுபோன்ற ஒன்று நிகழ்ந்துள்ளது. 2009 நாசா திட்டமிட்டு நிலவில் மோத செய்த நிகழ்வை விளக்கும் அனிமேஷன் காட்சிகள் இவை. அதில் பெரிய ஒளிப்பிளம்பும் சுமார் 100 கிலோமீட்டர் உயரம் வரை தூசி மற்றும் சிதைவுகளின் புகை மூட்டமும் எழுகின்றன. இந்த நிகழ்வை பூமியிலிருந்து நேரடியாக பார்ப்பது கடினமாக இருந்தாலும் சக்தி வாய்ந்த தொலைநோக்கிகள் அதை பதிவு செய்தன. அந்த காட்சிகள் விஞ்ஞானிகளுக்கு மதிப்பு மிக்க தரவுகளை வழங்கின.
0: The collision is exciting for scientists because we
5: இந்த மோதல் விஞ்ஞானிகளுக்கு மிகவும் முக்கியமானதாகும். ஏனெனில் மோதிய ராக்கெட் பகுதியின் வேகமும் நிறையும் எங்களுக்கு தெரியும். ஆனால் தினமும் நிலவில் மோதும் விண்கற்களை பொறுத்தவரை அந்த தகவல்கள் பொதுவாக கிடைப்பதில்லை. இதனால் இந்த மோதலில் வெளியேறிய சிதைவு பொருட்களை விஞ்ஞானிகள் விரிவாக ஆய்வு செய்ய முடியும். அவற்றிலிருந்து பிரதிபலிக்கும் ஒளியை பகுப்பாய்வு செய்வதன் மூலம் அந்த இடத்தில் உள்ள பொருட்களின் தன்மையை அவர்கள் கண்டறிய முடியும். அதன் மூலம் நிலவின் மேற்பரப்பு எதனால் ஆனது, அது எவ்வாறு உருவானது, அதன் புவியியல் வரலாறு என்ன, மேலும் பல பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு பூமி நிலவு அமைப்பும் கிரக அமைப்புகளும் எவ்வாறு உருவாகி பரிணாம வளர்ச்சி அடைந்தன என்பதையும் நன்கு புரிந்து கொள்ள முடியும்.
21: இந்த மோதலிலிருந்து கிடைக்கும் தகவல்கள் அடுத்த 10 ஆண்டுகளில் நிலவில் ஆய்வு தளத்தை அமைக்கும் நாசாவின் திட்டங்களுக்கு உதவக்கூடும்.
3: தொடர்ந்து விளையாட்டுச் செய்திகள். இலங்கை மகளிர் அணிக்கு எதிரான 3வது 20 ஆட்டத்தில் பாகிஸ்தான் மகளிர் அணி 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் நேற்று வெற்றி பெற்றிருக்கிறது. ஹப்டன் சுப்னன் கீழ் தலைமையிலான இந்திய டெஸ்ட் அணியினர் இலங்கை சென்றடைந்திருக்கிறார்கள். 9 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய அணி இலங்கையில் டெஸ்ட் தொடரில் விளையாட இருப்பது குறிப்பிடத்தக்கதாகும். இந்திய கிரிக்கெட் அணிக்கு புதிய களத்தடுப்பு பயிற்சியாளராக சுபதீப் கோஸ் நியமிக்கப்பட்டிருக்கிறார். முன்னதாக பணியாற்றி வந்த டி திலீப் தனது ஒப்பந்தம் முடிவடைந்து இணைக்கப்பட்டிருக்கிறார். வாஷிங்டனில் டிசி ஓபன் டென்னிஸ் போட்டியின் மகளிர் பிரிவில் பிலிப்பீன்ஸின் அலெக்சாண்ட்ரா ஏலா, ஆடவர் பிரிவில் அமெரிக்காவின் டெய்லர் பிரிட்ஸ் ஆகியோர் சாம்பியன் பட்டம் பெற்றிருக்கிறார்கள். சர்வதேச டென்னிஸ் சங்கத்து புதிய தரவரிசை பட்டியல் வெளியிட்டிருக்கிறது. ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் இத்தாலியை சேர்ந்த சானிக் சின்னர் முதலிடத்தை தக்க வைத்திருக்கிறார். 2வது இடத்தில் ஸ்பெயினின் கார்லோஸ் அல்க்ராஸும் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்ட்ரோவும் 3வது இடத்திலும் இருக்கின்றார்கள். நிறைவாக இந்த நாடிய மாற்று விதம் என சொல்ல வழங்குகிறார்கள். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணைய முடக்க தந்து கொண்டிருக்கிற உத்தியபூர்வமான இணையதளமான www.trtw.com.in இந்த இணையதளத்தில் உங்கள் மனநிலைகள் பிறந்தநாள் வாழ்த்துகள் மற்றும் கொண்டாட்டங்களை அனுசர நிகழ்ச்சியாக வானொலியில் எடுத்து வரும்போது இலவசமாக உங்கள் படத்துடன் இணையத்துறையில் பிரசரிக்கின்றோம். ஒரு யூரோ இலங்கை விலையில் 386.94 இந்திய விலையில் 109.61 ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை விலையில் 335.30 இந்திய விலையில் 94.99 ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை விலையில் 415.16 இந்திய விலையில் 117.63 ஒரு ஐக்கிய பவுன்ஸ் இலங்கை விலையில் 451.31 இந்திய விலையில் 127.86 ஒரு கனடா டாலர் இலங்கை விலையில் 288.35 இந்திய விலையில் 67.52 நேர்களை இதுவரை கேட்டது டிஆர்டி தமிழின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கு அனுசரி வழங்கியிருந்தார்கள். இணையதளம் ஊடாக புத்தகங்களை விற்பனை செய்து வரும் www.nulalakam.com இணையதளத்தினர் தொடர்ந்த இந்திய செய்திகளுக்கு சுவைக்கில் அமைந்திருக்கின்ற வீட்டி கேசங்கரி மற்றும் காலைக்குரசில் அமைந்திருக்கின்ற வீதி சூப்பர் ஸ்டோர்ஸ். உலக செய்திகளுக்கு ஆதரவு சுவிஸ் நாட்டில் அமைந்திருக்கின்ற பிரபலமான வாகன காப்புறுதி மற்றும் சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கி கடன் பெற்றுக் கொடுக்கும் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎஸ் நிறுவனத்தினர். அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து நிறைவுக்கு வருகிறது இன்று இரவு நிற பிரதான செய்தியறிக்கை. நன்றி, வணக்கம். நேர்களே,

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜாண்ண, லாச்சப்பிலுக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
3: நெய் நெய் நெய் இதுதான் அசல் நெய்.
0: என்றும்
4: Paris Lachapelle
5: 11 à 13 rue Caille 75 000 dit Paris
4: VT Superstore Gala Gonesse Sassadil
5: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse
4: Mélodie et Tordrelec VT Cash and Curry Paris Lachapelle Tordre Tolibisi Lacam Cyberondre Napade Cyberinde Cyberle Padanette சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
6: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
7: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்புடைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
8: பொதுப்பண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொதுப்பண்டி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட் 1 அவென்யூ எடுவான் பயோன் 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபொண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டி மார்க்கெட்.
9: நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா இருக்கிறேன்.
10: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழகி போன மரக்கறிகளையும் நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க, நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னா? இதுகளெல்லாம் கொண்டு குப்பையில போடுங்க.
9: அப்ப எங்க நான் போய் வாங்கிட்டு வரதா?
10: அதுக்கு தானே லாச்சப்பள்ளி அம்பாள் ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்குதாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
9: சரி சரி.

ஹதியும் நாடும் அழகிலாடும் கண்கள் கவிதை உலகம் கெஞ்சும் உன்னை கண்டால் கவிஞர்

0: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறை போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணம் மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணம் மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 0160-20-29-47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 0667-20-40 சைபர் சைபர். பாரிஸ் லாட்சபலில் ரூயி கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ், 16 பாரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0142-41-77-67 அல்லது 0650-26-21-15. மின்னஞ்சல் முகவரி SASLanga12@gmail.com.
1: Hi Devi, TRG Radio உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
2: எத்தனை பேருக்கு?
1: கிட்டத்தட்ட ஒரு 60 வரும்.
2: 60 உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்தாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
1: ஓ, அப்படி என்ன, டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி, 0155-95-93-16-78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. நாக்கு மரத்து போனதே.
2: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்காலொட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அட்ரஸி.
3: ஐயோ, நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு.
2: விடாது, இங்க போங்க போங்க.
4: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
5: 11 à 13 rue Caille, 75 000 Paris.
4: VT Superstore, Gala Gonesse Sasselil.
5: 5 rue Marcel Cerdan, 95140 Garges les Gonesses.
4: மேலதிக தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாட்சுப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
6: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
0: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
4: பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பள்ளி மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோ 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பள்ளி மார்க்கெட்.
7: இந்த அடியம்மா, நீ சொல்லிவிட்டது எல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா இருக்கா பார்.
8: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழுகி போன மரக்கறிகளையும் நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன்? இதுகளெல்லாம் கொண்டு குப்பையில போடுங்க.
7: அப்ப எங்க நான் போய் கொண்டு வரதா?
8: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கூட கிடங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
7: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி பண்ணி கொண்டு வர.
4: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரூடு பார்க்குக் சென்டனி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒலி. உலகமெங்கும் www.trtamilil.com என்கின்ற இணைய மூடாகவும் தமிழ் ஒலிபரப்பிக் கொண்டிருக்கிறது.

அன்பின சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கங்கள். மனமுரு இரவு பொழுதில் நேர்கள் அனைவரையும் சந்திக்க வந்திருப்பதில் மகிழ்ச்சி. அனைவரும் நலமாக இருப்பீர்கள். சந்தோஷமாக இன்று இரவு பொழுதில் இமை தூங்கும் நேரம். பிரான்சிலிருந்து 24 மணி நேரமும் முடித்துக் கொண்டிருக்கின்ற டிஆர்டி தமிழ் வானொலிகளின் இமை தூங்கும் நேரம் நிகழ்ச்சி ஊடாக இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம். இன்று இமை தூங்கும் நேரம் வளமை போல் அல்லாது சற்று வித்தியாசமாக. ஆம், இமை தூங்கும் நேரம் நிகழ்ச்சியில் வளமையில் காதல் பாடல்கள், காதல் வில சுமந்த பாடல்கள், அதே போல காதல் வில சுமந்த கவிதைகள், காதல் கவிதைகள் இணைத்து பயணிக்கும் இமை தூங்கும் நேரம். இன்றைய தினத்தில் சற்று வித்தியாசமாக அன்னைக்கு ஒரு பாடல், தந்தைக்கு ஒரு சிறப்பு பாடல், அதே போல நட்புக்கான பாடல்கள் இருக்கும், சகோதரத்துவத்தை உணர்த்துகின்ற பாடல்கள் இருக்கும். உங்கள் தெரிவில் இணைந்து கொண்டு சிறப்பிக்க போகிறீர்கள் இன்றைய இமை தூங்கும் நேரம் நிகழ்ச்சியில். அழைக்கலாம் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 0033-1-48-32-40. பிரான்ஸ் வாழர்கள், பிரான்சில் வசிப்பவர்கள் 0-3-48-32-40. அதே போல எங்களுடைய வைபர் இலக்கம் இருக்கிறது 0033-650-7-74-27. அல்லது எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கம் இருக்கிறது 0033-689-85-29. இந்த இலக்கங்கள் ஊடாக இணைந்து கொண்டு சிறப்பியங்கள் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள், அன்னை புகழ் கூறும் பாடல்கள், தந்தைக்கான பாடல்கள், நட்பிற்கான பாடல்கள், சகோதரத்துவத்தை உணர்த்துகின்ற பாடல்கள், அக்கா தங்கைக்கான பாடல், அண்ணன் தம்பிக்கான பாடல், இப்படி எத்தனை பாடல்கள் இருக்கும். இந்த பாடல்கள் எல்லாம் அனைத்து இன்றைய மீதும் நேரம் நிகழ்ச்சி ஒலிக்க இருக்கிறது. நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க நட்பிற்கு இலக்கணம் கூறும் ஒரு பாடலோடு இன்றைய நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது.

0: ஒளி தெரிந்திருக்கிறது நட்டு பறைசாற்றும் ஒரு பாடல். தளபதி திரையில் இருந்து ஒளி தெரிந்திருக்கிறது பாடல். ஒலிக்கப் போகின்ற அடுத்த பாடலோடு நிகழ்ச்சி ஆரம்பித்து வைப்பதற்காக கிடைந்திருக்கின்றார். சுவிட்சர்லாந்திலிருந்து வைபரோட கிடைந்திருக்கின்றவரை முதல் இணைத்துக் கொள்கின்றேன். வந்திருக்கின்றவர் வணக்கம்.
1: வணக்கம் சார், குவன்.
0: இரவு உனக்கும் குவன், அப்படி நலமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்கள்?
0: சூப்பரா நலமா இருக்கிறோம். அப்படி இருக்கிறது சுவிஸ்லாந்து எல்லாம் அப்படி இருக்கிறது நலமா இருக்குதா? சுவிஸ்லாந்து
1: இதமான கால பகல்ல கொஞ்சம் நித்திரைக்கேற்ற காலநிலை,
0: நித்திரைக்கேற்ற காலநிலையோடு சுவிஸ்லாந்திலிருந்து குவன். அந்த நித்திரைக்கேற்ற காலநிலையோடு இன்னைக்கு என்ன பாட்டு கேட்க போறீங்க? என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாட்டு?
1: ரசனையும் உண்டுன்றதுக்கு நான் கேட்க வந்த பாட்டை நீங்களே போட்டுட்டீங்க.
0: நானே போட்டுட்டேன். ரெண்டு பேரும் ரசனை உண்டுபடி அப்படி ஆயிடுச்சு. சரி, இப்ப உங்களுக்கு வந்து ஒரு பாட்டு, என்ன பாடல்? அம்மாக்கான பாட்டு, அப்பாக்கான பாட்டு?
1: அம்மா ஒன்னு துவக்கி வைப்போம்.
0: சரி, மங்களகரமா அம்மா பாட்டோட துவக்கி வைக்க போறீங்க. நன்றி, மீண்டும் சந்திக்கலாம். நீங்களும் இணைந்து கொள்ளலாம். சைபர் சைபர் 33 1 48 32 15 40, பிரான்ஸ் வாழ்க்கை 0 3 48 32 15 40. எங்களுடைய முகநூல் நிகழ்ச்சி நேரலையும் நிகழ்ச்சி சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி நேரலையும் கீழே இருக்கின்ற கருத்து பகிர்வு டிக்டாக் நிகழ்ச்சியிலும் இணைந்திருக்கின்றவர்கள். உங்களுக்கு ஏதாவது பாடல் வேணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பிடித்தமான பாடல் அங்கே பதிவுகள் செய்யுங்க. நிகழ்ச்சி தருவதற்கு காத்திருக்கின்றேன். சரி, ஒலிக்கப் போகிறது பாடல். இது வலிமையை திரையிலிருந்து குவனவர்கள் விருப்பத்தில்.
2: பார்த்த முதல் முகம் நீ, நான் கேட்ட முதல் குரல் நீ,

0: ஒளி தூங்கிருக்கிறது பாடலது வலிமை திரையில் இருந்து ஜூன் சங்கராஜாவின் இசையில் சித் ஸ்ரீராம் அவர்களது இனிய குரலில் விக்னேஷ் சிவன் அவர்களது கவிஞர்களில் ஒரு அன்னையின் பாடல் ஒளி தந்திருக்கிறது. நிகழ்ச்சி ஊடாக தொடர்ந்து இணைந்திருக்கின்றார், தொலைபேசி ஊடாக வந்திருக்கின்றவரை என்பது வரவேற்றுக் கொள்ளலாம். பிரான்ஸில் இருந்து நிற்கின்ற வரவேற்றுக் கொள்ளலாம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் அன்புக்குரிய விபி அவர்கள், பிரான்ஸில் இருந்து, பூண்டியில் இருந்து எப்படி
1: இருக்கிறீங்க? சட்டம் படத்தில இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மலேசியா வாக்கவனம் பாட உலகநாயகன் கமலஹாசனும் சரத்பாவும் இந்த பாடலுக்கு நடித்திருப்பார்கள். நண்பனே எனது உயிர் நண்பன்.
0: சரி, அந்த வகையில் இன்றைய மீதுங்கும் நேரம் சரி வித்தியாசமாக அன்னைக்கான பாடல்கள், தந்தைக்கான பாடல்கள், நட்பின் புகழ் பாடும் பாடல்கள், அந்த வகையில் நீங்கள் நட்பிற்கான பாடலோடு வந்திருக்கிறீங்க.
1: ஆமாம்.
0: சரி, ஒலிகப்புகிறது பாடல். நன்றி, இணைப்பிணைந்து உண்மைக்கு
1: நன்றி. வணக்கம் சார்.
0: நன்றி. இவர் இணைந்திருந்தார் அன்புக்குரிய விபி அவர்கள், பொண்டியில் இருந்து இணைந்திருந்தார். நீங்கள் முடிந்து கொள்ளலாம். சைபர் சைபர் 33 1 48 32 15 40 பிரான்ஸ் மாநிலர்கள் 0 3 48 32 15 40 ஒலிக்கின்றது பாடல் வானிலையில் சட்டமும் திரையிலிருந்து எஸ்பிபி மற்றும் மலேசியா வாசுதேவன் ஆகியோரது குரலில் ஒலிக்கின்றது பாடல்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜாண்ண, லாட்சப்பிலுக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்கள் உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
3: Vicky Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse.
3: மேலதிகே தொடர்புகளுக்கு VT Cash and Curry Paris La Chapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: கலிக நேரம் இருப்பொழுது 11:05 ஐக்கியராட்சியத்தில் 10:05 ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இமை தூங்கும் நேரம் நிகழ்ச்சியூடாக தொடர்ந்து இணைந்திருக்கின்ற அடுத்த நேர் யார் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். பிரான்ஸ்ல இருந்து தேவி.
1: வாழ்த்துக்களை பல அண்ணன் அம்மா தங்கை அப்பா எல்லோருக்கும் நண்பன் நன்றி எல்லோருக்குமான பாடல்களை கொண்டு கேட்கலாம் என்று கொண்டு இருக்கிறீங்க. நான் அண்ணன் தங்கைக்காக பாடுற பாடல் வந்து கேட்கப்போறேன்.
0: அண்ணன் தங்கைக்காக பாடுற பாடல் கேட்க போறேன். சூப்பர். என்ன பாடல் அண்ணன் தங்கைக்காக பாடுற பாடல்?
1: தாய் வீட்டுக்கு வா தங்கச்சி.
0: தாய் வீட்டுக்கு வா.
1: தங்கச்சி எல்லாருக்கும் சேர்த்து இந்த பாட்டு அண்ணன் பாடுற தங்கைக்காக.
0: சரி, ஒலிக்கிறது பாடல் உங்களுக்காக கேட்ட மகளுங்கள்
1: அனுப்பி விட்டுடுங்கோ இந்த மாமி விட்டது.
0: நிச்சயமா போகின்றது பாடல் கேட்ட மகளுங்கள் நன்றி. அவர் திருமதி தேவி தன்ராஜ் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விருப்பத்தில் ஒழிக்கப் போகிறது பாடல். நீங்களும் அணிந்து கொள்ளலாம். எங்களுடைய வைபர் இலக்கம் 0033 சைபர்கள் 74 27 அல்லது எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கம் இருக்கிறது 0033 689 85 29 என்கின்ற எங்களுடைய வைபர் இலக்கம். அம்மா நடந்து வணக்கம் சொல்லியிருக்கிறீர்கள். விஷு உடைந்திருக்கிறீர்கள். வணக்கம் சார் சொல்லியிருக்கிறீர்கள். இனிமையான இரவு நீர வணக்கங்கள் உங்களுக்கும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். விஷு இதில் நிலா இணைந்திருக்கிறீர்கள். நிகழ்ச்சி நேரலை கூட இணைந்திருக்கின்ற நேர்கள் அவர்கள் அவர்களையும் நிகழ்ச்சியோடு இணைத்து ஒலிக்கப் போகிறது பாடல். நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து சிறப்பிக்கலாம். எங்களுடைய தொலைபேசி இலக்கங்கள் பிரான்ஸ் அவிந்தேனிய நாடுகளில் வசிப்பவர்கள் 0033 1 43 8 32 17 40, பிரான்சில் வாழ்பவர்கள் 0 3 48 32 17 40.

0: அதுல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கர்ணாக்கில் வந்து இறங்கி இருக்கிறனப்பா, திசையும் தெரியல திக்கும் தெரியல, எப்படி போ புரஞ்சி ஆழ்பானம் ஒரு ஒரு பிள்ளை வர்றது கும்பிட போன தெய்வம் கொடுக்கணும். தங்கச்சி தங்கச்சி
1: அவங்களையும் ஜாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க, இது தெரியாம.
2: ஆமாம், இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், பண்டா நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். கோஷன் விழா முகவரி 422 1B கிராமோதய வீதி தலுபத்த நீர்கொழம்பு. தொடர்ந்து தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0776-24-40. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடுவச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன். குரேஷன் விழா 422 1B கிராமோதய வீதி தலுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0776-24-40. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
3: நேரம் இரவுப்பொழுது 11:15 இருக்கிறது. ஐக்கிய ராட்சியம் லண்டனில் இரவுப்பொழுது 10:15 அளித்துக் கொண்டிருக்கும் இரவு பொழுதில் இன்றைய இமை தூங்கும் நேரம் நிகழ்ச்சி ஊடாக எங்களுடைய முகநூல் நிகழ்ச்சி நேர்லையூடாக இணைந்திருக்கின்றார்கள். ஜெர்மனியிலிருந்து சுபாசனியை இணைந்திருக்கிறீர்கள், அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றனர். தேவி இணைந்திருக்கிறீர்கள், இரவு வணக்கம் சொல்லி. பிரான்சிலிருந்து இணைந்திருக்கிறீர்கள், அதே போல நிகழ்ச்சி ஊடாக கிளாப்பிள்ளை கணேஷ் இணைந்திருக்கிறீர்கள். முகநூல் நிகழ்ச்சி நேரலை ஊடாக கிளாப்பிள்ளை கணேஷ் இணைந்திருக்கிறீர்கள். ஃபிலோமினா இணைந்திருக்கிறீர்கள், பிரான்சிலிருந்து ஃபிலோமினா, உங்களை மென்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்கின்றேன். அதே போல தொலைபேசி ஊடாக தொடர்ந்து இணைந்திருக்கின்ற அடுத்த நேர் யார் பார்க்கலாம், அமெரிக்காவிலிருந்து ராஜா அவர்கள் இணைந்திருக்கிறார், நினைக்கிறேன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம் ராஜா.
4: வணக்கம் அன்பு சாரதி, நலந்தானையா?
3: நலமாகவும் நலமாகவும் நீங்களும் எப்படி இருக்கிறீங்க, நலமா இருக்கிறீங்களா?
4: மலையிலிருந்து கீழே இறங்கணும் பள்ளம், அதெல்லாம் இந்த சில நேரம் இந்த லைன் வந்து கிளியர் ஆயிராது, ஒருக்கா கட் பண்ணி போட்டு போய் திருப்பி
3: எடுத்துட்டேன். திருப்பி எடுக்க
4: நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நானும் நட்புக்கு அவர் பாட்டு கேட்கிறேன். தேவி வந்து உண்மையாவே சிறு வயதுல அப்பா இழந்துட்டா, அண்ணாதான் தேவியின் உயிர். தேவி வந்து அண்ணாக்கா பாடுகிட்ட தேவி அழுது இருக்குமா, இந்த அண்ணாண்டா அழு
3: காணும்
4: பாட்டு கேட்டு இருந்தா.
3: அமெரிக்காவில் இப்பொழுது வந்து 5 இருக்கும் அமெரிக்காவிலாம் இந்த நேரத்தில் இருந்து பிற்பகல் நேரத்திலும் அமெரிக்காவில் இணைந்து கொண்டமைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய ராஜா, நிகழ்ச்சிக்காக உங்களுடைய பாடல் ஒலிக்கின்றது நட்புக்காக திரையிலிருந்து கேட்டு மகளுங்க.
4: நன்றி சாரதி, வாழ்க வளர்க.
3: நன்றி ஐயா. என்போடு இணைந்திருந்தார் அவர், அன்புக்குரிய ராஜா அவர்கள் அமெரிக்கா நாட்டிலிருந்து இணைந்திருந்தார். அஜய் இணைந்திருக்கிறீர்கள், அன்போடு வணக்கம் அஜய், எப்படி நலமா இருக்கிறீங்களா, சூப்பரா இருக்கிறீங்களா? நிகழ்ச்சியோடு

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இனிமையான இரவு பொழுதில். இது எங்களை இனிமையான தூக்கத்திற்கு அழைத்துச் செல்லும் இமை தூங்கும் நேரம். உங்கள் டிஆர்டி தமிழில்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இனிமையான இரவு பொழுதில். இது எங்களை இனிமையான தூக்கத்திற்கு அழைத்துச் செல்லும் இமை தூங்கும் நேரம். உங்கள் டிஆர்டி தமிழர்கள்.

0: 23 நிமிடங்கள், ஐக்கிய ராஜ்யத்தில் 10:23 நிமிடங்கள். சரி, சந்தோஷம். மறக்கிற சாப்பாடோட இன்றைக்கி வந்து பின்பகல் வேலை உலகம் அங்கேயும் வந்து ஒரே நேரம் தான் 5:20 இருக்கு. நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள் கனடாவிலிருந்து. அவங்களுக்கு வித்தியாசம்
1: எங்க வான்கூவர்ல இப்ப 2:24, டொரண்டோல
0: 5:24. ஓகே ஓகே,
1: டொரண்டோ மோன்ட்ரியல் பக்கம்.
0: சரி, சந்தோஷம். நீங்கள் இஞ்சாலி பக்கம், உங்க என்ன பக்கம்?
1: நாங்கள் அப்பா வந்த புறம் தெரியுது அப்பா அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு.
0: பாடல் கேட்டு மகிழ்வோம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி.

0: கரிக நேரம் இருப்பொழுது 11:30 ஆக இருக்கிறது. ஐக்கிய ராஜ்யம் லண்டனில் இருப்பு பொழுது 10:30 ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. இமய தூங்கும் நேரம் பிரான்சில் இருந்து 24 மணி நேரமும் ஒழித்துக் கொண்டிருக்கும் 180 வானிலைகளில் இன்றைய இமய தூங்கும் நேரம் நிகழ்ச்சி ஊடாக தொடர்ந்து ஜெர்மனியில் இருந்து தொலைபேசியூடாக வந்திருக்கின்ற அடுத்த நேர் யார் பார்க்கலாம். வணக்கம். இரவு வணக்கம் பாரதி. எப்படி இருக்கிறீங்க? நல்லமா இருக்கிறீங்களா பாரதி? இரவு பொழுது சூப்பர். நன்றி. எங்கூட வரவேற்றுக் கொள்கின்ற பாரதி நிகழ்ச்சிக்கு. சரி, உங்களுடைய கட்டாயம் நீங்க வந்த கவிதை தருவீர்கள். உங்களுடைய கவிதையுடன் பாடல்.
1: மனசெல்லாம் நினைவோடு நருகினிடம் அழுகையோடு கணப்பொழுதுள் ஏன் உதிர்ந்தாய் கண்ணீரை ஏன் தந்தாய் காலம் கரைகின்றது உன் நினைவு மட்டும் வளர்ந்தபடி புன்னகை முகம் பூவாய் வருடும்.

0: வார்த்தை புதையலாய் கிடைத்த என் சின்னண்ணா மனசெல்லாம் நினைவோடு மருகினிடம் அழுகையோடு மறுபிறவி உண்டென்றால் மறுபடியும் தங்கச்சியாய் உருக வைக்கும் பாசத்துள் நினைந்திருக்க தவிக்கின்றேன்.
1: நன்றி.
0: மனசெல்லாம் நினைவோடு மருகினிடம் அழுகையோடு கணப்பொழுதுள் ஏனுதிர்ந்தாய் கண்ணீரை ஏந்தந்தாய் காலம் கரைகின்றது உன் நினைவு மட்டும் வளர்ந்தபடி புன்னகை முகம் பூவாய் வருடும் வார்த்தை புதையலாய் கிடைத்த என் சின்னண்ணா மனசெல்லாம் நினைவோடு மருகினிடம் அழுகையோடு மறுபிறவி உண்டென்றால் மறுபடி உன் தங்கச்சியாய் உருக வைக்கும் பாசத்துள் நினைந்திருக்க தவிக்கின்று. நன்றி சாரதி.
1: நன்றி பாரதி அவர்கள் இணைந்திருந்தார், தனது சிறிய கவிதையோடு இணைந்திருந்தார். ஜெர்மனியிலிருந்து பாரதி அவர்கள் அண்ணன் தங்கைக்கான கவிதை அவரை மனத்து ஒலிக்கின்றது.

0: நேரம் இப்பொழுது 11:36 நிமிடங்கள். ஐக்கிய ராஜ்யம் லண்டனில் 10:36 நிமிடங்கள். பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் இனிமையான இரவு பொழுதில் இமை தூங்கும் நேரத்தோடு. நிகழ்ச்சி ஊடகத்தோடு ஜெர்மனியிலிருந்து இணைந்திருக்கின்றவர் வரவேற்றுக் கொள்கிற வைபர் ஊடக வதனி இணைந்திருக்கிறார். நினைக்கிறேன் வரவேற்றுக் கொள்ள. வணக்கம். வணக்கம் வதனி. வணக்கம் வதனி. தொலைபேசியை காதல வைத்து கேட்கும். தொலைபேசியை காதல் வைத்து கேளுங்கள். வெளியில அவுட் ஸ்பீக்கர்ல விட்டீங்கன்னு சொன்னா வராது. சரியா? என்ன பாட்டு
1: உங்களுக்கு வராமல் சளிவு பிடிக்காம பாத்துக்கொண்டு நான் ஒரு பாட்டு கேட்டுக்கிறேன். தம்பிக்கு ஒரு பாட்டு, அன்பு தங்கைக்கு ஒரு பாட்டு.
0: உங்களுக்கான பாடல் ஒலிக்க போகிறது. அந்த காலத்தில் சிவாஜி கணேசன் நடிப்பில் இருப்பான் ஒரு பாடல், அருமையான அருமையான ஒரு பாடல். டிஎம்எஸ் அவர்களது இனிய குரல். நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் பிறந்தேன் திரையில் இடம்பெற்ற பாடல்
1: நினைக்கிறேன்.
0: ஒலிக்கிறது பாடல் கேட்டு மகிழுங்கள்.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. அவர் என்ன பண்ணியிருந்தார் அன்புக்குரிய வதனி அவர்கள் ஒலிக்க போகிறது பாடல்.
2: நல்ல தம்பி வெள்ளக்கட்டி சுட்டி பையா

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனதில் உள்ள சுமைகளை இறக்கி வைத்து இனிமையான துக்கத்திற்கு உங்களை அழைத்து செல்லும் டிஆர்பி தமிழின் இமை தூங்கும் நேரம்.

கேட்டுக்கொண்டிருப்பது மெனுவில் உள்ள சுமைகளை அளித்து செல்லும் நேரம்.

காலை நேரம் இரவு பொழுது 11:49 நிமிடமாக இருக்கிறது. ஐக்கிய ராஜ்யம் லண்டனில் இரவு பொழுது 10:49 நிமிடம் முடித்துக் கொண்டிருக்கிறது. இமை தூங்கும் நேரம். அன்னைக்கான பாடல்கள், தாய்க்கான பாடல்கள், தந்தைக்கான பாடல்கள், நட்பிற்கான பாடல்கள், தங்கை அண்ணன் தங்கை பாசம் கூறும் பாடல்கள், நட்பின் இலக்கணம் கூறும் பாடல்கள் என அனைத்து பாடல்களோடும் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நாம் அந்த வகையில் இந்த நேரத்தில் ஒலிக்கின்றது அடுத்த பாடலாக.

நேரம் இரவு பொழுது 11:55 நிமிடமாக இருக்கிறது. ஐக்கிய ராஜ்யம் லண்டனில் 10:55 நிமிடமாக இருக்கிறது. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்குள் நெருங்கி இருக்கின்றோம். நூறிய இமைதுங்கும் நேரம் நிகழ்ச்சியூடாக அணிந்து சிறப்பித்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து

நிகழ்வுகள் நிகழ்ச்சி நேரலை ஊடாக இணைந்து சிறப்பித்தவர்களுக்கும் தொலைபேசி ஊடாக வைபர் ஊடாக வாட்ஸ்அப் ஊடாக இணைந்து சிறப்பித்திருந்த அத்தனை நேர்களுக்குமே நன்றிகளை தெரிவித்து வருகின்ற பாடலோடு நிறைவுக்கு பெறுகிறது இன்றைய இமை தூங்கும் நேரம். மீண்டும் உங்கள் அனைவரையும் இன்னொரு நிகழ்ச்சி ஊடாக சந்திப்பேன் என்ற நம்பிக்கையிலும் புலரப்புகின்றது புதிய நாள் அனைவருக்கும் புலரப்புகின்ற நாள் இனிய நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவாக இறைவனை வேண்டி மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியூடாக சந்திக்கலாம். அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கங்கள். நன்றி. வணக்கம் நேர்களே.

0: இணைந்திருப்பது மீடியா கால் வானொலி ஒலி 968 கேட்டாலே பரவசம்.
1: இன்று 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 6 தேதி வியாழக்கிழமை. இவ்வருடத்தின் 219 நாள். ஆண்டு நிறைவு பெற 148 நாள்கள் எஞ்சியிருக்கின்றன.
0: பராபவ ஆண்டு ஆடி மாதம் 21 தேதி. திருவள்ளுவர் ஆண்டு 2057. ஹிஜ்ரி 1448. சஃபர் மாதம் திரை 22. ஒலி 968 மணி நேர ஒலிபரப்பை
1: FM அலைவரிசை 96.8 MHz, மீ லிசன் செயலி மற்றும் மீ லிசன் .sg/ஒலி968 வழியாகவும் கேட்கலாம்.
0: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 உடன் தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678 அழைக்க வேண்டிய எண் 6691
0: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப oli@mediacorp.com.sg.
1: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
0: லெவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
1: ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை.

0: வணக்கம் சிங்கே.
1: ஜாயண்ட் என்கிற பாடலை நீங்க கேட்டிருந்தீங்க. இவ்வாண்டு தேசிய தின அணிவகுப்பின் அதிகாரப்பூர்வ பாடலை நீங்க கேட்டிருந்தீங்க. பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நாங்க நம்புறோம்.
2: ஆறு ஆறாகிவிட்டது உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்க வந்துட்டோம்.
1: ரவிஜி
2: சச்சினி. தேசிய தின அணிவகுப்பு 2026 இன்னும் சில நாட்கள்ல பிரம்மாண்டமான முறையில் நடக்க போகுது.
1: இந்த வருஷம் நம்ம உள்ளூர் நட்சத்திரம், சிங்கப்பூர் நட்சத்திரம் உதய சௌந்தரி அவங்க வந்து நிகழ்ச்சியை வழி நடத்துறாங்க. அவங்களோட சேர்ந்து சிசி, அதுக்கப்புறம் கர்மித் சிங், ஜோகிம் கோமேஸ் இப்படின்னு பலரும் நிகழ்ச்சியை வழி நடத்துறாங்க.
2: ஆமா, 5 பேர் இருக்க போறாங்க. அந்த கூட்டணியில எப்படி நீங்க நிகழ்ச்சியை எதிர்பார்க்கலாம், தன்னுடைய பயணம் எப்படி இருந்தது, அந்த பயணத்துல அவங்க அனுபவித்த சுவாரஸ்யமான தருணங்கள் என்ன அப்படிங்கிற தகவல்களை நம்மளோட உதயா பகிர்ந்துகிட்டாங்க. அந்த காணொலியிலிருந்து ஒரு பகுதியை இப்ப கேட்போமாங்க.
3: என்ன விட்டு நீங்களா சொந்தமா பேசிட்டு இருக்கீங்க?
4: ஆமால
5: எல்லா
6: பரிமாணங்களை பார்த்து இப்ப என்டிபி
1: அவங்களோட சேர்ந்து ஜோகிம் கோமேஸ், கமித் சிங், அதுக்கப்புறம் ஹபீஸ் ரஹ்மான், சிசி லீம் இவங்க எல்லாருமே நிகழ்ச்சிய இந்த வருஷம் வழி நடத்துறாங்க.
2: பிரம்மாண்டமான முறையில் நடக்க போகுது. தேசிய தின அணிவகுப்பு 2026 இதனை நீங்க பார்க்கலாம், கேட்கலாம் மீடியா காப்பின் தளங்கள் வாயிலா.
1: நம்ம காணொளியை நீங்க பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க, எங்க போறதுன்னு தெரியல, நான் வச்ச பக்கமா வாங்க, லிங்க் நாங்க உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம்.
2: 9678896 8.
1: இப்ப வாங்க பழைய பாடல் தொகுப்புல முதல் பாடல நாம காலடி எடுத்து வைக்கலாங்க. நீதிக்கு பின் பாசம் திரைப்படத்துல இருந்து நாம அடுத்த பாடலை கேட்க போறோம். மைக்கேல் அந்த பாடலை விரும்பிக்கிட்டு இருக்காரு.

0: இந்த தேசிய தினத்தில் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் ஆண்டின் மிகப்பெரிய சலுகைகளுடன் சேமிப்பையும் கொண்டாட்டத்தையும் இரட்டிப்பாக்குங்கள். நீங்கள் வாங்கும் வைரம் மற்றும் ரத்ன நகைகளுக்கு GST நாங்களே செலுத்துகிறோம். கூடவே 22 கேரட் தங்க நகைகளை எங்க வாங்கியிருந்தாலும் எந்தவித கழிவும் இல்லாமல் மாற்றி புது நகைகளை மிக சிறந்த செய்கூலியில் பெற்றுக் கொள்ளலாம். முன்னுங்கள், இந்த சலுகை August 10 வரை மட்டுமே. உடனே அருகிலுள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு வாருங்கள்.
1: தொடர்ந்து 18 மாதங்களாக சிங்கப்பூரின் முன்னணி வாகன உற்பத்தி நிறுவனமாக திகழ்கிறது BYD. உங்கள் நம்பிக்கைக்கு நன்றி. நமது தேசிய தினத்தை முன்னிட்டு எங்களின் மேம்படுத்தப்பட்ட அதிநவீன பிரத்யேக வாகனங்களை காலவரையறைக்குட்பட்ட சலுகைகளுடன் பெற்றுக் கொள்ளுங்கள். புத்தம் புதிய BYD C-Lion 7 ER, BYD C-Lion 8 DMI மற்றும் BYD C-Lion 6 DMI வாகனங்களை செலுத்தி பாருங்கள். நீங்கள் முழுமையான மின்சார வாகனத்திற்கோ அல்லது புதுமையான DMI மின்சாரம் மற்றும் பெட்ரோலில் இயங்கும் வாகனத்திற்குமாற இலவே சிறந்த தருணம். இன்றை உங்களுக்கு அருகில் உள்ள BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
2: GRT ஜுவல்லர்ஸ் விழா கால சிறப்பு சலுகைகள். பழைய தங்க நகைகளை மாற்றிக் கொள்ளும் பொழுது 0% விழுக்காடு கழிவும். அனைத்து தங்க நகைகளின் செய்கோலியின் மீது 10% விழுக்காடு தள்ளுபடி. மேலும் வைரங்கள், பட்டை தீட்டப்படாத வைரங்கள், ரூபி, எமரால்ட் மற்றும் பிளாட்டினம் நகைகளின் MRP மீது 10% விழுக்காடு தள்ளுபடியும் பெற்று மகிழுங்கள். நிபந்தனைகள் பொருந்தும். GRT ஜுவல்லர்ஸ், சிராங்கூன் சாலை, ஸ்ரீ வீரமா காளியம்மன் கோவில் அருகில், சிங்கப்பூர்.
3: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கே.

0: திருமணம் மற்றும் சுபகாரியங்களுக்கு உணவு தயாரித்து வழங்குகிறது.
1: அக்ஷயா ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகள் வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ராங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. போட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
2: தனுஷ்குடன் சிங்கப்பூரின் 61வது தேசிய தினத்தை என்றும் இல்லாத சிறப்பான சலுகைகளுடன் கொண்டாடுங்கள். நீங்கள் வாங்கும் வைர நகைகளுக்கு GST செலுத்த தேவையில்லை. மேலும் வைர நகை செய்கூலியில் 100 விழுக்காடு வரை தள்ளுபடியை பெறுங்கள். அது மட்டுமல்ல, தங்க நகையின் செய்கூலியிலும் 50 விழுக்காடு வரை அதிரடி தள்ளுபடியை பெறுங்கள். இன்றே தனுஷ்குக்கு விரையுங்கள். சலுகைகள் குறுகிய காலத்திற்கு மட்டுமே, விதிமுறைகளுக்கு உட்பட்டது. தனுஷ்க், டாடா நிறுவனத்தின் தயாரிப்பு.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
4: வணக்கம் சிங்கே.

0: தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: நேரம் இப்பொழுது காலை 6:21 விட்டது. பட்டத்து ராணி திரைப்படத்தில இருந்து டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடியிருந்த பாடல நீங்க கேட்டிருந்தீங்க. மேகலை அந்த பாடல விரும்பி கேட்டிருந்தாங்க.
2: அதுக்கு முன்னால எங்க பாப்பா படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் வந்தது, இந்த பாடலை கேட்டு கொஞ்ச நாளாச்சு, எனக்காக ஒலிபரப்புங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாக்கியம் அவங்களுக்கான பாடலாக அது இடம்பெற்றது.
1: இன்னும் கொஞ்ச நேரத்துல மாணவர்களுக்கான கேள்வி அங்கம் இடம்பெறவிருக்கின்றது. அதற்கு முன்பு நம்ம மாணவர்கள் எல்லாரும் வானொலி பக்கமா ஓடோடி வர சொல்லணும்னு நினைக்கிறேனே.
2: ஜோதி ஸ்டார் புஷ்ப கடை வழங்கும் லெவஸ்டா காஃபி உங்களுக்கு பரிசா காத்துக்கிட்டே இருக்குது. தகவல நல்லா கேளுங்க மாணவர்களே, அதை தொட்டுதான் கேள்வி வரப்போகுது.
1: இந்த வருஷம் தேசிய தின அணிவகுப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது 5 படைப்பாளர்கள் உள்ளனர். இவர்கள வந்து இவங்களுடைய பெயர் என்னவென்றால் ஹபீஸ் ரஹ்மான், சிசி லீம், ஜோகிம் கோமேஸ், கர்மித் சிங் இவங்களோட சேர்ந்து நம்முடைய நட்சத்திரம் உதய சௌந்தரியம் இந்த நிகழ்ச்சியை வழி நடத்துறாங்க.
2: அவங்களுடைய அனுபவத்தை பற்றி அவங்க ஒரு காணொலியில எங்களோட பகிர்ந்துகிட்டாங்க. அதை நீங்க இன்ஸ்டாகிராம்ல பாக்கலாம், போய் கேட்கலாம் அப்படின்னு நாங்க சொல்லியிருந்தோம் இல்லையா.
1: ஆமாம். சரி மாணவர்களே, உங்களுக்கான கேள்வி இன்று ரொம்ப சுலபமானது. இன்று கேள்வி என்னவென்றால், 5 படைப்பாளர்களின் பெயர்களில் ஒரு பெயரை நீங்க சொன்னாலே போதும், உங்களுக்கு பரிசு.
2: இப்பவே வாட்ஸ்அப் அனுப்புங்க உங்களுடைய பெயர், அதுக்கப்புறம் உங்களுடைய வயது, நீங்க இந்த பள்ளியில படிக்கிறீங்க, பதில் என்ன, இவற்றை தெளிவா நீங்க வாட்ஸ்அப் ஆயிலா நீங்க தெரிவிக்கணும். வாட்ஸ்அப் எண்
1: 9678 9688. AYEI நோக்கி செல்லும் CTE அங்கோக்கியோ Avenue 5 இருக்கு. முன்பு வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: இந்த மாதம் நம்மள சில பேருக்கு கூடுதல் உதவி கிடைக்குதாமே.
1: ஆமா, எனக்கு GST அதாவது பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு ரொக்கம் கிடைக்கிறது.
0: நல்லதுதான். தகுதி பெறும் சிங்கப்பூரர்கள் 850 வள்ளி வரை பெறலாம்.
1: உனக்கு தெரியுமா, GST பற்றுச்சீட்டு திட்டம் நிரந்தரமானது. குறைந்த நடுத்தர வருமானம் ஈட்டும் சிங்கப்பூரர்களுக்கு உதவதா இது. GST மற்ற செலவுகளையும் ஈடுகட்ட எனக்கு ரொம்ப உதவியா இருக்கு.
0: மூத்தோருக்கும் ஏதோ இருக்குதானே?
1: ஆமா, என் அம்மாவுக்கு 65 வயசுக்கு மேல ஆகுது. மற்ற தகுதிகளையும் பூர்த்தி செய்யறதால அவங்களுக்கு GST பற்றுச்சீட்டு மெடிசேஃபும் கிடைக்க போகுது. பலதுறை மருந்தகத்திற்கு போகும்போது அது அவங்களுக்கு உதவியா இருக்கும்.
0: எனக்கும் இந்த சலுகைகள் கிடைக்குமான்னு பாக்கணும்.
2: தகுதி பெறும் சுமார் 1.5 மில்லியன் சிங்கப்பூரர்கள் 850 வெள்ளி வரை GST பற்றுச்சீட்டுகளை ரொக்கமாக பெறுவர். தகுதி பெறும் மூத்த சிங்கப்பூரர்களுக்கு 450 வெள்ளி வரை GST பற்றுச்சீட்டு மெடிசேஃப் வழங்கப்படும். மேல் விவரங்களுக்கு go.gov.sg/govbenefits-gstv.
3: பிரம்மாண்டத்தின் அடையாளமான DMY ஜுவல்லர்ஸில் சிங்கப்பூரின் 61வது தேசிய தினத்தை முன்னிட்டு அசத்தலான சலுகைகள். ஆகஸ்ட் முதல் தேதி முதல் ஆகஸ்ட் 11 வரை பழைய தங்க நகைகளை மாற்றிக்கொள்ளும் போது 0 விழுக்காடு கழிவு. அனைத்து முன்னணி கடன் அட்டைகளுக்கு கூடுதல் சேவை கட்டணங்கள் எதுவும் இல்லை. அது மட்டுமல்ல, தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் சேருவோருக்கு சிறப்பு சலுகைகள். தரமான தங்கத்திற்கும் தனித்துவமான நகைகளுக்கும் DMY ஜுவல்லர்ஸ், 113 சிராங்கூன் சாலை, சிங்கப்பூர். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
4: சொல்லுங்கள் ராஜமாதா.
5: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
4: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
5: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
4: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
5: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
4: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
5: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
4: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாப் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். 4 இரவுகளும் டோக்கியோவின் மையத்தில் அமைந்துள்ள அதே 4 நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷிபா பூங்காவில் இருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜூகு, ஒடாய்பா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் வாங்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமெரிக்க அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த வன சரணாலயமும் புனித தலமுமான மெய்ஜி ஜிங்குவிற்கு சென்றிடுங்கள். ரோபோங்கி ஹில்ஸ், அங்கே உள்ள கண்ணை கவரும் கிறிஸ்துமஸ் ஒளி அலங்காரங்களை கண்டு வியந்திடுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாப் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு December 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு சான்ஸ் world.com அல்லது அழையுங்கள் 6206 17 9 6206 1797.

0: டிஎம் சவுந்தரராஜன் பி சுசிலா பாடியிருந்த இரண்டு பாடல்கள் உங்களுக்காக ஒலித்தன. கௌரி கல்யாணம் அன்னமிட்ட கை திரைப்படங்கள்ல இருந்து
1: பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்க. அடுத்து தமிழ் இசையில அனிருத் ஜெயந்த காந்தி பாடிய பாடலை கேட்போம் இன்னும் கொஞ்ச நேரத்துல.
2: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது. AYE-ஐ நோக்கி செல்லும் CTE அங்கோக்கியோ அவென்யூ 5 இருக்கு முன்பு.
3: போக்குவரத்து நிலவரம்.

0: இன்றைய குற்ற நமக்காக அனுப்பி வைத்திருக்காங்க நேயர் தமிழ்ச்செல்வி.
1: உயர்ந்த எண்ணமும் உயர்வான செயல்களும் உள்ளம் நிறைந்த உதவிகளும் நம்மை எப்போதும் உயர்ந்த இடத்திலேயே வைக்கும்.
0: இதான் ரொம்ப அழகா சுருக்கமா சொல்லிருக்காங்க. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ அதான் நடக்கும், நம்ம நினைக்காதது நடக்காது. அப்ப கேள்வி என்னன்னா, நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கறதான்.
1: மீண்டும் உங்களுக்காக தமிழ் செல்வி அனுப்பிய கூற்று, உயர்ந்த எண்ணமும் உயர்வான செயல்களும் உள்ளம் நிறைந்த உதவிகளும் நம்மை எப்போதும் உயர்ந்த இடத்திலேயே வைக்கும். தன்முனைப்பு வரிகள் ஆதரவு.
2: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றை சமைத்து பாருங்கள்.
1: பீட்சா ஹாட்டின் சீசி 7 பீட்சாவை சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருங்கள். ஒரு சீசி 7 பீட்சாவும் ஒரு ஃபேவரட் பீட்சாவும் 50 விழுக்காடு கழிவில், 28 வெள்ளி 90 காசு. நாவூர வைக்கும் பாலாடைகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் இன்னும் நிறைய சாப்பிட தோணும். ஒரிஜினல் ஹவாயன் சீசி ஸ்பினச், ட்ரஃபல் ஷ்ரூம் சிக்கன் பேக்கன் என பல சுவைகளில். வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். இத்தகவலை உங்களுக்காக வழங்கியது பீட்சா ஹட்.

0: ஐக்கிய தினத்தில் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் ஆண்டின் மிகப்பெரிய சலுகைகளுடன் சேமிப்பையும் கொண்டாட்டத்தையும் இரட்டிப்பாக்குங்கள். நீங்கள் வாங்கும் வைரம் மற்றும் ரத்ன நகைகளுக்கு GST நாங்களே செலுத்துகிறோம். கூடவே 22 கேரட் தங்க நகைகளை எங்க வாங்கியிருந்தாலும் எந்தவித கழிவும் இல்லாமல் மாற்றி புது நகைகளை மிக சிறந்த செய்கூலியில் பெற்றுக் கொள்ளலாம். முன்னுங்கள், இந்த சலுகை August 10 வரை மட்டுமே. உடனே அருகிலுள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு வாருங்கள்.
1: இன்னும் 24 மணி நேரத்துல உங்க வாழ்க்கையே மாறப்போகுது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன
2: பண்ணுவீங்க? மாட்டிக்கினாரு ஓர் தெரியும்.
3: வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுன்னு தெரியாது, ஆனா பானிபூரி வாங்குவேன், ஒரு நாள் சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
1: நாளைக்கே உங்களுக்கு 1 லட்சம் வெள்ளி பரிசா விழுந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க?
3: 1 லட்சம் வெள்ளி அப்பே நான் பானிபூரி தான் வாங்குவேன், நல்லா உட்காந்து சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
1: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் 9 மணிக்கு இடம்பெறும் செய்திகளை தொடர்ந்து நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்போம்.
4: வானொலி பக்கம் ஓட்டுங்க, மனசுல உள்ளத கொட்டுங்க.
5: கவிதை
6: இரவு நிலாட்டம் ஆதரவு M1 Max.
7: நமது தேசிய தினத்தன்று சிங்கப்பூர் மிளிரும், அதுபோல் நீங்களும் ஜொலிக்கலாம். ஜோய் ஆலுகாசுடன் கொண்டாடுங்கள். 9 விழுக்காடு GST உள்ளடக்கிய விலையில் வைர நகைகளை வாங்கி மகிழுங்கள். கூடுதலாக தங்க நகைகளின் செய்கூலியில் முழுமையான 30 விழுக்காடு தள்ளுபடியை பெற்றிடுங்கள். உங்கள் அருகாமையில் உள்ள ஜோய் ஆலுகாஸ் கிளைக்கு இன்றே செல்லுங்கள். இச்சலுகை August 10 வரை மட்டுமே. ஒரு தேசம் பல சிறப்பு.
8: ஜோய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
9: விருந்துனா நல்ல மாப்பிள விருந்த சாப்பிடணும்.
10: புது மாப்பிள்ளன்னு நினைப்புதா?
9: இருக்காதா பின்ன? குமார் மெஸ்ல மாப்பிள்ள விருந்து சும்மா அப்படிதான் இருக்கும். மட்டன் சுக்கா, சுட சுட கோழி பொரியல், கமகமன்னு மீன் வறுவல், பொல பொலன்னு வெள்ளச்சோறு, மனச மயக்கிற மீன் குழம்பு, கோழி குழம்பு, இன்னும் கொடுங்க இன்னும் கொடுங்கன்னு கேட்க தூண்ற ஜிகிர்தண்டா.
10: உண்மையிலேயே இது மாப்பிள்ள விருந்து தாங்க.
11: குமார் மெஸ் மாப்பிள்ளை விருந்து வெறும் 19 வெள்ளி 90 காசு. இச்சலுகை August 31 வரை.
12: நிறைந்த புன்னகை
13: மாமா மாமா உன் பொண்ண கொடு மாமா, மேலும் கொட்டினா தாலி கட்டலாமா.

0: வழங்கியிருந்தாங்க.
1: நாம கில்லி திரைப்படத்துல இருந்து சுனிதி சௌஹான் பாடியிருக்கும் பாடல கேட்க போறாங்க. அதற்கு முன்பு வாங்க வானிலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம்.
0: இடியுடன் கூடிய மழையை இன்று இரவு நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தார்.
1: ஆரோக்கிய சாமி, இன்றைய குறிப்பு என்ன என்று சொல்லுங்கள்.
0: ஒவ்வொரு நாளும் சஜினி 5 நிமிடங்கள், குறைந்தது 5 நிமிடங்கள் நீங்க உடற்பயிற்சி செய்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஆயுட்காலம் 10 விழுக்காடு வரை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு ஆய்வுல சொல்லிருக்காங்க.
1: வெறும் 5 நிமிஷம் தானா? ரொம்ப சுலபமாச்சே. அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நாம நடைப்பயிற்சியில ஈடுபடலாம், அது மட்டும் இல்ல ஓடலாம் அல்லது எடைகளை தூக்கலாம். 5 நிமிஷத்துக்கு தானே?
0: அதேதான், 5 நிமிஷம் செஞ்சாலே 10 விழுக்காடு வரை உங்களை ஆயுட்காலம் அதிகரிக்கணும். ஒவ்வொரு நாளும் 1/2 மணி நேரம் ஒதுக்கி பாருங்க, உங்க ஒட்டுமொத்த ஆயுசும் பிரமாதமா இருக்கும், வாழ்க்கையில நீங்க மகிழ்ச்சியா இருக்கலாம்.
1: சரியா சொன்னீங்க ரவி. பல மணி நேரம் நாம கையடக்க தொலைபேசிகள்ல டூம் ஸ்க்ரோல் பண்ணுவதற்கு பதிலாக கொஞ்சம் உடற்பயிற்சியில ஈடுபட்டா நம்ம ஆரோக்கியம் கண்டிப்பா மேம்படுங்க.
2: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
3: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி, தசைவலி, தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர் வேறுபடும்.
0: கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை,
0: வணக்கம் சிங்கே.

0: முதல் முறையாக உங்களை மகிழ்விக்க வருகிறார் பிரபல பாடகி சக்தி ஸ்ரீ கோபாலன். சுவாரே சிங்கப்பூர் வழங்கும் நெஞ்சுக்குள்ளே சக்தி ஸ்ரீ கோபாலன் லைவ் இன் சிங்கப்பூர் கலை நிகழ்ச்சி. சனிக்கிழமை ஆகஸ்ட் 29 தேதி மாலை 6:30 கேபிட்டல் தியேட்டர் அரங்கில் பரபரப்பாக விற்பனையாகும் நுழைவுச் சீட்டுகளுக்கு செல்லுங்கள் sistic.com.sg. மேல் விவரங்களுக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள் 8808-0177.
1: தனுஷ்குடன் சிங்கப்பூரின் 61வது தேசிய தினத்தை என்றும் இல்லாத சிறப்பான சலுகைகளுடன் கொண்டாடுங்கள். நீங்கள் வாங்கும் வைர நகைகளுக்கு GST செலுத்த தேவையில்லை. மேலும் வைர நகை செய்கூலியில் 100 விழுக்காடு வரை தள்ளுபடியை பெறுங்கள். அது மட்டுமல்ல, தங்க நகையின் செய்கூலியிலும் 50 விழுக்காடு வரை அதிரடி தள்ளுபடியை பெறுங்கள். இன்றே தனுஷ்குக்கு விரையுங்கள். சலுகைகள் குறுகிய காலத்திற்கு மட்டுமே, விதிமுறைகளுக்கு உட்பட்டது. தனுஷ்க் டாடா நிறுவனத்தின் தயாரிப்பு.
2: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடணும் போல இருக்கு.
3: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட் டீ காஃபியோட 3 வள்ளி மட்டும்தான். சைவ சாப்பாடு 5 வள்ளி தான்.
2: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும் கேள்விப்பட்டிருக்கேன்.
3: பதப்படுத்தும் பொருட்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க.
4: பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங். கர்வா ரோட், வீராசாமி ரோட், சென்னை ரோட், துவாஸ், ரேஸ் கோர்ஸ் லேன், தேவான் கார்டன்ஸ்ல செயல்படுறாங்க. தொடர்புக்கு 8196-4806.
5: வண்ணமயமான வியாழக்கிழமையில் சந்திக்கின்றோம்.
6: வீட்டுல இருந்து கொஞ்ச நேரம் தான் கீழே போறேன், அதுக்கு நான் எப்படி உடுத்திருந்தா என்னங்க அப்படின்னு கேக்குறீங்களா? வீட்டுல இருந்து ஒரு சில வினாடிகள் நீங்க காலை வெளியெடுத்து வைக்கிறதா இருந்தாலும் நல்ல பிரசன்டபிளா, அதாவது ஒப்பனை அணியணும்னு தேவையில்ல, கொஞ்சம் அழகா போகலாமே. அது எப்படி கொஞ்சம் அழகா அப்படின்னு கேக்குறீங்க? அப்படி கேளுங்க, சொல்றேன். முகத்தை நல்லா கழுவிட்டு தலைய நல்லா வாரிக்கிட்டு வெளியே போனாலே நீங்க அழகா தான் இருப்பீங்க. கொஞ்சம் இருங்க, ஆனா அந்த முகத்துல ஏதோ ஒண்ணு குறையுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்க கிட்ட வாங்கன்னு சொல்றாங்க.
7: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை.

0: அமல் கே சம்மதம் திரைப்படத்திலிருந்து தேனி சீத்தின்ற தேவாவின் இசையில் ஹரிஹரன் சுஜாதா பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒளியேறியது.
1: கேட்ட கேள்விக்கு மாணவர்கள் சரியான பதில சொல்லல, அதனால 7 மணிக்கு மேல அத பெரியவங்க பக்கமா கொண்டு போலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டோங்க.
0: கேள்வி இதுதாங்க, இந்த வருஷம் தேசிய தின அணிவகுப்பின் 5 படைப்பாளர்கள் யார்? எல்லாரோடையும் பேரையும் சரியா வந்து சொல்லுங்க. ஜோதி புஷ்பகடை வழங்குற லவிஸ்தா காஃபி உங்களுக்கு பரிசா காத்துக்கிட்டு இருக்குங்க.
1: 9678899688 எங்களுடைய வாட்ஸ்அப்
2: 9688 போக்குவரத்து நிலவரம்.
1: 6:59 ஆகிவிட்டது. விபத்து நேர்ந்துள்ளது SLECTE செல்லும் வழியில் TPE அந்த பகுதிக்கு பிறகு.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம். காலை மணி 7, மீடியா புள்ளி 9-6-8. செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். சிங்கப்பூரின் எதிர்கால பொருளாதாரத்தை உருவாக்குவதற்கான தீர்மானத்தை சில மாற்றங்களுடன் நாடாளுமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. 9 மணி நேரம் விவாதம் நடந்தது. பாட்டாளி கட்சி தீர்மானத்தை முன்வைத்திருந்தது. பொருளாதார உத்தி மறு ஆய்வுக்கு ஏற்ப மக்கள் செயல் கட்சி தீர்மானத்தில் திருத்தங்கள் கொண்டு வந்தது. மொத்தம் 24 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசினர். எதிர்த்தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 12 பேரும் திருத்தங்களை எதிர்த்து வாக்களித்தனர். மன்றத்தில் இருந்த நியமன உறுப்பினர்கள் அனைவரும் திருத்தப்பட்ட தீர்மானத்தை ஆதரித்தனர். வர்த்தக தொழில் அமைச்சர் டான்சி லெங் திருத்தப்பட்ட தீர்மானம் சிங்கப்பூரின் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவதாக குறிப்பிட்டார். பாட்டாளி கட்சி உறுப்பினர் ஜேமஸ் லிம் சிறிய நிறுவனங்களிடம் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அரசாங்கத்தின் பொருளாதார உத்தி மறு ஆய்வு பன்னாட்டு நிறுவனங்களுக்கு ஆதரவாய் பாரபட்சமாய் இருப்பதாக அவர் சொன்னார். வெளிநாட்டு முதலீட்டையும் பன்னாட்டு நிறுவனத்தையும் சார்ந்திருப்பதை சிங்கப்பூர் படிப்படியாக குறைக்க வேண்டும் என்றார் இணை பேராசிரியர் லிம். அதற்கு பதில் சொன்ன இரண்டாம் நிதியமைச்சர் ஜெஃப்ரி சியாவ் சிங்கப்பூர் பொருளாதாரத்துக்கு உள்நாட்டு நிறுவனம் பன்னாட்டு நிறுவனம் இரண்டுமே தேவை என்றார். தீர்மானம் தொடர்பான விவாதத்தில் பேசிய பாட்டாளி கட்சி உறுப்பினர்கள் இளையர்களுக்கும் உள்ளூர் நிறுவனங்களுக்கும் அதிக வாய்ப்புகள் தேவை என்று அறைகூவல் விடுத்தனர். பொருளாதாரத்தின் அடுத்த கட்டத்தில் குடிமக்களுக்கு அதிக வாய்ப்புகள் தேவை என்று அவர்கள் கூறினர். அதற்கு பதில் சொன்ன மக்கள் செயல் கட்சி நல்ல வேலை, திறன் வளர்ச்சி, மாற்றத்தை சந்திப்பதற்கு தேவையான ஆதரவு ஆகியவற்றால் பொருளாதார வெற்றியில் சிங்கப்பூரர்கள் அர்த்தமுடைய நெடுங்கால பயனை அடைவதாக குறிப்பிட்டனர். அமெரிக்கா விதித்திருக்கும் புதிய வரி குறித்து சிங்கப்பூர் கவனமாக பரிசீலிக்கும் என்று துணை பிரதமர் கான் கிம் யோங் கூறியிருக்கிறார். அதற்கு கொடுக்கப்படும் விலையையும் விரிவான வர்த்தக தாக்கத்தையும் அரசாங்கம் முதலில் மதிப்பிட வேண்டும் என்றார் அவர். நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட கேள்விக்கு அவர் பதில் சொன்னார். அமெரிக்க வர்த்தக பேராளரோடு அரசாங்கம் தொடர்ந்து ஆக்ககாரமாக பணியாற்றும் என்று திரு கான் குறிப்பிட்டார். சிங்கப்பூர் உள்ளிட்ட 60 பொருளாதாரங்கள் மீது அமெரிக்கா 12.5 விழுக்காட்டு வரியை விதித்திருக்கிறது. சிங்கப்பூரின் ஏற்றுமதியில் 1/3 ஆண்டுக்கு சுமார் 9.5 பில்லியன் வெள்ளி அமெரிக்காவுக்கு செல்கிறது. புதிய வரியால் அதில் தாக்கம் இருக்கும் என்றார் திரு கான். புகைமூட்டம் ஏற்பட்டால் சமாளிக்க சிங்கப்பூர் தயாராக இருப்பதாக நீடித்த நிலைத்தன்மை சுற்றுப்புற அமைச்சர் கிரேஸ் ஃபு கூறியிருக்கிறார். புகைமூட்ட நிலவரம் பற்றி நாடாளுமன்றத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு அவர் பதில் சொன்னார். ஆசியான் கண்காணிப்பு நிலையம் இந்த வட்டாரத்தில் நாடு கடந்து புகைமூட்டம் பரவும் அபாயம் குறித்த எச்சரிக்கையை 2 நிலைக்கு உயர்த்தியிருக்கிறது. எல்னினோ வருகையினால் வட்டாரம் காய்கிறது. இந்தோனேசியாவின் சுமத்ரா கலிமந்தான் தீவுகளில் காட்டுத்தீ காணப்படுவதாக துணைக்கோள படங்கள் காட்டுகின்றன. நிலைமையை அமைச்சு கண்காணித்து வருவதாக திருவாட்டி ஃபு தெரிவித்தார். மே மாதம் முதல் அரசாங்க அமைப்புகள் புகைமூட்ட அபாயம் குறித்தும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பற்றியும் ஆலோசனைகள் தந்து வருவதாக அவர் சொன்னார். மலேசியா அகதிகளின் உயிருக்கு ஆபத்து என்று தெரிந்தால் அவர்களை நாட்டை விட்டு வெளியேற்றப் போவதில்லை என்று கூறியிருக்கிறது. 5000 ரோஹிஞ்சா அகதிகளை திரும்ப ஏற்க மியான்மர் அரசாங்கம் இணங்கியிருப்பதாக கடந்த வாரம் பிரதமர் அன்வார் இப்ராஹிம் அறிவித்தார். மலேசியாவில் 200,000 அதிகமான அகதிகளும் அடைக்கலம் நாடுவோரும் உள்ளனர். மியான்மரின் ரோஹிஞ்சா அகதிகள் மட்டும் 120,000 அதிகம். மியான்மர் ஏற்பதாக சொன்னாலும் கூட மலேசியா பார்த்துதான் அனுப்பும் என்று தொடர்புத்துறை அமைச்சர் ஃபஹ்மி ஃபர்சில் சொன்னார். மியான்மர் இதுவரை அது பற்றி கருத்து சொல்லவில்லை. பங்களாதேஷின் முன்னைய பிரதமர் ஷேக் ஹசீனா டிசம்பர் மாதம் நாடு திரும்பப் போவதாக அறிவித்திருக்கிறார். அவரது ஆட்சி முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட 2 ஆண்டு நிறைவில் அவர் பேசினார். திருவாட்டி ஹசீனா இந்தியாவில் இருக்கிறார். நாடு திரும்பினால் சிறையில் அடைக்கப்படலாம், பொய்யான வழக்குகளில் விதிக்கப்பட்ட தண்டனை நிறைவேற்றப்படலாம், ஆனால் அதன் பொருட்டு அஞ்சப்போவதில்லை என்று அவர் சொன்னார். தமது அவாமி லீக் கட்சி மீது விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட வேண்டும் என்றும் புதிய அரசாங்கத்தை எதிர்த்து போராடப் போவதாகவும் திருவாட்டி ஹசீனா கூறினார். அவர் காணொலியில் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் குரல் பதிவு மட்டுமே வெளியிடப்பட்டது. அமெரிக்காவின் ஸ்பேஸ் எக்ஸ் உந்துகணையின் ஒரு பகுதி எதிர்பார்த்ததைப் போலவே நிலவின் மீது மோதியிருக்கிறது. அந்த ஃபால்கன் 9 உந்துகணை கடந்த ஆண்டு பாய்ச்சப்பட்டது. அதன் 4000 கிலோகிராம் மேற்பகுதி திட்டமிட்ட வகையில் விண்வெளியில் கைவிடப்பட்டது. ஆனால் திட்டமிடாத வகையில் நிலவில் மோதியது. மோதலுக்கு பின் நிலவில் மனிதன் போட்ட 3000 குப்பைகள் கிடப்பதாக நம்பப்படுகிறது. அந்த 4 டன் உந்துகணை பகுதி மணிக்கு 8700 கிலோமீட்டர் வேகத்தில் நிலவின் மீது மோதும் என்று கணிக்கப்பட்டது. 30 மீட்டர் பள்ளம் ஏற்பட்டு 100 கிலோமீட்டர் உயரம் வரை தூசு பரவியிருக்கலாம். அமெரிக்காவும் சீனாவும் போட்டி போட்டுக்கொண்டு நிலவில் குப்பை போடுவது பற்றிய கவலை தொடர்கிறது. 4 ஆண்டுக்கு முன்பு சீனாவின் உந்துகணை இதேபோல் எதிர்பாராத விதமாக சந்திரனை அடித்தது. கடந்த காலங்களில் இப்படி பலமுறை பாதை தவறிய உந்துகணைகள் நிலவை மோதியிருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றனர்.
1: சொல்லும் பொருளும் அமெண்ட்மெண்ட், திருத்தம். ஒரு சட்டத்தில் உரிய திருத்தம் கொண்டு வருவதற்கு முன் நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்கள் நீண்ட விவாதம் நடத்துவதுண்டு. அமெண்ட்மெண்ட், திருத்தம்.
2: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
3: சிங்கப்பூர் இந்த ஆண்டு அதன் 61வது தேசிய தினத்தை கொண்டாடுகிறது. பிரதமர் லாரன்ஸ் வாங் விடுக்கும் தேசிய தின செய்தியின் தமிழாக்கம் August 8 இரவு 9 மணிக்கு வசந்தத்தில் ஒளிபரப்பாகும். பிரதமரின் உரையை கலாச்சார சமூக இளையர் துறை அமைச்சு, மனிதவள அமைச்சு ஆகியவற்றுக்கான துணை அமைச்சர் தினேஷ் வாசுதாஸ் வாசிப்பார். ஒலி 968 அது இடம்பெறும். ஒளிபரப்புக்கு பிறகு தேசிய தின செய்தியை மீ வாட்ச் இணைய பக்கத்தில் பெறலாம்.
4: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.
5: வணக்கம் சிங்கை, ஆதரவு BYD.
6: புத்தம் புதிய BYD C-Lion 7 ER வாகனத்தையும் C-Lion 8 DMI 7 பேர் அமரக்கூடிய வாகனத்தையும் பார்க்க வாருங்கள்.
5: அதிநவீன தொழில்நுட்பம், உற்சாகமூட்டும் செயல்திறன், உயர்தர வசதி. இன்றே BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
7: இந்த தேசிய தினத்தில் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் ஆண்டின் மிகப்பெரிய சலுகைகளுடன் சேமிப்பையும் கொண்டாட்டத்தையும் இரட்டிப்பாக்குங்கள். நீங்கள் வாங்கும் வைரம் மற்றும் ரத்ன நகைகளுக்கு GST நாங்களே செலுத்துகிறோம். கூடவே 22 கேரட் தங்க நகைகளை எங்க வாங்கியிருந்தாலும் எந்தவித கழிவும் இல்லாமல் மாற்றி புது நகைகளை மிக சிறந்த செய்கூலியில் பெற்றுக் கொள்ளலாம். முன்னுங்கள், இந்த சலுகை August 10 மட்டுமே. உடனே அருகிலுள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு வாருங்கள்.

0: நட்சத்திரமாய் ஜொலிக்கும் மனதை மயக்கும் எல்லோருக்கும் பிடிக்கும். அது என்ன?
1: வைரம்.
0: சரியா சொன்னீங்க,
1: வைரம் எல்லாருக்கும் பிடிக்கும் தான். ஆனா எல்லாராலையும் வாங்க முடியுமா?
0: முடியும் கா.
1: என்ன சொல்ற
0: அக்கா? நம்ம தேசிய நாளை முன்னிட்டு ஏபிஜே அபிராமியில ஆகஸ்ட் 5ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரை வைரத்துக்கு 50 விழுக்காடு தள்ளுபடி தராங்க.
1: வைரத்துக்கு 50 விழுக்காடு தள்ளுபடியா?
0: ஏபிஜே அபிராமியில எல்லாமே உலகத்தர வைரங்கள் உத்திரவாத சான்றிதழோட தராங்க. அதுவும் தெளிவான விலைப்பட்டியலோட வாங்கிக்கலாம்.
2: அபிராமி பாப்புலர் ஜுவல்லர்ஸ் சிங்கப்பூர்.
3: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
4: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
5: ஜோதி ஸ்டாப் புஷ்ப கடை.

0: வெல்கம் சிங்கே.
1: பீஸ் பட பாடலை கேட்டீங்க, அனிருத் ஜுனிதா காந்தி அந்த பாடலை பாடிருந்தாங்க. அனிருத்தோட இசையில அந்த பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது.
2: அடுத்தடுத்து உங்களுக்காக இந்த பாடல்கள் இடம்பெறவிருக்கின்றன. பட்டியல் திரைப்படத்தில இருந்தும்
1: இவ்வாறு நட்சத்திரம் தேவிஸ்ரீ பிரசாத் அவருடைய சில வந்த வீரம் படத்திலிருந்து உங்களுக்காக பாடல்கள் காத்திருக்கின்றன.
2: மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் வழங்கும் தகவலும் உங்களுக்காக காத்துக்கொண்டே இருக்கின்றது. அது மட்டும் இல்ல, ஜோதி சோபுஷ்ப கடை வழங்கும் லவிஸ்தா காஃபிய யாரு வென்றிருக்கா தெரிந்து கொள்ள வானொலி பக்கமாவே இருங்க.
1: நிதி அமைச்சு வழங்கும் முக்கியமான தகவலும் இடம்பெற போகுது. இது உங்க அபிமான வணக்கம்
2: சிங்கே.
3: 96 போக்குவரத்து நிலவரம்.
1: AYEMCE செல்லும் வழியில் என்ஜின் சாலைக்கு பிறகு வாகனம் பழுதாகியுள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம்.

0: தினம் ஆர்கேஜி நெய். அடுத்து இடம்பெறும் தகவலை வழங்குவோர் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்.
1: வாழ்க்கையின் அழகை கொண்டாடுங்கள். இந்த தேசிய தினத்தில் மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸின் ஆண்டின் மிகப்பெரிய சலுகைகளுடன் சேமிப்பையும் கொண்டாட்டத்தையும் இரட்டிப்பாக்குங்கள்.
0: இந்த பாருங்க, தேசிய தினத்தை முன்னிட்டு உங்களுக்காக மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் அற்புதமான சலுகைகளை வழங்குறாங்க. காரணம், சிங்கப்பூர் ஜொலிக்கிற அதே நேரத்துல நீங்களும் தக தக தகன மின்னணுங்க.
1: ஆமாம் நேர்களே, நீங்க வாங்குற வைரம் மற்றும் ரத்ன நகைகளுக்கு GST நாங்களே செலுத்துறோம்னு சொல்றாங்க மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ்.
0: இதுக்கும் மேல 22 கேரட் தங்க நகைகளை நீங்க எங்கிருந்து வாங்கியிருந்தாலும் சரி, மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் கிட்ட நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா எந்த வித கழிவும் இல்லாம புத்தம் புதிய வடிவங்கள்ல சிறந்த செய்கூலி விலையில அது உங்களுக்கு வழங்க காத்துட்டு இருக்காங்க மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்.
1: எதுக்கு காத்துக்கிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் காட்சியகத்துக்கு போங்க. அங்க உங்களுக்காக இப்ப பிரத்யேகமா நடந்துகிட்டு இருக்கு சங்கிலி மற்றும் முகப்பு திருவிழா. ஒரு விழுக்காடு முதல் தொடங்கும் செய்கூலியில இருந்து நீங்க விதவிதமான வைர சங்கிலிகள், முகப்புகள் என்ன பலவற்றை பார்த்து வாங்கி வாழலாம்.
0: இந்த தங்கமான தகவலை உங்களுக்கு வழங்கியிருந்தாங்க
1: மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்.
0: வாழ்க்கையின் அழகை கொண்டாடுங்கள்.

0: யாரோ ஒருவர் குளிர்காலத்தில் சீனாவுக்கு செல்லவிருக்கிறார், அது நீங்களா? சொகுசு ரயில் பயணம் செய்து அழகிய காட்சிகளை காணலாம், நீல பனிக்குகைகளை கண்டறியலாம், வெளிப்புற வெந்நீர் ஊற்றுகளில் குளிக்கலாம், சான் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை அனுபவிக்கலாம். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 50 விழுக்காடு வரையிலான தள்ளுபடி, இருவர் பயணம் செய்யும் போது இன்னும் 1000 வள்ளி தள்ளுபடி, இலவச 3 பயண பெட்டிகளுக்கான தொகுப்பு, கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை August 16 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் sunbrothers.com, அழையுங்கள் 6212-96-86.
1: அன்பான பயணிகளே, நான் உங்கள் கேப்டன் பேசுகிறேன். இன்னும் சற்று நேரத்தில் நாம் ஜப்பானில் தரையிறங்க உள்ளோம். நீங்கள் M1 Max ஐ பயன்படுத்துபவராக இருந்தால் ஒரு நற்செய்தி, உங்களுடைய 600 GB உள்ளூர் இணைய சேவையை இனி ஜப்பானிலும் பயன்படுத்தலாம்.
2: ஆமாம், M1 Max இப்போது வழங்கும் 600 GB உள்ளூர் இணைய சேவையை ஜப்பான் மட்டுமின்றி சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிலிப்பீன்ஸிலும் பயன்படுத்த முடியும். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. வெறும் 12 வெள்ளி மட்டுமே. உடனே M1 Max-க்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது Max கடைகளை நாடவும்.
3: என்னங்க தொலைபேசியே பாத்துக்கிட்டு இருக்கீங்களே?
4: அடட, எல்லா சமூக வலைத்தளங்களையும் நெட்லின்றாவோட காணொளி தான்.
3: ஆமாங்க, தேவையான தகவல்களை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க.
4: வீடு வாங்க விற்க எதுவா இருந்தாலும் அது சுமூகமா சீக்கிரமா முடிச்சு குடுக்கறாங்க.
3: யூடியூப், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், நெட்லி இந்திராணி எடுத்து பார்த்தா அவ்வளவு காணொளி, அவ்வளவு பாராட்டு. தொடர்புக்கு
4: 8854-8989 நெட்லி வந்தாச்சு,
3: டென்ஷன் போயாச்சு.
0: விருந்துனா நல்ல மாப்பிள விருந்த சாப்பிடணும்.
5: புது மாப்பிள்ளைன்னு நினைப்புதா?
0: இருக்காத பின்ன, குமார் மேஸ்ல மாப்பிள்ள விருந்து சும்மா அப்படிதான் இருக்கும். மட்டன் சுக்கா, சுட சுட கோழி பொரியல், கமகமண்ணு மீன் வறுவல், பொல பொலன்னு வெள்ளச்சோறு, மனச மயக்கிற மீன் குழம்பு, கோழி குழம்பு, இன்னும் கொடுங்க இன்னும் கொடுங்கன்னு கேட்க தூண்ற ஜிகிர்தண்டா.
5: உண்மையிலேயே இது மாப்பிள விருந்து தாங்க.
6: குமார் மேஸ் மாப்பிள்ளை விருந்து வெறும் 19 வெள்ளி 90 காசு. இச்சலுகை August 31 வரை.
7: தங்கம் வாங்குறத சிலர் நல்ல ஒரு முதலீடா பாக்குறாங்க. ஆனா தங்கத்தை நம்ம நம்பகமான இணையதளத்திலயும் சரி, நம்பகமான கடைகள்ல இருந்து வாங்கும் போதுதான் அதற்கான உரிய சான்றிதழும் நமக்கு கிடைக்கும். நகைகள்ல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா, நீங்க அதை சுத்தம் செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா, அல்லது ஏதாவது கீரல் விழுந்துடுச்சு மாற்றணும்னு நீங்க நினைச்சா கூட போய் மாற்ற முடியும். ஆனா ரொம்ப மலிவா இருக்குதுப்பா, இங்க இருந்து வாங்கலாம் சொல்லிட்டு நம்பகத்தன்மை இல்லாத கடைகள்ல இருந்து இல்ல இணையதளத்துல இருந்தோ நீங்க வாங்கும் போது என்ன ஆகுது? அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் போது நீங்க போய் மாத்தணும்னு நினைச்சா கூட மாத்த முடியாது, அந்த கடை அங்க இல்லாம போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால ஜாய் எலக்காஸ் போன்ற நம்பகமான நகை கடைகளை தேர்ந்தெடுத்து உங்களுடைய நகைகளை வாங்குங்க, நல்ல ஒரு முதலீடாகவும் உங்களுக்கு அமையுங்க.
8: பொன்மகள் வந்தாள், பொருள் கூடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக.
7: அதுக்கப்புறம் நீங்களும் இப்படி பாடலாம். இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜாய் எலக்காஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
9: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுக்காஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுக்காஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
10: கொஞ்சம் சிந்தனை
11: நிறைந்த புன்னகை.
12: வணக்கம் சிங்கை.
13: காதலனும் புயலுக்கு போ கூற பிக்க அடி.

0: நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர். பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: நேரம் இப்பொழுது காலை 7:28 ஆகி விட்டது. வீரம் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது இவ்வாறு நட்சத்திரம். இசையமைப்பாளர் தேவி ஸ்ரீ பிரசாத்.
0: கழுகு பட பாடல் இடம்பெற போகுது.
2: ஒரு கேள்விய, அதாவது இந்த வருஷம் தேசிய தின அணிவகுப்பு 2026 5 படைப்பாளர்கள் இருக்காங்க.
0: ஆமா, அந்த ஐவரின் பெயர்கள் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம்
2: இல்லையா? ஆமாம், சரியான பதில சொல்லிட்டாரு. யாரு? தருண். வாழ்த்துக்கள் தருண்.
0: ஜோகிம் கோமெஸ்.
2: உதய சௌந்தரி.
0: கர்மித் சிங்.
2: சி சி லிம்.
0: ஹபீஸ் ரமான்.
2: இவர்கள் ஐவருமே வரும் ஞாயிற்றுக்கிழமை August 9 நடைபெறவிருக்கும் தேசிய தின அணிவகுப்ப வழி நடத்துறாங்க.
0: ஆமா, இதனை ஒட்டி உங்களுக்காக, அதாவது தேசிய தின அணிவகுப்பு 2026 ஒட்டி உங்களுக்காக நாங்க சமூகம் சார்ந்த, தேசிய தினம் சார்ந்த பல சுவாரஸ்யமான காணொலிகளை வெவ்வேறு நிகழ்ச்சிகள்ல கொண்டு வர போறோம்.
2: ஆமா,
0: ஆக நீங்க என்ன செய்யணும், தேசிய தினத்தை கொண்டாடுற அதே நேரத்துல இந்த காணொலிகளை பார்த்து அந்த காணொலிகளுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிடணும். அப்படிப்பட்ட ஒரு காணொலி பத்தா இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க பேச போறோம். நீங்க காணொலி பக்கம் பாருங்க. நிகழ்ச்சிகளை உங்களுக்காக வழங்கிட்டு இருக்கோம்
2: ரவிஜி
0: சஜினி.

0: பிரம்மாண்டத்தின் அடையாளமான டிஎம்ஒய் ஜுவல்லர்ஸில் சிங்கப்பூரின் 61வது தேசிய தினத்தை முன்னிட்டு அசத்தலான சலுகைகள். ஆகஸ்ட் முதல் தேதி முதல் ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை பழைய தங்க நகைகளை மாற்றிக்கொள்ளும் போது 0 விழுக்காடு கழிவு. அனைத்து முன்னணி கடன் அட்டைகளுக்கு கூடுதல் சேவை கட்டணங்கள் எதுவும் இல்லை. அது மட்டுமல்ல, தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் சேருவோருக்கு சிறப்பு சலுகைகள். தரமான தங்கத்திற்கும் தனித்துவமான நகைகளுக்கும் டிஎம்ஒய் ஜுவல்லர்ஸ், 113 சிராங்கூன் சாலை, சிங்கப்பூர். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: என் அம்மாவுக்கு தனியா வசிக்கிற சுதந்திரம் ரொம்ப பிடிக்கும். ஆனா சமீபத்துல கீழே விழுந்ததுல இருந்து வீட்டுல அவங்க பாதுகாப்ப நினைச்சா கவலையா இருக்கு.
2: அம்மா மாதிரியே மூத்தோர் சொந்த வீட்டிலேயே சுதந்திரமா வசிக்கிறதுக்கு தான் அரசாங்கம் ஈஸ் தனியார் வீடமைப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க. தகுதி பெறும் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் 1200 வெள்ளி மதிப்புள்ள பற்றுச்சீட்டுகளை பயன்படுத்தி கைப்பிடி சரிவு பாதை மாதிரி மூத்தோருக்கான வசதிகளை வீட்டிலே பொறுத்த தேவையான செலவுல 75 விழுக்காடு வரை செலுத்தலாம்.
1: அப்படின்னா அம்மா வீட்டுல சுயமா பாதுகாப்பா நடமாடலாம். ஆனா அவங்க தனியார் வீட்டுல இருக்காங்களே, இதுக்கு தகுதி பெறுவாங்களா?
2: ஈஸ் தனியார் வீடமைப்பு திட்டம் தனியார் வீடுகளில் வசிக்கிற 65 வயதிற்கு மேற்பட்ட மூத்தோருக்காகவே வடிவமைக்கப்படுது.
1: வாவ், இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம்?
3: 70 வயது அல்லது அதற்கும் மேற்பட்ட மூத்தோர் இப்போதே விண்ணப்பிக்கலாம். 65 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட மூத்தோர் அக்டோபர் முதல் தேதியிலிருந்து விண்ணப்பிக்கலாம். மேல் விவரங்களுக்கு east-private.gov.sg செல்லுங்கள். வீட்டில் நிம்மதியாக இருங்கள்.
4: யாரோ ஒருவர் குளிர்காலத்தில் ஐரோப்பாவுக்கு செல்லவிருக்கிறார், அது நீங்களா?
5: வடதுருவ ஒளியை நோக்கி நடக்கலாம், சாண்டாவுக்கு வணக்கம் சொல்லலாம், கண்ணாடி க்ளூவில் தங்கலாம், ஜான் பிராதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை அனுபவிக்கலாம். ஒவ்வொரு 2வது பயணிக்கு 1000 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 300 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செய்யலாம். இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்த கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை ஆகஸ்ட் 16 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் johnbrothers.com. அழையுங்கள் 6212-9660.
6: GRP Jewelers விழா கால சிறப்பு சலுகைகள். பழைய தங்க நகைகளை மாற்றிக்கொள்ளும் பொழுது 0 விழுக்காடு கழிவும். அனைத்து தங்க நகைகளின் செய்கோலியின் மீது 10 விழுக்காடு தள்ளுபடி. மேலும் வைரங்கள், பட்டை தீட்டப்படாத வைரங்கள், ரூபி, எமரால்ட் மற்றும் பிளாட்டினம் நகைகளின் MRP மீது 10 விழுக்காடு தள்ளுபடியும் பெற்று மகிழுங்கள். நிபந்தனைகள் பொருந்தும். GRP Jewelers, சிராங்கூன் சாலை, ஸ்ரீ வீரமா காளியம்மன் கோவில் அருகில், சிங்கப்பூர்.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
8: வணக்கம் சிங்கை.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: காலை 7:41 ஆகிவிட்டது. போக்குவரத்து நிலவரத்தை பொறுத்தவரையிலும் AYE நோக்கி செல்லும் CTE அங்முக்கியோ அவென்யூ 5 முன்பு விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. 2 தடத்தை தவிர்க்கவும். வாகனங்கள் பழுதாகி உள்ளன. துவாசை நோக்கி செல்லும் PIE கிளெமெட்டி அவென்யூ 6 பிறகும், ஸ்டில் ரோடை நோக்கி செல்லும் ஜலன் யூனோஸ் சிம்ஸ் அவென்யூ ஈஸ்டிற்கு பிறகும்.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில நீங்க இணைந்திருக்கீங்க.
1: வரும் ஞாயிற்றுக்கிழமை தேசிய தின அணிவகுப்பை வழி நடத்துறாங்க நம்ம சிங்கப்பூர் நட்சத்திரம் உதய சௌந்தரி. அவங்கள சந்திக்க சமீபத்துல எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது. முதல் ஒத்திகையின் போது அவங்களுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டிருந்தோம். என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம் வாங்க.
2: பயங்கரமா இருந்துச்சு. நான் நினைச்சேன் இத்தனை வருஷம் ஹோஸ்ட் பண்றது எல்லாமே வேஸ்ட், எனக்கு எதுவுமே தெரியாத மாதிரி ஒரு ஒரு மாதிரி ஃப்ரெஷ் பீஸா தான் நான் வந்தேன் இங்க. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு மீடியல மைக் ஹோல்ட் பண்றது வேற, வாய்ஸ் எப்படி ப்ரொஜெக்ட் பண்றதுங்கிறது வேற, எந்த டொனேஷன்ல பேசுறோங்கிறது வேற, என்ன டைமிங்ல பேசுறோங்கிறது வேற, எல்லாமே வேறையா இருந்துச்சா, ஒண்ணுமே புரியல எனக்கு.
0: உதயா தொடர்ந்து அவங்களுடைய அனுபவத்தையும் சுவாரஸ்யமான தகவல்களையும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப தமாஷான முறையில எங்களோட உரையானாங்க இல்லையா?
1: ஆமா, நேரம் போனதே தெரியல. முதல் பாதி காணொளி இப்ப நாங்க எங்களுடைய சமூக வலைதளங்களை வெளியிட்டு இருக்கோம். இன்னொரு பாதியும் இருக்குங்க, அடுத்தடுத்த நாள்கள்ல அது வெளியாகும்.
0: அது மட்டும் இல்ல, தர்மீன் அப்படிங்கிற இளையரை சந்திச்சோம். இதுக்கும் மேல நாம மக்களிடையே போய் ஒரு சவாலையும் கொடுத்துருந்தோம் இல்லையா சஜினி?
1: ஆமா, அடுத்தடுத்த நாள்கள்ல நாங்க இந்த காணொலிகள்ல தேசிய தின கொண்டாட்டங்களை முன்னிட்டு எங்களுடைய சமூக வலைதளங்கள்ல வெளியிடுவோம். எனவே எங்களோடு அங்க இணைந்திருங்க.
0: ஒலி 9.8
1: கேட்டாலே பரவசம்.

0: ரகசிய தினத்தில் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் ஆண்டின் மிகப்பெரிய சலுகைகளுடன் சேமிப்பையும் கொண்டாட்டத்தையும் இரட்டிப்பாக்குங்கள். நீங்கள் வாங்கும் வைரம் மற்றும் ரத்ன நகைகளுக்கு GST நாங்களே செலுத்துகிறோம். கூடவே 22 கேரட் தங்க நகைகளை எங்க வாங்கியிருந்தாலும் எந்தவித கழிவும் இல்லாமல் மாற்றி புது நகைகளை மிக சிறந்த செய்கூலியில் பெற்றுக் கொள்ளலாம். முன்னுங்கள், இந்த சலுகை August 10 வரை மட்டுமே. உடனே அருகிலுள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு வாருங்கள்.
1: உங்க குடும்ப உறுப்பினர்களோடு KFC வழங்குகிற சிறப்பு விருந்தை அனுபவிச்சு கொண்டாடுங்க. 10 கோழித்துண்டிகள், தொட்டுக்க 2 வகை டிப்ஸ், 12 சிறிய அளவு கோழித்துண்டிகள், 2 சாதாரண அளவு பிசைந்த உருளைக்கிழங்குகள், 2 சாதாரண அளவு காய்கறிகள், 4 சாதாரண அளவு குளிர்பானங்கள். கடையில் சாப்பிட்டாலோ கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிட்டாலோ 39.95 மட்டும்தான். வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்தினா 44.95 மட்டும்தான். KFC ல ருசித்து மகிழுங்க.
2: தனிஷ்குடன் சிங்கப்பூரின் 61வது தேசிய தினத்தை என்றும் இல்லாத சிறப்பான சலுகைகளுடன் கொண்டாடுங்கள். நீங்கள் வாங்கும் வைர நகைகளுக்கு GST செலுத்த தேவையில்லை. மேலும் வைர நகை செய்கூலியில் 100 விழுக்காடு வரை தள்ளுபடியை பெறுங்கள். அது மட்டுமல்ல, தங்க நகையின் செய்கூலியிலும் 50 விழுக்காடு வரை அதிரடி தள்ளுபடியை பெறுங்கள். இன்றே தனிஷ்க்கு விரையுங்கள். சலுகைகள் குறுகிய காலத்திற்கு மட்டுமே, விதிமுறைகளுக்கு உட்பட்டது. தனிஷ்க், டாடா நிறுவனத்தின் தயாரிப்பு.
1: சமைக்க
3: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
1: உங்க சமையலறை மைக்ரோவேவ்ல இருந்து வித்தியாசமான மர்மமான வாசம் வீசுதா? இப்படி கொத்தமல்லி வாசமா இருந்தா பரவாயில்ல, அதுவே மைக்ரோவேவ்ல இருந்து போன வார வச்ச பிரியாணி மீன் குழம்பு வாசம் வந்தா? கவலைப்படாதீங்க, இதுக்கு சுலபமான தீர்வு இருக்கு. உங்களுக்கு தேவை ஒரே ஒரு எலுமிச்சை.
4: என்ன சொல்ற?
1: ஒரு கிண்ணத்துல தண்ணீரை ஊற்றி எலுமிச்சை துண்டுகளை போட்டு மைக்ரோவேவ 1 நிமிஷம் ஓட விடுங்க. அந்த நீராவி உள்ள இருக்கிற கரைகளை எல்லாம் தளர்த்திடும். எலுமிச்சையோட வாசமும் துர்நாற்றத்தை நீக்கிடும். அப்புறம் என்னங்க, ஒரு துணியை கொண்டு லேசா தொடச்சு எடுத்தா போதும். மைக்ரோவேவ் புத்துணர்ச்சியோட புது வாசனையோட ஜம்முன் இருக்குங்க. சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.

0: கேஜே ஜெயசுதா சேஷ் ஜானகி கூட்டணியில இரண்டு பாடல்களை கேட்டீங்க. நிலவு சுடுவதில்லை, குரோதம் ஆகிய படங்களது பாடல்கள் இடம்பெற்றன.
1: இன்னும் கொஞ்சம் நேரத்துல 8 மணிக்கு மேல நாங்க டிக்டாக் லைவ்ல உங்களோட இணைய இருக்கோம். ஜோதிஸ்தா புஷ்ப கடை வழங்கும் லவிஸ்தா காஃபிய பரிசா அங்கேயும் நாங்க வழங்க போறோம்.
2: 968 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. துவாசை நோக்கி செல்லும் PIE கிளெமென்டி அவென்யூ 6 அந்த எக்ஸிட்டுக்கு பிறகும், ஸ்டில் சாலை நோக்கி செல்லும் ஜலான் யூனோஸ் சிம்ஸ் அவென்யூ ஈஸ்ட் அங்கே அமைந்துள்ள முதல் தடத்திலும், காரணம் அங்கே வாகனங்கள் பழுதாகியுள்ளன. விபத்து நேர்ந்துள்ளது CTEAYE நோக்கி செல்லும் வழியில் அங்மோக்கி அவென்யூ 5 முன்பு 2-3 தடங்களில்.
1: போக்குவரத்து நிலவரம்.

0: வரும் தினம் ஆர்கேஜினை
1: அடுத்த இடம்பெறும் தகவலை வழங்குவோர்
2: நிதி அமைச்சு. மத்திய கிழக்கில் இடம்பெற்று வரும் நிச்சயமற்ற சூழ்நிலையின் காரணத்தால் சிங்கப்பூரர்கள் பாதிக்கப்படலாம். அதை கையாள அரசாங்கம் இரண்டாவது உதவி திட்டத்தை அறிவித்துள்ளது.
1: அரசாங்கம் அல்லது அதனால் நியமிக்கப்பட்ட நிறுவனங்கள் நிர்வகிக்கும் சந்தைகளிலும் உணவங்காடி நிலையங்களிலும் உள்ள கடைக்காரர்களுக்கு இந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்திலிருந்து அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வரையிலும் வாடகை ஆதரவு வழங்கப்படும்.
2: 6 மாத அவகாசத்தில் ஒவ்வொரு சமைக்கப்பட்ட உணவு கடைக்கும் 1200 வெள்ளி, சந்தையில் உள்ள ஒவ்வொரு கடைக்கும் 600 வெள்ளி வாடகை ஆதரவு தொகை வழங்கப்படும்.
1: புதிதாக இந்த ஆண்டு நவம்பர் மாதத்திலிருந்து சிறிய நடுத்தர தொழில் நிறுவன ரொக்க மானியம் வழங்கப்படும்.
2: தகுதி பெறும் சிறிய நடுத்தர தொழில் நிறுவனங்களில் உள்ள உள்ளூர் ஊழியர் ஒவ்வொருவருக்கும் 500 வெள்ளி, ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் அதிகபட்சம் 1500 வெள்ளி ஆதரவு தொகை வழங்கப்படும்.
1: நிதி சார்ந்த சவால்களை சமாளிக்க சிங்கப்பூரர்களுக்கு வழங்கப்படும் மேம்பட்ட உதவிகளை பற்றிய மேல் விவரங்களை பெற்றுக் கொள்ள நீங்கள் நாட வேண்டிய இணைய பக்கம்
2: singaporebudget.gov.sg.
1: இத்தகவலை உங்களுக்கு வழங்கியது
2: நிதி அமைச்சர்.

0: வணக்கம் சிங்கை,
1: ஆதரவு BYD.
2: புத்தம் புதிய BYD C-Lion 7 ER வாகனத்தையும் C-Lion 8 DMI 7 பேர் அமரக்கூடிய வாகனத்தையும் பார்க்க வாருங்கள்.
1: அதிநவீன தொழில்நுட்பம், உற்சாகமூட்டும் செயல்திறன், உயர்தர வசதி. இன்றே BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
3: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
4: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
5: காலைமணி 8, மீடியகாப் ஒளி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். சிங்கப்பூரின் எதிர்கால பொருளாதாரத்தை உருவாக்குவதற்கான தீர்மானத்தை சில மாற்றங்களுடன் நாடாளுமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. 9 மணி நேரம் விவாதம் நடந்தது. பாட்டாளி கட்சி தீர்மானத்தை முன்வைத்திருந்தது. பொருளாதார உத்தி மறு ஆய்வுக்கு ஏற்ப மக்கள் செயல் கட்சி தீர்மானத்தில் திருத்தங்கள் கொண்டு வந்தது. மொத்தம் 24 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசினார். எதிர்த்தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 12 பேரும் திருத்தங்களை எதிர்த்து வாக்களித்தனர். மன்றத்தில் இருந்த நியமன உறுப்பினர்கள் அனைவரும் திருத்தப்பட்ட தீர்மானத்தை ஆதரித்தனர். வர்த்தக தொழில் அமைச்சர் டான்சி லேங் திருத்தப்பட்ட தீர்மானம் சிங்கப்பூரின் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவதாக குறிப்பிட்டார். பட்டாளி கட்சி உறுப்பினர் ஜேமஸ்லிம் சிறிய நிறுவனங்களிடம் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். அரசாங்கத்தின் பொருளாதார உத்தி மறு ஆய்வு பன்னாட்டு நிறுவனங்களுக்கு ஆதரவாய் பாரபட்சமாயிருப்பதாக அவர் சொன்னார். வெளிநாட்டு முதலீட்டையும் பன்னாட்டு நிறுவனத்தையும் சார்ந்திருப்பதை சிங்கப்பூர் படிப்படியாக குறைக்க வேண்டும் என்றார் இணை பேராசிரியர் லிம். அதற்கு பதில் சொன்ன இரண்டாம் நிதியமைச்சர் ஜெஃப்ரி சியாவ், சிங்கப்பூர் பொருளாதாரத்துக்கு உள்நாட்டு நிறுவனம் பன்னாட்டு நிறுவனம் இரண்டுமே தேவை என்றார். தீர்மானம் தொடர்பான விவாதத்தில் பேசிய பாட்டாளி கட்சி உறுப்பினர்கள் இளையர்களுக்கும் உள்ளூர் நிறுவனங்களுக்கும் அதிக வாய்ப்புகள் தேவை என்று அறைகூவல் விடுத்தனர். பொருளாதாரத்தின் அடுத்த கட்டத்தில் குடிமக்களுக்கு அதிக வாய்ப்புகள் தேவை என்று அவர்கள் கூறினர். அதற்கு பதில் சொன்ன மக்கள் செயல் கட்சி, நல்ல வேலை, திறன் வளர்ச்சி, மாற்றத்தை சந்திப்பதற்கு தேவையான ஆதரவு ஆகியவற்றால் பொருளாதார வெற்றியில் சிங்கப்பூரர்கள் அர்த்தமுடைய நெடுங்கால பயனை அடைவதாக குறிப்பிட்டது. அமெரிக்கா விதித்திருக்கும் புதிய வரி குறித்து சிங்கப்பூர் கவனமாக பரிசீலிக்கும் என்று துணை பிரதமர் கான் கிம் யோங் கூறியிருக்கிறார். அதற்கு கொடுக்கப்படும் விலையையும் விரிவான வர்த்தக தாக்கத்தையும் அரசாங்கம் முதலில் மதிப்பிட வேண்டும் என்றார் அவர்.